0: இந்து சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புஷ்பராணி. சரி, நேயர் சேகர் உடையப்பன் அவரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, உங்ககிட்ட வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இந்த ரத்த தான முகாம் வந்து இப்ப உங்களுடைய திருமணத்துல நீங்க தொடங்கி இருக்கீங்க, தொடர்ந்து வருஷ வருஷம் நீங்க செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டிருக்காரு. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வருங்காலத்துல அப்படி ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இத பத்தி சொல்லுவீங்களான்னு கேட்டிருக்காரு.
1: ஓகே, அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா எஸ், எங்களுக்கு ஆக்சுவலி ரெண்டு பிளான் இருக்கு. மொதல் பிளான் வந்துட்டு எவ்ரி எங்களோட அனிவர்சரிக்கு முடிஞ்ச அளவுக்கு பிளட் டொனேஷன் கேம்பெயினை ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரின்னு. அண்ட் அதை தாண்டி இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்த்லி மந்த்லி எங்களோட வெட்டிங் டேட் இருக்குல்ல 21ஆம் தேதி அப்படின்றது, அது 7ஆம் மாசம் 21, 8ஆம் மாசம் 21 அப்படின்னு வரும்போது நாங்க போய் மரம் நட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த டேட்ல. ஒவ்வொரு மாசமும் இது வந்து லைஃப் டைமுக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல வந்துட்டு ஒவ்வொரு மாசத்துல 21ஆம் தேதி போய் நாங்க மரம் நட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப இதை வந்து நீங்க பிளட் டொனேஷன் வந்துட்டு கண்டினியூ பண்ணுவீங்கன்னு கேட்டா, மேக்சிமம் ட்ரை பண்ணுவோம் அட்லீஸ்ட் 1 year once எங்களோட அனிவர்சரி அன்னைக்கு, இல்லைன்னா 2 years once, அது எப்படி நமக்கு அப்ரூவல் கிடைக்குதுன்னு போறது. ஆனா கண்டிப்பா இதை விட்டுற மாட்டோம்.
2: ஃபிலோமினா, எனக்கு ஒரு கேள்வி, இது முக்கியமா கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இந்த சமுதாயத்துக்கு தேவை ஒரு கேள்வி. இந்த காலத்துல வந்து நம்ம எவ்வளவு சொத்து சேர்க்கிறோம், நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சமூக ஊடகத்துல எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இதுலயே உன்னிப்பா வாழ்ந்துகிட்டு வர்ற அல்லது கவனிக்கிற சமூகத்துக்கு நடுவுல ஏன் மத்தவங்களுக்கு உதணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குது ஃபிலோமினா அதுல?
1: ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கணும் ஆக்சுவலி, பண்ணலாம்ல. அது என்ன கேட்டீங்கன்னா, பிளட் டொனேஷனா இருக்கட்டும், எந்த வகை டொனேஷனா இருக்கட்டும், ஓகே, சில சில டொனேஷன் ஆஃப்கோர்ஸ் நம்ம நிறைய செலவு பண்ணணும். செலவு சில பேர் வந்து செலவு பண்ணணும், எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை நினைக்கிறவங்க செலவு பண்ணாம பண்ணக்கூடிய நிறைய டொனேஷன் கூட இருக்கு. ஆக்சுவலி நான் ஆக்சுவலி உலகம் ரொம்ப மாறிக்கிட்டு இருக்குங்க, நிறைய கெட்டது நடந்துட்டு இருக்கு, நிறைய நெகட்டிவ் நிறைய விஷயம், இந்த டிக்டாக்கா இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டும், நிறைய இதுல நம்மளோட சின்ன பங்கு நம்மளால முடிஞ்சது என்னவோ செஞ்சுட்டு போயிடலாமே, அது தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ. இது ஆக்சுவலி வந்துட்டு ஓ நல்லது செய்யணும், புண்ணியம் செய்யணும், கருமா அப்படின்றதுக்கு இல்ல, எடுக்கிறது எந்த அளவுக்கு நம்ம கையில இருக்கோ, கொடுக்கறது நம்ம கையில தானே இருக்கு, கொடுத்துட்டு போயிடலாமே. அது ஆக்சுவலி ரத்தம்ன்றது ஒரு ஃப்ரீயா நம்ம உடம்புல ஊடுற ஒரு விஷயம், அது குடுக்கறதுக்கு எதுக்கு கணக்கு பாக்கணும்?
2: ஆமா, அது ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தின் ரத்தம் நம்ம உடம்புல மறுபடியும் சுரக்க ஆரம்பிக்கும். அதிகமா குடுக்க குடுக்க குடுக்க அது இன்னும் ஆரோக்கியத்தான் நமக்கு வந்து சேரோங்கிற இந்த முக்கியமான கருத்தை நம்ம பார்க்க மாட்டோம். அவங்க சொல்லும் போது ஞாபகம்
0: இந்த கட்டத்துல வந்து
1: நிறைய பேருக்கு நாங்க போய் அப்ரோச் பண்ணும் போது சொல்றாங்க, ஓ நான் சாப்பிடலன்னா குடுக்கலாமா, ஏன் ரத்தம் கொடுத்தனா குண்டாயிருவேன், நான் ரத்தம் கொடுத்தனா எனக்கு ரத்தம் உடம்புல ரத்தம் இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய
0: இதுக்குதான் வந்து பலவற்றை தெரிந்து கொள்ளணும், சமூக வலைத்தளங்கள்லயே மூழ்கி இருக்க கூடாது அப்படின்னு
2: சொல்றது. ஆளுங்களை பிரபலமாக்கணும் நம்ம.
0: இந்த கட்டத்துல வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப ஒரு சில பேர் இருப்பாங்க, இல்ல அவங்க வந்து இந்த மாதிரி ரத்த தானம் வந்து திருமணத்தின் போது கொடுக்கறது வந்து செய்யறது வந்து கேஸ் கட்டுறதுக்கு, அவங்க பாப்புலரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, சோசியல் மீடியாக்காக தான், நியூஸ் எல்லாம் வந்திருக்கோம், அதுக்காக தான் செய்யறாங்க, அவங்க பொய்யாதான் செய்யறாங்களா அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா, ஆக்சுவலி எங்களோட உண்மைக்கு இது இவ்வளவு பெருசா கூட எங்களுக்கே தெரியாது. நீங்க இத இன்னும் கொஞ்சம் சர்வே பண்ணும், ரீசர்ச் பண்ணும் அப்படின்னா எங்களோட சோசியல் மீடியால போய் பாருங்க. எங்க கல்யாணம் அன்னைக்கும் சரி, கல்யாணம் முடிஞ்சப்பையும் சரி, நானும் என் ஹஸ்பண்டும் என் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஆளும் யாருமே இந்த பிளட் டொனேஷன் பத்தி நாங்க போஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டோம். ஓ இப்படி ஒரு கேம்பெயின் நடந்துச்சு, இப்படி ஒரு பிளட் டொனேஷன் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நாங்க அதை பத்தி போஸ்ட் பண்ணவே இல்லை. எங்க நார்மல் தாலி கட்டுற மூமெண்ட் எங்களோட மேனிஃபெஸ்டிங் மூமெண்ட் தான் இருந்தது. அந்த அன்னைக்கு வந்துட்டு அந்த பிளட் டொனேஷன் செய்யறவங்க வந்துட்டு ஒரு பிரஸ கூட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, மொத வட்டி ஒரு ஒரு வெட்டிங்ல வந்து இந்த மாதிரி நடக்குது, அதுவும் இந்தியன்ஸ் செய்யறாங்க, சோ அவங்க சைட்ல இருந்து கவர் பண்றது கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ளே ஒன் டேல வந்து ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்டுட்டு போயிட்டாங்க. இது ரொம்ப பிளாஸ்ட் ஆனது வந்துட்டு ஒரு 1 week 2 weeks கழிச்சுதான் எல்லா சோசியல் மீடியால எல்லா நியூஸ்லயும் வந்துட்டோன்னு ஓ இது நிஜமாவே கொஞ்சம் பெரிய அளவுல இது நடக்கும் அப்படின்னு ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப அவமானமா தான் ஆகும் நாங்க நினைச்சு அந்த மாதிரி செஞ்சு யாருமே வர மாட்டாங்க அப்படின்றதுனால நாங்க ரொம்ப லோ ப்ரொஃபைலாவே வச்சிட்டோம். ஆனா ஆனா பேசினாங்க உண்மைக்கு சோசியல் மீடியால கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஓ ஆமா இப்பெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஃபேமஸ் ஆகணும்ன்றதுக்காகவே ஏதாவது ஆனா ஒருவேளை இதை செய்யறனால டொனேஷன் செய்யறனால ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றத ஃபேமஸ் ஆயிட்டு போகலாம் பரவாயில்ல அது ஒண்ணு தப்பு கிடையாது
2: அப்படின்னு சொன்னீங்க தப்பு இல்ல இதனால உங்களுக்கு வந்து அதிக அளவுல பேட்டி பேட்டி கிடைக்கும்னு சொன்னா உங்களுக்கு பேரு கிடைக்கும்னு சொன்னா உங்களுக்கு பிரபலம் கிடைக்கும்னு சொன்னா தப்பே இல்ல. ஏன்னா இன்றைய உலகத்துல முட்டாள்தனமான காரியங்களை செய்யறவங்களை பிரபலமாக்கிட்டு இருக்கோம் சில நேரங்கள்ல.
0: ஆமா சில வைரலான காணொலிகளை நீங்க பார்க்கும் பொழுது இதெல்லாம் செய்து நீங்க எப்படிப்பா வைரல் ஆனீங்க.
2: அதை விட இது எவ்வளவோ பரவாயில்ல அதனால நானும் ஒத்துக்கிறேன்.
0: அவங்களும் செய்ய மாட்டாங்க செய்யறவங்களையும் செய்ய விட
1: மாட்டாங்க.
0: என்னெல்லாம் உதவி செய்யறீங்க வருங்காலத்துல என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க?
1: அது நடக்கும் போது சொல்றது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கோன்றது மரம் நடுறோம் பிளட் டொனேஷன் அப்படின்ற மாதிரி தமிழ் பள்ளிக்கு செஞ்சிட்டு இருக்கோம். நிறைய தமிழ் பள்ளிகளுக்கு வந்துட்டு ரெகுலராகவே யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் இருக்குதா. ஆனா ஃபியூச்சர்ல என்ன செய்யற முன்னுக்கு பேச வேண்டாம் அது செஞ்ச பிறகு செயல் பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ செய்யறப்ப அது நடக்கும் போது பேசலாம் அப்படின்ற மாதிரின்னு
0: பாருங்களேன் அண்ணனுடைய பேரு விக்ரமனா வந்திருக்காரு உங்களை உங்களை பார்த்து ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு
1: பெரிய அவரும் பயங்கர சப்போர்ட் எல்லாத்துக்குமே ஃப்ளோர்ல எல்லாம் நின்னு ஆக்சுவலி ஒரு டைமுக்கு மேல இது முடியாதுன்னு வழக்கட்டாயமா எல்லாத்தையும் இழுத்துட்டு போய் பிளட் டொனேஷன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாரு அவரு. அந்த ஒரு படத்துல வடிவேலு எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ஷேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே அந்த
2: மாதிரி படம் சொல்றீங்க. ஆமா நீங்க அற்புதமான காரியங்கள் என்ன வருதாலும் தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்காக ஒலி ஒருமுதார் எட்டு என்னைக்குமே காத்துட்டு இருக்கோம். உங்களுடைய அற்புதமான காரியங்கள் பேசவும் போற்றவும் பாராட்டவும் சிங்கப்பூரே தயாரா இருக்குது கவலைப்படாதீங்க.
1: மலேசியால நிறைய மீடியா கவர் பண்ணாங்க ஆனா எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணி கேட்டதுன்றது ஒரு ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு.
0: நீங்க வந்து செய்தது வந்து ஒரு சாதாரண காரியம் கிடையாது பிலோமினா.
2: இன்னைக்கு சிங்கப்பூர் பிலோமினா, நாளைக்கு உலக தமிழர்களே உங்களுடைய அற்புதமான முயற்சியை பத்தி பேசுவாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இல்ல.
1: நன்றி நன்றி. ஆக்சுவலி எல்லாருமே பண்ணுங்க எல்லாருமே. இது நான் ஆக்சுவலி இதெல்லாம் எனக்குன்றதை விட யாரு அன்னைக்கு ரத்தம் கொடுத்தாங்களோ அவங்களுக்குதான் போய் சேரணும் சொல்லணும். அப்படின்னா நார்மலா வந்து கல்யாணத்துல வர்றவங்க வந்துட்டு இப்ப நம்மள ஒரு கல்யாணத்துக்கு போவோம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஷோ ஆரம்பிக்கும் போது போவோம் என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் மொய் காசு கொடுப்போம் வந்துருவோம் தூங்கிடுவோம் அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாருமே இப்ப என் கல்யாணம் என்ன 1.5 மாசம் ஆகுது நானும் என்னோட டெய்லி ரூட்டீனுக்கு வந்துட்டேன் எல்லாருமே அவங்க டெய்லி ரூட்டீன் போயிட்டாங்க. ஆனா எங்கேயோ அன்னைக்கு வந்த ரத்தம் யாரையோ எங்கேயோ ஒரு உயிரை காப்பாத்திட்டு தான் இருக்கு. நான் இன்னைக்கு ராத்திரி தூங்கிக்கிட்டு இருப்பேன் என் ரத்தம் யாரையும் ஒரு ஆள் காப்பாத்திட்டு இருக்கோம். அன்னைக்கு ரத்தம் கொடுத்தவங்க இப்ப அவங்க வெக்கேஷனோ ஃபேமிலி கூடயோ இப்ப தூங்கிக்கிட்டோ வேலையில பிஸி ஆனா அவங்க ரத்தம் எங்கேயோ யாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்கோம். சோ பண்ணலாம் எல்லாருமே பண்ணுங்க அந்த மாதிரி
0: பாத்தீங்களா. உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குற அதே நேரத்துல இன்னொருத்தருக்கு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உன்னதமான நோக்கத்தோட இந்த ரத்த நன்கொடை முகாமை வந்து உங்களுடைய திருமணத்தின் போது நீங்க வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தீங்க. இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு வந்து உண்மையிலே நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா உலகம் எங்கும் பலர் இத வந்து தொடங்கணும் இத வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சியில வந்து ஈடுபடணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய ஆசை.
2: உங்க நேரத்துக்கு காலங்காத்தால எங்களுக்காக இணைந்து ரொம்ப பொறுமையா சிரிச்ச முகத்தோட உங்களுடைய அற்புதமான காரியங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நான் சொன்னது போல இது தொடக்கம் தான், அடுத்தடுத்த இன்னும் பெரிய பெரிய முயற்சி இருக்கு தெரியுது உங்க சிரிப்புல எனக்கு. அதை பத்தி எல்லாம் நீங்க எங்ககிட்ட வந்து சொல்லுங்க, உங்களை சந்திப்போம். ரொம்ப நன்றி பிலோமினா.
0: வாய்ப்பு கிடைத்தால்
1: ரொம்ப
2: அற்புதமான இதையோ என்னைக்குமே நல்லா இருக்கணும். பாய். ஒன்றரை
0: மாசம் ஆச்சு, நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துட்டு போறேன், ஆனா நான் கொடுத்த ரத்தம் யாருக்கும் உதவியா இருக்கு, யாருக்கும் வாழ்க்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது நாம எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது ரவி, எனக்கு உறுத்துது.
2: அது ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் எனக்கு நன்றி சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா இந்த வேலையில நான் இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட அற்புதமான உள்ளங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வேலையை கொடுத்த கடவுளுக்கும் சரி, தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிற மக்களுக்கும் சரி, இந்த நேரத்துல மிக்க நன்றி. பிலோமினா மாதிரி ஆட்களை நம்ம போற்றி பாராட்டணும். ஏன்னா இவங்க தான் நம்முடைய தமிழ் இந்திய சமுதாயத்தின் அற்புதமான முகங்களா திகழணும்.
0: ஆமா, சரியா சொல்லியிருந்தீங்க ரவி. சரி நேயர்களே, இப்ப நாம பேஸ்புக்ல இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை நாங்க வானலைகள்ல சந்திக்கிறோம்,
2: தொடர்ந்து சந்திக்கிறோம்.
0: இது உங்கள் வணக்கம் சிங்கை. இப்ப உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம்
3: 9:00 எண்ணில் போக்குவரத்து நிலவரம்
2: விபத்திலிருந்துள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் இசிபி மரீன் பரேட்க்கு பிறகு முதல் தடத்திலும், பிஐஇயை நோக்கி செல்லும் கேஜேஇ பிரிக்லன் சாலைக்கு பிறகு முதல் தடத்திலும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்கலாமே.
1: ஆமா, எனக்கு GST அதாவது பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு ரொக்கம் கிடைக்க இருக்கு.
0: நல்லதுதான். தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வள்ளி வரை பெறலாம்.
1: உனக்கு தெரியுமா, GST பற்றுச்சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூர்களுக்கு உதவதா இது. GST-யோ மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
0: மூத்தோருக்கும் ஏதோ இருக்குதானே?
1: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதிகளையும் பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு GST பற்றுச்சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும்போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
0: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
2: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-gstv.
3: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
4: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
3: அப்ப பொலிவான சருமத்திற்கு அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
5: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை ஈடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
6: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
7: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை, தனது குடும்பம் என்று இருந்தவர். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
8: என்ன மிஸ் பண்ணுவியா?
9: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சான், ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
8: எதுக்கு சந்திரமுகி ஜோதிக மாதிரி பிஹேவ்
9: பண்ற? PG-13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கி அட்லூரி. ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு.
8: பட் ஐ லவ் யூ.
10: முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 சாலை.

0: 98.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.
0: அனிருத் இசையல் தேவராஜ் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வலித்தது. அதற்கு முன்பு சுரேஷ் பீட்டர்சின் இசையல் தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம்.
2: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
3: விபத்து நேர்ந்துள்ளது சாங்கியை நோக்கி செல்லும் ECP மரீன் பரேடுக்கு பிறகு இதன் காரணத்தினால் தஞ்சோங் காத்தோங் வரையிலும் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மட்டும் 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலங்கின பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்கள்: ஒரு iPhone 17 Pro Max, 512 GB கை தொலைபேசி, 1908 வெள்ளி மட்டும்தான், 13 விழுக்காடு சேமிக்கலாம். ஒரு Acer Nitro V16S மடிக்கணினி, 1599 வெள்ளி மட்டும்தான், 20 விழுக்காடு சேமிக்கலாம். சாம்சங் துணி துவைக்கும் இயந்திரம் அல்லது குளிர்பதன பெட்டியை வாங்கும் போது 300 வெள்ளி வரை பணத்தை திரும்ப பெறலாம். வாரந்தோறும் 100,000 காட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் காட்ஸ்.com.sg.
2: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளிலிருந்து கலைஞர்கள் ஆகஸ்ட் 20 முதல் 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச் சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
5: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். காலை 9:05 இன்னும் சில வினாடிகளே உள்ளன.
0: உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
2: ரவி ஜி,
0: சஜினே,
1: திரைப்படத்திலிருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக பாடல் இடம்பெறவிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இதற்கிடையே உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல், திரை தகவல், தங்க விலை நிலவரம், இந்த தகவல்களும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. எனவே தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க.
0: ஒலி 9:08
1: கேட்டாலே பரவசம்.

0: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
1: எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
0: எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அது சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக தேடுகிறது பிவாய்டி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாய்டி மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்குட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். பிவாய்டி ஆட்டோ 3, சீராயன் 7 ER, சீராயன் 8 DMI மற்றும் சீல் 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கோ மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாய்டி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
4: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாம் உறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வழி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோழி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் ஆகஸ்ட் 26 வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
5: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை தனது குடும்பம் என்று இருந்தவர். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
6: என்ன மிஸ் பண்ணுவியா?
7: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சான்ஸ். ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
6: எதுக்கு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி பிஹேவ் பண்ற?
7: பிஜி 13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கி அட்லூரி.
8: ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு.
6: பட் ஐ லவ் யூ.
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.

0: ஏஆர் ரஹ்மானுடைய சில பாடலை கேட்டீங்க, காதல் தேசம் படத்துல இருந்து. அதற்கு முன்னால வித்யா சாகருடைய சில பாடல் வந்துச்சு, மிஸ்டர் மெட்ராஸ் படத்துல இருந்து.
1: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் ECP மரீன் பரேடுக்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தஞ்சோங் காத்தோங் வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். PIE நோக்கி செல்லும் KJE பிரிக்லன் ரோடிற்கு பிறகும் மற்றும் ஒரு விபத்து நேர்ந்துள்ளது. இதன் காரணமாக சுவாச்சுகாங் டிரைவ் வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: ஜினி உங்களுக்கு தெரியுமா,
1: இதே நாள் ஆகஸ்ட் 17 தேதி 1945 ஆண்டு நெதர்லாந்திடமிருந்து சுதந்திரம் பெற்றது இந்தோனேசியா.
2: இப்ப வாங்க இந்தோனேசியாவை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோமா.
1: உலகத்திலேயே ஆக அதிக தீவுகளை கொண்ட நாடு இந்தோனேசியா. கிட்டத்தட்ட 17,000 தீவுகள் இந்தோனேசியா சுத்தி இருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சுட்டுது.
2: இந்தோனேசியாவில கொமோடோ அப்படிங்கிற ஒரு தீவு உள்ளது. இந்த தீவுல தாங்க நீங்க ஆயிரக்கணக்கான ராட்சச கொமோடோ டிராகன்ஸ் எனப்படும் பல்லிகளை காணலாம். இந்த வகையான பல்லிகள் 9 நீளம் வரையிலும் வளரலாம் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
1: இந்தோனேசியாவின் தேசிய மொழி பஹாசா இந்தோனேசியா. ஆனா அவங்க நாட்டுல 700 மேற்பட்ட உள்ளூர் மொழிகள் பேசப்படுது அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.
4: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புண்டகை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஸ்டார்ஹப், we got you.

0: 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: கோட்ஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 கோட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் கோட்ஸ் .com.sg.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
2: வ

0: அந்த பாடல கேட்டிருந்தீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு தங்கமலை திருடன் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: ஒலி உண்மைதாரேட்ல இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 175 வெள்ளி 90 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: மத்திய கிழக்கு நிலவரத்தால் செலவுகள் அதிகரித்துள்ளன. அரசாங்கம் தனது ஆதரவை வலுப்படுத்துகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு 300 வெள்ளி மதிப்புள்ள CDC பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். வரும் அக்டோபரிலும் அடுத்த ஆண்டு ஜனவரியிலும் தகுதி பெறும் குடும்பங்களுக்கு 190 வெள்ளி வரை யூசேஃப் தள்ளுபடி கிடைக்கும். காம்கே இடைக்கால உதவி திட்டத்தின் கீழ் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு வரும் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை கூடுதலான மாதாந்திர வழங்கு தொகை வழங்கப்படும். அடுத்த மாதத்திலிருந்து உள்ளூர் தொழில் நிறுவனங்கள் தங்களின் ரொக்க புழக்க தேவைகளுக்காக எளிதாக நிதி உதவிகளை பெற முடியும். வரும் நவம்பரில் தகுதி பெறும் சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் 1500 வெள்ளி வரையிலான ரொக்க மானியம் கிடைக்கும். அரசாங்கமும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்களும் நிர்வகிக்கும் சந்தைகள், உணவங்காடி நிலைய கடைக்காரர்களுக்கு வரும் செப்டம்பர் முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை வாடகை ஆதரவு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg. இத்தகவலை வழங்குவது நிதியமைச்சர்.

0: B2B சைவ உணவகம் சைடல்வி சாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர். சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: லக்கி மேன் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக இந்த இரு பாடல்கள் ஒலியேற காத்து
1: கொண்டிருக்கின்றன. மழையும் போச போசங்குதே
2: எதிரும் புதிரும் படத்துல இருந்து பாடல கேட்க போறீங்க, அதனை அடுத்து வரப்போகுது.
3: கீழே வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம்
2: பாடல பாடல கேட்க போறோம். ஒலி 9:08 நீங்க இணைந்திருங்க.
4: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. ECPI நோக்கி செல்லும் KPE டெம்பனிஸ் ரோடிற்கு பிறகு 3 தடத்தை தவிர்க்கவும். சாங்கியை நோக்கி செல்லும் ECP மரீன் பரேடுக்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தஞ்சோங் காத்தோங் வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. 1 தடத்தை தவிர்க்கவும்.
5: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜீனி ஒலி 968
1: சினிமா சினிமா
2: அகன்
1: விஸ்வநாத் அண்ட் சார்
2: எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ரவி பார்க்கும் பொழுது எனக்கு வந்து முகத்துல வந்து ஒரு புன்னகை இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு படமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, குடும்ப பாங்கான கருத்துக்களையும் இந்த திரைப்படத்துல அவங்க வலியுறுத்தி இருந்தாங்க.
3: எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இன்றைய உலகத்துல நடக்கிற ஒரு சில சம்பவங்களை இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. இதுவோ வாழ்க்கையின் ஒரு பகுதி தான், ரொம்ப இயல்பான ஒரு சில சம்பவங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த கருத்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு.
2: இதுல நகைச்சுவையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
3: உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா திரையரங்குக்கு போய் படத்தை பாருங்க, அதுதான் நீங்க செய்யற அற்புதமான காரியமா இருக்குங்க.
2: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
1: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.

0: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
1: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
0: வேல
1: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
2: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628 adaptivepay.com.sg one stop payroll solution.
3: ஹட்சன் பன்னீர் சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
4: ஹட்சன் பன்னீர் மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90% வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
8: வணக்கம் சிங்கை.

0: சஜினி, இன்றைய நிகழ்ச்சியில எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவா அமைந்த ஒரு பகுதி அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா பிலோமினா சந்திச்சு பேசினதுதான்.
1: ஆமா, சரியா சொன்னீங்க ரவி. எனக்கு வந்து அவங்க கிட்ட பேசும் பொழுது நாம ஒண்ணுமே செய்யலையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.
0: அது பிரச்சனை கிடையாது, எந்த காலத்துல வேணாலும் போய் நல்ல காரியம் நீங்க செய்யலாம். முக்கியமான விஷயம், இப்படி நல்ல நல்ல காரியங்களை செய்யறவங்களை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து பிரபலமாக்க வேண்டியது, அவங்களை பாராட்ட வேண்டியது, அவங்களை போற்றி அடுத்த தலைமுறையிற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை.
1: ஆமா, ஆனா அவங்க வந்து ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது இதை இந்த மாதிரி செய்யாதீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்காதீங்க. நீங்க செய்ய மாட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பு வெறுப்பு இல்லையா, அது உங்களுடைய கருத்து. ஆனா செய்யறவங்களையும் நீங்க தடுக்காம இருந்தால் சிறப்பாக இருக்கும்.
0: அதே நேரத்துல இப்படி தடுக்க வருவாங்க 4-5 பேரு, அவங்கள பத்திலாம் கோலப்படாதீங்க. நல்ல காரியம் செய்யறதுக்கு நீங்க எதுக்கு தயங்கணும், அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பிலோமினா.
1: ஆமா, இந்த பேட்டியை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா இப்பவே ஒலியோடைய ஃபேஸ்புக் பக்கமா போங்க, நீங்க நேர்காணல முழுமையா பார்க்கலாங்க. இந்த தகவலோடு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை நாளை காலை 6 மணிக்கு டான் மற்றும் ஒரு வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். விடைபெறுவது

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டா புஷ்பகர்.

வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. எண்ணெய் சாரா ஏற்றுமதி கடந்த மாதம் 24 விழுக்காட்டுக்கு மேல் கூடியது. அதற்கு முந்தைய மாதம் பதிவான 20.8 விழுக்காட்டை விட அது அதிகம். மின்னியல் பொருள்களின் ஏற்றுமதி தொடர்ந்து உயர்ந்து காணப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தொழில்நுட்பம் அதற்கு உந்துதல் அளிக்கிறது. கணினி பாகங்கள், சில்லுகள் போன்றவற்றின் ஏற்றுமதி அதிகரித்ததை அது குறிக்கிறது. இதற்கிடையே மின்னியல் சாரா பொருள்களின் ஏற்றுமதி குறைந்தது. மருந்து பொருள் ஏற்றுமதி ஆக அதிகமாக 56 விழுக்காட்டுக்கு மேல் சரிந்தது. வீடமைப்பு வளர்ச்சிக் கழக குடியிருப்பு பேட்டைகளில் உள்ள டெக்டைல் டைல்ஸ் எனும் தொட்டுணரும் தரை தகடுகளின் பாதுகாப்பு குறித்து சில குடியிருப்பாளர்கள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். பார்வையற்றவர்கள் அல்லது பார்வை குறைபாடு உள்ளவர்கள் நடந்து செல்வதற்கு வழிகாட்ட அந்த தரை தகடுகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றில் வழுக்கி விழுவது, சக்கரங்கள் சிக்கிக் கொள்வது போன்ற பிரச்சினைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. நில போக்குவரத்து ஆணையம் பாதசாரிகள் சாலைகளை கடக்கும் பகுதிகளில் உள்ள அத்தகைய தரை தகடுகளை அடுத்த 4 ஆண்டுகளில் வழுக்காத புதிய வகைக்கு மாற்றவிருக்கிறது. தாம்சன் ரோட்டில் ஈரமான டெக்டைல் டைல் எனும் தரை தகடுகளில் வழுக்கி விழுந்த பெண் ஒருவர் சிகிச்சையின்போது உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த முடிவு எடுக்கப்பட்டது. வடகொரியாவை ஒடுக்கும் நோக்கத்தில் தென்கொரியாவுடன் நடத்தப்படும் கூட்டு ராணுவ பயிற்சிகளை பெருமளவு குறைப்பதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இன்று தொடங்கிய அந்த பயிற்சிகள் அதிக செலவு மிக்கவே என்றார் அவர். வடகொரியா மிரட்டல் ஏதும் விடுக்காத மரியாதையாக நடந்து கொள்ளும் நாடு என்று திரு டிரம்ப் வருணித்தார். அதன் மீது பகைமை இருப்பது போன்ற தேவையற்ற கருத்தை அந்த கூட்டு ராணுவ பயிற்சி வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார். இருப்பினும் கூட்டு ராணுவ பயிற்சிகள் திட்டமிட்டது போல் நடைபெறுவதாக தென்கொரியா தெரிவித்தது. உக்ரைன் ரஷ்யா மீது பெரிய அளவில் ஆகாய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இவ்வாண்டு அது தொடுத்த தாக்குதல்களில் இதுவே ஆகப்பெரியது. ரஷ்யாவின் தொழில் எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து 800க்கும் அதிகமான ஆளில்லா வானூர்திகள் ஏவப்பட்டன. தாக்குதலில் குறைந்தது 7 பேர் மாண்டனர். ரஷ்யா பதிலுக்கு தாக்குதல் நடத்தியதில் உக்ரைன் தலைநகர் கீவில் வீடுகள் சேதமடைந்தன. புத்தக சந்தை ஒன்றும் தீப்பற்றியது. அதிலும் பலர் மாண்டதாகவும் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. கிரீஸின் சலாமிஸ் தீவில் அரை மணி நேரத்துக்குள் 2 காட்டுத்தீ சம்பவங்கள் ஏற்பட்டதில் 2 பேர் மாண்டனர். 100க்கணக்கானோர் கடற்கரையுள் பகுதிகளிலிருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். சலாமிஸ் தீவு தலைநகர் ஏதன்ஸ் அருகே இருக்கிறது. அதன் தென்பகுதியில் ஒரு கடற்கரைக்கு அருகே 2 சடலங்கள் மீட்கப்பட்டன. அமெரிக்காவின் ஹவாயி மாநிலத்தில் லாலா புயல் கனத்த மழையையும் பலத்த காற்றையும் கொண்டு சென்றுள்ளது. வெள்ளத்தில் சிக்கிய அவசர மருத்துவ பணியாளர்கள் 2 மீட்கப்பட்டனர். அவர்களின் வாகனம் பின்னர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. பிக் ஐலண்டில் சுமார் 100 வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 200,000க்கும் அதிகமான வீடுகளிலும் வர்த்தக இடங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. லாலா புயல் வலுவிழந்தாலும் ஹவாயின் பல தீவுகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கிறது. இந்தியாவின் பெங்களூரு நகரில் உணவு பாதுகாப்பு விதிமீறல்களுக்கு எதிராக அதிகாரிகள் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். உணவகங்கள், ஆடம்பர ஹோட்டல்கள், சாலையோர கடைகள், விரைவு விநியோக கிடங்குகள் போன்றவற்றில் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டன. பல இடங்களில் உணவு பாதுகாப்பில் குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் 3 சொகுசு ஹோட்டல்கள் உட்பட 60 உணவு நிறுவனங்களில் ஒரே நேரத்தில் திடீர் சோதனைகளை நடத்தினர். சோதனைக்காக 77 உணவு மாதிரிகளை அவர்கள் சேகரித்தனர். இந்தியாவின் காஷ்மீரில் உள்ள புகழ்பெற்ற ஏரிகள் வேகமாக மறைந்து வருகின்றன.
1967 அங்கிருந்த கிட்டத்தட்ட 700 இயற்கை ஏரிகளில் 315 ஏரிகள் மறைந்துவிட்டதாக இந்திய அரசாங்க அறிக்கை கூறுகிறது. பருவநிலை மாற்றம், மாசு, திட்டமிடப்படாத மேம்பாடு போன்றவை அதற்கு காரணம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். இதனால் சுற்றுச்சூழல், மக்களின் வாழ்வாதாரம், சுற்றுலாத்துறை போன்றவை பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது. விளையாட்டு ஆசியான் கிண்ண கார்பந்து. அரையிறுதியின் முதல் ஆட்டத்தில் மலேசியாவை 2-0 என்ற கோல் கணக்கில் வியட்நாம் வீழ்த்தியது. கோலாலம்பூரில் நடந்த முதல் ஆட்டத்தில் கிடைத்த வெற்றியால் வியட்நாம் தற்போது சாதகமான நிலையில் இருக்கிறது. இரண்டாவது ஆட்டம் நாளை மறுநாள் அதன் சொந்த மண்ணில் நடைபெறும். இந்த போட்டியில் வெல்லும் அணி இறுதிப் போட்டியில் சிங்கப்பூர் அல்லது தாய்லாந்தை சந்திக்கும். முதல் அரையிறுதி ஆட்டத்தில் தாய்லாந்து 3-1 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. இரண்டாவது ஆட்டம் நாளை பேங்காக்கில் இடம்பெறும். இறுதிப் போட்டி ஆகஸ்ட் 22-26 தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறும். அடுத்து கம்யூனிட்டி ஷீல்ட் கார்பந்து. மான்செஸ்டர் சிட்டி அணியை சந்தித்த ஆட்டத்தில் ஆர்சனல் 3-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாவுறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோழி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் August 26 வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
2: டீ கடையில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வித்தியாசமான வேலைகளை செய்பவர்கள் அவர்களுக்கு அணிதலந்தார் டீ கடையில். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு காட்ஸ். காட்ஸ் வழங்குற அற்புதமான சலுகைகளுடன் காட்ஸில் பொருட்களை வாங்கி மகிழுங்கள். இன்றே காட்ஸ் கடைகளுக்கு செல்லுங்கள் அல்லது காட்ஸ்.com.sg இணைய பக்கத்தை நாடுங்கள்.
3: ஆனந்தம் ஆரம்பம்.
4: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
5: மட்டன் சிக்கா.
4: அது இல்லங்க,
6: கொஞ்சம்
4: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது.
6: அது மட்டுமா?
4: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2

வார இறுதி முடிந்து இன்னொரு வாரமும் தொடங்கியாச்சு. திங்கட்கிழமை பிறந்து விட்டது. அனைவருக்கும் வணக்கம். இன்று காலையில அலாரம் அடித்ததோ உடனே எழுந்தவர்கள் இருக்கிறீங்களா? அதே நேரத்துல இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஸ்னூஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து எழுந்தவர்களும் இருப்பீங்க. அது வழக்கமான ஒண்ணுதான். இந்த ASMR காணொலிகள், ஒழுங்குபடுத்தும் காணொலிகள், முடிய சீவும் காணொலிகள், இவை அனைத்தும் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அது ஒரு விதமான மனநிறைவை நமக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தெரியும் இல்லையா? இதெல்லாம் வழக்கமானதுதான், பொதுவா நம்ம பாக்குறது தான். ஆனா சுவாரஸ்யமான ஒண்ணு, பூனை காணொலிகள். ஆமாலிமா, நிறைய பூனை காணொலிகளை நான் டிக்டாக்ல பாப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கியூட்டா இருக்கும். நிறைய விதமான பூனைகளுடைய காணொலிகளை பார்த்து பார்த்து நான் சேவ் பண்ணுவேன், ரீபோஸ்ட் பண்ணுவேன்னு நீங்க சொல்லலாம். அது வழக்கமானதுதான். ஆனா இது அதையும் தாண்டி August 11 சென்ட் பிரான்சிஸ்கோவின் ராக்ஸி திரையரங்குல கேட் வீடியோ ஃபெஸ்ட் 2026 நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது. கேட் வீடியோ ஃபெஸ்டா இணையத்துல கிடைக்கும் வேடிக்கையான அழகான பூனை காணொலிகள் எல்லாம் தொகுத்து பெரிய திரையில அனைவருக்கும் பாக்குற மாதிரி வச்சிருக்காங்க. இத

பெரிய கூட்டமே வந்திருக்கு. 70 நிமிடங்கள் ரெண்டு படங்களை பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 70 நிமிடங்கள் இந்த தொகுப்பு இருந்துச்சா? இத பாக்குறதுக்கு எப்படி திரையரங்குக்கு நம்ம போகும்போது திரைப்படத்தை பாக்குறதுக்கு நுழைவிச்சுட்டு வாங்கிட்டு போறோம் இல்லையா, அதே போல இந்த கேட் வீடியோ ஃபெஸ்ட் பாக்குறதுக்கு இதுக்கு அவங்க நுழைவிச்சுட்டு வாங்கிட்டு தான் போயிருக்காங்களா. எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க, பாப்கார்ன் எல்லாம் சாப்பிடுறாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு படத்தை பாக்குற மாதிரி தான் இப்படியும் பண்ணிருக்காங்க. அடங்கப்பா, என்னப்பா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த புதுசு புதுசா கண்டுபிடிச்சு இது நமக்கு சிரிப்பு கொடுத்தாலும் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் செய்யறதுல தப்பே இல்ல. நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது அதை மற்றவர்களை பாதிக்காத வரைக்கும் பிரச்சனையே இல்ல, நமக்கு ஆரோக்கியமா. அதே நேரத்துல நம்முடைய மூட்கும் சரி, நம்முடைய மனநலத்துக்கு அது சிறப்பா இருந்துச்சுன்னா அது செய்யறதுல தப்பே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு செயலை இன்றைக்கு நீங்க செய்வீங்க அப்படின்னு நான் நம்பி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். ஆமாங்க, இன்றைக்கும் நாளைக்கும் தன்னந்தனியாக உங்களுக்காக நான் நிகழ்ச்சியை வழங்க போறேன். இந்த வார்த்தையை நான் தன்னந்தனியாக தான் தொடங்கி வைக்க போறேன் உங்களுக்காக. ஆனா கண்டிப்பா நீங்க எல்லாரும் இருப்பீங்க அப்படின்னு வழக்கம் போல எனக்கு தெரியும். வாங்க இப்ப உங்க எல்லாருக்காக சிம்பு சுசித்ரா ஆள் கண்டு வரும் பாடல் சில வட்டம் படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கிறது. யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில இன்னும் கொஞ்ச நேரத்துல தன்மொழி பாங்கத்துல உங்களை சந்திக்கிறேன். அதன் பிறகு ஒரு சம்பவத்தை பத்தியும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேங்க. தொடர்ந்து வானொலி பக்கமா இணைச்சிருக்க, இது உங்க ஒலி 9:68 கேட்டாலி பரவசம் ஆரம்பிக்கலாமா?

0: இப்ப தங்க விலைய பார்க்கும் போது அடடா, தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்க வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கல. ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்கம் உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட்
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
4: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜுகு, ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும்
5: ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
6: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்க.
0: இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். இப்பதான் பல பேரும் நல்ல காஃபியை கலக்கி குடிச்சிட்டு பரோட்டா சாப்பிட்டுட்டு தோசை இட்லி ஏதாவது ஒரு நல்ல சிற்றுண்டியை சாப்பிட்டுட்டு நீங்க இப்போ ஜம்முன்னு உங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. கார், லாரி, வாகனத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கலாம், போக்குவரத்துல நீங்க இப்ப இருக்கலாம். அதே நேரத்துல ஒலி 968 பக்கமா இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி, நன்றி, நன்றி. வாங்க வாங்க வாங்க. சரி, இப்ப உங்களுக்காக நல்ல ஒரு தகவலை எடுத்துட்டு வந்திருக்காங்க. வீடுகளும் எதிரி எதிரே இருக்குது. இந்த பெண் என்ன செய்வாங்கன்னா, எப்போதுமே காலையில அவங்களுடைய அண்டை வீட்டார் துணிய காய போடுவத அந்த சன்னல் வழியா பார்ப்பாங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களுக்கு துணி துவைக்கவே தெரியாதா? பாருங்களே, துணி எல்லாம் இவ்வளவு அழுக்கா இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதே குறைதான் அவங்க சொல்வாங்க. ஒரு வாரம் கழித்து மீண்டும் அவங்க துணியை துவைக்கும் போது பார்க்கும் போது, ஏய், யாரோ அவங்களுக்கு கத்து கொடுத்துட்டாங்க போல, துணியெல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு. அப்பாடா, ஒரு வழியா சரியா துவைக்க கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. அதாவது மைண்ட் வாஷ் நினைச்சு இவங்க சத்தமா பேசிட்டாங்க. சொல்லும் போது பக்கத்துல இருந்த அவங்களுடைய கணவர் இதை கேட்டுட்டு சொன்னாங்க, ஏய், இன்று காலையில நம்முடைய சன்னலை நான் சுத்தம் செஞ்சேன், கொஞ்சம் கரையா இருந்துச்சு, அதனால நல்லா போட்டு தொடச்சி எடுத்துட்டேன். அதனாலதான் இப்போ விழி ஓ பார்வையும் நல்லா தெளிவா தெரியுது. அவங்களுடைய துணி அழுக்கா இல்ல, நம்முடைய சன்னல் தான் அழுக்கா இருந்துச்சு. பாத்தீங்களா, சில நேரங்கள்ல பிரச்சனை நம்ம பார்க்கும் மனிதரிடம் இல்லைங்க, நம்ம பார்க்கும் பார்வையில தான் இருக்குது. ஒருவரை பற்றி ஏற்கனவே ஒரு கருத்தை நம்ம உருவாக்கிட்டோம்னா அவங்க என்ன செஞ்சாலும் அந்த கண்ணோட்டத்துல இருந்து நம்ம வெளி வர மாட்டோம். இவங்க இப்படிதான், இவங்க எப்போதுமே தான் செய்வாங்க, இவங்க கிட்ட இதைத்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். நம்முடைய புரிதலும் தவறாக இருக்கலாம். அதனால நம்ம புரிதலையும் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். முக்கியமா இந்த கேள்வியை நம்ம கிட்டே நம்ம கேட்கணுங்க, உண்மையிலேயே அவங்க கிட்டதான் பிரச்சனை இருக்குதா, இல்ல நம்ம பார்க்கும் கண்ணோட்டத்துலதான் பிரச்சனை இருக்குதா? நம்ம கிட்டே குறைய வச்சுட்டு மத்தவங்களை குறை சொல்லலாமா?
7: கரெக்ட்.

0: பாப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாய சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பகடை சிங்கப்பூர்.
3: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டன் மறுபடி கூப்பிடுது. டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்.
4: ப்ரோ, உங்களை எல்லா கலந்துல பாக்குறேன். இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
3: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
5: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
6: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலைஞன பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்கள்: ஒரு ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ், 512 GB கை தொலைபேசி, 1908 வெள்ளி மட்டும்தான், 13 விழுக்காடு சேமிக்கலாம். ஒரு ஏசர் நைட்ரோ V16S மடிக்கணினி, 1599 வெள்ளி மட்டும்தான், 20 விழுக்காடு சேமிக்கலாம். சாம்சங் துணி துவைக்கும் இயந்திரம் அல்லது குளிர்பதன பெட்டியை வாங்கும் போது 300 வெள்ளி வரை பணத்தை திரும்ப பெறலாம். வாரந்தோறும் 100,000 காட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் காட்ஸ்.com.sg.
7: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.
8: நடந்து வராரு 70 வயது ஆகுது இவருக்கு. நடந்து வந்துட்டு இருக்கும் போதே இந்த சிறுமியை பார்க்கிறாரு. ஒரு பாசத்துல, ஒரு அன்பால என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த சிறுமியின் தலைய தொட்டிருக்காரு. இத பார்த்த அந்த அம்மா, எப்படி நீங்க என்னுடைய மகளுடைய தலையை தொடலான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாங்க. அந்த நேரத்துல உடனே அந்த அப்பா திரும்ப வராரு. என்னாச்சு கேட்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க, ஓ, இவர் நம்முடைய மகளுடைய தலையை தொட்டுட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த அப்பா, அதாவது இந்த கணவர் கேக்குறாரு முதியவர் கிட்ட, நீங்க ஏன் தொட்டீங்கன்னு பேசும் போது சொல்லும் போது ஒரு வாக்குவாதம் ஆகி கோபத்துல இந்த ஆடவர் அந்த முதியவரை கீழே தள்ளி விட்டுட்டாரு. கண்காணிப்பு கேமரால பதிவாயிருக்க அந்த முதியவரோட குடும்பம் அங்க இருந்ததுனால வந்து கேக்குறாங்க, நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க? நீங்க நல்லா அழகா சொல்லலாம, ஏன் கீழே தள்ளி விடுறீங்க? ஏன் வன்முறையில ஈடுபடுறீங்க? இல்ல இல்ல, நான் வேணும்னு பண்ணல, என் மகளை பாதுகாக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். இந்த மாதிரி மற்றவர்கள் என்னுடைய மகளை தொடுவது எனக்கு பிடிக்காது, அதனாலதான் ஒரு கோபத்துல இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னாரு. கோபம் தெளிந்த பிறகு அந்த ஆடவர், சரி, இவருக்கு நான் ஒரு கப் ஆஃப் டீ தேநீர் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்ன போது, இல்ல அதெல்லாம் தேவையில்லைன்னு இந்த முதியவர் சொல்லிட்டாரு. இந்த ஒரு காணொலி, கண்காணிப்பு கேமரால பதிவான இந்த காணொலிய இந்த குடும்பம் சமூக வலைதளத்துல, சமூக ஊடகத்துல பதிவிட்ட பிறகு பல பேரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு இருந்தாங்க. ஏன் இதை சமூக ஊடகத்துல நம்ம பதிவிடுறோம்னு சொல்லி இருந்தாங்க. இந்த ஆடவர் கண்டுபிடிக்கணும், அடையாளப்படுத்தணும், அதற்காகத்தான், அந்த நோக்கத்துக்காக தான் பதிவிட்டு இருந்தாங்களாம். காவல் அதிகாரிகளும் இந்த 40 வயது ஆடவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. யார் இந்த முதியவரை கீழே தள்ளி விட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவருடைய தரப்பு என்னன்னா, மகளை பாதுகாக்கிறதுக்கு தான் நான் அப்படி செஞ்சேன்னு சொல்றாரு. ஆனா இந்த முதியவரோட கண்ணோட்டத்துல பார்க்கும் போது, அதுக்கு ஏன் நீங்க என்ன தள்ளி விடணும், ஏன் வன்முறையில ஈடுபடணும்னு இவர் சொல்றாரு. நியாயமானதுதான் இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கலாம், நீர்களே பலருக்கும் நடந்திருக்கலாம். உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு, இல்ல உங்க பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கு நடந்திருக்கலாம். இப்படி நடக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க? அப்படி உங்களுக்கு உடன்பாடு இல்ல, உங்களுக்கு பிடிக்கல, மற்றவர்கள் குறிப்பா பொது இடத்துல தெரியாதவங்க வந்து தொடும் போது, இல்ல உணவு பராமரிக்கிறவங்க வந்து தொடும் போது பிள்ளைகளை நீங்க என்ன செய்வீங்க? சொல்லிருக்கீங்களா? அந்த மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு? கேட்டிருக்காங்களா? செவி சாய்ப்பாங்களா? வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8. பேசலாம் வாங்க.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஸ்டார்ஹப், we got you.

0: கருப்பி சைவ உணவகம், செயின்ட் அல்வி சாலை, செராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை, தனது குடும்பம் என்று இருந்தவர். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
2: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சன், ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
3: எதுக்கு சந்திரமுகி ஜோதிகம் அறிமுகம்?
2: PG-13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கியாட்லூரி.
3: But I love you.
4: Hey, 9

0: இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். ஆகஸ்ட் 15 நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோட சற்று முன்பு நான் பகிர்ந்து கொண்டேன். நீங்களா இருந்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பீங்கன்னு கேட்டீர்து. அதே நேரத்துல உங்களுடைய கண்ணோட்டத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொன்னதுக்கு சாந்தி என்ன சொல்றாங்கன்னா, இருவருமே தப்புதான் ஹலிமா. அந்த முதியவர் மேலேயும் தப்பு இருக்குது, அந்த ஆடவர் மேலேயும் தப்பு இருக்குது. அந்த முதியவர் தெரியாத ஒரு பிள்ளைய தொட்டிருக்க கூடாது. இந்த தலையில கைய வைக்கிறது, கண்ணத்தை கிள்றது, இதெல்லாம் கூடாது ஹலிமா அப்படின்னு சாந்தி குறிவிட்டு இருக்காங்க. உண்மைதான், கூடாதுதான். ஆனா இருந்தாலும் அந்த மகளுடைய அப்பா கை வச்சிருக்க கூடாது இல்லையா, தள்ளி விட்டுருக்க கூடாது, அதுவும் தப்பு. ஜெய் டி கே என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதுல இருந்து ஒண்ணு பட்டு நமக்கு நல்லா தெரியுது. அடுத்த முறை உணவகத்துல உணவகத்துல டைனிங் பண்ணணும், சாப்பிடணும், இந்த மாதிரி பிரச்சனையே வராது. மத்தவங்க நம்ம பிள்ளைகள் எல்லாம் தொட மாட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க. பல நேரங்கள்ல உணவங்காடியில சாப்பிடும் உணவே ரொம்ப சுவையா இருக்கும், ஆனா அது வெறும் 5-6 உள்ளதாங்க வரும். கிளிஃப்டன் என்ன சொல்லிருக்காரு, அந்த முதியவர் அந்த பிள்ளையுடைய தலையில கைய வச்சது தப்பே கிடையாது. பாசத்துல தானே செஞ்சாரு, வேற எதுக்கு அவர் அந்த மாதிரி செஞ்சிருப்பாரு. உங்களுக்கு பிடிக்கலடா, ஒரு பெற்றோரா உங்களுக்கு அந்த ஒரு செயல் பிடிக்கலனா, அதுல உடன்பாடு இல்லைனா, நீங்க அழகா எடுத்து சொல்லலாமே, எதுக்கு அந்த முதியவரை கீழே தள்ளி விடணும், அது தப்பு அப்படின்னு கிளிஃப்டன் குறிப்பிட்டிருக்கீங்க. நந்தினி குரல் பதிவு எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க, கேப்போம்.
1: வணக்கம் ஹலிமா, நந்தினி பேசுறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் என் பிள்ளைங்களுக்கு நடந்திருக்கு. அந்த டைம் வந்து என் பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, 5 வயசு 6 வயசு தான் இருக்கும்.
0: சரி,
1: அந்த டைம் வந்து நான் பிள்ளைங்க வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். சோ அழகா பாடசாலை எல்லாம் போட்டுட்டு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றோம். அப்போ வந்து ஒரு வயசானவங்க, ஒரு ஆண்டி, அவங்க வந்து பஸ் ஸ்டாப்ல வந்து உட்கார்ந்துட்டு பிள்ளைங்களை வந்து தலையில தட்டி அவங்க தலைமுடிய வந்து வாரி விட்டு ஓ ட்வின்ஸ் தான் கேட்பாங்க. நாங்க எல்லாம் பக்கத்துல இருக்கீங்க, என்ன வந்து ட்வின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அவங்க தோல்ல தட்டுறது, தலையில லைக் தடவி கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. ட்வின்ஸ் தான் என்கிட்ட வந்து கேட்பாங்க, சொல்லு குறை பிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஆண்டி போனதுக்கு அப்புறம் என் பிள்ளைங்க என்கிட்ட கேட்டாங்க, போயம்மா அந்த ஆண்டி வந்து எங்களை வந்து டச் அஸ் அப்படி அப்படின்னு சொன்னப்ப நான் வந்து சொன்னேன், இது வந்து அவங்க வந்து ஷி ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் லவ் லவ் ஒரு ஒரு கைண்ட்னஸ் காட்டுறாங்க, சம்திங் ராங் அப்படி அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு வயசானவங்க வந்து அது ஒரு இதார்த்தமா அவங்க செய்யறது. ஸோ அது வந்து எனக்கு அது தப்பா தெரியல ஹலிமா.
0: புரியுது புரியுது
1: ஹலிமா.
0: ஆனா அந்த பிள்ளைகள் எப்படி யோசிக்கிறாங்க, அதை அவங்க எப்படி பார்க்கறாங்க, அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா. அவங்க எனக்கு பிடிக்கலாமா, இதை அவங்க இப்படி செய்யறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா அதற்கு நாம மரியாதை கொடுக்க வேண்டும். அவங்க 5 வயசுதான் 6 வயசுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உணர்ச்சிகளை உணர்வுகளை நம்ம நிராகரிக்க கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. சரி, பத்மாவதி அம்மாவும் குரல் பதிவு எடுத்து அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனா 2 பாடல்களுக்கு பிறகு அந்த குரல் பதிவை கேட்போம். இப்ப உங்களுக்காக நீயா படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடல், பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சாச்சு.

0: ஜினி ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: 8679664646. இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சூஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206171797.
4: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம்.

0: ஆதியம்மா என்ன சொல்றாங்க கேப்போ வாங்க.
1: வணக்கம் ஹலிமா, பத்மாதி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: நான் வந்து என் பேத்தி வந்து கிளாஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு நைட்ஸ் கிளாஸ் கூட்டிட்டு போயிட்டு வரும்போது பஸ்ல வந்து உட்கார்ந்துருந்தேன். அப்ப நம்ம இறங்கும் போது ஒரு வயசானவர் வந்து அங்க அந்த சீட்ல உட்கார்ந்துருந்தாரு. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா அவ கையை பிடிச்சி கீஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவளுக்கு பிடிக்கல. ஆனா நான் வந்து அவரு வயசானவர் சொல்லி நான் விட்டுட்டேன், ஒன்றும் செய்யல. ஆனா அவன் வந்து வீட்டுல வந்து ரொம்ப கோபமா அவங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்தா. அப்ப நான் சொன்ன பரவாயில்ல, இனிமே வந்து அடுத்த தடவை இந்த மாதிரி யாரிச்சோ உன்னை தொட்டு இந்த மாதிரி செஞ்சா நீ ஏற கொடுக்காத நான் சொல்லி வச்சிருக்கேன் அவளுக்கு. நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப அழகா சொல்லி இருந்தீங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு பிடிக்காத போது அதை செய்யக்கூடாது. ஓ பரவாயில்ல, என்ன பிரச்சனை, ஒரு முத்து தலை என்ன வரப்போகுது, ஒரு முறை நம்ம கண்ணதுக்குள்ளனா என்ன வரப்போகுதுன்னு நமக்கு அப்படி தோணும். ஆனா அந்த பிள்ளைக்கு அது பிடிக்கல, அதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா அதற்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அவங்களுடைய உடலுக்கு நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்தாகணும், எந்த வயதா இருந்தாலும் சரி. இல்லனா பிற்காலத்துல நம்ம கிட்ட வந்து எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து அவங்களை அவமதிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி இருக்கவே கூடாது, அது நல்லது கிடையாது, ஆரோக்கியமான பழக்க வழக்கமும் கிடையாது.
2: அலிமா, குட் மார்னிங்.
0: சொல்லுங்க ஐயா.
2: இந்த டாபிக் நீங்க எடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நீங்க எடுத்தீங்க இந்த டாபிக்.
0: எடுத்துட்டேன்.
2: ஓகே, இந்த விஷயம்

0: விஷயத்தை வந்து நீங்க வந்து ரெண்டு விதமா நீங்க பாக்கணும் அலிமா. நம்ம வந்து நல்ல விஷயத்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லணும் அலிமா. இப்ப அவரு தொட்டதுனால வந்து இப்ப என்ன வந்துருப்பாரு, வயசானவர் ஒரு பிள்ளைய தொடர்ந்து வந்து என்ன தலையை தானே தொட்டாரு, பிள்ளைய வளர்த்துறாரு தானே, இதுல என்ன தப்பு இருக்கு?
1: ஒரு சிறிய செயலுக்கு நமக்கு ரொம்ப கோபம் வருது, எல்லாத்தையும் போட்டு நம்ம குழப்பிக்கிறோமோ, எல்லாத்தையும் ரொம்ப சிக்கலாக்குறோமோ, காம்ப்ளிகேட் பண்றோமோன்னு யோசிக்க வைக்குது. ஒரு பக்கம் டேக் இட் ஈஸி பாலிசி நமக்கு இருக்கணும், இன்னொரு பக்கம் எதுக்கு நம்ம நல்லா கோபப்படணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். கோபப்பட்டாலும் வன்முறையில ஈடுபடக்கூடாதுப்பா, அதை அழகா நம்ம சொல்லி பேசிக்கலாம்.

0: இருக்கும் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகள் சொல்லிக்கிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமைறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
2: Samsung Galaxy Z கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.
4: இன்னும் அதிகமா கொடுத்தோம். ஆனா இப்போ உங்களுக்கு கடைசி வாய்ப்பு.

மூன்று வெள்ளி தொண்ணூறு காசு மட்டும்தான். இன்னும் வேணுமா? வெறும் 4.50 காசு கூடுதல் கட்டணத்தை செலுத்தி கரியோட 2 மொறுமொறு பராட்டாக்களை ருசிச்சு சாப்பிடலாம். முடிகிற வரைக்கும் காத்திருக்காதீங்க, இன்னைக்கே KFC-ல ருசிச்சு மகிழுங்க. காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். இவ்வாறு நட்சத்திரமா ஒலில வளம் வராரு பாடகர் மண்ணு. அவருடைய பாடல்களை அவ்வப்போத நீங்க வணக்கம் சிங்கை ஆனந்த மாறுவம் டீ கடை இரண்டு நாட்டம் நிகழ்ச்சிகள்ல கேட்க போறீங்க. அந்த வரிசையில இப்ப உங்களுக்காக நாட்டாமை படத்துல இருந்து மனு எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடல் ஒலிபரப்பாங்க இருக்குது. பாடலை தொடர்ந்து தலைப்பு தொட்டு பேசுவோம்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: சென்ட்ரல் குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க.
3: காலை வணக்கம் அலிமா.
2: வணக்கம் அம்மா.
3: மகேஷ் பேசுறேன். முதலாவது வந்து நம்ம தொடக்கூடாது, யாரா இருந்தாலும் நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்க பிள்ளைங்களா இருந்தாக்க நம்ம சும்மா பார்த்து அப்படி ஹாய் அப்படி பேசலாம். நம்மளோட கை வச்சு அவங்கள எல்லாம் தொடர்றது அது சரியில்லை தானே. இப்ப பேட் டாஷ் குட் டாஷ் எல்லாம் இருக்கு, பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஸோ அவரு வயசானவர் இருந்தாலும் அவரு தொட்டது வந்து தப்பு தான். அவங்க பேரண்ட்ஸ் அடிச்சுக்க கூடாது, என்ன அவரை பேசி விட்டு இருக்கலாம். ஆனா அவர் இந்த மாதிரி அவரை தள்ளி அடிச்சது பத்தி நானும் அந்த காணொலியை பார்த்தேன்.
2: தொடாம இருந்திருக்கலாம், தொட்டு இருந்தா அழகா சொல்லிருக்கலாம்னு சேந்திரா குறிப்பிட்டிருக்காங்க. குறிஞ்சதை அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க இருக்கிறது ஒரு பழமையான கழக பிளாக்ல தான். அங்க நிறைய மூத்தோரை பார்க்கலாம், பெரியவர்கள் பல பேரும் அங்க இருக்காங்க. அங்கதான் அவங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தாங்களாம். பல பேரும் வயதானவர்கள் பிள்ளைகளை பார்க்கும் போது, அவங்க பிள்ளைகளை பார்க்கும் போது கை காட்டுவாங்க, ஹாய் சொல்வாங்க, தலையை தட்டுவாங்க, இப்படி எல்லாமே சேர்ந்து உண்டு. ஆனா அதை நான் பெருசா எடுத்துக்கிட்டது கிடையாது, அவங்களுக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு, கிட்ட எண்ணத்துல தொடமாட்டாங்க என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால அவங்க பாசமா வந்து என்னுடைய பிள்ளைகளின் தலைகளை தொடும் போது நான் அதை எதிர்த்து எதுவுமே சொன்னது கிடையாது. இப்ப என் பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, 11 வயதினர். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லுங்க, வன்முறையில ஈடுபடாதீங்க, வார்த்தையாலையும் காயப்படுத்தாதீங்க. இதுதான் என்னுடைய கருத்து அப்படின்னு கடியை குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க.
4: காலை வணக்கம் ஹலிமாமா.
2: சொல்லுங்க.
4: இந்த நடந்த இந்த சம்பவம் அது ஒண்ணுதான் காட்டுது, நம்மளோட லெவல் ஆஃப் சிவிலைசேஷன், அது அதோட அந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், அந்த பாஷை நம்ம எப்படி பேசுறோம், நம்மளோட ரியாக்ஷன், இதைத்தான் நம்ம அதை வெளிப்படுத்துது. அந்த இடத்துல யாரு சரி யாரு தவறுன்னு நான் சொல்ல முடியல, சொல்லவும் மாட்டேன். காரணம் தப்புனா ரெண்டு பேரும் தப்பு, சரினா ரெண்டு பேரும் சரி, அதனால அதை நான் விமர்சிக்கல. ஆனா இந்த இடத்துல இந்த மோட் ஆஃப் சிவிலைசேஷன் அண்ட் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் த லாங்குவேஜ், அதை நம்ம பார்த்துக்கணும்.
2: கண்டிப்பா நாகரீகமா நடந்துகிட்டா பிரச்சனையே வராதுங்க அவ்வளவு.

0: சொல்லாம நீங்கள
1: வாங்க, இன்றைக்கான நாணய மாற்று விகிதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 29 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 49 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 74 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: வணக்கம் ஹலிமா, என் பேர் சுஜாதா.
1: வணக்கம்.
0: நானும் சமூக ஊடகத்துல இந்த விஷயத்த பார்த்தேன். ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்தது. ஒரு குழந்தைய பார்த்த உடனே கொஞ்சணும்னு நினைக்கிறது ஒரு சாதாரண மனித இயல்பு. அது வந்து அந்த குழந்தைய கொஞ்சும் போது நமக்கு பெற்றோர்களும் வந்து நம்ம குழந்தைய மத்தவங்க கொஞ்சத பார்த்து சந்தோஷம்தான் படுவாங்க. ஆனா அது ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலா அந்த தந்தை பார்த்திருக்கிறாருங்கிறதே சமூகத்தோட மாறி வரும் மனநிலைமையதான் பிரதிபலிக்குது. இதை நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் அவர் பாதுகாப்பு உணர்வுக்காக அப்படி பண்ணியிருந்தாலும் அது தவறுதான். நம்ம வந்து எப்பவுமே நம்ம கோபத்தை வந்து அப்படி வந்து நமக்கு சம்பந்தம் இல்லாத ஆள் மேல அப்படி காமிக்கவே முடியாது. வார்த்தையில தான் பேசியிருக்கணும். மத்தபடி அவரை வந்து தள்ளி விட்டது பெரிய தப்பு. இது வந்து அந்த தனிப்பட்ட நபருடைய கோபத்தை கையாளுறதுக்கான அவருக்கு இருக்கிற சிரமத்தை தான் காமிக்குது. அவரு வந்து அந்த கோபத்தை கையாளுறது எப்படி, இன்னும் எப்படி நல்ல விதமா கையாளலாம்னு ஆலோசனை எடுத்துக்கிறது தான் சிறந்ததுன்னு எனக்கு.
1: ஆமா, எங்க மேனேஜ்மெண்ட் அதான் நீங்க சொல்ல வரீங்க. அவருடைய கோபத்தை எப்படி சமாளிக்கணும்னு அவருக்கு தெரியணும், அதை கட்டுப்படுத்தணும், கோபத்தை குறைக்கணும். பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்றோம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்றோம், அது இதுல நிறுவனமாயிருக்கு.
2: ஹலோ, வணக்கம். குமார் பேசுறேன்.
1: சொல்லுங்க குமார்.
2: நானும் அந்த காணொலி எல்லாம் பார்த்தேன். ஆனா அந்த காணொலி எல்லாம் அந்த பெரியவர் செஞ்சது அவ்வளவு தப்புன்னு தெரியல. அந்த பிள்ளையும் ஒரு ரியாக்ஷன் ஒண்ணுமே இல்லாம தான், அந்த மாதவ தான் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணி அது வந்து பெருசாகி
1: ஊதி பெருசாகிட்டாங்க. அப்படிதான் பல பேரும் சொல்லி இருந்தாங்க. விமலா குறிஞ்சி அனுப்பி வச்சிருக்காங்க, நீங்க உங்க பிள்ளைய பாதுகாக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா மற்றவர்களுக்கு எப்போதுமே கெட்ட எண்ணங்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறது தவறு. சரி, இன்னொரு குரல் பதிவு திறக்கிறதுக்கு நேரம் இருக்கு.
3: வணக்கம் அலிமா, நான் குமார் பேசுறேன்.
1: சொல்லுங்க குமார்.
3: சோ இந்த இன்சிடென்ட் வந்து எல்லாமே பாத்துருக்காங்க, எல்லாமே சிசிடிவில தெரியுது. சரி, வேற ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு இப்படி வச்சுக்கோமே, அம்மா அப்பா ரெண்டு பேரும் போன் பாத்துக்கிட்டு வராங்க, பிள்ளைங்க கீழே லிப்ட் கிட்ட ஓடி வந்து விழுந்துருச்சுங்க.
1: சரி,
3: அந்த நேரத்துல ஒரு பெரியவர் அங்க பக்கத்திலே இருக்காரு, டக்குன்னு தூக்கி விடுறாரு. இதையும் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க? அவங்க கோவப்பட்டு அந்த பெரியவரை அடிப்பாங்களா, தள்ளி விடுவாங்களா, நீ ஏன் என் பிள்ளைங்களை வந்து தொட்ட அப்படின்ட்டுன்னு. சோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வந்து ஒரு தடுக்கி உழுவுற ஒரு சின்ன பிள்ளைங்கிட்ட போயிட்டு நம்ம உதவுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா? இந்த இன்சிடென்ட் நடந்த பேருக்கு நிறைய பேருக்கு பயம் தான் வரும்.
1: ஆமா ஆமா,
3: உளுந்தா உளுந்துட்டு போதுங்க இதுங்கன்னா நம்ம பிள்ளைங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் தோணும்.
1: நம்முடைய அந்த உதவி செய்யும் மனப்பான்மை கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நேர்மறையா யோசிக்க வேண்டியது இப்ப பயமா மாறுது, பரிதாபமான ஒரு நிலைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்க கூடாது. இது ஒரு பெற்றோருடைய கண்ணோட்டம். ஆனா இந்த பெற்றோர் தான் எல்லாரும் பிரதிபலிக்கிறாங்கன்னு கிடையாது. புரிந்து கொள்ளும் மனப்பான்மை நமக்கு இருக்கணும், விழிப்புணர்வும் அதிகரிக்கணும், நாகரிகமாகவும் நடந்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அது ரொம்ப முக்கியம். சகிப்புத்தன்மையும் நமக்கு இருக்கணுங்க.
4: நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி

0: Adjutant, mana?
1: Ah, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Badil, badil, badil. Nalvart, nan, sulu.

0: முறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரொப்போங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
1: சிங்கப்பூரில் முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரே சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி. சனிக்கிழமை August 29 மாலை 6:30 கேபிட்டல் தியேட்டர் அரங்கில் பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவுச் சீட்டுகளுக்கு செல்லுங்கள் sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 8808-01-77.

0: ருசியாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஆசாசியா பாத்து பாத்து சமைச்சாலும் சாப்பாடு எதிர்பார்த்த மாதிரி சுவையா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கான குறிப்புகள் இதோ. சாம்பாருக்கு கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்து சேர்த்து பாருங்களேன், உங்க அன்பருக்கு உங்க சாம்பார் பிடிக்க ஆரம்பிச்சிடும். மீன் குழம்பு வச்சு கடைசியா இறக்கும் போது கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்து பாருங்க, சும்மா உங்க உள்ளத்துல இடம் பிடிக்குங்க உங்க மீன் குழம்பு. அதே மாதிரி பிரியாணிக்கு கத்திரிக்காய் பச்சடி செய்யும் போது அதுல வேர் கடலையையும் கொஞ்சம் எள்ளையும் அரைச்சு விட்டு பாருங்க. இத நான் சமைச்சு பாக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்களா, அப்படின்னா இந்த குறிப்பையும் கேளுங்க. பிரியாணிக்கு தயிரோட கொஞ்சம் பாலையும் சேர்த்து சமைச்சு பாருங்களேன், உலகத்திலேயே சிறந்த பிரியாணி உங்க பிரியாணின்னு பாருட்டு.
2: House brand batter mix. பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. House brand batter mix. ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
3: அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் முன்னுரிமை வழங்குவது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அவங்களுக்கு தைரியத்தை நம்ம வழங்கணும். உன் உடல் உன்னுடையது, உனக்கு பிடிக்கலனா நீ தைரியமா அதை சொல்லலாம், அதை சொல்றதுக்கு கூச்சப்படவே கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை சின்ன வயசுல இருந்து நம்ம வளர்க்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, ஏதாவது நமக்கு பிடிக்கலனா கோபப்படும் போது நம்ம எப்படி வார்த்தையை விடுறோம், எப்படி பேசுறோம் என்பதை நம்ம பிள்ளைகள் பார்த்துதான் வளர்றாங்க. நம்ம வன்முறையில ஈடுபட்டோம்னா அநேகமா நம்ம பிள்ளைகளும் அந்த வன்முறையில ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களும் வளர்ந்த பிறகு யாரையாவது போட்டு அடிச்சிருவாங்க. அதனால அது நம்முடைய பொறுப்புங்க. அவங்க முன்னால நம்ம எப்படி நடந்துக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தலைமுறைக்கு சாதாரணமா அன்பின் வெளிப்படையாக தோன்றும் ஒரு செயல், இன்னொரு தலைமுறைக்கு அது தனிப்பட்ட எல்லையாக மாறலாம், தெரியலாம். அதனால அந்த எல்லைகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், பிடிக்கலாம் சொல்லணும். எந்த நேரத்திலையும் மற்றவர்களை காயப்படுத்தணும் என்கிற எண்ணமே நமக்கு இருக்க கூடாது.
2: இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: மத்திய கிழக்கு நிலவரத்தால் செலவுகள் அதிகரித்துள்ளன. அரசாங்கம் தனது ஆதரவை வலுப்படுத்துகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு 300 வள்ளி மதிப்புள்ள CDC பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். வரும் அக்டோபரிலும் அடுத்த ஆண்டு ஜனவரியிலும் தகுதி பெறும் குடும்பங்களுக்கு 190 வள்ளி வரை யூசேஃப் தள்ளுபடி கிடைக்கும். காம்கே இடைக்கால உதவி திட்டத்தின் கீழ் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு வரும் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை கூடுதலான மாதாந்திர வழங்கு தொகை வழங்கப்படும். அடுத்த மாதத்திலிருந்து உள்ளூர் தொழில் நிறுவனங்கள் தங்களின் ரொக்க புழக்க தேவைகளுக்காக எளிதாக நிதி உதவிகளை பெற முடியும். வரும் நவம்பரில் தகுதி பெறும் சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் 1500 வள்ளி வரையிலான ரொக்க மானியம் கிடைக்கும். அரசாங்கமும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்களும் நிர்வகிக்கும் சந்தைகள், உணவங்காடி நிலைய கடைக்காரர்களுக்கு வரும் செப்டம்பர் முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை வாடகை ஆதரவு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg. இத்தகவலை வழங்குவது நிதியமைச்சர்.
3: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 கார்ட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கார்ட்ஸ் கடைகளிலும்

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம், நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. கடலில் விபத்துகளை தவிர்க்க புதிய கண்காணிப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. விபத்துகள் தவிர்க்கப்பட்ட சம்பவங்களை பற்றி கடல்சார் துறையினர் ரகசியமாக இணையத்தில் தகவல் தெரிவிக்கலாம். அந்த தகவல்களை சர்ப் எனும் கட்டமைப்பு பெற்று சிங்கப்பூர் தேசிய கடல்துறை பாதுகாப்பு அமைப்பிடம் சமர்ப்பிக்கும். அதிலிருந்து பெறப்படும் பாதுகாப்பு படிப்பினைகள் பிறகு கடல்சார் சமூகத்துடன் பகிரப்படும். கடல்துறை பாதுகாப்பு மாநாட்டின் தொடக்கத்தில் அது பற்றி அறிவிக்கப்பட்டது. தேசிய கடல்துறை பாதுகாப்பு அமைப்பும் சிங்கப்பூர் கப்பல் போக்குவரத்து சங்கமும் இணைந்து அந்த கண்காணிப்பு திட்டத்தை தொடங்கியிருக்கின்றன. சிங்கப்பூரின் எண்ணெய் சாரா ஏற்றுமதி கடந்த மாதம் 24 விழுக்காட்டுக்கு மேல் கூடியது. அதற்கு முந்தைய மாதம் பதிவான 20.8 விழுக்காட்டை விட அது அதிகம். மின்னல் பொருள்களின் ஏற்றுமதி தொடர்ந்து உயர்ந்து காணப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தொழில்நுட்பம் அதற்கு உந்துதல் அளிக்கிறது. கணினி பாகங்கள், சில்லுகள் போன்றவற்றின் ஏற்றுமதி அதிகரித்ததை அது குறிக்கிறது. இதற்கிடையே மின்னல் சாரா பொருள்களின் ஏற்றுமதி குறைந்தது. மருந்து பொருள் ஏற்றுமதி ஆக அதிகமாக 56 விழுக்காட்டுக்கு மேல் சரிந்தது. ஹலோ ரைட் வாடகை சைக்கிள் பகிர்வு சேவை நிறுவனத்துக்கு சிங்கப்பூர் போட்டித்தன்மை பயணீட்டாளர் ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதன் போட்டி நிறுவனமான அனிவேலுடன் கட்டணம் குறித்து பேச்சு நடத்த ஹலோ ரைட் 2 முறை முயன்றதாக விசாரணையில் தெரியவந்தது. அனிவேல் நிறுவனம் அதற்கு உடன்படாமல் அது குறித்து ஆணையத்திடம் புகார் அளித்தது. சிங்கப்பூரில் வாடகை சைக்கிள் பகிர்வு சேவையை நடத்த உரிமம் பெற்றுள்ள இரு நிறுவனங்கள் ஹலோ ரைட், அனிவேல் மட்டுமே. வர்த்தக போட்டிச் சட்டத்தை மீறியிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் ஆணையம் ஹலோ ரைட் மீது விசாரணை நடத்தியது. வீடமைப்பு வளர்ச்சிக் கழக குடியிருப்பு பேட்டைகளில் உள்ள டெக்டைல் டைல்ஸ் எனும் தொட்டுணரும் தரை தகடுகளின் பாதுகாப்பு குறித்து சில குடியிருப்பாளர்கள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். பார்வையற்றவர்கள் அல்லது பார்வை குறைபாடு உள்ளவர்கள் நடந்து செல்வதற்கு வழிகாட்ட அந்த தரை தகடுகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றில் வழுக்கி விழுவது, சக்கரங்கள் சிக்கிக் கொள்வது போன்ற பிரச்சினைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. நில போக்குவரத்து ஆணையம் பாதசாரிகள் சாலைகளை கடக்கும் பகுதிகளில் இருக்கும் அத்தகைய தரை தகடுகளை அடுத்த 4 ஆண்டுகளில் வழுக்காத புதிய வகைக்கு மாற்றவிருக்கிறது. தாம்சன் ரோட்டில் ஈரமான டக்டைல் டைல்ஸ் எனும் தரை தகடுகளில் வழுக்கி விழுந்த பெண் ஒருவர் சிகிச்சையின் போது உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த முடிவு எடுக்கப்பட்டது. தொடக்கப்பள்ளி இறுதியாண்டு தேர்வை எழுதும் 12,000 மாணவர்களுக்கு ஃபேர்பிரைஸ் அறநிறுவனம் இலவச காலை உணவை வழங்கவிருக்கிறது. ஒவ்வொரு உணவு பொட்டலமும் 25 வெள்ளிக்கும் அதிகமான மதிப்புடையது. 51 சியர்ஸ் ஃபேர்பிரைஸ் எக்ஸ்பிரஸ் கடைகளில் அவற்றை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளலாம். சுய உதவிக் குழுக்களின் ஆதரவை பெறும் மாணவர்களுக்காக 1,600க்கும் அதிகமான உணவு பொட்டலங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் தேர்வு காலத்தில் ஆரோக்கியமான காலை உணவுடன் நாளை தொடங்க உதவுவது சியர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் கிளப் திட்டத்தின் நோக்கம். 3வது ஆண்டாக அந்த திட்டம் இடம்பெறுகிறது. வடகொரியாவை ஒடுக்கும் நோக்கத்தில் தென்கொரியாவுடன் நடத்தப்படும் கூட்டு ராணுவ பயிற்சிகளை பெருமளவு குறைப்பதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இன்று தொடங்கிய அந்த பயிற்சிகள் அதிக செலவு மிக்கவே என்றார் அவர். வடகொரியா மிரட்டல் ஏதும் விடுக்காத மரியாதையாக நடந்து கொள்ளும் நாடு என்று திரு டிரம்ப் வருணித்தார். அதன் மீது பகைமை இருப்பது போன்ற தேவையற்ற கருத்தை அந்த கூட்டு ராணுவ பயிற்சி வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார். இருப்பினும் கூட்டு ராணுவ பயிற்சிகள் திட்டமிட்டது போல் நடைபெறுவதாக தென்கொரியா தெரிவித்தது. பங்களாதேஷ் பிரதமர் தாரிக் ரஹ்மான் அடுத்த மாதம் இந்தியா செல்ல அவரது நாடு நிபந்தனை விதித்திருக்கிறது. பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தாய்நாட்டுக்கு இந்தியா திருப்பி அனுப்பி வைத்தால் மட்டுமே அந்த பயணம் இடம்பெறும் என்று பங்களாதேஷ் தெரிவித்தது. புதுடெல்லியில் பிரிக்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க பங்களாதேஷ் பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் ஹசீனாவை அண்மையில் செய்தியாளர் கூட்டம் நடத்த இந்தியா அனுமதித்தது நிலைமையை மேலும் சிக்கலாக்கியிருப்பதாக பங்களாதேஷ் கூறுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை ஆர்ப்பாட்டங்கள் மூலம் எதிர்த்தரப்பு கவிழ்த்துவிட்டதாக திருவாட்டி ஹசீனா குற்றஞ்சாட்டுகிறார். கிரீஸின் சலாமிஸ் தீவில் அரை மணி நேரத்துக்குள் இரண்டு காட்டுத்தீ சம்பவங்கள் ஏற்பட்டதில் இருவர் மாண்டனர். நூற்றுக்கணக்கானோர் கடற்கரையோர பகுதிகளிலிருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். சலாமிஸ் தீவு தலைநகர் ஏதன்ஸ் அருகே உள்ளது. அதன் தென்பகுதியில் ஒரு கடற்கரைக்கு அருகே இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டன. கார்பந்து நட்சத்திரம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ விரைவில் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். இவ்வாண்டே கார்பந்து ஆடும் தமது கடைசி ஆண்டாக இருக்கலாம் என்று 41 வயது ரொனால்டோ கூறினார். உலகக்கிண்ண போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஏற்கனவே அறிவித்த அவர் போர்ச்சுகல் தேசிய அணிக்காக தொடர்ந்து விளையாடும் வாய்ப்பை நிராகரிக்கவில்லை. 25 ஆண்டுகளாக கார்பந்துக்காக பல தியாகங்களை செய்திருப்பதாக ரொனால்டோ கூறினார். ஓய்வுக்கு பிறகு சுற்றுப்பயணம், பெடல் விளையாட்டு உள்ளிட்டவற்றில் அதிக நேரம் செலவிட விரும்புவதாக அவர் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392 2122, 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
2: கோழி உணவு தொகுப்பு பெட்டி 13 வெள்ளி 90 காசு மட்டும்தான். இன்னும் வேணுமா? வெறும் 4 வெள்ளி 50 காசு கூடுதல் கட்டணத்தை செலுத்தி கரியோட 2 3 3 பராட்டாக்களை ருசிச்சு சாப்பிடலாம். முடிந்த வரைக்கும் காத்திருக்காதீங்க.
3: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை தனது குடும்பம் என்று இருந்தவர். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
4: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சான், ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
5: எதுக்கு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி பிஹேவ் பண்ற?
4: PG-13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கியாட்லூரி.
6: ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு.
5: But I love you.
7: Hey.

0: Senem Popo, Senem Popo.
1: தசாவதாரம் படத்துல இருந்த கமல்ஹாசன் மகாலட்சுமி கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. ஒரு கேள்வி உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கேள்வியே நீங்க கேட்ட பிறகு என்ன தொடர்பா இருக்கோ ஹலீமா அப்படின்னு மூளையோ நல்லா போட்டு பிழுந்து யோசிக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். பாக்கலாம். மனிதன், ஒட்டகச்சிவிங்கி, எலி, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த மூன்றுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமை அது அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த சிமிலாரிட்டிய நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். திரும்ப சொல்றேன். மனிதன், ஒட்டக சிவங்கி, ஜிராஃப், எலி. மனிதன், ஒட்டக சிவங்கி, எலியா? எப்படி பார்த்தாலும் எந்த ஒற்றுமையும் இல்லையே அலிமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கு யாராவது சரியான பதில சொல்றீங்களா இல்லையான்னு பாக்கலாமே. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678899868.

0: கஜினி படத்துல இருந்து கார்த்தி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. மனிதன் ஒட்டகச்சிவிங்கி எலி, இந்த மூன்றுக்கும் இருக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டதுக்கு பல நேரங்கள் நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்க. அந்த பதில்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல திறக்கலாம். அதற்கு முன்னால இப்ப நீங்க சாலையில பயணம் மேற்கொண்டு இருக்கீங்களா?
1: போக்குவரத்து நிலவரம்
0: உங்களுக்காக செய்தி வந்துகிட்டே இருக்கு. சிடிஇ நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 2க்கு முன்பு வாகனம் பழுதாக இருக்குது. BKE நோக்கி செல்லும் SLE ஈஷனுக்கு பிறகு வாகனம் பழுதாக இருக்குது. டுவாசி நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன்ஸுக்கு பிறகு சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
0: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்குதாமே.
4: ஆமா, எனக்கு GST அதாவது பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு ரொக்கம் கிடைக்க இருக்கு.
0: நல்லதுதான், தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வள்ளி வரை பெறலாம்.
4: உனக்கு தெரியுமா, GST பற்றுச்சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூரர்களுக்கு உதவதா இது. GST-யோ மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
0: மூத்தோருக்கும் ஏதோ இருக்குதானே?
4: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதி பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு GST பற்றுச்சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும்போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
0: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
5: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-gstv.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
0: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை
8: ஆனந்தம்
0: அரபம்.

மனிதன் ஈலி ஊட்டக்கச்சிவிங்க இந்த மூன்றுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குன்னு சொல்லியிருந்த பல நேரம் நீங்க பாலூட்டிகளா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது தப்பு கிடையாது, ஏன்னா மூன்றுமே பாலூட்டிகள் தான், சரியான பதில் தான். ஆனா அதை விட இன்னும் கொஞ்சம் ஆழவும் நம்ம யோசிக்கலாமே. இன்னொரு பெரிய ஒரு ஒற்றுமை இருக்குதுங்க, அது என்ன ஒற்றுமை அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும். எலி, மனிதன், ஊட்டக்கச்சிவிங்க இந்த மூன்றுக்கும் பாலூட்டிகளையும் தாண்டி ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது, அது என்ன? சாமி படத்திலிருந்து ஹரிஹரன் மகதி கொண்டு வரும் பாடல் இதோ.

0: பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
2: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
3: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
4: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம். எப்படிங்க நம்ம நீர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? அந்த தொடர்பு என்ன தொடர்பு?
5: வணக்கம் ஹனிமா அஸ்மான் அவர்களே, நான் ராதாகிருஷ்ணன் அழைக்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு, மனிதன், ஒட்டகச்சிவிஞ்சி, எலிகள், அவைகள் எல்லாம் பாலூட்டிகள், கழுத்தில் 7 எலும்புகள் உள்ளன.
6: வணக்கம் ஹலிமா.
4: வணக்கம்.
6: நான் நினைக்கிறேன் அது மூணுத்துக்கும் ஒற்றுமை வந்து இது எல்லாமே வந்து மேமல்ஸ்.
7: வணக்கம் ஹலிமா, அமுதா பேசுறேன். நினைக்கிறேன் மூணு பேத்துக்கும் ஒற்றுமை வந்து அவங்களோட முதுகு தண்டு எலும்பு, 7 neck bones இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன்.
8: ஹாய் சிஸ்டர். ஒட்டகச்சி வீங்கி, மனிதன், ராட், மூணுத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டி என்னன்னா மூணுமே மம்மல்ஸ், பாலூட்டிகள். அது மூணுத்துக்குமே நெக் போன் இருக்கு.
4: சரியா கண்டுபிடிச்சிருங்க. மூன்றுக்கும் பொதுவா கழுத்துல 7 cervical vertebrae இருக்குது, கழுத்து முள் எலும்புகள் இருக்கின்றன. ஒட்டகச்சிவிங்கியின் கழுத்து நீளமா இருப்பதற்கு காரணம் அதிக எலும்புகள் இருப்பதால இல்ல, அதன் 7 எலும்புகள் நீளமாக இருக்குது. அதனாலதான் ஒட்டகச்சிவிங்கிக்கு நீளமான கழுத்து இருக்குது. பெரும்பாலான பாலூட்டிகளுக்கு 7 கழுத்து முள் எலும்புகள் தான் உள்ளன. நமக்கும் 7, ஒட்டகச்சிவிங்கிக்கும் 7, எலிக்கும் 7, பாத்தீங்களா?

0: காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஷின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளிலிருந்து கலைஞர்கள் August 20 to 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச் சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு
4: நிகழ்ச்சியில் உங்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சந்திக்கிறேன். ஜில்லா படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், சங்கர் மகாதேவன் கொண்டு வரும் பாடல் இதோ.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலில் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலிசை.

மங்கள வாத்திய இசையாக நீங்கள் கேட்டது நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் புகழ் மாலையுடன் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்.

கேட்டது இலங்கை கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் புகழ்மாலை எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் தந்திருந்தார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் பக்தி பாமாலைகள் வரிசையில் கிறிஸ்தவ கீதமாக அனிதா கிங்ஸ்லி குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது அனிதா கிங்ஸ்லி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக காயல் இளவரசு பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது காயல் இளவரசு குழுவினர் பாடியது. தொடர்கின்றது இலங்கீஸ்வரன் சிவனார் புகழ் மாலையுடன் மது பாலகிருஷ்ணன் குழுவினர்.

கேட்டது இலங்கீஸ்வரன் சிவனார் புகழ் மாலை, மது பாலகிருஷ்ணன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக மோசஸ் ராஜசேகர் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மோசஸ் ராஜசேகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக தஜ்மால் செரீப் ரக்கிமா குழுவினர் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக தஜ்மால் சரீப் ரஹிமா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி செல்வ சன்னதி முருகன் புகழ் மாலையுடன் பஞ்சமுத்தி குமரன் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கேட்டது செல்வ சன்னதி முருகன் புகழ் மாலை பஞ்சமுத்தி குமரன் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக வசாந்தி பிரின்ஸ் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக கேட்ட அந்த பாடல் வசந்தி பிரின்ஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக திவ்யா குழுவினர் பாடியது.

கிருஷ்ணகானமாக நீங்கள் கேட்டது திவ்யா குழுவினர் பாடியது. திவ்யா குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் இதுவரை இடம்பெற்ற பக்தி பாமாலைகள்.

பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரிய 8:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:03 புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான கிரமனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: வணக்கம். தமிழில் நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நல்லமா இருக்கிறீங்களா?
1: கிருஷ்ணரின் பணிவை உலகறிய செய்த திருவாசமுனிவரின் சோதனை. ஒரு நாள் மகத்தான தவ வலிமை கொண்ட திருவாசமுனிவர் துவாரகைக்கு வந்தார். திருவாசர் தனது கடும் கோபத்திற்கும் அதே சமயம் உண்மையான பக்தியையும் சோதிக்கும் தன்மைக்கும் பெயர் பெற்றவர். அவர் யாருடைய மனத்திலும் அகந்தை இருக்கிறதா என்பதை அறிய பல்வேறு வகையான சோதனைகளை நடத்துவர். எனவே அவருடைய வருகை சாதாரண வருகையாக இல்லாமல் ஒரு பெரிய ஆன்மீக பரிசோதனையாகவே கருதப்பட்டது. திருவாச முனிவரை பார்த்தவுடன் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் ருக்மணி தேவியும் மிகுந்த மரியாதையுடனும் அன்புடனும் வரவேற்றனர். அவருக்கு தகுந்த ஆசனமும் உபசாரங்களும் செய்து மன மகிழ்ச்சியுடன் சேவை புரிந்தனர். அப்போது திருவாசர் அவர்களை நோக்கி, நீங்கள் உண்மையாகவே என்னை மகிழ்விக்க விரும்பினால் நான் கூறும் ஒவ்வொரு கட்டளைகளையும் எந்த கேள்வியும் கேட்காமல் நிறைவேற்ற வேண்டும். என் செயல்கள் உங்களுக்கு வியப்பாகவோ விசித்திரமாகவோ தோன்றலாம், இருந்தாலும் அவற்றை பற்றி எதுவும் கேட்காமல் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினர். அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் இனிய புன்னகையுடன், முனிவரே, தங்களுக்கு சேவை செய்வது எங்களுக்கு கிடைத்த அரிய பாக்கியம். தாங்கள் கூறும் ஒவ்வொரு கட்டளைகளையும் எங்களால் இயன்றவரை முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று பணிவுடன் பதிலளித்தார். சிறிது நேரத்தில் திருவாசர் இனிமையான பால் பாயாசம் தயாரிக்கும்படி கூறினர். பாயாசம் தயாரானதும் முதலில் அதை தாவே உண்டார். பின்னர் பாத்திரத்தில் மீதமிருந்த பாயாசத்தை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கொடுத்து, இந்த பாயாசத்தை உன் உடல் முழுவதும் பூசிக்கொள்ள என்று கட்டளையிட்டார். இது யாருக்கும் புரியாத ஒரு விசித்திரமான கட்டளையாக இருந்தாலும் பகவான் அதில் எந்த ஆச்சரியத்தையும் வெளிப்படுத்தவில்லை. முனிவரின் ஆணையை இறைவனின் கட்டளையாகவே கருதி தரையிலிருந்து உடலில் அனைத்து பகுதிகளிலும் பாயாசத்தை பூசிக்கொண்டார். ஆனால் மரபின் காரணமாகவோ அல்லது இயல்பான எண்ணத்தினாலோ தனது பாதங்களின் அடிப்பகுதியில் மட்டும் பாயாசத்தை பூசவில்லை. அதன் பிறகு திருவாசர் ருக்மணி தேவியை அழைத்து, நான் செல்ல வேண்டிய தேரில் நீ அமரக்கூடாது, அந்த தேரை நீதான் எடுக்க வேண்டும், கிருஷ்ணர் பின்னால் நடந்து வர வேண்டும் என்று கூறினார். உலக மக்களின் பார்வையில் இது மிகவும் கடுமையான கட்டளையாக இருந்தாலும் ருக்மணி தேவி சிறிதும் தயங்காமல் முனிவரின் விருப்பமே தனது கடமை என்று எண்ணி தேரை தானே இழுக்க தொடங்கினார். நீண்ட தூரம் தேரை இழுத்ததால் அவரது உடல் மிகவும் சோர்வடைந்தது, வியர்வை பெருகியது, கால்கள் நடுங்கின. இருந்தாலும் அவர் ஒருமுறையாவது குறைவு உறவில்லை. தனது அன்பு மனைவியின் சோர்வை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் மிகுந்த கண்ணையுடன் அவரை தாங்கினர். அவருக்கு ஆறுதல் கூறி தன்னாலி என்ற உதவியை செய்தார். இவ்விருவரின் பணிவையும் பொறுமையையும் திருவாசமுனிவர் மனதை மிகவும் கவர்ந்தது. அவர்கள் தனது பக்தியையும் அகந்தையற்ற சேவை மனப்பான்மையையும் அந்த எந்த சூழ்நிலையிலும் உணர்க்கவில்லை என்பதை முனிவர் உணர்ந்தார். இறுதியில் திருவாசர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து, கிருஷ்ணா, நீ உண்மையிலேயே அகந்தையற்றவன். நான் கூறிய எந்த கட்டளையினரையும் எதிர்க்கவில்லை. உன்னுடைய பணிவும் முனிவரன் மீதான மரியாதையும் உலகிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று பாராட்டின. பின்னர் ருக்மணி தேவியை ஆசீர்வதித்து, நீ எப்போதும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்புக்குரியவளாகவும் உலகம் முழுவதும் வணங்கப்படும் மங்களகரமான தேவியாகவும் விளங்குவாய் என்று அருளினார் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நற்பொழுதாகவே இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்து உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.
0: அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அந்த உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தன நேரத்தில் மெய்பரோடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி, நலமா இருக்கிறீங்களா?
2: தெளிவுபடும் ஒன்றை இயேசு தெளிவுபடுத்துகின்றார். பாடுபட்டு சேர்த்த செல்வத்தை பிறருக்கு தூக்கி கொடுப்பது ஆகக்கூடிய காரியமா? விண்ணகப்பாதை எவ்வளவு கடினமானது உணர்கின்றார். முழுமையான இன்பம் தன்னலமில்லா பிறர் அன்புமே நிலை வாழ்வுக்கான நேரிய வழிகள் என்பதை நாம் நம்புவோம். நன்றி வணக்கம் ராஜண்ணா.
0: ராணி சமுதர், உங்களுடைய நிகழ்வு வெளியே

0: என்ன கேட்கின்றீர்கள்? நல்லவர் ஒருவரே நீர் வாழ விரும்பினால் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார். அவர் இவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சாண்டு சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இது வாழ்வுதரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு இரு அன்பும் பிறர் அன்பும். ஜான் நியூட்டன் என்ற அறிஞர் தான் விண்ணகம் சென்றால் அங்கே மூன்று அதிசயங்கள் காண்பேன் என்றார். யாரெல்லாம் இருக்க மாட்டார்கள் என்று நினைத்தாரோ அவர்கள் அங்கே இருப்பார்கள். யாரெல்லாம் இருப்பார்கள் என்று நினைத்தாரோ அவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். மூன்றாவதாக, தாம் அங்கே இருப்பது என்கின்றார். மண்ணுலகில் கடவுளின் கட்டளைகளை பக்தி முயற்சிகளை கடைபிடித்து நடப்போர் யாவருக்கும் விண்ணக வாழ்வு நிச்சயம் என்று நம்புகின்றோம். உண்மையில் அப்படியல்ல என்பது செல்வந்த இளைஞன் இயேசுவிடம் நிலை வாழ்வுக்கு வழி கேட்கும் நிகழ்வால் தெரிய வருகின்றது. கடவுளின் கட்டளைகளின் படி வலுவாமல் நடப்பதாக கூறும் அவனிடம் குறைபடும் ஒன்றை இயேசு தெளிவுபடுத்துகின்றார். பாடுபட்டு சேர்த்த செல்வத்தை பிறருக்கு தூக்கி கொடுப்பது ஆகக்கூடிய காரியமா? விண்ணக பாதை எவ்வளவு கடினமானது என்பதை உணர்கின்றான். முழுமையான இறையன்பும் தன்னலமில்லா பிறர் அன்புமே நிலை வாழ்வுக்கான நேரிய வழிகள் என்பதை நாம் நம்புவோம். நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பீட்டு உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் ராணி சமுத்திரர் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. ஏமலையிலிருந்து பொங்கியூர் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறது?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. தாருங்கள் உங்கள் நற்சிந்தனை.
2: இன்பமே சூழ்க அனைத்து உறவுகளும் இறை ஆட்சியுடன் இன்பிட்டு ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க. எல்லாமே இறைவன் கொடுத்த வரம். எல்லாமே இறைவன் செயல்தான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. எல்லாம் இயக்குவதும் இறைவன் தான். நம்மை பார்த்து காத்து பாதுகாத்து வாழ வைத்துக் கொண்டு இருப்பவரும் இறைவன் தான். இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது. இறைவனிடம் நாடாமல் எதுவும் கிடைக்காது. முயற்சியும் தன்னம்பிக்கையும் பொறுமையும் அமைதி நம்முடையதுதான். முடிவு இறைவனுடையதுதான். அதனால் இதுவரை காலமும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். முதல் கடமையாக காலை எழுந்தவுடன் இறைவனை மனத்தீவியோடு வணங்கி வழிபட்டு இறைவன் பாதுகாப்புடனும் இறையாசியுடனும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். வாழும் வாழ்க்கையில் உண்மைகளை சொல்லிவிட வேண்டும். நம் குறைகளை நாமே சரி செய்து கொண்டு வாழ வேண்டும். அவரவர் கடமைகளை செய்யும் போதும் அமைதி பொறுமை புரிந்தினோடு ஒற்றுமையோடும் அன்போடும் பண்போடும் கலாச்சாரத்திலும் வாழும் போதும் இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். முதுமையிலும் முழுமையாக ஆரோக்கிய வாழ்வாக இறைவன் வாழ வைப்பான். வாழும் காலம் வரை இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும். வாழும் வாழ்க்கையில் நம் செயல்பாடுகள் நன்கு அறிந்தவர் இறைவன் மட்டும்தான் என்பதுதான் உண்மை. வாழும் வாழ்க்கையில் யாவரையும் ஏழரும் செய்யக்கூடாது. யாரையும் குறை சொல்லவும் கூடாது. யார் குடும்பத்திலும் தலையிடவும் கூடாது. அமைதியில் தான் எல்லாமே, அதில் வலிமையும் ஆனந்தம் ஞானம் என அனைத்தும் அடங்கி இருக்கிறது. மனதில் அமைதியை நிறைத்திருந்தால் அக வாழ்விலும் புற வாழ்விலும் சமரசம் நிறைந்திருக்கும். எல்லாம் மன தூய்மையோடு செய்யும் போது அனைத்தும் இறை அருளால் எல்லாம் நடக்கும். நம்மை தூய்மைப்படுத்தும் பொறுப்பை இறைவிடம் ஒப்படைத்து விட வேண்டும். நம் இளமையில் இருந்து முதுமை வரை நம் கடமைகளை செய்து கொண்டு இருந்தோமானால் இறைவனிடம் காலத்தையும் வழியையும் விட்டுவிட வேண்டும். இறைவன் எல்லாமே பாதுகாத்துக் கொள்வான் என்ற முழு நம்பிக்கோடு அனைத்தையும் அறிந்தவர் எல்லாம் வல்ல இறைவன் தான். அடிக்கவும் அணைக்கவும் தெரிந்தவர் எல்லாம் வல்ல இறைவன் தான். நம்மை படைத்து காத்து அருள் புரிந்து பாதுகாத்து ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைத்துக் கொண்டிருப்பவனும் இறைவன் தான். எல்லாமே எல்லா உரிமையும் உண்டு இறைவனுக்கு. அடிக்கும் நேரத்தில் அடிப்பார், அணைக்கும் நேரத்தில் அணைப்பார். எந்த நேரத்தில் அடிப்பார், எந்த நேரத்தில் விடுவார் என்று தெரியாது இறைவன். நேரத்தில் அடிக்கும் போது நாம் வலிமையோடு இருக்க வேண்டும். இப்படி நாங்கள் வலிமையா இருக்கும் போதுதான் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியும். எல்லா உயிர்களுக்கும் தந்தை இறைவன் தான். வாழும் காலம் வரை இறைவனுக்கு முழுமையாக இறை ஆற்படுத்து இறை ஆசியுடன் வாழ்வோம். மீண்டும் நல்ல

0: நிகழ்ச்சியோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறை அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்டு உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி, வணக்கம் ராஜா.
1: அவர் சகோதரர் பந்தியூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் தம்பி. குணநாயகி அவர்கள் நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சார்.
2: நன்றி நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்று வளர்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு விதுரர் மகாபாரதத்தின் நேர்மையின் உருவமாக கருதப்படுவர். அரியணையில் அமரும் தகுதி இருந்தும் வாய்ப்பு கிடைக்காதவர். அவர் குறித்த சில சுவாரஸ்யமான தகவல்கள் உங்கள் பார்வைக்கு தர உள்ளே. விதுரர் உண்மையில் அறிவிலும் நீதியிலும் அரசாட்சி திறமையிலும் குரு வம்சத்தில் மிகச்சிறந்தவர்களில் ஒருவர். ஆனால் அவருடைய பிறப்பு நிலைதான் அவருக்கு அரச உரிமையை தடுத்தது. விசித்திர வீரியனுக்கு வாரிசு இல்லாததால் வியாசர் மூலம் அம்பிகைக்கு திருதராஷ்டிரரும் அம்பாலியைக்கு பாண்டவும் அவர்களுடைய பணிப்பெண்ணுக்கு விதுரரும் பிறந்தனர். திருதராஷ்டிரரும் பாண்டவும் அரச குடும்பத்தின் அரச குலப்பெண்களான அம்பிகை அம்பாலி ஆகியோருக்கு பிறந்தவர்கள். விதுரர் வியாசருக்கும் ஒரு பணிப்பெண்ணுக்கும் பிறந்தவர். அதனால் மூவரும் ஒரே தந்த வழியில் தொடர்புடையவர்களாக இருந்தாலும் விதுரரின் தாயார் அரச குலத்தை சேர்ந்தவர் அல்ல. மேலும் விதுரர் பிறந்த போதே அவருக்கு அரச வாரிசு என்ற நிலை வழங்கப்படவில்லை. விதுரருக்கு அரசு நடத்தும் தகுதி இருந்தது. ஆனால் அக்கால அரசு மறைவின்படி அரச அரியணைக்கான பிறப்புரிமை அவருக்கு இல்லை. இன்னொரு முக்கியமான விடயம், திருதராஷ்டிரர் மூத்தவர். ஆனால் அவர் பிறவி குருடர். அந்த காரணத்தால் அவர் அரசனாக முடியாமல் பாண்டு அரசனாக்கப்பட்டார் என்று மகாபாரத கதை சொல்கிறது. பாண்டவுக்கு பிறகு நிலைமை மாறியது. திருதராஷ்டிரர் அரசு பொறுப்பை ஏற்றார். அப்போது விதுரர் மிகவும் முக்கியமான ஆலோசகராக இருந்தார். உண்மையில் விதுரர் அரசனாக இருந்திருந்தால் குருவம்சத்தின் வரலாறு வேறு விதமாக இருந்திருக்குமோ என்று எண்ணும் அளவுக்கு அவருடைய நீதி நுணுக்கமும் அரசியல் அறிவும் மகாபாரதத்தில் காட்டப்படுகின்றன. விதுர நீதியில் அவர் கூறும் அறிவுரைகள் இதற்கு சிறந்த சான்று. குறிப்பாக துரியோதனின் செயல்கள், சூதாட்டம், பாண்டவர்களுக்கு எதிரான அநீதி ஆகியவற்றை விதுரர் தொடர்ந்து எதிர்த்தார். ஆனால் அரசனாக அதிகாரம் இல்லாததால் அவரால் அறிவுரை கூற முடிந்ததை தவிர முடிவுகளை தடுக்க முடியவில்லை. அரசனாக பிறந்தவன் அரசனாகி விடலாம். ஆனால் அரசனாக தகுதியானவன் ஒவ்வொருவரும் அரியணை ஏறிவிட முடியாது. இது மகாபாரதம் கூறும் கருத்து. விதுரர் அதற்கு சிறந்த உதாரணம். இதில் இன்னும் ஒரு புராண ரகசியம். விதுரர் சாதாரண மனிதர் அல்ல. அவர் யம தர்ம ராஜனின் அம்சமாக பிறந்தவர் என்று மகாபாரத மரபு கூறுகிறது. அதனால் தான் அவருடைய நீதி அறிவு மற்ற அனைவரையும் விட உயர்ந்ததாக காட்டப்படுகிறது. விதுரரையும் யம தர்மராஜனின் அம்சமாக பிறந்தார். மாந்தர்ய முனிவரின் சாபம் என்ன என்பதை பார்ப்போம். இது மகாபாரதத்தில் பலருக்கு தெரியாது, ஆனால் மிகவும் ஆழமான ஒரு கதை. விதுரரின் யம தர்மராஜனின் அம்சராக பிறந்தார் என்பதற்கு மாண்டல்ய முனிவரின் சாபம் இருக்கிறது. மாண்டவியர் மிகப்பெரிய தவசி. காட்டில் ஒரு ஆச்சிரமம் அமைத்து ஆழ்ந்த தவத்தில் இருந்தார். அவர் மிகவும் அமைதியானவர், யாருக்கும் தீங்கு செய்யாதவர். ஒரு நாள் சில கொள்ளியர்கள் அரச காவலரிடம் இருந்து தப்பி வந்து மாண்டவியரின் ஆசிரமத்துக்குள் ஒளிந்து கொண்டனர். அவர்களை தேடி வந்த காவலர்கள் கொள்ளியர்கள் ஆச்சிரமத்துக்குள் சென்றதை அறிந்து மாண்டவிய முனிவரிடம் விசாரித்தனர். ஆனால் முனிவர் அப்போது ஆழ்ந்த மௌனத்திலும் தவத்திலும் இருந்ததால் எந்த பதிலும் கூறவில்லை. காவலர்கள் கொள்ளியர்களை அங்கே கண்டுபிடித்தனர். இவர்களுடன் இந்த முனிவருக்கும் தொடர்பு இருக்க வேண்டும் என்று தவறாக கருதிய அவர்கள் மாண்டவியரையும் கொள்ளையர்களையும் கைது செய்து அரசனிடம் அழைத்து சென்றனர். அரசன் விசாரிக்காமல் முனிவருக்கும் கொள்ளையர்களுக்கும் ஒரே தண்டனையை வழங்கினான். அவரை கழுமரத்தில் ஏற்ற உத்தரவிட்டான். ஆனால் மாண்டவியர் தனது தவ வலிமையால் உயிருடன் இருந்தார். பின்னர் உண்மை தெரிய வந்ததும் அரசன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். மாண்டவியர் கழுமரத்தில் இருந்து இறக்கப்பட்டார். ஆனால் கழுமரத்தின் ஒரு பகுதி அவரது உடலில் தங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. அதனால்தான் அவர் அணி மாண்டவியர் என்றும் அழைக்கப்பட்டார். இதன் மீதி நாளை தொடரும் என்று கூறி விடப்படுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றிகள்.
1: அவர் திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ராஜா. யோசரி குணராஜா கதைக்கிறேன்.
1: வணக்கம் யோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி தாருங்கள்.
3: நன்றி. உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்கவாசகன் திருவாதத்திலிருந்து அரைபுறத்தில் இருந்த தொடர திறப்ப வந்தேன். நன்றி. வருந்துவன்னின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன், இருந்து நல்ல மலர்புனையே நேற்றே நான் தழும்புகிறார். பொருந்திய பற்றில வினித்தாய் அருளமுதம் புரியாயேல், வருந்துவன்னின் தம்மியேன் மற்றும் எண்ணியே நான் ஆமாறே உடை. நாய்த்தன்மையுடைய அடியேன், நின்னுடைய பெருமை மிக்க திருவடி கவனங்களை காண்பதற்காக மிகவும் கவலைப்படுகின்றேன். உலகத்தே உடல் உறுப்புகளோடு வாழ்ந்திருந்தும் உனக்கு நல்ல பூமாலை தொடுத்து சாத்தேன். நாவிலே தளம்புண்டாகும்படியாக உன்னை வாழ்த்த மாட்டேன். பொன்பருந்திய மேருமலையை வளைத்தவனே, எனது அருளோடு கூடிய பேரின்பு அமுதத்தை எனக்கு நீ கொடுக்க மாட்டாயாயின் ஆதரவந்தி தனிமை கடப்பட்ட யான் துன்புறுவேன். துன்புறாது நான் உயுமாறு வேறு எது செய்யவில்லேன். ஒன்றும் செய்யும் திறமையிலேன். ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குடையேன், அன்பு உருகேன். பூமாலை புனைந்து ஏற்றேன், புகழ்ந்து உரையேன் புத்தேளிர். கோமானின் திருக்கோயில் தூகேன், மெழுகேன், கூத்தாரேன். சாமாரே விரைகின்றேன், சதுராலே சார்வியனே சார்வானே. தேவர் பிரானே, திறமையான பணிக்கு ஆதரவளிப்பவனே, நான் உன் திருவடியை பேட்டிற்கு தகுதியுடையே நாகும் வண்ணம் உன் திருவடியின் கண்ணையே மனன் நிகழப் பெறேன். அன்பினாலே உடுக மாட்டேன், மலர்மாலே தொடுத்து சாத்தி வழிபட மாட்டேன். உன் புகழ்களை எடுத்து பேச மாட்டேன். உனது திருக்கோயிலை அழகிட மாட்டேன், சாணம் பூசி சுத்தப்படுத்த மாட்டேன். ஆனந்தம் கூத்தாடேன், நச்சையிலற்று வீணே உயிர் விடுவதற்கே துரிதப்படுகின்றேன். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று எனது அவரை கூத்தாட்டு வானாகி நன்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. உடை விண்ணாகிய பூதம், மண்ணாகிய பூதம் காற்று, ஒளியை உடைய நெருப்பு, உடம்பில் உள்ள உயிர் முதலிய எல்லாவற்றோடும் கலந்து அவையாகியும் மெய்யற்கு மெய்ப்பொருளாகியும் பொய்யற்கு பொய்ப்பொருளாகியும் அல்லது தோன்றும் பொருளும் தோன்றா பொருளாகியும் அப்பொருள்களின் வசப்படாத நம்பயமுடைய முதல்வனாகியும் பண்டையப்பட்ட உயிர்களையும் யான் செய்தேன் என்னுடையது என்று புல்லறிவால் மயங்கி கூத்தாடும்படி அவ்வவற்றை இயக்கியும் நின்ற நின்னை யான் யாரு சொல்லிக் கொள்ள முடியும். நன்றி மிகு நாளை. கொங்குகலர் மன்மதன் வாலி என்று அகத்து அங்குள பூதமும் மஞ்ச அன்பொழில் தங்கு வரவின் படம் மஞ்சு தம்முடை அங்கையில்லை விடல் அஞ்செழுத்துமே. ஆதியாய் நனுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாகமாகி பெண்ணுமாகி ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி.
1: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபரோடாக திருமதி ஜியானடேசன் அவர்கள். வணக்கம் ஜியானடேசன்.
4: இனிய காலை உற்சவா. வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
4: நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் குடும்ப எல்லோரும் குடும்பத்தினர் எல்லோரும் தலைவர்கள் எல்லோரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாள் அமையாதனை இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இன்று பொதுக்காலத்தின் 20 வாரத்தின் 14 திங்கட்கிழமை கிறிஸ்தவன சிந்தனை. இன்றைய உலகில் மனிதன் எதிலும் முழுமையை தேடிக்கொள்கின்றான். எங்கு எதிலும் முழுமை தேடும் மனிதன் நிறைவை ஒரு கணம் கூட தனது வாழ்வில் அனுபவிக்க முடியவில்லை. இந்த சூழலில் மனித வாழ்வு பகிர்வு என்ற உன்னதமான மதிப்பீட்டில் தான் முழுமை அடைய முடியும் என்பதை இன்றைய வார்த்தைகள் தெளிவுபடுத்துகின்றன. பெறுவதில் மட்டும் வாழ்வில் சாரமில்லை, மாறாக இழப்பதிலும் பகிர்விலும் வாழ்வின் உச்ச நிறைவு உள்ளது. இதைத்தான் ஒருவர் கூறினார், வருமானத்தின் ஒரு பகுதியை முடியாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் என்கின்றார். இயேசு நிறையாக்கி இப்படிப்பட்ட பகிர்வுகள்தான் முழுமையாக இருக்கின்றது. மனிதர்களின் தேவைகளை அடிப்படை தேவைகளை பாதுகாப்பு தேவை அடிப்படை தேவைகள் மனிதரின் தேவைகள் அடிப்படை தேவைகள் பாதுகாப்பு தேவைகள் உளவியல் தேவைகள் சமூக தேவைகள் ஆன்மீக தேவைகள் என்று வகுக்கலாம். ஆனால் இயேசுவின் இன்றைய நற்செய்தியில் ஆன்மீக தேவைகளை சுட்டிக்காட்டி அதை அடைவதற்கு பகிர்கின்ற வழியையும் நமக்கு முன்வைக்கின்றார். பகிர்வில்தான் உண்மையான வாழ்வும் மகிழ்வும் உண்டு. எனவே நாம் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தொடுத்து அவர்களையும் வாழச் செய்து நாங்களும் ஆசியை பெற்று வாழ்வோம். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பீட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சகோதரர் சன் அவர்கள், நலமா இருக்கிறீங்களா? நன்றி, தாருங்கள்.
5: வணக்கங்கள். நீங்கள் நிரம்பால இல்லாமல் கொக்கரி சோலை
1: சன், உங்களுடைய நிகழ்ச்சி கேட்கல சன்.
5: நீங்கள் நிரம்பால இல்லாமல் கொக்கரி சோலை தாழ்ந்தோன்றி சொல்லி பாதங்களை பற்றி பிரார்த்தனை செய்து வந்து இல்லாமல் சசிதாய் பவான் உங்கள் தாய் தந்தையரை கடவுளாக எண்ணி போற்றும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினை ஆண்ட நிலச்சக்கரவர்த்தி பிறந்தபொழுது அவருடன் இதையும் எடுத்துச் செல்ல இயலவில்லை. இந்த யுவத்தினை அலங்கரித்த அரசன் மன்னனன் தான் இப்பூமியை ஒட்டி சென்ற பொழுது ஏதேனும் செல்வத்தினை உடன் செல்ல முடிந்ததா? கடலின் மீது பாவம் அமைச்சர் ராமபிரானை கூட இன்றைய உலகில் காண முடியவில்லை. இப்பூமியை பல அரசர்கள் ஆண்டனர், ஆனால் அவர்களால் ஒரு கைப்பிடி கொள்கையினை கூட எடுத்துச் செல்ல இயலவில்லை. ஒரு புனிதமானவர்களே, ஓர் புனிதமானவர்களே, இவ்வுலகை விட்டு நீங்கள் செல்லும் போது உங்களால் இந்த ராஜ்யத்தையும் அதன் செல்வங்களையும் உங்கள் தலையின் மீது வைத்துக் கொண்டு செல்ல இயலும் என்று வந்திருக்கிறதா என்கிறீர்களா? பிறக்கும் போது மனிதன் இவ்வுலகிற்கு எதனையும் கொண்டு வரவில்லை. சொத்து செல்வம் வங்கி கணக்கு போன்றவை எல்லாம் பிறப்பு முதல் பிறப்பு வரை அவன் மேற்கொண்டுள்ள வாழ்க்கை பயணத்தின் பொழுது அந்த இடைவெளியில் திரட்டப்பட்டது. இவ்வுலகை விட்டு அவன் செல்லும் போது இவற்றை அவனால் எவ்வாறு அவனால் எடுத்துச் செல்ல இயலால். ஆகவே இடைக்காலத்தில் அதனை இழப்பதற்கு அவன் ஏன் கவலைப்பட வேண்டும்? தண்ணீர் சிந்துவதற்காக நீங்கள் பறக்கவில்லை. ஆகவே இவ்வுலகை விட்டு செல்லும் போது நீங்கள் மகிழ்ச்சியுடன் சென்றிட வேண்டும். நிலையற்ற பொருட்களான போன்றவைகளை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவை புறா அளவினாலும் அளவினால் வினாததும் மறையும் தன்மை கொண்ட நிலையற்றதுமாகும். அது மனிதனுக்கு ஒவ்வொரு குணாதிசயம். இவை அனைத்தும் இறைவனிடம் என்று பெற்ற கருத்துகள். நீங்கள் இப்பொழுதும் நான்கு கருத்துக்களை மனதில் கொள்ள வேண்டும். பிஎஸ்டி தனி மனிதன், சமஸ்டி சமுதாயம், சிருஷ்டி படைப்பு மற்றும் பரமேஷ்டி இறைவன். சிருஷ்டியானது அதாவது படைப்பானது பரமேஷ்டியிலிருந்து சிறவந்து வழிபட்டது. சிருஷ்டியிலிருந்து சமஷ்டி வழிவந்தது. இயற்றி சமஷ்டியில் அடங்கியுள்ளது. இயற்றி இன்றி அதாவது தனி மனிதன்றி சமஷ்டி இல்லை. மற்றும் தொடர்ச்சியை நாளை நடுகிறேன். முன்னொரு நச்சினை உங்களை சந்திக்கும் வரை உங்களை எம்பிட நேசிக்கும்
1: நன்றி சண்முகம். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது. பன்னிரண்டு ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தரிசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 17 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமைக்கு உரியது.
6: வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய நட்சத்திரம் நாள். உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதர சகோதரி அல்லது இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல செய்திகள் உண்டு. அவர்களுக்கு திருமண காரியங்கள்லாம் கைகூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள். அதே சமயத்தில் அவங்களுக்கு எதனும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் நல்ல லாபகரமாக இருக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். சில நேரம் உடம்பை படுத்தி எடுக்கும். அந்த உடம்பை படுத்தி எடுக்கும்போது அப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில முடிவுகளில் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முடிவுகள்லையும் நீங்கள் வந்து மாறிகிட்டே இருந்தோம்னா கூட இருக்கிறவங்களுக்கு என்னடாது எப்போ பார்த்தாலும் மாறிகிட்டே இருக்காங்களேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்களை கொண்டு உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் நினைத்த காரியம் செல்ஃப் சக்ஸஸ் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பற்றியெல்லாம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு, விநாயகர் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவோம். ரிஷபராசி நண்பர்களுக்கு ரிஷபராசிக்கு இன்னைக்கு இடமாற்றம் நம்ம மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதுமாதிரி திருமண காரியங்கள் கைகூடி வரும். ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்ட சில விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும். பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய தினமாக இருந்துருக்கும். ஒரு விஷயத்தில் மாற்றம் பண்ணணும்னு நினச்சா தானாகவே இறைவனை இயற்கையை உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தங்கள் இன்னைக்கு உங்களை சந்திப்பாங்க. வீட்டில் தான் கல்யாணம் சிதார்த்தம் சீமந்தது போன்ற விஷயங்கள், மொட்டையடிக்கிறது, காது குத்துறது, பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருது, கணபதி ஹோமம், சுதர்ஷ்ண ஹோமம் போன்ற ஹோமங்களை பற்றி பேசக்கூடிய நாளாக கூட இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குட் சைன் சொல்லுவாங்க. கனவுகள் பலனமாகும். நினைத்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எங்கேயோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இன்ட்யூஷன் வந்து இவங்க ஏற்கனவே பேசணுமே, ஏற்கனவே சந்தித்த மாதிரி இருக்கு, ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஒருத்தரை நினச்சிருப்பீங்க கண் முன்னாடி வந்து நிற்பாங்க, ஆச்சரியம் இருக்கு. அதனால் அவங்ககிட்டருந்து ஒரு ஃபோன் வரும், ரொம்ப சந்தோஷப்படுது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு மனசார நல்லது சொன்னீங்கன்னா அது நடக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. இன்றைய தினத்தில் நிறைய சமயோஜித யோசனை கை கொடுக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. எப்பவுமே இந்த அடமான வைக்கிற பழக்கத்தை வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாள். எப்பவுமே அவசர காலத்தில் இது இருக்குது அது இருக்குது அது இருக்குது இது இருக்குன்ற எண்ணங்களை மனசுலேருந்து ஊட்டுணும். அதனால் அடமானம் வைக்கப்படாது. நகை விஷயத்தில் கவனம் தேவை. அதே சமயத்தில் பிறருக்கு ஹெல்ப் பண்ணுற தப்பு கிடையாது. அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கிறோம். அவங்களுக்கு அந்த ஹெல்ப் என்னங்கிறது புரியணும். அதுக்கப்புறம் அவங்க அதை அடைக்கணும். எல்லாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட கேட்டால் கிடச்சிரும் அப்படிங்கிற எண்ணங்கள் எப்போவுமே இருந்துருக்க கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரத்துக்குன்னா அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து ஹேண்டில் பண்ணி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மிதுனராசிக்கு பெஸ்ட் டேன்னு சொல்லுவாங்க. இன்றைய தினத்தில் வீடு வாங்குறதுக்கு லோன் கிடைக்கிறது, அதே சமயத்தில் எதுனா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு லோன் கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. இன்றைய தினத்தில் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, குருவாயூர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடக ராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு டென்ஷன், டக்குன்னு கோவப்படுவீங்க, டக்குன்னு டென்ஷன் ஆவீங்க, கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும். அதே மாதிரி இடம் மாற்றங்கள் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும். குழந்தைகளுடைய அந்த ஒவ்வொரு செயல்களையும் பெற்றவர்களை வந்து காண்பித்து கொடுக்க பாரு. நம்மளை மாதிரி இருக்க பாரு, அங்கே பாரு, ஒன்ன மாதிரி இருக்காங்க பாரு, சிரிக்கிறது பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசம்பிளன்ஸ் பற்றி நிறையா நிற்கிற தினத்தில் பேசக்கூடிய தினமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். புது விஷயத்தை எடுத்து நீங்கள் செயலாற்றுறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நம்பிக்கையான நட்சத்திரங்களை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி என்பர்கள் முயற்சி எடுத்தால் வீணாகாது, லாபங்கள் உண்டு, வெற்றி உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு சிறு பிராணம், தூர பிராணம், வெளியூர் பிராணம், வெற்றி பிராணமாக மாறும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு, வியாபார விஷயங்கள் கைகூடும். அதே சமயத்தில் இடமாற்றம் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு, சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க, லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விரயங்கள் இருந்தால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. பின்னாடி சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு நிறையாவே இருந்துகிட்டு, வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, அதே சமயத்தில் பார்த்துட்டுலாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருந்திருக்கும். அதே மாதிரி கடை தோட்டமெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பேலன்ஸ்டாக இன்றைய தினத்தில் போகும். அதனால் எப்பவும் போல் அதை ரொம்ப உற்று கவனித்து அதன் மூலமாக லாபகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி நண்பர்களை இன்றைய தினத்தில் குடும்ப விஷயம், குடும்ப பிரச்சனை போன்ற விஷயங்களை ரொம்ப தலையிடாத எடுத்து மனசில் போட்டுட்டோம்னா அதை பற்றியே சிந்தனைகள் இன்றைய முழுக்கதும் ஓடக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வர வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு கிரகநிலையை பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும். அதாவது எனக்கு ரொம்ப நாள் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அகல காலம் வச்சிடப்படாது, ரொம்ப குறுகிய காலம் வைக்கப்படாது. அந்த மாதிரி மனசை வந்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பட் பெஸ்ட்டு டைம் தான், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் சாதகமான விஷயங்கள் இருக்கும். கோபத்தின் மூலமாக சில பேர் காரியத்தை சாதிப்பேன் பார்த்துருக்கல, டக்கு டக்குன்னு கோவப்படுவாள், கொஞ்சம் நேரத்தில் காரியம் சாதிப்பேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் வந்து ஒரு தடங்களாக இந்த காரியங்கள் வெற்றி பெறும். அதனால் இன்றைக்கி பெஸ்ட் டே தான், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நம்ம வந்து தலையிடும் பொழுதும், பேசும் பொழுதும், பழகும் பொழுதும் அதில் கவனம் என்பது தேவை. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரும். யார்ட்டையாவது சண்டை போடு, சண்டை பந்தமான பிரச்சனை, மற்றவங்க பிரச்சனை கலந்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. வெளிநாடு பிரயாணம் லாப பிரயாணமாக அமை. மருத்துவர் சொல்லக்கூடிய குறிப்புகள், அதே மாதிரி சிகிச்சை, எதுவும் சர்ஜரி ப்ரொசீஜர், இது போன்ற விஷயங்கள் இருந்தால் அதை டக்குன்னு எடுத்து பண்ணிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். சில விஷயங்களில் முடிவெடுக்கிறது, அதாவது ஃபேமிலியோடு இங்கேருந்து அங்கே மைக்ரேட் ஆகலாம், அங்கேருந்து இங்கே போகலாம், இது போன்ற காரியங்கள்லாம் உண்டு. வீட்டுக்கு தெரியாமன்னு செய்யக்கூடிய விஷயங்களில் விரயங்கள் அது ஏற்படும், அதில் கவனம் என்பது தேவை. அதே போன்று துளாராசி நண்பர்கள் ஏன் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து நம்மளுடைய மாதிரியே வார்க்க மாட்டாங்களேன்னு ஒரு வருத்தங்கள் அப்பப்போ இருந்துகிட்டுருக்கும். எல்லாருமே நமக்கு இருக்கக்கூடிய அஞ்சு விரலும் ஒரே மாதிரி கிடையாது இல்லையா. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாள், எல்லாத்தையும் சமாளிச்சு வருவேன், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ பலன்கள் எதிரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு, விருச்சிகராசிக்கு இன்றைக்கி கிரகநிலை சாதகம், பெஸ்ட் டே. லாபங்கள் கூடி வரும், வேலைவாய்ப்பு தேடி வரும், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும், வீடு கட்டுறதுக்கு உண்டான அற்புதமான நாள். சகோதர சகோதரிக்கு பெஸ்ட்டாக இருந்துகிட்டுருக்கு. கோபம் மட்டும் அப்பப்போ வந்து போகும், சரியாயிடும். வேலைவாய்ப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். ஒரு காரியத்தை முடிக்கணும்னு வச்சா அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணாமல் விடவே மாட்டேன். பெரிய பிரச்சனை இருந்தாலும் சொல்யூஷன் சீக்கிரமாக கிடச்சிரும். அது நீங்கள் போனீங்கன்னா அந்த காரியம் டக்கு டக்குன்னு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாள் முன்னாடி பேசினது, திட்டினது, சண்டை போட்டதெல்லாம் அப்பப்போ மனசில் வரும். ஏன்னா டே வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு, அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலையை எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிகராசி நண்பர்கள், தெய்வ அனுகிரகம் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். இந்த தினத்தில் பைரவர் வழிபாடு, குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தால் தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு நீ தொழில் பற்றி மட்டும் முழுசாக நினச்சிக்கோங்க, அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஒரு சில தடங்கள் வரும், தடங்கள் வந்தாலும் நீங்கள் அதை ஜெயிச்சு வந்துடுவீங்க. சொந்த பந்தங்களை சேர்த்துக்கொண்டு தொழில் பண்ணுறவங்க, குடும்பத்திலேயே தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அப்பா செய்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் ரெக்டிஃபை ஆகிறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் இருக்கிறத நான் பார்க்க முடியுது. தனுசு ராசிக்கு சில நேரங்கள் பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள், பற்றியா கஷ்டப்பட்ட இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன் பற்றியா அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. எஸ், யூ வில் வின். பட் சின்ன சின்ன இதில் கிண்டல் கேலி பண்ணவங்க முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற வைராகியம் உங்களுக்கு நிறையா இருந்துருக்கும். வைராகியத்துக்கு இறைவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு. ஒரு விஷயத்தெடுத்துல அதில் பிடிவாதம் இருந்துகிட்ருக்கும், வைராகியம் நிறையா இருந்துகிட்ருக்கும், ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. திருமண காரியம் கைகூடும். மற்றவர்கள் மூலமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பொருளாதார உயர்வு தரும். ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கும். வீடு பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறது, கேமரா சம்மந்தமான ஒர்க் பண்ணுறது, கேட் வைக்கிறது, அதே சமயத்தில் வீட்டுக்கு ஏதேனும் ஒரு பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் போராடி ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம், லாபங்கள் தேடி வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோங்க, தி பெஸ்ட் டேன்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேர்களுக்கு, கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சாதகம் கிடையாது. சில விஷயங்களில் சில குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகும். இது இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்ற கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போகும். ஸோ யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். சில விஷயங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், மற்றவங்க ஏதாவது பேசுகிறாங்கன்னா அவங்க லாபத்துக்கு பேசிட்டு, இப்போ நம்ம நினச்சிட்டு நம்மளுக்காக அவங்க பேசிட்டு இருக்காங்க, அது அவங்களுக்காக அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதில் சில ஏமாறுறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்கள் எடுத்து செயல்படுவீங்க, அது உங்களுக்கு கைகுடித்து வரும், கவலைப்பட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு மன திருப்தியை தரக்கூடிய வழிபாடாக அமையும். அதே சமயத்தில் இன்றைய தினத்தில் மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் வேண்டாம், மற்றவங்களுடைய பிரச்சனை எடுத்து பேச வேண்டாம். ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவுகள் வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. நவகிரகத்தை போய் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு. நினச்சது நடக்கும், மனசில் ஒரு திருப்தி வரும். ஆனாலும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்களில் நீங்கள் நினச்சாப்பில் நடக்கும், பிரியமானவர்களை சந்திப்பீங்க, மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் மனசில் அப்பப்போ வந்து போகும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. சில காரியங்கள் நடக்காது நடக்காது நினச்ச காரியம் வெற்றிகரமாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். போட்டி போட்டு அந்த காரியத்தில் வெற்றி பெறத்துக்குள்ள வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயங்கள் லாபகமாக நடக்கும். லாபங்களை நோக்கி செல்றதுக்குண்டான வாய்ப்புகள், ஒரு டீட்டெயில்டு பிளான் எப்பவுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டீட்டெயில்டான பிளான் போட்டு ஒரு காரியத்தில் வெற்றி கொள்வீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு, முருகப்பெருமான், திருச்செந்தூர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் வந்து வாங்கிட்டு வர்றது பிரதோஷ நாளில் வாங்கணும், மாத சிவராத்திரி வாங்கலாம், திங்கக்கிழமை நாளில் வாங்கலாம், உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாள் வாங்கலாம். அப்படி வாங்கிட்டு வந்து சிவபெருமான்கிட்ட வச்சு, பிள்ளையார்கிட்ட வச்சு, சிவபெருமான்கிட்ட வச்சு வழிபட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இந்த ருத்ராட்சம் வைக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன இது ஒன்று வாங்கி அது மேலே ருத்ராட்சத்தை வச்சு தினந்தோறும் பார்த்துட்டுனா விபூதியினால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. நமசிவாய நமசிவாய நமசிவாய 108 தடவை டெய்லி நமசிவாய நாமத்தை சொல்லி அந்த ருத்ராட்சத்துக்கு வந்து சக்தி ஏற்றுறது. அப்படி ஏற்றிண்டு பாலில் போட்டு எடுக்கிறது, பஞ்சகவியத்தில் போட்டு எடுக்கிறது, தண்ணீரில் போட்டு எடுக்கிறது, அப்படி போட்டு எடுத்துட்டு வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைனா அரிசியில் கொஞ்ச நாள் பச்சரிசியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து விபூதியில் கொஞ்ச நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமும் எடுத்து மாட்டிக்கலாம். இப்படி ஒரு 45 days ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக மினிமம் இருந்து வழிபாடு பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ருத்ராட்சத்துக்குண்டான மகத்துவமே தனி. டெய்லி காலையில் போட்டுண்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணும்போது எடுத்து கழுவி பூஜை பண்ணிட்டு திருப்பி எடுத்து போட்டுக்கலாம். இப்படி இந்த ருத்ராட்சத்தை பஞ்சமுகம்
1: அந்த உறவுகள் இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எவனே இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது
6: வந்து இருந்து
7: இன்று பிறந்த நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள்
1: வாழ்த்துவோர் வாழ்த்து. இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகிற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழ்நிலை குடும்பம் தங்களது இதய நிறைந்த நாள் வாழ்த்துக்களை
7: தெரிவித்துக்கொள்கிறோம்.
1: இந்த வேளையில் வாழ்த்துவோர் வாழ்த்தலா நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம்
1: பத்மராணி, எப்படி சுகமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம், நன்றி.
8: அப்படியே இருந்திருக்கோம். அப்பப்ப வந்துவோம். சூழ்ந்த தம்பதியர் இங்கு தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அத்தோடு சுவிசில் இருக்கும் எங்கள் பாடகர் ராஜனும் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். சகலரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வந்து வாழ்த்தி கொண்டு சூழ்ந்த தீர்க்க சுமந்தலியாக இருக்க அட்டி விடவிரண்டாய நன்றி வணக்கம்.
1: சுரேஷ் சுனந்தா தம்பதிகள் இன்று தங்களது திருமண நன்னாளை இனிதாக கொண்டாடுகிறார்கள். அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்க சகோதரி, நீங்கள் இவ்வாறு சொல்ல சொல்லத்தான் அவருக்கு காவ கோபம் பெறுது. நீங்கள் சொல்லாதீங்க தயவு செய்து. ஒரு தான் ஆசையில் வந்து ரேடியோக்கு வர்றதுக்கு அவருக்கு ஆசை இருக்கின்றது, ஆனால் அவருக்கு தவிர்க்க முடியாத இதுகளால் அவர் வந்து பிள்ளையே அவர் தான் பாவம் மனைவியும் அறுவை சிகிச்சை. நீங்கள் தெரியாமல் சில விஷயங்களை கதைத்து விட்டுருவீங்களா? அந்த கதையை அவர்கள் அறிவிப்பாளர்களுக்கு சில நேரம் மனக்கசப்பையும் நன்றியுமா அவர் வருவார். இன்னொரு ஆள் யாரோ நீங்க நான் இந்த அந்த அதில காதை கொடுத்து கொண்டிருந்தபடியா சுரேஷும் சுனந்தாவும் மற்றது பாடகர் ராஜன் வெளிநாடு ஆசிரியர் மகாதேவனுடைய மகன் அவர் பிறந்த நாளை கொண்டாட. நன்றி சகோதரி தகவலை தந்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரட்னம் அவர்கள் இன்று சுரேஷ் சுனந்தா தம்பதிகள் இன்று தங்களது திருமண நன்னாளை இனிதாக கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் இன்று போல் இன்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல ஆண்டு காலம் வாழ்க்கை வாழ்கின்ற டிஆர்டி தமிழலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. அதேபோல் சுவிஸ் பாடகர் ராஜன் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின வாழ்த்தி மகிழ்கின்றோம். அவர்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் திருமதி ரஜினி நாகேந்திரம் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரஜினி.
9: தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அத்துடன் பாடகர் ராஜன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வயலும் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரை வணக்கம்.
10: அறிவிப்பாளர் சுரேஷ் சுகுந்தா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் என்ற நலமாக ஆரோக்கியமாக தீர்க்க சுமங்கலியா இருக்க வாழ்த்திக்கொண்டு மற்ற பிறந்த நாளைக்கான சுவிஸ் பாடகர் ராஜ அவர் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரையும் நாங்கள்
1: வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்.
11: வணக்கம்
1: குணா. நலமா?
11: நன்றி
1: நன்றி.
11: நன்றி நன்றி நன்றி. இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுரேஷ் சுகுந்தா தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் சகல சவாக்கிலும் வச்சு உடனுள்ள ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று அவர்களை இனிய திருமண வாழ்த்துக்கள் கூறி வாழ்த்தி கொண்டு பிறந்த நாளை கொண்டாடும் சுவிச்சில் இருந்து பாடகர் ராஜனுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவரும் என்றென்றும் சிறப்பாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மங்கள் இதே நிறைந்த நன்றிகள். வைபரூடாக இணைந்திருக்கின்றார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் ராஜினி.
12: வணக்கம்.
1: நீங்கள்
12: நன்றி. இன்று திருமண நாளைக்கான அறிவிப்பாளர் சுரேஷ் சுந்தா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். அத்தோடு சுரேஷ் ராஜனுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி வணக்கம்.
1: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் அங்கு இதில் நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்
13: வணக்கம்
1: வணக்கம்
13: ராஜா.
1: சரியம்மா நலமா இருக்கிறீங்களா?
13: நாங்கள் நலமாக இருக்கிறோம்.
1: நன்றி. வாழ்த்துங்கள்.
13: இன்று திருமணம் கொண்டாடு நாங்கள் அறிவிப்பாளர் சுந்தா நிறைவாக மகளாக வாழ வேண்டும் வாழ்த்திக் கொண்டு திருமண நாளை கொண்டாடு வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு வீட்டில் ராஜன்
1: தொடர்ந்து சகோதரி திருமதி பாய்ச்சிநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி.
14: ஹலோ, வணக்கம் ராஜா அவர்களே.
1: நலமா இருக்கீங்களா?
14: ஓ, நாங்க நலமா இருக்கோம், நீங்களும் நலமா இருக்க. எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று திருமணங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் சுரேஷ் சுகுந்தா தம்பதிகளுக்கு இனியான திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் சந்தோஷமாக நல்லாக பிள்ளைகளோடு இருக்கணும் என்று வாழ்த்திக்கொண்டு, அத்தோடு பாடகர் ராஜன் அவர்களுக்கும் இனிதான பிறந்த நல்வாழ்த்துக்கள். அவரும் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் உங்களது நிறைந்த நன்றிகள்.
14: நன்றி, வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு, வணக்கம். வணக்கம் கலா, எப்படி இருக்கீங்க கலா ராணி?
15: நன்றி,
1: வாழ்த்துங்கள்.
15: நலமா இருக்கணும் வேண்டிக் கொண்ட அண்ணா. இன்று திருமண நாளை கொண்டாடும் அறிவிப்பாளர் சுரேஷ் நந்தா தம்பதிகள் சகல சௌபாக்கியங்களும் பெற்று மஞ்சள் குங்குமத்தோடு நீடூழி காலம் நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தோடு வாழ்க வந்து வாழ்த்தி எனது குடும்பம் சார்பாக அவர்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். மற்றும் பிறந்த நாளை கொண்டாடும் சுயிஸ் ராஜன் அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவரும் ஆரோக்கியத்தோடு என்றென்றும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எனது குடும்பம் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் அண்ணா.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகள். அவரை அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி,
15: நன்றி அண்ணா.
1: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு, வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் எங்கள் அன்பு தேவனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் தேவன். நலமா இருக்கீங்களா?
16: ஓ, நான் நீங்க நலமா
1: எல்லோரும் நலமா இருக்கீங்க.
16: ஓ, நன்றி அண்ணா. இன்னும் பிறந்தா கொண்டாடும் ராஜன் சகோதரத்துக்கும் என் குடும்ப பிறந்தநாள் வாழ்த்து. அவர் நோய் நொடி நலமுடன் வாழ வேண்டிக் கொண்டு அதோட எங்களை அன்பு அறிவிப்பாளர் சுரேஷ் சுகந்தி சுகந்தா அப்படிதான் சுகந்தாவா
1: சுகந்தா
16: சுகந்தா தம்பதிகளுக்கு என் குடும்ப சார்பாக திருநாள் வாழ்த்து. அவர்களும் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு முக்கியம் ஆரோக்கியம் கொடுத்து வேண்டிக்கொண்டு ஆனா சந்தப்பம் தந்ததுக்கு நன்றி கொண்டு விடப்படுகிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு அன்பாக வாழ்த்து உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வைபர் ஊடாக வந்திருக்கும் மதனியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
17: வணக்கம் அண்ணா,
1: நலமா இருக்கிறீங்களா?
17: ஆமா, நாங்க நலம், நீங்களும் வந்திருந்தும் அப்படியே நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார் பாடகர் ராஜன். ராஜன் அவர்கள் இன்று போல் என்றென்றும் சகல சௌபாக்கியத்தோடு மன மகிழ்வோடு என்றென்றும் நூறாண்டு காலம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று வாழ்த்து எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்துகின்றோம். அத்துடன் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சுரேஷ் சுவந்தா தம்பதிகள். இந்த தம்பதிகள் இன்று போல் என்றென்றும் மன மகிழ்வோடு சந்தோஷமாக இணைபிரியாது நூறாண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாக நோய் நொடி நோய்கள் துன்பங்கள் எல்லாம் பறந்து மறந்து எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
17: நன்றி, நன்றி.
1: அணிந்து கொண்டு வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் உமிடத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் உமிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் செம்மணியில் தமிழ் மக்கள் மீது முன்னெடுக்கப்பட்ட மிதைச்சத்தனமான மனித படுகொலைக்கு நீதி கோரியும் சர்வதேச விசாரணை ஒன்றின் ஊடாகவே இதற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்தும் முகமாக தாயக செயலணியின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நீதி நூலம் 2 நீதி கோரும் தொடர் போராட்டத்தின் இறுதி நாளான இன்று மக்களின் பேராதரவுடன் எழுச்சியாக இடம்பெற்று வருகிறது. பச்சிலைப்பள்ளி பிரசபைக்குட்பட்ட பழை பகுதியில் அமைந்துள்ள அரச காப்பக இல்லத்தில் எந்தவித அனுமதியுமின்றி சட்டவிரோத கட்டுமானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், இது தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் ஒன்றை அல்லது வெடிபொருட்களை உற்பத்தி செய்யும் கூடத்தை உருவாக்கும் திட்டமா என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாக கண்டங்களுக்கு இடையான மனித உரிமைகள் ஆணையம் குற்றம் சாட்டியிருக்கிறது. தனிக்கட்சி ஆட்சி முறையை அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறது. எதிர்காலம் தொடர்பில் பாரிய அச்சம் எமக்கு காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரி ஜெயசேகர குறிப்பிடுகின்றார். திருத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி அல்லது வெட் கொடுப்பனவு படிவமானது அக்டோபர் 1 முதல் கட்டாயமாக அமல்படுத்தப்படும் என்று உள்நாட்டு இறவெறி திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை வர்த்தக வசதியை பெறுவதற்கான புதிய விண்ணப்பத்தை மீளாய்வு செய்வதற்காக அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் யுத்த நிலைமை முடிவுக்கு வந்தவுடன் தற்போது நடைமுறையில் உள்ள தற்காலிக வரி கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று வெளிவகார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகர தெரிவித்திருக்கிறார். நாட்டின் தேவைகளுக்கும் நாட்டை விட்டு வெளியேறும் வைத்தியர்களின் எண்ணிக்கைகளுக்கும் ஏற்ப போட்டி பரீட்சைகள் மூலம் புதிதாக இணைக்கப்படும் வைத்திய நிபுணர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியிருப்பதோடு வைத்திய நிபுணர்களை உருவாக்குவதிலும் தனி உரிமையை மாற்றுவதற்கு ஜனாதிபதி உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று வைத்திய மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ வலியுறுத்தியிருக்கிறார். வனஜீவராசிகள் கால்நடை வைத்தியர்கள் ஆரம்பித்துள்ள விதிகளுக்கு அமைய பணியாற்றும் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக அவசர தேவைகளின் போது பாதுகாப்பு அமைச்சில் சேவையாற்றும் கால்நடை வைத்திய அதிகாரிகளின் சேவையை பெற்றுக்கொள்ள சுற்றாடல் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வனஜீவராசிகள் மற்றும் விலங்கியல் பூக்காக்கள் கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் இறக்குமதிக்காக தற்போது மேற்கொள்ளப்படும் செலவினங்கள் மீளாய்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து அரசாங்கத்திடம் புதிய மானியத்தை கோருவதற்கு அல்லது விலை திருத்தம் உள்ளிட்ட மாற்று நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்கு வலுசக்தி அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடனும் அனைவருக்கும் செவிசாய்க்கும் போக்கை உண்மையாக கடைபிடிப்பதென்றால் நீதிபதிகளின் வயதெல்லையை நீடிப்பதற்கு எதிராக தெரிவிக்கப்படும் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து அனைவருடனும் கலந்துரையாடிய பின்னர் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை விசாரிக்கும் நீதாய மேல்நீதிமன்றம் இன்று முதல் பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியங்களை அழைக்க உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. திருவண்ணாமலை கிளிவெட்டி குமாரபுரம் பகுதியில் 1996 தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டமை தொடர்பான வழக்கு தொடர்பில் முன்னாள் ராணுவ சிப்பாய்கள் அறுவரை விடுவித்து அனுராதபுரம் மேல்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்துள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த வழக்கை மீண்டும் விசாரணையிடுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற திட்டமிட்ட குற்றக்குழுவின் முக்கிய புள்ளியான கஞ்சிப்பானை இம்ரான் விரைவில் இலங்கைக்கு கொண்டுவரப்படுவார் என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். கொழும்பு 9 பகுதியில் அமைந்துள்ள தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றின் கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்து சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருப்பதாக மர்தானே போலீசார் தெரிவித்தார்கள். பவனியாவில் வீடு உடைத்து 51 வயது பெண் ஒருவரை கூட்டு துஷ்பிரயோகம் செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு திருடப்பட்ட பொருட்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. சமூக வலைதளங்கள் ஊடாக கட்டிடப் பொருட்களை விற்பனை செய்வதாக கூறி முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு காவல்துறை தலைமையகம் கேட்டிருக்கிறது. வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, பொலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மோன்றாக்கலை ஆகிய 7 மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களகத்தினால் வெப்ப வானிலை தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வியட்நாம் இலங்கைக்கு இடையிலான நேரடி விமான சேவைகள் வியட்நாம் ஏர்லைன்ஸ் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருக்கின்ற நிலையில் சம்பிரதாயபூர்வமாக கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. இந்திய செய்திகளில், தமிழ்நாடு சட்டப்பேரவை 4 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் இன்று மீண்டும் கூடியிருக்கிறது. சுதந்திர தினத்தன்று வந்தே மாதரம் பாடலை அவமதித்ததற்காக நாட்டு மக்களிடம் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். தற்போதுள்ள மக்களவை தொகுதிகள் அடிப்படையிலே மகளிர் இட ஒதுக்கீட்டை அமல்படுத்துங்கள் என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழக அரசின் 100 நாட்கள் ஆட்சியில் எந்தவித சாதனையும் செய்யவில்லை என்றும் உதயநிதியை கைது செய்வதில் காட்டிய வேகத்தை பாரதிய ஜனதா கட்சியின் நயினார் நாகேந்திரன் விவகாரத்தில் காட்டாதது ஏனென்று திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடகம், மேகதாது அணை கட்ட கீழ்ப்படுகை மாநிலங்களான தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகியவற்றின் ஒப்புதல் தேவை என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எந்த குறிப்பும் இல்லை என்று மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்த கருத்து பெரும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது. மதுபான கொள்கை வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களான அரவிந்த் கெஜ்ரிவால், மனுஷ் சிசோடியா மற்றும் 21 பேரை விடுவித்த விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. இந்தியா முழுவதும் 87 பாடங்களுக்கான யுஇசி நெட் தேர்வு கடந்த ஜூன் 22 முதல் 30 தேதி வரை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் 84 பாடங்களுக்கான முடிவுகளை தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டுள்ளது. மீதமுள்ள 3 பாடங்களில் கேட்கப்பட்ட கேள்விகளில் பிழை இருந்ததால் மறுதேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகள் இன்று தொடங்கியிருக்கிறது. சென்னை பெரம்பூர் தொடருந்து நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க கட்டிகள் மற்றும் நகைகளை தொடருந்து போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் இயற்கை ரப்பர் விலை கிலோவுக்கு 275 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த 15 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த அதிக விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதால் ரப்பர் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கர்நாடக வனத்துறையினர் மீது பிஎன்எஸ் ஹானடன் 3-1 பிரிவின் கீழ் ஹானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். பங்களாதேஷ் பிரதமர் தாரிக் ரஹ்மான் அடுத்த மாதம் இந்தியா செல்ல வேண்டுமானால் அதற்கு ஒரு புது நிபந்தனை உண்டு என்று பங்களாதேஷ் அரசாங்கம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தாய்நாட்டுக்கு இந்தியா அனுப்பி வைத்தால் மட்டுமே அந்த பயணம் நடைபெறும் என்று பங்களாதேஷ் தெரிவித்திருக்கிறது. பீகார் மாநிலம் லக்கிசாராய் பகுதியில் உள்ள கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தார்கள். கோவிலில் மின்கம்பி அறுந்து விழுந்த போது மக்கள் அலறியடித்து ஓடியதால் நெரிசல் ஏற்பட்டதால் 7 பேர் உயிரிழந்தார்கள். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை ஆவணி மாத பூசைகளுக்காக நேற்று திறக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஆவணி தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் என்று 1,14,160 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் என்று 1 கிராம் 14,270 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்காவின் விர்ஜீனியா பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக 19 வயது இளைஞரை அந்த நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். ரஷ்யா மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவி நேற்று உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 822 ட்ரோன்கள் நடுவானில் இடமறித்து அழிக்கப்பட்ட நிலையில் 6 பேர் உயிரிழந்து போனார்கள். அமெரிக்க ராணுவ வீரர்களை கொன்றால் அல்லது பிடித்துக் கொடுத்தால் ஒவ்வொரு வீரருக்கும் $30,000 சன்மானம் வழங்கப் போவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. தென்கொரியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சிகளை கணிசமாக குறைக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மலேசியாவின் ஜனநாயக செயல் கட்சி ஒற்றுமை அரசாங்கத்தில் தொடர்ந்து நீடிக்க முடிவெடுத்துள்ளது. அதற்கான வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றிருக்கிறது. மொரோக்கோ காவல்துறை 111 பேரை தடுத்து வைத்துள்ளது. வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஸ்பெயினின் சீட்டா பகுதிக்குள் அவர்கள் நுழைய முயன்றதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சர்பியாவிலிருந்து போலந்துக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் 12 பேர் உயிரிழந்து போனார்கள். சீனாவில் 3 வயதில் கடத்தப்பட்ட சிறுவன் இன்று உயர்கல்வியில் புதிய சாதனை படைத்திருக்கிறார். பெங்க் வென்லி என்ற 21 வயது இளைஞர் புகழ்பெற்ற ஊகான் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் பட்ட படிப்பை முடித்துவிட்டார். உலகின் ஆக அசிங்கமான நாய் போட்டியின் வெற்றியாளராக 6 வயது ஜின்னிலு என்ற நாய் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அது புக்ரகத்தைச் சேர்ந்தது. போட்டி அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்காவின் ஹவாய் மாநிலத்தின் தெற்கு பகுதியை கடுமையான சூறாவளி கடந்திருக்கிறது. மியன்மாரில் கிராமங்களும் வயல்களும் பருவமழையால் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் மிதக்கின்றன. ஐரோப்பாவில் கடுமையான வெப்ப அலையில் சிக்கி சுமார் 16,000 பேர் பலியாகிவிட்ட தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தின் டன்மோன்ட் நகரில் புதுப்பிப்பு பணி தங்க தேடலாக மாறிவிட்டது. ஊழியர்கள் அரன்றுவன கட்டடம் ஒன்றில் வடிகால் செயல்முறையை அமைக்க வேண்டியிருந்தது. சுவர்களின் செங்கற்கற்குள் இருந்த தங்க புதையல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 50 தங்க கட்டிகள், தங்க காசுகள், அவற்றின் மொத்த மதிப்பு 9 மில்லியன் யூரோ. அந்த தங்கத்தை கண்ட ஊழியர்களால் தங்களின் கண்களை நம்ப முடியவில்லை. நாம் என்ன உணவு சாப்பிடுகிறோம் என்பது மட்டுமல்லாமல் எந்த நேரத்தில் உணவு எடுத்துக் கொள்ளுகின்றோம் என்பதும் உடல் எடை, இரத்த சர்க்கரை மற்றும் இதய ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று புதிய ஆய்வுத்தவர்கள் தெரிவிக்கின்றன. இனி விளையாட்டுச் செய்திகளில், டெஸ்ட் கிரிக்கெட்டில் பங்களாதேஷ் முதன்முறையாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றது தனக்கு சுதந்திரம் அளித்துள்ளதாக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் கென்ரிச் கிளாசன் தெரிவித்திருக்கிறார். ஆசிய கோப்பை மற்றும் ஆசிய போட்டிகளுக்கான பாகிஸ்தான் மகளிர் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி பலம் வாய்ந்த சீனாவுடன் 2-2 என்ற கோல் கணக்கில் நேற்று சமநிலை செய்துள்ளது. PWF உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் தொடர் டெல்லி இந்திரா காந்தி உள்ளரங்கில் இன்று தொடங்குகிறது. உலகின் முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் இந்த 30வது உலக சாம்பியன்ஷிப் தொடர் 17 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இந்தியாவில் நடைபெறுகிறது. கால்பந்து உலகின் நட்சத்திர வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ நடப்பு பருவத்தின் முடிவில் தொழில்முறை கால்பந்து வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான தனது முடிவை வெளிப்படுத்தியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரபதியில் 384.91 ரூபாய், இந்திய பிரபதியில் 110.76 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரபதியில் 332.26 ரூபாய், இந்திய பிரபதியில் 95.60 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரபதியில் 409.41 ரூபாய், இந்திய பிரபதியில் 117.81 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரபதியில் 450.28 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.57 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.61 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.96 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலியொலிப்பான வடக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விட

0: மறக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மறக்கறிய. அப்பாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
1: ஐயோ நானும் கேள்விப்படுறேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறது.
0: விடாதீங்க போங்க போங்க.
2: அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் பரிஸ்
3: லாச்சப்பலேவில்
2: சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசடில்
3: 5 rue Marcel Cerdan,
2: 95140 Guinness. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் நேரம் சரியாக 9:15, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:15. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேற்று நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்கள் இணைந்து கொண்டு அழகான பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: மேகத்தை பிளந்து போல் நுழைந்து போல் போலே
3: மேகத்தை துளைத்து விண்ணில் எழுந்தது போல்.
2: ஆமா, முதல் வாங்கி கொண்டு கூடல அடைக்கி விட்டு போட்டு போய் படுத்துறாங்க. கொடும்புலியன்னு தெரியுமா, கூட மாதிரி பேரு சொல்றது. அவர் வந்து கூடல உடைச்சு எல்லாரையும் புடிச்சு சாப்பிட்டு போயிட்டேன். அவருக்கு சொன்னா என்ன செய்யறாங்க, நான் கேள்விப்படுவேன். ஏன்னா அவர் நெஞ்ச ஈரமெல்லாம் கடிக்காரா, வேற ஒன்னே கடிக்க
3: மாட்டேன்.
2: ஈரல் சாப்பிடுவாரா, சாப்பிடுவேன் சாப்பிட மாட்டேன்.
3: உங்கள மாதிரி ஒரு பிடிவாதக்காரர்.
2: பிடிவாதக்காரர்.
3: நன்றி, உங்களுக்கான பாடலை
2: நன்றி வாழ்த்துக்க பாட்டு தொடர்ந்து நன்றி.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: சசிகலாமா கதைக்கிறீங்க? சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் சும்மா இருக்கிறோம்.
1: பாடல்
0: வரிகள் பிடித்திருந்தது.
1: பிடித்திருந்தது
0: வரிய சொல்லுங்க.
1: கண்கள் நீயே காற்றும் நீயே, உன் முத்தத்தால் உன் எச்சிலால் என்றெல்லாம் பெறும்.
0: ஒரு குழந்தைக்காக நிச்சயமாக அது பேர பிள்ளைக்கும் உதவும்.
1: தாயை பெற்றெடுத்த அந்த வேதனை வரிகள்ல வருது.
0: உண்மைதான், உண்மைதான். அப்ப நாங்க பாட்டுக்கு எப்பவுமே
1: ஓம் கேட்போம். உங்கள் நிகழ்ச்சி தொகுப்புக்கு வாழ்த்துக்களை கூற வேண்டும். நான் முதலாவது ஆளா வந்தபடியா கூற முடியாது. வளர வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன்.
0: நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள் இருக்கும் வரையிலும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். உங்களுக்கு இப்படி வாழ்த்துக்கள் கிடைக்கும் போதுதான் இன்னும் முன்வரும் மனம் மாறி இருக்கும்.
1: கரெக்டா,
0: அந்த வகையில் உங்களுக்கு நன்றி.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: ஒழித்த பாடலை சசி அம்மா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம், நான் ஒரு விழுந்து சித்ராவா கழிக்கிறேன். அண்ணாக்கும் உங்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு.
0: வணக்கம்.
1: வணக்கம். ஓ, நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க நல்லமா இருக்கிறீங்களா?
0: நாங்க எல்லாருமே நல்லமா இருக்கிறோம்.
1: நீங்கள் நல்ல சுகமா இருக்க எல்லாரும் சிறு ஜேவிக்கு அம்மனை பிரார்த்தித்துக் கொண்டு நான் வந்து பாடல் கல்யாண வலையோசை கொண்டு காச்சேரி முன்னாடி சென்று இந்த பாடலை கேட்க ஆசைப்படுகிறேன்.
0: எப்படி இப்படி புது புது நல்ல நல்ல பாடல் தெரிவு செய்ய முடியுது உங்களால?
1: உங்களோட கைராசிதான்.
0: எந்த கைராசி இல்ல, நான் ரெண்டைக்கும் கூட அண்ணாட்ட தட்டி சென்றுட்டேன். இந்த லைன் வளவிலும் கூட அண்ணா தான் கூட லைன் எல்லாம் எடுப்பார். ஆனா இன்றைக்கு ரெண்டு மூணு நாளா அவர்கிட்ட
1: கைப்பற்றிட்டேன்.
0: பக்கத்துல இருந்து நான் செய்யறத பார்த்து டென்ஷன் ஆகுறது என்ன பாக்குறது இருக்கு. நாங்க பாக்கிட்ட கேப்போமா?
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: ஒழித்த பாடலை நோர்வேலிருந்து சித்ராக்காக கேட்டிருந்தார். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்து வந்திருப்பவர் பைவரோடாக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள்?
1: நான் பதனி மோகன் கதைக்கிறேன்.
0: எங்க இருந்து கதைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, எனக்கு தெரியாது.
1: நான் ஜெர்மன்ல இருந்து பதனி மோகன் கதைக்கிறேன்.
0: என்ன பாட்டோட இணைந்திருக்கிறீங்க இன்றைக்கு?
1: நான் இந்த பாட்டு இருந்து திருமகள் தேடி வந்தால் இந்த புதுமனை குடி புகுந்தால்.
0: என்னது, என்ன காரணம் இந்த பாட்டு கேட்க?
1: காரணம் என்னன்னு சொன்னால், இப்ப நீங்கள் எல்லாம் முதல் நான் உங்களுக்கு இந்த பேபி சிவா, பேபி சிவா உங்களோட பேர்லயே பேபி என்றே இருக்குது. உங்களுக்கு பேபி சிவாக்கும் குழந்தை பேபிக்கும் வணக்கம் சொல்லி கண்டு, நீங்கள் எல்லாம் இப்ப சின்ன பிள்ளை, அப்ப பேபி பேர்லயே இருக்குதானே சின்ன பிள்ளைகள் வந்து. நாங்கள் எங்கட காலங்கள்ல நாங்கள் பார்த்த அனுபவங்கள், அந்த ஊர்ல திருமணம் நடந்த நாட்டில் திருமணம் நடந்தால் அந்த பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டை போயிட்டு சும்மா இது அழுது கொண்டுதான் போவார்கள்.
0: எனக்கு சம்பந்தம் இல்லை சொல்லுங்க
1: நீங்க. இதெல்லாம் அந்த காலத்துல எங்கட காலத்துல நடந்தது, இப்ப எல்லாம் அப்படி இல்லை. இப்ப எல்லாம் பேச ஓட்டம் இல்லை நடக்குது, இங்க திரும்ப மேடை இல்லை.
0: நன்றி, வணக்கம்.

0: வணக்கம். அடுத்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி பேபி சிவா, பொண்டிலிருந்து வீட்டி. நாங்கள் நிலம் கரையகத்தில் நீங்களும் ராஜா அண்ணையும் நிலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு
0: என்ன பாட்டு கேக்குறீங்க?
1: ஜி தேவராஜனின் தேவராஜன் இசையாலம் புரிய சி மாதிரியின் இனிய குரலில் பருவகாலம் திரைப்படத்திலிருந்து குழந்தை நட்சத்திரம் ரோஜா ரமணி பாடி நடித்த அழகு மேகம் வெள்ளி ரதங்கள் அழகு முகம் என்ற பாட்டு. இந்த ரோஜா ரமணிகன் இந்த சின்ன பிள்ளை இந்த பாட்டுக்கு அவர் பெரிய இளம்பெண். அவர்கள் வந்து எதிரொலி இருமலர்கள் படங்கள்ல சின்ன பிள்ளையா நடித்தவர் சிவாஜி கணேசன். இருமலர்கள் எதிரொலி படத்துல பிரபரியா வந்து சென்ற வாரம் சகோதரி கமலமணி அக்கா வந்து ஒரு பாட்டு கட்டிருந்தார்கள் ராஜா அண்ணேட்ட. வண்டிக்காரர் மகன் படத்துல மேடையில் ஆடிடும் வெள்ளியா பூங்காட்டு, அந்த படத்துல நாயகி வந்து ஜெயசித்ரா. ஆனா இந்த பாட்டுக்கு ஜெயசங்கரோட நடனமாறுறது வந்து இந்த ரோஜா ரமணி கண்டபிட. இந்த பாட்டு எடுத்து பாருங்க, இந்த சாரு கொண்டு கட்டியிருப்பா சிவப்பு சாரு, அதுல மணி வெள்ள மணியில வெள்ளிக்கு இந்த மணி மாதிரி ஒரு போர்டர் மாதிரி இருக்கும், பார்த்தா விட மாட்டீங்க. அப்படி ஒரு சாரிக்கை வாங்கணும் மட்டும்தான் ஆசைப்படுங்க என்ற உங்களுக்கு ஒரு ஆசையை தூண்டி
0: விட்டுட்டு
1: என்ன இந்த பாட்டை கேட்போம்.
0: ஓகே, உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாட்டோடு இணைந்து கொள்வோம்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒழித்த பாடலை விபிஎன் அவர்கள் கேட்டிருந்தார்கள். பூண்டியிலிருந்து சரியாக நேரம் 9:46. அடுத்த நேரை அழைத்துக் கொள்ளப் போகின்றேன். வைபரூடாக வாட்ஸ்அப் ஊடாக அழைத்துக் கொள்ள போறேன். வணக்கம். நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கலாம். அழுதாக்கா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நலமாக இருக்கிறேன்.
0: உங்களோட நாட்டில் எப்படி கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கிறது?
1: கிளைமேட் வந்து வெயில் அதிகமாக இருக்கு.
0: அதை விட இங்கேயும் அப்படிதான் இருக்கு. சரியான வெயிலா இருக்குது. வெயில் என்று சொல்றதை விட வெக்க வந்து வெயில் இல்லாமலே வெக்க அமோகம் அடிச்சு கொண்டிருக்கு. முடியல, என்ன செய்யற, காலம் அப்படித்தான. என்ன கிளைமேட்டுகள், வெதர்கள் மாறும்போது ஓவர் டைம் அப்படியா இருக்கும். அப்ப என்ன பாட்டோட நீங்க நினைச்சுக்கிறீங்க?
1: பண்ணையாரும் பத்மினி திரைப்படம் பாடல் வந்து உனக்காக பிறந்தே நீ எனதலசா.
0: இந்த பாட்டு கேக்குறதுக்கு என்ன காரணம்?
1: என்னுடைய அன்பான கணவர்.
0: நான் நினைச்சேன், நீங்கள் தரும் போதே நான் நினைச்சேன், எல்லாரும் கடைசி அதைத்தான் நினைப்பது கூட. என்ன?
1: ஆமா, கண்டிப்பாக. திருமணம் அந்த பாடல் எனக்கு மிக பிடித்த பாடல்.
0: நல்ல பாட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் இன்னும் கேட்கவில்லை, இப்போதான் கேட்க போறேன். அப்ப எல்லாரும் நன்றி. அப்ப நாங்கள் பாட்டை கேட்போம். என்ன
1: கேட்கலாம்? எல்லாரும் நினைத்துக்கொண்டு கேட்கலாம்.
0: நன்றி.

0: ஒலித்த பாடலை தமிழ்நாட்டிலிருந்து லலிதா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து வருபவரை இணைத்துக் கொள்ளப் போகின்றேன். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சதீஷ்.
0: சொல்லுங்க சதீஷ், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் சுகமா இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லோரும்
0: எல்லாரும் நலமா இருக்கிறோம்.
1: நன்றி.

0: ஒழித்த பாடலை சதீஷ் அவர் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துண்டு அடுத்து வந்திருப்பவர் வைபரோடாக வந்திருப்பவர் இணைத்துக் கொள்ளப் போகின்றேன். வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம். கேட்கலையா? கேட்கலையா? நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்போம்.
0: நன்றி அக்கா. நன்றி. வணக்கம்.

ஒலித்த பாடலை ரஜினி நாயந்திரம் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து கேட்டிருந்தார்கள். இத்தோடு நிறைவுக்கு வருகிறது காலை பூந்தென்றல். என்னோடு இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை மனக்கத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த இன்னொரு நிகழ்வில் உங்களோடு நான் சந்திக்கும் வரை மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சுயன விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். யாழ்ப்பாணம் கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சபை முன்பாக இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஈஸ்டர் குண்டுவெடிப்புகள் தொடர்பான 3 சிறப்பு நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற வழக்கில் பாதுகாப்பு தரப்பின் சாட்சிய விசாரணை இன்று முதல் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஊரிலும் அறநெறி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் போது சிறைச்சாலைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப தெரிவித்திருக்கிறார். வடமாகாணத்துக்கு சேவையாற்றும் முக்கிய 3 நிலை பராமரிப்பு வைத்தியசாலைகளில் ஒன்றான வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிலவும் தீவிர மயக்கவியல் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பற்றாக்குறை தொடர்பில் சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் கவலை வெளியிட்டிருப்பதோடு இதற்கு உடனடியாக நிலையான தீர்வை வழங்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். யாழ் செம்மணியில் தமிழ் மக்கள் மீது முன்னெடுக்கப்பட்ட மிதைச்சித்தனமான மனித படுகொலைக்கு நீதி கோரியும் சர்வதேச விசாரணை ஒன்றின் ஊடாகவே இதற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினை வலியுறுத்தும் முகமாக தாயக செயலணியின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நீதியின் ஓலம் 2 நீதி கோரும் தொடர் போராட்டத்தின் இறுதி நாளான இன்று மக்களின் பேர் ஆதரவுடன் எழுச்சியாக அந்த நிகழ்வு இடம்பெற்று வருகிறது. பச்சிலைப்பள்ளி பிரதேசபைக்கு உட்பட்ட பழை பகுதியில் அமைந்துள்ள அரச காப்பக இல்லத்தில் எந்தவித அனுமதியுமின்றி சட்டவிரோத கட்டுமானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இது தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் ஒன்றை அல்லது வெடிபொருட்களை உற்பத்தி செய்யும் கூடத்தை உருவாக்கும் திட்டமா என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாக கண்டங்களுக்கு இடையான மனித உரிமைகள் ஆணையம் குற்றம் சாட்டியிருக்கிறது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் ராணுவ வீரர் ஒருவருக்கு ராணுவத்தினரால் 1.5 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்ட வீடு அந்த ராணுவ வீரரின் குடும்பத்தினருக்கு உத்தியோகமாக கையளிக்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் அளவில் நிறைவேற்றப்படும். குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் உயர்நீதிமன்றத்தில் சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தலாம் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிறார். தனிக்கட்சி ஆட்சி முறையை அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறது. எதிர்காலம் தொடர்பில் பாரிய அச்சம் எமக்கு காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் குருணாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரி ஜெயசேகர குறிப்பிடுகின்றார். திருத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி அல்லது வெட் கொடுப்பனவு படிவமானது அக்டோபர் 1 முதல் கட்டாயமாக அமல்படுத்தப்படும் என்று உள்நாட்டு இறவெறி திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ சலுகை வர்த்தக வசதியை பெறுவதற்கான புதிய விண்ணப்பத்தை மீளாய்வு செய்வதற்காக அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலவும் யுத்த நிலைமை முடிவுக்கு வந்தவுடன் தற்போது நடைமுறையில் உள்ள தற்காலிக வரி கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று வெளிவகார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகர தெரிவித்திருக்கிறார். நாட்டின் தேவைகளுக்கும் நாட்டை விட்டு வெளியேறும் வைத்தியர்களின் எண்ணிக்கைகளுக்கும் ஏற்ப போட்டி பரீட்சைகள் மூலம் புதிதாக இணைக்கப்படும் வைத்திய நிபுணர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியிருப்பதோடு வைத்திய நிபுணர்களை உருவாக்குவதிலும் தனி உரிமையை மாற்றுவதற்கு ஜனாதிபதி உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று வைத்திய மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ வலியுறுத்தியிருக்கிறார். வனஜீவராசிகள் கால்நடை வைத்தியர்கள் ஆரம்பித்துள்ள விதிகளுக்கு அமைய பணியாற்றும் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக அவசர தேவைகளின் போது பாதுகாப்பு அமைச்சில் சேவையாற்றும் கால்நடை வைத்திய அதிகாரிகளின் சேவையை பெற்றுக்கொள்ள சுற்றாடல் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வனஜீவராசிகள் மற்றும் விலங்கியல் பூக்காக்கள் கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது.
எரிபொருள் இறக்குமதிக்காக தற்போது மேற்கொள்ளப்படும் செலவினங்கள் மீளாய்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து அரசாங்கத்திடம் புதிய மானியத்தை கோருவதற்கு அல்லது விலை திருத்தம் உள்ளிட்ட மாற்று நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்கு வலுசக்தி அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. அரசாங்கம் வெளிப்படை தன்மையுடனும் அனைவருக்கும் செவிசாய்க்கும் போக்கை உண்மையாக கடைபிடிப்பதென்றால் நீதிபதிகளின் வயதெல்லையை நீடிப்பதற்கு எதிராக தெரிவிக்கப்படும் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து அனைவருடனும் கலந்துரையாடிய பின்னர் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரிக்கும் நீதாய மேல் நீதிமன்றம் இன்று முதல் பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியங்களை அழைக்க உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. திருவண்ணாமலை கிளிவெட்டி குமாரபுரம் பகுதியில் 1996 தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டமை தொடர்பான வழக்கு தொடர்பில் முன்னாள் ராணுவ சிப்பாய்கள் 6 விடுவித்து அனுராதபுரம் மேல்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்துள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த வழக்கை மீண்டும் விசாரணையிடுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற திட்டமிட்ட குற்றக்குழுவின் முக்கிய புள்ளியான கஞ்சிப்பானை இம்ரான் விரைவில் இலங்கைக்கு கொண்டுவரப்படுவார் என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். கொழும்பு 9 பகுதியில் அமைந்துள்ள தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றின் கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்து சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருப்பதாக மர்தானை போலீசார் தெரிவித்தார்கள். வவுனியாவில் வீடுடைத்து 51 வயது பெண் ஒருவரை கூட்டு துஷ்பிரயோகம் செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 5 கைது செய்யப்பட்டுள்ளதோடு திருடப்பட்ட பொருட்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்தருக்கிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டாவ வீதியின் பழைய சந்தி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சட்டவிரோத மதுபான உற்பத்திக்கு பயன்படுத்தும் 3756 கோடாவுடன் பெண் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கற்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தகுளிய கற்பட்டி அந்தரகுடவ பகுதியில் நேற்று மாலை நடந்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் சாரதியும் சிறு குழந்தையும் உயிரிழந்து போனார்கள். நாயாறு கடற்கரையில் நீந்து சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார். கனடாவில் வசித்து வந்த இந்த நபர் இலங்கைக்கு சென்று குடும்பத்தினர் நண்பர்கள் குழுவுடன் சுற்றுலா சென்றிருந்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 24 மணித்தியாலத்தில் இடம்பெற்ற வீதிபத்துகளில் சிறுவன் ஒருவர் உட்பட 4 உயிரிழந்தார்கள். சமூக வலைதளங்கள் ஊடாக கட்டிடப் பொருட்களை விற்பனை செய்வதாக கூறி முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு காவல்துறை தலைமையகம் கேட்டிருக்கிறது. வவுனியா, முல்லைத்தீவு, திருவண்ணாமலை, புலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மோன்றாகலை ஆகிய 7 மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களகத்தினால் வெப்ப வானிலை தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வியட்நாம் இலங்கைக்கு இடையிலான நேரடி விமான சேவைகள் வியட்நாம் ஏர்லைன்ஸ் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருக்கின்ற நிலையில் சம்பிரதாயபூர்வமாக கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. இந்திய செய்திகளில், தமிழ்நாடு சட்டப்பேரவை 4 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் இன்று மீண்டும் கூடியிருக்கிறது. சுதந்திர தினத்தன்று வந்தே மாதரம் பாடலை அவமதித்ததற்காக நாட்டு மக்களிடம் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். தற்போதுள்ள மக்களவை தொகுதிகள் அடிப்படையிலே மகளிர் இட ஒதுக்கீட்டை அமல்படுத்துங்கள் என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழக அரசின் 100 நாட்கள் ஆட்சியில் எந்தவித சாதனையும் செய்யவில்லை என்றும் உதயநிதியை கைது செய்வதில் காட்டிய வேகத்தை பாரதிய ஜனதா கட்சியின் நயினார் நாகேந்திரன் விவகாரத்தில் காட்டாதது ஏன் என்று திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடகம், மேகதாது அணை கட்ட கீழ்ப்படுகை மாநிலங்களான தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகியவற்றின் ஒப்புதல் தேவை என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எந்த குறிப்பும் இல்லை என்று மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்த கருத்து பெரும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது. மதுபான கொள்கை வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களான அரவிந்த் கெஜ்ரிவால், மனுஷ் சிசோடியா மற்றும் 21 விடுவித்த விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது.
இந்தியா முழுவதும் 87 பாடங்களுக்கான யுஇசி நெட் தேர்வு கடந்த ஜூன் 22 முதல் 30 தேதி வரை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் 84 பாடங்களுக்கான முடிவுகளை தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டுள்ளது. மீதமுள்ள 3 பாடங்களில் கேட்கப்பட்ட கேள்விகளில் பிழை இருந்ததால் மறுதேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகள் இன்று தொடங்கியிருக்கிறது. சென்னை பெரம்பூர் தொடருந்து நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க கட்டிகள் மற்றும் நகைகளை தொடருந்து போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் இயற்கை ரப்பர் விலை கிலோவுக்கு 275 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த 15 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த அதிக விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதால் ரப்பர் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட விகாரத்தில் கர்நாடக வனத்துறையினர் மீது BNS ஹானடன் 3-1 பிரிவின் கீழ் ஹானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். பங்களாதேஷ் பிரதமர் தாரிக் ரஹ்மான் அடுத்த மாதம் இந்தியா செல்ல வேண்டுமானால் அதற்கு ஒரு புது நிபந்தனை உண்டு என்று பங்களாதேஷ் அரசாங்கம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தாய்நாட்டுக்கு இந்தியா அனுப்பி வைத்தால் மட்டுமே அந்த பயணம் நடைபெறும் என்று பங்களாதேஷ் தெரிவித்திருக்கிறது. பீகார் மாநிலம் லக்கிசாராய் பகுதியில் உள்ள கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தார்கள். கோவிலில் மின்கம்பி அறுந்து விழுந்த போது மக்கள் அலறியடித்து ஓடியதால் நெரிசல் ஏற்பட்டதால் 7 பேர் உயிரிழந்தார்கள். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை ஆவணி மாத பூசைகளுக்காக நேற்று திறக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஆபட தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் என்று 1,14,160 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் என்று 1 கிராம் 14,270 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவின் விர்ஜீனியா பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக 19 வயது இளைஞரை அந்த நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். ரஷ்யா மீது 100 கணக்கான ட்ரோன்களை ஏவி நேற்று உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 822 ட்ரோன்கள் நடுவானில் இடமறித்து அழிக்கப்பட்ட நிலையில் 6 பேர் உயிரிழந்து போனார்கள். அமெரிக்க ராணுவ

அவர்கள் நுழைய முயன்றதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சேர்பியாவிலிருந்து போலந்துக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் 12 பேர் உயிரிழந்து போனார்கள். சீனாவில் 3 வயதில் கடத்தப்பட்ட சிறுவன் இன்று உயர்கல்வியில் புதிய சாதனை படைத்திருக்கிறார். பெங் வென்லி என்ற 21 வயது இளைஞர் புகழ்பெற்ற ஊகான் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் பட்ட படிப்பை முடித்துவிட்டார். உலகின் ஆக அசிங்கமான நாய் போட்டியின் வெற்றியாளராக 6 வயது ஜின்னிலு என்ற நாய் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அது புத்தகத்தைச் சேர்ந்தது. போட்டி அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்காவின் ஹவாய் மாநிலத்தின் தெற்கு பகுதியை கடுமையான சூறாவளி கடந்திருக்கிறது. மியன்மாரில் கிராமங்களும் வயல்களும் பருவமழையால் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் மிதக்கின்றன. ஐரோப்பாவில் கடுமையான வெப்ப அலையில் சிக்கி சுமார் 16,000 பேர் பலியாகிவிட்ட தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தின் டன்மோன்ட் நகரில் புதுப்பிப்பு பணி தங்க தேடலாக மாறிவிட்டது. ஊழியர்கள் அரன்றுவன கட்டிடம் ஒன்றில் வடிகால் செயல்முறையை அமைக்க வேண்டியிருந்தது. சுவர்களின் செங்கற்கற்குள் இருந்த தங்க புதையல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 50 தங்க கட்டிகள், தங்க காசுகள், அவற்றின் மொத்த மதிப்பு 9 மில்லியன் யூரோ. அந்த தங்கத்தை கண்ட ஊழியர்களால் தங்களின் கண்களை நம்ப முடியவில்லை. நாம் என்ன உணவு சாப்பிடுகிறோம் என்பது மட்டுமல்லாமல் எந்த நேரத்தில் உணவு எடுத்துக் கொள்ளுகின்றோம் என்பதும் உடல் எடை, இரத்த சர்க்கரை மற்றும் இதய ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று புதிய ஆய்வுத் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி விளையாட்டுச் செய்திகளில், டெஸ்ட் கிரிக்கெட்டில் பங்களாதேஷ் முதன்முறையாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றது தனக்கு சுதந்திரம் அளித்துள்ளதாக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் கென்ரிச் கிளாஷன் தெரிவித்திருக்கிறார். ஆசிய கோப்பை மற்றும் ஆசிய போட்டிகளுக்கான பாகிஸ்தான் மகளிர் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி பலம் வாய்ந்த சீனாவுடன் 2-2 என்ற கோல் கணக்கில் நேற்று சமநிலை செய்துள்ளது. PWF உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் தொடர் டெல்லி இந்திரா காந்தி உள்ளரங்கில் இன்று தொடங்குகிறது. உலகின் முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் இந்த 30வது உலக சாம்பியன்ஷிப் தொடர் 17 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இந்தியாவில் நடைபெறுகிறது. கால்பந்து உலகின் நட்சத்திர வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ நடப்பு பருவத்தின் முடிவில் தொழில்முறை கால்பந்து வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான தனது முடிவை வெளிப்படுத்தியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரபதியில் 384.91 ரூபாய், இந்திய பிரபதியில் 110.76 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரபதியில் 332.26 ரூபாய், இந்திய பிரபதியில் 95.60 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரபதியில் 409.41 ரூபாய், இந்திய பிரபதியில் 117.81 ரூபாய், ஒரு கராச்சிய பவுண்ட் இலங்கை பிரபதியில் 450.28 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.57 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.61 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.96 ரூபாய். கேட்டது மணிக்குழு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரேன். அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா லாட்சத்திலுக்கு வந்து
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனாலும் மரக்கறியா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிசு லாட்சப்பலில்.

0: Superstore d'Alagones Sassadil.
1: 5 rue Marcel Cerdan, 95 140 Berger-Lyonnais.
0: Nélevigé Todobhulak, VT Cash and Curry, Paris Lachapalil, Todobhu Televisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberil, Padanete. Sassel d'Alagones Cellula, VT Superstore Kana, Todobhu Televisilakam, Cyberondre, Mupationdre, Yendatiate, Napationdre, Mupationdre, Marandabadadikal, Angum, Yendrum, Yendrum, VT Cash and Curry, VT Superstore.
2: நேரம் சரியாக 10:19 ஐக்கியராச்சத்தில் 9:19 இந்த நேரத்தில் செய்த தவறையே திரும்ப செய்யாதே, இழந்ததை திரும்ப பெறுவாய். டாக்டர் பர்மீன் சுல்தானோ அவர்கள் ஆற்றிய உரையை உங்களுக்காக தருகின்றோம்.
3: கடவுள் வந்து கையில் ஒரு பெட்டி வச்சிருந்தாரா, அவனை வரவேற்கிறதுக்கு வாவான்னு. வாட் இஸ் இன்சைட் தட் பெட்டி? It is yours. அப்படின்னாரா? எது? கடவுள் பகவத்கீதைன்னு சொன்னதனால இங்கிலீஷ்ல சொல்றேன் மேடம். வாட் இஸ் திஸ்? இட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னாரா? உள்ள இருக்கிறது என் உயிரா? இல்லை, அது என்கிட்ட வந்துருச்சு. என் கல்வியா? அது உலகத்திலே போயிடுச்சு. என்னுடைய செல்வமா? நோ, பேரே செல்வம். அது எப்படி கூட வரும்? சூப்பராக வச்சிருக்கான் பாருங்க, தமிழன் பேர் செல்வம் போயிட்டே இருக்கும். சரியா, பயமுறுத்துறதுக்காக சொல்லல, ஆனா சொல்லி சொல்லிட்டு பயமுறுத்திட்டு தான் இருக்கிறேன். மூன்று தலைமுறைக்கு பின்னால் நீங்கள் சேர்த்து வைத்த எந்த சொத்தும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு பயன்படாது என்பதனை புரிந்து வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் வேலைகளை நிதானமாக செய்யுங்கள். நான் பல பல வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்கேன், 16 வருஷத்துக்கு முன்னால சொன்ன, ஒரு டாலர் போட்டு வந்தேங்க, 4.5 வயசுங்க என் பையனுக்கு. அவன் என்ன பாத்துக்கல, மம்மி சூப்பர் அப்படின்னா எதுக்குறான? இன்னும் ஆஃப்டர் 25 இயர்ஸ் டிசைன் அப்படியே இருக்கும். 4 வயசுல சொல்றாங்க அவன். நான் 10 வருஷத்துக்கு அப்புறமா 2-வீலர்ல போயிட்டே இருக்கிறேன், குட்ஷபட் ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு இது இருக்குல்ல சுவர், அதுல எழுதி போட்டிருந்தான் ஒரு வார்த்தை. நான் ரொம்ப இதுவா வச்சிருப்பேன் அந்த டாலர். ஒரு வார்த்தையை பார்த்த உடனே 10 வருஷத்துக்கு முன்னால என் பையன் சொன்னது எனக்கு புரிஞ்சு. நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான், கடவுள். ஒருத்தி வருவாள் என் பையன் சொன்ன. நகை வாங்கறத நிறுத்திட்டேன். உன் கையில் செல்வமா? இல்லை. என் உறவுகளா? இல்லை. என் மனைவி, என் காதல் மனைவி, என்னை பெற்ற தாயின் உயிர். பின்ன என்னதான் இருக்கு அந்த பெட்டியில? நான் உனக்கு என்று ஒதுக்கிய காலம், அவ்வளவுதான். யார் ஒருவர் அந்த காலத்தை மிகச்சரியாக அறுவடை செய்து கொள்கிறார்கள்? இங்க இருக்கிற இளைஞர்கள் கிட்ட சொல்றேன், உங்க கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் காலம், டைம். அது மேடம் கிட்டயோ என் கிட்டயோ இல்ல, நாங்கள் அதை கடந்து வந்திருக்கிறோம். 17 இயர்ஸ், 20 இயர்ஸ், 21 இயர்ஸ், 25 இயர்ஸ் உள்ள இருக்கிறியா? கடிகாரம் எழுமுன், கடிகாரம் ஓடுமுன் ஓடு. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். மூணா பிரிச்சுக்கோ வாழ்க்கையில் அந்த விஷயங்களை. வேஸ்ட் பண்றியா, இன்வெஸ்ட் பண்றியா, ஸ்பெண்ட் பண்றியா? செலவழிக்கிறாயா, முதலீடாக போடுகிறாயா, அல்லது வீணடிக்கிறாயா? வீணடிப்பதை குறைத்துக் கொண்டு, செலவினங்களை குறைத்துக் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணு, டைமை இன்வெஸ்ட் பண்ணு. இப்ப நீங்க எல்லாம் இங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்களா இந்த பேச்சை? யூ நோ யுவர் இன்வெஸ்டிங். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, முதலீடாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். நாம நினைக்கிறோம், ரெண்டு சொல்ல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன், பேச்சுக்காக வெளியில போறேன்ல, பேச்சுக்காக வெளியில போகும்போது நாங்கள் எல்லோரும் புகழ், செல்வாக்கு, பயண அனுபவம் எல்லாத்தையும் சம்பாதிப்போம். ஆனா நான் யோசிச்சு பார்த்திருக்கேங்க, நான் சத்தியமா சொல்றேன், இத யார் கொடுத்து வச்சவங்க? ஸ்பீக்கர்ஸா, ஆடியன்ஸா? ஆடியன்ஸ் தாங்க. ஆடியன்ஸா இருக்கிறதுல இருக்கிற நன்மைகள் பேச்சாளரா இருக்கிறவங்க கிட்ட இல்ல. ஏன் தெரியுமா? பேச்சாளர்கள் பேசிவிட்டு போய்விடுகிறோம், கொடுத்து விட்டு போய்விடுகிறார்கள், நீங்கள் தான் பெற்றுக்கொள்கிறீர்கள். நான் பல நேரங்களில் வெளிநாடுகளுக்கு போகின்ற பொழுது, வெளியில் நிகழ்ச்சிகளுக்கு போகின்ற பொழுது, சான்றோர்களுடன் நடந்து போகின்ற பொழுது, அவர்களுடன் வாகனங்களில் போகின்ற பொழுது, அவர்கள் பேச நான் கேட்பேன். என்ன தெரியுமா? ரொம்ப நிதானமாக சில சொற்களை கேட்டுக்கொண்டால் நீங்கள் தேடி போனதை விட சிறப்பானது உங்கள் கைக்கு வந்து சேரும். தேடி போனது சுமார் தான், ஒவ்வொரு தேடலின் போதும் சென்ற தேடலில் கிடைக்க வேண்டியவையே கிடைக்கின்றன என்பார் ஜெயபாஸ்கர். பிரமாதமான விஷயங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி பிரமாதமான விஷயம் எனக்கு ரெண்டு கிடைச்சது. நான் ஒரு வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறேன், ஆன் டேபிள் சாப்பிடறதுக்கு உட்காந்துருக்கும், பிகேஎம் பாரதி கலைமன்றம் ஹூஸ்டன், 50வது பொன் விழா மீனாட்சி அம்மன் டெம்பிள்ல நடக்குது, ஜே ஜேன்னு நடக்குது. பேசி எல்லாம் முடிச்சுட்டு சான் ஆண்டனியோ போறதுக்காக வரும். நம்ம உச இந்த சென்டர்ல, நாசா சென்டர்ல வந்து நமக்கு காட்டுறதுக்கு கூட்டிட்டு போறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறமா லஞ்ச் சான் அண்ட் பீப்பு லஞ்ச் டேபிள் உட்காந்துடும். என்ன அனுபவம்? ஒரு மனிதர் என்னிடத்தில் ரெண்டு வார்த்தைகளை சொன்னார். இந்த ரெண்டு வார்த்தைகளை நான் கடத்திட்டு போறேன். காலத்தை நீங்கள் எப்படி கையகப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். ரெண்டு வார்த்தை சொன்னார் பர்வீன். நானும் நிறைய மக்களை சந்திக்கிறேன், ஆனால் நீ நிறைய பேரை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெறுகிறாய். எப்படி மொத்தமாக யாரேனும் கூடினால் இதை சொல்லிடுறியா? சொல்லுங்க, நான் சொல்றேன். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தார். முதல் ஸ்டேட்மெண்ட், நமக்கு நம்மில் பலருக்கு பல திட்டங்கள் இருக்கு லைஃப்ல. இல்லாத திட்டம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒன்னு, நம்மோடு நமக்கு எந்த திட்டமும் இல்லை. உங்களோடு உங்களுக்கு திட்டங்களை இன்றிலிருந்து ஆரம்பிங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன சார் செய்ய போறீங்க? தெரியல மேடம். பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? அப்புறமா? தெரியல மேடம். வீடெல்லாம் பசங்களுக்கு எழுதி வச்சிட்டீங்க நீங்க? தெரியல மேடம். ஹேவ் பிளான்ஸ். 17 வயது முதல் 25 வயது வரை எது செய்வாயோ உன் 60 வயது வரைக்கும் அதைத்தான் செய்வாய். 60 வயதிற்கு பிறகு 85-90 என்று உன் வாழ்க்கையை நீ கால்குலேட் பண்ணு. செல்பிஷ்னஸ் தான் தப்பு, செல்ஃப் லவ் தப்பே கிடையாது. இன்னைக்கு எழுதி சொல்றேன், போய் எழுதி உங்களுடைய டைரியில உங்க வீடுகளில் மாட்டி வச்சுக்கோங்க. ஹேவ் செல்ஃப் லவ். உங்களை நீங்கள் நேசியுங்கள், உங்கள் நேரத்தை நேசியுங்கள். இந்த பெண்களை பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு மன வருத்தம் தெரியுமா? 50-60 வயசுல பாருங்களேன் அவங்கள. கண்களில் ஒரு நிரந்தர சோகமும் ஒரு நிரந்தர கோபமும் இருக்கும். ஏன் தெரியுமா? அவர்கள் சுதந்திரமாக இல்லை. சுதந்திரமாக இருப்பது என்பது என்ன என்று பர்வீன் சுல்தானா பேசியதை சன் டிவியில் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். சுதந்திரம் என்பது நான் விரும்புவதையெல்லாம் செய்வதல்ல, நான் எதை விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பது. அது பெண்களுக்கு கிடைப்பதே இல்லை. இந்த ஆம்பளைங்க இருக்கிறீங்கல்ல, கல்யாணம் ஆன உடனே உங்க ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? ப்ராஜெக்ட், பொண்டாட்டியை திருத்துறது. நீங்க என்ன டீச்சரா? அவ என்ன ஆன்சர் ஷீட்டா? 25 வருஷமா சொல்றேன், திருந்தவே மாட்டேங்கிறீங்க. நானும் தான் கேட்டுட்டு இருக்கிறேன், நீ சொல்றதை எப்போ நிறுத்தி திருந்துவேங்க? அது இல்லை. நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. குரான், திருக்குறானில் ஒரு வார்த்தை வருகிறது, உங்கள் மனைவி காதுகளை, பைபிள் சொல்ற மாதிரி காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை. உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பில் இருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும். அதை நேராக்க முயற்சி செய்தார், அது உடைந்துவிடும். உங்கள் நெஞ்செலும்பு உடைவதற்கு நீங்கள் ஏன் முயற்சி செய்கிறீர்கள்? அது அப்படியே விடுங்க. அதன் இயல்பு அப்படித்தான். அந்த இயல்பு அப்படின்னா, pebble is a pebble, rose is a rose. When you want to fly with eagle, பறந்து கூட பறக்கணும்னு நினைச்சீங்கன்னா, don't swim with ducks. வாத்துகளோடு நீந்தாதீர்கள். வாத்துகளோடு தான் நீந்த வேண்டும் என்றால் பருந்துகளோடு பறக்காதீர்கள். இந்த பாட்டுல எனக்கு இந்த ராப் சாங்லாம் நான் கேட்பேங்க. இப்ப கெட்ட கெட்ட வார்த்தையில வர்றதுனால கேட்கறது இல்ல. முதல்ல கொஞ்சம் நல்லா வரும். ஒரு ராப் சாங் சொல்லவா? பேட்டா ராப், பேட்டா ராப்னு ஒரு சாங். யார் பாடினது? எந்த எந்த நடிகர் பாட்டது? இப்போ இஸ்ரோல வந்த ஒரு இயக்குனர் மாறி இருக்கிறார், அவர் பேரு நீங்க யார தெரிஞ்சு வச்சிருக்கீங்கிறதுலதான் உங்க வாழ்க்கையின் ரகசியமே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆளை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா அவர் நிறைய சம்பாதிப்பார். நான் செகண்ட் நான் சொன்ன ஆள நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தா நீங்க நிறைய சம்பாதிப்பீங்க. நாராயணன் ஒருத்தர் வந்திருக்கிறார் இப்போ சோம்நாத் போயிட்டு. பேட்டர் ஆப்ல ஒரு பாட்டு வரும், ஒரு வரி வரும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உனக்கு என்ன பிறந்தது உனக்கே தான், கிடைச்சதை வச்சு கூட அவ்வளவுதான். அப்புறம் கிடைச்சதை வச்சு கூட அவ்வளவுதான், விடியும் பார் விடியும் பார் விடிய விடிய விடிய விடிய பேட்டர் ஆப் பேட்டர் ஆப் பேட்டர். அதுல இந்த ஊர்வசி ஊர்வசின்னு ஒரு பாட்டு வரும்ல, அதான் இப்ப கேள்வி கேட்டா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க சார். எந்த படத்துல வந்து யார் பாடுறோம் அந்த ஊர்வசி பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். அந்த ஊர்வசி ஊர்வசி அதெல்லாம் ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க அந்த கவிஞர். பூனையில் சைவம் கிடையாது, ஆண்களில் ராமன் கிடையாது, புரட்சிகள் ஏதும் செய்யாமல் பெண்ணுக்கு நன்மை விளையாது, கண்ணகி சிலைதான் இங்குண்டு சீதைக்கு தனியாய் சிலை ஏது, பிலிம் காட்டி பொண்ணு மாட்டலே நாட்டே கிட்டி. என்ன சொல்ற? ஒரு பாட்டு இருக்குதுன்னா நிறைய விஷயங்களை டெலிட் பண்ணிட்டு உயிரா இருக்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும். பரவ மாதிரி வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை ஞானமாக தருகிறது. எல்லா விஷயங்களையும் தேடி கண்டுபிடித்து அதிலிருந்து நன்மையை எடுப்பதற்கு நேரம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு இந்த சகோதரி ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் டைரி குறிப்புகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஐ எம் வெரி பிஸி, ஐ டோன்ட் ஹேவ் டைம். இப்படி சொல்றவங்களை நம்ம பார்த்துருக்கோமா? டைமே இல்லை, அவர் ரொம்ப பிஸி. நான் சொல்லட்டுமா? ஹூ இஸ் த பிஸியஸ்ட் பர்சன், யார் மிக பிஸியான ஆள் என்றால், யாருக்கு எல்லோருக்காகவும் நேரம் இருக்கிறதோ அவர் தான் பிஸியஸ்ட் பர்சனை தவிர, மற்றவர்களுக்கு நேரம் தராதவர்கள், நிர்வாக கோளாறு கொண்டவர்களே தவிர பிஸியஸ்ட் பர்சன் என்பதனை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சில சவால்களை கொடுக்கின்ற பொழுது அந்த சவால்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? பணத்தை விட நேரம் முக்கியமானது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், காலம் காலம் பொன்னை இழந்தால் சம்பாதித்து விடலாம், காலம் உயிர் போன்றது. கான் நேரத்தை உயிரை போல் பாதுகாத்து வேலை செய்யக்கூடியவர்கள் நான் பல பேரை பார்க்கிறேன். நாளைக்கு பண்ணிக்கலாம். இந்த பெங்களூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்தில் ஒரு வீடு, ஒரு ஒரு தெருவில் ஒரு கிராமமே இருக்கு, ஒரு குட்டி கிராமம். அதில் ராத்திரி ராத்திரி பேய் வரும். அதனால ஆனால் அதுக்கு அது எழுத படிக்க தெரிஞ்ச பேய். நீங்கள் இப்போ கூட கூகுள் பண்ணி பார்க்கலாம். எல்லோருடைய சுவர்லையும் நாளை வா என்று எழுதியிருப்பார்கள். அது படிச்சுட்டு போயிடும், அடுத்த நாள் வரும், மறுபடியும் நாளை வான்னு பேய்க்கு வேணாலும் நாளை வான்னு எழுதி வைக்கலாம். வாழ்க்கைக்கு எழுதி வைக்கலாமா? நாளைக்கு படிச்சுக்கலாம். ஐயோ படிச்சு அப்படியே பட்டொலி வீசி பறந்துருவது நாளைக்கு. மார்னிங் 4 o'clock எப்படி எந்திரிப்ப? தட்டிட்டு தூங்கிடுவேன். நான் சொல்றேன் பாருங்க, 4 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருக்கிறவன் நல்லவன், 6 மணிக்கு எழுந்திருக்கிறவன் சுமாரானவன், 7 மணிக்கு எழுந்திருக்கிறதெல்லாம் எருமை, 8 மணிக்கு எழுந்திரிச்சா காட்டெருமை. சுப முகூர்த்தம்னால அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படி எழுந்திருக்க வேண்டாமா? நீங்க பாருங்க, ஐபிஎஸ் விஜயகுமாரோட ஒரு பேட்டி எடுத்த, அவர் சொன்னார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தை பாஸ் பண்ணியிருக்காருங்க. அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு ஐபிஎஸ். எப்போ அங்கே படிப்பீங்கன்னா, பிஏ படிச்சுக்கிட்டே படிச்சிருக்காரு. எப்ப படிப்பீங்கன்னா சாதனை படைக்கிறான். நம்முடைய காலத்தை சில இந்த இளைஞர்களுக்கு தூக்கம் அவ்வளவு பிடிக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியுமா செத்தா எப்படி இருக்கும்? தெரியாதல்ல? வள்ளுவர் சொல்றார், உறங்குவது போலும் சாக்காடு, செத்து போனா எப்படி இருக்குமோ தூங்கினா அப்படிதான் இருக்கும். தூக்கம் என்பது ஓய்விற்கானது. 5 to 6 hours ஓய்வு, குழந்தைகளுக்கு 7 to 8 hours ஓய்வு, அதற்கு பின்னால் வேலை செய்ய. சில பேர் இருக்கிறாங்க, இப்படி சொல்றேனே நான் இந்த இந்த தலைமுறைக்கு சொல்லாமல் எப்பொழுது சொல்லுவது இதை? 99.9% ராத்திரி 3-3.5 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது எதுக்காக? டாக்டர் கிட்ட கேளுங்க. நைட் ஃபுல் சிக்கன் சாப்பிட்டு நல்லா பெப்சி கோலா குடிச்சிட்டு தூங்குறவன் 99.9% ஹார்ட் அட்டாக்ல சாவறான். இங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியுமா? பா, வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரொம்ப வேலை, அதுக்கு சனிக்கிழமை வந்து பார்ட்டி. வேலை செய்து களைத்தவனுக்கு ஓய்வு தான் தேவை தவிர பார்ட்டியா தேவை? ராத்திரி ராத்திரி மறுபடியும் முழிச்சிட்டு இருந்து செத்து போறதுக்கு? உழைக்கின்றவனுக்கு ஓய்வு தானே தேவை? ஓய்வு இல்லாமல் ஒரு வாழ்க்கை, வாழ்க்கையை கணக்கெடுத்துக் கொள்ளாமலேயே கடந்து போகிறோம். நான் இப்படி சொல்கிறேன், 24 மணி நேரத்தை பிரிங்க. ஒரு டீச்சர் நான் சொல்லித்தரேன், நான் பிரிக்கிறேன், நான் குடும்பத்தின் தலைவியாக இருக்கிறேன், சொன்னா நம்பணும். காலையில 7:45 காலேஜுக்கு போய் சைன் பண்றேன், நான் 2 மணி வரைக்கும் காலேஜில் தான் இருப்பேன், அதுக்கு பிறகுதான் ஊரெல்லாம் சுத்துறேன். நான் இருக்கிற இடத்துல யாரும் வந்து நீங்க பேச்ச கேட்கறது இல்ல, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க வந்து நான் பேசுறேன். டிராவல் 4 hours to 5 hours travel. இதோ நான் மத்தியானம் 2:30 கிளம்புனேன், 5:30 வந்தேன், இதோ 1 மணி நேரத்தில் உங்க முன்னால வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். மறுபடியும் இதை முடிச்ச உடனே மறுபடியும் போயிடுவேன், நாளைக்கு எங்களுக்கு பெருநாள். இந்த கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு நிறைய வேலைகள். எப்படி நான் இதை வந்து செட் பண்றேன் அப்படின்னா, யூ பிளான் அவர் டு அவர். ஒன்றும் இல்லை மேடமுடைய ஷெடியூல் பாருங்க எப்படி இருக்கும், உட்காந்தபடியே கீழே மயங்கி விழுந்துருவீங்க, அவ்வளோ டைட் ஷெடியூல் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் நிர்வகிப்பதனால் தான் மாவட்ட ஆட்சியர் ஒரு வீட்டை ஆட்சி பண்ண முடியல. 3 நாள் செத்து போன மாவை வச்சுட்டு இட்லி சுட்டு சாப்பிடுறோம், நைட் அரைச்சி காலையில சாப்பிடறதுக்கு முடியல நம்மளால. எதுனாலும் இப்ப இருக்கிறது ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. பா, இப்ப ட்ரெஸ் மாத்திக்கிட்டு ஹோட்டலுக்கு போய் கூட சாப்பிடறதுக்கு முடிஞ்சு போச்சு எல்லாம். இந்த சனியை நான் வச்சுக்கிட்டு ஆன்லைன் அதுல வருது பீட்சா, முதல் வார்த்தையே கெட்ட வார்த்தை. 750 ரூபா மேடம். நாங்கள் 3 பேர் மேடம் குடும்பத்தில், 1 வாரம் நல்ல வலுவான சாப்பாடு. இந்த சார் சொன்ன எல்லா சம்பாரிசி மாப்பிள்ளை சம்பா கோதுமை தென்னை எல்லாத்தையும் வாங்கி வச்சு 1 மாதம் 1 வாரம் நல்லா கருவாட்டு குழம்பு வச்சுட்டு கறி குழம்பு வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். சாப்பிடலாமா இல்லையா சார்? ஒரு பர்கர்ல முடிஞ்சு போகுது. இவர்கள் எப்படி காலத்தை, நான் இப்படி சொல்கிறேன், ஏன் இன்றைய குழந்தைகள் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள்? 30-35 வயதை ஏன் தள்ளி போடுகிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் காலத்தை கணிக்கவில்லை, காலத்தை அவர்கள் கையில் பிடித்திருக்கவில்லை, காலம் அவர்களை கடந்து ஓடுவதை உணரவில்லை. ஓடியதற்கு பிறகு உட்கார்ந்து அழக்கூடியவர்களை திரும்பி பார்த்து சிரித்து விட்டு போகிறது காலம். காலம் அப்படிப்பட்டவர்களுக்கு துணை செய்யாது. யாருக்கு துணை செய்யும் என்றால், யார் அதை விட கரெக்டா எழுந்து நின்று அதை ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் காலம் துணை செய்கிறது. நான் இப்படி சொல்லிட்டு போறேன், மூடு இருக்குல்ல, மூடு, இந்த மூடு மோட கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. இந்த மூடு தான் உங்க வாழ்க்கையை தின்னு தீக்குது. விருப்பமின்மை, சோம்பல், இந்த ரெண்டுத்தையும் மியூட் மோட்ல வைங்க. எது இருந்தாலும் இந்த தாய் ரெண்டு வார்த்தையை சொல்லித்தரேன், ஒன்னு மோட்டிவேஷன், இன்னொன்னு கமிட்மெண்ட். ஒன்று உந்துதல், ஒன்று அர்ப்பணிப்பு. நீங்க எப்படி அர்ப்பணிப்பு செய்வீங்க? நான் அர்ப்பணிப்பு நான் என்ன, என் மொழியில சொல்லவா? என் மொழியில சொல்றேன். அர்ப்பணிப்பு நான் என்னன்னு சொல்றேன். தூர்தர்ஷன் ஒதிகை, அங்க கம்பராமாயணம் பேசுறதுக்கு இன்னிலிருந்து 16 வருஷத்துக்கு முன்னால என்ன கூப்பிட்டாங்க. நான் கம்பராமாயணம் ரொம்ப விருப்பம் எனக்கு, அப்படி பேசுவேனா. கேமரா ஆன் பண்ணிட்டார், சின்ன பிள்ளை பேசுதுன்றதுனால யாரும் இல்ல, கேமராமேன் நானு, மேல விளக்கி ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஆரம்பிச்சேன், காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு, கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு, சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதையை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி, 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. பிரமாதமா பேசுறான். 1 மணி நேரம் பேசி முடிச்ச உடனே கேமராமேன் இப்படி நின்னவர், இப்படி நின்னவர் தான். அதுக்கப்புறமா கிட்ட வந்து சொல்றாரு, மேடம் சாரி மேடம், என்ன கேமரா ஆன் பண்ணல மேடம், நடந்துச்சுங்க. மறுபடியும் அந்த பேச்செல்லாம் பேச முடியாது என்னால. மறுபடியும் எப்படி பேசுறது? ஆனா மனசு என்னன்னு தேத்திக்கிட்டேன் தெரியுமா. போயா, என் பேச்ச கேட்கறதுக்கு எத்தனையோ பேர் காத்திருக்காங்க, இன்னைக்கு ஒருத்தனுக்காக பேசினயா, போயா. இந்த டெடிக்கேஷன் இருக்குல்ல, சரி, இது ஒண்ணு பெரிய டெடிக்கேஷன் இல்ல, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி டெடிக்கேஷன் ஆகும்? பிரான்ஸ்க்கு போறேன், என்னுடைய பிரான்ஸ் என் தண்ணி பேச்சு பாரதிதாசன் கம்பன் கழக தலைவர், 10வது ஆண்டு விழாவுக்கு என்ன கூப்பிடுறாங்க, நாங்க 3 அறிஞர்களோட போறோம். அதுல என்ன நடந்தது பாலிடிக்ஸ் எனக்கு தெரியல, எனக்கு சாட்டர்டே ஈவினிங் கொடுத்திருந்தாங்க கம்பெனியில் பெண்மைன்னு தலைப்பு. ஆனா எல்லாமே அதே ப்ரிப்பரேஷன் தான், கம்பராமன் புக் வச்சுக்கிட்டு அதே படிச்சுக்கிட்டே வரேன். திடீர்னு எனக்கு ஃப்ரைடே நைட்டு காலையில வந்து இறங்குறோம், ஃப்ரைடே நைட்டு சொல்றாங்க, மேடம் நீங்க சாயந்தரம் பேசல மேடம், நீங்க காலையில பேசுறீங்க. சார் காலையில யாரும் வரமாட்டாங்க சார், பிரான்ஸ் வெள்ளிக்கிழமை நைட்டு, எப்படி மார்னிங் வருவான், யாரும் வரமாட்டாங்க சார். உங்களுக்கு என்ன மேடம், பேசுங்க மேடம், வந்துருவாங்க மேடம், வருவாங்களா, போய் இறங்கின பாருங்க. வந்திருந்தாங்க 7 பேர், 7 பேர்ல 4 பேர் எங்க அவங்க, இதோ மைக் செட். இந்த 4 பேருக்கும் பிரெஞ்சு தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. 3 பேர் ஆடியன்ஸ், அதுல ஒருத்தர் எனக்கு கார் ஓட்டிட்டு வந்தவர், 2 பேர்ல ஒருத்தர் கம்பன் கழக தலைவர், இன்னும் ஒண்ணு அவங்க பொஞ்சாது, 2 பேர் கேமரா அப்படி வச்சிருக்கு, பேச ஆரம்பிச்சிட்டேன். கம்பெனியில் பெண்மை, எது ஞாபகம் வந்தது தெரியுமா, தூர்தர்ஷன் ஞாபகம் வந்துருச்சு. ஃபுல் கமிட்மெண்ட், அர்ப்பணிப்போட பேசினேங்க, ஃபுல் அர்ப்பணிப்போட பேசினேன், கேமரா தான் ஆன்ல இருக்கேன், பேசிட்டேன். பேசி முடிச்சிட்டு கீழே இறங்குறேன், பாரதிதாசன் அவங்க வைஃபம் கையை பிடிச்சிட்டு, 10வது ஆண்டு விழா நிறைவு பெற்றது மேடம் உங்களுடைய இந்த பேச்சில், ரொம்ப சந்தோஷம் நாங்க. அவர் அன்னைக்கு பண்ண ஒரு வேலை, 2012 பிரான்ஸ் கம்பன் விழா கம்பெனியில் பெண்மை பர்வின் சுல்தானா, இன்னைக்கு போட்டு பாருங்க, இந்த 13 வருஷமா 1,56,00,000 பேர் பார்த்திருக்காங்க அந்த பேச்சு. நீங்க முழுமையான அர்ப்பணிப்போட வேற வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான பலன் உங்களை வந்து சேரும். இது காஸ்மோஸ்ல பிரபஞ்சத்தின் ரகசிய மொழியில் குறிக்கப்பட்ட ஃபார்முலா. நீங்க செய்யணும்ன்றது செய்யாதீங்க, ஏங்க பைபிள்லையும் உபனிஷதங்களையும் சொல்ற வார்த்தையை சொல்ற, நீ உன் சதையை சுட்டரிக்க கொடுத்தாலும், நீ சம்பாதித்த அத்தனையையும் நீ செலவு செய்ய கொடுத்தாலும், அன்பு உனக்கு இராவிட்டால் ஏதும் இல்லை என்று சொல்லுகிறது கொரிந்தியர். அர்ப்பணிப்பு உபநிஷதம் சொல்கிறது. உட்கார்ந்து ரிஷிபங்கன் மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்துகிறான், யாகத்தை நடத்தின அந்த மன்னனை குறித்து அவனுக்கு போதனை அளிக்கப்படுகிறது, இந்த யாகம் நடத்தியவனுக்கு சொர்க்கம் இல்லை நரகம் தான் என்று ரிஷிபங்கன் கேட்கிறான். எதற்காக இவ்வளவு பெரிய யாகம் நடத்தியவனுக்கு எப்படி நீங்கள் நரகம் சொல்வீர்கள்? ஏனென்றால் அவன் நோக்கம் சொர்க்கம் அடைவது, சொர்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காக எந்த காரியம் செய்தாலும் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் தன்னிலை மறந்து செய்யக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, அதை இந்த காலம் குறித்துக் கொள்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். ரொம்ப டெப்தான வார்த்தை சொல்றேன், ரொம்ப டெப்தா சொல்றேன். ரூமி சொல்வான், தொழுகை நிகழ்கின்ற பொழுது, தொழுகையில் நீங்கள் நிற்கின்ற பொழுது, சில நேரங்களில் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது. நீங்க நிற்கிற போதெல்லாம் தொழுகை நடக்கல. நீங்கள் எப்பொழுது செல்ஃப்லெஸ்ஸா தன்னை மறந்து இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைப்பீர்களோ அங்கே தொழுகை நிகழ்கிறது, அங்கே நீங்கள் வெல்கிறீர்கள். நான் காலத்தில் அருமை கருதி இதை சொல்லுகிறேன். கடிகாரத்தில் எழுவதற்கு முன்னால், அது ஓடுவதற்கு முன்னால், எங்க அது ஓடிக்கிட்டே இருக்குங்க, நிறுத்துங்களை பார்ப்போம், நிறுத்துங்களை பார்ப்போம். நான் இப்பெல்லாம் பிரார்த்தனை நான் செய்யறதே இல்லை தெரியுமா? என் கண்ணாடி முன்னால நின்று, என் பெற்றோர் முன்னால் நின்று, என் கடவுள் முன்னால் நின்று சொல்வது போல் சொல்கிறேன். அர்ப்பணிப்பும் மன எழுச்சியும் இருந்தால் காலத்தை வெல்லலாம். எங்க அப்பா மரணப்படுக்கை இல்லைங்க, இதை நான் சொல்லணும்னு வரலீங்க. 10 மணிக்கு இறக்குறாருங்க, 7 மணிக்கு நான் கூட இருக்கேன். 7 மணிக்கு அப்பாவுடைய கண்கள் மேல கீழே அசைது. அம்மா சொல்றாங்க அப்பா போயிருவாருமா, அப்பா சொன்ன அந்த 2 வார்த்தையும் சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையான கவிஞர், கவிஞர்களினுடைய கூற்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான, அதனால தான் குரல் நிக்குது, அதான் குரான் நிக்குது, அதனால தான் பைபிள் நிக்குது, உபநிஷத்துகள் எல்லாமே வந்து இலக்கியங்கள், கவிதைகள், அதுல பொய் இல்லை. அப்பா சொன்ன அந்த மரண வாக்குமூலத்தை உங்களுக்கு நான் கடத்துகிறேன், பேரன்பு கொண்டு இருக்கிறேன். அதனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பக்சே தர்கர் ரஹோ. உருது தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? இருப்பீங்க வேலூர்ல. பக்சே தர்கர் ரஹோ ना जाने कब बदलेगा उसका मिजाज, वक्त से है दिन वक्त से है रात. என்ன அர்த்தம் தெரியுமா? மரணம் வந்து அப்பாவினுடைய தொண்டை குழியை அடைகின்ற அந்த வினாடியில் அப்பா எனக்கு தந்த ஆக உன்னதமான ஞானம், காலத்திற்கு பயந்துகொள், காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது, காலமே இரவு காலமே பகல். It is out of your control. It is not under your control. நீ அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அடுத்து சொன்ன வார்த்தை தான், காலத்தை ஜெயிக்க முடியாது. காலத்தை ஜெயிக்கணும்னா நீ சாகணும், அப்பதான் காலமா மாறலாம். காலத்தை வென்றான் யார்? யார் காலத்தை வெல்ல முடியும் பாருங்க? காலத்தை யாராலும் வெல்ல முடியாது. காலம் கடந்து போன பிறகு அதே பகை உணர்வோடு இருக்காதே, சமாதானம் செய்து கொள்ளு சொன்னார். அதான் அப்பா சொன்ன கடைசி வார்த்தை. எத்தனை பேர் ஆபாச எண்ணங்களையும் ஆராத எண்ணங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோம்? இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் சொந்த அண்ணங்கிட்ட பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொந்த அம்மா அப்பா கிட்டயும் பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் மாமியார் கிட்ட நாத்தனார் கிட்ட பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் பெத்த புள்ள கிட்ட பேசாம இருக்கிறீங்க? மறுபடியும் வருமா காலம்? வராது, காலம் வராது. இன்னைக்கு மதியானத்துக்கு எங்க அண்ணன், நான் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு அண்ணன் அண்ணனை நான் கோபப்படுத்தினேன். இன்னைக்கு மதியானத்துல ஏதோ ஒரு வார்த்தை போட்டேன், அதை அவசரத்துல போட்ட அண்ணன் கோவம் வந்துருச்சு. கடுமையான வார்த்தையால திட்டினான், அம்மா அம்மா அம்மா கிட்ட திட்டினான், என்கிட்ட அண்ணா அம்மாட்ட என்கிட்ட இதெல்லாம் அம்மாட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காது அப்படின்ட்டு திட்டி எனக்கு மெசேஜ் போட்டான். அடுத்த 10 நிமிஷத்துல எங்க அண்ணனை நான் சமாதானப்படுத்திட்டேன். ஒண்ணும் இல்ல, அன்பில் யார் தோற்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள், யார் அடிபணியை மறுக்கிறார்களோ அவர்கள் தோற்கிறார்கள். இந்த ரகசியம் நமக்கு எப்போ புரியும்? 12 வருஷமா நான் எங்க அண்ணனோட பேசுறதுல, போ இந்த கோட்டையில ஒரு கொம்பு இருக்கும், அதுக்கு மேல படம் போட்டு கொடியா சச்சி காட்டு. நான் சொல்லவா அப்பா இல்லனா அண்ணன் தாங்க நம்முடைய அப்பா, சின்ன அப்பாங்க அது. அப்பாவை இளமையான வயதுல பாக்கணும்னா இப்ப உயிரோட இருக்கிற அண்ணனை பாத்துக்கோ, பேசலனாலும் போய் பேசிடுங்க. உங்க அவங்க கல்யாணத்துல இருந்து சரியில்லை, அவன் சொத்த இன்னைக்கு ஒரு போன் அடிச்சு பாருங்க. நான் சொல்றேன், கடிகாரம் ஓடும் முன் ஓடு. கடிகாரம் ஒரு விஷயத்தை முடிவு செய்திருக்கிறது, நீ அதுக்கு முன்னால ஓடணும். நான் ஒரு போன் அண்ணா, நல்லா இருக்கியா அண்ணா, நல்லா இருக்கியா அண்ணா, எதுக்கு போன் பண்ண? இப்படிதான் பதில் வரும் அண்ணன். இல்ல சும்மா பேசின போல இருந்துச்சு, உன் ஞாபகம் வந்துச்சு, உன்னை ஒரு வாட்டி பாத்துக்கவா வந்து. ஏன் என்ன மனசு சரியில்லை? அங்க அப்படியே குரல் டவுன் ஆகும், அதான் அண்ணன். ஏன் தெரியுமா? அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சிகள் பிறக்கும், அண்ணன் பிறக்க மாட்டான், அக்கா பிறக்காது. சூப்பரான ஒரு விஷயம் சொல்லவா, அண்ணனா பிறக்கிறத விட சூப்பர் அண்ணனோட பிறக்கிறது. அண்ணனோட பிறக்கிறவங்க எல்லாம் பாக்கியசாலிங்க, ஆனால் நமக்கு அந்த அருமை தெரியுதே. ஆனா இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாத்துக்கும் ஒத்த புள்ள, அது இன்னொரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிறக்கிறதுக்கு அத்தை கிடையாது, மாமா கிடையாது, மாமி கிடையாது, யாவனும் கிடையாது, நமக்கு நாமே திட்டம், மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். தாத்தா பாட்டி கூட ஸ்கைப்ல தான் வந்துட்டு போவோம். உறவுகள் அற்று போகின்ற சூழ்நிலை. அதனால் தான் தமிழ்நாடு அரசு சொல்கிறது, கல்யாணம் பண்ண உடனே நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்ப சொல்றாங்க, முதல்ல சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு மூவர், நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறமா நாம் இருவர் நமக்கு ஒருவர். நாம சொல்லாமலேயே அதுங்க சொல்லுதுங்க, நாம் தான் இருவர், நமக்கு எதுக்கு இன்னொருவர், அப்புறமா இப்ப வந்துருச்சுங்க நாம் எதற்கு இருவர். என்ன மேடம் சொல்றது, இதுங்களை திருத்துறதுக்கு இப்படிப்பட்ட புத்தக திருவிழாக்கள் தேவைப்படுகின்றன. குடும்பம் என்கின்ற உறவு, சமூகம் என்கின்ற உறவு, நாடு என்கின்ற உறவு, உலகம் என்கின்ற உறவு. நான் சொன்னல, என் மனதை நான் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக, காலத்தை ஜெயிப்பதற்காக நான் சில சூட்சுமங்களை செய்கிறேன். நான் கடவுள் இடத்துல பேசுறதே இல்லை, வழிபாடு மட்டும் நடத்துகிறேன். ரொம்ப ஆசை வந்தா கடவுள் கிட்ட ஏதாவது கேட்கணும்னு ஆசை வந்தா இப்படி மட்டும் சொல்லி விட்டுறது, இல்லைன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குமா? என்ன வார்த்தை தெரியுமா சொல்றேன், நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். ரொம்ப தேவை, பயங்கர தேவை. என்ன பண்ணலாம், இந்த வார்த்தை வந்துருச்சு வாயில, இறைவா எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும், என் அவசரத்தில் புலம்பி உன் அருளில் என்ன குறையும், உன் சித்தமே என் பாக்கியம். முடிச்சு வந்து பாருங்க, நீங்க கேட்டீங்கன்னா 200 ரூபா கேட்டுப்பீங்க, அவன் 2 கோடி ரூபாய் கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான், இல்லைன்னா 200 ரூபா கொடுத்துட்டு கம்முனு இருந்துருவான். மனதை விசாலமாக்கிக் கொள்ளுதல் இருக்குல்ல, அது காலத்தை வெல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. ஏனென்றால் காலம் ஒரு மிகப்பெரிய கூண்டு போல் உங்களை கட்டி போடுவதற்கு காத்திருக்கின்ற பொழுது அந்த கூட்டிலிருந்து வெளியில் பறப்பதற்கு சில மன தெளிவுகள் வேண்டும். ஒருத்தர் தான், அவன் பேர் வந்து டேவிட், பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ் நடந்தது. எனக்கு இது ஒரு ஃபாதர் சொன்னார், பிசிக்ஸ் படித்த பையன் வாக்கின் இன்டர்வியூக்கு போயிருக்கான், ஏழை, 250 ரூபாவோட அப்ளிகேஷனை போடு உனக்கு வேலை கிடைச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட 250 ரூபீஸ் இல்லை. அவன் என்ன பண்ணிருக்கான், வீட்டில் வந்து அம்மா பாட்ட கேட்டு இருக்கான், இல்ல வெளியில போய் கேட்டிருக்கான், இல்ல உறவுகள் கிட்ட கேட்டிருக்கான், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கான், இல்ல சர்ச்சுக்கு வந்துட்டான். ஜீசஸ், ஐ வாண்ட் 250 ரூபீஸ் ஒன்லி, கிவ் மீ, டுமாரோ இஸ் மை டே, டுடே யூ கிராண்ட் மீ 250 ரூபீஸ் பிளீஸ் சொல்லிட்டு மனசுல தானே ஜபம் பண்ணுவாங்க. சொல்லிட்டு வெளியில அந்த ஜப ஏடு இருக்குல்ல, அதில் எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஜீசஸ்க்கு கேட்டிருக்கோம், ஆனா அந்த ஜப லிஸ்ட வந்து ஃபாதர் பார்த்துட்டார். நேரம் உள்ள போய் பார்க்கிறார், அவருக்கு அலவன்ஸ் 600 ரூபாய் அந்த மாசம், எல்லா செலவுகள் போனாலும் 200 ரூபாய் தான் வருது, இல்லைன்னா அவருக்கு கஷ்டமாயிடுவார். எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி காஸ்ட் கட்டிங் பண்ணி பார்த்து 200 ரூபீஸ் எடுத்துட்டார், ஒரு கவரில் போட்டு வச்சார். பையன் அங்கே தான் இருக்கான், மறுபடியும் போய் இப்படி உட்காந்துருக்கான், மிஸ்டர் டேவிட், ஃபாதர், சம்படி வாண்ட்ஸ் டு கிவ் திஸ் கவர் டு யூ, இஸ் யுவர் நேம் இஸ் டேவிட், எஸ் ஃபாதர், யூ ஆர் கோயிங் ஃபார் தி இன்டர்வியூ. ஓ ஜீசஸ் அப்படின்ட்டு கையில் வாங்கிட்டு பிரித்து பார்த்துருக்கா, எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருக்கணும், ஆ உற்றார் கொடுக்கல, உறவு கொடுக்கல, தெரிஞ்சவங்க கொடுக்கல, 250 இருக்கணுமா? இதனால தான் என் நிம்மதி கெடுது. 250 இருக்கணும். அவனும் டேவிடும் இங்கிலமை தான், நேராக போய் அந்த கவரை போட்டான். ஜீசஸ், என்னுடைய பிரார்த்தனையை நீ சரியாக கேட்டாய், 250 ரூபீஸ் கேட்டேன், நீ கொடுத்திருப்பாய், தவறான ஆளிடத்தில் கொடுத்து விட்டாய் ஜீசஸ், 50 ரூபா அடிச்சுட்டார் ஜீசஸ். இவர்கள் என்ன இருந்தாலும் காலத்தின் பின்னால் தான் இருப்பார். காலத்தின் மனதை விசாலமாக்கிக் கொண்டால் கூண்டில் இருந்து வெளிப்படலாம். யூ கேன் கான்கர், கான்கர் த டைம், கான்கர் த டைம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தை ரெண்டு வார்த்தை சொல்றேன், வீட்டில் நீங்கள் போய் உங்கள் டைரிகளில் முடிந்தால் இந்த வார்த்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டே கேள்வி பர்வீன் சுல்தானா எழுப்பிவிட்டு போகிறேன், எங்கே இருக்க விரும்புகிறாய், எங்கே இருக்க விரும்புகிறாய்? நான் சொல்லட்டுமா, சுப்பலட்சுமி என்கின்ற சிறுமி 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க, என்ன ஆகிறதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு, ஆனால் கவனத்தோடு படித்தார்கள், 10th கவனத்தோடு படித்தார்கள், பிறகு மெல்ல ஆசை தலை தூக்கியது, யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், ஐ வாண்ட் டு பி இன் தி கலெக்டரேட், ஐ வாண்ட் டு பி இன் தி சேர், be there where you want to be. எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு. எங்கே இருக்கிறீர்கள்? விருப்பம் பெத்த விருப்பம். இன்னைக்கு உகாதி, எல்லோருக்கும் உகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அவ்வளோ விருப்பம் இருக்கு, ஆனால் செயல்பாட்டிலே தெளிவு இருக்கிறதா? செயல்பாட்டிலே அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தவம் இருக்கிறதா? காலத்தை வெல்லலாம், காலம் உங்களுக்கு எது கொடுத்திருந்தாலும், خود ہی کو کر بلند اتنا ہر تقدیر سے پہلے خدا اپنے بندے سے خود پوچھے بتا تیری رضا کیا ہے. علامہ اقبال என்ன தெரியுமா, ஏ பக்தனே உன்னை நீயே எந்த அளவிற்கு உன்னுடைய உறுதிப்பாட்டில் உயர்ந்து இரு என்றால் உன் விதியை எழுதுகின்ற இறைவன் கூட உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும். சொல் பக்தனே, உன் விதியை இனிமேல் நான் எப்படி எழுத? வேலூர்ல போஸ்டிங் போடு, சாங்ஷன். அடுத்து என்ன சாங்ஷன்? எப்பொழுது கிடைக்கும்? பி தேர் வேர் யூ வாண்ட் டு பி. நமக்கு என்ன தெரியுமா, வேல்யூ பண்ண தெரியல. நான் இதை சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க, கேட்காதவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நான் ஒரு பர்ஸ் வச்சிருந்தேன், ஆண்களுக்கு ஒரு வசதி இருக்கு, பேக்கெட்ஸ், சிக்ஸ் பேக்கெட்ஸ், மினிமம் ஃபைவ். பெண்களுக்கு இல்லை மேடம், கையில் பச்சை புள்ள மாதிரி ஒரு ஃபோன் இருந்தால் கூட அதுக்குள்ளே வச்சு தொலைச்சிட்டேன் மேடம். வேலூர் வரும்போது ஒரு பர்ஸை தொலைச்சிட்டேன். நேராக நம்ம அம்மாட்ட வந்து சொல்கிறேன், மேடம் பர்ஸ். மேடம் என்ன கேட்பாங்க, என்ன கேட்பாங்க? எங்கே தொலைச்ச? பஸ்ஸில். பஸ் நம்பர் என்ன? போடு, ஃபோன் போடு. இந்த பஸ்ஸை பாரு, பஸ்ஸை பார்க்குறாங்க. பஸ்ஸில் இல்லை, அழுகுறேன் நான். தெரியலாம் மேடம், தெரியல, கிடச்சிரும், உட்காருங்க. இல்லை மேடம், தாங்க முடியாமல் மேடம் ஒரு வார்த்தை கேட்பாங்க. எங்கிட்ட என்ன கேட்பாங்க, ஏன் இவ்வளோ அழுகுறீங்க, உள்ளே என்ன வச்சுருந்தீங்க கேட்பாங்களா? 30 ரூபா மேடம். என்ன சொல்வீங்க, என்ன சொல்லுவாங்க மேடம்? போனா பர்ஸு 3 லட்சம் ரூபா, தொலைச்சது பர்ஸு. பர்சுக்குள்ள இருக்கிறத நான் தொலைக்கல. இங்க நம்ம நல்ல நிறைய பேருக்கு எது தெரியறது இல்லை தெரியுமா, இந்த புருஷனால நமக்கு இன்னாதான் கிடைக்குது, அது 30 ரூபாதான், ஆனா புருஷன் 3 லட்சம். இந்த பொண்டாட்டியால எனக்கு என்ன கிடைக்குது, 3 ரூபாதான், ஆனா பொண்டாட்டி 30 லட்சம் ரூபா. இந்த அம்மா அப்பாவால நமக்கு என்ன கிடைக்குது, 3 பைசாதான், அம்மா அப்பா 3 கோடி ரூபா. வேல்யூ வேல்யூ தெரியுதா? நான் சொல்றேன், இப்போ அவர் சொன்னாருங்க சொன்னேன், கவனமா இருந்தவங்களுக்கு ரெண்டாவது. இப்போ நான் இன்னொன்று சொல்றதுக்கு முன்னால சொல்றேன், இந்த சான் ஆண்டனியில் உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்களே, நான் பேச்சு வாக்கில் அதை அப்படியே நிறுத்திருக்காங்க. ரெண்டாவது என்ன சொன்னார் தெரியுமா, யூ டச் எனிதிங், எது உங்களுக்கு வேண்டும் என்றாலும் அதற்கு என்று கூலி உண்டு, அதுக்கு ஒரு டேக் இருக்கு, பிரைஸ் டேக் இருக்கு, கொடுக்காமல் எதுவும் நீங்கள் பெற முடியாது. இலவசம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சரி, இந்த ப்ரோக்ராம்க்கு சும்மா தானே வந்தீங்க, உள்ள நுழைஞ்சிங்களே, காசு கொடுத்தீங்களா? இப்போ ஃப்ரீயா? நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க தெரியுமா, எனக்கு பேமெண்ட் வந்துகிட்டு இருக்கு உங்ககிட்ட இருந்து. வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத காலத்தை எனக்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள், இட் இஸ் மை பேமெண்ட். நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன், இது உங்களுக்கான பேமெண்ட். பேமெண்ட் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. கமிட்டட், கமிட்மெண்ட். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேல்யூ பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் காலத்தை வெல்கிறீர்கள், கடிகாரத்திற்கு முன்னால் நீங்கள் ஓடிவிடுகிறீர்கள், கடிகாரம் அப்படியே உங்களை பார்த்து கொண்டிருக்கும். பல பேரை, நம்முடைய தாத்தா பேர் நமக்கு தெரியும், தாத்தாவுடைய அப்பா பேர் நமக்கு தெரியாது. சரி, தாத்தா ஃப்ரெண்ட்ஸ் பேர் தெரியுமா, தாத்தாவோட எத்தனை பேர் பிறந்தாங்கன்னு தெரியுமா, பல பேருக்கு தெரியாது. ஆனா பாரதியை தெரியுமா, 1882 பிறந்தான், தெரியுதே நமக்கு, அது எப்படி நமக்கு தெரியுதே? பல நேரங்களில் நான் யோசிச்சு பார்க்கிறேன், நமக்கு சில விஷயங்கள் வரலாற்றில் எப்படி இடம் பிடிப்பது, காலத்தை எப்படி ஜெயிப்பது, காலம் ஓடுவதற்கு முன் எப்படி ஓடுவதுன்னு தெரியல. இந்த தங்கை, இந்த அக்கா, இந்த தாய், இந்த பேராசிரியர் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் மனக்கதவுகளை திறந்து இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வரலாறு உங்கள் வெற்றியை. இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், சொல்கிறேன், உங்கள் வெற்றியை, வரலாறு முதல் வெற்றியை காகிதத்தில் தான் எழுதும், இரண்டாவது வெற்றியை தான் பொன்னெழுத்துக்களில் எழுதும். ஜெயிச்சிட்டு சும்மா இருந்துடக்கூடாது. சேர்மேன், சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ, திரும்ப திரும்ப ஜெயிக்கணும், திரும்ப ஜெயிச்சாதான் வரலாற்று ஏடுகள். அதுதான் 5 முறை அப்படின்னு சொல்றோம்ல, சும்மாவா? அதனால் தான் சாதாரணமானவர்களை விட சாதனையாளர்கள் ஏன் மிகப்பெரியதாக இருக்கிறார்கள் என்றால், ஒன்றை அவர்கள் தக்க வைத்துக் கொள்கிறார்கள், காலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வழியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் எப்பொழுதும் வாய்ப்புகள் நமக்கு வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்துவது எப்படி என்றால், வெற்றிகள் ஒருபோதும் யாருக்கும் உறுதி செய்யப்படுவதில்லை, வாய்ப்புகள் தான் உறுதி செய்யப்படுகின்றன. வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். பர்வீன் சுல்தானா, நல்லா பேசுவேனா? இன்னைக்கு பேசுறியா? இன்னைக்கு நல்லா பேசுறியா? எப்பவோ நான் ஒரு காலத்தில், ஏ இப்ப நவ, இப்ப நமக்கு பல நேரங்களில் தெரிவதே இல்லை. நான் சொல்லட்டுமா, இஃப் யூ ஆர் கமிட்டட், இஃப் யூ ஆர் ரியலி மோட்டிவேட்டட், யூ கேன் வின் த டைம். நீங்கள் காலத்தை வெல்ல முடியும். எப்பொழுது என்றால், இது எனக்கானதை நான் இப்படி உறுதியாக சொல்கிறேங்க, இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன், ரொம்ப உறுதியாக சொல்கிறேன், ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழிதாங்க இருக்குது, யாருடன் போராடுகிறீர்களோ உங்கள் ஆயுதங்களை அதற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரே ஆயுதத்தை வச்சிட்டு இருக்காங்க, ஒரே ஆயுதம் சரி வராது. ஆயுதம் என்பது கூர்மையாக இருக்க வேண்டும், குத்தி கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆயுதம் சில பேர் இருக்கிறாங்க தெரியுமா, இங்க வச்சிருப்பாங்க ஆயுதத்தை. எப்படி தம்பி இருக்கிற, நல்லா இருக்கிறியா? ஓ, உன் கவலை தான் எனக்கு. என்னதான் நீ வெளியில் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் உன் பொண்டாட்டி இங்கே என்ன செய்கிறான்றது உனக்கு தெரியலையே. அவன் இருப்பான் துபாயில், அவன் இருப்பான் ராசு கைமாவில், அடுத்த நாள் ஃப்ளைட் போட்டுட்டு வந்து இறங்கிடுவான். இங்கே இருக்கும் அந்த ஆயுதம், சில பேர் அங்கே வச்சுருப்பாங்க. விஷத்தை சாப்பிட்டா விஷமுறிவு இருக்கு, இதுக்கு விஷமுறிவு இல்லை. ரொம்ப பலமாக இருக்கணும், மூடி இல்லை இதுக்கு, இதுக்கு இருக்கு, இது வந்து விழுவோம், நாம தான் வடிகட்டணும். இது சரியா இருந்தா இது சரியா இருக்கும், இல்லைன்னா கேட்கறதுல ஆமாவா ஆமாவா ஹே ஆமாவா அப்படியா? டூ வீலரை பின்னால் உட்காந்துக்கிறோம், ஓட்டுவான் தெரியுமா? டூ வீலர் ஓட்டிருக்கீங்களா, பின்னால் உட்காந்துருவா, ஸ்மார்ட்டாக இருந்தா அவன் தான் இண்டிகேட்டர், அவன் தான் திரும்புவாங்க. இப்படியும் பா வண்டி திரும்பிடும். நம்ம பின்னால் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு நம்மளை ஓட்டக்கூடாது. நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் செலுத்த வேண்டும். அதற்கான ஒரு மிக சுட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்றேன், ஆயுதத்தை நிர்ணயம் செய்யுங்கள். புத்தகம் ஒரு ஆயுதம், வாசித்தால் தான் தெரிகிறது. சில புத்தகங்கள் காலில் பட்டவுடன் எடுத்து கண்ணில் ஒட்டக்கூடியவை இல்லை, கிழித்து நெருப்பில் போடக்கூடியவை. படித்தா தானே தெரியுதா, இல்லைன்னா எல்லாத்தையும் எல்லாம் கண்ணில் ஊத்திக்கிட்டு இருக்கிறோம் நாம. படிங்க, படிப்பு என்பது ஆயுதம், கல்வி என்பது ஆயுதம். ஏன்னா படிக்க படிக்க என்ன ஆகும்னு சொல்லித்தரேன். இதை நிறைய பார்க்காதீங்க, பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா படிக்க முடியாது, படிக்க முடியலன்னா யார் சொன்னாலும் புரியாது அப்படின்னு போக வேண்டியதுதான். எப்படி புரிஞ்சுக்கிறது, மைண்ட் இருக்கல அது அரெஸ்ட் ஆயிடும். மைண்ட் அரெஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது பாருங்க, நான் ஒரு சூட்சுமமான விஷயத்தை சொல். மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களை கொல்வதற்காக வந்தான் அஸ்வத்தாமன், தந்தையை கொன்றார்கள் என்ற வெறி அவன் உப பாண்டவர்களை கொண்டுட்டான். அவனுக்கு சாபம், சாபத்தோடு அலையிறவன் ஒரு காரியம் பண்ணாங்க, அத்தனை கிருஷ்ணனோடு சேர்ந்த அத்தனை அந்த படையும் அழியிற மாதிரி ஒரு வேலை செஞ்சான். நான் ரொம்ப சூட்சமான ஒரு ஆயுதத்தை உங்கள் கையில் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவன் அனுப்பின ஆயுதம் என்ன தெரியுமா, நாராயணாஸ்திரம். நாராயணாஸ்திரத்தை அனுப்பிச்சிட்டான், கிருஷ்ணனுக்கு தெரியும் நாராயணாஸ்திரம் எல்லாரையும் கொண்டுடணும். எதிர்க்கவே இல்லையே கிருஷ்ணன், என்ன பண்ணா தெரியுமா, எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான், நாராயணாஸ்திரத்தை விட்டுட்டான், எல்லாரும் மண்ணில் பணிந்து கொள்ளுங்கள், படுத்துருங்கடான். எல்லாரும் தலை சாட்சி படுத்துட்டாங்க, சேனைகள் எல்லாரையும், தானும் படுத்துக்கொண்டான். நாராயணாஸ்திரம் இப்படி வந்துச்சு, எல்லாரையும் பார்த்துச்சு, யாரும் எதிர்க்கிறதுக்கு இல்லைன்னு திரும்பி போயிடுச்சு. கிருஷ்ணர் பணிவை நாராயணாஸ்திரத்துக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தினார். அவ்வளவு பெரிய விஷயம் இது. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், கொலை நடக்கிறது, தற்கொலை நடக்கிறது. கொலை என்பது வேறு எதுவும் இல்லை, முன்னால் இருக்கின்ற பெரியவர்களை அவமானப்படுத்துவது, அவர்களை கொலை செய்வது. மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கு முன்னால், மிகப்பெரிய ஆற்றல் உடையவர்களுக்கு முன்னால் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்பதனை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் பணிவை ஆயுதமாக எடுத்துக் கொள்கிறார்கள், காலத்தை வென்று விடுகிறார்கள். இல்லையே நம்ம கிட்ட என்ன அதுக்கு போ போ. அப்புறம் அஞ்சலின்னு இருக்குது, 16வது நாள் 21 வயசுக்கு. மனசு கோதிக்கோங்க எனக்கு அதெல்லாம் பார்க்க, செத்து போகின்ற வயதாது 21 வயசும் 24 வயசும். வண்டி எனக்கு வண்டி கொடுத்த ஆசிரியர், வண்டி சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், டூ வீலரை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், ஒரே பாடம் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், பர்வீன் எவ்வளவு வேணுமானால் வேகமாக போ, ஆனால் நீ நினைக்கும் பொழுது வண்டி நிற்கணும், அவ்வளவு வேகத்தை மட்டும் செலுத்து. எவ்வளவு பெரிய பாடம் இது, புரியணுமே, பாடம் புரிய வேண்டுமே. நம்மில் பல பேருக்கு எதை ஆயுதமாக பயன்படுத்தி காலத்தை வெல்வது என்று தெரியவில்லை. கடிகாரம் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது, நான் மீண்டும் சொல்கிறேன், வேகமாக திட்டமிட்டு வேலைகளை செய்து கொண்டே இருப்பதல்ல, ஹிக்மத் என்று சொல்வார்கள் அரபின், ஹிக்மத்தோடு வேலை செய்வது, ஒரு விஷயத்தை ஞானத்தோடு செய்வது, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் வள்ளுவோம், டெலிகேட் பண்றது, ஒரு விஷயத்தை டெபியூட் பண்றது, எவ்வளவு பெரிய விஷயங்கள் காலத்தை. நானே இல்ல சில பேர் பெண்கள் இருக்கிறீங்களே கடவுளே, இன்னிலிருந்து இந்த டைலாக மாத்துங்க, நான் இல்லை நான் என் வீட்டில் ஒண்ணுமே நடக்காது, கம்முனு எல்லாம் சூப்பரா நடக்கும், எல்லாத்தையும் சுமக்கிறது. 50 வயசு ஆனவுடன் தெரிஞ்சு போயிடும் இதெல்லாம் எந்த இல்லைன்னு, அது 30 வயசுல தெரிஞ்சுக்கோ. உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் கணவனுக்காக நீ தருகின்ற ஆக பெரிய வெகுமதி என்பது உன் உடல் நலம் தான் என்பதனை முதலில் உன்னுடைய புத்திக்கு சொல். ஏங்க நீங்க வாக்கிங் போங்க, தொப்பையா இருக்குது, நீ தான் போ கூட, உடனே புருஷங்க அங்கேயுமா மேடம் வர சொல்றீங்க, யோ நீ இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போட்டோம், நடங்க, ஹெல்த்த பாத்துக்கோங்க. ஹெல்த்த பாத்துக்கிறது குற்றம் இல்லை. நல்ல பொருட்களை உணவில் உண்ணுவது குற்றம் இல்லை. நல்ல தேவையில்லை. பாருங்க, மூணு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பயணத்தில் இருப்பதனால் உடல் நலத்தை கவனிக்க முடியவில்லை. எனக்கு என் அண்ணன் மகள் தந்த இப்பொழுதுதான் மூன்று நாளைக்கு முன்னால் தான் பிள்ளை பெற்றாள். அவள் சொன்னாள், அத்தை நான் சொல்ற மூணு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. சர்க்கரை சாப்பிடாதீர்கள். அவர் சொன்ன மாதிரி அவர் நிறைய சொல்லி பயமுறுத்திட்டார். இவங்க பேச்செல்லாம் கேட்டோம்னா ஒன்றும் சாப்பிட மாட்டேன் தெரியுமா? எதை பார்த்தாலும் பயமா இருக்கும் மேடம். சர்க்கரை சாப்பிடாத, ஜங்க் ஃபுட் சாப்பிடாத, ஜங்க் ஃபுட் சாப்பிட, குப்பை பொருட்களை சாப்பிடாத. இந்த பீட்சா, பர்கர், வர்த்தக்கறி, இங்க வந்து வர்த்தக்கறி பத்திலாம் சொல்லக்கூடாது. என்ன வர்த்தக்கறி, இடியாப்பம், டோர்லாக் சாப்பிடாதீங்க. காந்தியடிகளினுடைய உருவ மூணு குரங்கு, இந்த ஒரு கைக்கு ஒரு காது, ஒரு கைக்கு ஒரு காதா, ஒரு கண்ணுக்கு ஒரு கை, ஒரு கண்ணுக்கு ஒரு கையா, வாய்க்கு மட்டும் இங்க ரெண்டு, இப்படி பட்டன பொத்தன போதாதா? இது இப்படி கம்மியா பேசு, கம்மியா சாப்பிடு, அளந்து பேசு, அளந்து சாப்பிடு, அளவோடு இருக்கணும். இதை இப்படி ரெண்டு, இந்த இந்த முறை இருக்குல்ல, சிக்கன் சாப்பிடாதன்ட்டாரு, ஜங்க் ஃபுட் சாப்பிடாத, சக்கரை சாப்பிடாத, ஆரோக்கியமா இருப்ப, நார்மல் டெலிவரி. நம்முடைய வாழ்க்கை நாம் தான் செலுத்த வேண்டும். நமக்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும். நான் சொன்ன இரண்டு விஷயங்களில் ஒன்று, எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். இரண்டாவது, எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்காக வேலையை தொடங்குங்கள். நம்மில் பல பேருக்கு அந்த திட்டமே இல்லை. செத்து போன மூணாவது நாளே ஜாலி ஆயிடுறாங்க. நினைவு கூறப்பட வேண்டிய அளவிலே வாழ்க்கையில் ஒரு சிக்னேச்சர் போடுங்க. காலம் மிக மிக கண்ணியமானது. காலம் தான் கடவுள். காலம் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காலம் எதற்காகவும் காத்திருப்பதில்லை. காலத்தை கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கையில் திட்டமிடுங்கள். அதற்கு என்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்கள். வாழ்க்கையில் சாதனையாளர்களாக வாருங்கள். செய்த தவறை திரும்ப செய்யாதீர்கள். நேசியுங்கள் உங்களையும் மற்றவர்களையும். நிறைய வாசியுங்கள். நன்றி, வணக்கம்.
2: அந்த உறவுகள் இதுவரை பேராசிரியை

ஈடுபட்டு வருகின்றார்கள். யாழ்ப்பாணம் கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சபை முன்பாக இந்த கவனிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஈஸ்டர் குண்டுவெடிப்புகள் தொடர்பான 3 சிறப்பு நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற வழக்கில் பாதுகாப்பு தரப்பின் சாட்சிய விசாரணை இன்று முதல் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஊரிலும் அறநெறி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் போது சிறைச்சாலைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப தெரிவித்திருக்கிறார். வடமாகாணத்துக்கு சேவையாற்றும் முக்கிய 3 நிலை பராமரிப்பு வைத்தியசாலைகளில் ஒன்றான வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிலவும் தீவிர மயக்கவியல் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பற்றாக்குறை தொடர்பில் சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் கவலை வெளியிட்டிருப்பதோடு இதற்கு உடனடியாக நிலையான தீர்வை வழங்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். யாழ் செம்மணியில் தமிழ் மக்கள் மீது முன்னெடுக்கப்பட்ட மிதைச்சித்தனமான மனித படுகொலைக்கு நீதி கோரியும் சர்வதேச விசாரணை ஒன்றினூடாகவே இதற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினை வலியுறுத்தும் முகமாக தாயக சேலனியின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நீதியின் ஓலம் 2 நீதி கோரும் தொடர் போராட்டத்தின் இறுதி நாளான இன்று மக்களின் பேர் ஆதரவுடன் எழுச்சியாக அந்த நிகழ்வு இடம்பெற்று வருகிறது. பச்சிலைப்பள்ளி பிரசபைக்குட்பட்ட பழை பகுதியில் அமைந்துள்ள அரசு காப்பக இல்லத்தில் எந்தவித அனுமதியுமின்றி சட்டவிரோத கட்டுமானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இது தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் ஒன்றை அல்லது வெடிபொருட்களை உற்பத்தி செய்யும் கூடத்தை உருவாக்கும் திட்டமா என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாக கண்டங்களுக்கு இடையான மனித உரிமைகள் ஆணையம் குற்றம் சாட்டியிருக்கிறது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் ராணுவ வீரர் ஒருவருக்கு ராணுவத்தினரால் 1.5 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்ட வீடு அந்த ராணுவ வீரரின் குடும்பத்தினருக்கு உத்தியோகமாக கையளிக்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் அளவில் நிறைவேற்றப்படும். குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் உயர்நீதிமன்றத்தில் சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தலாம் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிறார். தனிக்கட்சி ஆட்சி முறையை அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறது. எதிர்காலம் தொடர்பில் பாரிய அச்சம் எமக்கு காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் குருணாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரி ஜெயசேகர குறிப்பிடுகின்றார். திருத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி அல்லது வெட் கொடுப்பனவு படிவமானது அக்டோபர் 1 முதல் கட்டாயமாக அமல்படுத்தப்படும் என்று உள்நாட்டு இறவெறி திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ சலுகை வர்த்தக வசதியை பெறுவதற்கான புதிய விண்ணப்பத்தை மீளாய்வு செய்வதற்காக அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலவும் யுத்த நிலைமை முடிவுக்கு வந்தவுடன் தற்போது நடைமுறையில் உள்ள தற்காலிக வரி கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று வெளிவகார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகர தெரிவித்திருக்கிறார். நாட்டின் தேவைகளுக்கும் நாட்டை விட்டு வெளியேறும் வைத்தியர்களின் எண்ணிக்கைகளுக்கும் ஏற்ப போட்டி பரீட்சைகள் மூலம் புதிதாக இணைக்கப்படும் வைத்திய நிபுணர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியிருப்பதோடு வைத்திய நிபுணர்களை உருவாக்குவதிலும் தனி உரிமையை மாற்றுவதற்கு ஜனாதிபதி உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று வைத்திய மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ வலியுறுத்தியிருக்கிறார். வனஜீவராசிகள் கால்நடை வைத்தியர்கள் ஆரம்பித்துள்ள விதிகளுக்கு அமைய பணியாற்றும் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக அவசர தேவைகளின் போது பாதுகாப்பு அமைச்சில் சேவையாற்றும் கால்நடை வைத்திய அதிகாரிகளின் சேவையை பெற்றுக்கொள்ள சுற்றாடல் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வனஜீவராசிகள் மற்றும் விலங்கியல் பூக்காக்கள் கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் இறக்குமதிக்காக தற்போது மேற்கொள்ளப்படும் செலவினங்கள் மீளாய்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து அரசாங்கத்திடம் புதிய மானியத்தை கோருவதற்கு அல்லது விலை திருத்தம் உள்ளிட்ட மாற்று நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்கு வலுசக்தி அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடனும் அனைவருக்கும் செவிசாய்க்கும் போக்கை உண்மையாக கடைபிடிப்பதென்றால் நீதிபதிகளின் வயதெல்லையை நீடிப்பதற்கு எதிராக தெரிவிக்கப்படும் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து அனைவருடனும் கலந்துரையாடிய பின்னர் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு

பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரிக்கும் நீதாய மேல் நீதிமன்றம் இன்று முதல் பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியங்களை அழைக்க உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. திருவண்ணாமலை கிளிவெட்டி குமாரபுரம் பகுதியில் 1996 ஆண்டு தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டமை தொடர்பான வழக்கு தொடர்பில் முன்னாள் ராணுவ சிப்பாய்கள் அறுவரை விடுவித்து அனுராதபுரம் மேல்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்துள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த வழக்கை மீண்டும் விசாரணையிடுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற திட்டமிட்ட குற்றக்குழுவின் முக்கிய புள்ளியான கஞ்சிப்பானை இம்ரான் விரைவில் இலங்கைக்கு கொண்டுவரப்படுவார் என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். கொழும்பு 9 பகுதியில் அமைந்துள்ள தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றின் கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்து சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருப்பதாக மர்தானை போலீசார் தெரிவித்தார்கள். வவுனியாவில் வீடுடைத்து 51 வயது பெண் ஒருவரை கூட்டு துஷ்பிரயோகம் செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு திருடப்பட்ட பொருட்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்தருக்கிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டாவ வீதியின் பழைய சந்தி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சட்டவிரோத மதுபான உற்பத்திக்கு பயன்படுத்தும் 3756 லிட்டர் கோடாவுடன் பெண் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கற்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தகுளிய கற்பட்டி அந்தரகுடவ பகுதியில் நேற்று மாலை நடந்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் சாரதியும் சிறு குழந்தையும் உயிரிழந்து போனார்கள். நாயாறு கடற்கரையில் நீந்து சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார். கனடாவில் வசித்து வந்த இந்த நபர் இலங்கைக்கு சென்று குடும்பத்தினர் நண்பர்கள் குழுவுடன் சுற்றுலா சென்றிருந்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 24 மணித்தியாலத்தில் இடம்பெற்ற வீதிபத்துக்களில் சிறுவன் ஒருவர் உட்பட 4 உயிரிழந்தார்கள். சமூக வலைதளங்கள் ஊடாக கட்டிடப் பொருட்களை விற்பனை செய்வதாக கூறி முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு காவல்துறை தலைமையகம் கேட்டிருக்கிறது. வவுனியா, முல்லைத்தீவு, திருவண்ணாமலை, பொலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மோன்றாங்கலை ஆகிய 7 மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களகத்தினால் வெப்ப வானிலை தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வியட்நாம் இலங்கைக்கு இடையிலான நேரடி விமான சேவைகள் வியட்நாம் ஏர்லைன்ஸ் அதிகாரபூர்வமாக தொடங்கியிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருக்கின்ற நிலையில் சம்பிரதாயபூர்வமாக கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. இந்திய செய்திகளில், தமிழ்நாடு சட்டப்பேரவை 4 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் இன்று மீண்டும் கூடியிருக்கிறது. சுதந்திர தினத்தன்று வந்தே மாதரம் பாடலை அவமதித்ததற்காக நாட்டு மக்களிடம் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். தற்போதுள்ள மக்களவை தொகுதிகள் அடிப்படையிலே மகளிர் இட ஒதுக்கீட்டை அமல்படுத்துங்கள் என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழக அரசின் 100 நாட்கள் ஆட்சியில் எந்தவித சாதனையும் செய்யவில்லை என்றும் உதயநிதியை கைது செய்வதில் காட்டிய வேகத்தை பாரதிய ஜனதா கட்சியின் நயினார் நாகேந்திரன் விவகாரத்தில் காட்டாதது ஏன் என்று திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடகம், மேகதாது அணை கட்ட கீழ்ப்படுகை மாநிலங்களான தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகியவற்றின் ஒப்புதல் தேவை என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எந்த குறிப்பும் இல்லை என்று மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்த கருத்து பெரும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது. மதுபான கொள்கை வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களான அரவிந்த் கெஜ்ரிவால், மனுஷ் சிசோடியா மற்றும் 21 பேரை விடுவித்த விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. இந்தியா முழுவதும் 87 பாடங்களுக்கான யுஇசி நெட் தேர்வு கடந்த ஜூன் 22 முதல் 30 தேதி வரை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் 84 பாடங்களுக்கான முடிவுகளை தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டுள்ளது. மீதமுள்ள 3 பாடங்களில் கேட்கப்பட்ட கேள்விகளில் பிழை இருந்ததால் மறுதேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பிபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகள் இன்று தொடங்கியிருக்கிறது. சென்னை பெரம்பூர் தொடருந்து நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க கட்டிகள் மற்றும் நகைகளை தொடருந்து போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் இயற்கை ரப்பர் விலை கிலோ
ஒருவருக்கு 275 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த 15 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த அதிக விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதால் ரப்பர் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட விகாரத்தில் கர்நாடக வனத்துறையினர் மீது BNS ஹானடன் 3-1 பிரிவின் கீழ் ஹானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். பங்களாதேஷ் பிரதமர் தாரிக் ரஹ்மான் அடுத்த மாதம் இந்தியா செல்ல வேண்டுமானால் அதற்கு ஒரு புது நிபந்தனை உண்டு என்று பங்களாதேஷ் அரசாங்கம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தாய் நாட்டுக்கு இந்தியா அனுப்பி வைத்தால் மட்டுமே அந்த பயணம் நடைபெறும் என்று பங்களாதேஷ் தெரிவித்திருக்கிறது. பீகார் மாநிலம் லக்கிசாராய் பகுதியில் உள்ள கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தார்கள். கோவிலில் மின்கம்பி அறுந்து விழுந்த போது மக்கள் அலறியடித்து ஓடியதால் நெரிசல் ஏற்பட்டதால் 7 பேர் உயிரிழந்தார்கள். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை ஆவணி மாத பூசைகளுக்காக நேற்று திறக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஆவணி தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் என்று 1,14,160 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் என்று 1 கிராம் 14,270 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவின் விர்ஜீனியா பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக 19 வயது இளைஞரை அந்த நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். ரஷ்யா மீது 100 ட்ரோன்களை ஏவி நேற்று உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 822 ட்ரோன்கள் நடுவானில் இடமறித்து அழிக்கப்பட்ட நிலையில் 6 பேர் உயிரிழந்து போனார்கள். அமெரிக்க ராணுவ வீரர்களை கொன்றால் அல்லது பிடித்துக் கொடுத்தால் ஒவ்வொரு வீரருக்கும் $30,000 சன்மானம் வழங்கப் போவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. தென்கொரியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சிகளை கணிசமாக குறைக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மலேசியாவின் ஜனநாயக செயல் கட்சி ஒற்றுமை அரசாங்கத்தில் தொடர்ந்து நீடிக்க முடிவெடுத்துள்ளது. அதற்கான வாக்கெடுப்பு

அறிவியல் பட்ட படிப்பை முடித்து விட்டார். உலகின் ஆக அசிங்கமான நாய் போட்டியின் வெற்றியாளராக 6 வயது ஜின்னிலு என்ற நாய் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அது புக்ரகத்தைச் சேர்ந்தது. போட்டி அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்காவின் கவாய் மாநிலத்தின் தெற்கு பகுதியை கடுமையான சூறாவளி கடந்திருக்கிறது. மியன்மாரில் கிராமங்களும் வயல்களும் பருவமழையால் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் மிதக்கின்றன. ஐரோப்பாவில் கடுமையான வெப்ப அலையில் சிக்கி சுமார் 16,000 பேர் பலியாகிவிட்ட தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தின் டன்மோன்ட் நகரில் புதுப்பிப்பு பணி தங்க தேடலாக மாறிவிட்டது. ஊழியர்கள் அரன்றுவன கட்டிடம் ஒன்றில் வடிகால் செயல்முறையை அமைக்க வேண்டியிருந்தது. சுவர்களின் செங்கற்கற்குள் இருந்த தங்க புதையல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 50 தங்க கட்டிகள், தங்க காசுகள், அவற்றின் மொத்த மதிப்பு 9 மில்லியன் யூரோ. அந்த தங்கத்தை கண்ட ஊழியர்களால் தங்களின் கண்களை நம்ப முடியவில்லை. நாம் என்ன உணவு சாப்பிடுகிறோம் என்பது மட்டுமல்லாமல் எந்த நேரத்தில் உணவு எடுத்துக் கொள்ளுகின்றோம் என்பதும் உடல் எடை, இரத்த சர்க்கரை மற்றும் இதய ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று புதிய ஆய்வுத்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இனி விளையாட்டுச் செய்திகளில், டெஸ்ட் கிரிக்கெட்டில் பங்களாதேஷ் முதன்முறையாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றது தனக்கு சுதந்திரம் அளித்துள்ளதாக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் கென்ரிச் கிளாசன் தெரிவித்திருக்கிறார். ஆசிய கோப்பை மற்றும் ஆசிய போட்டிகளுக்கான பாகிஸ்தான் மகளிர் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி பலம் வாய்ந்த சீனாவுடன் 2-2 என்ற கோல் கணக்கில் நேற்று சமநிலை செய்துள்ளது. PWF உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் தொடர் டெல்லி இந்திரா காந்தி உள்ளரங்கில் இன்று தொடங்குகிறது. உலகின் முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் இந்த 30வது உலக சாம்பியன்ஷிப் தொடர் 17 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இந்தியாவில் நடைபெறுகிறது. கால்பந்து உலகின் நட்சத்திர வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ நடப்பு பருவத்தின் முடிவில் தொழில்முறை கால்பந்து வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான தனது முடிவை வெளிப்படுத்தியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 384.91 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.76 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 332.26 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.60 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 409.41 ரூபாய், இந்திய பிரமதியில் 117.81 ரூபாய். 1 அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 450.28 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.57 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.61 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.96 ரூபாய். கேட்டது மணிக்குழு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடத்தினர். சாசல் ராஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சத்திலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறியா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாது இங்க போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 57 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு

0: 0531 88 49 31 மறந்து விடாதீர்கள். அங்கும் என்றும் என்றும் வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர்.
1: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:20 ஐக்கியராச்சியத்தில், 10:20 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: தேனும் பல நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு ஒருவளை நலமாக உற்சாகமாக லாலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் தேனும் பல நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானிலை கெடுத்து வருகின்றார்கள் பரசு ஆட்சியப்பள்ள அமைஞ்சிருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களும் இப்பொழுது உங்களோடு
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் எல்லாம் சரியா
2: இருக்கோ இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள் நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன் இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்
1: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம் இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ் அனைத்து வகையான உப உணவு பொருட்கள் கடல் உணவு பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள் சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொலைபேசி அட்டைகள் அன்பான உபசரிப்பு அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் உண்மைகள் ஊர்ஜிதம் மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 பாரிஸ் பத்தே தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 1 42 5 41 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு
4: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டு பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம் வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள் மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bayon 93000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 8 49 மறந்துவிடாதீர்கள் பொண்டு பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டிகை மார்க்கெட்
0: பொதுப்பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:23 ஐக்கியராஜ்யத்தில் 10:23 இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலன் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: தேன் பல நிகழ்ச்சிகள் நீங்கள் கேட்டு பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ கே ஜே ஜெயசாஸ் அவர்கள். பாடலை யாற்றவர்கள் விஞ்ஞானி பாலி, பாடலுக்கு இசை அமைச்சவர் இசைஞானி இளையராஜா. எதிர்காற்று திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அரசனை கொடுத்து வானொலி கடத்து வருபவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கள ஆசுபசரி ரச்சிதான் வெளிநாட்டுல இருந்து வாரவையெல்லாம் ஆசுபசரி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிட்டது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசை பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
0: பரிசலாட்சியில் உள்ள அமைந்திருக்கும் ஆசி பூசரி நேரம் சரியாக 11:29, ஐக்கியராட்சியத்தில் 10:29. இந்த நேரத்தில் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ கே ஜே ஜெயசாஸ் அவர்கள். பாடலை ஆற்றவர் விஞ்ஞானி பாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் சந்திரபோஷ். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனைவி வந்த நேரம். நேரம் சரியாக 11:34 ஐக்கியராச்சியத்தில் 10:34. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: Josh Gerrard.
1: ஒலித்த பாடலை பாடியவர் கந்தசுரே, கே ஜே ஜெயசாஸ் அவர்கள். பாடலை யாத்தவருக்கு விஞ்ஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊரெல்லாம் முன்பாட்டு. நேரம் சரியாக 11:41 ஐக்கியராஜ்யத்தில், 10:41 இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் தரும் பாடல்.

அடுத்த பாடலை பாடியவர்கள் சிவசை சுப்ராவோடு இணைந்து பத்மஸ்ரீ கே ஜே ஜெயசாஸ் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் சந்திர போஸ். பாடலை யாத்தவர் கவிஞான் வாலிவர்கள். மாநகர காவல் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை கேட்பதற்கு முதல்

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தீனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் இந்த பாடலை பாடியவர்கள் பத்மசுரியே கே ஜே ஜெயசுவாசோடு இணைந்து சின்ன குயில் சித்ரா, பாடலை யாற்றவர் கவிஞானி பாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா.

எழுத்துப்பாடலை பத்மஸ்ரீ கே ஜே ஜெயசாஸ் அவர்கள் பாடியிருந்தார். வாலி அவர்களுடைய கவிதை வரி இசை இலை இளையராஜா அவருடைய இசை பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டு வாற்றியார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் அத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கிடத்து வந்தவர்கள் பரிசலாட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோ சாசி பூசரி அவர்களுடன் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் என்ற மூன்று நிறுவனங்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மணித்தியால செய்திகள்

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சுயன விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். யாழ்ப்பாணம் கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சபை முன்பாக இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஈஸ்டர் குண்டுவெடிப்புகள் தொடர்பான 3 சிறப்பு நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற வழக்கில் பாதுகாப்பு தரப்பின் சாட்சிய விசாரணை இன்று முதல் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஊரிலும் அறநெறி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் போது சிறைச்சாலைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப தெரிவித்திருக்கிறார். வடமாகாணத்துக்கு சேவையாற்றும் முக்கிய 3 நிலை பராமரிப்பு வைத்தியசாலைகளில் ஒன்றான வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிலவும் தீவிர மயக்கவியல் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பற்றாக்குறை தொடர்பில் சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் கவலை வெளியிட்டிருப்பதோடு இதற்கு உடனடியாக நிலையான தீர்வை வழங்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். யாழ் செம்மணியில் தமிழ் மக்கள் மீது முன்னெடுக்கப்பட்ட மிதைச்சித்தனமான மனித படுகொலைக்கு நீதி கோரியும் சர்வதேச விசாரணை ஒன்றின் ஊடாகவே இதற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினை வலியுறுத்தும் முகமாக தாயக சேலனியின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நீதியின் ஓலம் 2 நீதி கோரும் தொடர் போராட்டத்தின் இறுதி நாளான இன்று மக்களின் பேர் ஆதரவுடன் எழுச்சியாக அந்த நிகழ்வு இடம்பெற்று வருகிறது. பச்சிலைப்பள்ளி பிரசபைக்கு உட்பட்ட பழை பகுதியில் அமைந்துள்ள அரசு காப்பக இல்லத்தில் எந்தவித அனுமதியுமின்றி சட்டவிரோத கட்டுமானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இது தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் ஒன்றை அல்லது வெடிபொருட்களை உற்பத்தி செய்யும் கூடத்தை உருவாக்கும் திட்டமா என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாக கண்டங்களுக்கு இடையான மனித உரிமைகள் ஆணையம் குற்றம் சாட்டியிருக்கிறது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் ராணுவ வீரர் ஒருவருக்கு ராணுவத்தினரால் 1.5 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்ட வீடு அந்த ராணுவ வீரரின் குடும்பத்தினருக்கு உத்தியோகமாக கையளிக்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் அளவில் நிறைவேற்றப்படும். குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் உயர்நீதிமன்றத்தில் சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தலாம் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிறார். தனிக்கட்சி ஆட்சி முறையை அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறது. எதிர்காலம் தொடர்பில் பாரிய அச்சம் எமக்கு காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரி ஜெயசேகர குறிப்பிடுகின்றார். திருத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி அல்லது வெட் கொடுப்பனவு படிவமானது அக்டோபர் 1 முதல் கட்டாயமாக அமல்படுத்தப்படும் என்று உள்நாட்டு இறவெறி திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ சலுகை வர்த்தக வசதியை பெறுவதற்கான புதிய விண்ணப்பத்தை மீளாய்வு செய்வதற்காக அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் யுத்த நிலைமை முடிவுக்கு வந்தவுடன் தற்போது நடைமுறையில் உள்ள தற்காலிக வரி கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று வெளிவகார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகர தெரிவித்திருக்கிறார். நாட்டின் தேவைகளுக்கும் நாட்டை விட்டு வெளியேறும் வைத்தியர்களின் எண்ணிக்கைகளுக்கும் ஏற்ப போட்டி பரீட்சைகள் மூலம் புதிதாக இணைக்கப்படும் வைத்திய நிபுணர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியிருப்பதோடு வைத்திய நிபுணர்களை உருவாக்குவதிலும் தனி உரிமையை மாற்றுவதற்கு ஜனாதிபதி உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று வைத்திய மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ வலியுறுத்தியிருக்கிறார். வனஜீவராசிகள் கால்நடை வைத்தியர்கள் ஆரம்பித்துள்ள விதிகளுக்கு அமைய பணியாற்றும் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக அவசர தேவைகளின் போது பாதுகாப்பு அமைச்சில் சேவையாற்றும் கால்நடை வைத்திய அதிகாரிகளின் சேவையை பெற்றுக்கொள்ள சுற்றாடல் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வனஜீவராசிகள் மற்றும் விலங்கியல் பூக்காக்கள் கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது.
எரிபொருள் இறக்குமதிக்காக தற்போது மேற்கொள்ளப்படும் செலவினங்கள் மீளாய்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து அரசாங்கத்திடம் புதிய மானியத்தை கோருவதற்கு அல்லது விலை திருத்தம் உள்ளிட்ட மாற்று நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்கு வலுசக்தி அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடனும் அனைவருக்கும் செவிசாய்க்கும் போக்கை உண்மையாக கடைபிடிப்பதென்றால் நீதிபதிகளின் வயதெல்லையை நீடிப்பதற்கு எதிராக தெரிவிக்கப்படும் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து அனைவருடனும் கலந்துரையாடிய பின்னர் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை விசாரிக்கும் நீதாய மேல்நீதிமன்றம் இன்று முதல் பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியங்களை அழைக்க உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. திருவண்ணாமலை கிளிவெட்டி குமாரபுரம் பகுதியில் 1996 தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டமை தொடர்பான வழக்கு தொடர்பில் முன்னாள் ராணுவ சிப்பாய்கள் 6 விடுவித்து அன்றாதபுரம் மேல்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்துள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த வழக்கை மீண்டும் விசாரணையிடுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற திட்டமிட்ட குற்றக்குழுவின் முக்கிய புள்ளியான கஞ்சிப்பானை இம்ரான் விரைவில் இலங்கைக்கு கொண்டுவரப்படுவார் என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். கொழும்பு 9 பகுதியில் அமைந்துள்ள தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றின் கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்து சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருப்பதாக மர்தானை போலீசார் தெரிவித்தார்கள். பவனியாவில் வீடுடைத்து 51 வயது பெண் ஒருவரை கூட்டு துஷ்பிரயோகம் செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 5 கைது செய்யப்பட்டுள்ளதோடு திருடப்பட்ட பொருட்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்தருக்கிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டாவ வீதியின் பழைய சந்தி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சட்டவிரோத மதுபான உற்பத்திக்கு பயன்படுத்தும் 3756 கோடாவுடன் பெண் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கற்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தகுளிய கற்பட்டி அந்தரகுடவ பகுதியில் நேற்று மாலை நடந்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் சாரதியும் சிறு குழந்தையும் உயிரிழந்து போனார்கள். நாயாறு கடற்கரையில் நீந்த சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார். கனடாவில் வசித்து வந்த இந்த நபர் இலங்கைக்கு சென்று குடும்பத்தினர் நண்பர்கள் குழுவுடன் சுற்றுலா சென்றிருந்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 24 மணித்தியாலத்தில் இடம்பெற்ற வீதிபத்துகளில் சிறுவன் ஒருவர் உட்பட 4 உயிரிழந்தார்கள். சமூக வலைதளங்கள் ஊடாக கட்டிடப் பொருட்களை விற்பனை செய்வதாக கூறி முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு காவல்துறை தலைமையகம் கேட்டிருக்கிறது. பவனியா, முல்லைத்தீவு, திருவண்ணாமலை, பொலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மோன்றாகலை ஆகிய 7 மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களகத்தினால் வெப்ப வானிலை தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வியட்நாம் இலங்கைக்கு இடையிலான நேரடி விமான சேவைகள் வியட்நாம் ஏர்லைன்ஸ் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருக்கின்ற நிலையில் சம்பிரதாயபூர்வமாக கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. இந்திய செய்திகளில், தமிழ்நாடு சட்டப்பேரவை 4 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் இன்று மீண்டும் கூடியிருக்கிறது. சுதந்திர தினத்தன்று வந்தே மாதரம் பாடலை அவமதித்ததற்காக நாட்டு மக்களிடம் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். தற்போதுள்ள மக்களவை தொகுதிகள் அடிப்படையிலே மகளிர் இட ஒதுக்கீட்டை அமல்படுத்துங்கள் என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழக அரசின் 100 நாட்கள் ஆட்சியில் எந்தவித சாதனையும் செய்யவில்லை என்றும் உதயநிதியை கைது செய்வதில் காட்டிய வேகத்தை பாரதிய ஜனதா கட்சியின் நயினார் நாகேந்திரன் விவகாரத்தில் காட்டாதது ஏன் என்று திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடகம், மேகதாது அணை கட்ட கீழ்ப்படுகை மாநிலங்களான தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகியவற்றின் ஒப்புதல் தேவை என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எந்த குறிப்பும் இல்லை என்று மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்த கருத்து பெரும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது. மதுபான கொள்கை வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களான அரவிந்த் கெஜ்ரிவால், மனுஷ் சிசோடியா மற்றும் 21 விடுவித்த விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது.
இந்தியா முழுவதும் 87 பாடங்களுக்கான யுஇசி நெட் தேர்வு கடந்த ஜூன் 22 முதல் 30 தேதி வரை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் 84 பாடங்களுக்கான முடிவுகளை தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டுள்ளது. மீதமுள்ள 3 பாடங்களில் கேட்கப்பட்ட கேள்விகளில் பிழை இருந்ததால் மறுதேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகள் இன்று தொடங்கியிருக்கிறது. சென்னை பெரம்பூர் தொடருந்து நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க கட்டிகள் மற்றும் நகைகளை தொடருந்து போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் இயற்கை ரப்பர் விலை கிலோவுக்கு 275 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த 15 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த அதிக விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதால் ரப்பர் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட விகாரத்தில் கர்நாடக வனத்துறையினர் மீது BNS ஹானடன் 3-1 பிரிவின் கீழ் ஹானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். பங்களாதேஷ் பிரதமர் தாரிக் ரஹ்மான் அடுத்த மாதம் இந்தியா செல்ல வேண்டுமானால் அதற்கு ஒரு புது நிபந்தனை உண்டு என்று பங்களாதேஷ் அரசாங்கம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தாய்நாட்டுக்கு இந்தியா அனுப்பி வைத்தால் மட்டுமே அந்த பயணம் நடைபெறும் என்று பங்களாதேஷ் தெரிவித்திருக்கிறது. பீகார் மாநிலம் லக்கிசாராய் பகுதியில் உள்ள கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தார்கள். கோவிலில் மின்கம்பி அறுந்து விழுந்த போது மக்கள் அலறியடித்து ஓடியதால் நெரிசல் ஏற்பட்டதால் 7 பேர் உயிரிழந்தார்கள். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை ஆவணி மாத பூசைகளுக்காக நேற்று திறக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஆவணி தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் என்று 1,14,160 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் என்று 1 கிராம் 14,270 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவின் விர்ஜீனியா பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக 19 வயது இளைஞரை அந்த நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். ரஷ்யா மீது 100 கணக்கான ட்ரோன்களை ஏவி நேற்று உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 822 ட்ரோன்கள் நடுவானில் இடமறித்து அழிக்கப்பட்ட நிலையில் 6 பேர் உயிரிழந்து போனார்கள். அமெரிக்க ராணுவ வீரர்களை கொன்றால் அல்லது பிடித்துக் கொடுத்தால் ஒவ்வொரு வீரருக்கும் $30,000 சன்மானம் வழங்கப் போவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. தென்கொரியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சிகளை கணிசமாக குறைக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மலேசியாவின் ஜனநாயக செயல் கட்சி ஒற்றுமை அரசாங்கத்தில் தொடர்ந்து நீடிக்க முடிவெடுத்துள்ளது. அதற்கான வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றிருக்கிறது. மொரோக்கோ காவல்துறை 111 பேரை தடுத்து வைத்துள்ளது. வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஸ்பெயினின் சீட்டா பகுதிக்குள் அவர்கள் நுழைய முயன்றதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சேர்பியாவிலிருந்து போலந்துக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் 12 பேர் உயிரிழந்து போனார்கள். சீனாவில் 3 வயதில் கடத்தப்பட்ட சிறுவன் இன்று உயர்கல்வியில் புதிய சாதனை படைத்திருக்கிறார். பெங் வென்லி என்ற 21 வயது இளைஞர் புகழ்பெற்ற ஊகான் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் பட்ட படிப்பை முடித்துவிட்டார். உலகின் ஆக அசிங்கமான நாய் போட்டியின் வெற்றியாளராக 6 வயது ஜின்னிலு என்ற நாய் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அது புக்ரகத்தைச் சேர்ந்தது. போட்டி அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்காவின் ஹவாய் மாநிலத்தின் தெற்கு பகுதியை கடுமையான சூறாவளி கடந்திருக்கிறது. மியன்மாரில் கிராமங்களும் வயல்களும் பருவமழையால் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் மிதக்கின்றன. ஐரோப்பாவில் கடுமையான வெப்ப அலையில் சிக்கி சுமார் 16,000 பேர் பலியாகிவிட்ட தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தின் டன்மோன்ட் நகரில் புதுப்பிப்பு பணி தங்க தேடலாக மாறிவிட்டது. ஊழியர்கள் அரண்டுவன கட்டிடம் ஒன்றில் வடிகால் செயல்முறையை அமைக்க வேண்டியிருந்தது. சுவர்களின்

ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றது தனக்கு சுதந்திரம் அளித்துள்ளதாக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் கென்ரிச் கிளாஷன் தெரிவித்திருக்கிறார். ஆசிய கோப்பை மற்றும் ஆசிய போட்டிகளுக்கான பாகிஸ்தான் மகளிர் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி பலம் வாய்ந்த சீனாவுடன் 2-2 என்ற கோல் கணக்கில் நேற்று சமநிலை செய்துள்ளது. PWF உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் தொடர் டெல்லி இந்திரா காந்தி உள்ளரங்கில் இன்று தொடங்குகிறது. உலகின் முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் இந்த 30வது உலக சாம்பியன்ஷிப் தொடர் 17 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இந்தியாவில் நடைபெறுகிறது. கால்பந்து உலகின் நட்சத்திர வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ நடப்பு பருவத்தின் முடிவில் தொழில்முறை கால்பந்து வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெறுவதற்கான தனது முடிவை வெளிப்படுத்தியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 384.91 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.76 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 332.26 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.60 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 409.41 ரூபாய், இந்திய பிரமதியில் 117.81 ரூபாய், ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 450.28 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.57 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.61 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.96 ரூபாய். கேட்டது மணிக்குழு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து
2: வீட்டுக்கு சங்கரை இருக்கு,
1: அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தில பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோட இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாது இங்க போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர். தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: பாரிசு லாட்சப்பலில் ரூயி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற. இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை, பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:20 ஐக்கிய ராஜ்யத்தில் 11:20 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்கின்றது.

0: பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலப்பார்கள் அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை அன்னை உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் முதலில் வருகின்றவர் கேட்கின்ற பாடலை ஏனைய ஐவரையும் சேர்த்து அறுவருக்கு ஒரு பாடலாக வழங்குகின்றோம். அந்த வகையில் மங்களகரமாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் பாஜி, நான் சதீஷ் இருக்கிறேன்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கீங்களா சதீஷ்?
1: நான் இருக்கின்றேன். நீங்க
0: அந்த பாடலை விரும்பி கேட்கறீங்க?
1: ஆமா,
0: வெப்பமரம் ஆடுதம்மா. சன்றி அன்னையினுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும்
1: என்று
0: பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். சதீஷை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் அன்பு சகோதரி, நலமா இருக்கீங்களா?
2: நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும். அபிராமி அம்மா பிரார்த்தித்து கொண்டு சதீஷ் வந்து இந்த தொலைபேசியில வந்தவர்.
0: இந்த சைபர் 1 48 70
2: அவர் கிடைச்சது கொஞ்சம் குறைவா வந்தது சத்தம்.
0: அது சாப்பிட இல்லையா?
2: இருக்கலாம். அப்ப நான் கார்த்தி குடும்பம், திருமதி வடிவேல் குடும்பம் எல்லோருக்காகவும் அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு, டிஆர்டி அன்பு நேயர்கள், டிஆர்டி அன்பு அறிவிப்பாளர்கள் எல்லோருக்கும் அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டேன்னா, சதீஷ் கேட்ட பாடலோடு நானும் இணைந்து கொள்றேன். பூப்பம் மரம் ஆடுதம்மா ஆடி காட்டில்
0: அந்த பாடலோடு உங்களை இணைத்துக் கொண்டு உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
2: அவர்
0: அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வையில் இருந்து இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் தர்மவதி அம்மா அவர்கள். வணக்கம் தர்மவதி அம்மா.
3: வணக்கம் ஐயா. வணக்கம், இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
3: நாங்கள் இருக்கிறோம்.
0: அண்ணா எப்படி இருக்கிறார்?
3: இருக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் சூறு சில நாள் நின்றுட்டோம். அதில் வீட்டுக்கு ஒடுக்க வசதி வேற இல்லை.
0: நன்றி. அவர் தர்மவதி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை. வணக்கம். அவருடைய தொடர்பு இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ராஜகோபால், நல்லமா இருக்கீங்களா?
4: நல்ல விஷயம். அம்மா பொதுவாக அவ எல்லாருக்கும் அருள் தரக்கூடிய ஒரு தெய்வம் தானே. ஆகவே அம்மா எனக்கும் அருள் தந்து கொண்டிருக்கிறா. எனக்கு தருவது போல உங்களுக்கும் தந்து, எல்லோருக்கும் தந்து, அபிராமி அம்மனின் அருள் எல்லோருக்கும் கிடைத்து, எல்லோரும் உடல் ஆரோக்கியம், மனதில் கவலைகள் துன்பங்கள் இருந்தால் அத்தனை நீங்கி மன நிறைவோடு நிம்மதி சந்தோஷத்தோடு எல்லோரும் வாழணும் என்று சொல்லி அபிராமி அம்மனின் பாதம் பணிந்து வேண்டிக் கொண்டு நானும் சதீஷ் கேட்ட பாட்டோட இணைஞ்சு கொள்றேன் ராஜா.
0: நன்றி சகோதரம். உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையுடைய திருவள்ளுவர் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
5: நன்றி
0: அம்மா. உங்களுக்கும் அன்னையுடைய திருவுருள் கிடைத்து நீங்களும் உங்கள் அன்பு கணவரும் நல்ல உற்சாகமாக ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
6: நாங்களும் அபிராமி அம்மாவின் நிலைமையிலும் அதுபோல உங்கள் குடும்பம் எல்லோருக்கும், நேயர்கள் அறிவிப்பாளர்கள் எல்லோருக்கும் அபிராமி அம்மாவின் கிடைக்க வேண்டி சதீஷ் கேட்ட வேப்பமரம் என்ற பாடலோட நானும் இணைகின்றேன் ராஜாண்ணா.
0: எப்படி இருக்கிறார் கோகுலன்?
6: கோகுலன் நிலைமை இருக்கிறேன்.
0: நன்றியம்மா இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் அன்னையினுடைய அருக்கடாச்சம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி,
6: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி திருமதி தவமலர் நவலேஸ்வரன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டார்கள். இந்த ஆறு அன்புறவுகளுக்காக எங்களுடைய சகோதரன் வேப்பமர மாடுதம்மா என்ற பாடலோடு வேப்பமரம் என்ற உடனே எங்கட சரஸ்வதி அம்மாவும் வந்துவிட்டா வேகமாக அவரையும் ஏழாவது அன்புறவாக இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சரஸ்வதி அம்மா.
7: வணக்கம் ராசா. நன்றி ராசா, நன்றி, மிகவும் நன்றி. எல்லோரும் நலமாட அம்மாளை சொல்லுங்க.
0: நலமா இருக்கிறீங்களா?
7: ஓம் ஓம் ஓம். நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கணும்னு அம்மாளை செப்பு பிரார்த்தித்துக் கொண்டு நீங்க போடுற பாடலோட இணைந்து கொள்றேன்.
0: அதான் உங்களோட பாட்டு தான்.
7: ஓம் ஓம்.
0: அந்த பாட்டு உங்களுக்கு வந்தா கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வந்துருவேன். அந்த பாடலோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். உங்களுடைய ஐயாவும் நல்ல சந்தோஷமாக, நீங்களும் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று அன்னியை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி அம்மா.
7: நன்றி ராஜா, நன்றி.
0: அவர் சகோதரி கோலண்டிலிருந்து சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்து கொண்டார்கள். ஏழு பேருக்கு அந்த பாடல் வானலையில் மலர்கின்றது.

0: உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. டென்மார்க் புரணபதியில் எழுந்தருளி அடியாரில் கரல் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய பக்தி மாலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இணைந்திருக்கும் அன்பு உறவு வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா அண்ணா, நான் அகிலா தெய்வ பாலம் கதைக்கின்றேன்.
0: நலமா இருக்கிறீங்களா அகிலா?
1: நாங்கள் அன்னை நல்லால நலமாக இருக்கின்றோம்னா நீங்கள் கலையறவங்களெல்லாம்
0: எல்லோரும் நலமா இருக்கணும். நன்றி. அதே போல் நீங்கள் நல்லா இருக்கணும்னு அன்னை உங்களுக்காகவும் பிரார்த்திட்டு கொண்டு
1: எல்லோரும் அப்படி இருக்க வேணுமென்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டா நானும் எதை கேட்டாலும் இல்லை என்று மறவாமல் அந்த பாட்டை
0: கேட்கின்றேன். அந்த பாடலை உங்களோடு இணைத்து ஐவரை இணைத்து தருகின்றோம். அறுவராக உங்களுக்கும் அன்னையினுடைய திருவுருள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
1: அனைவருக்கும் கிடைக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: அவர் அகிலா தேவபாலன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபா, நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நாங்க நிலமா இருக்கிறோம். அனைவரும் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் மற்றும் அன்பு அறிவிப்பாளர் குடும்பத்தினரும் அன்பு நேர குடும்பத்தினரும் அபிராமி அம்மாண்ட அருளோடு என்றும் நிலமா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு நானும் இந்த பாலருடன் நன்றி கொள்கிறேன்.
0: நன்றி சகோதரி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவுருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு
2: உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: அவர் சுபாசினி பத்மநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பாக அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் திருமதி பாக்கியநாதன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி பாக்கியநாதன்.
3: வணக்கம். வணக்கம் பாய் அவர்களே.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நானும் நலமா இருக்கிறேன். உங்களும் நலமா இருக்க, உங்கள் குடும்பம், எங்கள் நேயர் குடும்பங்கள், எல்லா குடும்பங்களும் நலமா இருக்க அம்மா பிரார்த்தித்துக் கொண்டு நானும்
0: அவர் கேட்ட பாடு எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல்
3: நன்றியம்மா.
0: உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையுடைய தருவல் கிடைத்து உங்களுடைய பேரை கூட்டி எல்லாரும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி திருமதி பாக்கியநாதன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் எங்களுடைய புங்கையூர் ராஜா அவர்கள். வணக்கம் புங்கையூர் ராஜா.
4: வணக்கம் ராஜா அண்ணா,
0: நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கிறேன்.
0: நல்லா இருக்கிறோம், நன்றி ராஜா. அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும். உங்கள் குடும்பத்தோடு நான் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பாடலோடு உங்களையும் இணைத்துக் கொள்கின்றேன் சகோதரம்.
4: நன்றி, நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வதனி மோகன் அவர்கள் வாட்ஸ்அப் வைபரூடாக. வணக்கம் வதனி. வதனி மோகன், நலமா இருக்கிறீங்களா?
5: நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் என்றென்றும் அபிராமி அம்மன் அருளோடு நலமாக இருக்க இறைவனையும் வேண்டி அம்மாவையும் வேண்டி எல்லா உறவுகளும் நலமுடனே இருக்க வேணும் என்று
0: நன்றி சகோதரி. நீங்களும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி,
5: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் சகோதரி வதனி மோகன் அவர்கள் இணைந்து கொண்டார். வதனியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
6: வணக்கம் ராஜா. ஜெயந்தி மலா சதாசிவா.
0: வணக்கம் ஜெயந்தி, நலமா இருக்கிறீங்களா?
6: நாங்க நலமா
0: இருக்கிறோம். நல்ல உற்சாகமா இருக்கின்றோம். இந்த ஆறு பேரும் ஜெர்மனில இருந்து வந்திருக்கிறார்கள் இந்த ரெண்டாவது பாட்டுக்கு. ஆறு பேரும் ஜெர்மனி. அகிலா தெய்வபாலன், சுபாசினி பத்மநாதன், திருமதி பாக்கியநாதன், புங்கையூர் ராஜா, வதனி மோகன், ஜெயந்தி மாலா சதாசிவம். இந்த ஆறு பேருக்கும் எதை கேட்டாலும் இல்லை என்று தருகின்ற தாயினுடைய பாடலை தருகின்றோம் சகோதரி.
6: நீங்களின் ராஜானை நிலைமை இருக்கணும் நானும் அபிராமியமா வேண்டிக் கொண்டு எங்கள் குடும்பம், ராஜானின் குடும்பம், எல்லோருக்கும் அம்மாண்ட அருள் கிடைக்க வேண்டி
0: சகோதரி அகிலா தேவபாலன் விரும்பி கேட்ட பாடல் வானொலியில் மலர்கின்றது.

0: இந்த வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் திருமதி வைபருடாக இணைந்திருக்கின்றார் சரஸ்வதி அம்மா அவர்கள். வணக்கம் சரஸ்வதி, நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம், அன்னையினுடைய அருளோடும் நல்ல உற்சாகம் இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று அன்னையும் உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு
1: எல்லோரும் சும்மா இருக்கணும் வேண்டிக் கொண்டு வீட்டுக்கு வா முருகா கேட்போம். எல்லோரும்
0: வீட்டுக்கு வா முருகா. நல்ல நேரத்தில் நீங்கள் இந்த வீட்டுக்கு வா முருகா அந்த பாடலையும் கேட்கிறீர்கள். உங்களுக்கு அந்த பலன் கிடைத்திருக்கின்றது. அந்த அம்மாவனுடைய பலன் உங்களுக்கும் நல்ல பலனாக அமைய வேண்டும் என்று அன்னையையும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் சகோதரி.
1: நன்றி
0: அம்மா, நன்றி நன்றி. அவர் சரஸ்வதி, திருமதி சரஸ்வதி சிவா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் தேவன் அவர்கள். வணக்கம் தேவன்.
2: வணக்கம் ஐயா, மீண்டும் தேவன் கலைக்கிறேன்.
0: நலமா இருக்கிறீங்களா தேவன்?
2: ஓ, நான் நிலவென்று விடுப்பு கண்டோடி என்று கூட காலையும் இணையம் முடிந்தது. இப்போ இணையம் இடைவேள சந்தோஷம் அண்ணா.
0: நன்றி சோரன், நீங்கள் இணைய வேண்டும், அன்னையுடைய பாடலை கேட்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.
2: ஓ, இந்த ஆசை தான். நான் இந்த பாட்டு நானும் அதை இணைஞ்சு கொண்டு கிடைக்கும் கைக்கொண்டு சொல்லி வேண்டிக் கொண்டு நீங்களும்
0: நல்லூர் முருகனுடைய கொடியேற்றத்தில் அவர் வீட்டுக்கு வா முருகா என்ற பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடலோடு உங்களையும் இணைத்துக் கொள்கின்றேன். நன்றி சோரம். அவர் தேவன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். தேவனை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா? குணநாயகி
3: என்ன
0: லேட்டா வாரீங்க?
3: இல்ல இல்ல, நான் அந்த பாட்டு முடிய முதல்ல இருந்து எடுத்தேன். கிடைக்கல. ஆறு பேர் ரெண்டு முடிஞ்சு இந்த இதுல முன்னுக்கு நின்றதா நான் நானாக்கும் எனக்கு முண்டகி அழைப்பு கிடைச்சேன்ட்டு அதுவே வாய்வருக்கு வந்துட்டு. பரவாயில்ல. ஓ, எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நல்லா இருக்கிறோம், உங்களோட நலத்தோடு நானும் நல்லா இருக்கிறேன்.
3: நல்லது. அபிராமி அம்மா, இந்த அருக்கடாச்சம் எல்லா அறிவிப்பாள குடும்பம், நேயர்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைகள் குடும்பம், சகோதரர்கள் குடும்பம், எல்லோருக்கும் அவன் அருக்கராஜன் கிடைக்க வேண்டி வணங்கி நானும் இந்த வீட்டுக்கு வா முருகான் பாடலோட
0: நல்லூர் முருகன் கொடி.
3: ஓ, எல்லாம் பார்த்தங்க, எல்லாம் போட்டிருந்தாங்க கொடியேற்றங்கள். ராத்திரி நேற்று அந்த கலச திருவிழா இது நடந்தது. எனக்கு இவ்வளவு நேரம் தெரியாது, அந்த கொடிச்சீலையை கொண்டே கைலாயுள்ள ரோட்டில் ஒரு முருகன் கோயில வச்சு தேர்ல கொண்டு வர்றது. ஓ, தேர்ல வீதியா கொண்டு வந்து அந்த கொடிச்சீலைய ஏத்தினம். நாங்கள் போய் அங்க இரவு தங்கி கொடியேற்றம் எல்லாம்
0: பார்த்துட்டு அதே நாள்தான் வேலினையினுடைய பெரிய அம்மனுடைய கோவிலும் வேலினை பெருங்குளம் முத்துமாரி அம்மன் சொல்றது. அந்த அம்மனும் குடியேறது ஆடிய மாசம் வந்து ஆறாம் நாத் முருகனும் குடியேற்றம் குடியேற்ற வச்சிருந்து பாதுகாப்பா வச்சிருந்து அவர்கள் அழைத்து கொண்டு வருவார்கள். மங்கள வாத்திய இசையோட கொண்டு அந்தந்த டைமுக்கு எல்லாம் நடக்கும். வேல் தான் அங்க எழுந்தருளி
3: அன்னதான
0: கந்தன், அவர் காவடி கந்தன், கதர்காமன்
3: அப்படி இருக்கு. எல்லாம் நல்ல எனக்கு எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க போனது எனக்கு பெரும் கவலை.
0: நீங்க போயிட்டு பாங்க டாக்டர்.
3: எனக்கு
0: இப்ப கொடுத்து மாத்துறாங்க சகோதரி.
3: ராஜாதி
0: பெரிய அறிஞர்கள் கேட்டீங்களா சொல்லுவார்கள். லோயர்மார் அவன் காசுக்கு வந்து என்ன சொல்லுவா? நீங்க பெரிய அறிஞர்மார்கிட்ட கேட்டீங்களா அவங்க சொல்லுவார்கள். அவர்கள்ட்ட கண்டுபிடிச்சு நீங்கள் படியா செய்யுங்கள். அன்று கூட பிள்ளைகளோட எங்கள் வந்து கலந்து ஆலோசித்து நன்றி வாழ்த்துகள்.
3: நன்றி, வணக்கம்.
0: அந்த பாடல் வருகின்றது இப்பொழுது வானொலியில். வாமுருகன் பாடல்.

0: ஒலித்த பாடலோடு நிலவுக்கு வருகின்றது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அன்னையனுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அருக்கடாட்சியம் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது பக்தி மாலை.
1: மனசையும் உழைக்கிற காசும் நெஞ்சு இல்லை, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சொண்டு போறோம். முக்கியமா வீடையும் விற்க ஓடும், புது வீடு ஒன்று வாங்க ஓடும். ஆறு உங்களை தெரிஞ்சாக்கள் இருக்குமா?
2: கடவுள் கை கொடுத்த மாதிரி இருக்குது கேமா. நான் போறேன் அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் வித்து புது வீடையும் இன்சூரன்ஸும் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ளை அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
1: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்.
2: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
3: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம் இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள். பிசரியா மம்மாமியா GmbH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: நேரம் சரியாக 1 மணி 1 நிமிடம் ஐக்கியராஜ்யத்தில் 12 மணி 1 நிமிடம். இந்த வேளையில் இன்றைய நேர் நிகழ்ச்சியில் பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் அன்பு உறவு திரு ராஜகோபால் அவர்கள். ஜெர்மனியிலிருந்து இன்றைய நேராக பிரதியூடாக கலந்து கொள்கின்றார். ஒரு சில வர்த்தக விளம்பரங்களைத் தொடர்ந்து அவருடைய இன்றைய நேர் நிகழ்ச்சி வானொலியில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை கேட்போம்.
1: மரக்கறியாணி குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
3: 11 13 rue Caille 75 000 de Paris
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Vierge les Gonesse
2: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பண்டிகை

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 1:06 ஐக்கிய ராஜ்யத்தில் 12:06. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். எப்படி அன்பு ஒருவளை நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, திங்கள் புதன்கிழமைகளில் 1:30 வரை நேயர்களுடைய ஆக்கத்தினூடாக வானிலையில் வலம் பெறுகின்றது இன்றைய நேயர். இன்றைய நேயராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் தமிழொலியின் அன்பு நேயர் ராஜகோபால் ஜெர்மனியிலிருந்து. எப்படி இருக்கின்றீர்கள் ராஜகோபால்? நலமாக இருக்கின்றீர்களா? நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுடைய இன்றைய நிகழ்ச்சி வானொலியில் மலர்கின்றது கேட்டு மகளுங்கள். என்ன எழுதியிருக்கின்றார் என்பதனை பார்ப்போம். ராஜகோபால் அவர்கள், டிஆர்டி தமிழொலி கலையக உறவுகள் அனைவருக்கும் எமது மதிய வணக்கங்கள். எப்படி கலையக உறவுகள்? நலமா? நானும் இங்கு நலமாக உள்ளேன். இன்றைய நன்னாளில் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆசைப்பட்டு இக்கடிதத்தை எழுதுகின்றேன். நான் ஏழாலையை பிறப்பிடமாக கொண்டவன். கடந்த தசாப்த காலமாக ஜெர்மனியில் அழகிய மலைகள் பூஞ்சோலைகள் நிறைந்த பிரதேசமான இடத்தில் வாழ்ந்து வருகின்றேன். எனக்கு பிடித்த நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பிடித்த நடிகை சரோஜா தேவி, பிடித்த பாடகர் TM சவுந்தரராஜன், KJ ஜெயசுதாஸ், பாலா போன்றவர்களின் பாடல்களை விரும்பி கேட்பேன். எனது பொழுதுபோக்கு டிஆர்டி தமிழொலி கேட்டல். நல்ல பாடல்களை ரசித்து கேட்பேன். யூடியூப்பில் பிரபல அரசியல்வாதிகளினுடைய உரைகளை ரசித்து கேட்பேன். இன்று நான் 3 முத்தான பாடல்களை கேட்க 5 பாடல்களை எழுதி அனுப்புகின்றேன். தயவு செய்து ஒலிபரப்பும் என எழுதியிருக்கின்றார் மிஸ்டர் ராஜகோபால் அவர்கள். அவர் தெரிவு செய்யும் முதலாவது பாடல் ஆலயமணி திரையில் இருந்து TM சவுந்தரராஜன் பாடிய கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா. இப்பாடல் இலக்கிய ரசனை உள்ள பாடல். பெரிய உவமைகளை பாட்டில் வெளிப்படுத்தியுள்ளார் கவியரசர். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா. இவ்வாறு தூய இலக்கியமான சொல்லோடு உவமைகளை நிறைந்த பாடல் இப்பாடல். என் உள்ளம் கொள்ளை கொண்ட பாடல். இதனால் இப்பாடலை தெரிவு செய்கின்றேன். இப்பாடலை TM சவுந்தரராஜனின் குரல் வளமும், MS விஸ்வநாதன், TR ராமமூர்த்தி அவர்களுடைய இசையும் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பாடலாக எனக்கு அமைந்திருக்கின்றது, நல்லா பிடித்திருக்கின்றது. இதனால் இப்பாடலை முதலாவது பாடல் தெளிவாக கேட்க ஆசைப்படுகின்றேன் என்று எழுதியிருக்கின்றார் ராஜகோபால் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. இதோ ராஜகோபால், நீங்கள் தெரிவு செய்த முதலாவது பாடல் வானொலியில் மலர்கின்றது கேட்டு மகிழுங்கள்.

ஒலித்த பாடலை டி எம் சௌந்தரராஜனோடு எல்லாரும் ஈஸ்வரையும் இணைந்து பாடியிருந்தார். இந்த பாடல் முதலாவது பாடல் தெளிவாக ராஜகோபால் அவர்கள் தெரிவு செய்திருந்தார். அன்பரவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக்கொண்டிருப்பது இன்றைய நேரம் அன்பரவுகளை. இன்றைய நிகழ்ச்சியில் அதாவது திங்கள் புதன்கிழமைகளில் நீங்கள் உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப பாடல்களை தெரிவு செய்து எங்களுக்கு வாட்ஸ்அப் ஊடாகவோ அல்லது வைபர் ஊடாகவோ அல்லது மின்னஞ்சல் ஊடாகவோ எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தெரிவுகள் வானொலியில் வலம் பெறும். அந்த ஒருவர்களை எந்த பாடல்களை தெரிவு செய்யுங்கள், அந்த பாடல்களை நீங்கள் விரும்புவதற்கான காரணத்தையும் எழுதி உங்களை பற்றிய அறிமுகத்தோடு எங்களுக்கு எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நாங்கள் ஒளிபரப்ப காத்திருக்கின்றோம். அன்புறவுகளே, இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஜெர்மனியில் வசிக்கும் எங்கள் டிஆர்டி தமிழொலியின் அன்பு நேர் ராஜகோபால்.

இசையும் பாடல் வரியும் தவிக்கும் உள்ளத்தை குளிர வைக்கின்றது. இதனால் இப்பாடலை நான் இரண்டாவது பாடலாக தெரிவு செய்திருக்கின்றேன் என்று எழுதியிருக்கின்றார் ராஜகோபால் அவர்கள். அருமையான பாடல் இதோ இவர் உங்களுக்காக வருகின்றது. உயிருள்ளவரை யூசாத்திரையிலிருந்து.

ராஜேந்திரனுடைய அழகான கவிதை வரியில் வந்த பாடல் ராஜகோபாலுடைய மனதுக்கு பசுமையான நினைவுகளை அவருக்காக நினைத்து அவர் இந்த பாடலை தெரிவித்திருப்பார் என்பதை

நாங்கள் நம்புகின்றோம். அன்பு உறவுகளே, நீங்கள் போல ராஜகோபால் போல் நீங்களும் அன்று பாடல்களை தெரிவு செய்து எங்களுக்கு எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக உங்களுக்கான பாடல் தெரிவுகளும் உங்கள் இல்லம் தேடி வரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு உறவுகளே. சரி, அவர் தெரிவி செய்திருக்கின்றார் மிஸ்டர் ராஜகோபால் அவர்கள் இன்றைய நேர் நிகழ்ச்சியில் கலந்த சிறப்பீட்ட அடுத்த பாடலும் சுமா பாலசுப்ரமணியத்தின் குரல் பிக்சர் என்கின்ற பாடல். ராஜகோபால் தெரிவு செய்யும் மூன்றாவது பாடல் எஸ் பி பாலா பாடிய வானுயர்ந்த சோலையிலே நான் இருந்து பாடுகின்றேன் என்ற இதே கோவிலில் வெளிவந்த பாடல். இப்பாடல் வரிகளும் பாடிய பாலாவின் குரல் இனிமைக்கும் என் உடம்புக்கு ஒத்தனம் கொடுக்கும் பாடலாக அமைந்திருக்கின்றது. இதனால் இப்பாடலையும் நான் ஒரு முறை கேட்க ஆசைப்பட்டு இன்றைய நிகழ்ச்சியில் எழுதியிருக்கின்றேன். தயவு செய்து காலத்தால் அழியாத காவிய பாடல், மனதுக்கு மருந்தாக இருக்கின்ற பாடல், இதனால் இப்பாடலையும் எனக்காக ஒருமுறை ஒளிபரப்புங்கள் என்று தெரிவு செய்திருக்கின்றார் ராஜகோபால் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. இதோ உங்களுக்கான பாடல், நீங்கள் தெரிவு செய்த மூன்றாவது பாடல். உங்கள் உள்ளத்தை குளிர வைக்க இப்பொழுது ஜெர்மன் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இதோ ராஜகோபால் நீங்கள் தெரிவு செய்த மூன்றாவது பாடல். பேக்ரவுண்டு பின்னணி ஜானகி அம்மா.

0: பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நேர். இன்றைய நேர் நிகழ்ச்சியில் இன்று பிரதியுடாக கலந்து கொண்டு சிறப்பேற்றுவார் ஜெர்மனியில் வசிக்கும் எனது அன்பு நேயர் ராஜகோபால் அவர்கள். ராஜகோபால் அவர்களுக்கு நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அன்பவர்களை அன்பு பாடல்களை எழுதி அதற்கு அந்த பாடலை நீங்கள் விரும்புவதற்கான காரணத்தையும் எழுதி உங்களை பற்றிய அறிமுகத்தோடு எங்களுக்கு எழுதி அனுப்பி வைத்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் ஃபைபர் அல்லது எங்களுடைய மின் அஞ்சலுக்கு நீங்கள் எழுதி அனுப்பி வைத்தால் அல்லது நீங்கள் அம்பாள் ஸ்டோர்ஸ் பரிசுலா செப்பல்கள் கொடுக்கலாம் அல்லது நிஷான் நிறுவனத்தில் நீங்கள் கொடுக்கலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, கொடுத்தால் வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தெரிவுகள் வானொலியில் திங்களும் புதனும் வானொலியில் வலம் வரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, மதிய பிரதான செய்திக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றது இன்றைய நேயர். நேரம் சரியாக 1:28 ஐக்கிய ராஜ்யத்தில் 12:28 மதிய பிரதான செய்திகள் தொடர்கின்றது.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டி நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
3: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரத்தறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
4: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
5: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியன்றா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்காலோட்டு பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
6: அங்கும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapalil
7: 11 13 Rocaille 75 000 Paris
6: VT Superstore Gala Gones Sassadil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
6: நேரடியாக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி Paris Lachapalil தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01:40 55 07 18 சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01:39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். விஜிஎஸ் ஜிஎம்பிஎச் சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரெட் ஸ்ட்ராஸ் 3098 குவைனிட்ஸ் சுவிஸ் குவைனிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறுபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பி.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷ்டா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனிசத்துறை சந்திரகாந்தன் உட்பட நால்வருக்கு எதிராக பொடுநறுவை மேல்நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தற்காரர் என்று கூறப்படும் சிரான் பாசிக்கை 90 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மார்ச் மாதம் துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட அவர் 14ஆம் தேதி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்கழகத்தின் விமானிய பிரிவு அதிகாரிகளால் கட்டுநாயக்கா விமானியத்தில் அவர் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். விசாரணையின் போது துபாயில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியில் இருந்தபோது துபாய் போலீசாரால் தான் சோதனையிடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். துபாய் நாட்டின் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்த நேரத்தில் இது நடந்ததாக அவர் விசாரணையின் போது தெரிவித்தார். மேலும் நாட்டில் உள்ள காவல்துறையினர் தனது கைபேசியை சோதனையிட்ட போது துபாய் நாட்டின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் குறித்த காணொலிகளை கண்டறிந்ததை தொடர்ந்து தான் கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இலங்கைக்கு நாடு கடத்தப்படும் வரை துபாய் காவல்துறை அதிகாரிகள் தனது ஈரானிய தொடர்புகள் குறித்து தினமும் தன்னிடம் விசாரித்ததாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள அதிகாரிகள் இலங்கைக்கு விமான பயணச்சீட்டை வாங்குமாறு தன்னிடம் கூறி பின்னர் தன்னை இலங்கைக்கு நாடு கடத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக இலங்கை காவல்துறை பெற்றிருந்த சிவப்பு அறிவிப்பும் திரும்ப பெறப்பட்ட நிலையில் இலங்கை போலீசார் மீண்டும் ஒரு சிவப்பு அறிவிப்பை பெற தயாராகி கொண்டிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் 2018 ஜூன் 2 அன்று சட்டப்படி இலங்கையை விட்டு துபாய்க்கு சென்றிருந்தார். அங்கு அவர் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்ததோடு நாட்டில் 2 பெரிய அளவிலான வணிகங்களையும் நடத்தி வந்தார். குற்றவியல் புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் நடத்தப்பட்ட ஆரம்ப கட்ட விசாரணைக்கு பிறகு சந்த நபர் மேலதிக விசாரணைக்காக மத்திய குற்றவியல் புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டார். சந்த நபர் மீதான மேலதிக விசாரணைகள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை தலைவர் ரன்மல் கொடித்துவக்கு மற்றும் சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கமல் அரியவன்ஸ் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் நடைபெற்று வருகிறது. கொழும்பு கோட்டையில் உள்ள தனியார் நாணயம் மாற்று நிறுவனம் ஒன்று சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு பணப்பரிமாற்றம் செய்த சம்பவம் தொடர்பில் 4 தனியார் வர்த்தக வங்கிகளின் 4 முகாமையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கைக்கு எந்தொரு பொருட்களையும் இறக்குமதி செய்யாமல் அந்த நிறுவனம் ஒன்று சுமார் 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பரிமாற்றம் செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் காவல்துறை நிதி குற்றப்பிரிவு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இலவச பாட புத்தகங்கள் காணாமல் போனமை தொடர்பில் விசாரணைகளுக்காக விசாரணை குழு ஒன்றை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனிவரட்ன தெரிவிக்கிறார்.
1: பாடப்புத்தகங்கள் போக்குவரத்துக்காக கையளிக்கப்பட்டதன் பின்னர் முதலாவது சந்தேக நபரினால் அவை அளவு பகுதியில் உள்ள ஒரு இடத்துக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதுடன் அதன் உரிமையாளர் குறித்த பாடப்புத்தகங்களை நாடமல பகுதியில் நிலையம் ஒன்றுக்கு விற்பனை செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து வத்தளை பகுதிக்கு குறித்த பாடப்புத்தகங்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த மே மாதம் 24 திகதி கல்வி திணைக்களத்தினால் குறித்த பாட புத்தகங்கள் கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு விநியோகிப்பதற்காக கையளிக்கப்பட்டுள்ளன. 800,000+ அதிக பெறுமதியான தரம் ஒன்றின் 3 தவணைக்கான தமிழ் மொழி செயல் நூல்கள் பாடப்புத்தகங்களே போக்குவரத்துக்காக கையளிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 25 திகதி வரை விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது இது தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து திணைக்கள விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த திணைக்கள விசாரணை குழு நிறுவனம் தொடர்பான விசாரணையை மேற்கொள்கின்றது. அதே போன்று இது ஒரு 3 தரப்பு என்பதால் குறித்த தரப்பு தனியார் நிறுவனம் தொடர்பில் போலீசார் ஊடாக விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறான விடயத்தை எடுக்க வேண்டிய முறையான நடவடிக்கை தற்போது எடுக்கப்பட்டுள்ளது என நாம் கருதுகின்றோம். முறையான சட்ட நடவடிக்கைகளின் பலன்களை எதிர்பார்க்க முடியும்.
0: தொடர்ந்து பண்டார் நாயக்கா சர்வதேச பயணிகள் விமானியத்தின் 2 பயணிகள் முனையத்தின் நிர்மாண பணிகளை விரைவுபடுத்த ஜப்பான் இணக்கம் தெரிவித்துள்ளது.
2: ஜேகா திட்டத்தின் சிரேஷ்ட பிரதி தலைவர் ஹாரா சோஹை, ஜேகா திட்டத்தின் வதிவிட பிரதிநிதி ஒன்சோ ஜிகுட் உள்ளிட்ட குழுவினர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். இதற்கமைய பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் 2 முனையத்தின் நிர்மாண பணிகளை இந்த ஆண்டின் நவம்பர் மாதத்திற்கு முன்னர் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த திட்டத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக ஜப்பான் அரசாங்கத்துடன் ஜனாதிபதி நடத்திய பேச்சுவார்த்தைகளின் பிரதிபலனாக மீண்டும் இந்த திட்டத்தை ஆரம்பிக்க ஜப்பான் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருடன் இலங்கையில் உள்ள ஜப்பானிய தூதுவர் ஜெய்கா திட்டத்தின் பிரதிநிதிகள் என பல சுற்று பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்திருந்தனர். குறித்த திட்டத்திற்கு தேவையான மேலதிக கடன் வசதிகளை வழங்குவதற்கு எட்டப்பட்ட தீர்மானத்திற்கமைய அதற்கான நடவடிக்கைகளும் தற்போது நிறைவடைந்துள்ளன.
0: வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சுயின விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். யாழ் கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சபை முன்பாக இந்த கவனிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. வடக்கு மாகாண பிரதம செயலர் தலைமையில் கடந்த ஜூலை மாதம் 7 தேதி இடம்பெற்ற துறைசார் மீளவு கூட்டத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை தரக்குறைவாக பேசியமைக்கு எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த விடயம் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் நீதிமன்ற சட்ட நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தெரிவித்தார்கள். மேலும் வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகர்களின் இந்த போராட்டத்துக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் மற்றும் வடக்கு மாகாண தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் ஆகியன ஆதரவு வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் குண்டுவெடிப்புகள் தொடர்பான 3 சிறப்பு நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற வழக்கில் பாதுகாப்பு தரப்பின் சாட்சிய விசாரணை இன்று முதல் நடைபெறுகிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான பாதுகாப்பு தரப்பின் வாய்மொழி வாதங்கள் 13 தேதி அழைக்கப்பட்டன. இதன்போது அரசியலமைப்பின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உரிமையுள்ள அனைத்து உரிமைகளும் விளக்கப்படுத்தப்பட்டது. வழக்கு அறிக்கையின்படி குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சிலர் குற்றவாளி கூண்டிலிருந்து வாக்குமூலம் அளிக்க முடிவு செய்துள்ளார்கள். மேலும் அவர்கள் சார்பாக மற்ற சாட்சிகளும் அழைக்கப்பட இருக்கிறார்கள். குற்றம் சாட்டப்பட்ட மற்ற குழுவினர் குற்றவாளி கூண்டிலிருந்து வாக்குமூலம் அளிக்க தயாராகி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் சார்பாக வேறு சாட்சிகள் அழைக்கப்பட மாட்டார்கள் என்று நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஊரிலும் அறநெறி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் போது சிறைச்சாலைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கிறார். இந்து சமய அறநெறி மாணவர்களுக்கான தேசிய ஆக்கத்திறன் விருது வழங்கும் விழா நேற்று வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். பிள்ளைகள் நல்ல ஒழுக்கமும் மனிதநேயம் கொண்டவர்களாக உருவாக அறநெறி பாடசாலைகளின் பங்களிப்பு அளப்பெரியது. ஒரு மனிதன் சமூகத்தில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரஜையாக வளர்வதற்கு அறநெறி கல்வி இன்றியமையாதது. எனவே பிள்ளைகளை அறநெறி பாடசாலைகளுக்கு அனுப்புவது பெற்றோரின் தலையாய கடமையாகும். எந்தவித பெரிய கொடுப்பனவுமின்றி பல்வேறு பணிசுமைகளுக்கு மத்தியிலும் சமய கல்வியை போதிக்கும் அறநெறி ஆசிரியர்கள் வெறும் ஆசிரியர்கள் அல்ல, அவர்கள் சமூகத்தை செதுக்கும் சிற்பிகள். அவர்கள் கட்டாயம் பாராட்டப்பட வேண்டியவர்கள். நமது சமயத்தின் தொன்மையையும் உண்மை தன்மையையும் அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்ல அறநெறி கல்வியை வலுப்படுத்த வேண்டும். மேலும் இந்து மக்களை சரியாக வழிநடத்தக்கூடிய நேர்மையான தலைமைத்துவம் உருவாவது காலத்தின் கட்டாயம். முழு இலங்கையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு தலைமைப்பீடம் உருவாக வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாம் அனைவரும் ஒற்றுமையாக பயணித்தால் மட்டுமே எமது மதத்தின் தொன்மையை பாதுகாக்க முடியும். தவறினால் எமது அடையாளங்கள் மறைந்துவிடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். வடமாகாணத்துக்கு சேவையாற்றும் முக்கிய மூன்றாம் நிலை பராமரிப்பு வைத்தியசாலைகளில் ஒன்றான வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலை இல்லமும் தீவிர மயக்கவியல் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பற்றாக்குறை தொடர்பில் சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் கவலை வெளியிட்டிருப்பதோடு இதற்கு உடனடியாக நிலையான தீர்வை வழங்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். கடந்த 3 மாதங்களாக இந்த வைத்தியசாலை ஒரே மயக்கவியல் நிபுணருடன் மட்டுமே இயங்கி வருவதாக சுகாதார துறை சார்ந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். குறித்த ஒரே நிபுணத்துவ மருத்துவரை அவசர மற்றும் விபத்து சிகிச்சை அறுவை கூடங்கள், பல துறைகளின் வழக்கமான அறுவை கூடங்கள், எலும்பியல் அறுவை கூடம், தீவிர சிகிச்சை பிரிவு சேவைகள், முதன்மை உள்ளிட்ட இதய கதிராட்டம் மற்றும் பிற சிகிச்சை முறைகளுக்கான மயக்கவியல் ஆதரவு ஆகிய அனைத்தையும் கவனிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இதன் விளைவாக வழக்கமான அறுவை சிகிச்சை சேவைகள் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதோடு பல இடங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள், வேதனை தணிப்பு சிகிச்சைகள் மற்றும் அவசர காயங்களுக்கான அறுவை சிகிச்சைகள் ஒத்திவைக்கப்படுகின்றன. காது, மூக்கு, தொண்டை, வாய் மற்றும் முக சீரமைப்பு, மகப்பேறு மற்றும் பெண் நோயியல், எலும்பியல் மற்றும் சிறுநீரக மண்டல சிகிச்சைகளுக்கான காத்திருப்பு காலம் அதிகரித்துள்ளது. அவசர நிலைகளில் நோயாளிகள் யாழ்ப்பாணம் அல்லது அன்றாதபுரம் போதனா வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதேவேளை வைத்தியசாலையில் ஒரே அறுவை சிகிச்சை நிபுணரை, விபத்து சேவை, அவசரம் மற்றும் வழக்கமான அறுவை கூடங்கள், வார்ட் பராமரிப்பு மற்றும் அழைப்பு பணி ஆகிய பொறுப்புகளை கவனித்து வருவதால் அறுவை சிகிச்சை பராமரிப்புகளில் கடும் தாமதம் நிலவுவதாக குறிப்பிடப்படுகிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டும் தற்காலிக ஏற்பாடுகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையை நம்பியிருக்கும் மக்களின் நலன் கருதியிலும் மயக்கவியல் நிபுணர் பற்றாக்குறைக்கு உடனடி மற்றும் நிலையான தீர்வை வழங்குமாறு பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட சுகாதார அதிகாரிகளிடம் அவசரமாக கோரிக்கை விடுக்கிறார்கள். யாழ்ப்பாணம் செம்மணியில் தமிழ் மக்கள் மீது முன்னெடுக்கப்பட்ட மிலேச்சத்தனமான மனித படுகொலைக்கு நீதி கோரியும் சர்வதேச விசாரணை ஒன்றின் ஊடாகவே இதற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினை வலியுறுத்தும் முகமாகவும் தாயக செயலணியின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நீதி நூலம் 2 நீதி கோரும் தொடர் போராட்டத்தின் இறுதி நாளான இன்று மக்களின் பேர் ஆதரவுடன் எழுச்சியாக அந்த நிகழ்வு இடம்பெற்று வருகிறது. கடந்த 14ஆம் தேதி மாலை செம்மணி மனித புதகுழி அகலும் இடத்துக்கு முன்பாக உணர்வுபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இரவு பகலாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் மதகுருமார்கள், அரசியல் பிரமுகர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், தாயக செயலணி செயற்பாட்டாளர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினர், பொதுமக்கள், சிவில் சமூக பிரதிகள் என்று அனைவரின் பாரபட்சமின்றிய ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டம் இன்றுடன் நிறைவு பெற்றுள்ளது. இன்றைய போராட்டத்தின் போது எதிர்வரும் மாதம் இடம்பெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தில் இலங்கை தொடர்பில் ஒரு இறுக்கமான தீர்மானம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மகஜரொன்றும் ஏற்பாட்டாளர்களால் யாழ்ப்பாண ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் காரியாலயத்தில் கையளிக்கப்படுகிறது. எனவே போராட்டத்தில் அனைத்து தரப்பினரும் பெருவாரியாக கலந்து எமது மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கேட்கும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவினை வழங்கி தமிழ் மக்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை உறுதியான தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கான நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று தாயக செயலணியினரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். பச்சிலப்பள்ளி பிரேசபைக்குட்பட்ட பழைப்பகுதியில் அமைந்துள்ள அரச காப்பக இல்லத்தில் எந்தவித அனுமதியுமின்றி சட்டவிரோத கட்டுமானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இது தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் ஒன்றை அல்லது வெடிபொருட்களை உற்பத்தி செய்யும் கூடத்தை உருவாக்கும் திட்டமா என்ற பலத்த சந்தேகம் தங்களுக்கு எழுந்துள்ளதாக கண்டங்களுக்கு இடையான மனித உரிமைகள் ஆணையம் அரசு சாராத அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கோரி இலங்கையின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு எழுத்து மூல ஆவணங்களும் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே கண்டங்களுக்கு இடையான மனித உரிமைகள் ஆணையத்தின் அரசு சாரா அமைப்பு நிறைவேற்று பணிப்பாளர் சங்கித் டயசுகர இதனை தெரிவித்தார். பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட பளைப்பகுதியில் அமைந்துள்ள அரச காப்பகத்துக்கு சொந்தமான சுமார் 49 ஏக்கர் நிலப்பரப்பு சட்டவிரோதமான முறையில் துப்புரவு செய்யப்பட்டு மத்திய அரசோ அல்லது உள்ளூராட்சி அமைப்புகளோ அறியாமல் எந்தவித அனுமதி பத்திரங்களும் இன்றி 3 மாடி கொங்கிரீட் கட்டிடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. அங்கு தினமும் 100 முதல் 150 வரையிலான நபர்கள் பணிக்கு செல்லுகிறார்கள். இந்த திட்டத்தின் பின்னணியில் அரச உயர்மட்டத்தைச் சேர்ந்த சிலர் உள்ளதாகவும் இது ஒரு வெளிநாட்டு உதவி திட்டமாக ஒருங்கிணைக்கப்படுவதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. எந்தவித சூழலியல் அல்லது பிரசபையின் கட்டிட அனுமதியுமின்றி இவ்வளவு பெரிய கட்டுமானங்கள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றன என்பது தீவிர சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் காடழிப்பில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு எதிராக வனவள திணைக்கள அதிகாரிகளினால் நீதிமன்றில் 7 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள போதிலும் நிலைமையை ஆராய்வதற்கு போலீசாரோ அல்லது ஏனைய வனத்துறை அதிகாரிகளோ அச்சத்தின் காரணமாக முன்வருவதில்லை. மேலும் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக துணிச்சலுடன் சட்ட நடவடிக்கை எடுக்க வனத்துறை அலுவலர் மற்றும் அவரது மனைவிக்கும் சில குழுக்களினால் கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. இதனால் அவர்கள் நீதிமன்ற தமிழை நாட்களுக்கு அச்சத்துடன் வந்து செல்லும் நிலை உருவாகியிருப்பதோடு விடுமுறை எடுத்து ஒளிந்து வாழும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். எனவே அவர்களின் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் அவர்களை உடனடியாக குருநாகல் பகுதிக்கு இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அத்துடன் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த சம்பவம் தொடர்பில் விவகாரங்களை மேற்கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சேனவரட்ன மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபல்லா ஆகியோருக்கு தனிப்பட்ட கடிதங்கள் மூலம் தகவல்களும் கையளிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த விவகாரம் குறித்து பாதுகாப்பு அமைச்சு உடனடியாக விரிவான விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் ராணுவ வீரருக்கு ராணுவத்தினரால் 1.5 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்ட வீடு அந்த ராணுவ வீரரின் குடும்பத்தினருக்கு உத்தியோகமாக கையளிக்கப்பட்டுள்ளது. புத்தூர் பகுதியைச் சேர்ந்த லான்ஸ் கோப்ரல் எம் ஆர் ராஜா என்ற ராணுவ வீரருக்கு ராணுவத்தினரின் சேவா வனிதா திட்டத்தின் ஊடாக 1.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியில் புதிதாக வீடொன்றினை அமைத்துக் கொடுப்பதற்கான அடிக்கல்லினை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி நாட்டி வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வீட்டின் கட்டுமான பணிகள் நடைபெற்று அவை நிறைவடைந்த நிலையில் நேற்று அந்த வீட்டினை யாழ்ப்பாணம் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜரல் ரட்நாயகாவினால் ராணுவ வீரரின் குடும்பத்தினரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் அளவில் நிறைவேற்றப்படும். குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் உயர்நீதிமன்றத்தில் சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தலாம் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்திருக்கிறார். நீதித்துறையை மறுசீரமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன் ஒரு கட்டமாகவே நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைவாகவே அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் மற்றும் நீதிமன்ற திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த 2 சட்டமூலங்களும் நாளை பாராளுமன்றத்தில் முதலாம் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்படும். இந்த 2 சட்டமூலங்கள் தொடர்பில் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் தரப்பினர் உயர்நீதிமன்றத்தை நாடி இந்த 2 சட்டமூலங்களையும் சவாலுக்கு உட்படுத்தலாம். நீதிமன்றம் விடுக்கும் அறிவுறுத்தலுக்கு அமைவாக அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் நிறைவேற்றப்படும். சட்டமூலத்தை நிறைவேற்ற 3/2 பெரும்பான்மை அவசியமா அல்லது எளிய பெரும்பான்மை அவசியமா அல்லது பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமா என்பதை உயர்நீதிமன்றமே தீர்மானிக்கும். அரசியல்வாதிகளால் அதனை ஒருபோதும் தீர்மானிக்க முடியாது. நாட்டின் நீதித்துறை மீதும் ஜனநாயகம் மீதும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர் உறுப்பினர்கள் அக்கறை கொண்டுள்ளது ஆச்சரியத்துக்குரியது. உண்மையில் இவர்கள் மக்களுக்காக போராடவில்லை, தாம் எதிர்காலத்தில் சிறை செல்வதை ஏதாவது ஒரு வழியில் தடுப்பதற்காகவே அவர்கள் போராடி வருகிறார்கள். 22வது திருத்தம் தொடர்பில் எதிர்கட்சியினர் தான் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளார்கள், நீதித்துறைக்கு அச்சுறுத்தல் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அச்சுறுத்தல் எவ்வாறானது என்பதை அவர்கள் குறிப்பிடுவதில்லை. நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதன் தாக்கம் அரசாங்கத்துக்கு எதிராகவே அமையும் என்பதை நாங்களும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். கடந்த கால அரசாங்கங்கள் அவ்வாறே செயற்பட்டன. ஆகவே நீதித்துறையின் சுயாதீனத்தை ஒருபோதும் கேள்விக்குட்படுத்த நாங்கள் முன்வரப்போவதில்லை. கடந்த கால அரசாங்கங்கள் அவ்வாறே செயற்பட்டன. நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் தான் அரசாங்கம் செயற்படுகிறது. நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டிருக்கிறார். தனிக்கட்சி ஆட்சி முறைமையை அமல்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறது. எதிர்காலம் தொடர்பில் பாரிய அச்சங்கள் காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரி ஜெயசேகர தெரிவிக்கிறார். நீதிபதிகளின் பதவி காலத்தை நீடிக்கும் தீர்மானத்தில் அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக செயற்படுகிறது. தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை புறக்கணித்து விட்டு அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை வர்த்தமானியில் வெளியிட்டு அரசாங்கம் தனது சர்வாதிகாரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டதன் பின்னரே ஜனாதிபதி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். ஜனாதிபதி குறிப்பிட்ட விடயங்கள் நடைமுறைக்கு சாத்தியமற்றதாகவே காணப்படுகிறது. தனிக்கட்சி ஆட்சி முறைமையை அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறது. எதிர்காலம் தொடர்பில் பாரிய அச்சம் எமக்கு காணப்படுகிறது. ஜனாதிபதி உளவியல் ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளாரா என்ற கேள்வியும் வருகிறது. அரசு அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு ஏற்ப செயற்படாவிடின் தமது கட்சியின் உறுப்பினர்களை கிராம சேவர்களாகவும் பிரசபை செயலாளர்களாகவும் நியமிப்பதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. ஜனநாயக நாட்டில் தனிக்கட்சி முறைமை ஆட்சிக்கு வந்தால் அது மறைமுக சர்வாதிகாரத்தை தான் உருவாக்கும். நீதிபதிகளின் பதவி காலத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தின் பின்னணியில் அரசாங்கத்தின் அரசியல் நோக்கம் மற்றும் தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் உள்ளது. நீதிபதிகளின் பதவி காலத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை ஊழல்வாதிகளும் குற்றவாளிகளும் தான் விமர்சிக்கிறார்கள் என்று அரசாங்கம் குறிப்பிடுகிறது. அவ்வாறாயின் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பொதுநலவாய அமைப்பும் ஊழல் மிக்கதா? அவர்களும் இதனை விமர்சித்திருக்கிறார்கள். படுகொலையாளிகளாக அங்கும் யாராவது இருக்கிறார்களா? ஆகவே அரசாங்கத்தின் சர்வாதிகார செயற்பாட்டுக்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் விடுத்திருக்கிறார். திருத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி அல்லது வட் கொடுப்பனவு படிவமானது அக்டோபர் 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக அமல்படுத்தப்படும் என்று உள்நாட்டு இறவரி திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் குறிக்கப்பட்ட விவரக்குறிப்புகளுக்கு அமைவாக தங்களது கணக்கியல் மற்றும் கொடுப்பனவு அமைப்புகளை தயாரித்துக் கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. விசேட வர்த்தமானி அறிவித்தலை உள்நாட்டு இறவரி திணைக்களம் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த கொடுப்பனவு படிவத்தை ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் வர்த்தக சமூகம் மற்றும் வரி செலுத்துவோர் தங்களது அமைப்புகளை தயார் செய்து கொள்வதற்காக அவகாசம் வழங்கும் நோக்கிலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் வரி வசூலிப்பு முறைமையை சீரமைக்கவும் வரி வலையமைப்பின் வெளிப்படைத்தன்மையை உயர்த்தவும் கடந்த மார்ச் 27ஆம் தேதி இந்த புதிய கொடுப்பனவு வடிவம் பிரகடனப்படுத்தப்பட்டது. இருந்தாலும் இதற்காக நிறுவன மட்டத்தில் மென்பொருள் அமைப்புகளை புதுப்பிக்க வேண்டியுள்ளதாக வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்திருந்ததாக உள்நாட்டு இறவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அந்த கோரிக்கைகளை பரிசீலித்து எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் குறிக்கப்பட்ட விவரக்குறிப்புகளுக்கு அமைவாக தங்களது கணக்கியல் மற்றும் கொடுப்பனவு அமைப்புகளை தயாரித்துக் கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போலி கொடுப்பனவு பயன்பாட்டை தடுப்பது, பரிவர்த்தனைகளை உடனுக்குடன் கண்காணிக்கும் திறன் மற்றும் வரி கசிவை குறைப்பதே இதன் நோக்கம் என்று உள்நாட்டு இறவரி திணைக்களம் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ சலுகை வர்த்தக வசதியை பெறுவதற்கான புதிய விண்ணப்பத்தை மீளாய்வு செய்வதற்காக அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு அமைச்சு ஆகியன இணை தலைமைகளாக கொண்டு இந்த உபக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சலுகையை பெறுவதற்கு மனித உரிமைகள், தொழிலாளர் தரநிலைகள், சுற்றாடல் காலநிலை பாதுகாப்பு மற்றும் நல்லாட்சி ஆகிய நான்கு முக்கிய வகைகளின் கீழ் 27 சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு இலங்கை இணங்க வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் அடுத்த சுழற்சிக்காக மேலும் 5 மேலதிக உடன்படிக்கைகள் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருட்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் தனி உடன்படிக்கை, மனோவசிய பொருட்கள் மீதான உடன்படிக்கை, போதைப் பொருள் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான உடன்படிக்கை, ஊழலுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் உடன்படிக்கை மற்றும் எல்லை தாண்டிய குற்றங்களுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் உடன்படிக்கை என்பது அவையாகும். தற்போதைய திட்டம் 2026 ஆண்டு டிசம்பர் 31 தேதியுடன் முடிவடைவதால் இலங்கை எதிர்வரும் டிசம்பர் மாதத்துக்குள் இதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையானது தகுதியுள்ள வளர நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றிய சந்தைக்கு முன்னுரிமையுடன் கூடிய பிரவேசத்தை வழங்குகின்ற போதிலும் சர்வதேச உடன்படிக்கைகளை தொடர்ந்து திறம்பட நடைமுறைப்படுத்துவதிலே அந்த சலுகையின் தொடர்ச்சி தங்கியிருக்கிறது. இந்த வருட இறுதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும் நிலையில் சர்வதேச விதிமுறைகளை இலங்கை பூர்த்தி செய்கிறதா என்பதை ஆய்வு செய்யவே வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்காவினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைவாக இந்த உபகுழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் மேலும் 8 அமைச்சர்களின் பிரதிகள் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் யுத்த நிலைமை முடிவுக்கு வந்தவுடன் தற்போது நடைமுறையில் உள்ள தற்காலிக வரி கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று வெளிவகாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகர தெரிவித்திருக்கிறார். இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கமான சிலோன் ஆட்டோமொபைல் இறக்குமதியாளர்கள் சங்கம் ஏற்பாடு செய்த வாகன பேரணி 2026 வாகன கண்காட்சி பேரணி கொழும்பு துறைமுக நகர் வளாகத்தில் நேற்று ஆரம்பமானது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், சமூகத்தில் பொறுப்புணர்வு மிக்க வாகன பயன்பாட்டு கலாச்சாரத்தையும் சுய கட்டுப்பாட்டுடன் கூடிய வாகனம் செலுத்தும் பழக்கத்தையும் உருவாக்குவதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என்று தெரிவித்தார். வெறுமனே சட்டங்களையும் விதிமுறைகளையும் பின்பற்றுவதுடன் மட்டுப்படாமல் பரஸ்பர மரியாதையுடன் வீதிகளை பயன்படுத்தும் கலாச்சாரத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கும் இந்த நிகழ்வு முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த வாகன பேரணியின் மூலம் வாகனத்துறையில் அறிமுகமாகி வரும் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய போக்குகளை பொதுமக்கள் நேரடியாக காணும் வாய்ப்பை பெறுகிறார். நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வலுப்பெற்று வருவதை அடுத்து வாகன இறக்குமதி மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் ஒவ்வொரு குடிமகனும் வாகனத்தை பயன்படுத்தக்கூடிய சாதகமான சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்கிறது. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் யுத்த நிலைமை முடிவுக்கு வந்தவுடன் தற்போது நடைமுறையில் உள்ள தற்காலிக வரி கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை சிறிய ரக வாகனங்கள் முதல் அதிநவீன சொகுசு மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட மோட்டார் வாகனங்கள் வரை பல்வேறு வகையான வாகனங்கள் பங்கேற்ற வாகன பேரணி 2026 கொழும்பு துறைமுக நகர வளாகத்தில் இருந்து ஆரம்பமாகி ஓட்டர் எச் வரை பயணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தேவைகளுக்கும் நாட்டை விட்டு வெளியேறும் வைத்தியர்களின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்ப போட்டி பரீட்சைகள் மூலம் புதிதாக இணைக்கப்படும் வைத்திய நிபுணர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியிருப்பதோடு வைத்திய நிபுணர்களை உருவாக்குவதில்லவும் தனி உரிமையை மாற்றுவதற்கு ஜனாதிபதி உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று வைத்திய மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவிக்கிறார். அரசு வைத்தியசாலைகளில் பணிபுரியும் நிபுணத்துவ வைத்தியர்களுக்கான வருடாந்த இடமாற்ற இறுதிப்பட்டியலை சுகாதார அமைச்சு வெளியிட தவறியுள்ளமையால் நிபுணத்துவ வைத்தியர்கள் கடுமையான கஷ்டங்களை எதிர்கொண்டுள்ளார்கள். வெளிப்புற தலையீடுகள் இன்றி டிஜிட்டல் முறையில் தானாகவே இந்த இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்த வழியிருந்தும் பல்வேறு தரப்பினரின் செல்வாக்கால் இது நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் தேவைகளுக்கும் நாட்டை விட்டு வெளியேறும் வைத்தியர்களின் எண்ணிக்கைகளுக்கும் ஏற்பட்டு போட்டி பரீட்சைகள் மூலம் புதிதாக இணைக்கப்படும் வைத்திய நிபுணர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியிருப்பதோடு வைத்திய நிபுணர்களை உருவாக்குவதில்லவும் தனி உரிமையை மாற்றுவதற்கு ஜனாபதி உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். இதற்கிடையில் நாட்டிலும் எல்னினோ தீவிர காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள கடுமையான வெப்பநிலை அதிகரிப்பானது உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் ஆரோக்கியத்திலும் செயல்திறனிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு போதுமான காற்றோட்டமோ மின் விசிறி வசதியோ இல்லாத பரீட்சை மண்டபங்களில் மாணவர்களுக்கு அதிகளவு வேர்த்தல், தலைச்சுற்றல், மயக்கம், வாந்தி, தலைவலி, தசைப்பிடிப்பு மற்றும் கைகளில் வேர்ப்பதால் சிரமங்கள் ஏற்படுவதால் பெற்றோர் மாணவர்களுக்கு காய்ச்சி ஆறவைத்த சுத்தமான குடிநீரை வழங்கி அனுப்ப வேண்டும் என்றும் பரீட்சை நிர்வாக மண்டபங்களில் தடையின்றி நீரருந்த அனுமதித்து முறையான காற்றோட்டமான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் விடுமுறை கால சுற்றுலா பயணிகள், குறிப்பாக சிறியவர்கள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் அதிக வெயிலில் அலைவதையும் கடினமான உடற்பயிற்சிகளையும் தவிர்க்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். வறட்சியால் நீர்நிலைகளில் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் உள்ளே இருக்கும் ஆபத்துகள் வெளியில் தெரியாமல் போக வாய்ப்பிருப்பதோடு நீர் சுத்தமற்று காணப்படவும் சாத்தியம் உள்ளதால் இந்த காலகட்டத்தில் உடலின் நீர்ச்சத்து குறைதல் மற்றும் பார்வை மங்குதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதோடு மனிதர்களுக்கு மன அழுத்தம், கோபம், எரிச்சல் மற்றும் வன்முறை எண்ணங்கள் அதிகரித்து வீதி பத்துக்கள் நேரிடும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் போதிய அளவு நீர் அருந்தி சுகாதார பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டிருக்கிறார். பலஜீவ ராசிகள் கால்நடை வைத்தியர்கள் ஆரம்பித்துள்ள விதிகளுக்கு அமைய பணியாற்றும் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக அவசர தேவைகளின் போது பாதுகாப்பு அமைச்சில் சேவையாற்றும் கால்நடை வைத்திய அதிகாரிகளின் சேவையை பெற்றுக்கொள்ள சுற்றாடல் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பன ஜீவராசிகள் மற்றும் விலங்கியல் பூக்காக்கள் கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கூடுதல் சேவை நேர கொடுப்பனவு, ஆபத்து கொடுப்பனவு வழங்குதல் மற்றும் விடுமுறை நாட்கள், வார இறுதி நாட்களில் கடமையாற்றம் நடைமுறையை முறைப்படுத்துதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஜூன் முதலாம் தேதி முதல் அந்த சங்கம் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. இதன்படி கடந்த 2.5 மாதங்களுக்கு மேலாக வன ஜீவராசிகள் கால்நடை வைத்தியர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனாலும் இதுவரை தமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அதிகாரிகள் தவறிவிட்டதாக வன ஜீவராசிகள் மற்றும் விலங்கியல் பூங்காக்கள் கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் நிகால் புஷ்பகுமார இந்த நிலைமையை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமது கோரிக்கைகளுக்கு தகுந்த தீர்வு கிடைக்கும் வரை இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ச்சியாக தங்களால் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் இறக்குமதிக்காக தற்போது மேற்கொள்ளப்படும் செலவினங்கள் மீளாய்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து அரசாங்கத்திடம் புதிய மானியத்தை கோருவதற்கு அல்லது விலை திருத்தம் உள்ளிட்ட மாற்று நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்கு வலுசக்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது. உலக சந்தையில் பெட்ரோல், டீசல் மற்றும் மசகு எண்ணெய் ஆகியவற்றின் விலையேற்றம் இறக்குமதி செலவை நேரடியாக பாதிப்பதாக குறிப்பிட்டுள்ள எரிசக்தி அமைச்சர் அனுர கர்ணதிலக எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் இதுகுறித்த மீளாய்வை மேற்கொள்வது அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மீளாய்வுக்கு பின்னர் அரசாங்கத்தினால் முன்னர் வழங்கப்பட்டு பின்னர் இடர்நிறுத்தப்பட்ட 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை மீண்டும் கோர உள்ளதாகவும் அல்லது நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக விலை திருத்தம் மாற்று வழிகளை நாட இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடைசியாக கடந்த ஜூன் மாதம் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டு அது ஜூலை மாதம் அமலுக்கு வந்த போதிலும் நடப்பு மாதத்தில் விலைகளில் மாற்றங்கள் எதுவும் செய்யப்படவில்லை என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை மத்திய கிழக்கு போர் வெடித்த பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் எரிபொருள் விலைகள் தற்போது 48% வரை அதிகரித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகரண தெரிவித்தார். அத்துடன் காப்புறுதி தவண கட்டணங்கள் மற்றும் போக்குவரத்து செலவுகளும் உயர்ந்துள்ளதாக காட்டியுள்ள அவர், இந்தியா, சிங்கப்பூர், தென்கொரியா போன்ற நாடுகளிலிருந்து இலங்கை எரிபொருளை பெற்ற போதிலும் தொடர்ந்து அதிகரிக்கும் உலக சந்தை விலை பெரும் கவலை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடனும் அனைவருக்கும் செவிசாய்க்கும் போக்கை உண்மையாக கடைபிடிப்பதென்றால் நீதிபதிகளின் வயதெல்லியை நீடிப்பதற்கு எதிராக தெரிவிக்கப்படும் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து அனைவருடனும் கலந்துரையாடிய பின்னர் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியிருக்கிறார். நீதிபதிகளின் வயதெல்லையை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்துக்கு நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இது தொடர்பில் அவர்களின் கருத்துக்களையும் அரசாங்கத்துக்கு அவர்கள் ஏற்கனவே தெரிவித்து விட்டார்கள். அதனால் வெளிப்படைத்தன்மையுடனும் அனைவருக்கும் செவிசாய்ப்பதாகவும் அரசாங்கம் தெரிவிப்பது உண்மையாக இருந்தால் இவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து நீதிபதிகளின் வயதெல்லையை அதிகரிக்கும் விடயம் தொடர்பில் அரசாங்கம் அனைத்து தரப்பினருடனும் தொடர்ந்து கலந்துரையாட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அதேநேரம் நீதிபதிகளின் வயதெல்லையை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தின் ஆபத்தை தான் ஏற்றுக்கொள்வதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். ஆபத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இது அரசாங்கத்துடன் தொடர்பட்டதல்ல, நீதித்துறையின் சுதந்திரத்துடன் தொடர்பட்டது என்று அவர் விளக்கம் அளித்தார். ஆனால் இந்த விடயத்தில் சரியான விடயத்தை மாத்திரம் செய்வதே நல்லது. நீதித்துறையின் கட்டமைப்பை பாதுகாக்கவும் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்கவும் நல்லதையே செய்ய வேண்டும். அதாவது இந்த விடயம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. ஆகவே அனைவருடனும் கலந்துரையாடி நல்ல தீர்மானத்தை இந்த அரசாங்கம் எடுக்க முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் விடுத்தார். அதேநேரம் நீதிபதிகளின் வயதெல்லையை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் முன்வைக்கும் வாதம் போதுமானதாக இல்லை, அதனாலே இந்த விடயம் சமூகத்துக்கு கொண்டு சென்று மேலும் வாதிக்க வேண்டும். அதன் பின்னர் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு தேவையான விடயங்களை கொண்டுவர முடியும். அவ்வாறு இல்லாமல் அரசாங்கத்துக்கு 159 பெரும்பான்மை இருப்பதற்காக அரசியலமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடாது. அதேநேரம் நிறைவேற்றிய ஜனாதிபதி முறையை நீக்கிவிட்டு புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவது என்று அரசாங்கத்தின் தேர்தல் வாக்குறுதி ஒன்று இருக்கிறது. அதனால் புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவதற்கான காலம் தற்போது அரசாங்கத்துக்கு வந்துவிட்டது. அரசியலமைப்பில் திருத்தங்களை கொண்டு வருவதை நிறுத்திவிட்டு புதிய அரசியலமைப்பு ஒன்றை தயாரிப்பதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அதேநேரம் அரசாங்கம் தற்போது மேற்கொள்ள தீர்மானித்திருக்கும் நீதிபதிகளின் வயதெல்லையை அதிகரிக்கும் நடவடிக்கைக்கு அரசாங்கத்துக்கு மக்களது ஆணை கிடையாதென்றும் அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை விசாரிக்கும் நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றம் இன்று முதல் பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியங்களை அழைப்பதற்கான உத்தரவை பிறப்பித்திருந்தது. அரசு தரப்பு சாட்சியங்கள் நிறைவடைந்ததை அடுத்து 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக சாட்சியங்களை அழைக்க போதுமான காரணங்கள் உள்ளதாக நீதிபதிகள் குழாம் தீர்மானித்துள்ளதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி நவரண்ண மாரசிங்க, சுஜீவ நிசங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியம் அளிக்க அழைப்பு விடுத்ததோடு ஒவ்வொரு பிரதிவாதிக்கும் உரிய உரிமைகள் குறித்து விளக்கம் அளித்துள்ளது. அத்துடன் அனைத்து பிரதிவாதிகளையும் தமது நிலைப்பாட்டை அறிவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்போது 6வது பிரதிவாதியான முகமது ரிஸ்வான் தான் சாட்சியம் அளிக்கப் போவதில்லை என்றும் மௌனம் காக்கப் போவதாகவும் நீதிமன்றத்துக்கு அறிவித்து விட்டார். ஏனைய பிரதிவாதிகள் கூண்டிலிருந்து சாட்சியம் அளிப்பது, கூண்டிலிருந்து அறிக்கை சமர்ப்பிப்பது அல்லது வெளியிலிருந்து சாட்சியங்களை சமர்ப்பிப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட இருக்கிறார்கள். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று தேவாலயங்கள் மற்றும் உல்லாச விடுதிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களில் சுமார் 224 பேர் கொல்லப்பட்டதோடு 584 பேர் காயமடைந்தது நேர்கள் அறிந்ததே. இந்த தாக்குதல்களை நடத்திய சஹரான் ஹாசிம் மற்றும் அவரது பயங்கரவாத குழுவினரின் செயற்பாடுகள் தொடர்பில் 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக 23,270 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இதுவரை இடம்பெற்றுள்ள விசாரணைகளில் சுமார் 1,500 சாட்சியங்கள் சாட்சியம் அளித்திருப்பதோடு ஆவணங்கள், குண்டு தயாரிக்கும் பொருட்கள் உள்ளிட்ட 2076 நீதிமன்ற பொருட்கள் அரசு தரப்பினரால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீதவான் முன்னையில் வழங்கப்பட்ட 10 ஒப்புதல் வாக்கு மூலங்களும் விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பிரதிவாதி முகமது பிர்தௌஸ் வழங்கிய ஒப்புதல் வாக்கு மூலம் சுய விருப்பின் அடிப்படையில் வழங்கப்படவில்லை என்று கூறி அதனை நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. எவ்வாறாயினும் ஏனைய ஒப்புதல் வாக்கு மூலங்கள் சுய விருப்பின் பேரிலே வழங்கப்பட்டதாக தீர்ப்பளித்த நீதிமன்றம் அவற்றை சான்றுகளாக ஏற்க அனுமதி வழங்கியுள்ளது. 5 கால பகுதியில் 547 நாட்களுக்கு அரசு தரப்பு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டன. இந்நிலையில் வழக்கின் அரசு தரப்பு சார்பில் சிரேஷ்ட மேலதிக மன்றாடியார் நாயகம் கரிப்பிரிய ஏ சுந்தர, மேலதிக மன்றாடியார் நாயகம் சுதர்சன டி சில்வா ஆகியோருடன் அரசு சட்டவாதிகளும் முன்னிலையாகியிருந்தார்கள். திருவோணமலை கிளிவட்டி குமாரபுரம் பகுதியில் 1996 தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டமை தொடர்பான வழக்கு தொடர்பில் முன்னாள் ராணுவ சிப்பாய்கள் 6 விடுவித்து அனுராதபுரம் மேல்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்துள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த வழக்கை மீண்டும் விசாரணையிடுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னதாக 24 தமிழ் பொதுமக்களை படுகொலை செய்தமை மற்றும் 25 பேருக்கு காயங்களை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட 101 குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த 6 பேருக்கு எதிராக அனுராதபுர மேல்நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 2016 அனுராதபுரம் மேல்நீதிமன்றம் இவர்கள் அனைவரையும் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்து தீர்ப்பளித்திருக்கிறது. அனுராதபுரம் மேல்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அத்துடன் இதுகுறித்த தகவலை அனுராதபுர மேல்நீதிமன்றத்துக்கு உடனடியாக அறிவிக்குமாறும் பணித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான அமல் ரணராஜா மற்றும் சுமுது பிரேமச்சந்திர ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் ஆயம் இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பதோடு இரு நீதியரசர்களும் தனித்தனியாக தீர்ப்புகளை எழுதியிருக்கிறார்கள். சந்தேகநபர்களை அடையாளம் காட்டும் அணிவகுப்பின் போது பதிவு செய்யப்பட்ட சில பதிவுகளை சான்றுகளாக குறியீடு செய்ய அரசு தரப்புக்கு மேல்நீதிமன்ற நீதிபதி அனுமதி வழங்காதமை ஒரு தவறு என்று மேலதிக மன்றாடியார் நாயகம் சுதர்சன டி சில்வா முன்வைத்த வாதத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நீதியரசர் அமல் ரணராஜா தனது தீர்ப்பில் குறிப்பிடுகையில் அடையாள அணிவகுப்பு தொடர்பான ஆவணங்களில் உத்தியோர்வ கையொப்பம் இல்லை என்ற காரணத்தை கூறி விசாரணையின் போது அவற்றை சான்றுகளாக ஏற்க அனுமதிக்காததன் மூலம் மேல்நீதிமன்ற நீதிபதி ஒரு தொழில்நுட்ப தவறை செய்திருப்பதாக இவர்கள் தெரிவித்தார்கள். அதேவேளை நீதியரசர் சுமுது பிரேமச்சந்திர தனது தீர்ப்புரையில் அடையாள அணிவகுப்பு ஆவணங்களில் உத்தியோர்வ கையொப்பமும் தியதியும் இல்லாமையை தீர்மானிக்கும் காரணியாக மேல்நீதிமன்ற நீதிபதி எடுத்துக்கொண்டமை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா மற்றும் அதனை மதிப்பிட முடியுமா என்பதிலே நீதிபதி கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1996 பிப்ரவரி மாதம் 11 தேதி இந்த படுகொலை சம்பவம் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற திட்டமிட்ட குற்றக்குழுவின் முக்கிய புள்ளியான கஞ்சிபான் இம்ரானை விரைவில் இலங்கைக்கு கொண்டுவரப்படுவார் என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர அம்பாந்தோட்டையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் வைத்து குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச காவல்துறையின் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த 58 பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி

0: பயங்கரமான குற்றவாளிகளை நாட்டுக்கு திருப்பிக் கொண்டு வருவதற்கு பாரிய பிரயத்தனம் தேவைப்படுவதாக சுட்டிக்காட்டிய அவர், அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையானது சட்ட ஆட்சியின் அதிகாரத்தையும் மேலாதிக்கத்தையும் உறுதிப்படுத்துவதாக உள்ளதாக வலியுறுத்தினார். கைது செய்யப்பட்ட பாரிய போதைப்பொருள் கடத்தக்காரரான சினான் பாசிக் துபாயில் ஹெலிகாப்டர் ஒன்றை இயக்குவதற்கான பயிற்சிகளை பெற்றுள்ளதை விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு காலிமுக திடலில் 5 விடுதிகள் தனக்கு சொந்தமானவை என்று அவர் விசாரணைகளின் போது தெரிவித்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள்.
1: 72 மணித்திகால தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கொழும்பு மத்திய குற்ற விசாரணை பணியகத்தினால் சந்தேகநபர் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டிலிருந்து தப்பி சென்று துபாயில் தலைமறைவாகியிருந்த சினான் பாசிக் அங்கு கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். 48 வயதான சினான் பாசிக் தெஹிவளை பகுதியைச் சேர்ந்தவராவார். கடந்த நாட்களில் சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்களுடன் அவருக்கு தொடர்புள்ளதா என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 2012 ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலுடன் சினான் பாசிக் தொடர்புடையவர் என்பது வெளிக்கொணரப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். 2024 மார்ச் 14 அன்று வழக்கொன்றிலிருந்து முகமது சினான் பாசிக் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விடுவித்து விடுதலை செய்யப்பட்டார். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் அதிகாரிகள் அளித்த சாட்சியங்களிலிருந்து வலுவான முரண்பாடுகளை கருத்தில் கொண்டு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இந்த உத்தரவை பிறப்பித்தார்.
0: தொடர்ந்து கொழும்பு 9 பகுதியில் அமைந்துள்ள தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றின் கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்து சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருப்பதாக மருதானை போலீசார் தெரிவித்தார்கள். இந்த சம்பவத்தில் கொழும்பு 9 பகுதியைச் சேர்ந்த 12 வயதுடைய சிறுவனே உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். 14 மாடிகளை கொண்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் மாடியில் அமைந்துள்ள நீச்சல் தடாகத்துக்கு அருகில் மேலும் சில சிறுவர்களுடன் சேர்ந்து சுற்றியுள்ள பகுதிகளை பார்த்துக் கொண்டிருந்த போதே இந்த சிறுவன் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வவுனியாவில் வீடு உடைத்து 51 வயது பெண்ணொருவரை கூட்டு துஷ்பிரயோகம் செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு திருடப்பட்ட பொருட்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 8 தேதி வவுனியா மடுகந்தை மயிலங்குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றை உடைத்து உட்சென்ற சிலர் அங்கிருந்த வாகன சாரதி மீது வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு வீட்டு உரிமையாளரான 51 வயது பெண்ணை வாயை பிளாஸ்டரால் ஒட்டி கைகளை பின்பக்கமாக கட்டி அவர் அணிந்திருந்த நகைகளை கலற்றி எடுத்துவிட்டு கூட்டு துஷ்பிரயோகம் செய்துவிட்டு வீட்டில் மறைத்து வைத்திருந்த 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரத்னக்கல், 56 லட்சம் ரூபாய் பெறுமதியான 15 பவுனுக்கு அதிகமான தங்க நகைகள், 5,70,000 ரூபாய் பணம், காணி மற்றும் வீட்டு உறுதிப்பத்திரங்கள் என்று பலவற்றை திருடிச் சென்றார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தில் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து விரைந்து செயல்பட்ட போலீசார் ஆபத்தாலையில் இருந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு வவுனியா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தார்கள். இதன்போது பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணின் தொழிற்சாலையில் பணியாளர்களாக வேலை செய்த 35 வயதான உக்குவல மாத்திரை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரையும், 29 வயதான களிமுதுனுவல சீவலாங்குளம் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு இளைஞரையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்து விசாரித்தார்கள். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை அடுத்து காடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் திருடப்பட்ட ரத்தினக்கற்கள், தங்க நகைகள், வாகன புத்தகங்கள், திறப்புகள், 35 காணி மற்றும் வீட்டு உறுதிப்பத்திரங்கள், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பன மீட்கப்பட்டிருக்கிறது. வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ரட்னமாலலா அவர்களின் வழிகாட்டலில் வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி லங்கா சிங்கா, பதில் பொறுப்பதிகாரி பந்துல தலைமையிலான குழுவினரால் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அத்திருக்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டாவ வீதியின் பழைய சந்தி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சட்டவிரோத மதுபான உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் 3,756 லிட்டர் கோடாவுடன் பெண் உட்பட 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அத்திருக்கிரிய போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 3,756 லிட்டர் கோடா, 20 பீப்பாய்கள், செப்பு சுருள் ஒன்று, எரிவாயு சிலிண்டர் ஒன்று, கார் ஒன்று, முச்சக்கர வண்டி ஒன்று, மோட்டார் சைக்கிள் ஒன்று, சட்டவிரோத மதுபான தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஏனைய உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. சந்தனவர்கள் இருவரும் 36 மற்றும் 38 வயதுடைய வெல்மில மற்றும் பாணந்துறை பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள். சந்தனவர் பெண் 30 வயதுடைய மொரட்டுவ பிரேத்தை

0: ஆண்டவர். கற்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தகுளிய கற்பட்டி அந்தரகுடா பகுதியில் நேற்று மாலை நடந்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் சாரதியும் சிறு குழந்தையும் உயிரிழந்தார்கள். கற்பட்டி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை அதன் சாரதியால் கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி மின்கம்ப தூணொன்றில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதியும் அதில் பயணித்த சிறு குழந்தையும் படுகாயமடைந்த நிலையில் கற்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த போது அவர்கள் உயிரிழந்து போனார்கள். நாயாறு கடற்கரையில் நீந்த சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்தவர் அந்த பகுதியைச் சேர்ந்த 51 வயது நபர். கனடாவில் வசித்து வந்த இந்த நபர் இலங்கைக்கு சென்று குடும்பத்தினர் நண்பர்கள் குழுவுடன் சுற்றுலா சென்றிருந்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 24 மணித்தியாலங்களில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் சிறுவன் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்து போனார்கள். தற்போது சிறுவர்களிடையே பட்டம் விடுவது ஒரு பிரபலமான பொழுதுபோக்காக மாறியுள்ளதால் அது தொடர்பான விபத்துகளும் அதிகளவில் பதிவாகி வருவதாக சீமாட்டி ரிக்வே சிறுவர் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. எனவே பட்டம் விடும்போது சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவதில் விசேட கவனம் செலுத்துமாறு சீமாட்டி ரிக்வே சிறுவர் மருத்துவமனையின் பதில் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் பிரதீப் ரண்டசேகர இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். பட்டம் விடுவது ஒரு மகிழ்ச்சியான நடவடிக்கையாக இருந்தாலும் கவனக்குறைவாகவும் பாதுகாப்பு முறைகளை மீறி செயல்படுவதால் சிறுவர்கள் உட்பட ஏனையோருக்கு கடுமையான பாதிப்புகளும் சில சந்தர்ப்பங்களில் உயிர் ஆபத்து ஏற்படக்கூடும் என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. குழுக்களாக பட்டம் விடும்போது ஏற்படும் மோதல்கள், வீழ்ச்சிகள் மற்றும் கட்டிடங்கள் அல்லது உயர்ந்த இடங்களிலிருந்து பட்டம் விட முயலும் போது கீழே விழுவதால் பலத்த காயங்கள் ஏற்படும் அபாயம் ஏற்படுகிறது. பட்டம் விட பயன்படுத்தப்படும் நூல்கள் அதிக மின்னழுத்த கம்பிகளில் சிக்குவதால் நூல் வழியே மின்சாரம் பாய்ந்து மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகி கடுமையான தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் சம்பவங்களும் அவதானிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மின்சார தாக்குதலால் ஏற்படும் தீக்காயங்கள் காரணமாக கை, தோள்பட்டை மற்றும் நெஞ்சு பகுதிகளில் உள்ள உடல் திசுக்கள், இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகள் கடுமையாக சேதமடைந்துவிடும். இவ்வாறு சேதமடைந்த பகுதிகளை இயல்பிலைக்கு கொண்டுவர முடியாது என்பதால் அறுவை சிகிச்சை மூலம் அந்த பகுதிகளை அகற்ற வேண்டிய நிலை கூட ஏற்பட்டு வருவதாக அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனிடையே அதிகர் மின்னழுத்த கம்பிகளுடன் மின்சாரத்தை கடத்தும் தன்மையுள்ள நூல்கள் சிக்குவதனால் உடனடி உயிரிழப்புகளும் ஏற்படக்கூடும் என்று வைத்தியசாலை பணிப்பாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கமைய அதிகர் மின்னழுத்த கம்பிகள் உள்ள பகுதிகளில் சிறுவர்கள் பட்டம் விடுவதை தடுப்பதற்கு பெற்றோர்களும் பெரியவர்களும் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சிறுவர்களின் பொழுதுபோக்கை போலவே அவர்களின் உயிர் பாதுகாப்பும் முக்கியமானது என்பதால் பட்டம் விடுவதால் ஏற்படக்கூடிய இத்தகைய ஆபத்தான விபத்துக்களை தவிர்க்க பெற்றோர்கள், பெரியவர்கள் மற்றும் முழு சமூகமும் பொறுப்புடனும் விழிப்புடனும் செயற்பட வேண்டும் என்று சீமாட்டி ரிக்வே சிறுவர் மருத்துவமனையின் பதில் பணிப்பாளர் மேலும் வலியுறுத்தியிருக்கிறார். சமூக வலைதளங்கள் ஊடாக கட்டிடப் பொருட்களை விற்பனை செய்வதாக கூறி முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு காவல்துறை தலைமையகம் கேட்டிருக்கிறது. அஸ்பெஸ்டோஸ், கூரை தகடுகள், சீமந்து மற்றும் ஏனைய கட்டிடப் பொருட்களை சந்தை விலையை விட கணிசமாக குறைந்த விலைக்கு தருவதாக விளம்பரம் செய்து மோசடி நபர்கள் ஒப்பந்தங்களை பெறுகிறார்கள். பின்னர் வாடிக்கையாளர்களின் பகுதியில் உள்ள உண்மையான வியாபாரி ஒருவரை தொடர்பு கொண்டு அந்த பொருட்களை வாடிக்கையாளர்களின் முகவரிக்கு விநியோகிக்க ஏற்பாடு செய்து பண பரிவர்த்தனை போலியாக நடைபெற்றதாக காட்டுகிறார்கள். பொருட்கள் வந்தடைந்ததும் ஓட்டுநர் பணம் கேட்கும் போதே தாம் ஏமாற்றப்பட்டதை வாடிக்கையாளர்கள் உணர்கிறார்கள். நாட்டில் டெங்கு பரவல் காரணமாக இதுவரை அடையாளம் காணப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை 92,000 கடந்திருப்பதோடு டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 68 உயர்வடைந்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்திருக்கிறது. நாளாவிய ரீதியில் இந்த வருடம் ஜனவரி 1 முதல் நேற்று முன்தினம் வரையான காலப்பகுதியில் சுமார் 92,011 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். வவுனியா, முல்லைத்தீவு, திருவண்ணாமலை, புலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மோன்றாகலை ஆகிய 7 மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களகத்தினால் வெப்ப வானிலை தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.
1: முல்லைத்தீவு, வவுனியா, திருகோணமலை, பொலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை, மணராங்கலை மாவட்டங்களின் சில இடங்களில் நிலவும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிலவும் வெப்பமான வானிலையினால் வெளியிடங்களில் பணிபுரியும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய தேவையான அளவு ஓய்வெடுப்பதும் நீராகாரங்களை உட்கொள்வதும் அவசியமாகும். வீடுகளில் வசிக்கும் முதியவர்கள், நோயாளர்கள் இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. இதேவேளை சபரகமுக மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். மேல் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களின் பல இடங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் வறட்சியான வானிலையினால் சிறிய குளங்கள், நீர்நிலைகளில் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளமையினால் விவசாய நடவடிக்கைகள், கால்நடை வளர்ப்பு, வனஜீவராசிகள் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளன. மிகுந்தலை நேட்டியகம குளம் முழுமையாக வற்றியுள்ளது. 60 அடியை நெருங்கியுள்ள 96 ஏக்கர் வயல் நிலங்கள் அழிவடைந்து வருகின்றன. தலாவ, எப்பாவல உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள சிறிய குளங்களும் வற்றியுள்ளன. வறட்சியான வானிலை புத்தளத்திலும் தாக்கம் செலுத்தியுள்ளது.
0: தொடர்ந்து யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் இறங்கு துறையிலிருந்து நெடுந்தீவு நோக்கி பயணித்த படகொன்று விபத்துக்குள்ளான நிலையில் அதில் பயணித்தவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். 2 படகோட்டிகள் உட்பட 10 பேருடன் பயணித்த படகொன்று இவ்வாறு பயணத்தின் இடையே விபத்துக்குள்ளானது. நேற்று பிற்பகல் 3 மணியளவில் குறிகட்டுவான் இறங்கு துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த இந்த படகானது உரிய நேரத்தை கடந்தும் இலக்கை அடையாத காரணத்தால் அது குறித்து நெடுந்தீவிலிருந்து கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் கடல் நடுவே விபத்துக்குள்ளான படகு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதோடு அதில் பயணித்த 10 பேர் மீட்கப்பட்டு உடனடியாக நயினாதீவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இந்நிலையில் அவர்களை யாழ்ப்பாண போதனா மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருப்பதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார்.
1: படகு விபத்துக்குள்ளானமைக்கான காரணம் குறித்து விரிவான அறிக்கையை வழங்குமாறு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளது. படகில் பயணம் செய்தவர்களுக்கு போதுமான அளவு உயிர்காக்கும் வங்கிகள் வழங்கப்பட்டிருந்தனவா, படகின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முறையாக பின்பற்றப்பட்டிருந்தனவா என்பது தொடர்பில் விசாரணை நடத்தி தகவல்களை வழங்குமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கடல் போக்குவரத்து பாதுகாப்பு நடைமுறைகள் கடுமையாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாதவாறு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார்.
0: தொடர்ந்து அங்குலான கடற்பகுதியில் கடற்படைக்கு சொந்தமான படகு விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து ஆரம்பகட்ட விசாரணைகள் முன்னெடுப்பதற்காக விசேட விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது. அங்குலான கடற்படப்பில் நேற்று முன்தினம் கடற்படையின் அதிவேக தாக்குதல் படகொன்று விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் காணாமல் போன கடற்படை அதிகாரியை கண்டறிவதற்கான தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விபத்தில் மீட்கப்பட்ட 11 கடற்படை வீரர்களும் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களின் உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை என்று கடற்படை வெளியிட்ட ஊடக அறிக்கை தெரிவிக்கிறது. வியட்நாம் இலங்கைக்கு இடையிலான நேரடி விமான சேவைகளை வியட்நாம் ஏர்லைன்ஸ் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. இதன் முதல் விமானம் கட்நாய்க்காவில் உள்ள பண்டாநாய்க்கா சர்வதேச விமான நிலையத்தை நேற்றிரவு சென்றடைந்திருக்கிறது.
2: ஹோச்சி மின் நகரிலிருந்து வருகை தந்த விமானத்திற்கு கட்நாயக்க விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் சின் டி ஜாம் தலைமையில் வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது. 164 பயணிகளுடன் நேற்று இரவு 11:02 வருகை தந்த குறித்த விமானம் நாட்டிலிருந்து 172 பயணிகளுடன் மீண்டும் வியட்நாம் நோக்கி பயணித்தது. வியட்நாம் ஏர்லைன்ஸ் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு, புதன், வெள்ளிக்கிழமைகளில் விமான சேவைகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது. 4 மணித்தியாலங்கள் 30 நிமிடம் என பயண நேரத்தை கொண்டதாக இந்த விமான பயணங்கள் இடம்பெறவுள்ளன. வியட்ஜெட் நிறுவனமும் எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் 2 நாடுகளுக்கும் இடையிலான நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளது.
0: தொடர்ந்து கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் 2026ஆம் ஆண்டுக்கான எசல பிரகரா நாளை முதல் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
1: எசல பெருகிராவை முன்னிட்டு கண்டி நகரில் அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் இந்திக்க உடவாத்த தெரிவித்தார். பெருகிராவை காணப்பெறும் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பெருகிரா பாதுகாப்பு பணிகளுக்காக 6200 போலீஸ் அதிகாரிகளும் போலீஸ் விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த 564 அதிகாரிகளும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர். அத்துடன் முப்படைகளைச் சேர்ந்த 1200 உறுப்பினர்களும் சிவில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 29 உறுப்பினர்களும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். போலீஸ் மோப்படாய்களும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீ தலதா மாளிகையின் எசல பெருகிராமின் போது கண்டி நகருக்கு பிரவேசிக்கும் 14 நுழைவிடங்களை உள்ளடக்கி வீதி தடைகள் அமைக்கப்படவுள்ளன. வாகனங்களை நிறுத்துவதற்காக 13 வாகன நிறுத்துமிடங்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பெருகிரா காலத்தில் கண்டி நகரை தவிர்த்து பயணிக்கும் வகையில் பல மாற்று வழிகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீ தலதா மாளிகையின் எசல பெருகிராவின் கும்பல் பெருகிரா நாளை முதல் 22 தேதி வரை நடைபெறவுள்ளது. ரந்தோலி பெருகிரா 23 தேதி முதல் 27 தேதி வரை இடம்பெறவுள்ளது. 28 தேதி திவா பெருகிராவுடன் கண்டி எசல பெருகிரா நிறைவடையவுள்ளது.
0: தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருக்கும் நிலையில் சம்பிரதாயபூர்வமாக கொடியேற்றத்துக்கான கொடிச்சீடை எடுத்து வரும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது.
1: நல்லூர் கந்தசாமி ஆலய பெருந்திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு இன்று காலை முதல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. தொடர்ந்து விநாயக பெருமான் மூஷிக வாகனத்திலும் முருகப்பெருமான் மயூர வாகனத்திலும் தேவியர் இருவரும் அந்த வாகனத்திலும் கொடிஸ்தம்பத்துக்கு அருகே எழுந்தருளினர். பிராமணோத்தமர்களின் வேத மந்திர உச்சாரணமும் மங்கள வாத்தியங்களும் முழங்க பக்தர்கள் அலங்காரா நல்லூரா என கோஷமிட நல்லையம் பதியின் பெருந்திருவிழா கொடியேற்றம் இன்று முற்பகல் சுபவேளையில் நடைபெற்றது. கொடியேற்றத்தை தொடர்ந்து எம்பெருமான் மீண்டும் வசந்த மண்டபத்துக்கு எழுந்தருளினார். இன்று ஆரம்பமான வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழா 25 நாட்கள் தொடர்ந்து நடைபெறவுள்ளன. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 8 தேதி சப்பர திருவிழாவும் 9 தேதி தேர் திருவிழாவும் நடைபெறவுள்ளதுடன் 22 தேதி தீர்த்த உற்சவம் நடைபெறவுள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழொலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஜுலா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்தியா முழுவதும் 87 பாடங்களுக்கான யுஜிசி நெட் தேர்வு கடந்த June 22 முதல் 30 வரை நடத்தப்பட்டது. இந்நிலையில் 84 பாடங்களுக்கான முடிவுகளை தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டது. மீதமுள்ள 3 பாடங்களில் கேட்கப்பட்ட கேள்விகளில் பிழை இருந்ததால் மறுதேர்வு நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையில் நீட், சிபிஎஸ்இ, யுஇசி நெட் தேர்வுகளை தொடர்ந்து மும்பை உயர்நீதிமன்ற பணிகளுக்கான தேர்வுகளிலும் குளறுபடிகள் நடைபெற்றதால் மகாராஷ்டிரா முழுவதும் தேர்வர்கள் போராட்டத்தில் அங்கு ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
4: மும்பை உயர்நீதிமன்ற எழுத்தர், ஓட்டுநர், உதவியாளர் பணிகளுக்கான தேர்வு மாநிலத்தின் பல்வேறு மையங்களில் நேற்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. 11,617 பேர் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். கல்யாண், நாந்தேட், சத்ரபதி, சம்பாஜி நகர், நாசிக், டோம்பிவிலி, தானே உள்ளிட்ட பல மையங்களில் சர்வர் பழுது, கணினிகள் பழுது, விசைப்பலகை வேலை செய்யாதது போன்ற பிரச்சினைகள் வெடித்தன. ஷிப்ட் முறையில் தேர்வு நடத்தப்பட்ட நிலையில் காலையில் முதல் ஷிப்டிலேயே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெறும் 10 நிமிடங்களில் தேர்வர்கள் தானாக லாக் அவுட் செய்யப்பட்டு தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் சமாதானத்தை ஏற்க மறுத்த தேர்வர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. தேர்வர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் பங்கேற்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் திரு அபிஜேத் திப்கே, ஒரு தேர்வை கூட ஒழுங்காக நடத்த முடியாமல் அரசு மற்றும் நீதிமன்ற நிர்வாகங்கள் தோல்வியடைந்து விட்டதாக சாடினார். தேர்வர்களின் போராட்டத்தை அடுத்து 2 மையங்களில் மட்டுமே குளறுபடி நேர்ந்ததாகவும், அந்த மையங்களில் மட்டும் மறுதேர்வு நடத்த பரிசீலித்து வருவதாகவும் உயர்நீதிமன்ற பதிவாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தேர்வர்கள் எல்லா மையங்களிலும் மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே யுஜிசி நெட் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களில் பிழை இருந்ததால் ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கு மறுதேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் வழங்குதல், உதவி பேராசிரியர் பணிக்கான தகுதி மற்றும் முனைவர் பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கைக்காக 87 பாடங்களில் யுஜிசி நெட் தேர்வு கடந்த ஜூன் மாதம் நடத்தப்பட்டது. இதில் 84 பாடங்களுக்கான தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டது. மீதமுள்ள 3 பாடங்களில் கேட்கப்பட்ட கேள்விகளில் பிழை இருந்ததால் அடுத்த மாதம் 9 மற்றும் 10 மறுதேர்வு நடத்தப்படும் என அறிவித்துள்ள தேர்வு முகமை இதற்காக கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் கூறியுள்ளது.
0: தொடர்ந்து, ஜார்க்கண்டில் கோரிக்கைகளை நிறைவேற்றாததை கண்டித்து ராகுல் காந்தி, ஹேமந்த சோரன் கொடும்பாவிகளை எரித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது.
5: ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையில் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் இடம்பெற்றுள்ள கூட்டணி ஆட்சி ஜார்க்கண்டில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டணி ஆட்சிக்கு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி ஆதரவு அளித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 7 ஆண்டுகளாக ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகள் நேர்காணல் மற்றும் நியமனங்களில் முறைகேடு நடந்ததை கண்டித்து மாணவர் அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. மாணவர்களுடன் அரசு 6 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ள நிலையில் முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணை, பணியாளர் தேர்வாணையம் நடத்திய பட்டதாரிகள் நிலை தேர்வை ரத்து செய்வது ஆகிய 2 முக்கிய கோரிக்கைகளை மாணவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். போராட்டத்தின் 23வது நாளான நேற்று ராஞ்சியில் தொடர் உண்ணாவிரதம் இருந்து வரும் மாணவர்களை சந்தித்த உயர் அதிகாரிகள் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்தனர். அரசு விருந்தினர் இல்லத்தில் பிற்பகல் 2 மணி அளவில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தங்களது முக்கியமான 2 கோரிக்கைகளில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்த மாணவர் அமைப்பு நிர்வாகிகள் தங்களது சட்ட ஆலோசகர் முன்னிலையில்தான் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும், பேச்சுவார்த்தை குழு இன்று அறிவிக்கப்படும் என்றும் கூறினர். இந்நிலையில் தொடர் உண்ணாவிரதம் நடைபெறும் ஜெய்பால் சிங் விளையாட்டு அரங்கத்திலிருந்து இரவில் தீப்பந்த ஊர்வலம் நடத்திய மாணவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன், ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் ஆகியோரின் குடும்பாவிகளை எரித்து எதிர்ப்பை தெரிவித்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்காத அவர்கள் மூவரும் உயிருடன் இல்லை என்றுதான் கருத வேண்டும் என்று மாணவர்கள் கூறினர். இதனிடையே அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு முறைகளை மறுசீரமைப்பது தொடர்பாக நாளை ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ராகேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் எந்த செயலையும் காங்கிரஸ் சகித்துக் கொள்ளாது என்றும் அவர் கூறியுள்ளார்.
0: தமிழ்நாடு சட்டப்பேரவை 4 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் இன்று மீண்டும் கூடியிருக்கிறது.
5: அவேக ஆட்சிக்கு வந்த பின் கடந்த 5ஆம் தேதியன்று பொது பட்ஜெட்டும் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டன. 7, 10, 11 ஆகிய தேதிகளில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. விவாதத்தின் போது தேர்தல் வாக்குறுதிகள் எதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. பின்னர் நிதியமைச்சர் திரு மரிய வில்சனும் வேளாண் அமைச்சர் திரு வினோத்தும் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசினர். அதனைத் தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை விடப்பட்டு பின்னர் இன்று மீண்டும் கூடும் சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் தொடங்குகின்றது. முதல் நாளான இன்று வருவாய், பேரிடர் மேலாண்மைத்துறை, இயற்கை சீற்றங்கள், துயர் தணிப்பு, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறவுள்ளது. விவாதங்கள் நிறைவடைந்த பின்னர் அமைச்சர்கள் விளக்கம் அளிக்க உள்ளனர். இதனிடையே கோவை மாணவர் அமுதன் கொலை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிகிறது.
0: முதலமைச்சர் விஜய் அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்.
6: நீங்க எங்களுக்கு 15 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சார். டிரைனேஜ் இல்ல, ரோடு இல்ல, ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரீட் லைட் இல்ல. நாங்க தனிப்பட்ட ஒரு நபருக்கால நாங்க இத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சார். அதை சீக்கிரமா நம்ம முதல்வர் செஞ்சு கொடுப்பாரு நம்பிக்கையில இந்த கவர்மெண்ட் அதுக்காலே சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வர நாங்க எங்க குறைய சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம். சீக்கிரமா எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்.
7: அதே மாதிரி நீங்க ஏற வந்து
6: மழை சீசன் வந்து மழை சீசன் 2 வாரத்துக்கு 2 டைம் ஊத்து ஊறுது சார். இது அது 2 டைம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முதல்வர் நம்ம எம்எல்ஏ வந்து இந்த தொகுதி எம்எல்ஏ எங்களுக்கு தனிப்பட்டு செஞ்சு சீக்கிரமா கொடுக்கணும் சார்.
7: உங்களுக்கு தெரியும் நாங்க எந்த நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க வந்து பாருங்க, வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க டிரைனேஜ் அதெல்லாம் மெரிச்சிட்டு நாங்க வீட்டுக்கு போறோம். இதனால எல்லாருக்கும் நிறைய உடம்பு செல்லாம் போகுது. குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து நெபுலைசர் வைக்கிறதுக்கே எவ்வளவு காசு ஆகுது. அப்பப்ப தூக்கிட்டு ஓட முடியாது. அது வந்து ரோடு இது இல்ல, மெயின் ரோடு கிடையாது. அங்க இருந்து உள்ள இருந்து அந்த ஆட்டோ வர்றது கிடையாது. ஒரு வாகன வசதி எதுவுமே கிடையாது. நாங்க வந்து அந்த இடத்துல வந்து 2 வாட்டி விழுந்துட்டேன் சார். நானு பாம்பு வேற வருது. டிரைனேஜ் மெரிச்சு மெரிச்சு போறதுனால வீட்டுல இருக்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. ஆமா, கஞ்சா எல்லாமே அங்க. நாங்க வந்து 5 மணிக்கு மேல நாங்க வெளியில வர்றதே கிடையாது. இல்ல சார், இது மாதிரி நாங்க நிறைய வாட்டி வந்து எல்லா ஆபீஸ்க்கும் நாங்க லெட்டர் கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா இது வரைக்கும் யாரும் எங்க ஏரியா வந்து பார்க்கவே இல்ல. ஆமா, நாங்க பேப்பர் பேப்பர் வந்து ஜெராக்ஸ் எடுத்ததே வந்து 50,000 ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சு. 50,000 ரூபாய்க்கு மேல ஆகுது. யார் கொடுப்பா? எங்க போனாலும் பேப்பர் எடுத்துருவா. பேப்பர் எடுத்துருவோம்னா எப்படி எடுத்துட்டு வருவோம்?
8: சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய கொடுங்கையூர் பகுதியில் வேதாந்தா முருகப்பாத்திர விட கிட்டத்தட்ட 100 குடும்பங்கள் வருகின்றார்கள். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாக கழிவுநீர் வசதி, சாலை வசதி, மின்சார வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை கோரி பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். குறிப்பாக நீதிமன்ற வழக்கை மேற்கோள் காட்டி அந்த பகுதியில பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என அதிகாரிகள் அலட்சியமாக பதில் கூறுவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்திருந்தனர். ஆட்சிக்கு முன்பாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த தாவக தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி மக்களின் கோரிக்கைக்கு விரைவில் தாவக ஆட்சி பொறுப்பேற்றதுமே அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவது என்ற வாக்குறுதியையும் அளித்திருக்காங்க. ஆட்சி பொறுப்பேற்றிருக்க பின்னர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக தாவக பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலும் இது சார்ந்த பல்வேறு அலுவலகத்திலும் அந்த பகுதி மக்கள் மனுக்களை அளித்திருக்கிறாங்க. ஆனாலுமே அவர்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத சூழல. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தாவக நிர்வாகி ஒருவரை சந்தித்து மனு அளித்திருந்த போது இது தொடர்பான கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்திய போது இத்தனை ஆண்டுகள் கோமாவில் இருந்தீர்களா என ஒரு குற்றச்சாட்டை வைத்ததை அடித்து இன்று பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமான முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இது தொடர்பான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். முதற்கட்டமாக காவல்துறையினரும் மாநகராட்சி அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதும் எந்தவித நடவடிக்கையும் ஏற்படாததை தொடர்ந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய தாவக நிர்வாகியான மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவருமான சிவா அவர்கள் இங்கே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். உங்களுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு கவனத்திற்கு வந்துள்ளது. நீதிமன்ற உத்தரவு இருப்பதால இந்த பிரச்சனைகளை சரி செய்வதில் சிக்கல் இருக்கு. இதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்து வருகின்றோம். உங்கள் பிரச்சனையை நாங்களும் முதலமைச்சர் ஜோசப் விஜயும் முழுவதுமாக தெரிந்து வைத்திருக்கிறார். விரைவில் சரி செய்யப்படும். தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது கழிவுநீர் பிரச்சனை, மின்சார பிரச்சனை, சாலை பிரச்சனைகள், ஒவ்வொரு ஈடு வாரியாக என்னென்ன பிரச்சனைகள் உள்ளது என்பதை தனித்தனியாக மனுவாக எழுதி தந்ததும் விரைந்து எவ்வளவு சீக்கிரம் சரி செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சரி செய்யப்படும் என வீட்டு வசதி வாரிய தலைவர் சிவா பொதுமக்களிடையே உறுதியளித்திருக்கின்றார். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு டைம் லைன் கால அளவு வேண்டும், எத்தனை நாட்களில் இந்த பிரச்சனை சரி செய்யப்படும். விரைவில் மழைக்காலம் தொடங்க உள்ளது, ஏற்கனவே கழிவுநீர் பிரச்சனை உள்ளது, பல ஆண்டுகளாக சாலைகள் அமைக்காமல் உள்ளது, பல்வேறு வீடுகளில் மின்சார வாரிய பிரச்சனை உள்ளது. இந்த ஒரு நீதிமன்ற வழக்கை காரணம் காட்டி சாலைகள் அமைப்பதில் தாமதம் ஏற்படுகிறது என்றும், ஏற்கனவே இரண்டு முறை சாலைகள் அமைத்திருக்காங்க, அப்பொழுதும் நீதிமன்ற தீர்ப்பு இருந்தது, தற்பொழுது நீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டி இந்த பிரச்சனைகளை சரி செய்வதில்லை, காலதாமதம் ஏற்படுத்த வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையோடு பொதுமக்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து தனித்தனியாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மனுக்களை அளித்து
0: தொடர்ந்து சுதந்திர தினத்தன்று வந்தே மாதரம் பாடலை அவமதித்ததற்காக நாட்டு மக்களிடம் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தி இருக்கிறார். தற்போதுள்ள மக்களவை தொகுதிகள் அடிப்படையிலே மகளிர் இட ஒதுக்கீட்டை அமல்படுத்துங்கள் என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுசீரமைப்புடன் இணைந்த மகளிர் இட ஒதுக்கீடு அமலாக்க மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்று சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் அவருக்கு காங்கிரஸ் இவ்வாறு பதிலளித்திருக்கிறது. தமிழக வெற்றி கழக அரசின் 100 நாட்கள் ஆட்சியில் எந்தவித சாதனையும் செய்யப்படவில்லை என்றும், உதயநிதியை கைது செய்வதில் காட்டிய வேகத்தை பாரதிய ஜனதா கட்சியின் நயினார் நாகேந்திரன் விவகாரத்தில் காட்டாதது ஏனென்று திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மிக முக்கிய தொழிலாக பட்டாசு தொழில் விளங்குகிறது. இந்தியாவின் 90% பட்டாசு தேவையை அங்குள்ள 1000க்கும் மேற்பட்ட ஆலைகள் பூர்த்தி செய்து வருகின்றன. இந்த தொழிலை முழுமையாக முடக்கும் வகையில் ஆய்வு என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் தமிழக வெற்றி கழக அரசின் தொழில் மற்றும் தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை கண்டித்தும் பட்டாசு தொழிலை பாதுகாக்க வலியுறுத்தியும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினின் அறிவுறுத்தலின்படி விருதுநகர் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக சார்பில் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டசபை உறுப்பினர் தலைமையில் நேற்று சிவகாசி பேருந்து நிலையம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
4: பட்டாசு தொழிலை பாதுகாக்க வலியுறுத்தியும் தாவிக அரசு தொழிலாளர் விரோத போக்குடன் நடந்து கொள்வதை கண்டித்தும் சிவகாசியில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விருதுநகர் மாவட்டத்தின் வாழ்வாதாரமாக திகழும் சிவகாசி பட்டாசு தொழிலை முடக்கும் வகையில் தாவிக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திரு தங்கம் தென்னரசு, பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழில் முடங்கினால் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை தாவேக அரசு உணர வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
9: இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும், ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் இந்த தொழிலை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 மாத காலங்களில் உங்கள் அரசாங்கமே பட்டாசு தொழிலை இன்றைக்கு நசிக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக் கொண்டிருக்கின்றதைத்தான் நாம் கண்கூடாக கொண்டு கொண்டிருக்கிறோம்.
4: விதி மீறலில் ஈடுபடும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுப்பதை வரவேற்பதாக கூறிய திரு தங்கம் தென்னரசு, முறையாக இயங்கும் ஆலைகளை முடக்குவது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். ஆய்வு என்ற பெயரில் அதிகாரிகள் நடத்தக்கூடிய அத்துமீறலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
0: தொடர்ந்து கர்நாடகம் மேகதாது அணை கட்ட கீழ்ப்படுகை மாநிலங்களான தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகியவற்றின் ஒப்புதல் தேவை என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எந்த குறிப்பும் இல்லை என்று மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்த கருத்து பெரும் எதிர்ப்பை சந்தித்திருக்கிறது. மதுபான கொள்கை வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களான அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா மற்றும் 21 பேரை விடுவித்த விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. கேரள மக்களின் பாரம்பரிய ஓணம் பண்டிகை களைகட்ட தொடங்கி இருக்கிறது.
5: சாதிமத வேறுபாடின்றி அனைத்து மலையாளிகளாலும் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை கேரளத்தின் அறுவடை திருநாள் என அழைக்கப்படுகிறது. நேற்று முதல் 10 நாட்கள் நடைபெறும் ஓணம் கொண்டாட்டத்தில் பங்கேற்க மக்கள் உற்சாகத்துடன் தயாராகி வருகின்றனர். எர்ணாகுளம் மாவட்டம் திருப்புனித்துரா அத்தம் நகரில் கலை நிகழ்ச்சிகளுடன் ஓணம் கொண்டாட்டம் தொடங்கியது. ஓணம் கொண்டாட்டத்தை முதலமைச்சர் திரு சதீசன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவை பறைசாற்றும் விதமாக நடைபெற்ற ஊர்வலத்தில் பாரம்பரிய புலிகளி, தெய்யம் ஆகிய நடனங்களை நடன கலைஞர்கள் ஆடி வந்தனர். செண்டை மேளம் உள்ளிட்ட இசைக்கருவிகள் முழங்க நடந்த ஊர்வலத்தில் 2000 மேற்பட்டவர்கள் பங்கேற்றனா்.

0: இதனிடையே ஈரோட்டில் உள்ள கேரள சமாஜ அலுவலகத்தில் பல வண்ண மலர்களை கொண்டு அத்தப்பூ கோலமிட்டவர்கள் திருவாதிரை நடனமாடி ஓணம் பண்டிகையை வரவேற்றனர். ஆவணி மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மாவேலி மன்னன் ஓணம் திருநாளில் தனது மக்களை காண பூலோகம் வருவதாக ஐதீகம். அவரை வரவேற்கும் விதமாக ஓணம் கொண்டாட்டத்தில் அத்தப்பூ கோலமிடுவது வழக்கமாக உள்ளது.
1: தொடர்ந்து தமிழகத்தில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் நீர்நிலைகள் தூர்வாரும் பணிகள் இன்று தொடங்குகிறது. வளர்ச்சியடைந்த பாரத கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 10,185 வரத்து கால்வாய்கள் மற்றும் 809 ஏரிகள் குளங்கள் மற்றும் ஊரணிகள் புனரமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. சென்னை பெரம்பூர் தொடருந்து நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க கட்டிகள் மற்றும் நகைகளை தொடருந்து போலீசார் பறிமுதல் செய்துள்ளார்கள். இந்தியாவில் இயற்கை ரப்பர் விலை கிலோவுக்கு 275 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த அதிக விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதால் ரப்பர் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். இந்தியாவில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு ரப்பர் விலை கிலோ 275 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் 2010 ஆண்டில் ரப்பர் விலை கிலோ 255 ரூபாய் என்ற உச்சத்தை தொட்டிருந்தது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு ரப்பர் விலை இவ்வளவு அதிகரித்துள்ளதற்கு ஓட்டோமொபைல் துறை வளர்ச்சி அமெரிக்க ஈரான் போர் காரணமாக இருக்கிறது. இதுகுறித்து பேசியிருக்க நிபுணர்கள் சர்வதேச அளவில் வாகன உற்பத்தி மற்றும் டயர் தயாரிப்புக்கான தேவை கணிசமாக அதிகரித்திருக்கிறது. அதேபோல் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் செயற்கை ரப்பரின் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதால் டயர் நிறுவனங்கள் இயற்கை ரப்பரை நோக்கி நகர்வதும் முக்கிய காரணமாக கூறுகிறார்கள். மேலும் முன்னணி ரப்பர் உற்பத்தி நாடுகளில் இருந்து வரும் ரப்பர் வரத்து குறைவு மற்றும் உலகளாவிய தேவை உற்பத்திக்கு இடையான இடைவெளியும் இதற்கு முக்கிய காரணமாக உள்ளதாக கூறப்படுகிறது. கர்நாடக வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது வேதனை அளிக்கிறது. இந்த படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்த விளக்கம் ஏற்புடையதல்ல. இதேபோன்று இன்னியொரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார்.
0: கர்நாடகத்தின் சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹனூர் கிராமம் அருகே மரிமங்கலா பீட் வனப்பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக விலங்குகளை வேட்டையாடுவதாக கூறி வனத்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் அந்தோனி சாமி, பீட்டர், குமார் என்ற 3 தமிழர்கள் உயிரிழந்தனர். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த மற்றொருவர் கொள்ளேகால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே அவர்களை வனத்துறையினர் உயிருடன் பிடித்து சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் ஹனூரில் நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கலைக்க தடியடி நடத்திய போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்ததால் பதற்றம் நிலவியது. நிலைமை மோசமானதை அடுத்து அவர்களுடன் பேச்சு நடத்திய அதிகாரிகள் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதுடன் சம்பந்தப்பட்ட வனத்துறையினர் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் திரும்பப் பெறப்பட்டது. இதனிடையே 3 தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், பாமக தலைவர் திரு அன்புமணி உள்ளிட்டோர் இந்த சம்பவம் குறித்து வெளிப்படை தன்மையுடன் பாரபட்சமற்ற நீதி விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் வேதனை அளிப்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள திரு விஜய் இந்த விவகாரத்தில் கர்நாடக வனத்துறையின் விளக்கம் ஏற்புடையதல்ல என்றும் கூறியுள்ளார். இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக விசாரிக்க உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதுபோன்று இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: தொடர்ந்து பங்களாதேஷ் பிரதமர் தாரிக் ரஹ்மான் அடுத்த மாதம் இந்தியா செல்ல வேண்டுமானால் அதற்கு ஒரு புது நிபந்தனை உண்டு என்று பங்களாதேஷ் அரசாங்கம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தாய்நாட்டுக்கு இந்தியா அனுப்பி வைத்தால் மட்டுமே அந்த பயணம் நடைபெறும் என்று பங்களாதேஷ் தெரிவிக்கிறது. புதுடில்லியில் பிரிக்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க பங்களாதேஷ் பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அவரும் போவார் என்றே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முன்னாள் பிரதமர் ஹசீனா தொடர்ந்து இந்தியாவில் இருந்தால் ரகுமான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டார் என்று பங்களாதேஷ் இப்பொழுது கூறுகிறது. அண்மையில் முன்னாள் பிரதமர் ஹசீனா இந்தியாவில் செய்தியாளர் கூட்டத்தை நடத்தினார். அதற்கு இந்தியா அனுமதி அளித்தது. இருநாட்டு உறவில் சிக்கலை இது ஏற்படுத்தியிருப்பதாக பங்களாதேஷ் தெரிவிக்கிறது. ஹசீனா தமக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்களும் அவரது அவாமி லீக் கட்சியை தடை செய்துவிட்டு நடத்தப்பட்ட தேர்தலும் அரசியல் சதி என்றே கூறி வருகிறார். பீகார் மாநிலம் லக்ஷிசாராய் பகுதியில் உள்ள கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குறைந்தது 7 பேர் உயிரிழந்தார்கள். கோவிலின் மின்கம்பி அறுந்து விழுந்த போது மக்கள் அலறி அடித்து ஓடியதால் நெரிசல் ஏற்பட்டதால் 7 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் பலர் காயமடைந்துள்ளார்கள். நிர்வாக அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளையும் கூட்ட நெரிசல் மேலாண்மை பணிகளையும் தற்போது கண்காணித்து வருகிறார்கள். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை ஆவணி மாத பூசைகளுக்காக நேற்று திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 5 நாட்கள் பக்தர்களின் தரிசனத்துக்காக கோவில் நடை திறக்கப்படும். இதையடுத்து ஆகஸ்ட் 21 இரவு 10 மணி அளவில் ஆவணி மாத பூசைகள் நிறைவடைந்ததும் கரிவராசனம் பாடி கோயில் நடை அடைக்கப்படும். ஆவணி மாதத்தில் கேரளாவின் புகழ்பெற்ற ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஆவணி மாதத்தின் திருவோண தினத்தன்று வரும் ஓணம் பண்டிகை ஆகஸ்ட் 26 கொண்டாடப்பட உள்ளது. அதையொட்டி நடைபெறும் பூசைகளுக்காக ஆகஸ்ட் 24 கோவில் நடை திறக்கப்பட இருக்கிறது. விதைநெல்லில் கலப்பிடம் இருந்ததால் விளைந்த கதிர்களை அறுவடை செய்ய முடியாமல் சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள்.
0: திருப்புவனம் வட்டாரத்தில் கோடையில் 800 ஏக்கரில் நெல் பயிரிடுவது வழக்கம். இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் கிணற்று பாசன விவசாயிகள் மட்டும் 300 ஏக்கர் வரையே நெல் பயிரிட்டனர். நெல் விளைந்த நிலையில் விதை நெல்லில் கலப்படம் காரணமாக கதிர் வைக்காத பயிர்களை தனியாக பிரித்தெடுக்க முடியவில்லை என அவர்கள் வேதனையுடன் கூறினர். கோடை விவசாயத்திற்கு வேளாண் துறை விதை நெல் வழங்குவதில்லை என்பதால் தனியார் கடைகளில் வாங்கியதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
2: நாங்க வாங்கினது 5-6 மாசம் ஆச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி தனியார் கடையில வாங்குவோம். இந்த வட்டம் ரொம்ப கலப்பு வந்துருச்சு சார். வேற எதுவும் ரொம்ப மன உளைச்சல இருக்கும் சார். ஒரு ஏக்கருக்கு சராசரி இப்ப 30-35 செலவு பண்ணுவோம். இந்த வட்டம் கூட போயிடுச்சுங்க சார். இந்த தண்ணி பாஞ்ச புளி எல்லாமே சேர்த்து, ஏன்னா கம்மாயில் தண்ணி இல்ல, மோட்டு தண்ணியை வச்சு இது பண்ணோம். இந்த கலப்பு நெல் இருக்கிற பச்சை இருக்கிற காரணத்தினால ஒழுங்காக நெல் பிரியாம ஒரு ஒரு ரவுண்ட் வரும்போது எங்களுக்கு தோராயமாக 6-7 மூடை வரும். ஆனா இந்த முறை எங்களுக்கு 1.5 மூடை தான் வந்திருக்கு. மிச்சம் எல்லா நெல்லுமே அந்த வைக்கல்லையே சேர்ந்து போயிருச்சு. அதனால அறுவடை நிப்பாட்டிட்டோம்.
0: பாதிக்கப்பட்ட தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கலப்பட விதைகளை விநியோகித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
1: தொடர்ந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதியில் கரும்பு ஏற்றிச் செல்லும் லொரிகளை யானைகள் சோதனையிடுவதும் வாகனங்களில் செல்லும் குழந்தைகளுக்கு துதிக்கையை ஆட்டி வழியனுப்பி வைக்கும் ருசிகரமும் அங்கு அரங்கேறி வருகிறது.
0: ஈரோடு மாவட்டம் தாளவாடி கர்நாடகத்தின் சாம்ராஜ் நகர் பகுதிகளிலிருந்து சத்தியமங்கலத்தில் உள்ள சர்க்கரை ஆலைக்கு தினமும் 300 மேற்பட்ட லாரிகள் கரும்பு ஏற்றி வருகின்றன. தாளவாடி, கோழிப்பாளையம், புளிஞ்சூர் சோதனை சாவடி, ஆசனூர் வனப்பகுதி, திம்பம் மலைப்பாதை வழியாக வரும் லாரிகளை சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காரப்பள்ளம் வன சோதனை சாவடி அருகே யானைகள் வழிமறித்து கரும்புகளை சுவைப்பது அன்றாட நிகழ்வாகிவிட்டது. யானைகளை வனத்துறையினர் விரட்டும் பணியும் தினமும் நடைபெற்று வருகிறது.
3: இப்ப வர்ற வழியில ஆணை எல்லாம் குறுக்காட்டிக்குதுங்க. அதிகாரிகள் கூட செக் பண்றாங்களா இல்லையா? இந்த ஆணை வந்து ஒரு லாரியை 7-8 இடத்துல வழிமறைச்சு செக் பண்ணி கரும்பு புடுங்குது. அப்ப கரும்பு கிடைக்கல அப்படிங்கிற போதே டிரைவரையும் கூட தும்பச்சங்கையில வந்து கையூட்டும் கூட உள்ள கண்ணாடிக்குள்ள இருந்து இழுக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கூட இருக்குதுங்க.
0: வடப்பாதையில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையே வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதால் நூற்றுக்கணக்கான லாரிகள் வரிசையாக செல்கின்றன. அப்போது யானைகள் வழிமறித்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக லாரி ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். இது ஒருபுறம் இருக்க, யானைகள் மீது அச்சமின்றி பொதுமக்கள் வாகனங்களிலிருந்து இறங்கி அவற்றை பார்த்து ரசிக்கின்றனர். குழந்தைகள் குதூகலத்துடன் டாட்டா காட்டுவதை பார்க்கும் யானைகளும் உற்சாகத்துடன் துதிக்கையை உயர்த்தி அசைத்து அவர்களை மகிழ வைத்து வழி அனுப்பி வைக்கின்றன.
4: ரெண்டு யானை அதுல வந்து தும்பிக்கை தூக்கி நல்லா விளையாடிட்டு இருக்காங்க போயிட்டு இருந்தது. சோ அதை பார்த்துட்டு குழந்தை ரொம்ப எக்ஸைட் ஆகி யானை பாய் சொல்லுது நானும் பாய் சொல்றேன் அப்படின்னு விளையாடிட்டு இருந்தாங்க. இது இவ்வளவு க்ளோஸா பாக்குறது வந்து ரொம்ப ஹாப்பி. அது யானை இவ்வளவு ரியாக்ட் பண்ணதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாக்குறோம்.
0: உணவு தேடி வரும் யானைகளை மக்கள் புகைப்படம் எடுத்து கூக்குரல் எழுப்புவதால் எந்நேரமும் யானை மனித மோதல் ஏற்படும் ஆபத்து உள்ளது என்று இயற்கை ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். எனவே வனத்துறையினர் தனி ரோந்து படை அமைத்து மாலையில் வரும் யானைகளை காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
1: சென்னையில் ஆபடத்தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 400 ரூபாய் என்று 1,14,160 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் என்று 1 கிராம் 14,270 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 255 ரூபாவுக்கும் 1 கிலோ 2,55,000 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். அமெரிக்காவின் விர்ஜீனியா பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக 19 வயது இளைஞரை அந்த நாட்டு காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். விர்ஜீனியா பல்கலைக்கழக வளாகம் நேற்று முன்தினம் நள்ளிரவில் பூட்டப்பட்டிருந்தது. அப்போது அங்கிருந்தோர் மீது மர்ம நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் குறைந்தது 5 பேர் காயமடைந்தார்கள். இதில் ஒருவர் பலத்த காயமடைந்திருக்கிறார். தாக்குதலில் காயமடைந்த 5 பேரில் 4 பேர் மாணவர்கள் இல்லை. அதேபோல் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரும் மாணவர் இல்லை என்று தெரியவிருக்கிறது. இதுகுறித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய நபரை தற்போது தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அப்போது பல்கலைக்கழகம் அருகே மறைந்திருந்த 19 வயதான கமரூன் காரிஸ் என்பவரை மடக்கி பிடித்து கைது செய்தார்கள். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த எஞ்சியொருவர் பல்கலைக்கழக மாணவர். அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியிருக்கிறார். துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் குறித்து தெரியவில்லை. அதுகுறித்து காவல்துறையினர் தொடர் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். ரஷ்யா மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவி நேற்று உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் 822 ட்ரோன்கள் நடுவானில் இடமறித்து அழிக்கப்பட்ட நிலையில் 6 பேர் உயிரிழந்து போனார்கள். 4 ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யா உக்ரைன் இடையான போர் நீடித்து வரும் நிலையில் ரஷ்யா மீது மிகப்பெரிய அளவில் உக்ரைன் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை நேற்று அதிகாலை செலுத்தி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதில் உக்ரைன் ஏவிய ட்ரோன்களில் 822 ட்ரோன்களை ரஷ்யா தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் இடமறித்து அழித்து விட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதில் 600 ட்ரோன்கள் ரஷ்ய தலைநகர் மொஸ்கோ நோக்கி சென்றவை என்றும் அவற்றில் 1/3 பங்கு மொஸ்கோ பிராந்தியத்திலே அழிக்கப்பட்டதாக மொஸ்கோ மேயர் செர்ஜி சொப்யா தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் தலைநகர் கீவ் உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து ரஷ்யா நடத்திய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் 3 பேர் பலியாகினார்கள், 14 பேர் காயமடைந்துள்ளார்கள். கீவ் முழுவதும் தீபத்துக்களையும் அது ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் 6 பேர் காயமடைந்ததாக உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். தென்மேற்கு ரஷ்யாவில் உள்ள ரோஸ்டோவ் பிராந்தியத்தில் உள்ள 3 நகரங்களை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் பலியாகினார்கள். மொஸ்கோ பிராந்தியத்தில் வீடு மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதலில் 83 வயது முதியவர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். 150 மேற்பட்ட ட்ரோன்கள் தாக்குதலில் பல வீடுகள் மற்றும் ஒரு தொடருந்து நிலையம் சேதமடைந்திருக்கிறது. மேலும் காட்டுத்தீயும் ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் நேற்று ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல் வீடுகளை அழித்ததோடு கீவ் நகரின் அடையாளமாக திகழும் புத்தக சந்தையையும் தீக்கிரையாக்கிவிட்டது. தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடினார்கள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஆன்லைன் சில்லறை விற்பனை நிறுவனமான வைட் பெரிஸ் நிறுவனத்தின் கிடங்களை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன்கள் தாக்குதலில் கிடங்கில் இருந்த பல பில்லியன் டாலர் மதிப்பில் உள்ள சரக்குகள் எரிந்து நாசமானது. ஆனாலும் அதில் உயிரிழப்புகள் இல்லையென்றே தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைன் மீதான ரஷ்யா முழு அளவிலான தாக்குதலை தொடங்கி ஏறக்குறைய 4.5 ஆண்டுகள் ஆகிய நிலையில் இந்த தாக்குதல்கள் போரின் தாக்கத்தை ரஷ்ய மக்களின் வாசலுக்கே கொண்டு சென்றுள்ளது. எல்லைக்கருகே உக்ரைன் மீதான தாக்குதல்களை ரஷ்யா தீவிரப்படுத்திய எல்லையில் 3 நாட்களில் 3 ட்ரோன்களை ருமேனிய விமானிகள் சுட்டு வீழ்த்திய சில வாரங்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அமெரிக்க ராணுவ வீரர்களை கொன்றால் அல்லது அவர்களை பிடித்துக் கொடுத்தால் ஒவ்வொரு வீரருக்கும் $30,000 சன்மானம் வழங்கப் போவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஒரு பெண் அதை செய்தால் சன்மானம் இரட்டிப்பாக வழங்கப்படும் என்று ஈரானிய ராணுவ உச்ச தளபதி அமீர் ஹட்டாமி தெரிவித்திருக்கிறார். அப்படியொரு திட்டத்தில் பங்கேற்க பலர் விருப்பம் தெரிவித்ததை தொடர்ந்து சன்மானம் அறிவிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்க ராணுவ வீரர்கள் எங்கே எப்படி கொல்லப்படுவார்கள் அல்லது பிடிக்கப்படுவார்கள் என்பது பற்றி அமீர் விவரத்தை கொடுக்கவில்லை. அமெரிக்க படைகள் மத்திய கிழக்கிலிருந்து வெளியேற வேண்டும் என்று ஈரானிய ராணுவ உச்ச தளபதி மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். பாரசீக வளைகுடா, ஓமான் வளைகுடா, ஹோர்முஸ் நீரிணை முதலிய பகுதிகளுக்குள் அமெரிக்க ராணுவம் நுழையக்கூடாது என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார். தென்கொரியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சிகளை கணிசமாக குறைக்க அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னுடன் தனக்கு மிக சிறந்த உறவு இருப்பதாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் அமெரிக்கா மற்றும் தென்கொரியா நடத்தும் ராணுவ பயிற்சிகள் அதிக செலவுடைய என்றும் அவை பொருத்தமற்ற மற்றும் விரோதமான சமிச்சையை அனுப்புவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த பயிற்சிகளுக்கான செலவுகளில் பெரும்பகுதியை வழக்கம் போல் அமெரிக்காவை ஏற்றுக்கொள்வதாகவும் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் வருடாந்த கூட்டு ராணுவ பயிற்சியான உச்சி ஃப்ரீடம் ஷீல்டு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தென்கொரியா தெரிவித்துள்ளது. 11 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பயிற்சியில் சுமார் 18,000 தென்கொரிய ராணுவத்தினர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த பயிற்சிகளை ரத்து செய்வதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரும் அமெரிக்காவின் முயற்சியில் தென்கொரியா இணைவதற்கு மறுத்துவிட்டதாகவும் ட்ரம்ப் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் கூட்டு ராணுவ பயிற்சிகள் ஆக்கிரமிப்பு போருக்கான ஒத்திகை என்று வடகொரிய வெளியுறவு அமைச்சகம் கடந்த வெள்ளிக்கிழமை இத்தொடர்பாக கண்டனத்தை தெரிவித்திருந்தது. வடகொரியா அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையால் தடை செய்யப்பட்ட பலிஸ்டிக் ஏவுகணை சோதனைகளையும் மேற்கொண்டுள்ளது. சுமார் 28,500 அமெரிக்க ராணுவத்தினர் தற்போது தென்கொரியாவில் நிலை கொண்டுள்ளார்கள். 2019 ஆம் ஆண்டு ட்ரம்ப் மற்றும் கிம் ஜாங் உன் இடையிலான உயர்மட்ட ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த பின்னர் வடகொரியா தனது அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களை விரிவுபடுத்துவதில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவது நேர்கள் அறிந்ததே. அதே நேரம் தென்கொரியாவுடனான ராணுவ பயிற்சிகள் தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள கருத்து அமெரிக்க தென்கொரிய உறவில் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மலேசியாவின் ஜனநாயக செயல் கட்சி ஒற்றுமை அரசாங்கத்தில் தொடர்ந்து நீடிக்க முடிவெடுத்திருக்கிறது. அதற்கான வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றது. அதில் வாக்களித்த கட்சி பிரதிநிதிகளில் சுமார் 90 விழுக்காட்டினர் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் அமைச்சரவையில் தொடர்ந்து நீடிக்க ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். மலேசிய அரசாங்கத்தில் ஜனநாயக செயல் கட்சியின் 5 பேர் அமைச்சர்களாகவும் 7 பேர் துணை அமைச்சர்களாகவும் தொடர கட்சியின் உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். கட்சியின் வருடாந்த மாநாட்டில் 2106 ரகசிய வாக்குகள் செலுத்தப்பட்டன. அதில் 242 பேர் மட்டுமே கட்சியினர் அமைச்சரவையில் தொடர்வதற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த சபா மாநில சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக செயல் கட்சி போட்டியிட்ட 8 இடங்களிலும் தோல்வியை சந்தித்தது. அதனைத் தொடர்ந்து கட்சி கூட்டணி அரசாங்கத்தில் நீடிப்பது குறித்து இந்த வாக்கெடுப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டது. ஜூலை 12ஆம் தேதி நடக்க இருந்த வாக்கெடுப்பு யோகூர் நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல்களை முன்னிட்டு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் நாட்டுக்கு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை முன்னெடுக்கும் வரை அதற்கான ஆதரவு தொடரும் என்று ஜனநாயக அரசியல் கட்சியின் தலைமைச் செயலாளர் அன்டனி லோக் தெரிவித்திருக்கிறார். மொரோக்கோ காவல்துறை 111 பேரை தடுத்து வைத்துள்ளது. வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஸ்பெயினின் சீட்டா பகுதிக்குள் அவர்கள் நுழைய முயன்றார்கள். இரண்டு வாரங்களுக்கு முன்பு 72,000 மேற்பட்ட குடியேறிகள் சீட்டாவுக்குள் நுழைந்தது நேர்கள் அறிந்ததே. அதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் பெருமளவில் எல்லையை கடக்க இணையத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டதால் எல்லையின் இருபுறமும் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடலில் நீந்தி சீட்டாவுக்கு செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இரண்டு வாரங்களுக்கு முன்பு அவ்வாறு செல்ல முயன்ற 96 பேர் இறந்து போனார்கள். ஜூலை மாதம் எல்லையை கடந்தவர்களில் சுமார் 5,000 பேர் இன்னமும் சீட்டாவிலே உள்ளார்கள். அவர்களின் புகலிட கோரிக்கைகளை ஸ்பெயின் அதிகாரிகள் தனித்தனியாக பரிசீலித்து வருகிறார்கள். குடியேறிகள் பிரச்சனையால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. குடியேறிகள் பலர் தற்காலிக முகாம்களில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். செர்பியாவிலிருந்து போலந்துக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் 12 பேர் உயிரிழந்தார்கள். 10 பேருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டது. செர்பியா நேரப்படி பின்னிரவு 1 மணிக்கு ஹங்கேரி நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து பள்ளத்துக்குள் விழுந்தது. 11 பேர் அங்கேயே உயிரிழந்தார்கள். ஒருவர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். விபத்தின் போது ஓட்டுநர்கள் இருவரும் 57 பயணிகளும் பேருந்தில் இருந்தார்கள். சீரமடைந்த பேருந்து சாலையோரம் விழுந்து கிடப்பதை காணொளியில் காண முடிகிறது. பேருந்தின் ஜன்னல்கள் உடைந்திருப்பதையும் சாலையில் பயணிகளின் உடைமைகள் சிதறி கிடப்பதையும் அதில் காண முடிகிறது. சிலர் பேருந்துக்குள் சிக்கியிருந்ததாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தார்கள். அவர்கள் பேருந்தின் ஜன்னல் வழி காப்பாற்றப்பட்டுள்ளார்கள். பள்ளத்திலிருந்து பேருந்தை அகற்ற 2 பாரந்தூக்கிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சீனாவில் 3 வயதில் கடத்தப்பட்ட சிறுவன் இன்று உயர்கல்வியில் புதிய சாதனையை படைத்திருக்கிறார். பெங்க் வென்லி என்ற 21 வயது இளைஞர் புகழ்பெற்ற ஊகான் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் பட்டப்படிப்பை முடித்துவிட்டார். அதே பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டப்படிப்பை அவர் தொடர இருக்கிறார். 2008 சென்சனில் அவர் கடத்தப்பட்டார். அவரது பெற்றோர் அவரை 3 ஆண்டுகள் தொடர்ந்து தேடினார்கள். 2011 இணையத்தில் பகிரப்பட்ட தகவலின் உதவியுடன் அவர் கண்டுபிடிக்கப்பட்டார். காவல்துறையினர் அப்போது அவரை மீட்டு பெற்றோருடன் சேர்த்து வைத்தார்கள். தனது பெற்றோர் கைவிடாமல் தேடியதால் தான் இன்று இந்த நிலையை தான் அடைந்ததாக வென்லே தெரிவித்தார். கடத்தப்பட்ட குழந்தையை தேடும் குடும்பங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் தனது அனுபவத்தையும் அவர் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வருகிறார். உலகின் ஆக அசிங்கமான நாய் போட்டியில் வெற்றியாளராக 6 வயது ஜின்னிலு இந்த நாய் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அது புக்ரகத்தை சேர்ந்தது. போட்டி அமெரிக்காவில் நடந்தது. 8 நாய்களுடன் போட்டியிட்ட ஜின்னி இறுதியில் வெற்றியை தட்டிச் சென்றது. அதற்கு $5,000 பரிசு தொகையும் ஜொலிக்கும் கோப்பையும் வழங்கப்பட்டது. ஜின்னியின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். தென்கொரியாவின் மலைப்பகுதியில் ஜின்னி கண்டெடுக்கப்பட்டது. அப்போது அது யாருடனும் பழகாமல் அந்த நாய் இருந்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜின்னியை அமெரிக்காவில் ஒரு குடும்பத்தினர் தத்தெடுத்தார்கள். இப்போது அந்த நாய் குறும்புத்தனமாக ஓடி ஆடி விளையாடி வருகிறது. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அதன் உரிமையாளர் தெரிவித்தார். அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு பரப்புகிறது. தொடக்க பள்ளி மாணவர்கள், அந்திம கால இல்ல குடியிருப்பாளர்கள், மறதி நோயாளிகள் ஆகியோருடன் அந்த நாய் விளையாடி வருகிறது. அமெரிக்காவின் ஹவாய் மாநிலத்தின் தெற்கு பகுதியை கடுமையான சூறாவளி கடந்துள்ளது. லாலா வெப்பமண்டல புயலால் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. ஹவாயின் வேறு சில பகுதிகளை சூறாவளி நெருங்குகிறது. வரும் நாட்களில் கனத்த மழை அந்த பகுதிகளில் பெய்யும் என்று எதிர்வு கூறப்படுகிறது. உயிர் அபாயம் ஏற்படுத்தும் வெள்ளமும் மண்சரிவும் ஏற்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். 20,000 அதிகமானோர் மின்சாரம் இல்லாமல் அங்கு தவித்து வருகிறார்கள். விமான நிலையங்களும் துறைமுகங்களும் மூடப்பட்டுள்ளன. ஹவாய் மக்கள் சூறாவளியை சமாளிக்க தயாராகும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். சூறாவளியால் ஏற்படும் சேதத்தை சமாளிக்க முடியும் என்று ஹவாய் ஆளுநர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மியன்மாரில் கிராமங்களும் வயல்களும் பருவமழையால் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் மிதக்கின்றன. உள்நாட்டு போரால் ஏற்கனவே இடம்பெயர்ந்தவர்கள் உட்பட பலர் மீண்டும் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் முதல் சகாயிங், ரக்கைன், இராவாடி, காச்சின் வட்டாரங்களில் சுமார் 390,000 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் கூறுகிறது. சகாயிங் பகுதியில் மட்டும் 230,000 பேர் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அங்கு 11,400 அதிகமானோர் வெள்ள நிவாரண நிலையங்களில் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐரோப்பாவில் கடுமையான வெப்ப அலையில் சிக்கி சுமார் 16,000 பேர் பலியாகியது உறுதிப்படுத்தப்படுகிறது. காலநிலை மாற்றத்தால் பல்வேறு நாடுகளிலும் வெப்ப அலை வீசி வரலையில் குளிர்பிரதேச நாடான ஐரோப்பாவிலும் கடுமையான வெப்ப அலை வீசி வருகிறது. இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலி, ஆஸ்திரியா போன்ற நாடுகளில் 40 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பம் அதிகரித்தால் மக்கள் பெரிதும் இதனால் பாதிப்படைந்துள்ளார்கள். இந்நிலையில் கடந்த ஜூன் மாத இறுதியில் வரலாறு காணாத கடும் வெப்ப அலையால் வழக்கமான

மேலும் மோசமாகிக் கொண்டு செல்கிறது. பெல்ஜியத்தின் டண்டமொன் நகரில் புதுப்பிக்கும் பணி தங்க தேடலாக மாறியிருக்கிறது. ஊழியர்கள் அரண்டுவன கட்டிடம் ஒன்றில் வடிகால் செயல்முறையை அமைக்க வேண்டியிருந்தது. சுவர்களின் செங்கற்களுக்குள் இருந்தது தங்க புதையல். 50 தங்க கட்டிகள், தங்க காசுகள். அவற்றின் மொத்த மதிப்பு 9 மில்லியன் யூரோ. தங்கத்தை கண்ட ஊழியர்களால் தங்களின் கண்களையே அவர்களால் நம்ப முடியவில்லை. அவர்கள் காவல்துறைக்கு தகவல் அனுப்பினார்கள். அதிகாரிகள் உடனடியாக தங்கத்தை மீட்டு பாதுகாப்பு பெட்டகத்தில் தற்போது வைத்திருக்கிறார்கள். நாம் என்ன உணவு சாப்பிடுகிறோம் என்பது மட்டுமல்லாமல் எந்த நேரத்தில் உணவு எடுத்துக் கொள்ளுகின்றோம் என்பதும் உடல் எடை, இரத்த சர்க்கரை மற்றும் இதய ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று புதிய ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடலின் உயிரியல் கடிகாரம் எனப்படும் தூக்கம், பசி, செரிமானம் மற்றும் வளர்சிதை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு உடல் செயற்பாடுகளை இது கட்டுப்படுத்துகிறது. ஸ்பெயினில் 420 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ஒரே உணவு முறையை பின்பற்றியவர்களில் மதிய உணவை முன்கூட்டியே எடுத்துக்கொண்டவர்கள் அதிக எடையையும் வேகமாக குறைத்துள்ளார்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அதேபோல் தாமதமாக மதிய உணவு உட்கொண்டவர்களுக்கு நீரழிவு கட்டுப்பாடு பாதிக்கப்பட்டதோடு கார்போஹைட்ரேட்டுகளை எரிக்கும் திறனும் குறைந்ததாக மற்றொரு ஆய்வில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இரவு நேரத்தில் உடல் தூக்கத்துக்கு தயாராகும் போது அதிகரிக்கும் மெலட்டோனின் என்ற ஹார்மோன் அந்த நேரத்தில் உணவு உட்கொள்ளும் போது குளுக்கோஸ் கட்டுப்பாட்டை பாதிக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தாமதமாக உணவு உட்கொள்வது அடுத்த நாள் அதிக பசியை ஏற்படுத்தக்கூடும் என்றும் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இதனால் அதிக அளவில் உணவு உட்கொள்ளும் நிலை ஏற்படுவதோடு உடலில் கொழுப்பு சேமிக்கப்படும் வாய்ப்பு அதிகரிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சில் 100,000 அதிகமானோரிடம் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்விலும் தாமதமாக காலை உணவு உட்கொண்டவர்களுக்கு இதய நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் உணவு நேரத்திலும் சில மாற்றங்களை மேற்கொள்வது பயனுள்ளதாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். காலை மற்றும் மதிய உணவை போதுமான அளவில் எடுத்துக் கொள்வதோடு நாற்றத்து நிறைந்த உணவுகளை பகல் நேரத்தில் சேர்த்துக் கொள்ளவும் இரவு உணவை இலகுவாக வைத்துக் கொள்ளவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இரவு உணவை உறங்குவதற்கு குறைந்தது 3 மணி நேரத்துக்கு முன்பாக முடித்துக் கொள்வது உடலின் இயற்கையான உயிரியல் கடிகாரத்துடன் சிறப்பாக ஒத்துப்போகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஆரோக்கியமான உணவு முறை என்பது என்ன சாப்பிடுகிறோம் என்பதுடன் எப்போது சாப்பிடுகிறோம் என்பதையும் கருத்தில் கொள்வதாக இருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், டெஸ்ட் கிரிக்கெட்டில் பங்களாதேஷ் முதல் முறையாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருக்கிறது. பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை அதன் சொந்த மண்ணிலே தோற்கடித்தது நாட்டின் மாபெரும் சாதனை என்று ரசிகர்களும் முன்னாள் வீரர்களும் புகழ்ந்துள்ளார்கள். இதை பற்றி நாங்கள் கனவு கண்டோம், ஆனால் ஆஸ்திரேலியாவுடன் பொருதி இவ்வளவு பிரமாண்ட வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று முன்னாள் அணித்தலைவர் அக்ரம் கான் தெரிவித்திருக்கிறார். அணி வீரர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டதால் வெற்றி பெற முடிந்ததாக கான் வலியுறுத்தியிருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாட பங்களாதேஷ்க்கு இன்னும் பற்பல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதை வெற்றி உறுதிப்படுத்தியதாக அணியின் வீரர்களை தேர்ந்தெடுக்கும் அதிகாரி அப்துல் ரசாக் தெரிவித்தார். பல ஆண்டுகளாக உள்ளூர் கிரிக்கெட்டிலும் டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் செய்யப்பட்ட முதலீடு அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்று அவர் குறிப்பிடுகிறார். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றது தனக்கு சுதந்திரம் அளித்துள்ளதாக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் கென்ரிச் கிளாஷன் தெரிவித்திருக்கிறார். ஆசிய கோப்பை மற்றும் ஆசிய போட்டிகளுக்கான பாகிஸ்தான் மகளிர் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் வருகின்ற ஆகஸ்ட் 28ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 13ஆம் தேதி வரை துபாய் சர்வதேச திடலில் நடைபெறுகிறது. அதன்பின் ஆசிய போட்டிகள் ஜப்பானில் வருகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி பலம் வாய்ந்த சீனாவுடன் 2-2 என்ற கோல் கணக்கில் நேற்று சமநிலை செய்திருக்கிறது. PWF உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் தொடர் டெல்லி இந்திரா காந்தி உள்ளரங்கில் இன்று தொடங்கியுள்ளது. உலகின் முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றிருக்கிற இந்த 30வது உலக சாம்பியன்ஷிப் தொடர் 17 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இந்தியாவில் தற்போது நடைபெறுகிறது.
கால்பந்து உலகின் நட்சத்திர வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ நடப்பு பருவத்தின் முடிவில் தொழில்முறை கால்பந்து வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான தனது முடிவை வெளிப்படுத்தியிருக்கிறார். 41 வயதான போர்த்துகல் அணியின் தலைவர் தனது 2 தசாப்தங்களுக்கு மேலான கால்பந்து

அந்த பயணத்தை நிறைவு செய்யும் வகையில் எதிர்வரும் ஆண்டு தனது விளையாட்டு வாழ்க்கையின் இறுதி ஆண்டாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார். இது எனது கால்பந்து வாழ்க்கையின் கடைசி ஆண்டாக இருக்கலாம். நான் ஒரு சிறப்பான மரபை விட்டு செல்ல விரும்புவதாக அவர் நேர்காணல் ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். கழகம் மற்றும் நாட்டுக்காக இதுவரை 976 கோல்களை அடித்துள்ள ரொனால்டோ வரலாற்றில் 1000 கோல்கள் என்ற மைல்கல்லை எட்டுவதற்கு இன்னும் 24 கோல்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. 2002 ஸ்போர்டிங் சிட்டி அணியுடன் தனது கால்பந்து வாழ்க்கையை ஆரம்பித்த ரொனால்டோ பின்னர் மான்செஸ்டர் யுனைடெட், ரியல் மாட்ரிட் மற்றும் ஜுவென்டஸ் அணிகளுக்காக விளையாடியிருக்கிறார். தற்போது சவுதி புரோ லீக் அணியான அல்நசார் அணிக்காக விளையாடி வருகிறார். ஓய்வு பெறுவது தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்ட அவர், கால்பந்திலிருந்து விலகிய பின்னர் அதிகமாக பயணம் செய்வது, விளையாடுவது மற்றும் வாழ்க்கையை அனுபவிப்பதில் தான் கவனம் செலுத்த உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ரொனால்டோ தனது இறுதி பருவமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 1000 கோல்கள் என்ற வரலாற்று சாதனையை எட்டுவாரா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 384.91% இந்திய பிரமதியில் 110.76% 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 332.26% இந்திய பிரமதியில் 95.60% 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 409.41% இந்திய பிரமதியில் 117.81% 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 450.28% இந்திய பிரமதியில் 129.57% 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.61% இந்திய பிரமதியில் 68.96%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இதே டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம். நிதிய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம்.

0: முதலில் வருவது குரலோவியம். முக்காலவும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 19 புறங்கூறாமை என்ற தலத்திலே வருகின்ற பாடல் 188. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொல் எதிலார் மாட்டு. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொல் எதிலார் மாட்டு.
1: மலையா, நமது ஊர் கோணனும் குள்ளனும் எப்போது பார்த்தாலும் உன்னை பற்றியே இழித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றிரவு பக்கத்து சிற்றூரில் மணவிழா விருந்தொன்றுக்கு போயிருந்தேன். அங்கே இந்த கூணனும் குள்ளனும் வந்திருந்தார்கள். விருந்துக்கிடையே உன்னை பற்றிய பேச்சு வந்தது. அந்த இருவரும் மாறி மாறி உன்னை தாக்கி பேசிக் கொண்டே இருந்தார்கள். தன் நண்பன் மலையனிடம் சிலம்பன் இந்த செய்தியை கூறும் போது மலையனின் மற்றொரு நண்பன் கலிங்கனும் அங்கே இருந்தான். கலிங்கன் கண்களில் கனல் பறக்க சிலம்பனை பார்த்து கேட்டான். அவர்கள் மலையனை இழிவுபடுத்தி பேசும்போது நீ கேட்டுக் கொண்டா இருந்தாய்? சிலம்பன் விடியளித்தான். கேட்டுக் கொண்டிராமல் என்ன செய்வது? அவனிடம் போராட்டமா நடத்த முடியும்? கூணன் ஒரு அறிவிலி, குள்ளன் ஒரு தற்குறி. இரண்டு பேருக்கும் ஊர்வாம்பு பேசத்தான் தெரியும். அவர்களோடு பேசினால் நமது நேரம்தான். அவர்களோடு சண்டை வேண்டாம் ஐயா. அவர்களின் அவதூறு கற்பனைகளை விருந்துக்கு வந்திருந்தவர்களில் சிலராவது நம்பியிருக்க கூடுமல்லவா? அவர்களுக்காவது உண்மை நிலையை விளக்கி சொல்லி மலையின் மீது வேண்டுமென்றே மாசு கற்பிக்கிறவர்களின் வீடத்தை கலைத்திருக்கலாம் அல்லவா? இப்படி கலிங்கன் கேட்டதும் சிலம்பன் பதிலேதும் அளிக்காமல் தன் பேச்சை வேறு திசைக்கு திருப்பினான். மலையின் மீது எனக்கு பற்றோ பாசமோ இல்லாதது போலவும் யாரோ சிலருக்குத்தான் மலையனிடம் உண்மையான அன்பு இருப்பது போலவும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் மலையனை என் உயிரினும் மேலாக நேசிக்கிறேன் என்பது மற்றவருக்கு தெரியாவிட்டாலும் மலையனுக்கு தெரியும். மலையன் இல்லையில் இந்த ஊரே பாழாகி இருக்கும் என்பதை நான் அறியாதவன் அல்ல. மலையா, எனக்கு வேறு ஒரு அவசரமான பணி இருக்கிறது, பிறகு வந்து பார்க்கிறேன் என கூறியவாறு சிலம்பன் அதை விட்டு அகன்றான். சிலம்பன் சென்றவுடன் கலிங்கன் மலையனை பார்த்து கேட்டான். ஆமாம், இந்த சிலம்பன் எப்போது பார்த்தாலும் நமது ஊர் கூணனையும் குள்ளனையும் பற்றியே உன்னிடம் செய்தி கொண்டு வருகிறானே, என்ன காரணம்? அவர்கள் ஏதாவது உன்னை பற்றி குற்றமாக பேசினால் இவன் அந்த இடத்திலே உள்ளவர்களுக்கு உண்மையை விளக்கி சொல்வதுதானே சரி. அதை விடுத்து எப்போது பார்த்தாலும் கூணனை பற்றியும் குள்ளனை பற்றியும் உன்னிடம் எதற்காக குறை கூறி தெரிய வேண்டும்? கலிங்கனின் கேள்விக்கு மலையன் பொறுமையுடன் பதில் சொன்னான். கலிங்கா, என் நண்பன் சிலம்பனின் இயல்பை நீ உணர மாட்டாய். நான் அவன் இயல்பை சரியாக கணக்கிட்டு வைத்திருக்கிறேன். அயலார்களான குள்ளன் கூணன் இருவரை பற்றியும் சிலம்பன் நம்மிடம் குற்றம் குறை சொல்கிறானே, அவற்றில் பாதிக்கு மேல் நான் நம்புவதில்லை. ஏனெனில் சிலம்பன் நெருங்கி பழகுகிற உயிர் நண்பனை என்னை பற்றியே புறங்கூறி திரிகிறான் என நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நண்பனே இவ்வாறு புறங்கூறிடம் இயல்பு படைத்தவனாய் இருக்கும் போது அயலார் நம்மை பற்றி பேசுவது குறித்து நான் என்ன சொல்ல இருக்கிறது? அது மட்டுமல்ல, கலிங்கா, கூணனும் குள்ளனும் அப்படி பேசினார்கள் என்பதை தான் எப்படி நம்ப முடியும்? இவனே ஒருவேளை என்னை பற்றி பேசி புறம் கூறிவிட்டு அவர்களை பற்றி என்னிடம் பழி போடலாம் அல்லவா? நெருங்கிய நண்பர்களை பற்றியே குறை கண்டு புறங்கூறித்து தூட்டுகின்ற இயல்புடையவர்கள் அயலார்களை பற்றி என்ன சொல்வார்கள் என்பதை நாமே சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அல்லவா? இதைத்தான் வள்ளுவர் வியப்பு கலந்த வினாமாக எழுப்புகிறார். இதோ கேள் அந்த குரல். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினால் என்னை கொள் ஏதிலார் மாட்டு. மலையன் அமைதி தவளும் முகத்துடன் அளித்த இந்த விளக்கத்தை கேட்டு கலிங்கனின் கண்களில் நீர் துளிர்த்தது. அது அவர்களின் நட்பின் ஆழத்தை உணர்த்தியது. புறம் கூறும் நண்பர்களையும் மலையன் எப்படி பொறுத்துக் கொள்கிறான் என்ற உண்மையையும் வெளிப்படுத்துகிறது. புறங்கூறாமை என்ற தலைப்பில் அதிகாரம் 19

0: gmail.com. அழைக்கின்றது வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கே விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். நிலவிய தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55. நெருதிய தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்பட்டவர்கள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை பிரிவுகளுக்கும் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58-2005 சூரத். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ என்எஸ் 044-640-60-50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 779-230-80-04.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடம் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரன்.

பார்ப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமா.

தமிழீழ கோரிக்கைக்கு இந்தியா ஆதரவு தர மறுப்பது பற்றியும் பிரபாகரன் தெளிவாக அறிந்திருந்தார். ஆனால் காலப்போக்கில் இந்த கோரிக்கையை இந்தியா ஆதரிக்க வேண்டிய அவசியம் நேரும் என்று பிரபாகரன் நம்பினார். இந்தியா மீதும் இந்திய மக்கள் மீதும் அவர் வைத்திருந்த நம்பிக்கைதான் இதற்கு அடிப்படை காரணமாகும். 11/8/1986 நியூஸ்வீக் என்ற அமெரிக்க இதழுக்கு அளித்த பேட்டியில் பிரபாகரன் கூறுகிறார். கேள்வி கேட்கப்படுகிறது, இனப்பிரச்சனைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் சமாதான தீர்வு காண விரும்பும் இந்தியா உங்கள் தனிநாட்டு கொள்கையை எதிர்க்கிறது, இதற்கு நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அதற்கு பிரபாகரன் பதிலளிக்கிறார். உலகம் மாறிக்கொண்டு போகிறது, அரசியலும் அவ்வாறே மாறிக்கொண்டு செல்லும். சூழ்நிலைகள் காரணமாக கடைசியில் இந்தியா எமது விடுதலை போரை அங்கீகரித்தே தீரும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இருக்கிறோம். இந்தியா பல விடுதலை இயக்கங்களை அங்கீகரித்துள்ளது. பாலஸ்தீன விடுதலை இயக்கம் மற்றும் சுவாப்போ இயக்கங்களை கடைசி நேரத்தில் இந்தியா அங்கீகரித்தது போல எமது போராட்டத்தையும் அங்கீகரிக்க வேண்டிய நிர்பந்தம் இந்தியாவுக்கு ஏற்படும் என்று பிரபாகரன் பதிலளித்தார். இலங்கை தமிழர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்திய ராணுவ தலையீடு உருவாவதை பிரபாகரன் ஒருபோதும் விரும்பவில்லை. அத்தகைய தலையீடு அவசியமற்றது என்று அவர் கருதினார். இதுபற்றியும் திட்டவட்டமான தெளிவான கருத்து அவருக்கு இருந்தது. தமிழர்கள் தங்களுடைய முயற்சியினாலும் தியாகத்தினாலும் தங்களுடைய இலட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும். அவ்வாறு வெற்றி பெற முடியும் என்று பிரபாகரன் அவர்கள் உறுதியாக நம்பினார். 1985 ஏப்ரல் மாதத்தில் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் விடுதலை புலிகள் இதழ் குரல் 6 இந்தியாவின் உதவியை பற்றி தெளிவாக விளக்கியிருக்கிறார். இந்திய ராணுவ படையெடுப்புக்கு அழைப்பு விடும் தமிழீழ தலைவர்கள் சிலர் குறித்து அவர் குறிப்பிடுகிறார். நாமே போராடி எமது மக்களின் விடுதலையை நாமே பெற்று எடுக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கை இவர்களிடம் இல்லை. அதனால் தான் இவர்கள் இந்திய ராணுவ படையெடுப்புக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள். எமக்கு இந்தியாவின் உதவியும் அவசியம், இந்தியாவின் ஆதரவும் அவசியம், இந்தியாவின் நல்லெண்ணமும் அவசியம். நாம் முதலில் இந்தியாவிடம் எமது தனிநாட்டு கோரிக்கைக்கு ஆதரவு பெற்றுக் கொள்ள முயல வேண்டும். எமது மக்களின் தேசிய சுயநிய உரிமையை அங்கீகரிக்குமாறு வலியுறுத்த வேண்டும். தமிழீழ தனி அரசுதான் எமது பிரச்சனைக்கு இறுதியான தீர்வு என்பதை திட்டவட்டமாக எடுத்துரைக்க வேண்டும். எமது கோரிக்கையை தெல்ல தெளிவாக எடுத்து கூறி இந்தியாவின் நல்லாதரவை பெறுவதை விட்டு எமது பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு இந்தியாவிடம் கை நீட்டி நிற்பது அரசியல் திறமையாகாது. தமிழீழ போராட்டத்தில் இந்தியாவின் பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றியும் அவருக்கு திட்டவட்டமான கருத்து இருந்தது. இந்தியா டுடேயின் 30/6/1986 இதழுக்கு அளித்த பேட்டியில் அதையும் அவர் தெளிவாக விளக்கியிருக்கிறார். கேள்வி, இந்திய அரசின் ஈடுபாட்டை எவ்வளவு தூரம் போற்றுகிறீர்கள்? பதிலாக வருகிறது பிரபாகரன் அவர்களிடம் இருந்து, எமது இலட்சியத்துக்கு இந்திய அரசின் அனுதாபம் உண்டு. எம்மை இங்கு தங்குவதற்கு அனுமதித்துள்ளதே இந்திய அரசின் மிக உயர்ந்த மனப்பான்மைக்கு எடுத்துக்காட்டு. கருத்துறையும் ஈழத்தின் சகல அரசியல் தலைவர்களுக்கும் அகதிகளாக வந்திருக்கும் லட்சக்கணக்கான ஈழ மக்களுக்கும் இந்தியா அடைக்கலம் தந்துள்ளது. அடுத்த கேள்வி, இந்தியா ஐக்கிய இலங்கை என்ற அமைப்புக்குள்ளே தீர்வை காண முயற்சிக்கிறது. நீங்கள் ஈழம் தவிர எதையும் ஏற்பதில்லை என்கிறீர்களே, இதிலே முரண்பாடு இல்லையா? அதற்கான பதிலிலே, நாம் எமது மக்களின் அரசியல் அபிலாசைகளை பிரதிபலிக்கிறோம். எமது மக்களின் அரசியல் அபிலாசைகளுக்கு எதிராக இந்திய அரசு நடவாது என்று நம்புகிறோம். எமது அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்ற இந்தியாவின் ஆதரவு தேவை. அதே சமயம் எமது தமிழீழ மக்களுக்கு இறமையும் சுய நிர்ணய உரிமையும் உண்டு. தமிழீழ விடுதலை போராட்டம் வெற்றி பெற இந்தியாவின் ஆதரவு இன்றி அமையாதது என்பதை ஒப்புக்கொண்ட பிரபாகரன், அதேவேளையில் இந்தியா தனது தீர்வை தமிழீழ மக்கள் மீது திணிப்பதை விரும்பவில்லை. தங்களது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முழு உரிமையும் தமது மக்களுக்கு உண்டு என்பதில் பிரபாகரன் உறுதியாக இருந்தார். இவ்வாறு இந்தியாவுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்ள பிரபாகரன் முயன்று வந்த வேளையில் இந்தியாவின் கொள்கை வகுப்பாளர்கள் அந்த நல்லுறவை சீரழிக்கும் வேளையில் மட்டுமல்ல, புலிகளை அடியோடு ஒழிக்கவும் நயவஞ்சக திட்டம் தீட்டி செயற்பட்டார்கள்.
1984 ஒக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்திய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு பிரதமராக ராஜீவ்காந்தி பொறுப்பேற்றார். இலங்கை இனப்பிரச்சனையில் இந்திரா காந்தி அவர்கள் கையாண்ட அணுகுமுறையில் இருந்து ராஜீவ்காந்தி மாற தொடங்கிவிட்டார் என்பதற்கான அறிகுறிகள் தெரிந்தன. இந்திரா காந்தியின் காலத்தில் அவரது நெருங்கிய ஆலோசகராகவும் வெளியுறவுத்துறை கொள்கை வகுப்பு குழுவின் தலைவராக பதவி வைத்த ஜி பார்த்தசாரதி சிறிது சிறிதாக ஓரங்கட்டப்பட்டார். இந்திரா காந்தியினால் மதித்து போற்றப்பட்ட அவரை ராஜீவ்காந்தி சிறிதளவும் மதிக்கவில்லை. இதன் விளைவாக அவர் தாமாகவே பதவி விலகிக் கொண்டார். இந்திய வெளியுறவுத்துறையின் செயலாளராக இருந்த ஏ பி வெங்கடேஸ்வரன் சிறந்த அதிகாரி. அவரையும் அவமதித்து பதவியிலிருந்து விலகும்படி ராஜீவ்காந்தி செய்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 முக்கியமான அதிகாரிகள் இவ்வாறு வெளியேற்றப்பட்டது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு வழிவகுத்து விட்டது. குறிப்பாக இலங்கை இனப்பிரச்சனையில் தவறான முடிவுகளை ராஜீவ்காந்தி எடுத்ததற்கு இதுதான் முக்கிய காரணமாகும். இந்த சூழ்நிலையில் புதிய அரசின் போக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக பாலசிங்கத்தை டெல்லிக்கு பிரபாகரன் அனுப்பி வைத்தார். அவரும் டெல்லி சென்று முதலில் ஜி பார்த்தசாரதியை சந்தித்து பேசினார். இந்திரா காந்தியின் மறைவினாலும் ராஜீவ்காந்தியின் புறக்கணிப்பினாலும் ஆழமாக பாதிக்கப்பட்டிருந்த பார்த்தசாரதி அவரிடம் மனம் திறந்து சில உண்மைகளை தெரிவித்தார். இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் கடும் போக்கை கைவிட்டு மென்மையான நட்புறவான ராஜேந்திர அணுகுமுறையை ராஜீவ் அரசு கடைபிடிக்கும். ஜெவர்தனா நல்லெண்ணம் படைத்தவர் என தவறாக புரிந்திருக்கும் ராஜீவ்காந்தி ஈழத்தமிழர் பிரச்சனையை சமாதான பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்து வைக்கலாம் என்று நம்புகிறார். இலங்கையின் ஒட்டி ஆட்சி அமைப்புக்குள் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் முயற்சிகளை எடுக்க ராஜீவ் அரசு திட்டமிட்டு விட்டது. இந்திரா காந்தி அவர்கள் வகுத்த போராளிகளுக்கு ராணுவ உதவி அளிக்கும் திட்டம் கைவிடப்படும். தமிழர் விடுதலை அமைப்புகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே பேச்சுவார்த்தை ஆரம்பமாவதற்கு முன்னர் போர் நிறுத்த உடன்பாடு ஒன்று செய்து கொள்ளப்படலாம். ஜெவர்தனாவின் ஏமாற்றுகின்ற சூழ்ச்சி மிக்க வஞ்சக குணம் குறித்து எவ்வளவோ எடுத்து கூறியும் ராஜீவ்காந்தி நம்புவதற்கு தயாராக இல்லை. இந்த சூழ்நிலையில் பொதுவான கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் போராளி அமைப்புகள் அனைத்தும் ஓரணியில் இணைந்து சிங்கள அரசுடன் பேசுவதற்கு தயாராக வேண்டும். இல்லையென்றால் தமிழர்களுக்கு பாதகமான விளைவுகள் ஏற்படும். ராஜீவ்காந்தியின் புதிய நிர்வாகம் கடைபிடிக்க இருக்கும் கொள்கை குறித்தும் அணுகுமுறை பற்றியும் இந்திய உளவுத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் போராளி குழுக்களுக்கு விரைவில் விளக்குவார்கள் என்று கூறினார். பாலசிங்கத்திடம் ஜி பார்த்தசாரதி கூறிய விவரத்தின் சுருக்கம் இதுதான். டெல்லியில் நிலவிய இந்த மாறுதலான சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட பாலசிங்கம் சென்னைக்கு திரும்பியதும் பிரபாகரனை சந்தித்து விளக்கமாக அனைத்தையும் எடுத்து கூறினார். ஆனால் பிரபாகரனுக்கு இந்த செய்திகள் வியப்பையோ ஏமாற்றத்தையோ கொடுக்கவில்லை. இந்திரா காந்தியின் மறைவுக்கு பிறகு எல்லாமாக மாறிப்போகும் என்பதை அவர் முன்னரே தெளிவாக உணர்ந்திருந்தார். எனவே கொரில்லா போராட்ட தாக்குதல்களை தீவிரப்படுத்தி சிங்கள ராணுவத்தை பலவீனப்படுத்த திட்டமிட்டுக் கொண்டிருந்த பிரபாகரனுக்கு அந்த சூழ்நிலையில் போர் நிறுத்தம் செய்வது என்பது உகந்த தந்திரோபாயமாக அவருக்கு தெரியவில்லை. 1985ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே விடுதலை புலிகள் மற்றும் சில போராளி அமைப்புகள் ஆகியவை சிங்கள ராணுவத்துடன் இடைவிடாமல் மோதிக்கொண்டிருந்தன. 1985ஆம் ஆண்டு ஜனவரி 19ஆம் நாள் வன்னியில் உள்ள முருகண்டியில் கொழும்பு சென்று கொண்டிருந்த யாழ்தேவி புயரதத்தை டெலோ அமைப்பினர் வெடிகுண்டு வைத்து தகர்த்தார்கள். அதில் சிங்கள ராணுவத்தைச் சேர்ந்த 22 வீரர்களும் 10 பொதுமக்களும் கொல்லப்பட்டார்கள். 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் நாள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கொக்குளாயில் அமைந்திருந்த ராணுவ முகாமை விடுதலை புலிகள் சூழ்ந்து துணிகர தாக்குதல் ஒன்றை நடத்தினார்கள். இந்த தாக்குதல் 5 மணி நேரம் வரை நீடித்தது. இந்த சண்டையில் 106 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் சிங்கள ராணுவம் சந்தித்த மிகப்பெரிய உயிரிழப்பு இதுவாகும். புலிகள் தரப்பில் 16 போராளிகள் வீரச்சாவடைந்தார்கள். இதனால் ஆத்திரமடைந்த சிங்கள படை முல்லைத்தீவு பட்டணத்துக்கு அண்மையில் இருந்த அகதி முகாம் மீது மிருகத்தனமான தாக்குதலை நடத்தி 52 அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்தது. பொதுமக்கள் கொல்லப்பட்டது குறித்து சிங்கள அரசு மௌனம் சாதித்தது. சிங்கள ராணுவத்துக்கு எதிராக போராளி அமைப்புகளின் தாக்குதல்கள் அதிகமாக அரசுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. இந்த சூழலில் இந்திய அரசின் உளவு பிரிவுகளின் தலைவர்கள் போராளி அமைப்பின் தலைவர்களை சந்தித்தார்கள். போரும் சமாதானமும் என்ற தனது நூலில் பாலசிங்கம்
உளவுத்துறை தலைவர்களின் சந்திப்பு குறித்து குறிப்பிட்டிருக்கிறார். ரோ புலனாய்வுத்துறையின் அதிபர் கிறிஸ் சக்சேனா தலைவர் பிரபாகரனையும் என்னையும் சென்னையில் ஒரு ரகசியமான இடத்தில் சந்தித்தார். ரோ அதிகாரிகள் இந்த ரகசிய சந்திப்பை ஒழுங்கு செய்தார்கள். உயர்ந்த கம்பீரமான தோற்றம், கனத்த குரல், ஒளிர்வுடன் கண்கள் ஆங்கிலத்தில் ஆணித்தரமாக பேசினார். சக்சேனா கலந்துரையாடல் நிகழ்த்தவில்லை. அன்றும் இன்றுமான இந்திய வெளியுறவு கொள்கை பற்றி எமக்கு ஒரு விரிவுரை நிகழ்த்தினார் அவர். அவரது சொற்பொழிவின் சுருக்கம் இதுதான். அன்று திருமதி இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்தில் இந்தியா ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. தமிழரின் உரிமை போராட்டத்தை நசுக்கிவிடும் நோக்கத்துடன் இந்திய நலன்களுக்கு விரோதமான அந்நிய சக்திகளை இலங்கையில் ஊடுருவ அனுமதித்தார் ஜெயவர்த்தன. இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைந்தது என்று இந்திரா காந்தி கருதினார். அந்த வேளை 1983 ஜூலை இனக்கலவரம் தமிழின படுகொலையாக கோரமெடுத்தது. இதன் விளைவாக பல ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழர்கள் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார்கள். தமிழர்களுக்கு எதிராக இனக்கொலை பரிமாணத்தில் தலைவிரித்தாடிய கலவரம் தமிழ்நாட்டில் தேசியவாத உணர்வு தீயை பற்றியறிய செய்தது. இத்தகைய சூழ்நிலை இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. எதிர்மறையான இந்த போக்குகள் காரணமாகவே இலங்கையில் இந்தியா தலையிட நிர்பந்திக்கப்பட்டது. இலங்கையில் தமிழ் குடிமக்களுக்கு எதிரான அரச வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இன நெருக்கடிக்கு சமாதான வழியில் தீர்வு கண்டு இலங்கையிலும் தென்னாசியா பிராந்தியத்திலும் அமைதியையும் உறுதியையும் ஏற்படுத்துவதே இந்திய தலையீட்டின் பிரதான நோக்கமாக இருந்தது. சிங்கள ராணுவ அட்டுழியங்களுக்கு முடிவு கட்டி தமிழ் மக்களை பாதுகாக்கும் நோக்குடனே தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ஏனைய போராளி அமைப்புகளுக்கும் இந்திரா காலத்தில் ஆயுத உதவி வழங்கப்பட்டது. இவ்விதமாக ஒரு விளக்கத்தை அளித்த சக்சேனா இலங்கையின் பிரதேச ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் பங்கம் ஏற்படுத்தும் நோக்கம் எதுவும் இந்திரா காந்திக்கு இருக்கவில்லை என்றார். ராணுவ அணுகுமுறையை ஜெயவர்த்தனா கைவிட வேண்டும் என்பதும் ஒன்றுபட்ட இலங்கையின் அடிப்படையில் இனப்பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதே இந்திரா காந்தியின் குறிக்கோளாக இருந்ததாக அவர்

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை நன்னிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: Vicky Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre-Gelke, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolibisilakam, Saïveroundre, Napade, Saïveroindé, Saïverele, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேர்கள் இதுவரை கேட்டது சங்கமம் மறு ஒலிபரப்பு, நிறைய கலைக நேரம் 4 மணி.

சந்தேகம் கரிகன், விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும், மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். தற்போது ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையின் கீழ் இயங்கும் அனைத்து ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மையங்களையும் ஒன்றிணைத்து தேசிய மையமுறை நிறுவுவதன் மூலம் அந்த பணிகளின் செயற்திறனையும் பயனுள்ள தன்மையை அதிகரிப்பினூடாக எதிர்பார்க்கும் இலக்குகளை அடைய முடியும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்போம் திட்டத்தின் கீழ் 90 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் உருவாத்துறை கண்ணகி அம்மன் இறங்குதுறைக்கு செல்லும் வீதியை அகலப்படுத்தி புனரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் குறித்த புனரமைப்பு பணிகளை கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நேற்று பார்வையிட்டிருக்கின்றார்.

அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உட்பட நால்வருக்கு எதிராக புலனாய்வு மேல் நீதிமன்றத்தில் சட்டம் அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர் என்று கூறப்படும் சிரான் பாசிக்கை 90 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க மத்திய குற்ற புலனாய்வு பணியகம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இலங்கைக்கு எந்த ஒரு பொருட்களையும் இறக்குமதி செய்யாமல் குறித்த நிறுவனம் ஒன்று சுமார் 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பரிமாற்றம் செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. ஈஸ்டர் குண்டுவெடிப்புகள் தொடர்பான 3 சிறப்பு நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற வழக்கில் பாதுகாப்பு தரப்பின் சாட்சிய விசாரணை இன்று முதல் நடைபெறவுள்ளது. யாழ்ச்சமணியில் தமிழ் மக்கள் மீது முன்னெடுக்கப்பட்ட மிலேச்சத்தனமான மனித படுகொலைக்கு நீதி கோரியும் சர்வதேச விசாரணை ஒன்றின் ஊடாகவே இதற்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையினை வலியுறுத்தும் முகமாகவும் தாயக செயலணியின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நீதி நூலம் 2 நீதி கோரும் தொடர் போராட்டத்தின் இறுதி நாளான இன்று திங்கட்கிழமை மக்களின் பேராதரவுடன் எழுச்சியாக இடம்பெற்று வருகின்றது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் ராணுவ வீரருக்கு ராணுவத்தினரால் 1.5 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்ட வீடு குறித்த ராணுவ வீரரின் குடும்பத்தினருக்கு உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கின்றது. தனிக்கட்சி ஆட்சி முறைமையை அமுல்படுத்துவதற்கு அரசாங்கம் அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கின்றது. எதிர்காலம் தொடர்பில் பாரிய அச்சம் நமக்கு காணப்படுகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் குன்னகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரா தெரிவித்திருக்கின்றார். திருத்தப்பட்ட பெறுமதி சீர் வரி அல்லது பெட் கொடுப்பனவு படிவமானது அக்டோபர் 1 முதல் கட்டாயமாக அமுல்படுத்தப்படும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் லவன் யுத்த நிலைமை முடிவுக்கு வந்தவுடன் தற்போது நடைமுறையில் உள்ள தற்காலிக வரி கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என வெளிவிவகாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கோர தெரிவித்திருக்கிறார். நாட்டின் தேவைகளுக்கு நாட்டை விட்டு வெளியேறும் வைத்தியர்களின் எண்ணிக்கைக்கும் ஏற்ப போட்டி பரீட்சைகள் மூலம் புதிதாக இணைக்கப்படும் வைத்திய நிபுணர்களினது எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டியுள்ளதுடன் வைத்திய நிபுணர்களை உருவாக்குவதில் நிலவும் தனி உரிமையை மாற்றுவதற்கு ஜனாதிபதி உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என வைத்திய மற்றும் சிவில் உரிமைக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கிறார்.

நாட்டிலிருந்து தப்பிச்சென்ற திட்டமிட்ட குற்றக்குழுவின் முக்கிய புள்ளியான கஞ்சிப்பானை இம்ரான் விரைவில் இலங்கை கொண்டுவரப்படுவார் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருணா ஜெயசேகரா தெரிவித்திருக்கிறார். வவுனியாவில் வீடு உடைத்து 51 வயது பெண்ணொருவரை கூட்டு துஷ்பிரயோகம் செய்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட இவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் திருடப்பட்ட பொருட்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. நாயாறு கடற்கரையில் நீந்து சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார். சமூக வலைதளங்கள் ஊடாக கட்டிடப் பொருட்களை விற்பனை செய்வதாக கூறி முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு காவல்துறை தலைமையகம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாழ்ப்பாணம் குறியேட்டுவான் இறங்குதுறையிலிருந்து நெடுந்தீவு நோக்கி பயணித்த படகொன்று விபத்துக்குள்ளான நிலையில் அதில் பயணித்தவர்கள் பாதுகாப்பாக மீட்க

வியட்நாம் இலங்கைக்கு இடையிலான நேரடி விமான சேவைகளை வியட்நாம் ஏர்லைன்ஸ் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கின்றது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில், சுதந்திர தினத்தன்று வந்தே மாதரம் பாடலை அவமதித்ததற்காக நாட்டு மக்களிடம் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தி இருக்கின்றார். இந்தியாவில் இயக்க ரப்பர் விலை கிலோவுக்கு 275 என்ற புதிய உச்சத்தை எட்டியிருக்கின்றது. கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதால் ரப்பர் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை ஆவணி மாத பூஜைகளுக்காக நேற்று திறக்கப்பட்டிருக்கின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், அமெரிக்காவின் விர்ஜினியா பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக 19 வயது இளைஞரை அந்த நாட்டு காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள்.

அமெரிக்க ராணுவ வீரர்களை கொன்றால் அல்லது பிடித்து கொடுத்தால் ஒவ்வொரு வீரருக்கும் $30,000 சன்மானம் வழங்கப் போவதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. தென்கொரியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சிகளை கணிசமாக குறைக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார்.

சீனாவில் 3 வயதில் கடத்தப்பட்ட சிறுவன் இன்று உயர்கல்வியில் புதிய சாதனை படைத்திருக்கிறார். ஐரோப்பாவில் கடுமையான வெப்ப அலையில் சிக்கி சுமார் 16,000 பேர் பலியாகியுள்ளனர். நாம் என்ன உணவு சாப்பிடுகிறோம் என்பது மட்டுமல்லாமல் எந்த நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்கிறோம் என்பதும் உடல் எடை, இரத்த சர்க்கரை மற்றும் இதய ஆரோக்கியத்தின் தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பங்களாதேஷ் முதல் முறையாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருக்கின்றது. ஆசிய கோப்பை மற்றும் ஆசிய போட்டிகளுக்கான பாகிஸ்தான் மகளிர் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கின்றது. இறுதியாக இன்றைய நாணய மாற்று விதத்துக்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடன் தந்து கொண்டிருக்கும் உமது உத்தியோர் இணையதளமான www.trtamilnadu.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 384.91% இந்திய பெறுமதியில் 110.76% ஒரு US டாலர் இலங்கை பெறுமதியில் 332.26% இந்திய பெறுமதியில் 95.60% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 409.41% இந்திய பெறுமதியில் 117.87% ஒரு UK பவுன் இலங்கை பெறுமதியில் 450.28% இந்திய பெறுமதியில் 129.87% ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 239.67% இந்திய பெறுமதியில் 68.96% காணப்படுகின்றது. இத்துடன் VT கேஷ் அண்ட் கரியன் VT சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

மேலோட்டத்தை தொடர்ந்து 5 மணி வரை உங்கள் விருப்பம். 5 மணியிலிருந்து 6:15 வரை உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு. 6:15 இருந்து 7 மணி வரை அறிதலும் புரிதலும்.

இரவு 15 8 மணி வரை தமிழோடு ஒரு தர்க்கம். 8 மணியிலிருந்து 9 மணி வரை கேள்விக்கணை. 9 மணிக்கு இரவு பிரதான செய்திகள். இரவு பிரதான செய்திகளை தொடர்ந்து சுவிஸ் நேரத்தில் நீரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருப்பது இன்றைய கல்வி. மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா? இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா? 172 பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக. நிகழ்ச்சி முன்னோட்டம் கேட்டீர்கள். நெளிய கலைக நேரம் 4:13. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டிஆர்டி தமிழொலியில் தொடர்ந்து ஒலிப்பது. உங்கள் விருப்பம்.

0: உங்கள் விருப்பத்துடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கின்றார் வைபர் ஊடாக அமெரிக்காவிலிருந்து எங்கள் ராஜா இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
1: உங்கள் அன்பான செட்டான கேது நலந்தானே? ஐயா
0: நலமாகவே இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: உங்களை போல செட்டாக அண்ணாவும் நலமா இருக்கின்றேன்.
0: சரி, நீங்கள் சொல்லுங்கள் என்ன பாடல். ஓ மத்துடன்
1: பாடம் வந்து வடிவா கேளுங்கள். பெண் குரல் ஆர் படிக்க வேண்டு தெரியல, எனக்கு பிறகு சொல்லுங்க. மை ஏந்தும் விழி ஆட, மலர் ஏந்தும் குழலாட, கை ஏந்தும் வளையலாட நான் ஆடுவேன்.
0: மையேந்தும் விளையாட, அந்த பாடல் தானே? அந்த பாடல் வந்து பி வி சீனிவாசும் பி சுசீலாவும் பாடிய பாடல்.
1: என்ன,
0: விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார்கள். ஜெமினி கணேசனும் சாவித்ரியும் நடித்திருக்கின்றார்கள்.
1: நன்றிகள். உங்களுக்கு உங்கள் வீட்டில் இப்ப திருமணம் நடக்க போறது கூடிய சீக்கிரம் சத்தியா சொல்லி இருந்தா சொல்ல சொல்லி நாங்கள் அது வெற்றியா நடக்கிறது நாங்கள் ப்ரே பண்றோம்னு சொல்லி, அதனால உங்களுக்கு கலையத்துக்கு நீங்க அந்த இந்த வேலை பழையிலையும் கலையத்துக்கு வந்து நிகழ்ச்சி செய்யறது உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. பிள்ளைங்க திருமணம் சிறப்பாக நடக்கணும்னு நாங்கள் அந்த அபிராமியே வேண்டுறோம். கூறிக்கொண்டு இந்த பாடலை தாருங்க, கேட்போம். எதுவும் கேள்வி இருக்கா?
0: இந்த கேள்வி இருக்கின்றது. இலக்கியங்களில் இப்பொழுது நீங்கள் மிகவும் வியக்கத்தகு இலக்கியங்களில் வியக்கத்தக்கவராக இருப்பவர் என்று நீங்கள் யாரை நினைக்கின்றீர்கள்?
1: அந்த கேள்வியை நான் எங்களை அஞ்சு நேர் விடுவோம். நான்
0: கேட்டேன். நன்றி, நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கேட்டிருந்தார். அமெரிக்காவிலிருந்து எங்கள் ராஜாண்ணா அவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா. ஜோகேஸ்வரி அம்மா, நலமாக இருக்கின்றீர்களா?
1: இலக்கியங்கள்
0: இருக்குல்ல, இப்ப முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, இப்படி எல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம் தானே. இவர்களில் உங்களை வியக்க வைத்தவர் யார்? முல்லைக்கொடி மிக வேகமாக அந்த அது அந்த பட்டி கொள்ற இதுகள்ல பட்டி கொள்ளும்.
1: இது ஒன்றும் இல்லாம பல வழி இல்லாம நின்றதல்லோ?
0: இல்ல, அதுதானம்மா. என்னென்ன நடந்தா இவர் தேர் விடத்துல பாடி போட்டு காட்டுக்கு வேட்டையை போயிட்டார். வேட்டையை போயிட்டா, அப்ப வேட்டையை போனா அரசர் மாதிரி அந்த ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அப்படியே சுத்தி தான் பாருது.
1: சரி சரி சரி.
0: வரும் பொழுது இந்த முல்லை கொடி இதை முழுக்க தேரை சுத்தி இறந்துட்டு அப்ப என்ன செய்யற அதை எடுக்கல. அந்த ஒரு ஸ்பிரிங் மாதிரி ஒன்று படரும் இல்ல முல்லை கொடியில, பாத்துருப்பீர்களா?
1: அப்படியே விட்டு வந்து விட்டார்.
0: என்ன மரங்கள் நிக்கும், கொடிய தடியல் இருக்கு
1: தானே.
0: முல்லைக்கு தெரியுமா இது தேர் எது கொடிய மரம் எதுண்டா? அது படறதுக்கு ஒரு கொழுகொம்பு.
1: அது இது தேவைப்பட்ட
0: இதுல விட்டுட்டு போன வழியா இதுல

0: நாங்கள் இந்த காலங்கள்ல இந்த கதையை சொன்னோம் என்றால் அதுக்கு உண்மை இல்லாமல் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பாருங்கள் காட்டில அப்படியோட தடி எதுகள் இல்லாம என்னத்துக்கு தேர விட்டுட்டு வந்து வரேன் கொடி அறந்து விடும் உண்மையான காரணம் பேந்து புலவர் எழுதி விட்டதானே புகழ்றதானே அந்த காலத்துல அணைத்துக் கொள்வார்கள் என்ன புகழ்ந்தால் தான் அந்த காலத்துல பொண்ணும் பொருளும் கொடுப்பார்கள்
1: அதான
0: வேற எதுவும் ஒன்றும் கொடுக்க இல்ல பாரதி அவர் உண்மையா காய்ச்ச முடியா ஒருத்தரும்
1: இந்த காலம் வரையே அந்த அப்படித்தான்
0: புகழ்வர்களுக்குத்தான் இடம் சரியம்மா நீங்கள் என்ன பாடல் என்று சொல்லுங்கள்
1: பாயுமொழி படத்துல சிலுக்கு மரமே சிலுக்கு மரமே என்ற படத்து
0: அருமையான பாடலை கேட்டு இருக்கின்றீர்கள்
1: அங்கால என்ன வரி வருவேன் தெரியாது
0: இல்ல நல்ல ஒரு ஆடல் பாடலுடன் சேர்ந்த படம் தானே விசால் நடித்த படம் பாடலை தருகின்றோம் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்
1: வணக்கம்
0: நன்றி வணக்கம் நிலைய கலியகநேரம் 4:24 நிமிடங்கள்

0: ஒழித்த பாடலை விரும்பிக்கிட்டு இருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா அவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். எங்கள் குடும்பம் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
1: வணக்கம். கேது நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நான் ஒரு பாட்டு ஒன்று கேட்போம் வந்தா, தேவா சார் இங்க வந்து நிக்கிறார் கனடாவில், ஒரு ஹிட் பாட்டு சலோமியா. அவர் வந்தபடியே அவர் ஞாபகம் வந்து அவர் பாடின பாட்டு ஒன்று கேப்பம் வந்திருக்கிறேன்.
0: அருமையான பாடல் தான். கண் எதிரே தோன்றின திரைப்படத்தில் வந்து அருமையான பாடலை கேட்டு நீங்க சொல்லுங்க. லாபம் சங்க இலக்கியத்தில் உங்களை வியக்க வைத்தவர்
1: எனக்கு ஒருத்தரையும் அப்படி வியக்க வச்ச மாதிரி தெரியவில்லை.
0: இருக்கணும்
1: எனக்கு அப்படி அந்த அளவுக்கு தெரியல. திடீரென்று நீங்கள் பேசியாது, நான் இதை மட்டும் பாட்டை கேட்கறதுக்கு தான் வந்தேன்.
0: சரி, இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். பாடல் தருகின்றோம். நன்றி வணக்கம். நிலைய கலேச நேரம் 4:30.

0: ஒழித்த வாழ விரும்பிக்கிட்டு இருந்தார். கனடா வன்கூர்லேருந்து குணம் அவருக்கும் வந்து நிறைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம், எங்கள் குணநாயம்மா. குணநாயம்மா நலமா இருக்கின்றீர்களா? நலத்துடன் சொல்லுங்கள்.
1: எனக்கு வந்து பாட்டு மரியான் படத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால்
0: அருமையான ஒரு பாடல் என்ன? சரி, நீங்கள் சொல்லுங்கள். உங்களை வியக்க வைத்த இந்த வரலாறு, தமிழ் வரலாறு இலக்கியங்கள் எல்லாம் உங்களை வியக்க வைத்தவர்கள்
1: என்ன
0: கண்ணகி
1: அவர்கள்
0: அந்த நேரத்தில் அப்படி சிந்தித்திருக்கிறார்கள்.
1: நெல்லிக்கடியை
0: பாருங்க,
1: சாவித்ரி சத்யவான் இருக்கு, எங்கடை மகாபாரதம் இருக்கு, ராமாயணம் இருக்கு.
0: யோசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் அப்படி செய்திருக்கலாம் என்று ஒரு உதாரணத்துக்கு என்ன நினைக்கக்கூடியதாக நடந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயா? என்றால் இவை எல்லோரையும் பற்றி பார்க்கும் பொழுது எங்களுக்கு அப்படியெல்லாம் அந்த காலத்தில் தானே எல்லாம் உதாரணத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள்.
1: எத்தனையோ
0: நூற்றாண்டுகள் கடந்து விட்டது, நாங்கள் அதை பற்றி தானே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் அப்படி
1: நடந்தார்கள். பாட புத்தகங்களும் வந்தபடியே எங்களுக்கு இன்றைக்கும் மனசுல நிக்கிது. இந்த புத்தகங்கள் படிச்சாங்க தானே, ஆனா இப்ப பிள்ளைகளுக்கு இருக்கோ தெரியா?
0: இல்லை, உண்மையிலேயே எத்தனையோ அந்த அந்த தமிழ் வரலாற்றில் எத்தனையோ பல விடயங்களை எத்தனையோ விதமாக சொல்லியிருக்கின்றார்கள். அவைகளை மீட்டெடுப்பது தான் இப்பொழுது கரைச்சலாக இருக்கின்றது.
1: என்ன
0: சரி,
1: மீட்டெடுக்க
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. இதோ பாடல் வானிலைகளின் நன்றி, வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: ஒழித்த வாழை விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி குணநாய் பசுவதி அவருக்கும் அது வணக்கத்தை நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவர் வணக்கம்.
1: அன்பான வணக்கம்.
0: விபிஎன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே, காலமே வந்த நீங்கள் தானே. நீங்கள் நீங்கள் விட்டு கொடுங்க. மற்றொரு இலக்கம் உங்களோட இல்ல, நீங்கள் தான் நெடுக வந்து இப்படி செய்யுங்க. நீங்கள் ஒரு அன்பு அறிவிப்பாளர் தானே, பெரிய புகழ் பெற்ற அறிவிப்பாளர். இல்ல, புகழ் பெற்ற அறிவிப்பாளர் பல விடயங்களை தேடி கொண்டு வந்து சொல்லுகிறார்கள். உலக புகழ் பெற்ற அறிவிப்பாளர் சும்மா நேர்களுக்கு விட்டு கொடுக்கலாம் இந்த நேரத்தில்.
1: நீங்கள்
0: என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: நினைப்புட்டி போட்டார் தேவான் வந்து இசையத்து தேவா வந்து நிற்கிறார். அவற்ற பாட்டு அம்பை சண்முக படத்திலே இருந்து கரிகரனும் சுயாத்ரா மேனனும் பாடின காதலா காதலா காதலின் காதலா என்ற பாட்டு. எனது கருத்து, எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் கற்பனை கதை என்றாலும் நாட்டு மக்களுக்கு வியாசர் சொல்ல சொல்ல தந்தட்டம் முடிச்சு பிள்ளையார் எழுதின கதை தான் மகாபாரதம். அந்த பாரதத்தின் பாடு எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் கர்ணன் துரியோதன என்ற நட்பு
0: நட்பு கர்ணன் துரியோதன நட்பு. மற்றது உங்களோட அன்பான வேண்டுகோள் அந்த நான் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஃப்ளோவில் செய்து கொண்டிருப்பேன். இந்த ஒரு அறிவிப்பாளர் என்னோட மூத்த அறிவிப்பாளர் வந்து இதில் வரையக்கு எனக்கு ஒரு பெரிய அந்தரவாக தடங்கலாம் இருக்கு. அப்போ நீங்கள் இனி வேணும் நிகழ்ச்சியில்
1: என்னோட
0: இல்லை இல்லை இல்லை, நாங்கள் 20-25 வருஷமாக இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் ஆனால் ஒரு சிறந்த மூத்த அறிவிப்பாளர் அப்துல் அமீதுக்கு இணையான ஒரு அறிவிப்பாளர் இப்படி வந்து இதில் வரும்பொழுது எங்களுக்கு பயமாக இருக்கின்றது. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. இதோ பாடல
1: ஒரு நிமிஷம் என்னது மனதிலையும் சரி கனவேற்ற மனதிலையும் சரி ஒரு ஆளுக்கு இப்படிங்கிறாலும் ஒரு வேலை செய்தால் 25 பேர் ஓய்வு கிடைக்கும்.
0: என்ன
1: அப்படி ஒரு ஆள் ஓய்வு பெற்று போயக்குள்ள திறமையும் அனுபவமும் வயதும் உள்ள ஒரே நேயர் திரு சபா கேது சிவரன் சியா தீர என்று சொல்லிக்கொண்டு சீனா கலைக்க மாட்டேன். அடுத்த பாடலாம் கேட்போம்.

0: ஒலித்த பாலை விரும்பிக்கிட்டு இருந்தார் எங்களது மூத்த அறிவிப்பாளரும் உலகத்தில் தலைசிறந்த அறிவிப்பாளருமாகிய விபி அவர்கள் அவருக்கும் வந்து நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடித்த இல்லைன்னா உங்களை வியக்க வைத்த ஒரு இலக்கியங்களில் வருபவர், வரலாற்றில் வருபவர்.
1: கண்ணன் நம்பித்தான் அவர் நல்ல இருந்தவர், அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியா அவர் ஒன்றும் இல்லாமத்தான் இறந்தவர்.
0: அவர் கடைசியா எல்லாத்தையும் கொடுத்தன்ற ஒரு தான் தர்மம் இருக்கத்தானே வேண்டும். கவச குண்டலத்தை செய்த தான தர்மங்களை எல்லாம் குடுக்க அதுக்கும் ஒரு தான தர்மம் வந்திருக்கு தானே, ஒரு தர்மம் வந்திருக்கு தானே. ஆனால் அவர் அப்பே மூளையா ஒன்று சொல்றாரு, என்ன சொல்லுங்க, அப்பா அதெல்லாம் அதால வார தர்மத்தையும் சேர்த்து கொடுக்கறேன் பாருங்க. அப்ப இவ்வளவு ஒரு சிந்தனவாதியா அறிவு சார்ந்தவர் யோசிச்சிருக்கிறாரு
1: நினைக்கிறீங்க?
0: அவர் அதுதான் சொல்றாரு என்னடா இல்ல, அவர் தன்னை தான தர்மத்தை கொடுத்திருந்தா கூடி, ஆனா அவருக்கும் உயிர் போயிடாதுன்னா அதுக்கு ஒரு தர்மம் வந்திருக்கும் என்ன, கடைசியா கொடுத்த கூடிய ஒரு தர்மம் வந்து அதையும் சேர்த்து கொடுத்தலாம் அவர் உயர்ந்து நிற்கின்றார் என்ன.
1: நன்றி வணக்கம்.

0: ஒலித்த பாலை விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி தேவி தன்ராஜ் அவருக்கும் உமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? உங்களது உங்களது ஒலியின் டெலிபோனை இப்பொழுது மிக தெளிவாக கேட்கின்றது. ஓ சரி, என்ன பாடல் என்று சொல்லிவிட்டு?
1: என்னுடைய
0: மாடப்புறா என் வாழ்வில் ஜோடிப்புறா அந்த பாடல். ஓ அருமையான பாடல் தான். சரி நீங்கள் சொல்லுங்கள்.
1: இதுல வந்து ராமாயண கதையில என்னண்டா, அந்த லக்குமணன் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போனவர் இருந்தோம். மனைவி வந்து 14 வருஷம் தியாகம் செய்தவோ நித்திரை இல்லாம, அது என் வியக்க வச்சது.
0: வியக்க வச்சது. சரி,
1: அது இன்னொன்று பாரதத்துல, பாரத கதையில சூப்பனகி அவமானப்பட்டதற்காக ராவணன் வந்து தன்னோட உயிரே இழந்தவர்.
0: சூழ்ச்சி நடந்தது. ஆனால் பரதன் என்ன செய்தார் சொல்லுங்க. ஆமாம், ராமன் காலனிய வச்சுதான் அரியணையில ஏத்தி இருந்துட்டு அவர் இருந்தவர். அவருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சு. இப்ப எல்லோரும் என்ன இருக்கிறான்னா, ஐயோ இவர் எப்படி என்ன திரட்டி போட்டு இந்த இடத்த பிடிக்கணும்னு எல்லாம் நிக்கிறது. ஆனால் பாருங்கள், பரதன்றது அதெல்லாம் பரதனை பற்றிலாம் முடியாதவர் இல்லை. தியாகம் என்ன உண்மையிலேயே அந்த, ஏனென்றால் அந்த அவருக்கு கிடைச்ச ஒரு அரசாட்சியை துறந்திருந்தவர்
1: என்ன
0: என்றால், அவற்றை அரசாட்சிக்கும் தங்களுடைய அரசாட்சிக்கும் இவ்வளோ வித்தியாசம் மக்கள் தானே தெரிவு செய்கிறது. அப்போ இவரை எல்லாரும் தூட்டு வர்றதுன்றா அவருக்கு தெரியும். நாங்கள் அரசாட்சி செய்வோம் எல்லாரும் நிக்கணும். உண்மையிலேயே பல பல விடயங்களை அந்த உண்மையா ஒவ்வொரு இதுலும் சிந்தித்த வைத்தது
1: வந்து எங்களை வாழறதுக்கு தான் இப்படி ஒரு இப்படியே ஒரு இலக்கிய கதைகள் வந்ததே.
0: கண்டிப்பாக
1: கொள்ளணும், அதை அந்த பாடத்துல இருந்து நாங்க கற்று வாழணும்.
0: இந்த தார் மாறல இன்றைக்கு நீங்கள் சொன்ன ஒரு கதையை தான் இன்றைக்கு எடுக்கிறது. நான் இது கனாலமா இதை ஜோதித்து கொண்டு வந்தேன், இன்றைக்கு எடுத்து தந்துட்டீங்க. உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களது பாடலை தருகின்றோம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

ஒலித்த வாழ்வை விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி சரோ பரமேஸ்வரன். அவருக்கும் மது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது இன்றைய உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்வுண்டாக கலந்து உங்கள் விருப்ப நிகழ்வை சிறப்பித்த அன்புறவுகளுக்கும் உங்கள் விருப்ப நிகழ்வோடு இணைந்திருந்த அனைவருக்கும் இன்னும் முறை நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்வது உங்கள் விருப்பம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க இந்தியா டி தமிழில் தொடர இருப்பது தாறுமாறு தாறுமாறு ஆரம்பிப்பதற்கு முதல்
1: ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீகை பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாஷப்பலில் ஷரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய விரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு.

0: மாறுமாறு நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தாறுமாறை ஆரம்பிக்க முதலில் வருவது நெடுந்தீவு முகிலனின்.
1: வலிகளாலும் காயங்களாலும் நம்முடைய மனசு மறந்து போய்விட்டால் அதை மாற்றுவதற்கு மருந்தும் கிடையாது. திரும்ப நாம காயப்படும் போது நமக்கு அந்த வலியும் புரியாது. அக்கறையில் சொல்ற வார்த்தையினுடைய ஆழமே புரியலன்னா காற்ற பாசம் கனவு மாதிரி ஒரு நாள் கலைஞ்சு போயிடும். உண்மையா கோவப்பட்டா அதுல அன்பு இருக்கும், ஆனா புண்படுத்தினால் வெறுப்பு தானே படும். நமது உணர்ச்சிகளை மதிக்காம தங்களுடைய தேவைகளை தீர்க்கிறவங்க அப்புறம் வந்து நம்ம நேசிக்கிறேன்னு சொன்னாலும் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னாலும் நமக்கு பரிதாபம் கூட வராது. ஏன்னா செத்த பணத்தை போல நம்முடைய உணர்ச்சிகள்

கதை மட்டுமல்ல, இது சிந்திப்பதற்குரிய ஒரு கதை. உண்மையிலேயே நாங்கள் பலரது பக்கங்களையும் பலரது தியாகங்களையும் நாங்கள் வாழ்க்கையிலேயே அறிந்திருந்தாலும் அவைகள் எங்களுக்கு எவ்வளவு எங்கள் மனதை பாதித்தது, எங்கள் உள்ளத்தை பாதித்தது என்று எங்களுக்கு தெரியாமலேயே போய்விடுகின்றது. ஆனால் ஒரு கதை என்று வரும்பொழுது அதை கண்முன்னே கொண்டு வாருங்கள். இன்று நான் சொல்ல போகும் கதையும் அப்படி கதை தான். பாருங்கள், இந்த ராமாயணத்தில் வரும் கதை ஒன்று தான். திருமதி சர்வ பரமேஸ்வரனுக்கு உமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் முதலில் சொல்லி தெரிவித்துக் கொள்கின்றேன். தெரிவித்துக்கொண்டு உண்மையிலே அந்த லட்சுமணன் ஊர்மிளா இவர்களது கதையை நாங்கள் அறிந்திருக்கின்றோமா, எப்படி எப்படி இவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த கதையினூடாக பார்ப்போம். முதல் அந்த கதைக்குள் போகும் முதல் நாங்கள் ஒரு காட்டை, எங்கள் கண் முன்னே ஒரு காட்டை, திரைப்படம் போல எங்கள் காட்டை மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள். அந்த காட்டில் இப்போ அயோத்தியை போல பெரிய அரண்மனைகள் இல்லை, உயர்ந்த மாளிகைகள் இல்லை, தங்க தூண்கள் இல்லை, மென்மையான படுக்கைகள் இல்லை, வீசி விடுவதற்கு மயிலிறக இல்லை, மற்றது சுற்றி காவலர்கள் இல்லை. இதற்கு பதிலாக எங்கும் ஒரு அடர்ந்த ஒரு காடு. அப்போ காட்டுக்குள்ளே போயிருந்தால் காட்டுக்குள்ளே என்றவர்களுக்கு கனவெருக்கு தெரியும், வானத்தை தொடும் மரங்கள் இருக்குது, மரங்களுக்கிடையெல்லாம் சூரிய கதிர் அப்படியே அந்த ஒளி கதிர் பரவுவதெல்லாம் யோசித்து பாருங்கள். அப்போ நிலா ஒளியிலும் அப்படித்தான் வரும் என்ன. ஆனால் அந்த இதுக்கு காட்டுக்குள்ளே நாங்கள் நிற்க அந்த இலைகள் அசைகின்ற சத்தங்கள் கூட இவர்களெல்லாம் இல்லைன்னா தூரத்தில் இருந்து ஒரு குருவி கத்தும், இல்லை பக்கத்தில் இருந்து ஒரு மயில் அலரும், ஒரு யானை ஒரு சிங்கம் உருமும், சில்வண்டு ரிங்காரமிடும். அப்போ இப்படியான மர்மமான அலர்கள் இப்படியாக இருக்கின்ற ஒரு இரவு நேரத்தில் ராமர் சீதை லட்சுமணன் இவர்கள் காட்டுக்கு போயிடுகிறார்கள். காட்டிலே ராமனையும் சீதையையும் பாதுகாக்க என்றுதான் லட்சுமணன் போகின்றான் என்ன. ஆனால் இவர்கள் இருவரும் உறங்குகின்றார்கள். இந்த லட்சுமணன் விழித்திருக்கின்றார். அவர் கையிலே ஒரு வில், அருகிலே கொஞ்சம் அம்புகள், ஆனால் கண்களில் தூக்கம் இல்லை, மனதிலே ஒரு பயம், பயம் அது இல்லாமல் இதே இருக்கின்றார்கள். இதயத்திலே அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு அண்ணன், என் அண்ணனுக்கும் அன்னைக்கும் நான் தான் காவலன். ஒரு இரவல்ல, இரண்டு இரவல்ல, அப்போ இவர்கள் ஒரு நாள் நாங்கள் நித்திர கொள்ளாமல் இல்லாத பின்னர் ஒரு இரண்டு மணித்தியாலங்கள் நள்ளிரவின் தாண்டி முழித்திருந்தால் அடுத்த நாள் நாங்கள் படும் அவஸ்தைகளும் எல்லாமே குழம்பி போய்விடுகின்றது. ஆனால் இவர்கள் நாங்கள் கடுமையாக முயற்சி செய்து ஒரு கிழமை முடித்திருக்கலாம், இல்லை யாழ்ப்பாணத்தில் டியூஸ்ட் ஆனந்தன் ஆண்ட மாதிரி, இல்லைங்களா இன்னொரு முஸ்லீம் அவரும் டியூஸ் நடனம் ஆண்ட மாதிரி ஒரு 15 நாள் 16 நாள் முழிக்கலாம், அதுவும் தூங்கி தான் முழித்திருக்கலாம். ஆனால் 14 ஆண்டுகள் இந்த எண்ணத்தை சற்று சிந்தித்து பார்ப்போம். இல்லை ஒரு என்ன, ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து ஒரு இளைஞனாகும் அளவுக்கு நீண்ட காலம் என்ன. ஒரு தென்னை மரத்தை வைத்தவென்றால் அது காய்த்து இளநி தந்து அந்த தேங்காய்கள்லாம் விழும், அப்படி ஒரு நீண்ட காலம், ஒரு தலைமுறையே மாறும் அளவுக்கு ஒரு நீண்ட காலம்.

இதன்படி உடலுக்கு ஓய்வு தேவை. அது இயற்கையின் ஒரு விதி உடலுக்கு. அப்போ நீ 14 ஆண்டுகள் நீ நித்திரை கொள்ளாமல் இருக்கணும் என்றால் உன்னை தூக்கத்தை வேறொருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நீ முழிச்சிருக்கிறது தூங்காமல் இருக்கிறேன்னு சொன்னால் இன்னொருவர் இந்த தூக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவா கேட்குறா, இவர்கிட்ட சொல்கிறாரு. அதான் இயற்கையின் விதி. இயற்கையின் விதியை நாங்கள் என்ன தான் தலைகளாண்டாலும் மாற்றியில் ஆண்டவா சொல்கிறான். அப்போ உனக்காக அந்த தியாகத்தை செய்யக்கூடிய ஆட்டுக்கிறேன்னு அதாவது இன்னொரு இப்போ எனக்காக எந்த வேலையோ ஒரு செய்கிறேன்டா அது ஒரு பெரிய தியாகம் தானே. அதுவும் 1 நாள் 2 நாள் இல்லை 14 வருஷங்கள். அப்போ இந்த தியாகத்தை செய்யக்கூடிய உனக்காக ஆட்டுக்கிறேன்ட்டு பார்க்க அவர் அப்படி இப்படிலாம் நினைக்கலன்னு ஒருவரையும் அந்த அங்கே சிந்தித்து அவர் செய்வாரா இவர் செய்வாரா அந்த தடுமாற்றம் ஒன்றும் இல்லை. ஊட்டநடிகாக அப்படியே டக்கனே சொல்லுகின்றார் ஊர்மிளா ஆண்டு. ஊர்மிளா வந்து லட்சுமண்ற மனைவி டக்கன் உடனே அந்த அடுத்த கதை இல்லாமல் சொல்லிவிடுகின்றார். இவர் ஊர்மிளா சொல்லிட்டார். இப்போ ஊர்மிளா நிலையில் யோசிச்சு பாருங்க, அவர் அரண்மனையில் பட்டு மெத்த பட்டுக்கு லட்சுமணன் இருக்கிற இடம் வேறு, இவா இருக்கிற இடம் வேறு. என்ன இதை விட கணவனை பிரிஞ்ச துயரம், மனைவியை பிரிந்த துயரம் பொதுவாக ஆண்களுக்கு பெருசாக பாதிக்கிற இல்லைன்னா அவர்கள் வேறு வேறு விதத்தில் விட்டு விடுவார்கள். ஆனால் கணவனை பிரிந்த மனைவிமார உண்மையிலேயே அவர்களது துயரம் அது சொல்லி மாலா. அது என்ன நெஞ்சில் இவ்வளோ கனமாக இருக்கும் இவ்வளோ இதாக இருக்கும். அதுவும் கணவன் இங்கே ஐயோ இந்த காட்டில் அந்த காலத்துல எல்லாம் இந்த சவுதியோ அந்த இடங்களுக்கு போயிட்டு அந்த அவர்கள் பெண்கள் பழுகிற பாடுகள்லாம் நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கோம் தானே. ஆனால் இவர் போனது அப்படியா காட்டுக்கு நடு காட்டுக்கு அண்ணன் அண்ணியோடு போனது காட்டுக்கு போனது அப்போ எந்த நேரத்தில் ஆபத்து வரலாம் என்ன. ஆனால் இவளால் என்ன செய்யலும் இவளால் காட்டுக்கும் போக இயலாது. அப்போ அவருக்கு இப்போ மற்றது பெண்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு இது கணவனுக்கு உணவாக்கி போடுவது என்ன அது எப்பையும் பாருங்கள். கணவன் சாப்பிடுவதை அவர்கள் ஒரு பெருமையாக தான், அவர்கள் சமைத்து கணவன் சாப்பிடுவதை இன்னும் கூட அதை பெருமையாக தான் நினைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இதில் அந்த காலத்திலே நான் பாருங்கள் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று இருக்கிற காலத்தில் அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள். இதை விட கொஞ்சம் களைச்சி போனால் வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு அது இதுகளுக்கு எல்லாம் இப்போ இவளெல்லாம் யோசிக்கிறாள் என்ன இப்படி எல்லாம் செய்ய முடியாது. அப்போ இவளாலே இப்படி ஒரு தியாகத்தை செய்கிறான்னு தெரியாது. அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டோளும் இப்போ அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டு இவர் ஒன்று சொல்லி போட்டார். எல்லாம் நான் நித்திரை இல்லாமல் இருக்கணுமெண்டா அவள் நான் நித்திரை முழிச்சிருக்கணுமெண்டா அவள் நித்திரை உள்ளணுமெண்டு. இப்போ பாருங்கள் லட்சுமணன் வந்து காட்டில் தூங்காமல் இருக்கிறார். ஆனால் ஊர்மெல்லாம் அரண்மனையில் தூங்குறாள் என்ன தூங்குறேன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் படுத்து நித்திரை உண்டா அப்படியே குரட்டை அடித்து நித்திரை உண்டு அது இல்லை தூக்கம் அப்படியே அது ஒரு தியாகம் ஒரு மன அமைதி அப்படியே அந்த அந்த ஜாகம் செய்வோம்னு சொல்லுவார்கள் முனிவர்மார் எல்லாம் அப்படி தவத்தில் இருந்தார் அது ஒரு தவம் என்ன. அப்போ தவத்தை அப்போ பாருங்கள் இப்போ லட்சுமணன் தியாகம் தெரியும் சரி. ஆனால் இப்போ ஊர்மெல்லான்ற இது எல்லாம் யோசிச்சு பாருங்கள் இப்ப லட்சுமணன் அங்க அம்பு வில்லோட வீரமா நிக்கிறார். ஆனா இங்க ஊர்மலா அந்த தியானம் வந்து இவ்வளவு மென்மையான தியானம் சொல்லுங்க அப்போ ஒரு ஆள் அதுகளை உணர்வு பூர்வமாக தான் உணர முடிய முடியா ஆறாவது சொல்லியோ செய்தோ இயலாது என்ன. ஆனால் அந்த உலகம் ஊர்மிளா பற்றி எப்பயாவது கதைக்குதா எப்பயாதுன்னு சொல்லுதா எடுத்த உடனே எல்லாத்துக்கும் சீதா சீதா சீதா லட்சுமணன் இப்படிதான் சீதா ராமன் சீதாண்டு. ஆனால் இந்த லட்சுமணனே கேட்கிறார். ஆனால் இந்த ஊர்மிளா பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிஷம் சும்மா யோசிச்சு பாருங்க இப்படியான ஒரு தியாகம் உண்டு. சும்மா ஜோச்சு பாருங்க ஒரு பெரிய மரம் உண்டு சரியான வெயில் இந்த வெயிலில் ஒரு நிணல் கிடைச்ச உடனே அந்த நிணலில் போய் நாங்கள் இருக்கிறோம் அதுக்கு குளிர்மையாக இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த மரம் எத்தனை வருஷம் இந்த வெயில தாங்கி வளர்ந்தேன்னு நாங்கள் இப்போ அதை நினச்சிருக்கோமா. அதே போல தானே என்ன ராவணன் கிடைத்த பாதுகாப்பு நிழலில் வந்து லட்சுமணன் தியாகம் இருக்கிறது. அப்போ லட்சுமணன் விழிப்புக்கு பின்னால் ஊர்மிளான்ற மௌன தியாகம் இருந்தது. இதுதான் நீ கதையை நாங்கள் படித்திருக்கிறோம்.
இப்ப திரும்பி பாக்குறோம், இப்ப இரவாயிருக்கு, காட்டுல நிலவு வருது என்ன,

மரங்கள் நிழல் எல்லாம் நீண்டு நீண்டு போகுது, காற்று வீசுது, சீதா நித்திர கொள்றா, ராமர் நித்திர கொள்றார். ஆனால் லட்சுமணன் இவர் விழித்திருக்கின்றார், அவர் அவற்ற காதுகள் விழித்திருக்கின்ற அவற்ற காதுகள் ஒவ்வொரு சத்தத்தையும், ஒவ்வொரு ஒரு ஒரு பூச்சி ஒரு இலை உதிர்ந்து விழுகிற ஒரு இலையை அசைகிறது, ஒரு கிளை முறிகிறது, டக்குன்னு அவ்வளோ குரங்கு வாயும் இல்லை, ஒரு பக்கத்தில் இருந்த பண்டி ஓடும். அப்போ இந்த நிறைய டக்குன்னு இவர் அம்ப தூக்கி வில்லை இதன்றணும். ஏன்னா அவற்ற மனதில் இருந்தது ஊட்டி ஒரு எண்ணம் தான், என் அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இது அந்த அந்த பாசத்தின் உச்சம் என்ற இதெல்லாம் அந்த அந்த உச்சக்கட்ட பாசம் என்று சொல்லுவார்கள். அயோத்தியில ஊர்மலாண்ட இதை பாருங்க, தனியா இருக்கிறாள், கணவன் பக்கத்துல இல்ல, அவனோட குரல் இல்ல, அவன் காலடி யோசை இல்ல, அவன் சிரிப்பு இல்ல. ஆனா அவளோட மனதில் ஒரே ஒரு நம்பிக்கை என்ன, அவர் ராமரை காப்பாற்றுகின்றார், அது அவற்ற கடமை, அவற்ற கடமை நிறைவேறட்டும், அதுக்கு நான் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. இதுதான் உண்மையான பாருங்க, இதுதான் அந்த உண்மையான அன்புன்றது. இதை தான் சொல்கிறது என்ன, அன்புன்றது ஒருவரை நமக்காக வைத்திருக்கிறது இல்லை அன்பு, அவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய அனுமதிக்கிற கூடிய அதுவும் ஒரு பெரிய அன்பு தான். இன்றைய வாழ்க்கையிலும் பாருங்க, எத்தனை லட்சுமணரும் எத்தனை ஊர்மலாக்களும் இருக்கிறார்கள் என்று. அப்போ ஒருவர் வெளியில் உழைக்கிறார், ஆனால் அவற்ற உழைப்புக்கு பின்னாலும் ஒருவர் வீட்டில் அமைதியாக எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புள்ள வந்து உயர்ந்து நிற்குது, அந்த அந்த உயர்த்து பின்னாலே அந்த பெற்றோர்ன்ற தூக்கம் இல்லாத இரவுகள் எத்தனை இருக்குது. ஒருவர் மருத்துவர் ஆகிறார், இப்போ இப்படி கல்விக்காக தங்களையெல்லாம் ஆசைகள் எல்லாம் விட்டு கொடுத்த எத்தனை தாய்மார்கள் இந்த அந்த அந்த கதையோட இதுலாம் யோசிங்க. அந்த அந்த ஊர்மலாண்ட தியாகத்தோடு ஒத்து இன்று அம்மாக்கள் எங்கள் சகோதரிமார் இவர்கள் எல்லாம் செய்கின்ற அந்த இந்த தியாகங்கள் எல்லாம் அந்த அதோட ஒத்து பாருங்க. ஒரு கதையை படித்து போட்டு நாங்கள் அங்கே நிற்காம அந்த தியாகங்களோட அந்த அவையோட எண்ணங்களோட அது அது உள்ள போய் பார்த்தீங்கண்டா அப்படி எவ்வளோ ஒரு மென்மையா அவ்வளோ ஒரு இறக்க குணமாக வரும். வெற்றி பெற்றவரை தானே நாங்கள் பாராட்டுறோம், ஆனால் அந்த வெற்றிக்காக தியாகம் செய்த எல்லாரையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த இந்த வெற்றிக்காக போல அவளை எல்லாம் தியாகம் செய்திருக்கிறோம். ஆனால் அன்பு உண்மையாக இருந்தால் தியாகத்துக்கு ஒரு கைதட்டிருந்த இல்லைன்னு ஒரு ஒரு ஒரு புகழ்ச்சி. இந்த ராமாயணம் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தோம்னா நாங்கள் ஏதோ அந்த ராவர் இதை ஒரு கதைச்சு போட்டு அந்த கதைக்குள்ளே நாங்கள் போய் அந்த ஒவ்வொரு ஆக்கள்ற ஒவ்வொரு ஒரு ஆக்கள்ற சிந்தனைகளும் ஒரு ஒரு ஆக்கள்ற உள்ளத்துக்குள்ள நாங்கள் போன வேண்டாம், அது இவ்வளோ ஒரு இதாக இருக்கும். என்ன ஒரு மனுஷன் வந்து பெருமை என்றது அவன் பெற்றையில் இருக்கிற இல்லைன்னு அவன் மற்றவர்களுக்காக என்னென்னத்தை விட்டு கொடுத்துட்டான் என்றதெல்லாம் இருக்கிறது. இப்போ ஒருத்தட்ட பேச்சை கோவண்டி கேட்கறதும் ஒரு தியாகம் தான், ஒருத்தட்ட தவற மன்னிக்கிறதும் ஒரு தியாகம் தான், ஒருத்தட்ட கனவை நாங்கள் மதிக்கிறதும் தியாகம் தான், ஒருவருக்காக எங்களோட சுகங்களை விட்டு கொடுக்குற இதெல்லாம் தியாகம் தான். ஆனால் இந்த லட்சுமணன் காட்டில் தூங்காமல் இருந்தேன்னு சொன்னால் அதை அங்கே பார்க்க வேண்டியது அன்பு இருந்தால் விழிப்பு வரும், கடமை இருந்தால் தூக்கம் மறந்து போகும், தியாகம் இருந்தால் புகழ் தேவையில்லை. உண்மையான ஒரு அன்பு இருந்ததுன்னா நான் என்ற வார்த்தையை மறைஞ்சு நாம் என்ற வார்த்தை தானே வரும். இப்போ லட்சுமணன் காட்டில் விழிச்சிருக்கின்றார், ஊர்மலா தன்ற மௌனத்தில் தியாகம் செய்திருக்கிறார். என்ன ஒருவர்கிட்ட விழிப்பு வந்து இந்த உலகத்துக்கே தெரிஞ்சாது, ஆனால் மற்றவர்கிட்ட தியாகம் இந்த உலகத்துக்கே சரியே இல்லை. என்ன ஆனால் இருவருடைய அன்பும் ஒரே இடத்துல தான் சந்திச்சது, இங்கே கடமையில தான் சந்திச்சது. நமக்காக ஆறு ஆறு விழித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் உணர்றோமா இல்லைன்னு. சிலர் எங்களுக்காக விழித்திருக்கின்றார்கள், சிலர் எங்களுக்காக காத்திருக்கின்றார்கள், சிலர் எங்களுக்காக அழுகின்றார்கள், சிலர் நமக்காக தங்கள ஆசைகளை விட்டு கொடுக்கின்றார்கள். அப்போ அவர்கள தியாகத்தை அவர்கள் சொல்லும் சொல்றதுக்கு முன்பே எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்வது தான் உண்மையான அன்பு. அப்போ நாங்கள் இந்த லட்சுமணன் ஊர்மலாண்ட கதையை இந்த தாறுமாறில் சொல்ல வந்த காரணமே, அப்போ இவர்கள் எப்படி அந்த அவற்ற தியாகம் அவற்ற மனதில் உள்ளது அவர் இதன்றது, ஆனால் அவர் எங்கே ஊர்மலாக இது செய்தார் என்ன. அப்போ எனக்காக இப்படி இவ்வளோ ஒரு நம்பிக்கையும் இவ்வளோ இதுவும், ஆனால் கணவருக்காக இதெல்லாம் இட்டு அவள் ஒரு மௌனமாக ஒரு தியாகம் செய்தாவே,
அந்த இப்ப லட்சுமணா சீதாவா எல்லாரையும் யோசிச்சு பார்க்க, இந்த ஊர்மலா பற்றி ஒரு நிமிஷம் நாங்கள் எல்லாரும் யோசிச்சோம்னு சொன்னா, அந்த அந்த கதைக்குள்ள அவன்ட மன இதுக்குள்ள போனோம்னு சொன்னா, இந்த உலகத்தில் எவருமே ஈடாக மாட்டீர்கள் அந்த தியாகத்துக்கு என்று கூறிக்கொண்டு இப்பொழுது ஒரு பாடலை கேட்போமா.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് താറുമാറു. இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்க ஜோயஸ்ரீ அம்மா? ஜோயஸ்ரீ அம்மா சொல்லுங்கள் அம்மா.
1: நான் படித்ததை கேட்டதை சொல்ல போறேன்.
0: சொல்லுங்களம்மா.
1: உன்னை நீ நம்பு, ஒரு நாள் நீ நினைத்த வாழ்க்கையே இன்ன தேடி வரும்.
0: தேடி வரும் கண்டிப்பாக. என்ன
1: என்ன நான் நம்பினா என்ன? நான் நினைத்த வாழ்க்கை தேடி வரும். அந்தது ஆலயத்துக்கு செல்வதும் ஆண்டவனை தரிசிப்பதும் ஆன்மீகம் அல்ல. அடுத்தவருக்கு தீங்கு செய்யாமல் ஏமாற்றி பிழைக்காமல் எல்லா உயிரிடமும் அன்பு வகாட்டி மன அமைதியோடு வாழும் வாழ்க்கை தான் உண்மையான ஆன்மீகம்.
0: ஆன்மீகம் உண்மைதானே அம்மா?
1: அதுதான் ஆன்மீகம். மற்றது கடினமென நினைத்தால் கரை சேர முடியாது, கடந்து பார்ப்போம் என்று நினைத்தால் எதையும் சாதிக்க
0: முடியும்.
1: பொய்ய சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாகவே இருப்பது மேல்.
0: தனியா
1: மனச்சாட்சி மட்டுமாவது கடைசி வரை கூட இருக்கும்.
0: கூட இருக்கும்
1: பொய்ய சொல்லி கொண்டு பார்க்க. அதாவது தூங்கும் போது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் போது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதன் எவனோ அவனே உலகின் பணக்கார மனிதன்.
0: பணக்காரன் அவர் தானே?
1: அவர்தான் பணக்காரன்.
0: நிம்மதியா தூக்கம் வரணும், எழும்பேக்க துள்ளியன்ற எழும்பு போகணும் சந்தோஷமா.
1: உற்சாகமும் ஒரு அமைதியும்
0: தானே.
1: உனக்கு தேவைப்படும் நேரத்தில் ஒருவர் இல்லை எனில் அவருக்கு தேவைப்படும் நேரத்தில் நீயும் நிற்காதே. அது அப்படி போகுது. அதாவது ஆலயத்தை செல்வதும் ஆண்டவனை சொல்லி போட்டு
0: நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.

0: யாரை நம்பினான்
1: இணைந்து சிறப்பித்திருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா அவருக்கு முகமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
2: வணக்கம்.
1: புங்கையூர் ராஜான ராஜான நலத்துடன் என்ன உடையத்தோடு வந்திருக்கிறீர்கள்? விளங்கையில
2: கல்வி
1: கவிதையோடு. ஓம் ஓம் ஓம் தாருங்கள்.
2: அறிவை வளர்ப்பது கல்வி, அல்ல அல்ல குறையாதது கல்வி. அறிஞர்கள் உருவாக்குவது கல்வி, வார்த்தைகளை புரிய வைப்பது கல்வி, உலகில் சிறந்தது கல்வி, நம் வாழ்வினை செதுக்கி கல்வி, அறிவு கண்ணை திறந்திடும் கல்வி, அறியாமை இல்லை அகற்றிடும் கல்வி. படிப்பதெனும் படிப்பெனும் படியை ஏறினால் சொர்க்கம் எனும் சோலையை நமக்கு கிடைக்கும். பெருமைக்காக தேடி பெறுவது அல்ல கல்வி, பெற்றதை கொண்டு பெருமையை தேடி கொள்வது கல்வி. இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வி. பின்னே கல்வி கைத்தொழில்தான் உனக்கு கை கொடுக்கும் என்பதையும் மறந்து விடாதே. கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழிலல்ல தவம். எவர் கைவிட்டாலும் நாம் கற்ற கல்வி என்றும் நம்மை கைவிடாது. கல்வி இல்லையே காரியமில்லை, காரியமில்லே ஊதியமில்லை, ஊதியமில்லே வாழ்க்கையில் சாத்தியமில்லை. கல்வியை வளர்ப்பது மதி, மதியை வளர்ப்பது திறன், அந்த திறனால் வளர்ப்பது கலை, அந்த கலையை வளர்ப்பது ஆற்றல். கற்றபடி வாழ்க்கையை வாழ்ந்தால் கல்வி நம்மை சிறந்த முறையில் வாழ்க்கையை உயர்த்தும். கல்வி எனும் வித்து அழியாத அழிக்க முடியாத சொத்து, அல்ல அல்ல முத்து, அல்ல அல்ல குறையாதது. தெல்ல தெல்ல தெரிவது, சொல்ல சொல்ல பிடிக்காதது, பருக பருக திகட்டாதது கல்வி. கல்வி அது தாய், புதிதாக நம்மை பிறப்பிக்கும். கல்வி அது தந்தை கையை பிடித்து நடத்திடும். கல்வி அது ஆசான், நல்லவரை நலமாக சிரித்திடும். கல்வி அது வேர், ஆழம் அது வேர், ஆழமா ஊன்றி வளர்ந்திடும். கல்வி அது ஏணி உயர்த்தும் நிலையில் உயர்ந்திடும். கல்வி அது தோணி அலைகள் கடக்க உதவிடும். கல்வி அது ஆபரணம், வாழ்வை அழகாக்கும். கல்வி அது புதையல், வாழ்க்கை என்னும் வாழ்க்கை வளம் ஆக்கிடும். கல்வி அது துளையும் அச்சமதும் அகற்றிடும். கல்வி அது எல்லாமே உயிரை நமக்கும் நிறைந்திடும். நம் வாழ்க்கை என்னும் தோணியை அழகாக செலுத்தினால் கல்வி நம் வாழ்க்கை கற்பக வெளிச்சமாக வரும். செலுத்திடும் கல்வி எண்ணத்தை செம்மைப்படுத்தி ஏற்றத்தை வாழ்வை சாத்தியமாக்கும் கல்வி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி வணக்கம். கேது
1: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: சிறப்பு கவியோடு இணைந்து சிறப்பித்திருந்தார் பொங்கையூர் ராஜா. அவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கின்றார் எங்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன். வணக்கம்.
1: இனிய
0: வணக்கம். உங்களுக்கு நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கிறேன். டெய் மிளகரி சோறு சாப்பிட்டுட்டு அப்படியே நிச்சயம் போயிட்டேன். உங்கள் விருப்பம் ஒண்ணும் கேட்க அப்படின்னு வளர்ந்து
0: பாருங்க, 18 மணி நேரம் கடல்ல நீந்தி சென்ற அங்கே இருக்க நீங்க பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.
1: ஒவ்வொருவருக்கும்
0: நாங்க உள்நோக்கி அவர்களா வாழ்ந்து பாக்குறதுக்கு வழிகிட்டாதான் அவையோட பிரச்சனை விளங்கும். நாங்கள் எங்களோட பிரச்சனையை வச்சுதானே அவையலை பாக்குறது.
1: நாங்கள் அப்படி இல்லையே, நாங்கள்
0: எங்களை
1: கிடைச்சாலும் இப்ப நான் ஒரு வயதான 80 வயசுக்கு குறிப்பிட்டா தனிச்சு
0: இருக்கிறான்.
1: இப்ப ஒருக்கா விழுந்து சார் 3 தையல் போட்டாச்சு. ஒழும்பி தென்னை பாட்டுல இதண்டு சமைச்சு தயார் பக்கத்து உள்ள உள்ளவர்கள் உதவி செய்து இருக்கிறான். அப்ப கதைச்சு கொண்டு போயிக்க அவன் சொன்னான், நான் தனியா தொட்ட தனியா அப்படி வாழ்றேன்டா, இவ்வளவு சுட்டியான கஷ்டம்ட்டு சொல்ல நான் அந்த வாயில இருந்து வேற எனக்கு அப்போ நல்ல சொற்கள் தான் வாய்க்கில இருந்து வேற உணவு எனக்கு புரியவில்லைன்னா இப்படி கதை கேட்க ஒரு மாதிரி படிஞ்ச வாங்க இப்படி நீங்க சொல்றீங்க சரியோ. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க விழுந்த உடனே மகளுக்கு போன் பண்ணி சொல்லி இருக்கிறீங்கள் உங்களோட பாட்டுல, உடனே எல்லாரும் வந்து கதவை தட்டி வந்து திறந்து குட்டி கொண்டு எல்லாம் போயிருக்கி கொண்டு போய் உங்களுக்கு செய்ய வேண்டிய செய்து கொண்டு வந்து
0: விட்டுருக்கீங்க.
1: இதுகளை யோசிச்சு நீங்க தனியா இருந்தா செய்திருப்பீங்களா?
0: இல்ல.
1: நீங்க சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் உங்களை வந்து இப்படி கூட்டி கொண்டு போய் சாட்டி மேலாம் செய்து மத்தியான சாப்பாடு இப்படி சாப்பாடு இன்னும் தான் கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இதை யோசிச்சு பாத்தீங்களா? இப்படி தந்திருக்கீங்க உங்களவு இல்ல, உங்களோட மனதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நான் தனிய ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? நல்லதீங்க இப்ப இதை விட்டுட்டு நல்லதீங்க இப்படி வந்து கூட்டி கொண்டு பாட்டுக்கு என்ன இருந்து எல்லாருக்கும் போய் நீங்க மயங்கி விழுந்திருப்பீங்க. அப்ப இவர்களுக்கும் இதை விட்டுட்டு நான் அவசானிச்சிருந்து இப்படி என்னண்டு வாழ்றது என்ன என்று இப்படி கேட்டுக்கொண்டுதான் என்ன அடக்கம்? கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அடுத்து வந்து உதவியா கடவுளா வந்து உதவி செய்தவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். அந்த இதுகள் நல்ல செய்திகள் நல்லவற்றை நாங்கள் நினைக்காமல் எப்பொழுதும் நாங்கள் போய் ஒரு தேவையில்லாத வீட்டுக்கு தான் எங்களோட மூலியத்தை அலைய விட்டு கொண்டு ஏங்கி கொண்டு இருக்கிறோம்.
0: இல்ல அது இல்ல உண்மையில என்ன சொல்லுங்களா? அந்த முதல் நாங்கள் இப்ப முதல் கூட கோபம் வர சொல்லுங்க ஆபம். பெண்களுக்கு கனவுல கோபம் வரும், இல்ல புள்ளியில கோபம் வரும், உடனே ஏதாவது ஒன்று செய்யாட்டி இல்ல உண்மைதான். எங்கடா என்னண்டா அவையல் செய்த எல்லாத்தையும் விட்டுருவோம் என்ன, அது வராது. ஆனால் அவர்களை கொண்டு வரும் பொழுது அவர்கள் பாடு இருக்குல்ல, அப்ப அந்த நேரங்கள்ல அவர்கள் உணர்ந்தாலும் அதை வெளிப்படுத்துற எல்லா நிலைமைக்கு அவர்கள் போயிடுவார்கள். என்ன
1: நாங்க
0: இருக்கும் இல்ல
1: உண்மைதான் நன்றி வணக்கம்.
0: வளர்த்த கடாம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜியா நடேசன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். மாலை வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: கவிதை ஒன்று
0: தாருங்கள். காலை ஓட்டம். ஓம்
1: காலை ஓட்டம். மார்கழியில் பனி பொழிவாகி சித்திரையில் அகூர வெயில் அடித்து வந்து போகும் கர்ப்பகாலம் உலகமளவும் சுற்றி வரும். முட்டாகி இதழ் விரித்து பூவாகி பிஞ்சாய் காயாகி முற்றி கனியாகும் காலமே. ஆடி மாதம் வரும் திருமணங்கள் கூடி வரும். ஆடிக்கூடி அற்புதமாய் உணவாகும். கொண்டாட்டங்கள் பலதுமாய் மலரும். ஒன்று கூடி உறவாடி மகிழ்வதும். காலங்கள் மாறி ஆடி ஆவணி வெப்பம் இந்த இந்திய காலத்திலும் அகூர கடும் வெப்பம் உடல் சோர்வும் களைப்பும் வெப்பம் மதியத்திலே பல உடந்தோர் கலரும். வெப்பநிலையிலே நீர்நிலைகள் தேடிய உயிர்களும் உயிர்களே வெள்ளப்பெருக்கமும் காட்டுத்தீயும் ஏற்பட்டது. சுற்றிடாவன உயிர் ஊர் சுற்றி வருகையிலே மனமதியும் சுமையும் குறைவதனாலே மீத நீர் உயிர்கள் யாவும் மேன்மேலே உரிவிடுமே. நன்றி வணக்கம்.
0: ஆர்வத்தில் நினைந்து காலம் கைதந்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: அரசராப்பித்திருந்த ஜெர்மனியிலிருந்து திருமதி ஜியா நடேசன் அவருக்கும் வந்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவரோ. வணக்கம். வணக்கம் வணக்கம் திருமதி ரஜினி என்ன நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம், நலத்துடன் சொல்லுங்கள்.
1: என்னுடைய கவிதை என்ற தலைப்பு செம்மணியில் கண்மணிகள்.
0: செம்மணியில் கண்மணிகள். ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம்.
1: நன்றி. செம்மணியில் கண்மணிகள், செம்மணியில் கண்மணிகள், அம்மணமாய் எலும்பு கூடுகளாய் நாளுக்கு நாள் மீட்பு. செம்மணியில் கண்மணிகள், அம்மணமாய் எலும்பு கூடுகளாய் நாளுக்கு நாள் மீட்பு. தோண்ட தோண்ட துலங்குது துப்புக்கள், தோண்ட தோண்ட துலங்குது துப்புக்கள். புதைகுழிகள் தோண்டப்பட்டு கண்மணிகளின் எச்சங்கள் கணக்கு வழக்கின்றி தொடருது தோண்டலில். புதைகுழிகள் தோண்டப்பட்டு கண்மணிகளின் எச்சங்கள் கணக்கு வழக்கின்றி தொடருது தோண்டலில். காலம் கடந்தும் காலத்தின் கட்டாயத்தில், காலம் கடந்தும் காலத்தின் கட்டாயத்தில். மண்ணுக்குள் மூடிய கனவுகள் மௌன குரல்கள் நிறைந்த காற்று மௌனிக்கப்பட்டதே செம்மணிக்குள். மண்ணுக்குள் மூடிய கனவுகள் மௌன குரல்கள் நிறைந்த காற்று மௌனிக்கப்பட்டதே செம்மணிக்குள். செம்மணி புதைகுழி மட்டுமல்ல நூற்றாண்டு மூடிய புத்தகம், செம்மணி புதைகுழி மட்டுமல்ல நூற்றாண்டு மூடிய புத்தகம். குழந்தையின் சிரிப்பு ஒரு பக்கம், தாயின் அழுகுரல் மறுபக்கம் என மண்ணின் மார்பிலே புதைந்து விட்ட மண் உயிர்களின் மனசாட்சி பேசுகிறதே. குழந்தையின் சிரிப்பு ஒரு பக்கம், தாயின் அழுகுரல் மறுபக்கம் என மண்ணின் மார்பில் புதைந்து விட்ட மண் உயிர்களின் மனச்சாட்சி பேசுகிறதே. மழையால் பொலிவிட்ட செம்மணி கண்ணீரால் நினைகிறதே இப்போது. மழையால் பொலிவிட்ட செம்மணி கண்ணீரால் நினைகிறதே இப்போது, கண்ணீரால் நினைகிறதே இப்போது. நன்றி, வணக்கம்.
0: உண்மையிலேயே அந்த எந்தெந்த நேரத்தில் என்னென்ன கவிதைகள் என்பது உங்களுக்கு உண்மையிலேயே அந்த அந்த அதுக்கு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே அத்தனை பேரையும் சிந்திக்க வைக்கும் கவிதைகளை தருகின்றீர்கள். உங்களுக்கும் உங்களது நெஞ்சு அந்த நன்றியை
1: தெரிவித்துக்கொள்கிறோம்.
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

Hong Hong Hong.

0: கவிமணி கவியுடன் இணைந்து சிறப்பித்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ரஜினிகண்டன் அவருக்கும் வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். சரி, அவர் தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம் கேதி.
0: வணக்கம் குண்ணாயம்மா. குண்ணாயம்மா சொல்லுங்கள்.
1: சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி வைத்துவிடும். ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளி வந்தே தீரும்.
0: கண்டிப்பாக
1: அப்போது யார் யார் எப்படி என்று உலகே புரியும் என்று சொல்லிக்கொண்டோ இன்னொரு வாழ்வியல் வந்து பிறந்தேன் எதுவும் இல்லாமல் வளர்ந்தேன் எல்லாம் வேண்டும்
0: என்று
1: அறிந்தேன் எதுவும் நிரந்தரம் இல்லை
0: என்று
1: உணர்ந்தேன் உயிரும் சொந்தம் இல்லை என்று கடந்தேன் இந்த நொடி மட்டும் உண்மை
0: என்று
1: புரிந்தேன் இதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டேன். கழுகு பார்வை அதிகாரம் சுதந்திரம் மேன்மை ஆகியவற்றின் அடையாளமாக கழுகு கருதப்படுகிறது. மழை பெய்தாலும் காற்றின் மூலம் மிருகங்களுக்கு மேலாக பறந்து மழை நீர் நம்மில் படாதவாறு சிறையினை விரித்து பறக்கும் வல்லமையும் கொண்டது. அடுத்தது கழுகு பார்வை இவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் நிலத்தில் உள்ள உயிரினங்களை தெளிவாக பார்க்கும் கூரிய பார்வையும் கொண்டது. முயற்சியுடைய நிகழ்ச்சியடையர் மனிதர்களில் பலரும் இதே ரகம்தான். தங்கள் குறிக்கோளில் தீவிர மனம் வைத்து எடுத்த காரியம் முடியும் வரை கண் துஞ்சார். தனது அபிலாசைகளை நிறைவேற்ற துணிச்சலும் மன உறுதியும் இருந்தால் வெற்றி நிச்சயம். இலக்கு நீரில் நிழலாய் தெரியும் பறவையை இலக்கு வைத்து மரத்தில் இருந்த பறவையை அர்ச்சுனந்த நம்பால் விழுத்திய மாதிரி சந்தர்ப்பங்களை விவேகமாக பயன்படுத்த தெரிய வேண்டும். விளங்கினதோ? இப்ப இந்த வாக்கள் நிக்க நின்றா
0: விடுறேன்.
1: அறிவியல் அறிவியல் அலுவலர் என்னண்டா இதன் பின்னணியில் எந்த ஒரு மனிதனும் இல்லையாம் எல்லாம் இந்த 6 மணி என்ற உடனே சில லைட் எரியறதல்லோ அதற்கு காரணம் உண்டு. இதற்கு பெயர் சென்சார் என்று சொல்லுவினாம். இந்த சென்சார் ஒரு வகையான எலக்ட்ரானிக் கண் போல செயல்படும். சூரிய ஒளி இதன் மீது படும்போது மின்சாரம் பாய்வதை தடுத்து நிறுத்திவிடும். அதனால் பகல் முழுவதும் விளக்குகள் அமைதியாக ஆஃப் ஆயிடும். மாத நேரமாகி சூரிய ஒளி குறையும் போது சென்சாரின் எதிர்ப்பு சக்தி குறைந்து மின்சாரத்தை பாய அனுமதிக்கும். இருட்ட தொடங்கிய மறுகணமே தெருவிளக்குகள் தானாகவே ஒளிரத் தொடங்கிவிடும் என்று கூறிக்கொண்டு அங்க முந்தி எங்களாலத்தில தடி வச்சு கொண்டு பட்டின சபையால என்ன பொழுதோட வந்து தட்டுறவே இல்ல பெரிய தடி வச்சு
0: என்ன
1: நன்றி.

0: சிறப்பித்திருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி குணநாய பசுதி அவருக்கும் நன்றியும் வணக்கம் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவர் வணக்கம் வணக்கம். சரி, எங்களது பக்கம்தான் ஏதோ தவறு இருக்குன்னு நினைக்கிறேன். இணைந்திருக்கும் அடுத்தவர் வணக்கம் மற்றவர் நிக்கிறார்கள், நேரம் போகின்றது. இதுகள் எல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அதுகள் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நீங்கள் வந்தால் உங்களது உங்களது விடயத்தில் உறுதியாக இருங்கள்.
1: ஆரோக்கிய காற்றாய் என்னோடு இருந்தவளே, சிரிக்கும் போது உன்னோடு சத்தமாய் சிரித்தேன், அழும்போது தனியே உனக்கு கூட தெரியாமல் அழுகின்றேன். என் அழுகியால் உன் கண்கள் கூட கலங்கிடக் கூடாதென்று ஏமாற்ற மாட்டேன். எப்படி ஏமாற்றுவது என்பதை உன்னிடம் கற்றுக்கொண்டேன். இனி யாரும் என்னை ஏமாற்ற முடியாது என்ற இருமாப்பில் நின்றேன். காதலிக்கும் வடிவத்தில் வந்தேன். இதயத்தை சுக்குநூறா உடைத்தவளே, வலிக்கும் இதயத்தோடு தவிக்கின்றேனே. காதலிக்க மாட்டேன், யாரையும் காதலிக்க மாட்டேன். இதயம் இல்ல உன்னை போல யாரையும் இனிமேல் நான் காதலிக்க மாட்டேன். மறுபடியும் என் மனதில் காதல் வருமா இருந்தால் அது முடியவே முடியாது. உன்னை போல் என்னொருத்திய என் மனதுக்குள் இருக்க நான் விரும்பவில்லை. உன்னை நினைத்து சுட்டுக்கொண்ட காயங்கள், நீ என்னிடம் விட்டு சென்ற நினைவுகள் ஏற்படுத்திய காயங்களின் வலியோ அதிகம். கரையில் விழுந்த மீன் தண்ணீரில் தாழ்ந்த மானம் துடிக்கும் துடிப்பை உணர்ந்து கொள்கிறது உன்னை தவறவிட்ட என் இதயம். வலிக்கும் இதயத்தோடு உன்னை தேடும் கண்கள், எப்போது நீ வருவாய் என்று காத்திருந்த நாட்கள், இனியும் நீ வரமாட்டாய் என்றெண்ணி விஷ காத்தாய் உணர்கின்றேன். விஷயத்தை அறிந்த பின்னும் அடுத்த நொடியில் இறந்து விடுகின்றேன் உன் பிரிவை நினைத்து. காதலில் தோற்றவன் உயிரோடு இருந்தும் இறந்தவன் தானே. காதலில் தோற்றவன் உயிரோடு இருந்தும் இறந்தவன் தானே. காதலில் வென்றவன் கொஞ்சம் கொஞ்சமாய் செத்துக் கொண்டிருப்பான். ஏனென்றால் அவனின் உண்மை காதல் அல்ல. காதலில் வென்றவன் கொஞ்சம் கொஞ்சமாய் செத்துக் கொண்டிருப்பான். ஏனென்றால் அவளின் உண்மை காதல் இல்ல. அன்பை இன்று வருடத்தின் இறுதி நாள் இன்றாவது என்னோடு பேசிவிட என்று காத்திருந்த நாட்களை விட இன்றோடு உன் உறவை விட்டு செல் என்றுதான் என் மனது துடிக்கின்றது. வலியோடு சேர்ந்த இதயத்தோடு கால்நடை போட்டு நடக்கின்றேன். என் பாதச்சுவடுகள் கடலோர கரையில் பதியும் என்று உன்னோடு சேர்ந்து நடந்த பாதங்கள் அழிந்து விட்டன. ஆனால் என் தனிமையில் நடந்த பாதங்களை விட்டு செல்கிறேன். உனக்காக அல்ல, என் கண்ணீருக்காக. கடல் மாதாவே, என் பாத சுவடுகளை நீ அழித்து விடு. அப்போது அவள் அவளின் என் அருமை அவளுக்கு புரியும் என்று. ஏனென்றால் அவள் இந்த கடலோரத்தில் நித்தமும் கைகோர்த்து நடந்த தடம் இன்னும் என் நினைவிலே. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம் கேது சொன்னா
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து தாறு மாறு இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சாரதி.
0: சொல்லுங்கள்.
1: கொண்டென்றாலும் கூடை என்றாலும் பாடை என்றாலும் தென்றல் என்றாலும் வகை வகையா உன்னை வாழ்த்தும் இச்சமுதாயம் கதிரவன் உதிக்கும் நீ கிளம்பி அடிக்கையில் கொண்டால் ஆகின்றாய் சூரியன் மறையும் மேற்கிலிருந்து நீ வெளிந்தாய் வருகையில் கோடை என்றே கூப்பிடப்படுகிறாய் வடக்கிலிருந்து நீ குளிருடன் கூட்டணி அமைத்தே வருகையில் வாடைய ஆகிறாய் தெற்கு திசையிலிருந்து இதயமாய் மிதமாய் இன்பம் தந்து உடலை வருட்டி உள்ளத்தை கிள்ளி தேனாய் மெல்ல உதிர்ந்திடும் போது பெண்களாகி மகிழ்வின்றாய் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடக்கும் இளந்தென்றல் என்று உனக்கு இலக்கணம் என்று கூறி
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: அவர் ராஜலிங்கம் அவர்கள்.

0: காட்டு கவியுடன் இணைந்து சிறப்பித்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். அவருக்கும் வந்து நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். எங்களுக்கும் ஒரு சுவாரஸ்யமா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியதாக இருக்கும். அதுக்காகத்தான் சொன்னேன். நான் சத்தியமாக படித்துக் கொள்வதும் என்ற நிகழ்ச்சியில அத்தனையும் தருவது நேர்களாகிய உங்களைத்தான் சாரும். நிச்சயமாக உங்களுடைய இரு கரங்களை என்றும் நான் கரம் கூப்பிக் கொள்கிறேன் என்றால் நீங்கள் தான் ஒவ்வொரு விடயத்தையும் தாரீர்கள். அதை கொஞ்சம் மெருகூட்டு அவ்வளவுதான் இந்த வேலை.
1: அது உடனே எல்லாராலும் அப்படி செய்யலாம். நீங்கள் அப்படியே இந்த மாதிரி அதை சொன்னீங்களே, உண்மையில வாழ்த்துக்கள். இப்படி சொல்றது அப்படி
0: இல்ல இல்ல, ஒவ்வொரு விடயமும் உண்மையில எனக்கும் பெரிய அதிசயமா இருக்கின்றது. நாங்கள் எல்லாம் சும்மா மக்கும் சும்மா இருக்கிறதே உண்மையிலேயே எனக்கு அந்த ஒரு விதம் கூட நான் வரவில்லை.
1: இல்ல இல்ல, அப்படி எல்லாருங்கோ எல்லா ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்குது. அந்த வகையில உங்கள்கிட்ட ஒரு ஒரு வித திறமை இருக்குது. வாழ்த்துக்கள் வந்து சிறப்பிச்ச எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நானும் வந்து ஒரு ஒரு சிறிய கவிதை
0: ஒன்று தாருங்கள் தாருங்கள்.
1: வலி வலிகளை மறக்க முயற்சிக்காதீர்கள், அவற்றை கடக்க கற்றுக்கொள்ளுங்கள். இவ்வளவு வலி இருந்தாலும் அதை மனதுக்குள் மட்டும் பூட்டி வைக்காமல் வார்த்தைகளாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தைகள் தான் முதலில் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஒரு நாள் வேறு யாருக்கோ நம்பிக்கையாகவும் மாறலாம். மறக்கப்பட்ட காயங்கள் பாடம் சொல்லாது, கடந்து வந்த காயங்கள் தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். கடந்து வந்த காயங்கள் தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். நன்றி. என்ன ஒன்று ஒரு சிறிய விடயம்
0: தரட்டா?
1: பொறுமையின் சக்தி. விதை விதைத்தவுடன் மரம் வளராது, அதுபோல் வெற்றியின் ஒரே நாளில் கிடையாது. ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் சரியான நேரத்தில் பலன் கிடைக்கும். பொறுமை இழக்காதவர்கள் பாதியில் வெற்றியை இழக்க மாட்டார்கள். நம்பிக்கையுடன் தொடர்ந்து செயல்படவும் காலம் உங்கள் முயற்சிக்கு மதிப்பு சேர்க்கும். அவசரம் முடிவை தரலாம், பொறுமை நிலையான வெற்றியை தரும். பொறுமை என்பது காத்திருப்பது அல்ல, நம்பிக்கையுடன் தொடர்ந்து செயல்படுவதே பொறுமை. நன்றி.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.

மாமா, காஞ்சிப்பூ அந்த பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினில்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

இத்துடன் நிறைவுக்கு வருவது இன்றைய தாறுமாறு. உண்மையிலேயே 250 தாறுமாறு நிகழ்வுகளை நடத்த உதவிய எனது அன்பு உறவுகளுக்கும் அந்த தாறுமாறு நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக கொண்டு சென்ற உண்மையாக தாறுமாறில் ஒவ்வொருவரும் இணைந்து ஒவ்வொரு கிரீடங்களை சூட்டியிருந்தீர்கள். உங்கள் அனைவரது கரங்களையும் இறுகப்பற்றிக் கொள்கிறேன். உண்மையிலேயே 250 தடவை இந்த தாறுமாறு தியாட்டியில் என்று ஒலித்திருக்கின்றது. 280 தடவையாக அதற்கு ஆதரவு தந்த அனைவரது கரங்களையும் மீண்டும் முருகப்பட்டி கொண்டு இந்த தாறுமாறு நிகழ்வை இணைந்திருந்த அனைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: நிலைய கலைக்கு நேரம் 6:23. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழ் ஒலியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் உமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அறுதலும் புரிதலும் நிகழ்வாக வரும் முதலாவது கேள்வி மிக மிக இலகுவான கேள்வியும் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த கேள்வியுமாக வருகிறது.

நாங்கள் அனைவரும் இந்த அன்னதானத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்த அன்னதானத்தின் மதிப்பு உண்மையிலேயே எதில் உள்ளது? அன்னதானத்தின் மதிப்பு உண்மையிலேயே எதில் உள்ளது?

0: மேலே நீங்கள் பல இடங்களில் இந்த அன்னதானங்களை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த கோவில் திருவிழாக்கள் இது எல்லாம் இந்த அன்னதானம் நடைபெறுகிறது. ஆனால் அன்னதானத்தின் மதிப்பு உண்மையில் எதில் உள்ளது? இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் கேது.
0: வணக்கம். எங்கள் வதனா நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஆமாம், நலமா இருக்கோம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம். நலத்துல நீங்கள் பதில் சொல்லும் பொழுது எல்லாரும் பறந்து கொண்டு வர போறார்கள். என்ன வணக்கம். வணக்கம் ரொசாலி. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஒரு பசியை தீர்ப்பதற்கு உதவுகிறது.
0: பசியை தீர்ப்பு அன்னாரத்தின் மதிப்பு உண்மையில் எதிரில் உள்ளது. பசியை தீர்ப்பதா என்று சொல்லுகிறீர்கள். இந்த சிரவித்தை உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ஜியாநடேசன். ஜியாநடேசன் சொல்லுங்கள். வணக்கம்.
3: வணக்கம். அந்த கொடுக்கிற உணவின் மதிப்பு, அந்த கொடுக்கிற விதம்,
0: அதுதான் கொடுக்க அதுதான் எது என்று சொல்லுங்கள். அன்னாரத்தின் மதிப்பு உண்மையில் எதிரில் உள்ளது.
3: அன்பால அன்பு
0: தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் தேவி தன்ராஜ். தேவி தன்ராஜ் நீங்க சொல்லுங்க பாப்போம். கணக்க பதில் வரணும். அது சிந்திப்பதுதானே இது. ரணியா
4: பசிய கொடுக்கும், உயிரை காக்கும், மனநிலையை புண்ணியம் எல்லாத்தையும் அடங்கும். நான் சொல்றேன்,
0: மன நிறைவை கொடுக்கும் சொல்லுறீர்களா? அன்னதானத்தின் மதிப்பு உண்மையில் எதில் உள்ளது? மன நிறைவை என்று சொல்லுறீர்கள். பாப்போமே. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
5: என்ன சொல்றீங்கள்? மனநிறைவை கொடுக்கும்.
0: மனநிறைவை கொடுக்கும் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைபருடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் பத்மராணி. இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
6: நீங்கள் அவ்வாறு இருக்கிறவனுக்கு கொடுப்பதில் இருக்கிறார்.
0: பசியை
6: பசி
0: அன்னதானத்தின் மதிப்பு
6: பசிக்கிறவனுக்கு
0: சொல்லுறீர்கள். நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் சசிகலா சுதன் சர்மாமா. நலமாக இருக்கின்றீர்களா?
7: இருக்கிறோம்.
0: நாங்கள் அதே கெத்தாவே இருக்கின்றோம்.
7: நன்றி. நானும் பசிக்கும் போது கொடுப்பதில் இருக்கிறது
0: என்று சொல்லுகிறீர்களா? இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம்.
0: எங்கள் பாடகர் உதயன். உதயன் நலமாக
8: இருக்கின்றீர்களா?
0: நாங்கள் நலந்தன. எங்களுக்கு என்ன குறை? என்ன குறை வரப்போகுது? நல்லே தான் நான் நினைக்கிறேன். இனி ஒரு கொஞ்ச காலத்துக்கு வரமாட்டேன் நினைக்கின்றேன். பார்ப்போமா. விளங்கவில்லை. கொஞ்சம் குடும்ப அலுவலர்கள் இருக்கின்றது. கொஞ்ச காலத்துக்கு ஓய்வு தெனிக்கள் எல்லாம் தருவீர்கள் நம்பிக்கை. நெடுக இந்தியாவே கேட்கிறதா?
8: என்ன
0: வரும் வரும் வரும் வராம எங்க போறதா? நான் கொஞ்சம் காலத்துக்கு ஒரு ஓய்வு. சரி சொல்லுங்கள்.
8: அளிப்பவரின் தூய்மையான மனதில்
0: திருப்பி சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வட்சப்புடாக இணைந்திருப்போர். வணக்கம்.
9: வணக்கம். ஜெனி.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம் திருமதி ஜெனி என்றன். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
9: ஆமா, நாங்கள் நிலமாயிருக்கிறோம். நன்றி. என்ன நீங்க தொடர்ந்து நிலமாயிருக்க பிரார்த்தித்துக் கொண்டேன்னா நான் திருப்தியில் கூறுகிறேன்.
0: திருப்தியில் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் பைபருடாக பதனி இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
10: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் எங்களுக்கு கித்தானே ரேடியோக்கு வந்துரு மைக்கு வந்தா நாங்கள் கித்தானே அவ்வளவுதான். வழியில கையெடுத்து கும்பிடணும் வீட்டை போய் சேர வேண்டிய
10: நாங்கள் அப்படியே நீங்கள நிலமாக இருக்க வீட்டில் உள்ளவர்களையும் கேட்டுக்கொண்டு இந்த என்ன கேள்வி கேட்ட நீங்க?
0: இந்த அன்னதானத்தின் மதிப்பு உண்மையிலே எதில் உள்ளது?
10: இந்த தானங்கள் பல விதமாக இருக்குது. இந்த தானங்கள் செய்வதற்கு எப்படித்தான் என்னதான் இருந்தாலும் நான் சொல்றேன், அதையே அந்த சுயநலம் அற்ற ஒரு செயல் என்று சொல்லி எந்த பேதுபாடும் இல்லாம ஒரு சுயநலம் இல்லாமல் ஒரு செய்யற செயல் தான் இந்த அன்னதானம்.
0: அதை சொல்றீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
10: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். சரி, அவரோ தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. நினைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் ரஜினி என்ன, ரஜினி என்ன சொல்லும் பொழுது இவ்வளவு சியாமலா கேட்டுக்கொண்டு நிக்க போற
11: என்ன
0: சொல்லுங்கள் பாபு? அன்னதானத்தின் மதிப்பு உண்மையில் எதில் உள்ளது?
11: நானும் திருப்தி என்று சொல்றேன்.
0: திருப்தி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
11: நன்றி
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
12: பசியால உணவில்லாம ஒரு கஷ்டப்படுற ஒரு ஆளுக்கு அவன் நிலை அறிந்து திருப்தியாக உணவு கொடுக்கறதான் நான் அதைத்தான் நான் சொல்லுறேன்.
0: அன்னாரின் மதிப்பு உண்மை இருக்கிறது. அந்த பசியில உள்ளவருக்கு உணவு கொடுக்கறது இல்லைன்னு சொல்லுகிறீர்கள்.
13: முதலாவது
0: கேள்வியோ
13: அன்னாரத்தின்
0: மதிப்பு உண்மையில் எதில் உள்ளது? உண்மையில உண்மையில உண்மையில அந்த அன்னாரத்தின் மதிப்பு உண்மையில எதில் உள்ளது?
13: அதான் நீங்களும் ஒரு லாஜிக்கா தான் கேக்குறீங்க. இல்ல
0: லாஜிக்கா இல்ல, உண்மை உண்மையா இதுல தான் மதிப்பு இருக்கு. அது அதுதான் எதில் என்று கேக்குறேன்.
13: நான் அரிசி சமையல்ல இருக்கோ தெரியல, சமையல்
0: அன்னாரத்தின் மதிப்பு உண்மையில எதில் உள்ளது? இதுதான் கேள்வி.
14: நான் சொல்றேன், நாங்க மனதார குடுக்கற குடுப்பம் இல்ல.
0: ஓ
14: அப்படி சொல்லி பாக்குறோம்.
0: மனதார குடுக்கற
14: அன்னதானம் குடுக்கறதால பித்துருக்கள் ஆசையும் கிடைக்கும்.
0: ஓமோமோ
14: நீங்க
0: என்ன ஆசி கிடைக்கணும் சொல்றீங்களா? இல்ல சொல்லுங்கள்.
15: எனக்கும் இதை சொல்றேன்னு நான் சொல்றேன். ஆறுக்கு குடுக்கறேன் இருக்கு தானே, சும்மா கொட்டி சிந்திர வைக்க கொண்டே கட்டி கொண்டு போய் அணியான் செய்யற வைக்கலாம. ஆறுக்கு பசிக்குதோ வைக்க குடுக்கறது, ஆறுக்கு குடுக்கறேன்றதை பொறுத்து இருக்கேன்னு
0: சொல்றேன். உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
15: நன்றி
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். இந்த தொடர்பு வாரன் அப்படியே இருங்கள், உங்கள் பக்கம் ஏதாவது அன்னத்தின் மதிப்பு எதில் இருக்கிறது என்று கேட்டிருந்தோம். இணைந்திருக்கின்றார் எங்கள் தர்மோதிகமாக இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
16: வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் நிலமாக இருக்கின்றோம். என்ன செய்கின்றார்கள் ரவி ஐயா? அன்னதானத்தின் மதிப்பு உண்மையில் இதில் உள்ளது. இப்ப நான் இப்ப சாப்பாடு என்று சொல்லல, இந்த அன்னதானத்தின் மதிப்பு உண்மையிலே இதில் உள்ளது. சாப்பாட்டை பற்றி தான் சொல்லுகின்றேன். ஆனால் அந்த அன்னதானம், அன்னதானம் செய்யறது தெரியும் தானே அம்மா, அது இந்த மதிப்பு உண்மையில் இதில் உள்ளது.
15: நாம அன்னதானம் கொடுக்கிற போதே எங்களை நாங்களே திருப்தி பாட, அதே திருப்தி பாட நாங்களும் அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு திருப்தியா இருக்க வேண்டும்,
0: திருப்தியா இருக்க வேண்டும் நினைத்து அதில் இருக்கேன் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி அம்மா. நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
16: வணக்கம்
0: கேதி. வணக்கம். உங்களோட குணநாயகமா சொல்லியிருக்க எல்லாரும் அடைய சொல்ல விட்டுட்டோம். என்ன
16: உணவு கொடுத்தோன்னு உயிரும் காக்கப்படுது, உள்ளமும் மனமும் குளிருது. அந்த நிறை அவ வந்து அவன் உள்ளம் குளிர்றதால எங்களுக்கு அது ஒரு மன நிறைவா இருக்கு.
0: மன நிறைவு
16: இணைந்து
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
17: வணக்கம் கேது, நான் பத்மினி கமலாந்தன்.
0: வணக்கம் வணக்கம் திருமதி பத்மினி. நலமாக இருக்கின்றீர்களா?
17: நலமாக இல்ல, நீங்கள் நலமா இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு. இது வந்து மன தூய்மையிலும் பசிய போக்குவதிலும் இருக்கு.
0: என்ன சொல்லுகிறீர்கள்? இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சரோஜினி அம்மா, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
18: வணக்கம் சரோஜினி. எப்படி
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நிம்மதி என்று சொல்லுகிறீர்கள். அன்னதானத்தின் மதிப்பு உண்மையில் இதில் உள்ள என்று கேட்டேன். நிம்மதி என்று சொல்லுகிறீர்கள். மன மன திருப்தி. இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
19: வணக்கம்.
0: சரோ பரமேஸ்வரன். சரோ பரமேஸ்வரன் தான் எனக்கு இதுக்கு சரியா சொல்லிக்க
19: கடைசியா வந்து சரியா
0: சொல்லுங்க. சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். ராஜா ராஜான நலத்துடன் என்ன அப்படியோடு வந்திருக்கிறீர்கள்? உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
20: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
20: நலமாக இருக்கிறோம். அவர்களின் மன ஆசி கிடைக்கும். அவர்கள் வாழ்த்தும் போது எங்களுக்கும் மன ஆசி கிடைக்கும். அவர்களுக்கும் பூலோகத்தில இருந்து எல்லோரும் வாழ்த்துகிறார்கள். ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கறது பெரும் புண்ணியம்.
0: புண்ணியம் அதை சொல்லுகிறீர்கள். அன்னதானத்தின் மதிப்பு இப்ப அந்த மற்றவர்களது ஆசி கிடைக்கும் என்றதுல சொல்றீங்க உண்மையிலே. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
20: வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
21: வணக்கம்.
0: ராஜினி
21: என்ன
0: மதிப்பு எல்லாருக்கும் தெரியும். என்ன எல்லா விடையும் வரணும். என்ன
21: இப்ப நாங்கள் உண்மையாந்த ஒரு பதில் அண்டு வராது. உண்மையா நாங்கள எங்களை ஒருத்து அந்த அன்னதானம் குடுக்க அந்த கூடுதலா அந்த பிள்ளைகளை அந்த பிள்ளைகளை குடுக்க சொல்லுவீங்க. அந்த எங்கட ஏழு தலைமுறைக்கு அது சேரும்.
0: சொல்லுங்களோ.
21: நான்
0: சொன்னேன் தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இலங்கையோ இந்தியாவோ தெரியல. வணக்கம்.
1: வணக்கம். இந்தியா இந்தியா தமிழ்நாடு
0: இந்தியா மதுரையில இருந்து. வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
1: நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
0: உங்களது பேரை கூறிவிடுங்கள்.
1: லலிதா.
0: லலிதா, வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கிறீர்கள் தானே? உங்களை வருக வருக என்றே வரவேற்றுக் கொள்கிறோம். உண்மையிலேயே எங்கள் நிகழ்ச்சியை கேட்பதை விட்டு மிகுந்த மகிழ்ச்சி.
1: மிக்க நன்றி.
0: சரி சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அன்னதானத்தின் மதிப்பு உண்மையில் எதில் உள்ளது?
1: அன்னதானம் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். அந்த பசின்ற கொடுமை வந்து ரொம்ப இது. அதை நம்ம அதை வழங்குறப்ப அவங்க கண்ணுல ஒரு கனிவு தெரியும் பாருங்க. ஒரு பசி
0: ஆற்றினோன்னு
1: அந்த அந்த பசி அடங்கனே அந்த கண்கள்ல ஒரு ஒளி தெரியும். அந்த இது
0: திருமதி ஜெயந்திமாலா சதாசிவன், நலமாக இருக்கிறீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள் பாப்போம். நீங்கள் வணக்கம் திருமதி கலாராணி. நாங்கள் நலமா இருக்கிறோம். எங்கள் வரதராஜா ஐயா என்ன செய்கின்றார்?
19: அவரு நல்ல சுகமாக
0: திறம்பட செய்வார்கள்
19: என்ன
0: நாளைக்கு வருவேன். தர்சன இல்லாட்டி பேராசிரியர் நிகழ்ச்சிக்கு வருவேன். புதன்கிழமையும் வரக்கூடிய சில நேரம் வரக்கூடிய சாத்திய கூறுகின்றது. அதன் பின்னர்
19: தான்
0: சரி இதற்கு சொல்லுங்கள். அன்னதானத்தின் மதிப்பு
19: இது வேறு வந்து அன்னதானம். அத வந்து நாங்கள் குடுக்கும் போது ஒரு பசியோட உண்மையான பசியோட அதை வாங்கி சாப்பிடுவதற்கு மனதுலதான் அந்த திருப்தி இருக்கும்.
0: அந்த மனதில் எப்படி வரும்? சரி நீங்கள் தான் இறுதி நேரம் எப்படி வரும்?
19: அது வந்து இப்ப நீங்கள் எனக்கு தாரீங்கள். நான் அந்த பசியோட சாப்பிடும் போது இந்த மனசோட மகளுமன்றத்தை நீங்க பாப்பீங்கள் தான். அந்த ஆவலா நான்
0: சாப்பிடுவேன். என்னத்துக்காக இந்த கேள்வி கேட்டேன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு அன்னதானம் கொடுப்பதா இருந்தாலும் உபசரிப்பா இருக்கணும்.
19: என்ன
0: அதுதான் உணவாக இருக்கலாம். உங்களது உபசரிப்பில் தான் அது சிறந்த உணவாக வாங்கி அப்படி பெட்டிகளை கோப்பையா அந்த கரண்டியால் அடிச்சு உள்ளுக்கு போட்டு கொடுக்கறேன். ஒவ்வொரு இருக்கிறது உபசரிப்பில் நீங்க கல்யாணம் விடாதல்ல கல்யாணம் விடாதல்ல போருங்க. அந்த லைன்ல நிக்கிற விட அவர் அவர்களை கொண்டே பரிமாறிக்க இவ்வளவு சிறப்பா இருக்கும். உண்மையிலேயே அன்னாரத்தின் மதிப்பு எங்க சென்றாலும் நீங்கள் ஒருவரும் சாப்பாட்டை நீங்களா உபசரித்தால் நாங்களாக உபசரித்தால் யாருமே குற சொல்ல மாட்டார்கள். உண்மையிலே உபசரிப்பு என்பதுதான் சரியான பதில். நிறைய பேர் அதை தொடர்ந்து உதயன், ஜியா நடேசன், மற்றது கமலவேணி, கமலவேணி இல்ல சியாமலா, யாரு லலிதா, ஜெயந்திமாலா, எல்லோரும் கிட்டத்தட்ட அந்த இதைத்தான் தொட்டிருந்தார்கள். அனைவருக்குமே ஒவ்வொரு புள்ளிகள் வீதம் வழங்கப்படுகின்றது. உண்மையிலேயே உபசரிப்பு தான் சரியான பாதையில.
19: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். அடுத்த கல்வியோடு இணைந்து கொள்வோம். நன்றி வணக்கம். அன்னதானத்தின் மதிப்பு உண்மையிலேயே எதில் உள்ளது? உபசரிப்பு தான் இருக்கின்றதாம். அது நாங்கள் என்னதான் அன்னதானத்தை கொடுத்தாலும் அந்த உபசரிக்கின்ற விதத்தில் தான். அது அன்னதானமாக இருக்கலாம், சும்மா சாப்பாடாக இருக்கலாம், இன்னும் எந்த குறைந்த நாங்கள் சும்மா இலவசமாக கொடுக்குறேன்னு அடிபட்டு வாங்குறது. அவர்களும் ஏதோ எங்களுக்கு இது போடுற மாதிரி போடுவார்கள். அது இல்லை. அண்ணா மதிப்பு உபசரிப்பில் தான் இருக்கின்றதாம். இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த கேள்வி இதுதான். ஆண்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் பெண்களின் ஆடம்பரமான பொருள் எது? ஆண்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் பெண்களின் ஆடம்பரமான பொருள் எது?

0: ஆண்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டு குறிப்பாக பின்னர் பெண்களுக்கான ஆடம்பரமான பொருளாக மாறிய பொருள் இது. இன்று ஆண்களிடமிருந்து முட்டாகவே பறித்து விட்டார்கள். சரி, இந்த கேள்விக்காக இணைந்திருக்கும் முதலாவது உறவு, வணக்கம். பறந்து விட்டார் அவர், நிச்சயமாக பறித்தவர்களில் ஒருவர் இணைந்திருக்கின்றார். திருமதி ஜியாநடேசன், உங்களையும் வரவேற்றுக்கொள். ஜியாநடேசன், உங்களது தொடர்பும் சரியாக இணையவில்லை. ஆண்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் பெண்களின் ஃபேஷன் ஆனது எது, ஆடம்பரமானது எது? இணைந்திருக்கும் உறவு, வணக்கம்.
1: மிகுந்த
0: மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
1: நான் சொல்றேன், இந்த கடுக்கன்
0: தோடு
2: தொடர்ந்து இணைந்திருக்கும்
0: அடுத்த உறவு, வணக்கம்.
3: வணக்கம்
0: திருமதி தேவியண்டன், நீங்கள் சொல்லுங்கள்.
3: ஆண்களுக்கான அணிகலன், அது பின் பெண்களுக்காக மாறியது. நீங்க உடுப்பக்க இல்ல
0: தானே,
3: இந்த உடுப்பா அந்த ஜீனும் அப்படித்தானே, அது ஒரு பிரான்ஸ்ல இப்போ தடை செய்யப்பட்ட ஒரு போய் தான். பெண்கள் ஜீன்ஸ் அணிகிறது ஒரு காலத்துல
0: தடை செய்யப்பட்டிருந்தது
3: இருந்தது. அப்ப நீங்க உடுப்பு கேட்காதபடியாலே நான் மெட்டி என்று
0: சொல்லுவேன்.
3: மிஞ்சியும் அது ரெண்டு பேரும் ஒன்றும் எனக்கு அது சரியா கொஞ்சம்
0: புரியவில்லை. அணிவதுதானே நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு, வணக்கம்.
4: வணக்கம் கேது சொன்னா.
0: வணக்கம் தேவிதன்ராஜ் சொல்லுங்கள்.
4: நான் சொல்ல போற நல்லா கீழிட்ட போயினா
0: சொல்லுங்கள் பாப்போ.
4: ஆண்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் பெண்களுக்காக ஆடம்பர பொருள் ஃபேஷன் பொருளாக மாறியன்னா
0: நினைக்கிறீங்க.
4: உயரமான குதித்தால் காலனி இருக்க இல்லோ,
0: கீழ்சன்
4: சொல்லிருக்கீர்கள். ஆண்கள் தானே நான் பெற வேண்டு, அது எங்களுக்கு சாகசமா எங்களுக்கு மாறிட்டு
0: பாப்போமே.
4: நன்றி
0: வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் சியாமலா. சியாமலா, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் பத்மராணி, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம். குதி காலனி என்று சொல்லுகிறேன்.
0: குதி காலனி என்று சொல்லுகிறீர்கள். கைகீழ்கள் பாப்போமே. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு, வணக்கம்.
6: வணக்கம்
0: எங்கள் வேவி அக்கா. நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் மதனா. மதனா சொல்லுங்கள். காலணி என்று சொல்லுகிறீர்கள். காலணி
6: காலணி என்றால்
0: சப்பாத்து என்று சொல்லுகிறீர்கள்.
6: நன்றி வணக்கம்
0: தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
7: நன்றி வணக்கம்
0: தொடர்ந்து வட்டப்புடாக இணைந்திருப்பவர், வணக்கம்.
8: வணக்கம்
0: எங்கள் கமலவேணி. கமலவேணி சொல்லுங்கள். நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி தவமலர் நவுலேஸ்வரன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
9: வணக்கம். கை கீழ்சன் சொல்றேன்.
0: தவமலரும் கை கீழ்சன் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி வணக்கம்
9: நன்றி
0: வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
10: வணக்கம் கேதி.
0: வணக்கம் எங்கள் குணநாயகம்மா, நீங்கள் சொல்லுங்கள்.
10: குதி காலனி.
0: குதிக்காலணி இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம், எங்கள் கலாராணி, நீங்கள் சொல்லுங்கள்.
5: பெண்கள் அப்படியே தங்களுக்கே வேண்டி
0: போட்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
5: நன்றி வணக்கம்.
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் இந்தியாவிலிருந்து திருமதி லலிதா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். நான் வந்து ஹைஹீல்ஸ் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
2: வணக்கம்.
0: நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். மீண்டும் எங்கள் ராஜலிங்கம். ராஜலிங்கம் முதல்ல ஒடியோட வந்தீங்க, எல்லாரும் முந்தின லைன் கிடைக்க
7: மாட்டேன்.
0: கிடைக்கும் என்ன கிடைக்கிறா கிடைக்கும், கிடைக்காத கிடைக்காது.
7: இருக்குது.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார்கள் சரோஜினி அம்மா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். கைகில் சென்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து வெற்றப்பூடாக இணைந்திருக்கின்றீர்கள் திருமதி ஜெனியன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
8: நாங்கள்
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நீண்ட காலமாக உங்களது குரலை கேட்காமல் ரேடியோ ஓய்ந்து போய்விட்டது.
8: என்ன
0: வந்துட்டேன், நேற்று முந்தநாள் வந்தீர்கள். அதுவும் ஒரு கிழமை விடுபடுத்து தானே வந்தீர்கள். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி பதனி மோகன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
10: வணக்கம். வணக்கம்.
0: பதனி மோகன் சொல்லுங்கள் பாப்போம்.
10: நானும் இதுக்கு குதிக்கால் குதிக்கால் சொல்லுகிறேன்.
0: குதிக்கால் சப்பாத்து சொல்லுகிறீர்கள். முதலும் சரியான சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு முதலிலும் ஒரு புள்ளி
10: போட்டிருக்கின்றமாக
0: நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். சரியம்மா சொல்லுங்கள்.
11: நன்றி
0: வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
12: வணக்கம். உதயன்.
0: எங்கள் உதயன். உதயன் சொல்லுங்கள்.
12: குதிக்கால் செருப்பு.
0: என்னையா?
12: குதிக்கால் செருப்பு.
0: குதிக்கால் சப்பாத்து. ஓம் ஓம் ஓம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
5: பெண்களுக்கான
0: ஆடம்பர இதா போயிட்டான். அப்ப நீங்கள் இதுக்கு கைஜி ஹீல்ஸ் தான் சொல்லுறீர்கள். ஆண்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் பெண்களின் ஃபேஷன், அதாவது ஆடம்பரமாக ஆனது. கடுக்கன் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
13: வணக்கம்.
0: வணக்கம். ரொசாலி. ரொசாலி சொல்லுங்கள்.
14: நாங்களும்
0: வெட்டி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி அம்மா. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம் திருமதி மனோகரி சுப்பிரமணியம், நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
7: இருக்கின்றோம் நன்றி. 250வது தாறுமாறு நிகழ்ச்சிக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நானும் குறிக்க ஆடம்பர பொருள் இன்றைக்குல குறிக்காள் சிறப்பத்தை நிறுவனம் நினைக்கிறேன்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா வணக்கம்.
8: வணக்கம் ஜெயந்திமாலா.
0: வணக்கம் திருமதி ஜெயந்திமாலா. சொல்லியிருக்கா இப்ப எல்லாரும் அட்டை விட்டுட்டவன் நினைக்க போயினவன்.
8: நானும் என்னத்தை சொல்றேன், நானும் குதிக்காச்சு சொல்றேன்.
0: குதிக்கால சப்பாத்தன்னு சொல்லுது.
8: குதிக்கா சப்பாத்தன்னு சொல்றேன்.
0: இணைந்து சிரவித்தா உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
11: வணக்கம்
0: வணக்கம். எங்க சசியம்மா? சசியம்மா நீங்கள் சொல்லுங்கள்.
11: நானும்
0: ஹைஹீல்ஸ் சொல்லுது. இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
11: நன்றி
0: நன்றி வணக்கம்.

0: சரி, இறுதியாக இரண்டு பேர் இணைந்திருக்கின்றார்கள். உங்கள் ஐயோ அழைத்து விட்டு எடுக்கிறேன். சரி, அவரது சத்தம் கூடுதலாக இருக்கின்றது. இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சரோ பரமேஸ்வரன். சரோ பரமேஸ்வரன், நீங்கள் சொல்லுங்கள்.
1: நன்றி வணக்கம்.
0: உண்மையிலேயே சரியான விடை இந்த குதிக்கால் சப்பாத்து தான். குதிக்கால் இந்த சப்பாத்து, இது உண்மையாக ரஷ்யாவில் வந்து அந்த சேற்றில் நடப்பதற்கு, இதுக்கு குதிரைப்படை வீரர்களுக்காக தான் தயாரிக்கப்பட்டது. குதிரை ஓடுவதற்கு அந்த குழி கொண்டு இருப்பதற்காக ஆண்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது. பின்னர் அரசமாருக்கு போய் பெந்து நாடக நடிகர் இப்படி என்று போய் பின்னர் பெண்களுக்கான ஆடம்பர பொருளாக மாறி இன்று ஆண்களிடமிருந்து முட்டாகவே அவர் பெண்களுக்காக போய்விட்டது. கைகில் சென்று அதை முதலில் கூறியிருந்தார். இன்றைக்கு ஜான் இரண்டு கேள்விகளுக்கு முதலில் சொல்லியிருக்கின்றார். வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருந்த அனைவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்வது அறிதலும் புரிதலும்.

மண்ணிலே கலிகனிடம் 7 மணி 3 நிமிடங்கள். வி டி கேசன்கரியன், வி டி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும், மணிக்கூர்த்தரவை இடம்பெறும். செய்தி தலைப்புகள். தற்போது இராணுவம், கடற்படை, விமானப்படையின் கீழ் இயங்கும் அனைத்து ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மையங்களை ஒன்றிணைத்து தேசிய மையம் ஒன்றை நிறுவுவதன் மூலம் அந்த பணிகளின் செயல்திறனையும் பயனுள்ள தன்மையை அதிகரிப்பினுடாக எதிர்பார்க்கும் இலக்குகளை அடைய முடியும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தனமல்வில தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிகவில பகுதியில் அமைந்துள்ள கஞ்சா தோட்டம் ஒன்றை முற்றுகையிட்டு அதன் உரிமையாளரிடம் 5 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 4 போலீஸ் அதிகாரிகளையும் புனையில் விடுவிக்குமாறு வில்லவாய நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவோம் திட்டத்தின் கீழ் 90 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் உருவாத்துறை கண்ணகை அம்மன் இறங்குத்துறைக்கு செல்லும் வீதியை அகலப்படுத்தி புனரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் குறித்த புனரமைப்பு பணிகளை கடற்தொழிலியல், நீதியியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் திங்கட்கிழமை நேரில் சென்று பார்வையிட்டிருக்கின்றார். பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் உட்பட 4 பேருக்கு எதிராக புலனர்வை மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் என்று கூறப்படும் சியான் பாசிக்கை 90 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க மத்திய குற்ற புலனாய்வு பணியகம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இலங்கைக்கு எந்த ஒரு பொருட்களையும் இறக்குமதி செய்யாமல் குறித்த நிறுவனம் சுமார் 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பரிமாற்றம் செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. தனமன்வில தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிகவில பகுதியில் அமைந்துள்ள கஞ்சா தோட்டம் ஒன்றை முற்றுகையிட்டு பண்டாரநாயக்க சர்வதேச பயணிகள் விமான நிலையத்தின் 2வது பயணிகள் முனையத்தின் நிர்மாணப் பணிகளை விரைவுபடுத்த ஜப்பான் இணக்கம் தெரிவித்திருக்கின்றது. வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சுயின விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஈஸ்டர் குண்டுவெடிப்புகள் தொடர்பான 3 சிறப்பு நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற வழக்கில் பாதுகாப்பு தரப்பினரின் சாட்சிய விசாரணை இன்று முதல் நடைபெற உள்ளது. ஒவ்வொரு ஊரிலும் அறநெறி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் போது சிறைச்சாலைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கின்றார். வடமாகாணத்துக்கு சேவையாற்றும் மூன்றாம் நிலை பராமரிப்பு வைத்தியசாலைகளில் ஒன்றாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலை நிலவும் தீவிர மயக்கவியல் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பற்றாக்குறை தொடர்பில் சுகாதார துறை சார்ந்தவர்கள் கவலை வெளியிட்டுள்ளதுடன் இதற்கு உடனடியாக நிலையான தீர்வை வழங்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். செம்மணியில் தமிழ் மக்கள் மீது முன்னெடுக்கப்பட்ட மிலேச்சத்தனமான மனித படுகொலைக்கு நீதி கோரியும் சர்வதேச விசாரணை ஒன்றினூடாகவே இதற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையினை வலியுறுத்தும் முகமாகவும் தாயக செயலணியின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நீதியின் ஓலம் 2 நீதி கோரும் தொடர் போராட்டத்தின் இறுதி நாளான இன்று திங்கட்கிழமை மக்களின் பேராதரவுடன் எழுச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் அளவில் நிறைவேற்றப்படும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் உயர்நீதிமன்றத்தில் சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தலாம் என சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கின்றார். தனிக்கட்சி ஆட்சி முறைமையை அமுல்படுத்துவதற்கு அரசாங்கம் அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கின்றது. எதிர்காலம் தொடர்பில் பாரிய அச்சம் உமக்கு காணப்படுகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் குன்னாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரா தெரிவித்திருக்கின்றார். ஐ
ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிபிஎஸ் ப்ளூஸ் சலுகை வர்த்தக வசதியை பெறுவதற்கான புதிய விண்ணப்பத்தை மீளாய்வு செய்வதற்காக அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நவஞ்சுத்த நிலைமை முடிவுக்கு வந்தவுடன் தற்போது நடைமுறையில் உள்ள தற்கால வரி கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வெளிவிவகாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரா தெரிவித்திருக்கிறார். நாட்டின் தேவைகளுக்கு நாட்டை விட்டு வெளியேறும் வைத்தியர்களின் எண்ணிக்கைக்கும் ஏற்ப போட்டி பரீட்சைகள் மூலம் புதிதாக இணைக்கப்படும் வைத்திய நிபுணர்களது எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டியுள்ளதுடன் வைத்திய நிபுணர்களை உருவாக்குவதில் நிலவும் தனி உரிமையை மாற்றுவதற்கு ஜனாதிபதி உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என வைத்திய மற்றும் சிவில் உரிமைக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கிறார். வன ஜீவராசிகள் கால்நடை வைத்தியர்கள் ஆரம்பித்துள்ள விதிகளுக்கமைய பணியாற்றும் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக அவசர தேவைகளின் போது பாதுகாப்பு அமைச்சில் சேவையாற்றும் கால்நடை வைத்திய அதிகாரிகளின் சேவையை பெற்றுக்கொள்ள சுற்றாடல் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வன ஜீவராசிகள் மற்றும் விலங்கியல் பூங்காக்கள் கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. எரிபொருள் இறக்குமதிக்காக தற்போது மேற்கொள்ளப்படும் செலவினங்கள் மீளாய்வு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அரசாங்கத்திடம் புதிய மானியத்தை கோருவதற்கு அல்லது விலை திருத்தம் உள்ளிட்ட மாற்று நடவடிக்கையை பரிந்துரைப்பதற்கு வலுசக்தி அமைச்சு தீர்மானித்திருக்கின்றது. அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடனும் அனைவருக்கும் செவிசாய்க்கும் போக்கை உண்மையாக கடைபிடிப்பதென்றால் நீதிபதிகளின் வயதெல்லையை நீடிப்பதற்கு எதிராக தெரிவிக்கப்படும் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து அனைவருடனும் கலந்துரையாடிய பின்னர் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை விசாரிக்கும் நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றம் இன்று முதல் பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியங்களை அழைக்க உத்தரவிட்டிருக்கிறது. திருகோணமலை கிளிவட்டி குமரபுரம் பகுதியில் 1996 தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டமை தொடர்பான வழக்கு தொடர்பில் முன்னாள் இராணுவ சிப்பாய்கள் 6 விடுவித்து அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்துள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த வழக்கை மீண்டும் விசாரணை இடுமாறு உத்தரவிட்டிருக்கின்றது. நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற திட்டமிட்ட குற்றக்குழுவின் முக்கிய புள்ளியான கஞ்சிப்பானை இம்ரான் விரைவில் இலங்கைக்கு கொண்டுவரப்படுவார் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்திருக்கிறார்.

ஆறு கடற்கரையில் நீந்தச் சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார். உயிரிழந்தவர் அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த 51 வயது நபர் ஆவார். கனடாவில் வசித்து வந்த குறித்த நபர் இலங்கைக்கு வந்து குடும்பத்தினர் நண்பர்களுடன் சுற்றுலா சென்றிருந்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 24 மணி நேரங்களில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் சிறுவன் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள்.

வியட்நாம் இலங்கைக்கு இடையிலான நேரடி விமான சேவைகள் வியட்நாம் ஏர்லைன்ஸ் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கின்றது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில், ஜார்க்கண்டில் கோரிக்கைகள் நிறைவேற்றாததை கண்டித்து ராகுல் காந்தி ஹேமந்த சோரன் கொடும்பாவிகளை எரித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியிருக்கின்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவை 4 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் இன்று மீண்டும் கூடியிருக்கின்றது.

தமிழகத்தில் பிபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் நீர்நிலைகள் தூர்வாரும் பணிகள் இன்று தொடங்கியுள்ளன. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 2 கோடி மதிப்புடைய தங்க கட்டிகள் மற்றும் நகைகளை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், அமெரிக்காவின் விர்ஜினியா பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக 19 வயது இளைஞனை அந்த நாட்டு காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அமெரிக்க ராணுவ வீரர்களை கொன்றால் அல்லது பிடித்துக் கொடுத்தால் ஒவ்வொரு வீரருக்கும் $30,000 சன்மானம் வழங்கப் போவதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. செர்பியாவிலிருந்து போலந்துக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஐரோப்பாவில் கடுமையான வெப்பு அலையில் சிக்கி சுமார் 16,000 பேர் பலியாகியுள்ளனர். தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், டெஸ்ட் கிரிக்கெட்டில் பங்களாதேஷ் முதல் முறையாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருக்கின்றது. சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றது தனக்கு சுதந்திரம் அளித்ததாக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் கென்ரிச் கிளாசன் தெரிவித்திருக்கிறார். கால்பந்து உலகின் நட்சத்திர வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ நடப்பு பருவத்தின் முடிவில் தொழில்முறை கால்பந்து வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான தனது முடிவை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இறுதியாக இன்றைய நாணயமாற்றுவதற்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடன் தந்து கொண்டிருக்கும் உத்தியோக இணையதளமான www.tatamilali.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 384 ரூபா 97% இந்திய பெறுமதி 110 ரூபா 76%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 332 ரூபா 26% இந்திய பெறுமதி 95 ரூபா 60%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 409 ரூபா 41% இந்திய பெறுமதியில் 117 ரூபா 81%, ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 450 ரூபா 28% இந்திய பெறுமதியில் 129 ரூபா 57%, ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 139 ரூபா 61% இந்திய பெறுமதியில் 68 ரூபா 96% காணப்படுகின்றது. இத்துடன் விடி கேசன்கரியின் விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

0: വൺകുവർക്ക് വന്ന് 15 വർഷം പോയിട്ട് ഒരു ഒന്നും കാണാൻ വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളിത്ത് കൊണ്ടു വയ്ക്കൂ
1: എന്നാണ് സുമ്മാ പുറപ്പെടുത്തേണ്ടത്. എന്തിനാലും നിങ്ങളുടെ ഇരിക്കില്ല புது வீடும் லோனும் எடுத்து கொடுக்கறாங்களப்பா. ஒரே கல்ல செண்டு மண் அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் சரியா வரப்போகுது.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: உனக்கு நல்ல சக்திகளே எழுதும் கால முடி.
4: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் குறுக்கான. தங்கச்சி தங்கச்சி
0: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0077

0: அல்லது 0776 24 0040. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
1: பிரான்ஸ் லாக்குனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே, 93,120 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 0783204985 அல்லது 0787-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
0: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க, பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு, வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம், 0662-62-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
4: இல்லைய கலிகனிடம் 7:23 நீங்கள் கேட்டுக்கொள்கின்ற தொடர்ந்து வானிலைக்கு வருவது. இன்றிரவு சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம், பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய கல்வி. மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா? இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா?
5: தமிழே தமிழே வணக்கம்.
4: தொடர்வது தமிழோடு ஒரு தர்க்கம். தமிழோடு ஒரு தர்க்கம் நேரடியாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு

0: இந்திய தமிழோடு ஒருதற்கு என்னுடாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதன் உண்மையான அர்த்தம் என்ன? திருப்புகழ் பேச்சை இப்பொழுது கேட்கலாம்.
1: திருவள்ளுவர் மட்டுமல்ல, பலரும் பிறப்புக்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஐநா சபையின் மனித உரிமை பிரகடனம் எல்லா மனிதர்களும் சுதந்திரமாகவும் கண்ணியத்திலும் உரிமைகளிலும் சமமாக பிறக்கின்றார்கள் என்றுதான் தொடங்குகின்றது. அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தின் முதல் வரியை எழுதிய தாமஸ் ஜெஃபர்சன், ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல் என்று கூறினார்.

கிரியேட்டட் ஈக்குவல், எல்லா மனிதர்களும் சமமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் எழுதுகிறார். நான் முதல் முதலில் சமத்துவத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தது 1986 40 ஆண்டுகளுக்கு முன்பு. 1986 ஓஷோ அவர்கள் ஐநா சபையின் மனித உரிமை பிரகடனத்தை விமர்சித்து ஒரு உரையாற்றியிருந்தார். பிறப்பில் எல்லோரும் சமம் என்று ஐநா சபை சொல்லுவது தவறு என்கிற முறையிலே அவர் உரையாற்றியிருந்தார். சிந்திக்க ஆரம்பித்தேன், யார் சொல்வது சரி? ஓஷோவும் மிகச்சிறந்த அறிவாளி. அவருடைய நூலகத்தை நான் பார்த்திருக்கிறேன். 200,000 புத்தகங்கள் அவருடைய தனிப்பட்ட நூலகத்திலே இருந்திருக்கின்றன. யார் சொல்வது சரி? சமத்துவம் பற்றிய புத்தகங்களை எல்லாம் படித்தேன். 2017 நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியிடப்படுகின்ற உலக சமத்துவமின்மை அறிக்கையை நான் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறேன். 2026 வெளியிடப்பட்ட அறிக்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால், உலகில் பணம் படைத்த 10 பேரிடம், முதல் 10% பேரிடம் உலகில் உள்ள செல்வத்தில் கிட்டத்தட்ட 74% செல்வம் குவிந்து கிடக்கிறது. முக்கால் பங்கு செல்வம் 10% பேரிடம் இருக்கிறது. அதே நேரத்திலே கடைசியிலே கீழ்த்தட்டிலே இருக்கிற 50% பேரிடம் வெறும் 3% செல்வம் தான் இருக்கிறது. இந்தியாவிலே முதல் 10% பேரிடம் உள்ள மொத்த செல்வத்தில் 65% இருக்கிறது. அதிலும் மிகுந்த பணக்காரர்களாக இருக்கிற 1% பேரிடம் 40% செல்வம் இருக்கிறது. இன்று இந்தியாவில் ஏழை பணக்காரர்களுக்கே இருக்கின்ற இடைவெளி அமெரிக்காவை விட அதிகமாக இருக்கின்றது. உலகத்திலே சமத்துவமின்மை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், இலான் மஸ்க் தினமும் 10 கோடி ரூபாய் செலவு செய்தால் 1148 ஆண்டுகள் செலவு செய்ய முடியும். அமேசான் நிறுவனத்தின் முதலாளியாக இருக்கின்ற ஜெஃப் பிகாஸ் 10 கோடி தினமும் செலவு செய்தால் 634 ஆண்டுகள் செலவு செய்ய முடியும். இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிற பில்லியனர்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் தினமும் 10 கோடி செலவு செய்தால் 200-300 ஆண்டுகள் தாங்கும் என்கிற அளவுக்கு அவரிடம் செல்வம் இருக்கிறது. ஆக நாம் சமத்துவ பிரகடனங்களிலே சொல்வதற்கும் யதார்த்தத்திலே பார்க்கிற உண்மைக்கும் நடுவிலே ஏன் இந்த இடைவெளி என்று நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையை தத்துவ விசாரத்திலே தொடங்காமல் ஒரு பிரசவ அறையிலிருந்து தொடங்குவோம். சென்னையிலே குளிரூட்டப்பட்ட ஒரு பிரசவ அறை, 5 நட்சத்திர மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய அறை. மருத்துவமனையிலே ஒரு குழந்தை பிறக்க போகின்றது. ஒரு பெரும் பணக்காரருக்கு குழந்தை பிறக்க போகிறது. அவர் பில்லியனர் என்றால் 8,500 கோடிக்கு மேல் சொத்து வைத்திருக்கிறவர்கள் தான் பில்லியனர். பரம்பரை பணக்காரர், உயர்ஜாதிக்காரர், 5 தலைமுறையாக படித்தவர்கள், வெளிநாட்டிலே படித்தவர்கள், அவர் தொழிலதிபர், அவருடைய மனைவியும் படித்தவர். அந்த கற்பிணி பெண்ணுக்கு பிரசவம் பார்ப்பதற்கு தலை சிறந்த மகப்பேறு மருத்துவர் இருக்கின்றார், சிறந்த தாதியர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அந்த பெண் கற்பிணியாக இருந்த பொழுது ஊட்டச்சத்து மிக்க உணவு கொடுக்கப்பட்டது, நல்ல மருத்துவ பராமரிப்பு தரப்பட்டது, ஓய்வு கொடுக்கப்பட்டது. அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. அதே நேரத்திலே தமிழகத்தின் கடை கோடியிலே இருக்கிற ஒரு குக்கிராமத்திலே, மருத்துவ வசதிகள் இல்லாத கிராமத்திலே, சாலை வசதிகள் இல்லாத கிராமத்திலே, ஏழைகள் தலித்துகள் இருக்கக்கூடிய ஒரு குடிசை பகுதியிலே ஒரு தலித் விவசாய கூலியின் மனைவிக்கும் பிரசவ வலி எடுக்கின்றது. ஊட்டச்சத்து மிக்க உணவு இல்லை, மருத்துவ வசதி கிடையாது. உழைக்க அன்று முதல் நாள் வரை அவர் உழைக்க வேண்டிய கட்டாயத்திலே இருந்தால் ஓய்வு கிடையாது. மருத்துவம் பார்ப்பதற்கு அங்கே டாக்டர்கள் கிடையாது. அக்கம் பக்கத்திலே இருக்கிற கிழவிகள் தங்களுக்கு தெரிந்த வகையில் பிரசவம் பார்க்கிறார்கள். உடலில் குறையோடு ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது. உடல் ஒரு சிறு ஊனத்தோடு மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறது. ஒரே நேரத்தில் பிறந்த இந்த 2 குழந்தைகளும் பிறப்பில் சமமாக பிறக்கின்றனவா? படிப்பு, பணம், பதவி, மருத்துவ வசதி, சத்தான உதவு, உணவு, உயர் ஜாதி இவைகளோடு பிறக்கின்ற ஆண் குழந்தை, ஏழ்மை, தீண்டாமை, சத்துள்ள உணவில்லை, படிப்பில்லை, பணம் இல்லை, பதவி இல்லை, குறையோடு பிறக்கின்ற பெண் குழந்தை, ஆங்கிலத்திலே இதை இன்டர்செக்ஷனாலிட்டி என்று சொல்லுவார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட சாதகங்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட பாதகங்களும் ஒருவருக்கு ஏற்பட்டால் அதுதான் இன்டர்செக்ஷனாலிட்டி. ஒன்றுக்கு மேற்பட்ட சாதகங்களோடு பிறந்த ஆண் குழந்தையும் ஒன்றுக்கு மேற்பட்ட பாதகங்களோடு பிறந்த அந்த பெண் குழந்தையும் பிறப்பில் சமமா? சமம் என்று நாம் சொல்வோமா? நீங்கள் சொல்வீர்களா? மனிதத்தன்மை இருக்கிற எவனாவது சொல்வானா? நாமே சொல்ல மாட்டோம் என்று சொன்னால் வள்ளுவர் சொல்லி இருப்பாரா? சிந்திக்க வேண்டும். பின் ஏன் பிறப்புக்கும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார்? அவர் வாழ்ந்த காலத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இல்லையா? இன்றுதான் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றனவா? முதலிலே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவரின் குரலை பற்றி பேசுவதற்கு முன்
சில அடிப்படைகளில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நிபுணர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இந்த உலகத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் ஒன்று போல பிறப்பதில்லை. சில பிறப்பிலேயே அதிர்ஷ்டங்களோடு பிறக்கின்றன. பர்த் லாட்டரிஸ், பிறப்பிலே கிடைக்கின்ற லாட்டரி, அதற்காக அவர்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை. பர்த் லாட்டரிஸ் என்று சொல்லுகிறார்கள். ஐந்து வகைப்பட்ட லாட்டரிகளை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். ஒன்று உயிரியல் லாட்டரி. இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் ஆரோக்கியமாக பிறப்பதில்லை. உதாரணமாக தால்சீமியா என்கிற ஒரு கொடிய நோய், அந்த நோயோடு பிறந்த குழந்தைக்கு 2 வாரம் அல்லது 4 வாரத்துக்கு ஒரு முறை புதிய ரத்தம் செலுத்த வேண்டும். ரத்தத்திலே இருக்கிற இரும்பு சத்தை நீக்க வேண்டும். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்ய வேண்டும். அப்படி செய்தாலும் அதிக நாட்கள் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. கொடிய இதய நோயோடு பிறக்கின்ற குழந்தைகள் இருக்கிறார்கள். இன்னும் பிற நோய்கள் பிறவியிலேயே கொண்டு பிறக்கிற குழந்தைகள் இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே நல்ல ஆரோக்கியத்தோடு பிறக்கிற குழந்தைகள் இருக்கின்றார்கள். மேலும் பிறவியிலேயே மனிதர்களுடைய உள்ளார்ந்த திறமைகள் மற்றும் இயலாமைகளில் வேறுபாடு இருக்கிறது என்று அறிவியல் சொல்லுகிறது. உடல் திறன், அறிவாற்றல் திறன், காக்னிட்டிவ் ஆப்டிடியூட் என்று சொல்லுகிறோம். நரம்பியல் அமைப்பு கழிவுகளிலே வேறுபாடு இருக்கின்றன என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. குறிப்பாக அறிவாற்றல் திறனோடு குழந்தைகள் பிறக்கின்றன என்று சொல்லுகின்றார். எனவே எல்லா குழந்தைகளின் பிறப்பும் சமமாகவே இருக்கிறது என்று சொல்வது அவர்களுடைய தனி தேவையையும் சவால்களையும் புறக்கணிப்பதாகும். 2வது லாட்டரி பொருளாதார அதிர்ஷ்டம். கோடிக்கணக்கில் பணம் வைத்திருக்கிறவர்கள் வீட்டில் பிறந்த குழந்தைக்கு, நாம் முன்பே பார்த்தோமே, அதை போல சத்துணவு, நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவு, மருத்துவ பராமரிப்பு, உயர்தர கல்வி, பாதுகாப்பு வளையத்தோடு அந்த குழந்தை பிறக்கிறது. ஆனால் ஏழையாக பிறக்கிற குழந்தை இந்த எந்த சலுகையும் இல்லாமல் பிறக்கிறது. அடுத்து பூகோள அதிர்ஷ்டம், ஜியோகிராபிக்கல் லாட்டரி. நிலையான, அமைதியான, வாய்ப்புகள் நிறைந்த, வளர்ந்த சுவிட்சர்லாந்திலே பிறக்கின்ற குழந்தையும், சோமாலியாவிலே உள்நாட்டு போர், சிவில் வார் நடந்து கொண்டிருக்கிறது, பட்டினி, பஞ்சம், பசி, அமைதியின்மை, உள்கட்டமைப்பில் இன்மை, வசதியின்மை, இவைகளோடு பிறக்கின்ற ஒரு குழந்தையும் சமம் என்று கூற முடியுமா? அடுத்து கட்டமைப்பு லாட்டரி, ஸ்ட்ரக்சரல் லாட்டரி என்று சொல்லுகின்றார்கள். பல 100 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட ஜாதி, பாதகம், பாரபட்சம் இவைகளையே சந்தித்து சமூக மூலதனம் இல்லாமல் பிறக்கின்ற குழந்தைகள், ஆனால் 100 ஆண்டுகளாக உயர்ந்த ஜாதி, உயர்ந்த இனம் என்று எல்லாவித சாதகங்களோடும் பிறக்கின்ற குழந்தைகள். இறுதியிலே பாலின அதிர்ஷ்டம். இன்றைக்கும் கூட 21ஆம் நூற்றாண்டில கூட ஆணும் பெண்ணும் சமம் இல்லை. பெண் என்பதாலேயே கருவிலே குழந்தைகள் கலைக்கப்படுகின்றன. சமூகவியலாளர்கள் காணாமல் போன பெண்களை பற்றி பேசுகின்றார்கள். பெண் என்பதாலேயே கல்வி, சம உரிமை, சொத்துரிமை இவைகள் மறுக்கப்படுவதில்லையா? இப்போது நான் பேச தொடங்கிய போது கூறிய ஒரே நேரத்தில் பிறந்த அந்த 2 குழந்தைகளையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் குழந்தை சென்னையில் 5 நட்சத்திர மருத்துவமனையிலே பிறந்த குழந்தை. இப்பொழுது அறிஞர்கள் சொன்ன அத்தனை அதிர்ஷ்டங்களும் பர்த் லாட்டரிஸ்களும் கையிலே கொண்டு வந்த குழந்தை. அதே நேரத்திலே குக்கிராமத்திலே பிறந்த குழந்தை. இந்த எந்த லாட்டரியும் இல்லாமல் பாதகங்களை மட்டுமே கொண்டு பிறந்த குழந்தை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தழில் வேற்றுமையான் என்று வள்ளுவர் சொல்லிவிட்டார். இருவரும் வாழ்க்கையில் வெற்றி அடைவது என்பது, சிறப்படைவது என்பது அவர்கள் செயலை பொறுத்துத்தான் இருக்கிறது என்று கூறிவிட முடியுமா? எனவே திருவள்ளுவர் பிறப்பில் அனைவரும் சமம் என்று சொல்வது அவர் யதார்த்தத்தை விவரிக்கின்றாரா? ஆங்கிலத்திலே டிஸ்கிரிப்டிவ், பிரிஸ்கிரிப்டிவ் என்று 2 அழகான வார்த்தைகள் இருக்கின்றன. டிஸ்கிரிப்டிவ் என்பது யதார்த்தத்தை விவரிப்பது, உள்ளதை உள்ளபடி சொல்வது. பிரிஸ்கிரிப்டிவ் என்பது உள்ளது சரியில்லை, அது அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிற பரிந்துரை. அதனால் தான் மருத்துவர் கொடுக்கிற சீட்டை, உடல் சரியில்லை, சரியாக வேண்டும் என்பதற்காக மருத்துவர் கொடுக்கின்ற அந்த பரிந்துரையை நாம் பிரிஸ்கிரிப்ஷன் என்று சொல்கிறோம். ஆகவே பிறப்புக்கும் என்று வள்ளுவர் சொல்லுவது டிஸ்கிரிப்ஷனா இல்லை பிரிஸ்கிரிப்ஷனா என்கிற கேள்வி எடுகிறது. சமத்துவம் என்றால் என்ன? இந்த அடிப்படை கேள்விதான் புரட்சிகளை ஊந்தி தள்ளி இருக்கிறது, அரசியல் அமைப்புகளை வடிவமைத்திருக்கிறது, சமூக இயக்கங்களுக்கு எரிபொருளாக இருந்திருக்கின்றது. எது சமத்துவம் என்கிற கேள்விக்கு விடை காண வேண்டும் என்று சொன்னால், பண்டைய தத்துவங்களில் இருந்து தொடங்கி சமத்துவம் என்பதற்கு இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இன்று கொடுக்கப்படுகின்ற விவாதத்திற்குரிய அர்த்தங்கள் வரை நாம் பார்க்க வேண்டும். சமத்துவம் என்ற கருத்தாக்கம் வளர்ந்த அந்த பாதையிலே நாம் ஒரு நீண்ட பயணம் செய்ய வேண்டும். வெவ்வேறு சமயங்களில், வெவ்வேறு வரலாற்று மற்றும் கலாச்சார சூழ்நிலைகளில் சமத்துவம் என்பது எப்படி வரையறுக்கப்பட்டது, எப்படி பாதுகாக்கப்பட்டது அல்லது மறுக்கப்பட்டது என்பதை ஆராய வேண்டும். அப்படி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் சில அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும். சமத்துவத்திலே ஒரே வகைதான் இருக்கிறதா?
அல்லது பல வகை இருக்கிறதா? சமத்துவத்திலே பல வகைகள் இருக்கின்றன. ஒன்று ஃபார்மல் ஈக்வாலிட்டி, முறைசார் சமத்துவம். இன்னொன்று உண்மையான உள்ளார்ந்த சமத்துவம், அதை சப்ஸ்டான்டிவ் ஈக்வாலிட்டி என்று சொல்லுகின்றார்கள். அதே போலவே வாய்ப்பு சமத்துவம், ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, மற்றும் முடிவு சமத்துவம், ஈக்வாலிட்டி ஆஃப் அவுட்கம் என்று நான்கு வகைகள் இருக்கின்றன. உதாரணமாக எல்லோரும் ஓடக்கூடிய ஒரு ஓட்டப்பந்தயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பந்தயத்திற்காக ஒரு விளம்பரம் செய்கின்றார்கள், அறிவிப்பு பலகை வைத்திருக்கிறார்கள், பத்திரிகையில் விளம்பரம் வருகிறது, இங்கு அனைவரும் சமம், யார் வேண்டுமானாலும் ஓடலாம், எல்லோருக்கும் இந்த ஓட்டப்பந்தயம் திறந்திருக்கும் என்று ஒரு விளம்பரம் செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். படிப்பதற்கு இது சமத்துவம் போலத்தான் தெரிகிறது. அது உண்மையிலேயே சமத்துவம் அங்கே இருக்கிறதா? முதலிலே முறைசார் சமத்துவம் என்றால் என்ன? இது விதிகளிலே எழுதப்பட்டிருக்கின்ற சமத்துவம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிற சமத்துவம். ஓட்டப்பந்தயத்திலே யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம், எந்த தடையும் இல்லை, எந்த மதம், ஜாதி, பாலினம், வர்க்கம் யாராக இருந்தாலும் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுவது முறைசார் சமத்துவம். இது காகித அளவிலே அனைவரையும் சமமாக நடத்துவது, சட்டத்தின் முன் சமத்துவம், பொதுவான போட்டித் தேர்வு எல்லாம் முறைசார் சமத்துவங்கள். அனட்டோல் பிரான்ஸ் இதை அழகாக சொல்லுகிறார், சட்டம் தனது பிரம்மாண்டமான சமத்துவத்துடன் ஏழைகளைப் போலவே பணக்காரர்களையும் பாலத்தடியில் தூங்குவதை தடுக்கிறது, பிச்சை எடுப்பதை தடுக்கிறது, உணவு திருடுவதை தடுக்கிறது என்று சொல்கின்றார். அது யாரை தடுக்கிறது அந்த சட்டம் என்று நமக்கு தெரியும். உண்மையான சமத்துவம், சப்ஸ்டான்டிவ் ஈக்வாலிட்டி, உண்மையான சமத்துவம் என்பது முறைசார் சமத்துவத்தை விட ஆழமானது. போட்டியிலே பங்கெடுத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதில் முக்கியமல்ல, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கேள்வியை கேட்கிறது சப்ஸ்டான்டிவ் சமத்துவம். அந்த ஓட்டப்பந்தயத்தை எடுத்துக் கொள்வோம். அதிலே கலந்து கொள்கிற ஒரு வீரர் வசதியானவர், அவருக்கு ஓட்டப்பந்தய காலணிகள் இருக்கின்றன, தனிப்பட்ட பயிற்சியாளர் இருக்கின்றார், பல வருடங்களாக அவர் பயிற்சி எடுக்கின்றார், ஓடி பழகுவதற்கு நேரம் இருக்கிறது, அது மட்டுமல்ல ஓடி பழகுவதற்கான மைதான வசதியும் அவருக்கு இருக்கிறது. இன்னொரு வீரர் பங்கேற்கின்றார், அவர் ஏழை, ஓட்டப்பந்தய காலணிகள் இல்லை, பயிற்சிக்கு நேரம் இல்லை, பயிற்சி கொடுக்க பயிற்சியாளர் இல்லை, பயிற்சி செய்ய மைதானம் இல்லை, ஏழை என்பதால் இரண்டு வேலைகள் செய்தால் தான் வயிற்றை கழுவ முடியும் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. அவரும் கலந்து கொள்கிறார். ஆக இந்த இருவருக்கும் கலந்து கொள்ள சம வாய்ப்பு, அதாவது முறைசார் சத்துவம் இருக்கின்றது, ஆனால் இருவரும் சமமானவர்களா? உண்மையான சமத்துவம் இருக்கிறதா? உண்மையான சமத்துவம் என்பது குறைபாடுகளை சரி செய்வது. அந்த ஓட்டப்பந்தய வீரருக்கு காலணிகளை வழங்கி, பயிற்சியாளரை நியமித்து, பயிற்சி செய்வதற்கு நேரம் கிடைக்கின்ற வகையிலே அவருக்கு உதவித்தொகை கொடுத்து, பயிற்சி செய்வதற்கு மைதான வசதியும் செய்து கொடுத்தால்தான் அங்கே உண்மையான சமத்துவம் இருக்க முடியும். ஆகவே வாய்ப்பின் சமத்துவத்தை தாண்டி வாய்ப்புகளை பயன்படுத்துகிற வசதிகளை செய்து தருவது, அதுதான் உண்மையான சமத்துவம். ஆகவே உண்மையான சமத்துவம் என்பது முறைசார் சமத்துவத்தை தாண்டி மனிதர்கள் உண்மையாக தடை துவங்குவதை தடுக்கின்ற பாதகங்களை சரி செய்வது, அதுதான் உண்மையான சமத்துவம். இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியது வாய்ப்பு சமத்துவம், ஈக்வாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி, மற்றும் முடிவு சமத்துவம். வாய்ப்பு சமத்துவம் என்பது பந்தயத்தின் தொடக்கக்கூடு நியாயமாக இருப்பதை பற்றி மட்டும்தான் பேசுகிறது. அனைவரும் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வாய்ப்பு கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் தரமான கல்வி மற்றும் வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்று சொல்கிறது வாய்ப்பு சமத்துவம், ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. உதாரணமாக வாய்ப்பு சமத்துவம் அளிக்கப்பட்டு விட்டால் ஓட்டப்பந்தயத்திற்கான துப்பாக்கி வெடித்ததும் தனி மனிதர்கள் தங்கள் உழைப்பு, திறமையின் காரணம், அதிர்ஷ்டத்தின் காரணமாக வெற்றி பெற்றால் அந்த சமத்துவமின்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது இந்த சமத்துவம், வாய்ப்பு சமத்துவம். ஆனால் ஈக்வாலிட்டி ஆஃப் அவுட்கம் என்று சொல்லப்படுகின்ற முடிவு சமத்துவம் சொல்லுகிறது ஓட்டப்பந்தயத்தின் தொடக்க கோடு முக்கியமல்ல, இறுதி கோடுதான் முக்கியம். ஒரு சமத்துவமான சமுதாயம் என்று சொன்னால் தோராயமாக கிட்டத்தட்ட மக்கள் அனைவரும் சமமான வாழ்க்கையை வாழ்வார்கள். ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கும் என்று சொன்னால் அங்கே உண்மையான சமத்துவம் கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் எல்லா தத்துவவாதிகளும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. பல தத்துவவாதிகள் சொல்லுகின்றார்கள், முடிவு சமத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சர்வாதிகார ஒரு அமைப்பு தேவைப்படும், அது இயலாத காரியம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் முடிவு சமத்துவம் வேண்டும் என்று சொல்கிறவர்கள் சொல்கிறார்கள், முடிவு சமத்துவம் இல்லை என்றால் தொடக்கத்தில் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. ஆகவே சமத்துவத்தை பற்றிய வாதங்கள், விவாதங்கள் எல்லாம் இந்த நான்கு வகையான சமத்துவங்களை பற்றித்தான் சுழன்று கொண்டே இருக்கின்றன.
எனவே சமத்துவம் என்ற கருத்தின் தோற்றம் மாற்றம் பற்றிய வரலாறுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரித்திர ஆராய்ச்சியாளரும் சமத்துவம் பற்றி மிகச் சிறந்த நூல் என்றே எழுதியிருக்கின்ற டேரின் மெக்மோகன் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சமத்துவம் என்பது ஒரு பிடிபடாத கருத்து, நழுவி செல்லுகிற ஒரு கருத்து என்று சொல்லுகின்றார்கள். மனிதன் முதலிலே வேட்டையாடுபவனாகவும் உணவு சேகரிப்பவனாகவும் இருந்த காலத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு இனக்குழுக்களுக்குள் ஒரு வகையான சமத்துவம் நிலவியது. ஆனால் அந்த சமத்துவம் அந்த இனக்குழுவுக்குள் தான் இருந்தது. பிற இனக்குழுக்களோடு போட்டி, பொறாமை, வளங்களை அபகரிப்பதற்கான சண்டை இவைகளெல்லாம் இருந்தன. ஆகவே இனக்குழுக்களுக்குள் இருந்த சமத்துவம் நான் அவர்கள் என்கிற பிரிவினையின் அடிப்படையிலே இருந்த சமத்துவம், எல்லா உயிர்க்குமான பொதுவான சமத்துவம் அல்ல. அது அந்த இனக்குழு உயிர் வாழ்வதற்கான சமத்துவம். வேட்டையாடுபவனாகவும் உணவு சேகரிப்பவனாகவும் இருந்த மனிதன் வேளாண் சமூகமாக மாறிய போது விவசாயத்தில் வந்த உபரி சொத்துரிமை என்கிற கோட்பாட்டை உருவாக்கியது. சொத்துரிமை, நகரமயமாதல் இவைகள் நிலையான படிகள், ஆட்சி உரிமை மற்றும் பிற ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கின. அதன் பின்னால் வந்த ஆக்சியல் ஏஜ், அச்சுக்காலம் என்று சொல்லப்படுகிற கிமு 8ஆம் நூற்றாண்டில் இருந்து 3ஆம் நூற்றாண்டு வரையிலான காலம், 3ஆம் நூற்றாண்டு வரையிலான காலம் புதிய தத்துவங்களும் புதிய மதங்களும் தோன்றின. அச்சுக்காலத்திலே மீண்டும் சமத்துவம் என்கிற ஒரு கோட்பாடு எழுந்தது. ஆனால் அந்த சமத்துவம் ஒரு மிக இறுக்கமான எல்லைகளை கொண்ட சமத்துவமாக இருந்தது. ஏதென்ஸ் நகரத்திலே முதல் முதல் ஜனநாயகம் மலர்ந்த போது அங்கே இருக்கிற அனைவருக்கும் சட்டத்தின் முன் சம உரிமை, பேச்சுரிமை இவைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது எல்லோருக்குமான சமத்துவம் அல்ல. அங்கே பெண்கள், அடிமைகள், வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், அவர்களுக்கு அந்த சம உரிமை வழங்கப்படவில்லை. எனவே ஏதென்ஸின் சமத்துவம் அனைவரும் உள்ளடக்கிய சமத்துவம் அல்ல, மனிதர்களை விலக்கி வைத்த சமத்துவமாக இருந்தது. மேற்கத்திய உலக மிகச்சிறந்த சிந்தனையாளரும் தத்துவ ஞானியும் மேற்கத்திய தத்துவத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுகின்ற சாக்ரட்டிஸ் கூட எல்லோருக்குமான சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிளேட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் இவர்கள் கூட சமத்துவம் என்பது அனைவருக்கும் பொதுவான நீதி என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதி என்பது அனைவரையும் ஒன்று போல் நடத்துவது அல்ல என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒவ்வொரு மனிதனும் தனக்குரிய வேலையை தனக்குரிய இடத்தில் நின்று ஒரு இணக்கமான படிநிலையிலே இருந்து செய்வதுதான் உண்மையான சமத்துவம், நீதி என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். பிளேட்டோ தன்னுடைய குடியரசு என்கிற நூலிலே 3 வர்க்கங்கள் கொண்ட பிரிவினை படிநிலையை பற்றி பேசுகின்றார். தத்துவ அரசர்கள், போர் வீரர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். சிலர் ஆள்வதற்கு பொருத்தமானவர்கள், தங்க ஆன்மா கொண்டவர்கள். சிலர் போர் புரிய பொருத்தமானவர்கள், அவர்கள் வெள்ளி ஆன்மா கொண்டவர்கள். சிலர் உடல் உழைப்புக்கு பொருத்தமானவர்கள், அவர்கள் வெண்கல ஆன்மா கொண்டவர்கள் என்று அவர் சொல்லுகின்றார். இதை அவர் உலோகங்களின் கட்டுக்கதை என்று சொல்லுகிறார். இந்த உன்னதமான பொய்யை, இந்த கட்டுக்கதையை சொல்லி மனிதர்களை நம்ப வைத்து அவர்களுக்கு உரிய வேலைகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். ஆனாலும் பிளேட்டோ சொல்லுகின்றார், இந்த 3 வர்க்கங்களும் பிறப்பால் தீர்மானிக்கப்படுபவை அல்ல என்று சொல்லுகின்றார். உதாரணமாக, தங்க ஆன்மா கொண்ட பெற்றோர்களுக்கு ஒரு வெண்கல ஆன்மா கொண்ட குழந்தை பிறக்கலாம், வெண்கல ஆன்மா கொண்ட பெற்றோர்களுக்கு ஒரு தங்க ஆன்மா கொண்ட குழந்தை பிறக்கலாம். ஆகவே குழந்தைகளை முறையே மேலும் கீழும் நகர்த்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். இது ஒரு இறுக்கமான சமூக படிநிலை அல்ல, பிறப்பால் வருவதல்ல. உங்கள் பெற்றோர்கள் யார் என்பது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது, உங்கள் திறன்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று பிளேட்டோ சொல்லுகிறார். பிளாட்டோவின் மாணவரும் அலெக்சாண்டரின் ஆசிரியருமாக இருந்த அரிஸ்டாட்டில் உண்மையான சமத்துவம் மற்றும் முறைசார் சமத்துவம் இவைகளுக்கே இடையே இருந்த வேறுபாட்டை அழகாக விளக்குகிறார். முறைசார் சமத்துவம் எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்துவது. ஆனால் உண்மையான சமத்துவம் சொல்லுகிறது, வெவ்வேறு நிலைகளில் இருக்கின்ற மனிதர்களை ஒரே மாதிரி நடத்துவது என்பது ஒரு வகையான அநீதி. அவர் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். ஒரு வளர்ந்த மனிதனுக்கும் பிறந்த 6 மாத குழந்தைக்கும் ஒரே வகையான உணவை, ஒரே அளவான உணவை கொடுத்தால் வளர்ந்த மனிதனுக்கு அது பத்தாது, குழந்தை நோயிற்று இறந்துவிடும். ஆகவே மனிதர்களுக்கிடையே இருக்கிற வேறுபாட்டை கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இதற்கு பிறகு வந்த மதங்கள், புதிதாக பிறந்த மதங்கள் தத்துவத்தை பற்றி மேற்கத்திய உலகத்திலே பேசின. ஆண்டவன் பார்வையில் எல்லாம் சமம், சமத்துவம் இருக்கிறது என்று அந்த மதங்கள் சொன்னன. உதாரணமாக, ரோமாபுரியின் கடுமையான படிநிலை அமைப்பில் இருந்த செயின்ட் பால் அவர் கலாத்தியர்களுக்கு எழுதிய கடிதத்திலே அவர் எழுதுகிறார், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஒன்றுமில்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் ஒன்றுமில்லை, ஆண் என்றும் பெண் என்றும் ஒன்றுமில்லை, நீங்கள் எல்லோரும் இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்று எழுதுகிறார். அதை போலவே
பழங்குடி பெருமிதங்களாலும் வம்சாவளி படிநிலைகளாலும் பிளவுபட்டுக் கொண்டிருந்த ஒரு சமுதாயத்திலே இஸ்லாம் யார் இரையச்சம்புடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இறைவனிடம் கண்ணியமானவர்கள் என்று சொல்லுகின்றது. இந்த வசனம் பரம்பரையாக வந்த பிரபுத்துவ பெருமையோ அல்லது இனவர்க்கமோ இனவாதிக்கமோ ஆண்டவனின் திருஷ்டியிலே முக்கியம் இல்லை என்று சொல்லுகின்றது. இறைவனின் பார்வையிலே தகுதியாக கருதப்படுவது தார்மீக தூய்மை என்று சொல்லுகின்றது. ஆனால் இந்த மதங்கள் இறைவனின் பார்வையில் அனைவரும் சமம் என்று சொன்னாலும் யதார்த்தத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன. ஆணாதிக்கம், அடிமை முறை, வர்க்க பிளவுகள் இவைகள் மறைந்துவிடவில்லை. அனைவரும் சமம் என்ற போதனைகள் யதார்த்தத்தின் நடைமுறையை மாற்றி அமைக்கவில்லை. புனித நூல்கள் சமத்துவத்தை பேசினாலும் பின்னாலே வந்த மத நிறுவனங்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டன. இவ்வுலகின் ஏற்றத்தாழ்வும் அவ்வுலகின் சமத்துவமும் முரண்பாடு இல்லாமல் ஏற்றுக் கொள்ளப்பட்டன. பின்னர் 17-18 நூற்றாண்டில் அறிவொளி காலம் பிறந்தது, தி ஏஜ் ஆஃப் என்லைட்டன்மென்ட் என்று சொல்லுவார்கள். அந்த காலத்திலே ஜான் லோகே மற்றும் தாமஸ் ஹாப்ஸ் போன்றவர்கள் சமத்துவம் பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் அரசாங்கங்களுக்கு முன்னால், அரசாங்கங்கள் உருவாவதற்கு முன்னால் இருந்த ஒரு இயற்கை நிலையை பற்றி பேசுகின்றார்கள். அந்த இயற்கை நிலையில் மனிதர்கள் உடல் திறன், மனத்திறன் மற்றும் உரிமைகளில் சமத்துவமானவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஜான் லோகே சொல்லுகின்றார், அரசர்கள் தெய்வீக உரிமைகளால் ஆள்வதற்கான தகுதியை பெற்றவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். மக்கள் தங்கள் சமத்துவத்தை, உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக கூட்டு சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்குகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். குறிப்பாக சொத்துரிமையை பாதுகாப்பதற்கு அரசாங்கத்தை உருவாக்குகிறார்கள் என்று அவர் சொல்லுகின்றார். அவர் சொல்லுகிறார், அரசாங்கம் நமது எஜமானர் அல்ல, நம்முடைய பணியாளர். அரசர்களின் சட்டப்பூர்வமான ஆளுவதற்கான அதிகாரம் மக்களுடைய சமூகத்தாலேயே பெறப்படுகிறது. அரசு சர்வாதிகாரியாக மாறும் என்று சொன்னால் அதை தூக்கி எறிகின்ற உரிமை அரசர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார். பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவர் சொல்லுவது எல்லோருக்குமான சமத்துவம் அல்ல, வெள்ளையர்களுக்கான சமத்துவம். ஏனென்றால் அடிமைகளை வியாபாரம் செய்கிற தி ஆப்பிரிக்கா கம்பெனி என்கின்ற கம்பெனியின் அவர் முதலீட்டாளராக இருந்தார். அது மட்டுமல்ல, கரோலினா மாநிலத்தின் சட்ட அமைப்பை வடிவமைப்பதற்கு அவர் உதவினார். அந்த சட்டம் அடிமைகள் வைத்திருப்பதை அனுமதிக்கின்றது. ஆகவே அவர் சொன்ன சமத்துவம் அனைவருக்குமான சமத்துவம் அல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவம் அல்ல, பிறப்புக்கும் வெள்ளையர்களுக்கு என்று சொன்ன சமத்துவம். பின்னாலே வந்து பிரெஞ்சு தத்துவ ஞானி ரூசோ அவர்கள் சமத்துவத்தை பற்றி பேசுகிறார். அவரும் ஒரு இயற்கை நிலையை பற்றி பேசுகின்றார். லோகே ஹாப்ஸ் பேசி இயற்கை நிலையை, ஆனால் அவர் அதை தலைகீழாக மாற்றிவிடுகிறார். இயற்கையிலே மனிதர்கள் சமத்துவத்தோடு இருந்தார்கள், பின்னாலே வந்த நாகரிகம் தான் பிரச்சனை என்று சொல்லுகிறார். அந்த இயற்கை நிலையிலே மனிதர்களுக்கு உடல் அளவில் வலிமை, வேகம் இவைகளிலே வேறுபாடு இருந்தது. ஆனால் போட்டி பொறாமை இல்லாத அந்த உலகத்திலே இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் தவறு எங்கே நடந்தது? எவனொருவன் முதல் முதலில் நிலத்தை வளைத்து சுற்றி வேலையிட்டு இது எனக்கு சொந்தம் என்று சொன்னானோ, இதை நம்புகிற எளிய மனிதர்களை கண்டானோ, அங்கேதான் ஏற்றத்தாழ்வு உருவாயிற்று, அங்கேதான் பிரச்சனை உருவாயிற்று என்று அவர் சொல்லுகின்றார். சமூகம் சமத்துவம் அடைய அவர் வைக்கின்ற தீர்வு இருக்கிறதே தீவிரமான ஜனநாயகம். முதலில் மக்கள் அனைவரும் தங்களுடைய உரிமைகளை எல்லாம் ஒரு சமூகத்திற்கு தியாகம் செய்துவிட வேண்டும். பின்னர் அவர்கள் ஒரு கூட்டு இறையாண்மையை உருவாக்க வேண்டும். அந்த இறையாண்மை மக்களின் கூட்டு விருப்பத்தோடு நடைபெற வேண்டும். அதுதான் உண்மையான சமத்துவம் என்று அவர் சொல்லுகிறார். மக்கள் பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக இருந்தால்தான் ஒரு கூட்டு விருப்பம் உருவாக முடியும் என்கிறார். எனவே அரசியல் சமத்துவத்தை தருவதில்லை, சமமான மனிதர்கள் தான் ஒரு நல்ல அரசியலை, ஒரு நல்ல அரசாங்கத்தை உருவாக்க முடியும் என்று சொல்லுகின்றார். ரூசோ பேசுவது முறை சார்ந்த சமத்துவம் அல்ல, உண்மையான சமத்துவத்தை பற்றி ரூசோ பேசுகிறார். ஆண்களின் சமத்துவம் பற்றிய தத்துவவாதிகள் பேசிய போது முதல் முதலில் பெண்களின் சமத்துவத்தை பற்றி பேசுகிறார் மேரி வில்ஸ்டோன் கிராஃப்ட் என்கிற ஆங்கில பெண்மணி. அவர் பெண் கல்விக்காக வாதாடினார். ஆண்கள் பெறுகிற அதே கல்வி பெண்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்கள் உபயோகித்த அதே ஆயுதங்களை, பகுத்தறிவு, அறம், இயற்கை நிலை, இந்த ஆயுதங்களையே கொண்ட ஒரு ஆணாதிக்க வர்க்க நிலையை உடைக்க பாடுபட்டார். லோகே, ரூசோ போன்ற சிந்தனையாளர்கள் தந்த சமத்துவம் என்கிற வெடிமருந்து வெடிப்பதற்கு தயாரானது. தத்துவம் காகிதங்களை சந்தித்த போது கத்திகளாகவும் கில்லட்டின்களாகவும் உருப்பெற்றன. அமெரிக்கா மற்றும் பிரெஞ்சு புரட்சிகள் வெடித்தன. நடைமுறையில் சமத்துவத்தை உருவாவதற்கான ரத்தம் சோய் தோய்ந்த பரிசோதனைகள் நிகழ்ந்தன. மனிதர்கள் அனைவரும் சமமாகவே படைக்கப்பட்டுள்ளனர் என்று கூறிக்கொண்டு எழுந்த அமெரிக்க புரட்சி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்
என்ற முழக்கத்தோடு எழுந்த பிரெஞ்சு புரட்சி. இந்த புரட்சிகள் எழுச்சி ஊட்டுபவைகளாகவும் அதே சமயத்திலே பாசாங்குத்தனம் நிறைந்தவைகளாகவும் இருந்தன. ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல் என்று முதல் வரியை எழுதிய தாமஸ் ஜெஃபர்சன் 600 அடிமைகளை வைத்திருந்தார். அந்த பிரகடனத்திலே கையெடுத்திட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் அடிமைகள் வைத்திருந்தார்கள். அதை போலவே சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கத்தோடு எழுந்த பிரெஞ்சு புரட்சி, ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் சமத்துவம் வேண்டும் என்று கேட்ட ஒலிம்பிக் டி குஜஸ் என்கிற பெண்ணை கில்லட்டினிலே வைத்துக் கொண்டார்கள். இப்படி இருந்தாலும் பிரெஞ்சு புரட்சி சமத்துவத்தின் அரசியல், பொருளாதார, சமூக பரிமாணங்களை தொட்டு தீவிரமான ஒரு உலகளாவிய பார்வையை முன்வைத்தது. ஆனால் இந்த சமத்துவத்துக்கான முழக்கங்கள் நிஜ வாழ்விலே இருக்கக்கூடிய வர்க்கம், இனம், பாலினம் இவைகளை சந்தித்த போது உடைந்து போயின. ஒரு சமத்துவத்துக்கான புரட்சி எவ்வளவு விரைவாக தன்னை நோக்கி திரும்ப முடியும் என்பதற்கு பிரெஞ்சு புரட்சி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இனி நாம் 18 நூற்றாண்டின் அரசியல் போர்க்களங்களில் இருந்து நகர்ந்து பொருளாதார மற்றும் சமூக சமத்துவத்துக்கான போர்க்களங்களை நோக்கி நகர வேண்டும். தாராளமயவாதம், லிபரலிசம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் வாக்குரிமை என்று பேசிய போது கார்ல் மார்க்ஸ் சொன்னார், சமுதாயத்தில் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் போது அரசியல் சமத்துவத்தால் என்ன பயன்? இது ஒரு முகமூடி என்று அவர் சொல்லுகின்றார். 19 நூற்றாண்டில் ஏற்பட்ட தொழில் புரட்சி பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்கியது. உழைப்பாளர்கள் 16 மணி நேரம் உழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வறுமை நிலையிலே இருந்தார்கள். அன்றாட உணவுக்கு அவர்கள் சிரமப்பட வேண்டியிருந்தது. இந்த சூழ்நிலையிலே அனைவருக்கும் வாக்கு உரிமை என்கிற சமத்துவம் எதற்காக என்கிற கேள்வியை மார்க்ஸ் கேட்டார். மார்க்ஸ் நடந்த புரட்சிகளை எல்லாம் ஆராய்ந்தார். இவைகள் உண்மையான சமத்துவம் அல்ல. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கம் உண்மையிலேயே சமத்துவத்தை உருவாக்கவில்லை. அது சுயநலம் மிகுந்த சொத்துடைய மனிதர்களின் மார்க்கெட்டிங் முழக்கம் என்று சொல்லுகின்றார் கார்ல் மார்க்ஸ். இது பணம், மூலதனம், தொழிற்சாலைகளை உரிமையாக கொண்ட ஒரு புதிய முதலாளித்துவ வர்க்கத்தை, பூஷ்வாக்களை உருவாக்கியது என்று அவர் எழுதுகின்றார். மார்க்ஸ் தன்னுடைய கிரிட்டிக் ஆஃப் த கோதா புரோகிராம் என்கிற நூலிலே அவருடைய சமத்துவ பார்வையை விரிவாக வைக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், மனிதனுடைய தேவைகள் வேறுபடுகின்றன. ஒரு மனிதனுடைய பலம், உடல் திறன், குடும்ப அளவு, அவனுடைய தேவை, இவைகள் வேறுபடுகின்றன. ஆகவே வெவ்வேறு தேவைகள் உள்ள எல்லா மனிதர்களையும் சமமாக நடத்துவது என்பது ஒரு வகை அநீதியை உருவாக்குகிறது என்று சொல்லுகின்றார். உதாரணமாக 8 பேர் கொண்ட குடும்பத்தின் தேவையும் 2 உறுப்பினர்கள் கொண்ட குடும்பத்தின் தேவையும் ஒன்று அல்ல. எனவே அவர்களை ஒரே மாதிரியாக நடத்தக்கூடாது என்று சொல்லுகிறார். அதற்கு தீர்வாக அவர் சொன்னதுதான், ஃப்ரம் ஈச் அகார்டிங் டு ஹிஸ் எபிலிட்டி டு ஈச் அகார்டிங் டு ஹிஸ் நீட். தமிழிலே அவரவர் திறனுக்கு ஏற்ப உழைப்பு, அவரவர் தேவைக்கேற்ப பங்கீடு என்று மார்க்ஸ் தன்னுடைய இறுதி பார்வையை வைக்கின்றார். ஆனால் இந்த பார்வை மிகவும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. ஒரு சுதந்திரமான சந்தை இல்லை என்று சொன்னால் டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதாவது தேவை மற்றும் அளிப்பு, இவைகளை யார் தீர்மானிப்பார்கள் என்கிற கேள்வி எழுந்தது. அது மட்டுமல்ல, ஒரு சர்வாதிகார அரசு இயந்திரம்தான் தேவையையும் அவர்களுடைய திறனையும் அளக்க முயற்சி செய்யும் என்று அவர் சொல்லுகின்றார். ஹேக் போன்ற பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள். உளவியல் நிபுணர்கள் கூட மார்க்ஸ் சொல்லுவதோடு ஒத்து போகவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய உழைப்பும் அவனுடைய ஊதியமும் ப்ரொபோர்ஷனேட், உகந்ததாக இல்லை என்று சொன்னால் யாரும் கடினமாக உழைக்க மாட்டார்கள், உழைப்பதற்கான ஊக்கம் இருக்காது. அது மட்டுமல்ல, மனிதர்கள் தேவையை அதிகப்படுத்தி திறனை குறைத்துக் கொள்வார்கள் என்று உளவியல் நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள். ராபர்ட் நோசிக் போன்ற தத்துவவாதிகள் சொல்லுகின்றார்கள், எது ஆசை, எது தேவை என்பதை யார் நிர்ணயம் செய்ய முடியும், மற்றும் மனிதர்களுடைய திறனை எப்படி நாம் அளக்க முடியும் என்று கேட்கின்றார். வலுக்கட்டாயமான சமத்துவம் ஒரு சர்வாதிகாரத்தை உருவாக்கும் என்று வாதிடுகிறார். இருந்தாலும் மார்க்சின் விமர்சனம் பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியது, மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. தொழில் புரட்சியில் ஏற்பட்ட மாற்றங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் ஜான் லோகே, தாமஸ் ஹாப்ஸ் போன்றவர்கள் பேசிய சொத்துரிமையை பற்றிய சமத்துவத்தையே பேசிக்கொண்டு காலம் தள்ள முடியாது என்கிற சூழ்நிலை உருவான போது சமூக தாராளமயம் என்று சொல்லக்கூடிய சோசியல் லிபரலிசம் என்கிற சமத்துவ தத்துவம் உருவானது. ஜான் ஸ்டூவர்ட் மில் தனிமனித சுதந்திரத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவராக இருந்த போதும் அரசாங்கம் எல்லாவற்றையும் சந்தையின் பொறுப்பிலே விட்டுவிடுதல் இருக்கிற ஆபத்தை புரிந்து கொண்டார். எனவே அரசு நிதி உதவி செய்கிற பள்ளிக்கூடங்கள், ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு தொழிற்சங்கள், சொத்துக்கு வரி, சொத்து வரி மற்றும் ஆண் பெண் சமத்துவம் இவளுக்காக வாதாடுகின்றார். ஆனால் அதே நேரத்திலே
இந்தியாவில் பிரிட்டனின் காலனி ஆதிக்கம் சரி என்று சொன்னார். இந்தியர்களை போன்ற பின்தங்கிய மக்களை நாகரிகத்தை நோக்கி அழைத்துச் செல்ல வேண்டும் என்று சொன்னால் காலனி ஆதிக்கம் தேவை என்று அவர் வாதிடுகிறார். அது மட்டுமல்ல, இந்தியாவை அடிமைப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த கிழக்கிந்திய கம்பெனியிலே 35 ஆண்டுகள் அவர் அதிகாரியாக இருந்தார். எல்லோரும் சமம் என்று சொன்னால் பெண்கள் மற்றும் வெள்ளையர்கள் அல்லாதவர்களின் கீழ்நிலையை எப்படி நியாயப்படுத்துவது என்கிற கேள்வி எழுந்தது. அதற்காக புதிய ஒரு சூடோ அறிவியல், பொய்யான ஒரு விஞ்ஞானத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். அதில் 2 கூறுகள் இருக்கின்றன. ஒன்று சயின்டிபிக் ரேசிசம், விஞ்ஞான இனவாதம். இன்னொன்று பயாலஜிக்கல் டிட்டர்மினிசம், உயிரியல் நிர்ணயவாதம் என்று சொல்லப்படுவது. இதை இரண்டையும் வைத்துக் கொண்டு சொன்னார்கள், பெண்கள் மற்றும் வெள்ளையர் அல்லாதவர்கள் பகுத்துறைவுடைய மனிதர்கள் அல்ல, ஆகவே அவர்களை சமமாக நடத்த முடியாது, சமமாக நடத்துவதற்கு அவர்கள் லாயக்கற்றவர்கள் என்று இந்த பொய்யான விஞ்ஞானத்தின் மூலம் நிரூபிக்க முயற்சி செய்தார்கள். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இன்னொரு புறத்திலே 20ஆம் நூற்றாண்டிலே பொருளாதார சமத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பேரழிவு தரும் முயற்சிகள் நிகழ்ந்தன. முதலில் சோவியத் பரிசோதனை, வர்க்க பிரிவினையை முற்றும் அழிக்க முயன்ற கம்யூனிஸ்டுகளின் முயற்சிகள் பிரபுத்துவ மற்றும் முதலாளித்துவ சமப்படிகளை எல்லாம் தகர்த்தன. அதே நேரத்திலே அதற்கு பதிலாக கட்சி தலைவர்களின் கொடூரமான ஒரு பின்னலை அங்கே உருவானது. சர்வாதிகார அரசு இயந்திரம் ஒன்றும் உருவானது. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்கான அந்த முயற்சி அதிகார ஏற்றத்தாழ்வை உருவாக்கியது. சீனாவின் கதையும் அதுதான். பொருளாதார சமத்துவத்திற்கான முயற்சிகள் அதிகார சமத்துவமின்மையை உருவாக்கின. 20ஆம் நூற்றாண்டிலே 2ஆம் உலக போருக்கு பின் ஜனநாயக நாடுகள் ஒரு சமாதானத்துக்கு வந்தன. எல்லாவற்றையும் சந்தைக்கே விட்டுவிட்டால் அதீத முதலாளித்துவ கொடுமைகள் ஏற்படும். எனவே வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய நலன்புரி அரசு ஒன்றை உருவாக்க முயற்சித்தார்கள். கல்வி, மருத்துவ வசதி, சமூக பாதுகாப்பு இவைகளை அரசாங்கம் தான் தர வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தார்கள். 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே வந்த உலகமயமாதல் மற்றும் தாராளமயமாதல் இவைகளின் காரணமாக இந்தியா, சீனா போன்ற நாடுகளிலே இருந்து பலர் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து மேலே வந்தார்கள். ஆனால் அதே உலகமயமாதலும் தாராளமயமாக்கலும் இன்றைக்கு உலகத்திலே நாம் காணுகின்ற ஏழை பணக்காரன் என்கிற ஏற்றத்தாழ்வை மிகப்பெரிய இடைவெளியை உருவாக்கிவிட்டது. ஆக இவ்வளவு நேரம் மேற்கத்திய உலகத்திலே சமத்துவம் என்கிற கோட்பாடும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளையும் பற்றி பார்த்தோம். இனி இந்தியாவிலே என்ன நடந்தது, இந்திய தத்துவங்கள் என்ன சொல்லுகின்றன, இந்தியாவிலே இருந்த நடைமுறை எப்படி இருந்தது என்பதை பார்க்க வேண்டும். மேலை நாடுகளிலே அதற்கான சமத்துவத்தை அமல்படுத்துவதற்கான முயற்சி போராட்டங்களாகவும் தத்துவங்களாகவும் உருப்பெற்றது. ஆனால் இந்தியாவிலே சமத்துவத்திற்கான முயற்சி பழம் பக்தி கவிகளின் பாடல்களாகவும் ஆன்மீக துறவிகளின் போதனைகளாகவும் பகுத்தறிவாளர்களின் இயக்கங்களாகவும் உருப்பெற்றது. இந்திய நாகரிகம் வர்ணம், அதன் பின்னெழுந்த ஜாதி போன்ற பணிநிலைகளை கொண்ட ஒரு இறுக்கமான சமூக அமைப்பாக இருந்தது. ஆனால் அதே நேரத்திலே சமத்துவத்துக்கான ஆணித்தரமான தத்துவங்களின் வலியுறுத்தல்களும் இருந்தன. இந்திய தத்துவங்களை 2 தளங்களில் நிகழ்ந்த இருத்தலின் உரையாடல்களாக நாம் பார்க்க வேண்டும். ஒன்று பரமார்த்திகா என்று சொல்லக்கூடிய இறுதி உண்மை நிலை, இன்றொன்று விவகாரிகா என்று சொல்லப்படக்கூடிய நிஜ வாழ்வின் யதார்த்த நிலை. ஒரே மனிதன் ஆன்மீக தளத்திலே அழிவில்லாத தூய ஆன்மாவாகவும், அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மன் என்று சொல்லக்கூடியவனாகவும், தத்துவமசி நான் தான் அந்த இறுதி நிலை என்று சொல்லக்கூடியவனாகவும், அதே நேரத்திலே தீண்டத்தகாதவனாகவும், கோவிலில் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டவனாகவும் தாழ்த்தப்பட்டவனாகவும் இருக்க முடியும். மெட்டபிசிக்கல் மீப்பொருளியல் தளத்தில் நிகழ்ந்த இந்த சமத்துவம் நிஜ வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை மாற்றி அமைக்கவில்லை என்று சொல்லுகிறார் ஒரு அருமையான நூல், பழங்கால இந்தியா முரண்பாடுகளின் கலாச்சாரம் என்ற நூலை எழுதிய உபேந்திர சிங் அவர்கள் சொல்லுகின்றார். ஒரு தனி மனிதனுடைய உரிமைகள், கடமைகள், தொழில், ஏன் தண்டனைகள் கூட அவனுடைய பெற்றோர்கள் யார், எந்த வர்க்கத்தைச் சேர்ந்தவர், எந்த படிநிலையைச் சேர்ந்தவர் என்பதை வைத்து மாறுபட்டது. பின்னாட்களில் தூய்மை மற்றும் தீட்டு என்ற கருத்தும் புகுந்தது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அல்ல, தண்டனைகள் தவறு செய்தவர் யார், எந்த படிநிலையிலே இருக்கிறார் என்பதை பொறுத்து வேறுபட்டது. இந்த படிநிலைகளுக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கும் எதிராக சிரமண மதங்களான புத்தம் மற்றும் சமண மதங்கள் தோன்றின. இந்த மதங்கள் பரம்பரை பூசாரித்தனம், பிறப்பில் உண்டாகும் சலுகைகள், உயர்நிலைகள் இவற்றை எதிர்த்தன. பிறப்பில் அனைவரும் சமம், சங்கத்தில் அனைவருக்கும் இடம், பெண்களுக்கும் சங்கத்தில் இடம் போன்ற சமத்துவ புரட்சிகளை செய்தவர் புத்தர். புத்தர் தன்னுடைய சொற்பொழிவுகளிலே சமத்துவத்தை பற்றி
பல சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்கின்றார். சமத்துவத்தை பற்றி பேசியிருக்கின்றார். அவர் ஆற்றிய சொற்பொழிவுகளில் மிகவும் முக்கியமானது வாசேட்ட சுத்தம் என்கிற ஒரு உரை. ஒரு மனிதனின் பெருமையும் உயர்வு தன்மையும் பிறப்பால் வருகிறதா அல்லது செயலால் வருகிறதா என்ற கேள்விக்கு அவர் விடையடிக்கின்றார். இச்சானங்கலம் என்ற காட்டிலே புத்தர் தங்கியிருந்தார். அப்போது அங்கே இருந்த இரண்டு பிராமண இளைஞர்களுக்கிடையே ஒரு வாதம் எழுந்தது. வாசேட்டன் மற்றும் பரத்வாஜன் என்ற இந்த இளைஞர்கள். அந்த பரத்வாஜன் என்கிற இளைஞன் சொன்னான், தூய்மையான பாரம்பரியத்தில் ஏழு தலைமுறைகள் பிராமண குல பிறப்பை கொண்டவனே தூய்மையான பிராமணன். வாசேட்டன் சொன்னான், இல்லை, நற்பண்புகளும் நற்குணங்களும் நற்செயல்களும் நிறைந்தவனே உண்மையான பிராமணன். இவர்கள் இருவரும் ஒரு முடிவுக்கு வர முடியாத காரணத்தினால் ஐயத்தை தீர்ப்பதற்காக புத்தரிடம் செல்கின்றார்கள். புத்தர் இயற்கையை உதாரணம் காட்டி ஒரு விளக்கம் தருகின்றார். புற்கள், மரங்கள், நான்கு வகை விலங்குகள், பரப்பன, ஊர்வன, மீன்கள், இவைகளை எல்லாம் காட்டி சொல்லுகிறார். இவையெல்லாம் வெவ்வேறு உயிரினங்கள். இவை வெவ்வேறு உயிரினங்கள் என்பதற்கான அடையாளங்கள், உயிரியல் அடையாளங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்பீசிஸ் மார்க் என்று சொல்லுவோம். ஆனால் மனிதர்களிடையே வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த உயிரியல் அடையாளங்கள் வேறாக இருக்க வேண்டுமே. எல்லோருக்கும் கண், காது, மூக்கு, வாய், கை, கால்கள் எல்லாம் ஒன்றாகத்தானே இருக்கின்றன என்று புத்தர் சொல்லுகிறார். புத்தர் சொல்லுகிறார், நாம் காணுகின்ற வேறுபாடுகள் அவர்கள் செயல்களால் மட்டுமே வருகிறது என்று சொல்லுகிறார். பிறப்பால் உயர்ந்தவன் எவனும் இல்லன், பிறப்பால் தாழ்ந்தவன் எவனும் இல்லன், ஒருவனுடைய செயல்களால் தான் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவனாகிறான் என்று புத்தர் சொல்லுகிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொல்லுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே அதே கருத்தை புத்தர் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். இந்த சிரமண மதங்களின் இயக்கத்துக்கு பிறகு இந்தியாவெங்கும் எழுந்தது பக்தி இயக்கம். வட இந்தியா, தென்னிந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு, மகாராஷ்டிரம், கர்நாடகா, அஸ்ஸாம், பெங்கால் போன்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டிலே இந்த இயக்கத்தை உருவாக்கி நடத்தியவர்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும். பக்தி இயக்கம் சமத்துவத்திற்கான ஒரு புரட்சியா அல்லது புரட்சி நடக்க விடாமல் தடுத்துவிட்ட ஒரு ஷாக் அப்சர்வரா என்கிற கேள்வி இன்றைய விவாதம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. டிடி கோசாம்பி, எம்என் சீனிவாஸ் போன்ற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், புரட்சி நடக்காமல் தடுத்துவிட்ட ஒரு பஃபர், ஷாக் அப்சர்வர், ஒரு சேஃப்டி வால்வாகத்தான் பக்தி இயக்கம் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். பக்தி கவிகள், எல்லா மனிதர்களும் இறைவன் முன்னால் சமம், யார் வேண்டுமானாலும் முக்தி அடையலாம், மோட்சம் அடையலாம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த சமத்துவம் ஆன்மீக தளத்தில் தான் இருந்தது. ஒரு தலித் பக்தர் ஞானம் அடைய முடியும், ஆனால் அவர் கோயிலுக்குள் செல்ல முடியாது. உதாரணமாக சோக்கமேளா என்கிற பக்தி கவிஞர், மிகப்பெரிய பக்தர், வித்தல மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர். விஷ்ணு அங்கே வித்தலபா என்று சொல்லுகின்றார்கள். வித்தலபாவை பற்றி அவர் பல பக்தி பாடல்கள் பாடியிருக்கின்றார். ஆனால் அவர் தாழ்ந்த மகர ஜாதியைச் சேர்ந்தவர் என்கின்ற காரணத்தினாலே கோவிலுக்குள் செல்ல அவர் அனுமதிக்கப்படவில்லை. மற்றும் கட்டாய வேலை செய்கின்ற ஒரு கூலியாக இருந்தார். கட்டாய கூலி என்று சொன்னால் மேலே இருப்பவர்கள் சொன்ன வேலையை விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ செய்தே ஆக வேண்டும். அப்படி கட்டாய கூலியாக அவர் சுவற்றை சரி செய்து கொண்டிருந்த பொழுதுதான் அவர் மரணமும் அடைந்தார். ஆனால் சில அறிஞர்கள், ரஞ்சித் குகா, ரம்மிளா தாப்பர் போன்றவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த பக்தி இயக்கங்கள் மேலாதிக்க சக்திகளுக்கு எதிராக இருந்த புரட்சிகரமான இயக்கங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு பல காரணங்களை வைக்கின்றார்கள். ஒன்று, முதலில் சமஸ்கிருத மொழியில் எழுதுவதை விட்டுவிட்டு பக்தி கவிஞர்கள் தங்கள் தாய்மொழியில் கவிதைகள் இயற்றினார்கள். தமிழ், மராட்டி, அஸ்ஸாமிஸ், கன்னடம், பங்காளி போன்ற மொழிகளில் அவர்கள் கவிதைகள் எழுதினார்கள். அதனால் புனித நூல்கள் மீது ஆச்சாரியார்களுக்கு இருந்த ஏகபோகத்தை அவர்கள் உடைத்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அடுத்து, ஜாதி, உருவ வழிபாடு, கோவிலினுடைய தடைகள், சுத்தம் தீட்டு போன்றவற்றை பக்தி கவிஞர்கள் நிராகரித்தார்கள். மூன்றாவது, அனைவரும் கூடி பழக, கூடி உணவருந்துவதற்கான, சமத்துவத்திற்கான இடங்களை அவர்கள் உருவாக்கினார்கள். உதாரணமாக வீரசைவம் மற்றும் லிங்காயத் இயக்கங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த பசவண்ணா அவர்கள் அனைத்து ஜாதியினரும் ஒன்று கூடி தத்துவ விசாரம் செய்வதற்கு அனுபவ மண்டபம் ஒன்றை உருவாக்குகிறார். அடுத்து, சந்த் ரவிதாசர், தோல் வேலை செய்கின்ற ஒரு தாழ்த்தப்பட்டவராக அவர் இருந்தாலும் ஒரு சமத்துவ ஒரு உலகத்தை, ஜாதிகளற்ற உலகத்தை கற்பனை செய்து அவர் பாடுகின்றார். அதை பேகம்பூரா என்று அழைக்கின்றார். மூன்றாவது, கபீர்தாசர். அவர் இந்து, முஸ்லிம் இரண்டு மதங்களிலும் இருந்த மரபு வழிகளை அவர் நிராகரித்தார். மசூதிக்கு செல்வது, கோயிலுக்கு செல்வது, ஜாதி ஏற்ற தாழ்வுகளை, அடையாளங்களை ஏற்றுக்கொள்வது, இவை அத்தனையையும் மொத்தமாக அவர் நிராகரித்தார். ஒரு நம்பிக்கை அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது, காசியிலே செத்தால் புண்ணியம், சொர்க்கம், பக்கத்திலே இருக்கின்ற மகர் என்ற ஊரிலே செத்தால் கழுதையாக பிறப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால்
வாழ்நாள் முழுவதும் காசியிலே வாழ்ந்த கபீர் சாகும் தருவாயிலே அவர் மகருக்கு சென்று விட்டார். இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் பொய் என்பதை அவர் வெறும் எழுதி பேசி அவர் நிரூபிக்கவில்லை, வாழ்ந்து நிரூபித்தார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பக்தி இயக்க ஞானிகளின் தார்மீக துணிவையும் மனிதநேயத்தையும் ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கு புத்தகங்களை எல்லாம் அர்ப்பணம் செய்திருக்கின்றார். அதே நேரத்திலே அவர்களுடைய இந்த இயக்கம் ஒரு சமூக விடுதலைக்கான இயக்கமாக மாறவில்லை, தனி மனிதர்களின் மோட்சத்திற்கான இயக்கமாகவே இருந்தது என்று அவர் பேசுகின்றார். தமிழ்நாட்டிலே சமத்துவத்திற்காக ஓங்கி ஒலித்த குரல்கள் சித்தர்களுடைய குரல். அவர்கள் சாதி மற்றும் குல வேறுபாடுகளை கடுமையாக எதிர்த்தார்கள். சிவவாக்கியார் பாடுகிறார், பரட்சியாவதேதடா பணத்தியாவதேதடா இறைச்சி தோலும் எலும்பிலும் இலக்கமிட்டிருக்குதோ என்று பாடுகின்றார். அவர் மீண்டும் பாடுகின்றார், சாதியாவதேதடா சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்று சொல்லுகிறார் பாம்பாட்டி சித்தன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லுகின்றார் திருமூல. பட்டினத்தார் பிறப்பு மட்டுமல்ல இறப்பும் அனைவருக்கும் சமம்தான் என்று சொல்லுகிறார். அகில உலகத்தாருக்கும் நாம் போகும்போது ஊதும் சங்கு என்று சொல்லுகின்றார். யாராக இருந்தாலும் எந்த ஜாதி வர்க்கம் பாலினம் யாராக இருந்தாலும் அனைவருக்கும் இறுதியிலே சங்கு ஊதிவிடும் என்று சொல்லுகின்றார். மரணம் அனைவரையும் ஒரே நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறது என்று சொல்லுகிறார். ஆக சித்தர்களின் சமத்துவ கோட்பாடு நான்கு விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. உடல் கூறு, அதிலே பேதமில்லை. சாதி மனிதன் உருவாக்கியது. சுடுகாட்டு சமத்துவம் மற்றும் மனமே பிரதானம், பிறப்பு அல்ல. 19

0: இத்துடன் நிறைவுக்கு வருவது இன்றைய தமிழோடு ஒரு தர்க்கம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு ஜீவன் அவர்களே இணைந்திருக்கின்றார், அவரையும் வரவேற்கொண்டு. வணக்கம் ஜீவன்.
1: வணக்கம் கேது. வணக்கம் நீர்களே.
0: இதுவரை நேரம் தமிழோடு ஒரு தர்க்கம் நிகழ்வோடு இணைந்திருந்த அனைவருக்கு நன்றியும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்வது தமிழோடு ஒரு தர்க்கம்.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உழுத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருத்தோன்றது எந்த நாளும் உன்னோட இதுக்கே இல்லாதப்பா. இந்த இடம் புரிஞ்சுருந்துருப்பேன் இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
4: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
5: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
6: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
4: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 076-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-18 அல்லது 076-24-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
7: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு. அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு கணவாய் இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ பால் வயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 7 83 20 45 85 அல்லது 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலி விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்

உலக வான்பரப்பெங்கும் 29 ஆண்டுகளாக ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழடி.

0: உங்கள் உணர்வுகளின் வழியாக என்றும் டிஆர்டி தமிழ்.
1: நேரம் 8:13 பிரான்சின் தமிழி இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானிலைகளில் கேள்விக்கணை புதறிவு சம்பந்தமாக உங்களால் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நீங்கள் தொலைபேசியாக வந்து பதிலளிக்கின்ற நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி வழக்கு நிகழ்ச்சியில் ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தெரிவி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டத்தை முச்சடைகின்றேன். 38வது வாரம் வளைபோல் வளமையான நிமிந்தோடும் நிகழ்ச்சியும் நிகழ்ச்சியிலும் ஒரு நேரம் அதிகபட்சமாக 2 தடவைகளை சிறப்பித்துக் கொள்ளலாம். அதிகத்தில் கடந்த வாரத்தில் நேரடி கிளி இணைந்துள்ளார்கள் நேரடி கிளிக்கு 1 தடவையாக மொத்தம் 3 தடவை இணைந்துள்ளார். நேரடி கேள்வி நேரம் இணைந்துள்ளபோது கேள்வி கேட்கின்றது 2 தடவை கேள்வியும் 2 தடவை விடையும் கூறப்படும். கேள்வி கேட்பதையும் விடை கேட்பதை தவித்துக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நல்லவர்களை நீ இன்று நேற்று குழந்தைகளுக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? அப்படின்னு அடுத்த தொலைபேசி இலக்கங்களை 1 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 1 அல்லது வைபர் இலக்கம் இருக்கிறது, வைபர் இலக்கத்தை கூட நீங்கள் இணைந்துள்ளலாம். 6 வைபர் இலக்கம் மட்டுமல்ல வாட்ஸ்அப் இலக்கம் கூட உங்களிடம் இருக்கிறது. வாட்ஸ்அப் இலக்கமானது 6 89 86 55 29. அதுவரை இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்க வாழ் இணைந்திருக்கிற முதலாவது நேரம் இப்பொழுது அன்பாக வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் ஜெகன்.
1: வணக்கம் ரொசாலி.
2: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கேன் ரொசாலி. நீங்கள் கடந்த வாரம் நேரடி கேள்விக்கு வந்தபடியா இன்றைக்கு நேரடி கேள்வி போக முடியாது, ஆகவே மீண்டும் அணைப்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி இணைந்துகொண்ட.
2: நன்றி
1: வணக்கம். ஆமாம், கடந்த வாரத்தில் நேரடிக்கல் இணைந்து கொண்டு நிகழ்ச்சி நேரடிக்கல் இணைந்து கொள்ள முடியாது யார் என்பதை பார்த்துக்கொள்வோம். திருமதி ரொசாலி, திருமதி பேபி கணேஷ், திருமதி ரஜினி ஆண்டன், திருமதி செல்வி, திருமதி ராஜினி அல்மோன்ஸ், திருமதி ஜிஆர்டேசன், திருமதி குழந்தாய பசுபதி, திரு ராஜரண்ணம் ஆகியோர் இன்று நிகழ்ச்சியில் நேரடி கேள்விக்காக இணைந்து கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கின்ற அடுத்தனை. வணக்கம். வணக்கம். வணக்கம் கமலவேணி. நலமா இருக்கிறீங்களா? சரி, நன்றி இணைந்து
2: கொண்டாங்க.
1: நாங்கள் நிலம கொண்டபடி தானே வந்த நாங்கள்
2: அதான்
1: தெரியாம கேட்டு போறீங்க. சரி, உங்களுக்கான கேள்விக்கு போவோமா? ஆமாம். அர்மீனியா நாட்டின் நாணயத்தின் பெயர் என்ன? அர்மீனியா நாட்டின் நாணயத்தின் பெயர் என்ன? அர்மீனியா நாட்டு நாணயத்தின் பெயர் என்ன? அர்மீனியா, அர்மீனியா, அர்மீனியா நாட்டின் நாணயத்தின் பெயர் என்ன? லெக், டினார், டிராம், லிரா, பீர். அர்மீனியா நாட்டு நாணயத்தின் பெயர் என்ன? லெக், டினார், டிராம், லிரா, பீர்.
2: என்ன சொல்ல மாட்டேங்க?
1: என்ன சொல்ல மாட்டேன்.
2: அர்மீனியா
1: நாட்டு பிளேன் போற மாதிரி தான் கேக்குது. வெக்கேஷன் போறதுக்கு ரெடியா?
2: நாள்
1: கிடாக்கு. நாள் கிடாக்கு. ஏர்போர்ட் ரன்வே ரெண்டு காய்ச்சி வைக்கிறது
2: நன்றி வணக்கம்.
1: அவர் திருமதி கமலமணி வந்து அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி தானே, அர்மீனியா நாட்டு நாணயத்தின் பெயர் என்று கேட்டிருந்தேன். விடத்து லெக், டினார், திராம், லிரா, பீர். இதற்கான பதிலோடு இணைந்திருக்கிற வதனா அவர்களை வாழ இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் வதனா.
3: வணக்கம் ஜெகன்.
1: நலம் தானே?
3: ஆமாம், நலமா இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
3: நன்றி.
1: நான் டிராம் செய்ய உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
1: தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கின்ற அடுத்தனை. வணக்கம். ஒரு இணைப்பு துண்டிக்கப்பட்ட தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கிற
4: அடுத்தனை. வணக்கம்.
1: பத்மினி கமலகாந்தன். நலமா?
4: நன்றி வணக்கம்.
1: தொடர்ந்து வாழையில் இணைந்திருக்கிற சரோஜினி அவர்களை வாழை இணைத்துக் கொள்ங்க. வணக்கம் சரோஜினி.
4: சரோஜினி
1: சொல்லுங்கள், நிலமா? எல்லோரும் நலமாக இருக்கிறோம், நன்றி. இரண்டு நேர்களோடு இந்த கேள்வி என்ற சூழலில் இருக்கின்ற தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்
1: தேவி. நலமா?
5: நாங்க நலமாக இருக்கிறோம், உங்களை மாதிரி.
1: சரி, நன்றி. வணக்கம்.
6: நாங்கள்
1: நலமாக இருக்கிறோம், நன்றி.
6: அடாவடி
1: தினமா வணக்கம் செல்லத்துல கந்தையா. வணக்கம். வணக்கம். வைபர்ல வந்திருப்பவர் யாரோ?
7: ஓ, நான்
1: யாருங்க?

0: ഫ്രഞ്ചായുരുമേ പറ കട്ടായമാക്കപ്പെട്ടുള്ള ഫ്രഞ്ച് മൊഴി പരീക്ഷയെ പാടനറി സാന്ദ്രതകൾക്കാണ് എ ടു ബി വൺ ബി ടു സി വൺ ഇവറ്റെ പെരുവതർക്കാണ് ഫ്രഞ്ച് മൊഴി വകുപ്പുകൾ ലാച്ചപ്പലിൽ അണ്ണാമലൈ പൽക്കലകത്തിൽ നടത്തപ്പെടുക്കുന്നത്.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா ஏ டு பி ஒன், பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான பி டு சி ஒன் சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: இடிக்கப்பட்ட பெர்லின் சுவர் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? இடிக்கப்பட்ட ஜெர்மன் கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனியில் இணைத்துக் கொண்ட பெர்லின் சுவர் எந்த ஆண்டு கட்டப்பட்டது என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. விடை திருவிழா 1959, 1960, 61, 62, 63. இடிக்கப்பட்ட பெர்லின் சுவர் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1959, 60, 61, 62, 63. 61 சொன்னீங்க, 61 என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். 61 நன்றிகள். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: அவர் திருமதி தேவிதன் ராஜ் இணைந்து கொண்டார். பிடிக்கப்பட்ட பேலஞ்சியர் எப்பொழுது கட்டப்பட்டது கேட்டதே விட திருவிழாக 1959, 60, 61, 62, 63 என்பது சரியான பதில். தொடர்ந்து இதற்கான அடுத்த நேரடி கேள்விக்காக இருந்திருக்க நேரை இப்பொழுது அன்பாக வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: போட்டோங்க
0: போடணும். உங்களுக்கான கேள்வி 145 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர், 155 கிலோமீட்டர், 160 கிலோமீட்டர், 165 கிலோமீட்டர். பெர்லின் சுவரின் நீளம் எத்தனை கிலோமீட்டர் என்பதை உங்களுக்கான கேள்வி. விடைத்திருவள் 145, 150, 155, 160, 165 கிலோமீட்டர்.
1: 155
0: என்பதும் சரியான பதில். வாழ்த்துக்கள் சதீஷ்.
1: நன்றி
0: வணக்கம். திக்கனடா அவர்கள் முயற்சிக்கின்றார், சரி செல்ல மாட்டான நம்பிக்கையில். தொடர்ந்து நேரடி கேள்விக்காக இருந்திருக்க சுதாகரன் அவர்களை வாழ் எடுத்துக்கொண்டேன். வணக்கம் சுதாகரன். வணக்கம் சுதாகரன். சுதாகரனை பற்றி துணித்துக் கொண்டார். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கிற அடுத்தனை. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் பாமா.
0: பாமா இணைந்திருக்க நேரடி கேள்விக்காக எல்லாரும் நிலமா இருக்க நீங்கள்
2: நாங்களும்
0: சந்தையில சாமான் போட்டுக்கின்ற மாதிரி.

0: சோல்ட் போட்டிருக்கேன், உலக கிடக்குது, எல்லாரும் அள்ளிக்கொண்டு போய் நான் வந்துட்டு நீங்கள் வந்துருக்கீங்க. சரி பாப்போமா,
1: நாங்கள் உலக போறோம்.
0: சரி உங்களுக்கான கேள்விக்கு போகின்றோம். ஜூகலிப்ஸ் மரத்தின் தாயகம் எது? ஜூகலிப்டஸ் மரத்தின் தாயகம் எது? இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா? ஜூகலிப்டஸ் மரத்தின் தாயகம் எது? விடைத்திருவல் இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா? ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், ஆர்வத்தோடு நினைச்சு சிறப்பித்தமைக்கு நன்றிகள், நன்றி, வணக்கம். அவர் திருமதி பாமராஜன் இணைந்தார். அடுத்த நேரடி கேள்விக்கு அவர் நீரை இணைத்துக் கொள்வதற்கு முன்னதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை.
2: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகிராம், பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0660-67-20-40 சைபர் சைபர்.
0: நேரம் 8:27 இடம்பெற்றுக்கொண்டிருப்பது கேள்விக்கணை. கேள்விக்கணை சேர்ந்து பிறகு திங்கள் தொடர்பில் 8:00 to 9:00 வரை உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியில். அந்த வரை நேரடி கேள்விக்காக இணைந்திருக்கின்ற திருமதி ஷியாமலா அவர்களை வாழ்நிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம்.
0: நேரடி கேள்விக்கு வந்தீங்களா, இல்லை வேறு கேள்விக்கு செல்ல மாட்டான்னு வந்தீங்களா?
3: முதலாவது
0: கேட்ட கேள்வி கமலமணி கிட்ட கேட்ட கேள்வியா? சரி, உங்களுக்கான கேள்வி போமா இப்பொழுது? மிகவும் கடினமான பொருட்களை தூக்க உதவும் ஹைட்ராலிக் ஜெக் சாதனத்தை முதல் முதலில் கண்டுபிடித்தவர் யார்? மிகவும் கடினமான பொருட்களை தூக்க உதவுகின்ற ஹைட்ராலிக் ஜெக், அந்த காரில் அவையத்துவார்கள் ஹைட்ராலிக்ல, அந்த ஜெக்கை முதல் முதலில் கண்டுபிடித்தவர் யார்? விடைத்தவர்கள் ஓட்டிஸ், எடிசன், பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், நியூட்டன், பிரஹாம். மிகவும் கடினமான பொருட்களை தூக்க உதவுகின்ற ஹைட்ராலிக் ஜெக் சாதனத்தை முதல் முதலில் கண்டுபிடித்தவர் யார்? ஓட்டிஸ், எடிசன், பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், நியூட்டன், பிரஹாம்.
3: முன்னுக்கு சொன்னீங்க ஓட்டிஸா?
0: ஓட்டிஸ் சொல்லி பார்க்க. ஓட்டிஸ் அந்த ஜெக்கை இதே கண்டுபிடிச்சார், லிஃப்ட்.
3: சரி, அவர் கண்டுபிடிச்சவர்.
0: அவர் அந்த ஓட்டிஸ் அந்த லிஃப்ட்ல பேர் இருக்கு பாக்க இல்ல நீங்க?
3: சரியா, அது உங்களோட நாட்டு லிஸ்ட்ல இருக்கா?
0: உங்கள் நாட்டு லிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா இருக்கும், லிஃப்டில் போய்க்க பாருங்கள் என்ன பேர் போட்டு ஓட்டிசன்ட்டு ஒரு மார்க் அது இருக்கிறது.
3: ஒரே என்னது, அதை அமைச்சு வெட்ட பேர் தான் போட்டு.
0: சரி, ஓட்டிஸ் என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு நினைந்து கொண்டு வைக்கிறாண்டு மூணு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி ஷியாமலா நினைந்து அவர் கேட்கப்பட்ட கேள்வி தானே, மிகவும் கடினமான பொருட்களை தூக்க உதவுகின்ற ஹைட்ராலிக் ஜெக் சாதனத்தை முதல் மாதிரி கண்டுபிடித்தவர் யார் என்று கேட்டிருந்தேன். முடி திருவிழாக ஓட்டிஸ், எடிசன், பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், நியூட்டன், பிரஹாம். இதற்கான பதிலோடு வாழ்நிலை இணைந்திருக்கின்ற நடத்தினர். வணக்கம். அவர் அந்த நினைப்பை துண்டித்திருக்கின்றார். மிகவும் கடினமான பொருட்களே இதை வாழ்நிலை கேட்கப்பட்ட கேள்வி கூட இந்த கேள்வி. மிகவும் கடினமான பொருட்களை தூக்க உதவுகின்ற ஹைட்ராலிக் சாதனமான ஜெக்கை கண்டுபிடித்த அது யாருன்று கேட்டிருந்தேன். விடை திருவிழாக ஓட்டிஸ், எடிசன், பெஞ்சமின் பிராங்க்லின், நியூட்டன், பிரஹாம், இதற்கான பதிலோடு வாழ் இணைந்திருக்காடு. வணக்கம். அவர்கள் நினைப்பை துண்டித்திருக்கின்றார், தொடர்ந்து இருந்திருக்கிறார். அகிலன் அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் அகிலன்.
4: வணக்கம்.
0: நலமாக இருக்கிறீர்களா அகிலன்?
4: வணக்கம். நன்றி. நீங்கள்? எல்லோரும்
0: எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள் நம்புகிறோம். சொல்லுங்கள்.
4: நன்றி.
0: வணக்கம். அவர் துண்டித்திருக்கின்றார், தொடர்ந்து வாட்ஸ்அப்போட அடைந்த திருமதி ஜானடேசன் அவர்களை வாழ் எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் திருமதி
5: ஜானடேசன்.
0: நலமா இருக்கு. நீங்க நலம் தானே?
5: நல்லதான் இருக்கு, நன்றி. போன மாதம் ஜெர்மனிக்கு வந்தீங்களோ?
0: போன மாதம் ஒரு கவந்தனாங்களோ
5: செத்த
0: விட்டுக்கு முன்சருக்கு வந்தாங்களோ?
5: தெரிஞ்ச ஆக்கள் தான்.
0: ராணி சம்பந்தர் வந்திருந்தவா?
5: தெரியும்.
0: அவர் திருமதி ஜானடேசன் இணைந்து கொண்டார். ஜானடேசனை தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கின்ற சதீஷ் அவர்களை வாழ்நிலை எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் சதீஷ். சதீஷுடைய அணைப்பு துண்டிக்கப்பட்டு நிற்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருக்க நேர்களோடு இந்த கேள்வி நிறைவு கொண்டிருக்கின்ற அந்த கடத்தினை. வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக திரு திக்கண்ணன் அணைந்திருந்தார் நினைக்கிறேன். அவள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இணைந்திருக்கிற திக்கண்ணடா, வணக்கம்.
7: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் திக்கண்ணடா, சொல்லுங்க.
7: என்னென்ன பெயர் சொன்னி கொடுக்க சொல்லுங்க.
0: ஓட்டிஸ், எடிசன், பெஞ்சமின் பிராங்க்லின், நியூட்டன், பிரஹாம். நியூட்டன், பிரஹாம்லே. பிரஹாம் என்பது சரியானது. ஏற்கன சரியான பதிலோடு முதலில் இணைந்து கொண்டார் அகிலின். நிறைவேற்க நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேளிக்காக ஒரு நேர் வாழ்நிலை இணைந்து கொள்ளலாம். அந்த நேரம் இணைத்துக் கொள்ளக்கும் ஒரு பாடல் இதயம் திரைக்காக.

0: നേരം 8:38 തമിഴ് ഇടം പെട്ടുകൊണ്ട് കേൾക്കണേ കളിക്കണേ ചിലത്തിനെ കേൾക്കാൻ എന്തൊക്കെ നേരെ ഇപ്പൊ അൻപാഹ വന്നെടുത്തു.
1: വണക്കം
0: വണക്കം വദന.
1: ഇബ്രഹാം
0: കൊടുക്കാന കേട്ടി പോമാ. അറ്റനാൽ സുരപ്പി എന്ത് ഉറുപ്പുകളിൽ ഉള്ളത്? അറ്റനാൽ സുരപ്പി, അറ്റനാൽ സുരപ്പി എന്ത് ഉറുപ്പുക്ക് അരികിലുള്ളത്? അറ്റനാൽ സുരപ്പി എന്ത് ഉറുപ്പുക്ക് അരികിലുള്ളത്? നുറയീരൽ, കണിയം, മണ്ണീരൽ, ചല്ലീരൽ, സിർനീരകം. അറ്റനാൽ സുരപ്പി എന്ത് ഉറുപ്പുക്ക് അരികിലുള്ളത്? ഇവിടെ തിരുവല്ല നുറയീരൽ, കണിയം, മണ്ണീരൽ, കല്ലീരൽ, സിറുനീരകം. சரியான பதில். வாழ்த்துக்கள். நான்கு புள்ளியில் பெற்றிருக்கிறார். அறுபத்தோடு நன்றி வணக்கம். அவர் திருமதி வதனாளன். வதனாளம் கேட்பட்ட கேள்வி தண்ணிகளே, அற்றினால் சிறப்பி எந்த உறுப்புக்கு அருகில் அமைந்துள்ளது என்று கேட்டது. இவ்விட திருவிழாக நுரையீரல், கணியம், மண்ணீரல், கல்லீரல், சிறுநீரகத்திலே சிறுநீரகம் என்பது சரியான பதில். அடுத்த நேரடி கேள்வியானது நேரடியாக வாழ்க்கை என்பது, கண்களின் மூலம் ஒலியை கேட்கும் உயிரினம் எது? கண்களின் மூலம் ஒலியை கேட்கும் உயிரினம் எது? நத்தை, கரப்பான் பூச்சி, பாம்பு, தவளை, தேனி. கண்களின் மூலம் ஒலியை கேட்கும் உயிரினம் எது? விடைத்தெரிவுகள் நத்தை, கரப்பான் பூச்சி, பாம்பு, தவளை, தேனி. இதற்கான பதிலோடு நடந்திருக்கிற குணநாயி அவர்களை எடுத்துக் கொள்கிறேன். குணநாயி
2: நலமா? நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
2: நான் தவளை என்று சொல்லுகின்றேன்.
0: நீங்கள் தவளை என்று சொல்ல தவளை செய்யண்டா. அப்ப உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: அவர் குணநாயி இணைந்துள்ளார். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற கமலமணி அவர்களை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் கமலமணி. வணக்கம் கமலமணி.
3: நீங்க
0: பாம்பு, தவளை, தேனி. தவளை சரி. நன்றி வணக்கம். தொடர்ந்து சதீஷ் அவர்களை எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் சதீஷ்.
4: நன்றி வணக்கம்.
0: கண்களின் மூலம் ஒளியை கேட்கும் உயிரினம் எதுன்னு கேட்டது, நத்தை, கரப்பான் பூச்சி, பாம்பு, தவளை, தேனியிலே தவளை என்பது சரியானது. சரியான பதிலோடு இணைந்து கொண்டார் குணநாயி. விளையாட்டு செய்யாமல் அனைவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வாழ் இணைந்துள்ளோம். அந்த நேரம் இணைத்துக் கொள்ளும் முதலாக ஒரு சின்ன விளம்பரட விலை.
5: பாரிஸ் லாச்சபலில் ரூய்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: நேரம் 8:44 கச்சத்தில் 7:44 டிஅடி தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேளிக்கணை கேளிக்கணை அடுத்த நேரடி கேளிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற சதீஸ் மணிகண்டம் அகிலன் அவர்களை வாழ நினைத்து வணக்கம் அகிலன்.
1: வணக்கம்
0: வணக்கம் அகிலன். ரெண்டாவது அலைவே வந்து உங்களுக்கான கேள்வி போன்றோம். ரத்தம் போல் செந்நீர் பாயும் ஆறு எந்த நாட்டில் ஓடுகிறது? ரத்தம் போல் செந்நீர் பாய்கின்ற ஆறு எந்த நாட்டில் ஓடுகிறது? அமெரிக்கா, ஈக்வடோர், ரஷ்யா, போர்த்துக்கல், ஸ்பெயின். ரத்தம் போல் செந்நீர் நிறத்திலே பாய்கிற ஆறு எந்த நாட்டில் ஓடுகிறது? விடத்தில் உள்ள அமெரிக்கா, ஈக்வடோர், ரஷ்யா, போர்த்துக்கல், ஸ்பெயின்.
1: ஆறு
0: வந்துட்டு ரத்தத்து கணக்கு
1: அமெரிக்கா
0: என்பது சரியான பதில். எல்லாரும் தோழமைக்கு நன்றிகள். அகிலன் முடிஞ்சது நன்றி வணக்கம். அவர் அகிலன் அணிந்தோடு அகிலன் கேட்கப்பட்ட கேள்விதான்களே, ரத்தம் போல் செந்நீர் பாயும் ஆறு இங்கே ஓடுகள் கேட்டது அமெரிக்கா, ஈக்வடோர், ரஷ்யா, போர்த்துக்கல், ஸ்பெயின். இதற்கான பதிலோடு வானிலையில் இணைந்திருக்கின்ற திக்கனடா அவர்களை வானிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் திக்கனடா. ரத்தம் போல் செந்நீர் பாயும் ஆறு எங்கே ஓடுகிறது? அமெரிக்கா, ஈக்வடோர், ரஷ்யா, போர்த்துக்கல், ஸ்பெயின்.
2: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இருந்திருக்கிற இருவர்களோடு இந்த கேள்வி கொண்டு தொடர்ந்து வாழ நினைந்திருக்க ஜெனி அவர்களை வாழ நினைத்துக் வணக்கம் ஜெனி. வணக்கம் ஜெனி. அவருடைய இணைப்பு துணிக்கப்பட்டு நினைக்கிறேன். தொடர்ந்து குணநாயி அவர்களை வாழ நினைத்துக் வணக்கம் குணநாயி. வணக்கம் குணநாயி.
3: ஓம் வணக்கம் ஜெகன்.
0: நன்றி. ரத்தம் போல் செந்நீர் பாயுமாறு இங்கே ஓடுகிறேன் கேட்டிருந்தேன். விடை தெளிவுகளாக அமெரிக்கா, ஈக்குவடோர், ரஷ்யா, போர்த்துக்கல், ஸ்பெயினிலே. ஸ்பெயின் என்பது சரியானவர். டியோண்டா என்ற நதியின் பெயர். டியோண்டா என்றது நதியின் பெயர். ஆக இணைந்து கொண்டவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர் வாழ்நிலையில் இணைந்து கொள்ளலாம். அந்த நேர் இணைத்துக் கொள்ளுக்கு மேல் சின்ன விளம்பர இடவுகளை. நேரம் 8:48 கிடைச்சது 7:48 இந்த நேர் அறிக்கைக்கான அனுசரணர்கள்.
4: தேவி டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன் நானும் பார்ட்டி வைக்க இருக்கின்றேன் அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன் எத்தனை பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும் 60 பேருக்கு தான் உங்களோட இடத்துல ஓகே ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்
5: என்ன சமையலோ
6: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: நேரம் 8:50 சத்தம் உதவாய் இருக்கிறது. வணக்கம் வணக்கம், உங்களை சத்தம் தூரத்திலிருந்து கேட்கிற மாதிரி கேட்கறது. உங்களுக்கு நான் கேள்வி போன்றோம். அண்டங்காக்கையின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? அண்டங்காக்கையின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? விடைத்திருக்கள் 49, 54, 61, 69, 76. அண்டங்காக்கையின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? விடைத்திருக்கள் 49, 54, 61, 69, 76. இருக்கிறீர்களா? சரோஜினி நெப்பில் இருக்கிறீர்களா? சொல்லவில்லை விடை. இப்படி சொன்னீர்களா? வணக்கம் அவர் சரோஜினி. சரோஜினி கமலமணி, கமலமணி திறந்து வாழ் இணைந்திருக்க அடுத்த நீ வணக்கம்.
1: வணக்கம் ராஜினி அன்பா. செலமோ
0: ராஜினி அன்பா செலம். நானும் நிலம்.
1: நானும் இவ்வளவு நேரம் அடுத்தடுத்து பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. நானும் இதுல சரியா விளாங்கியில மூன்றாவது பதில சொல்றேன்.
0: மூன்றாவது 61 சொல்லி 61 சரியா நான் கூட 60 நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற ஜெனி அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். நீண்ட நிலவாக பல கேள்விகளுக்கு முயற்சித்த ஜெனி அவர்கள். வணக்கம் ஜெனி.
2: வணக்கம். நலமா இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கிறோம். நீங்க நல்லா தானே?
2: ஆமா, நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி. என்ன நான் 69 கூறி பார்த்தேன்.
0: சரி, அப்ப கூட 60 நன்றி நன்றி வணக்கம்.
2: நன்றி.
0: திருமதி ஜெனி அவர்கள் ஜெனியை திறந்து வாழ் இணைந்திருக்கின்ற வணக்கம். சரோஜினி அவர்கள் வாழ் இணைத்துக் கொள்ள. வணக்கம் சரோஜினி. வணக்கம் சரோஜினி. சரோஜினி ஏற்கனவே மூன்று தினம் வந்துட்டீங்க. நீங்கள் இறுதி கேள்வியில் தான் நீ இணைந்து கொள்ளலாம். மூன்றாம் தினம் வந்திருக்க. வணக்கம் சரோஜினி சொல்லுங்கள். வணக்கம். வணக்கமில்லை 61 சொல்லுங்கள். 61 சரியா அப்போ கூட 60 நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க நடத்தினேன். வணக்கம்.
1: நாங்கள்
0: வந்துட்டு சொல்லுங்க.
3: 61 சொல்றேன்.
0: 61 சொல்றீர்கள்? சரி ரொம்ப நன்றி, வணக்கம். தொடர்ந்து நேரோட இந்த கேள்வி கொண்டிருக்கேன். வணக்கம்.
3: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் தேவி, சொல்லுங்கள்.
2: வணக்கம்.
0: அண்ணங்காக்கையின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட 59 61 69 66 69 என்பது சரியான பதில். சரியான பதிலோடு மேலே இணைந்து கொண்ட திக்கன் அல்ல திருமதி ஜெனி அவர்கள். ஜெனியை திறந்து இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக காத்து கொண்டிருக்கிற பத்மினி அவர்களை வானிலையில் இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். வணக்கம்
2: பத்மினி.
0: கமலகாந்தன் வந்திருக்கல் நேரடி கேள்விக்காக.
2: என்ன
0: சொன்னார்? உங்களுக்கான கேள்வி, இப்பொழுதுள்ள உயிரினங்களில் மிகவும் பழமையானது எது? இப்பொழுதுள்ள உயிரினங்களில் மிகவும் பழமையானது எது? கரப்பான் பூச்சி, எறும்பு, ஈ, முழம்பு, வெட்டுக்குழி. இப்பொழுதுள்ள உயிரினங்களில் மிகவும் பழமையானது எது? கரப்பான் பூச்சி, எறும்பு, ஈ, முழம்பு, வெட்டுக்கிளி.
4: நன்றி வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி, சொல்லுங்கள்.
5: நானும் கரப்பான் பூச்சி என்று சொல்கிறேன்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற சரோஜினி அவர்களை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சரோஜினி. கரப்பான் பூச்சி என்று சொல்கிறேன். சரி, என்ற ஆர்வத்துக்கு நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கிற திக்கனடா அவர்களை வாழ இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் திக்கனடா.
6: வணக்கம் ஜெயன். கரப்பான் பூச்சி என கூறி அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: அடுத்த வாரம் நாங்கள் வந்தால் சந்தித்துக் கொள்ளுங்கள். நன்றி இணைந்து கொண்ட வைக்கு.
6: நன்றி வணக்கம். நன்றி.
0: தொடர்ந்து நினைந்திருக்க சதீஷ் அவர்களை வாழ இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சதீஷ். கரப்பான் பூச்சி சரியா பாபன் சதீஷ். நன்றி வணக்கம். தொடர்ந்து வாழ இணைந்திருக்க அடுத்த வணக்கம்.
7: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் தேவி, சொல்லுங்கள்.
7: நானும் கரப்பான் பூச்சி என்று சொல்லிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து வாழ இணைந்திருக்கின்ற அடுத்த வணக்கம்.
8: கரப்பான்
0: பூச்சி சொல்லுங்க. கரப்பான் பூச்சி. நன்றி வணக்கம்.
9: வணக்கம்.
10: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம். தொடர்ந்து பத்மினி அவர்களை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் பத்மினி.
11: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் பத்மினி, சொல்லுங்கள்.
11: நன்றி
0: வணக்கம். அவர் பத்மினி இணைந்து கொண்டார். பத்மினியை தொடர்ந்து வாழ இணைந்திருக்கின்ற அடுத்த வணக்கம்.
12: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் குணநாயி. நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கிற சியாமளா அவர்கள் வாழ்க்கை கமலமணி
4: வணக்கம். நானும் கரப்பான் பூச்சி என்று சொல்றேன்.
0: நன்றி வணக்கம்.
4: நன்றி வணக்கம்.
0: தொடர்ந்து நினைந்த அகிலன் அவர்களை நினைத்துக் கொள்கிற வணக்கம். அகிலன், அகிலன் சொல்லுங்கள். அகிலன் அழைப்பில் இருக்கிறீங்க, விடிய சொல்லுங்க, நேரமாவது.
8: வணக்கம். அகிலன், நானும் கரப்பான் பூச்சி என்று சொல்லிக்கொண்டு முதல் வந்து 69
0: நன்றி வணக்கம். அவர் அகில அகில திறந்து வாழ் இணைந்திருக்க அடுத்த வணக்கம்.
9: என்ன
0: அப்போது இருக்கும்
9: விடமாட்டேன் 200 பஸ்ல ஏதோ ஒன்றுக்குள்ள போகுது, வேறப்பா போச்சு, தேடி பிடிக்கிறது.
0: நன்றி.
9: எனக்கு மாதிரி விடிய பாஸ் வைக்க. நன்றி அண்ணா.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க அடுத்த வணக்கம்.
10: வணக்கம் ஜெகன் பொண்டிலேந்து ஜெகன் காரக்கல கரப்பான் போச்சு.
0: கரப்பான் போச்சு சொல்லி தெரியும். அப்ப நன்றி இணைந்து. நன்றி வணக்கம். அவர் விபி இணைந்து கொண்டார். விபியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். இப்பொழுது உயிரினங்கள் மிக பழமையானது. கரப்பான் பூச்சி, அரும்பு, ஈ, நுழம்பு வெட்டுக்களிலே கரப்பான் பூச்சி என்பது சரியான பதில். கண சரியான பதிலோடு முதலில் இணைந்து கொண்டார் பேபி கணேஷ் அவர்களை. தொடர்ந்து செய்யாமல் இணைந்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, 10 கோடி வருடங்களுக்கு முன் தோன்றி உருவ அமைப்பு மாறாமல் அப்படியே இருக்குதான். 10 கோடி வருஷங்களாக உருவ அமைப்பு மாறாமல் அப்படியே இருக்கின்றதான் கரப்பான் பூச்சி. ஆகவே இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைத்து அன்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, நிகழ்ச்சிகளை சிறப்பித்த செயல்படுத்திக்கொண்டு தமிழொழியின் அனைத்து அன்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, 308 தமிழொழியும் மற்ற நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிபட்டு உங்களை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். நேர்களை தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: நூல் உலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி கலந்து கூடிய கருத்துக்கள்

0: விவரங்களுக்கு நூலகம்
1: nwlugam.com.
2: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
2: விடாதீங்க போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
4: Viti Superstore, Gare La Gonesse, Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare La Gonesse.
4: Mélodie et Tordre Relaque, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyber Ondre, Napade, Cyber Inde, Cyber Ele, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸே 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளுக்கு முதலில் இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள். இணையத்தூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com. இந்திய செய்திக்கு அனுசனை வழங்குகின்றார்கள். பாரிஸ் ஸ்ரீஹையில் அமைந்துள்ள வீட்டி கேஷன் கரி, காலில குணசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பிரதி, சுகாதார காப்பிரதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் எம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பிரதான செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகள். கிராமிய வீதி அபிவிருத்தியின் போது மாவட்ட குழு கூட்டங்களில் சமர்ப்பிக்கப்படும் அவசர மக்கள் தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து அப்பணிகளை நடைமுறைப்படுத்துமாறும், பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக 2022 ஆண்டில் இடை நிறுத்தப்பட்ட அனைத்து வீதி அபிவிருத்தி திட்டங்களையும் மீள ஆரம்பிக்குமாறும் ஜனாதிபதி அன்புகுமார் திசநாயக்கா நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நெடுஞ்சாலைகள் அமைச்சு மூலம் 2026 ஆண்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்டத்துக்கு முந்தைய கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். அனைத்து வீதி அபிவிருத்தி பணிகளையும் உரிய காலத்தில் நிறைவு செய்து பொதுமக்களுக்கு செயற்திறனான போக்குவரத்து கட்டமைப்பை வழங்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு மேலும் வலியுறுத்தியுள்ளார். நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்காக 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்திலும் டிட்வா அனர்த்த நிலைமையின் கீழ் ஒதுக்கப்பட்ட 402 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழும் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டமிடல்கள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டன. மத்திய அதிவேக பாதையின் 4 கட்டத்தின் கீழ் முன்மொழியப்பட்டுள்ள குர்நாகல், கலேவல மற்றும் ருவன்புர அதிவேக பாதையின் திட்டமிடல்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன், மத்திய அதிவேக பாதையின் கடவத்தை மீரிகம வரையிலான பகுதி மற்றும் துறைமுக நுழைவுச்சாலையின் நிர்மாணப் பணிகள், மத்திய அதிவேக பாதையின் 3 கட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பொத்துகெர கலகசர வரையிலான பகுதி உள்ளிட்ட அதிவேக பாதை நிர்மாண திட்டங்களின் தற்போதைய நிலை மற்றும் முன்னேற்றம் குறித்தும் இங்கு விரிவாக மீளாய்வு செய்யப்பட்டன. பேஸ்லைன் வீதியை கிர்லப்பனை சந்தையிலிருந்து கொழும்பு கொரணை வரை நீடிக்கும் திட்டம் மற்றும் பதுளை செங்கலடி வீதியின் அம்பாறை உகனை வரையிலான பகுதியின் அபிவிருத்தி பணிகள் குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை பராமரிக்கும் வேலை திட்டம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன், வீதிகள் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புனரமைக்க வேண்டுமெனின் பல வீதிகள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக புனரமைக்கப்படாத காரணத்தினால் அவற்றை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சின் அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டினார். அவ்வாறு கடந்த 15 ஆண்டுகளில் எந்த விதமான புனரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படாத 130 வீதிகள் உள்ளன என்றும் இதன் போது தெரிய வந்தது. நெடுஞ்சாலைகள் அமைச்சின் கீழ் செயல்படுத்தப்படும் பாலங்கள் மற்றும் மேம்பாலங்கள் நிர்மாண திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றமும் இதன் போது மீளாய்வு செய்யப்பட்டதுடன், டிட்வா அனைத்து நிலையை கருத்தில் கொண்டு பதுளை விபிலை வீதியில் ஏற்பட்டுள்ள நிலைமையை முகாமத்துவம் செய்து அவ்வீதியின் அபிவிருத்தி பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் செயல்படுத்தப்படும் போக்குவரத்து தொடர்புகள் மற்றும் சொத்து முகாமத்துவம் திட்டம், வீதிகள் மற்றும் நகர்ப்பகுதிகளில் வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் தற்போதுள்ள தரவு கட்டமைப்பை நவீனப்படுத்துவதற்கும் செயல்படுத்தப்படும் வாகன நெரிசல் முகாமத்துவ திட்டம் தொடர்பாகவும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. இந்த திட்டம் காவல்துறை, வீதி பாதுகாப்பு பிரிவுகள் மற்றும் வீதி முகாமத்துவ பிரிவுகள் ஒன்றிணைந்த ஸ்மார்ட் வீதி சமிஞ்சை மற்றும் கேமரா தொகுதியாக எதிர்வரும் சில ஆண்டுகளில் மேம்படுத்தப்பட உள்ளதுடன், வீதி நெரிசலை கட்டுப்படுத்துவதும் ஒழுக்க நெறிமுறை வீதி பண்பாட்டை உருவாக்குவதுமே இதன் நோக்கமாகும். தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இதன் போது விசேட கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் கிராமிய வீதி அபிவிருத்தி தொடர்பில் மாவட்ட குழு கூட்டங்களில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் செயல்படுத்தப்பட்டதன் முன்னேற்றத்தையும் ஜனாதிபதி இதன் போது கேட்டறிந்துள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் செயல்படுத்தப்படும் வீதி அபிவிருத்தி திட்டங்களை
மாவட்ட மட்டத்தில் முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவதன் முக்கியத்துவம் மற்றும் சிறிய வீதிகளை அபிவிருத்தி செய்யும் பொறுப்பினை கட்டம் கட்டமாக மாவட்ட செயலாளர்களிடம் கையளிப்பது தொடர்பிலும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வுகளை வழங்குவதுடன் மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு தன்னால் ஆன அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி நடவடிக்கை எடுப்பேன் என கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட மீனவ சமூகத்தின் பிரச்சினைகளை நேரடியாக கேட்டறிந்து அவற்றுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்கும் நோக்கில் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தின் பண்டாரவன்யன் மாநாட்டு மண்டபத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கூட்டத்தின் ஆரம்பத்தில் கலந்துரையாடலின் நோக்கம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பில் மாவட்ட அரசாங்கம் அதிபர் உமா மகேசுவன் விளக்கம் அளித்துள்ளார். இதன் போது மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பில் மீனவர்கள் தமது கடும் அதிருப்தியை அமைச்சரிடம் வெளிப்படுத்தினர். குறிப்பாக சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுப்பதில் கடற்தொழில் திணைக்களமும் கடற்படையினரும் போதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என தெரிவித்ததுடன் இவ்வாறான செயல்பாடுகளுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. குறிப்பாக சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையிலும் கடல் வளங்களை அழிக்கும் வகையிலும் இடம்பெறும் சட்டவிரோத செயல்பாடுகளை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்வோம். முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் திணைக்களத்தில் நிலவும் ஆளணி பற்றாக்குறை விரைவில் நிறைவு செய்யப்படும். புதிதாக நியமனம் பெறவுள்ள 8 உத்தியோகத்தர்கள் விரைவில் தமது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளனர். இதன் மூலம் சட்ட அமலாக்கம் மற்றும் மீனவர்களுக்கான சேவைகளை மேலும் வலுப்படுத்த முடியும். அரசாங்கத்தின் நோக்கம் எந்த ஒரு மீனவரின் வாழ்வாதாரத்தையும் பாதிப்பது அல்ல. மாறாக சட்டத்தை மதித்து தொழில் செய்யும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்பதுடன் எதிர்கால சந்ததியினருக்காக கடல் மற்றும் நீர்வளங்களை நிலையான முறையில் பாதுகாப்பது எமது பொறுப்பாகும். முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வுகளை வழங்குவதற்கு எனக்குள்ள முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்தி விரைந்து நடவடிக்கை எடுப்பேன். மீனவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அமைச்சு தொடர்ச்சியாக முன்னெடுக்கும். மீனவர்களும் அரசாங்க நிறுவனங்களும் இணைந்து செயல்பட்டால்தான் நிலையான மீன்பிடித்துறையை உருவாக்க முடியும். எனவே சட்டவிரோத நடவடிக்கைகளை தவிர்த்து பொறுப்பான மற்றும் நிலையான மீன்பிடியை முன்னெடுக்குமாறு அனைத்து மீனவர்களிடமும் கேட்டுக் கொள்கின்றேன். வடக்கு அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ₹67 மில்லியன் செலவில் சாலை மற்றும் தீ தாக்கரை வலை பின்னும் மண்டபம் உள்ளிட்ட 5 அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இரணைப்பாளையத்தில் ₹100 மில்லியன் செலவில் பனிக்கட்டி ஆலை ஒன்றை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சீன அரசின் நன்கொடையாக முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வழங்கப்பட்ட 64 முன்கூட்டிய தயாரிக்கப்பட்ட வீடுகளில் 57 வீடுகளுக்கான அடித்தள பணிகள் நிறைவடைந்துள்ளன. 2026 மண்ணெண்ணெய் மானிய திட்டத்தின் கீழ் மீன்பிடி படகுகளுக்காக 3 மாதங்களுக்கு ₹127.5 மில்லியனுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மீனவர்களுக்கு 13 புதிய OFRB படகுகளும் வழங்கப்பட்டுள்ளன. மீன்பிடி தொழிலை நவீனமயப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 2026 GPS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடவலை பகுதிகள் படகுகள் தரித்து நிற்கும் இடங்கள் மற்றும் எரிப்பகுதிகளின் எல்லைகளை அடையாளப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. படகுகள் தரித்து நிற்கும் தளங்களில் வெள்ள ஒளி விளக்குகள் மற்றும் சோலார் விளக்குகளை நிறுவும் பணிகளும் இடம்பெற்று வருகின்றன. 2027 நந்திக்கடல் நாயாறு மற்றும் சாலை ஏரிகளை தூர்வார்வதற்கு ₹330 மில்லியனும் சால் குஞ்சுகள் இருப்பிட திட்டத்துக்காக ₹223 மில்லியனும் முன்மொழியப்பட்டுள்ளன. அத்துடன் 2026-27 செயல் திட்டத்தின் கீழ் வீதி குடிநீர் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டங்களும் முன்மொழியப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் சிறிய வலைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பர்ஸ் சீன் மீன்பிடி
டைனமைட் பயன்படுத்துதல், எல்லை மீறிய மீன்பிடி மற்றும் ஏரிகளுக்குள் இயந்திர படகுகளை பயன்படுத்துதல் உள்ளிட்ட செயல்பாடுகள் அடங்குகின்றன. 2026 இதுவரை சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பில் 49 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் 78 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ₹28.95 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் 3 படகுகளும் 2 இயந்திரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிலையான மீன்பிடி துறையை உருவாக்கும் நோக்கில் கடல் மற்றும் நீர்வளங்களை பாதுகாத்தல், தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், சட்ட அமலாக்கத்துறை வலுப்படுத்தல் மற்றும் பொறுப்பான மீன்பிடி தொடர்பான விழிப்புணர்வை அதிகரித்தல் ஆகியவை எதிர்கால முக்கிய முன்னுரிமைகளாக முன்வைக்கப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளார். செம்மனை புதைகுழி அகழ்வின் போது எண்பு கூடன்றின் இடுப்பு பகுதியில் இருந்து தாயத்து ஒன்று மீட்கப்பட்டுள்ளதுடன் ₹1 நாணய குட்டி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகளின் 103வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டன. முதலாம், இரண்டாம் மற்றும் மூன்றாம்

அவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் வெளிவகார அமைச்சர் மறைந்த லக்ஷ்மன் கதிர்காமரின் 21வது நினைவு தினத்தை முன்னிட்டு வெளிவகார அமைச்சர் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் லக்ஷ்மன் கதிர்காமர் சர்வதேச உறவுகள் மற்றும் மூலோபாய ஆய்வுகள் மையத்துடன் இணைந்து இன்று புதன்கிழமை விசேட நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச குற்றப்புணர்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குற்றப்புணர்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோத்தராவாஜ ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளரான சுகீஸ்வர பண்டாராவை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை தொடர்ந்து முடக்க மறியலை வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி முதல் இன்று வரை அவர் விளக்க மறியலில் வைக்கப்படுந்த நிலையிலேயே வழக்கு விசாரணைக்காக மீண்டும் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனரத்னவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2012 கடற்தொழில் அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் கிரிந்தா மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மணலை அகற்றி சந்தையில் விற்பனை செய்யும் பணிக்காக கொரிய நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்து அப்பணிகளுக்காக கடற்தொழில் துறைமுக கூட்டு தாபனத்துக்கு சொந்தமான வெளி ஹோம்பா என்னும் கப்பலை குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்கு அந்த கூட்டு தாபனத்தின் தலைவருக்கு அழுத்தம் கொடுத்தமையின் ஊடாக ஊழல் எனும் குற்றத்தை புரிந்துள்ளதாக குற்றம் சாட்டி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் ஊடாக பிரதிவாதிக்கு எதிராக 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. மேலும் இவ்வழக்கில் சாட்சிகளாக 13 நபர்கள் பெயரிடப்பட்டுள்ளதுடன் வழக்கு பொருட்களாக 25 ஆவணங்களும் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நோர்வுட் பிரதேச செயலகத்தில் 1,65,00,000 இடம்பெற்ற அஸ்வேஸ்ம பயனாளிகள் நிதி மோசடி செய்த சந்தேகத்துக்குரிய இருவரையும் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நீதிபதி பீட்டர் பால் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விளக்க மறியலில் வைக்கப்பட்டவர்கள் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் அஸ்வேஸ்ம பிரிவின் பொறுப்பாளராக இருந்த ஹட்டன் டிகோயாவைச் சேர்ந்த 31 மற்றும் 32 வயதுடையவர் ஆவர். இரு சந்தேக நபர்களை கைது செய்து அவர்களின் வாக்கு மூலங்களை பதிவு செய்து 1ஆம் தேதியன்று அவர்களை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்திய பின்னர் நீதிபதி அவர்களை இன்று செவ்வாய்க்கிழமை வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்களுக்காக ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர்கள் இரு சந்தேக நபர்களும் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மோசடி செய்யப்பட்ட பணத்தை வாங்கி மற்றும் வங்கிக் கணக்கில் மீண்டும் வரவு வைக்க ஒப்புக்கொண்டதால் அவர்கள் பிணை நிபந்தனைகள் ஏதுமின்றி விடுவிக்கப்பட வேண்டும் என நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதில் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்த அட்டன் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் அஸ்வேஸ்மன் நலம்புரி திட்ட நிதி மோசடி தொடர்பில் மோசடி செய்யப்பட்ட பணம் குறித்த முழுமையான விசாரணை அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கவில்லை எனவும் மேலும் நோர்வுட் பிரதேச செயலகத்தின் அலுவலகத்தில் உள்ள பல அதிகாரிகள் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக வந்துள்ளமை தொடர்பில் மேலதிக முறைப்பாடுகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதால் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவதை எதிர்ப்பதாகவும் தெரிவித்தனர். இரு தரப்பினரின் வாதங்களை பரிசீலித்த ஹட்டன் நீதிபதி பீட்டர் பால் குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதன் காரணமாகவும் இந்த பணம் ஏழைகளுக்கு வழங்கும் பணம் எனவும் இதுபோன்று அரசு பணத்துக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு பணத்தை மோசடி செய்ய எந்த உரிமையும் இல்லை எனவும் தெரிவித்தார். அதன்படி நீதிபதி இரு சந்தேக நபர்களையும் தொடர்ந்து விளக்க மறியல் வைக்கவும் இந்த மாதம் மீண்டும் 25ஆம் தேதி வழக்கினை மீண்டும் விசாரிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். பழைய தேர்தல் முறைமைக்கு அமைய மாகாண சபை தேர்தலுக்கு செல்வதற்கு திடீரென தீர்மானிக்க முடியாது. தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள புதிய தேர்தலுக்கு முறைமைக்கு அமைவாக எல்லை நிர்ணயம் செய்து எல்லை மற்றும் தொகுதிகளை அடையாளப்படுத்தியதன் பின்னர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த தயாராக உள்ளோம் என அமைச்சரவை பேச்சாளர் நளின கேதீச தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் பாராளுமன்றத்தின் ஊடாக எல்லை நிர்ணய விவகாரத்துக்கு உரிய தீர்மானம் எட்டப்பட்டதால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தலாம். இவ்வாறான பின்னணியில் அனைவரும் வேண்டாம் என்று குறிப்பிடும் விருப்பு வாக்கு ஊழல் மிக்க தொகுதிக்கு உறுப்பினர் இல்லாத பெண்

0: உறுதிப்படுத்தாத பழைய தேர்தல் முறைமைக்கு செல்வதற்கு திடீரென தீர்மானிக்க முடியாது. பழைய தேர்தல் முறைமைக்கு செல்வதற்கு மக்கள் விரும்பவில்லை. மீண்டும் அந்த முறைமைக்கு செல்வதற்கு மக்கள் விரும்பினால் அது குறித்து ஆராயப்பட வேண்டும். தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள புதிய தேர்தல் முறைமைக்கு அமைவாக எல்லை நிர்ணயம் செய்து எல்லை மற்றும் தொகுதிகளை அடையாளப்படுத்தியதன் பின்னர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த நாங்கள் தயாராக உள்ளோம் என்றார். மகாநாயக்க தேர்தல்கள் அனுப்பி வைத்த முக்கிய கடிதமே மாயமாகியுள்ள நிலையில் ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க தம்மை சுற்றியுள்ள திருடர்களிடம் இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னப்பிரிய வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தினால் கொண்டுவரப்படும் அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாநாயக்க தேர்தல்கள் மூவரும் கையொப்பமிட்டு அனுப்பிய கடிதம் தமக்கு கிடைக்கவில்லை என ஜனாதிபதி கூறுவது பல சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளது. எனவே தமக்கு வரும் முக்கியமான கடிதங்களை திருடுவது யார் என்பதை ஜனாதிபதி உடனடியாக கண்டறிய வேண்டும். நாட்டின் வரலாற்று பாரம்பரியத்துக்கு அமைய மகாநாயக்க தேர்தல்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அந்த அரசியலமைப்பு திருத்தத்தை அவர் கைவிட வேண்டும். தற்போது அரசாங்கத்தால் கொண்டுவர திட்டமிட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தமானது நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை முற்றாக அளித்து அதனை அரசியல் மயமாக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. இந்த திருத்தம் பொருத்தமற்றது என சிவில் அமைப்புகள், சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கம் ஆகியன சுட்டிக்காட்டியுள்ளன. எனவே இதனை கட்டாயமாக மக்கள் தீர்ப்புக்கு உட்படுத்த வேண்டும். இந்திய சூழலில் அரசாங்கத்தால் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவோ அல்லது மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவோ முடியவில்லை. முன்னெடுக்கும் அனைத்து திட்டங்களும் தோல்வியடைந்து வருகின்றன. இதனால் தமது ஆதரவாளர்களை திருப்திப்படுத்த எதிர்கட்சியினரை கைது செய்யும் பழிவாங்கும் அரசியலையே அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. இதன் ஒரு அங்கமாகவே சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டார். எனினும் நீதித்துறை இன்னும் சுயாதீனமாக இயங்குவதால் அவருக்கு பிணை கிடைத்துள்ளது. வரலாற்றில் அடக்குமுறைகளை கையாண்ட ஆட்சியாளர்கள் அழிவையே சந்தித்தனர். எனவே ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க ஒரு ஜனநாயக தலைவராக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். முருககந்த மற்றும் கழுகங்கை நீர்த்தேக்கங்களை அமைப்பதற்காக இடம்பெயர்க்கப்பட்டு லக்கல்ல புதிய நகரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் குடியமைத்தப்பட்ட மக்களின் சுமார் 10 ஆண்டுகால குடிநீர் பிரச்சினைக்கு தற்போது தீர்வு கிடைத்துள்ளது. இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு ஏனைய அடிப்படை வசதிகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் குடிநீர் பிரச்சினை நீண்ட காலமாக தொடர்ந்தது. இதனால் மகாவலி அதிகார சபையின் தலையீட்டில் பவுசர்கள் மூலம் நீர் விநியோகப்பட்ட போதிலும் அன்றாட சுகாதாரமான வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு அது போதுமானதாக இருக்கவில்லை என அபிவிருத்தி மக்கள் தெரிவித்துள்ளனர். இடம்பெயர்ந்த மக்களுக்காக சுமார் 2014 ஆரம்பிக்கப்பட்ட லக்கல்ல புதிய நகர நீர் வழங்கல் திட்டம் 2018 நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் பல்வேறு காரணங்களால் பணிகள் தாமதமடைந்த நிலையில் திட்டம் முழுமையாக நிறைவடைய 2026 வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் திட்டத்தின் எஞ்சிய பணிகளை விரைவாக நிறைவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் இதற்காக மேலும் ₹500 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது. நிர்வாக புயல் காரணமாக சில தடைகள் ஏற்பட்ட போதிலும் திட்டத்தை விரைவாக நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சமாக சுத்திகரிக்கப்பட்ட நீரை மின்சார பயன்பாடு ஈர்ப்பு விசையின் மூலம் விநியோகிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீர் விநியோகத்துக்கான மின்சார செலவை கணிசமாக குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நகல்ஸ் மலைத்தொடரில் இருந்து உருவாகும் தூய்மையான நீரோட்டத்திலிருந்து நீர் பெறப்படுவதால் நீரை சுத்திகரிக்க தேவையான ரசாயனங்களின் பயன்பாடும் குறைவாக இருக்கும் என பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கரடமுள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் நாளொன்றுக்கு சுமார் 4000 கனமீட்டர் நீரை சுத்திகரிக்கும் திறன் காணப்படுகின்றது. முழுமையாக நிறைவடைந்துள்ள இந்த திட்டம் 2026 ஆகஸ்ட் 12 மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் இறுதிக்கட்ட பணிகளை மாத்தளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் கேமந்த உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர். சுமார் 1 தசாப்த காலமாக குடிநீர் பிரச்சினை எதிர்கொண்டிருந்த லக்கல புதிய நகர மக்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் நிலையான சுத்தமான குடிநீர் வசதி கிடைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயர் நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் நடவடிக்கை நீதித்துறையின் சுதந்திரத்தில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்துள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அரசியலமைப்பிற்கான முன்மொழியப்பட்ட 22வது திருத்தத்தை வன்மையாக எதிர்த்துள்ளது. வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்துவதையும் நீதித்துறையின் செயல்திறனை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டதே இந்த முன்மொழியப்பட்ட மாற்றம் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த முன்மொழிவு ஆகஸ்ட் 7 அன்று வர்த்தமானில் வெளியிடப்பட்டது. இருப்பினும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கும் அந்த நோக்கங்களை அடைவதற்கும் இடையிலான தொடர்பு தெளிவாக இல்லை என்று பிஏஎஸ்எல் கூறியுள்ளது. இலங்கை சட்டத்தன்மையல் சங்கத்தின் தலைவர் ராஜீப் அமரசூரிய மற்றும் செயலாளர் நளினி சில்வா ஆகியோரின் கையொப்பங்களுடன் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் முன்மொழியப்பட்ட சட்ட திருத்தமானது நீதித்துறையின் சுதந்திரத்தில் நேரடி தலையீடாக அமைகிறது என்ற அடிப்படையில் பிஏஎஸ்எல் மற்றும் நீதித்துறை சேவை சங்கம் உள்ளிட்ட சட்டத்துறை சமூகம் அதனை எதிர்ப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் இறையாண்மை மக்களிடமே உள்ளது என்று கூறும் பிரிவு 3 மற்றும் அந்த இறையாண்மையின் ஒரு பகுதியாக நீதித்துறை அதிகாரம் அங்கீகரிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் பிரிவு ஆகியவற்றையும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பதவியுள்ள நீதிபதிகளின் ஓய்வு வயது அல்லது பதவி காலத்தை பாதிக்கும் அரசியலமைப்பு திருத்தமானது நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிப்பதோடு பிரிவு 3 மீறுவதாக அமையும் என்றும் எனவே அதற்கு மக்கள் வாக்களிப்பு அவசியம் என்று 2022 உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் அரசாங்கம் தனது வாதத்துக்கு அடிப்படையாக கொண்டது. எதிர்ப்புகள் இருந்த போதிலும் அரசாங்கம் இந்த திட்டத்தை தொடர முடிவு செய்தால் அந்த சட்ட மூலத்தை நேரடியாக மக்கள் வாக்கெடுப்புக்கு சமர்ப்பிக்குமாறு அமைச்சரவை அச்சங்கம் வலியுறுத்தியது. பிஎஸ்எஸ்எல் கருத்துப்படி அவ்வாறு செய்வது மக்களுக்கு இவ்விவகாரம் குறித்து முடிவெடுக்கும் வாய்ப்பை அளிக்கும். அதே வேளையில் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி காலத்தை பாதிக்கும் ஒரு நடவடிக்கையின் அரசியலமைப்பு செல்லுபடி தன்மை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டிய சூழலையும் இது தவிர்க்க உதவும். நீதிபதிகளின் பதவி காலத்தை பாதிக்கும் அரசியலமைப்பு மாற்றங்கள் மிகுந்த அவதானத்துடனும் வெளிப்படை தன்மையுடனும் அணுகப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்ட நபர்களை இலக்காக கொண்டதாக பாதிப்புகள் கருதும் சூழல் உருவாகக்கூடாது என்றும் சங்கம் தெரிவித்தது. நீதித்துறையின் சுயாதீனம் ஏன் முக்கிய விவகாரமாக மாறியுள்ளது என சில அமைச்சர்கள் அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்துள்ள பிஏஎஸ்எல் நீதி நிர்வாகத்தின் அடிப்படை துணையாக பொதுமக்களின் நம்பிக்கை விளங்குவதாக சுட்டிக்காட்டியுள்ளது. உண்மையான பாகுபாடு அல்லது தலையீடு இல்லாவிட்டாலும் அதுபோன்ற தோற்றமே உருவானால் கூட நீதித்துறையின் சுயாதீனத்தன்மை மற்றும் நியாயத்தன்மை குறித்து சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடும் என அதில் குறிப்பிட்டுள்ளது. எனவே நீதித்துறையின் சுயாதீனம் கண்ணியம் மற்றும் நற்பெயர் பாதுகாக்கப்பட வேண்டும் என பிஏஎஸ்எல் வலியுறுத்தியுள்ளது. கடந்த மே மாதம் மேற்கொள்ளப்பட்ட எதிர்பாராத வட்டி வீத அதிகரிப்புக்கு பிறகு இந்த ஆண்டில் வட்டி வீதங்களை மேலும் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பணவீக்கம் அடுத்த ஆண்டில் இலக்கு வைக்கப்பட 5% நோக்கி குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் போரினால் ஏற்பட்ட பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடந்த மே மாதத்தில் மத்திய வங்கி 100 அடிப்படை புள்ளிகளால் வட்டி வீதத்தை உயர்த்தியது இது 3 மேலான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முதல் வட்டி வீத அதிகரிப்பாகும். இருப்பினும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் மீண்டெழுந்து வரும் பொருளாதாரத்தை இந்த நடவடிக்கை பாதிக்கும் என பகுப்பாய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இருப்பினும் எதிர்கால வளர்ச்சிக்கு குறைந்த பணவீக்கமே அத்தியாவசியமானது என குறிப்பிட்டுள்ள ஆளுநர் நாட்டின் வளர்ச்சி 4-5% வரம்புக்குள் இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு வழித்தட அனுமதிகள் இன்றி சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்து மற்றும் உரிய பதிவுகள் இன்றி வெளி மாவட்ட உத்தியோகத்தர்களுக்கு விசேட சேவையில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு என்பவற்றுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வடமாகாண வீதி பயணியர் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் சுபிமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தெரிந்தே ரணில் விக்ரமசிங்க அமைத்த சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார பொறிக்குள் நாட்டை மேலும் மேலும் எடுத்துச் சென்றுள்ளதாக முன்னிலை சோசியலிச கட்சி குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஆட்சி பீடமேறி 2 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் மக்களின் எதிர்பார்ப்புகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. 2026 ஆம் ஆண்டின் முதலாம் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5.1% பதிவு ஆகியிருந்த போதிலும் அதன் பலன்களை நவதாராளவாத கோடீஸ்வரர்களை அனுபவிக்கின்றனர். நாட்டில் 22.5% வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் அதேவேளை 33% உணவு பாதுகாப்பின்மையாலும் 42.3% குழந்தைகள் பல பரிமாண வறுமையாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான சூழலில் மாதம் 1 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் குடும்பம் ஒன்று 28,000 ரூபாயை வரியாக செலுத்தும் நிலையை அரசாங்கம் உருவாக்கியுள்ளது. அத்துடன் இந்தியாவுடன் கையெழுத்திடப்பட்டுள்ள 7 ரகசிய ஒப்பந்தங்கள் குறித்தோ அல்லது அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் குறித்தோ மக்களுக்கு எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை. எண்மமயமாக்கல் என்ற போர்வையில் மக்களின் உயிரளவியல் தரவுகளையும் இந்தியாவுக்கு தாரை வார்க்க அரசாங்கம் முயல்கின்றது. எனவே நவ தாராளவாத மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகளுக்கு எதிராகவும் அரசாங்கத்தின் மக்கள் விரோத தீர்மானங்களை மாற்றியமைக்கவும் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இணைந்து ஒரு வலுவான மக்கள் சக்தியை கட்டியெழுப்ப முன்வர வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மை காலமாக தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் அவற்றை தடுப்பதற்கான துரித நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிப்பதுடன் அதற்கான ஒருங்கிணைந்த கட்டமைப்புகளை மீள செயல்பாட்டு நிலைக்கு கொண்டுவர விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் பணிப்புரை வழங்கினார். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் இந்த போக்கு அதிகரித்து வருவதும் கவலைக்குரிய விடயமாக குறிப்பிடத்தக்கது. மதுபானிக்கு அடிமையாதால் குடும்ப வன்முறை, குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலான தொடர்பாடல் குறைவு, பெற்றோர் பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் இடையிலான நெருக்கம் குறைவடைதல், தனிமை, சமூக மற்றும் உளவியல் அழுத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் இந்நிலைக்கு செல்வாக்கு செலுத்தி வருவதாக மருத்துவ நிபுணர்கள் கலந்துரையாடலில் எடுத்துரைத்தனர். ஆபத்தான நிலையில் இருந்து மீட்கப்பட்ட நபர்களுக்கான தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் ஆலோசனை சேவைகளில் காணப்படும் குறைபாடுகள், பால்நிலை வன்முறைகளால் பாதிக்கப்படுவர்களுக்கான பல்துறை ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் போதுமளவில் இடம்பெறாமை உள்ளிட்ட விடயங்களும் கலந்துரையாடலில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறும் பதிவாகியுள்ள உயிரிழப்புகள் தொடர்பில் விரிவான ஆய்வை மேற்கொண்டு காலணிகளை விஞ்ஞான ரீதியாக பகுப்பாய்வு செய்து தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துமாறும் ஆளுநர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். மேலும் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்பான செய்திகளை கலந்துரையாடலில் விசேடமாக வலியுறுத்தப்பட்டது. இதேவேளை மன அழுத்தம், தனிமை, குடும்ப பிரச்சனைகள் அல்லது ஏனைய வாழ்க்கை நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டு உதவி தேவைப்படும் எவரும் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தால் 24 மணி நேரமும் இயக்கப்படும் நேயம் உளவள ஆதரவு சேவையின் 0.21 222 66 66 என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு ரகசியமான ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் கலந்துரையாடலில் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. இக்கலந்துரையாடலில் ஆளுநரின் செயலாளர், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர், மருத்துவ நிபுணர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகவியல் துறை தலைவர், வடக்கு மாகாண மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர், யாழ்ப்பாண மாவட்ட செயலக உளவள இணைப்பாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தங்காலை குடாவெல்ல பகுதிக்குள்பட்ட நகுல் ஹமுவ பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது நேற்று இரவு அடையாளம் தெரியாத நபர்களால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் வீட்டில் இருந்த எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மை காலமாக தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் அவற்றை தடுப்பதற்கான துரிய நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பித்ததுடன் அதற்கான ஒருங்கிணைந்த கட்டமைப்புகளை மீள செயல்பட்டு நிலைக்கு கொண்டுவர விரிவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் பணிப்புரை விடுத்துள்ளார். குருவீட்டு சிறைச்சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையின் போது உயிரிழந்த இரு கைதிகளும் துப்பாக்கிச் சூட்டினால் ஏற்பட பலத்த காயங்களினாலேயே உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ரத்னபுரி போதனா மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின் போதே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதன்படி உயிரிழந்த ஒரு கைதி தலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இருந்ததுடன் மற்ற கைதி நெஞ்சில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை ரத்னபுரி பிரதேசத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை குருவீட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையின் போது இரு கைதிகள் உயிரிழந்ததுடன் மேலும் 12 பேர் காயமடைந்தனர். இதேவேளை நாட்டின் மேலும் சில சிறைச்சாலைகளிலும் அண்மை காலத்தில் பதற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையின் போது 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் 17 கைதிகளும் உயிரிழந்திருந்தனர். அத்துடன் மகத மற்றும் புதிய மகசின் சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலைகளின் போது தலா இரு கைதிகள் உயிரிழந்திருந்தனர். இந்த நிலையில் குறிவிட்ட சிறைச்சாலையில் உயிரிழந்த இரு கைதிகளும் துப்பாக்கிச் சூட்டினால் ஏற்பட்ட காயங்களாலேயே உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் முக்கிய தகவலாக அமைந்துள்ளது. கொழும்பு பொருளை மகசின் சிறைச்சாலைக்கு போதைப்பொருள் விநியோகித்து வந்ததாக சந்தேகப்படும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கல்கிஸ பிராந்திய குற்றப்புணர்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையின் போது 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 100 கிராம் ஐஸ் மற்றும் 20 கிராம் ஹெரோயின் ஆகிய போதைப் பொருட்களை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். முன்னதாக போதைப்பொருள் தொகுதியுடன் 32 வயதான ஒருவர் தெஹிவளை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கல்கிஸ பகுதியில் வைத்து காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது மகசின் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதி ஒருவர் வாட்ஸ்அப் அழைப்பு மூலம் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த போதைப் பொருளை சேகரித்ததாக தெரிவித்துள்ளார். அந்த போதை பொருள் பொருளை மனத்த வீதியில் உள்ள பிரிதொரு நபரிடம் ஒப்படைக்க திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் வெளிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து கல்கிஸ பிராந்திய குற்றப்புணர்வு பணியகத்தின் பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போதே போதைப் பொருளை பெற்றுக்கொள்ள வந்ததாக கூறப்படும் சிறைச்சாலை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிய வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் கஞ்சா கலந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக கூறப்படும் 23 வயது இளைஞர் ஒருவர் கல்நேவ காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார். காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினரும் வடமத்திய மாகாண ஆயுள் வேத திணைக்கள அதிகாரிகளும் இணைந்து மேற்கொண்ட சோதனையின் போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 94 சிறிய பொதிகள் உள்ளிட்ட கஞ்சா கலந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவற்றின் மொத்த எடை 9 கிலோ 896 கிராம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவநகர பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் காவல்துறை தடுப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் கல்மேவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கற்பட்டி குரக்கன் கேன பகுதியில் உள்ள நீரேரி பகுதியில் ஒரு குடும்பத்தினர் பயணித்த படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் 7 வயது மற்றும் 13 வயது சிறுமி ஆவார். குறித்த குடும்பத்தினர் மீன்பிடி வலைகளை சேகரிப்பதற்காக படகில் சென்று கொண்டிருந்த போது அப்படகு கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவர்களது தந்தை மீட்கப்பட்டு மேலத சிகிச்சைக்காக புத்தளம் வைத்து சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கற்பட்டி காவல்துறையினர் இது குறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். படல்கம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கொடல்ல பகுதியில் கைத்துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் தோட்டா உரை மற்றும் 7 தோட்டாக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொச்சிக்கடை காவல்துறை நிலைய உத்தியோகத்தர் குழுவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குன்னாகல் அம்பன் மூல காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நிலவ பகுதி நேற்று செவ்வாய்க்கிழமை காட்டு யானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் அம்பன்புல பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய நபர் ஆவர். தனது விவசாய நிலத்துக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்ட முயற்சித்த போது அவர் யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக காவல்துறையினரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் அம்பன்புல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கிக்கடுவையில் இருந்து மருதானை நோக்கி பயணித்த புகையிரதம் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறினால் கரையோர புகையிரத சேவைகள் தாமதம் அடைந்துள்ளதாக பொறுத்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த புகையிரதம் பேருமலை மற்றும் மக்குன்ன புகையிரத நிலையங்களில் நிறுத்தப்பட்ட போது அடுத்தடுத்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் கிக்கடுவையில் இருந்து மருதானை வரை பயணிக்கும் பயணிகளும் கரையோர பாதையை பயன்படுத்தும் ஏனைய பயணிகளும் தாமதங்களை எதிர்நோக்கியுள்ளனர். மேல்மாகாணம் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. உயிரிழப்புகளையும் பரவலான அழிவையும் ஏற்படுத்திய கடுமையான நிலநடுக்கத்தை தொடர்ந்து கொலம்பியா மக்களுக்கு இலங்கை தனது இரங்கலை தெரிவித்துள்ளது. இது குறித்து வெளிவிவகார அமைச்சர் விஜித கேர தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளதாவது, கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் நிகழ்ந்த துயரமான உயிரிழப்புகள் மற்றும் பரவலான சேதங்கள் குறித்து இலங்கை ஆழ்ந்த வருத்தம் கொள்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். இரண்டாயிரத்தி 2026 ஆண்டுக்கான ஆடி அமாவாசை இந்து புதன்கிழமை அனுஷ்டிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் உள்ள இந்து ஆலயங்கள் மற்றும் புனித நீர்நிலைகளில் முன்னோர்களை நினைவு கூர்ந்து சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. ஆடி அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம், பிதிர்கடன் உள்ளிட்ட சடங்குகளை மேற்கொள்வது இந்து சமய மரபாக காணப்படுகிறது. இதனால் அதிகாலை முதலே பக்தர்கள் ஆலயங்கள் மற்றும் புனித நீரிலைகளுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் புதன்கிழமையில் ஆடி அமாவாசை தினம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுவதால் இந்த ஆண்டின் ஆடி அமாவாசை பக்தர்கள் மத்தியில் சிறப்பு கவனத்தை பெற்றுள்ளது. மேலும் இந்த ஆண்டின் ஆடி அமாவாசை தினத்துடன் சூரிய கிரகணமும் இடம்பெறுகிறது. எனினும் இன்று சூரிய கிரணம் இலங்கையில் தென்படாது என்பதால் இலங்கையில் இன்று ஆடி அமாவாசை விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என இந்து குருமார் அமைப்பு தெரிவித்துள்ளது. அதேவேளை ஐரோப்பிய நாடுகளில் குறித்த சூரிய கிரகணம் தென்படுவதால் அங்கு ஆடி அமாவாசை தொடர்பான பிதிர்கடன், தர்ப்பணம் உள்ளிட்ட சடங்குகள் நாளை கடைபிடிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரணம் ஏற்பட்டு அது குறிப்பிட்ட பிரதேசத்தில் தென்படும் பட்சத்திலேயே மறுநாள் தர்ப்பணம் உள்ளிட்ட பிரதி கடன்களை மேற்கொள்ள வேண்டும் என ஆகம மற்றும் சம்பிரதாய அடிப்படையில் கூறப்பட்டுள்ளதாக இந்து குருமார் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. வெள்ளன்வில ரஜமகா விகாரையின் எசல மகா பிரகரவை முன்னிட்டு ஆகஸ்ட் 13, 14 மற்றும் 15 ஆகிய திகதிகளில் பல வீதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தின் முதல் 6 நாட்களில் 42,810 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அண்மை கால தரவுகளின்படி இந்த கால பகுதியில் இந்தியாவிலிருந்து அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இந்த ஆண்டின் ஆரம்பம் முதல் இந்த மாதத்தின் முதல் 6 நாட்கள் வரை மொத்தமாக 1,38,6,228 சுற்றுலா பயணிகளின் வருகை பதிவாகியுள்ளதுடன் அவர்களுள் இந்தியாவிலிருந்து 3,46,57 பேரும் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,35,323 பேரும் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் வேலை வாய்ப்புகளுக்காக புறப்படும் தொழில்திறன் மிக்க தொழிலாளர்களுக்காக நடத்தப்படும் தொழில் திறன் சரிபார்ப்பு பயிற்சி எதிர்காலத்தில் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் தோற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காக சவுதி அரேபியாவின் டக்காம் மோல் கோல்டிங் நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சவுதி அரேபியாவின் ரியாத் இலங்கை தூதரகத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டு தமிழொலியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்கினார்கள். இலங்கை செய்திகளுக்கு நூலுலகம்.com.
1: கையிலும் தூக்கி கொண்டு வரீங்க அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது அரிசியா கிடக்குது ஏதாவது விசேஷம்? ஐயோ ராஜான்னு லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு அங்க போய் போத்தனா ஐயோ மரக்கறியண்டா அகத்தியில புன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய
2: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாத இங்க போங்க போங்க
3: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
3: Mélodiguer Todorbukalukku VT Cash and Curry Paris Lachapelle Todorbu Tolebisi Ilakkam 01 40 55 57 18 சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31 மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர்
1: ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூல் உலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4,000 மேற்பட்ட ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூல் உலகம் ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூல் உலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4,000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில் நூல்

0: தொடக்க பள்ளி மாணவர்கள், அந்திமகால இல்ல குடியிருப்பாளர்கள், மறதி நோயாளிகள் ஆகியோருடன் அந்த நாய் விளையாடி வருகிறது. அமெரிக்காவின் ஹவாய் மாநிலத்தின் தெற்கு பகுதியை
1: ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகள் நேர்காணல் மற்றும் நியமனங்களில் முறை
2: வாகன நிறுத்துமிடங்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பெர்ஹரா காலத்தில் கண்டி நகரை தவிர்த்து பயணிக்கும் வகையில் பல மாற்று வழிகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீ தலதா மாளிகையின் எஸ்எல பெரஹராவின் கும்பல் பெரஹரா நாளை முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ரந்தோலி பெரஹரா 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. 28ஆம் தேதி திவா பெரஹராவுடன் கண்டி எஸ்எல பெரஹரா நிறைவடையவுள்ளது.
0: தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருக்கின்ற நிலையில் சம்பிரதாயபூர்வமாக கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது.
2: நல்லூர் கந்தசாமி ஆலய பெரும் திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு இன்று காலை முதல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. தொடர்ந்து விநாயக பெருமான் மூஷிக வாகனத்திலும், முருகப்பெருமான் மயூர வாகனத்திலும், தேவியர் இருவரும் அந்த வாகனத்திலும் கொடிஸ்தம்பத்துக்கு அருகே எழுந்தருளினர். பிராமண உத்தமர்களின் வேத மந்திர உச்சாடனமும் மங்கள வாத்தியங்களும் முழங்க பக்தர்கள் அலங்காரா நல்லூரா என கோஷமிட நல்லையம்பதியின் பெருந்திருவிழா கொடியேற்றம் இன்று முற்பகல் சுபவேளையில் நடைபெற்றது. கொடியேற்றத்தை தொடர்ந்து எம்பெருமான் மீண்டும் வசந்த மண்டபத்துக்கு எழுந்தருளினார். இன்று ஆரம்பமான வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழா 25 நாட்கள் தொடர்ந்து நடைபெறவுள்ளன. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி சப்பர திருவிழாவும், 9ஆம் தேதி தேர் திருவிழாவும் நடைபெறவுள்ளதுடன் 22ஆம் தேதி தீர்த்த உற்சவம் நடைபெறவுள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஜுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்தியா முழுவதும் 87 பாடங்களுக்கான யுஜிசி நெட் தேர்வு கடந்த ஜூன் 22 முதல் 30ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. இந்நிலையில் 84 பாடங்களுக்கான முடிவுகளை தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டது. மீதமுள்ள 3 பாடங்களில் கேட்கப்பட்ட கேள்விகளில் பிழை இருந்ததால் மறுதேர்வு நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையில் நீட், சிபிஎஸ்இ, யுஇசி நெட் தேர்வுகளை தொடர்ந்து மும்பை உயர்நீதிமன்ற பணிகளுக்கான தேர்வுகளிலும் குளறுபடிகள் நடைபெற்றதால் மகாராஷ்டிரா முழுவதும் தேர்வர்கள் போராட்டத்தில் அங்கு ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
4: மும்பை உயர்நீதிமன்ற எழுத்தர், ஓட்டுநர், உதவியாளர் பணிகளுக்கான தேர்வு மாநிலத்தின் பல்வேறு மையங்களில் நேற்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. 11,617 பேர் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். கல்யாண், நாந்தேட், சத்ரபதி, சம்பாஜி நகர், நாசிக், டோமிவிலி, தானே உள்ளிட்ட பல மையங்களில் சர்வர் பழுது, கணினிகள் பழுது, விசைப்பலகை வேலை செய்யாதது போன்ற பிரச்சினைகள் விடுத்தன. ஷிப்ட் முறையில் தேர்வு நடத்தப்பட்ட நிலையில் காலையில் முதல் ஷிப்டிலேயே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெறும் 10 நிமிடங்களில் தேர்வர்கள் தானாக லாக் அவுட் செய்யப்பட்டு தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் சமாதானத்தை ஏற்க மறுத்த தேர்வர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. தேர்வர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் பங்கேற்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் திரு அபிஜித் தீப்கே, ஒரு தேர்வை கூட ஒழுங்காக நடத்த முடியாமல் அரசு மற்றும் நீதிமன்ற நிர்வாகங்கள் தோல்வியடைந்து விட்டதாக சாடினார். தேர்வர்களின் போராட்டத்தை அடுத்து 2 மையங்களில் மட்டுமே குளறுபடி நேர்ந்ததாகவும், அந்த மையங்களில் மட்டும் மறுதேர்வு நடத்த பரிசீலித்து வருவதாகவும் உயர்நீதிமன்ற பதிவாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தேர்வர்கள் எல்லா மையங்களிலும் மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே யுஜிசி நீட் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களில் பிழை இருந்ததால் ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கு மறுதேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் வழங்குதல், உதவி பேராசிரியர் பணிக்கான தகுதி மற்றும் முனைவர் பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கைக்காக 87 பாடங்களில் யுஜிசி நெட் தேர்வு கடந்த ஜூன் மாதம் நடத்தப்பட்டது. இதில் 84 பாடங்களுக்கான தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டது. மீதமுள்ள 3 பாடங்களில் கேட்கப்பட்ட கேள்விகளில் பிழை இருந்ததால் அடுத்த மாதம் 9 மற்றும் 10 தேதி மறுதேர்வு நடத்தப்படும் என அறிவித்துள்ள தேர்வு முகமை இதற்காக கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் கூறியுள்ளது.
0: தொடர்ந்து ஜார்க்கண்டில் கோரிக்கைகளை நிறைவேற்றாததை கண்டித்து ராகுல் காந்தி, ஹேமந்த சோரன் கொடும்பாவிகளை எரித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது.
1: ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையில் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் இடம்பெற்றுள்ள கூட்டணி ஆட்சி ஜார்க்கண்டில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டணி ஆட்சிக்கு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி ஆதரவளித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 7 ஆண்டுகளாக ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகள் நேர்காணல் மற்றும் நியமனங்களில் முறைகேடு நடந்ததை கண்டித்து மாணவர் அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. மாணவர்களுடன் அரசு 6 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ள நிலையில் முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணை, பணியாளர் தேர்வாணையம் நடத்திய பட்டதாரிகள் நிலை தேர்வை ரத்து செய்வது ஆகிய 2 முக்கிய கோரிக்கைகளை மாணவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். போராட்டத்தின் 23வது நாளான நேற்று ராஞ்சியில் தொடர் உண்ணாவிரதம் இருந்து வரும் மாணவர்களை சந்தித்த உயர் அதிகாரிகள் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்தனர். அரசு விருந்தினர் இல்லத்தில் பிற்பகல் 2 மணி அளவில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தங்களது முக்கியமான 2 கோரிக்கைகளில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்த மாணவர் அமைப்பு நிர்வாகிகள் தங்களது சட்ட ஆலோசகர் முன்னிலையில்தான் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும், பேச்சுவார்த்தை குழு இன்று அறிவிக்கப்படும் என்றும் கூறினர். இந்நிலையில் தொடர் உண்ணாவிரதம் நடைபெறும் ஜெய்பால் சிங் விளையாட்டு அரங்கத்திலிருந்து இரவில் தீப்பந்த ஊர்வலம் நடத்திய மாணவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன், ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் ஆகியோரின் கொடும்பாவிகளை எரித்து எதிர்ப்பை தெரிவித்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்காத அவர்கள் மூவரும் உயிருடன் இல்லை என்றுதான் கருத வேண்டும் என்று மாணவர்கள் கூறினர். இதனிடையே அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு முறைகளை மறுசீரமைப்பது தொடர்பாக நாளை ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ராகேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் எந்த செயலையும் காங்கிரஸ் சகித்துக் கொள்ளாது என்றும் அவர் கூறியுள்ளார்.
0: தமிழ்நாடு சட்டப்பேரவை 4 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் இன்று மீண்டும் கூடியிருக்கிறது.
1: அவேகா ஆட்சிக்கு வந்த பின் கடந்த 5ஆம் தேதியன்று பொது பட்ஜெட்டும், 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டன. 7, 10, 11 ஆகிய தேதிகளில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. விவாதத்தின் போது தேர்தல் வாக்குறுதிகள் எதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. பின்னர் நிதியமைச்சர் திரு மரிய வில்சனும் வேளாண் அமைச்சர் திரு வினோத்தும் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதில் அளித்து பேசினர். அதனைத் தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை விடப்பட்டு பின்னர் இன்று மீண்டும் கூடும் சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் தொடங்குகின்றது. முதல் நாளான இன்று வருவாய், பேரிடர் மேலாண்மைத்துறை, இயற்கை சீற்றங்கள், துயர் தணிப்பு, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறவுள்ளது. விவாதங்கள் நிறைவடைந்த பின்னர் அமைச்சர்கள் விளக்கம் அளிக்க உள்ளனர். இதனிடையே கோவை மாணவர் அமுதன் கொலை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிகிறது.
0: முதலமைச்சர் விஜய் அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்.
5: நீங்க எங்களுக்கு 15 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டு இருக்க சார், டிரைனேஜ் இல்ல, ரோடு இல்ல, ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரீட் லைட் இல்ல. நாங்க தனிப்பட்ட ஒரு நபருக்கால நாங்க இத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கோம் சார். அதை சீக்கிரமா நம்ம முதல்வர் செஞ்சு கொடுப்பாரு நம்பிக்கையில இந்த கவர்மெண்ட் அதுக்காலே சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வர நாங்க எங்க குறைய சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம். சீக்கிரமா எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்.
6: அதே மாதிரி நீங்க ஏற வந்து
5: மழை சீசன் வந்து மழை சீசன் 2 வாரத்துக்கு 2 டைம் ஊத்து ஊறுது சார். இது அது 2 டைம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முதல்வர் நம்ம எம்எல்ஏ வந்து இந்த தொகுதி எம்எல்ஏ எங்களுக்கு தனிப்பட்டு செஞ்சு சீக்கிரமா கொடுக்கணும் சார்.
7: உங்களுக்கு தெரியும் நாங்க எந்த நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கோம்னு. நீங்க வந்து பாருங்க, வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க டிரைனேஜ் அதெல்லாம் மெரிச்சிட்டு தான் நாங்க வீட்டுக்கு போறோம். இதனால எல்லாருக்கும் நிறைய உடம்பு சரியில்லாம போகுது. குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து நெபுலைசர் வைக்கிறதுக்கே எவ்வளவு காசு ஆகுது. அப்பப்ப தூக்கிட்டு ஓட முடியாது. அது வந்து ரோடு இது இல்ல, மெயின் ரோடு கிடையாது. அங்க இருந்து உள்ள இருந்து அந்த ஆட்டோ வர்றது கிடையாது. ஒரு வாகன வசதி எதுவுமே கிடையாது. நாங்க வந்து அந்த இடத்துல வந்து 2 வாட்டி விழுந்துட்டேன் சார். நானு பாம்பு வேற வருது. டிரைனேஜ் மெரிச்சு மெரிச்சு போறதுனால வீட்டுல இருக்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. ஆமா, கஞ்சா எல்லாமே அங்க. நாங்க வந்து 5 மணிக்கு மேல நாங்க வெளியில வர்றதே கிடையாது.
8: சென்னை பெரம்பூர்ல இருக்கக்கூடிய கொடுங்கையூர் பகுதியில் வேதாந்தா முருகப்பாக்கள் கிட்டத்தட்ட 100 குடும்பங்கள் வருகின்றார்கள். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாக கழிவுநீர் வசதி, சாலை வசதி, மின்சார வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை கோரி பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். குறிப்பாக நீதிமன்ற வழக்கை மேற்கோள் காட்டி அந்த பகுதியில பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என அதிகாரிகள் அலட்சியமாக பதில் கூறுவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டியிருந்தனர். ஆட்சிக்கு முன்பாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த தாவக தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி மக்களின் கோரிக்கைக்கு விரைவில் தாவக ஆட்சி பொறுப்பேற்றதுமே அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவது என்ற வாக்குறுதியையும் அளித்திருக்காங்க. ஆட்சி பொறுப்பேற்றிருக்க பின்னர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக தாவக பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலும் இது சார்ந்த பல்வேறு அலுவலகத்திலும் அந்த பகுதி மக்கள் மனுக்களை அளித்திருக்கிறாங்க. ஆனாலுமே அவர்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத சூழல கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தாவக நிர்வாகி ஒருவரை சந்தித்து மனு அளித்திருந்த போது இது தொடர்பான கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்திய போது இத்தனை ஆண்டுகள் கோமாவில் இருந்தீர்களா என ஒரு குற்றச்சாட்டை வைத்து கேட்டுச்சு. இன்று பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமான முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இது தொடர்பான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். முதற்கட்டமாக காவல்துறையினரும் மாநகராட்சி அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதும் எந்தவித நடவடிக்கையும் ஏற்படாததை தொடர்ந்து பகுதியில் இருக்கக்கூடிய தாவக நிர்வாகியான மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவருமான சிவா அவர்கள் இங்கே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு கவனத்திற்கு வந்துள்ளது. நீதிமன்ற உத்தரவு இருப்பதால இந்த பிரச்சனைகளை சரி செய்வதில் சிக்கல் இருக்கு. இதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்து வருகின்றோம். உங்கள் பிரச்சனையை நாங்களும் முதலமைச்சர் ஜோசப் விஜயும் முழுவதுமாக தெரிந்து வைத்திருக்கிறார். விரைவில் சரி செய்யப்படும். தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது கழிவுநீர் பிரச்சனை, மின்சார பிரச்சனை, சாலை பிரச்சனைகள், ஒவ்வொரு ஈடு வாரியாக என்னென்ன பிரச்சனைகள் உள்ளது என்பதை தனித்தனியாக மனுவாக எழுதி தந்ததும் விரைந்து எவ்வளவு சீக்கிரம் சரி செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சரி செய்யப்படும் என வீட்டு வசதி வாரிய தலைவர் சிவா பொதுமக்களிடையே உறுதியளித்திருக்கின்றார். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு டைம்லைன் கால அளவு வேண்டும். எத்தனை நாட்களில் இந்த பிரச்சனை சரி செய்யப்படும்? விரைவில் மழைக்காலம் தொடங்க உள்ளது. ஏற்கனவே கழிவுநீர் பிரச்சனை உள்ளது. பல ஆண்டுகளாக சாலைகள் அமைக்காமல் உள்ளது. பல்வேறு வீடுகளில் மின்சார வாரிய பிரச்சனை உள்ளது. இந்த ஒரு நீதிமன்ற வழக்கை காரணம் காட்டி சாலைகள் அமைப்பதில் தாமதம் ஏற்படுகிறது என்றும் ஏற்கனவே 2 முறை சாலைகள் அமைத்திருக்காங்க. அப்பொழுதும் நீதிமன்ற தீர்ப்பு இருந்தது. தற்பொழுது நீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டி இந்த பிரச்சனைகளை சரி செய்வதை காலதாமதம் ஏற்படுத்த வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையோடு பொதுமக்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து தனித்தனியாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மனுக்களை அளித்து
0: சுதந்திர தினத்தன்று வந்தே மாதரம் பாடலை அவமதித்ததற்காக நாட்டு மக்களிடம் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். தற்போதுள்ள மக்களவை தொகுதிகள் அடிப்படையிலே மகளிர் இட ஒதுக்கீட்டை அமல்படுத்துங்கள் என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுசீரமைப்புடன் இணைந்த மகளிர் இட ஒதுக்கீடு அமலாக்க மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்று சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் அவருக்கு காங்கிரஸ் இவ்வாறு பதிலளித்திருக்கிறது. தமிழக வெற்றிக்கழக அரசின் 100 நாட்கள் ஆட்சியில் எந்தவித சாதனையும் செய்யப்படவில்லை என்றும் உதயநிதியை கைது செய்வதில் காட்டிய வேகத்தை பாரதிய ஜனதா கட்சியின் நயினார் நாகேந்திரன் விவகாரத்தில் காட்டாதது ஏன் என்று திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மிக முக்கிய தொழிலாக பட்டாசு தொழில் விளங்குகிறது. இந்தியாவின் 90% பட்டாசு தேவையை அங்குள்ள 1000 மேற்பட்ட ஆலைகள் பூர்த்தி செய்து வருகின்றன. இந்த தொழிலை முழுமையாக முடக்கும் வகையில் ஆய்வு என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் தமிழக வெற்றிக்கழக அரசின் தொழில் மற்றும் தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை கண்டித்தும் பட்டாசு தொழிலை பாதுகாக்க வலியுறுத்தியும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினின் அறிவுறுத்தலின்படி விருதுநகர் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக சார்பில் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டசபை உறுப்பினர் தலைமையில் நேற்று சிவகாசி பேருந்து நிலையம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
4: பட்டாசு தொழிலை பாதுகாக்க வலியுறுத்தியும் தாவேக அரசு தொழிலாளர் விரோத போக்குடன் நடந்து கொள்வதை கண்டித்தும் சிவகாசியில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விருதுநகர் மாவட்டத்தின் வாழ்வாதாரமாக திகழும் சிவகாசி பட்டாசு தொழிலை முடக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
6: ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பட்டாசு தொழிலை நசுக்குகின்ற தாவேக அரசை கண்டித்து திமுகவின் ஆர்ப்பாட்டம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் வீராட்சி வேண்டாம் வீராட்சி வேண்டாம் தாவேக அரசே தாவேக அரசே பாதுகாத்திடு பாதுகாத்திடு பாதுகாத்திடு பாதுகாத்திடு பட்டாசு தொழிலை பாதுகாத்திடு.
4: ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திரு தங்கம் தென்னரசு பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழில் முடங்கினால் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை தாவேக அரசு உணர வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
6: இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும், ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் இந்த தொழிலை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 3-4 காலங்களில் உங்கள் அரசாங்கமே பட்டாசு தொழிலை இன்றைக்கு நசுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம்.
4: விதிமீறலில் ஈடுபடும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுப்பதை வரவேற்பதாக கூறிய திரு தங்கம் தென்னரசு முறையாக இயங்கும் ஆலைகளை முடக்குவது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். ஆய்வு என்ற பெயரில் அதிகாரிகள் நடத்தக்கூடிய அத்துமீறலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
0: கர்நாடகம் மேகதாது அணை கட்ட கீழ்ப்படுகை மாநிலங்களான தமிழ்நாடு புதுச்சேரி ஆகியவற்றின் ஒப்புதல் தேவை என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எந்த குறிப்பும் இல்லை என்று மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்த கருத்து பெரும் எதிர்ப்பை சந்தித்திருக்கிறது. மதுபான கொள்கை வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களான அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியா மற்றும் 21 பேரை விடுவித்த விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. கேரள மக்களின் பாரம்பரிய ஓணம் பண்டிகை களைகட்ட தொடங்கியிருக்கிறது.
1: சாதிமத வேறுபாடின்றி அனைத்து மலையாளிகளாலும் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை கேரளத்தின் அறுவடை திருநாள் என அழைக்கப்படுகிறது. நேற்று முதல் 10 நடைபெறும் ஓணம் கொண்டாட்டத்தில் பங்கேற்க மக்கள் உற்சாகத்துடன் தயாராகி வருகின்றனர். எர்ணாகுளம் மாவட்டம் திருப்புனித்துரா அத்தம் நகரில் கலை நிகழ்ச்சிகளுடன் ஓணம் கொண்டாட்டம் தொடங்கியது. ஓணம் கொண்டாட்டத்தை முதலமைச்சர் திரு சதீசன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவை பறைசாற்றும் விதமாக நடைபெற்ற ஊர்வலத்தில் பாரம்பரிய புலிகளி தெய்யம் ஆகிய நடனங்களை நடன கலைஞர்கள் ஆடி வந்தனர். செண்டை மேளம் உள்ளிட்ட இசை கருவிகள் முழங்க நடந்த ஊர்வலத்தில் 2000 மேற்பட்டவர்கள் பங்கேற்றனா்.

0: இதனிடையே ஈரோட்டில் உள்ள கேரள சமாஜ அலுவலகத்தில் பல வண்ண மலர்களை கொண்டு அத்தப்பூ கோலமிட்டவர்கள் திருவாதிரை நடனமாடி ஓணம் பண்டிகையை வரவேற்றனர். ஆவணி மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மாவேலி மன்னன் ஓணம் திருநாளில் தனது மக்களை காண பூலோகம் வருவதாக ஐதீகம். அவரை வரவேற்கும் விதமாக ஓணம் கொண்டாட்டத்தில் அத்தப்பூ கோலமிடுவது வழக்கமாக உள்ளது.
1: தொடர்ந்து தமிழகத்தில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் நீர்நிலைகள் தூர்வாரும் பணிகள் இன்று தொடங்குகிறது. வளர்ச்சியடைந்த பாரத கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 10,185 வரத்து கால்வாய்கள் மற்றும் 809 ஏரிகள், குளங்கள் மற்றும் ஊரணிகள் புனரமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. சென்னை பெரம்பூர் தொடருந்து நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கக்கட்டிகள் மற்றும் நகைகளை தொடருந்து போலீசார் பறிமுதல் செய்துள்ளார்கள். இந்தியாவில் இயற்கை ரப்பர் விலை கிலோவுக்கு 275 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த அதிக விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதால் ரப்பர் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். இந்தியாவில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு ரப்பர் விலை கிலோ 275 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் 2010 ஆண்டில் ரப்பர் விலை கிலோ 255 ரூபாய் என்ற உச்சத்தை தொட்டிருந்தது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு ரப்பர் விலை இவ்வளவு அதிகரித்துள்ளதற்கு ஓட்டோமொபைல் துறை வளர்ச்சி, அமெரிக்க ஈரான் போர் காரணமாக இருக்கிறது. இதுகுறித்து பேசியிருக்கும் நிபுணர்கள் சர்வதேச அளவில் வாகன உற்பத்தி மற்றும் டயர் தயாரிப்புக்கான தேவை கணிசமாக அதிகரித்திருக்கிறது. அதேபோல் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் செயற்கை ரப்பரின் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதால் டயர் நிறுவனங்கள் இயற்கை ரப்பரை நோக்கி நகர்வதும் முக்கிய காரணமாக கூறுகிறார்கள். மேலும் முன்னணி ரப்பர் உற்பத்தி நாடுகளில் இருந்து வரும் ரப்பர் வரத்து குறைவு மற்றும் உலகளாவிய தேவை உற்பத்திக்கு இடையான இடைவெளியும் இதற்கு முக்கிய காரணமாக உள்ளதாக கூறப்படுகிறது. கர்நாடக வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது வேதனை அளிக்கிறது. இந்த படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்த விளக்கம் ஏற்புடையதல்ல. இதேபோன்று இன்னொரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார்.
0: கர்நாடகத்தின் சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹனூர் கிராமம் அருகே மரிமங்கலா பீட் வனப்பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக விலங்குகளை வேட்டையாடுவதாக கூறி வனத்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் அந்தோணி சாமி, பீட்டர், குமார் என்ற 3 தமிழர்கள் உயிரிழந்தனர். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த மற்றொருவர் கொள்ளேகால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே அவர்களை வனத்துறையினர் உயிருடன் பிடித்து சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் ஹனூரில் நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கலைக்க தடியடி நடத்திய போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்ததால் பதற்றம் நிலவியது. நிலைமை மோசமானதை அடுத்து அவர்களுடன் பேச்சு நடத்திய அதிகாரிகள் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதுடன் சம்பந்தப்பட்ட வனத்துறையினர் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் திரும்பப் பெறப்பட்டது. இதனிடையே 3 தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், பாமக தலைவர் திரு அன்புமணி உள்ளிட்டோர் இந்த சம்பவம் குறித்து வெளிப்படை தன்மையுடன் பாரபட்சமற்ற நீதி விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் வேதனை அளிப்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள திரு விஜய் இந்த விவகாரத்தில் கர்நாடக வனத்துறையின் விளக்கம் ஏற்புடையதல்ல என்றும் கூறியுள்ளார். இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக விசாரிக்க உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதுபோன்று இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: தொடர்ந்து பங்களாதேஷ் பிரதமர் தாரிக் ரஹ்மான் அடுத்த மாதம் இந்தியா செல்ல வேண்டுமானால் அதற்கு ஒரு புது நிபந்தனை உண்டு என்று பங்களாதேஷ் அரசாங்கம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தாய்நாட்டுக்கு இந்தியா அனுப்பி வைத்தால் மட்டுமே அந்த பயணம் நடைபெறும் என்று பங்களாதேஷ் தெரிவிக்கிறது. புதுடில்லியில் பிரிக்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க பங்களாதேஷ் பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அவரும் போவார் என்றே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முன்னாள் பிரதமர் ஹசீனா தொடர்ந்து இந்தியாவில் இருந்தால் ரகுமான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டார் என்று பங்களாதேஷ் இப்பொழுது கூறுகிறது. அண்மையில் முன்னாள் பிரதமர் ஹசீனா இந்தியாவில் செய்தியாளர் கூட்டத்தை நடத்தினார். அதற்கு இந்தியா அனுமதி அளித்தது. இருநாட்டு உறவில் சிக்கலை இது ஏற்படுத்தியிருப்பதாக பங்களாதேஷ் தெரிவிக்கிறது. ஹசீனா தமக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்களும் அவரது அவாமி லீக் கட்சியை தடை செய்துவிட்டு நடத்தப்பட்ட தேர்தலும் அரசியல் சதி என்றே கூறி வருகிறார். பீகார் மாநிலம் லக்ஷிசாராய் பகுதியில் உள்ள கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குறைந்தது 7 பேர் உயிரிழந்தார்கள். கோவிலின் மின்கம்பி அறுந்து விழுந்த போது மக்கள் அலறியடித்து ஓடியதால் நெரிசல் ஏற்பட்டதால் 7 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் பலர் காயமடைந்துள்ளார்கள். நிர்வாக அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளையும் கூட்ட நெரிசல் மேலாண்மை பணிகளையும் தற்போது கண்காணித்து வருகிறார்கள். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை ஆவணி மாத பூசைகளுக்காக நேற்று திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 5 நாட்கள் பக்தர்களின் தரிசனத்துக்காக கோவில் நடை திறக்கப்படும். இதையடுத்து ஆகஸ்ட் 21 தேதி இரவு 10 மணி அளவில் ஆவணி மாத பூசைகள் நிறைவடைந்ததும் கரிவராசனம் பாடி கோயில் நடை அடைக்கப்படும். ஆவணி மாதத்தில் கேரளாவின் புகழ்பெற்ற ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஆவணி மாதத்தின் திருவோண தினத்தன்று வரும் ஓணம் பண்டிகை ஆகஸ்ட் 26 தேதி கொண்டாடப்பட உள்ளது. அதையொட்டி நடைபெறும் பூசைகளுக்காக ஆகஸ்ட் 24 தேதி கோவில் நடை திறக்கப்பட இருக்கிறது. விதைநெல்லில் கலப்படம் இருந்ததால் விளைந்த கதிர்களை அறுவடை செய்ய முடியாமல் சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள்.
0: திருப்புவனம் வட்டாரத்தில் கோடையில் 800 ஏக்கரில் நெல் பயிரிடுவது வழக்கம். இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் கிணற்று பாசன விவசாயிகள் மட்டும் 300 ஏக்கர் வரையே நெல் பயிரிட்டனர். நெல் விளைந்த நிலையில் விதை நெல்லில் கலப்படம் காரணமாக கதிர் வைக்காத பயிர்களை தனியாக பிரித்தெடுக்க முடியவில்லை என அவர்கள் வேதனையுடன் கூறினர். கோடை விவசாயத்திற்கு வேளாண் துறை விதை நெல் வழங்குவதில்லை என்பதால் தனியார் கடைகளில் வாங்கியதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
2: நாங்க வாங்கினது ஒரு 5-6 மாசம் ஆச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி தனியார் கடையில வாங்குவோம், இந்த வட்டம் ரொம்ப கலப்பு வந்துருச்சு சார். வேற எதுவும் ரொம்ப மன உளைச்சல இருக்கும் சார். ஒரு ஏக்கருக்கு சராசரி 35,000 40,000 செலவு பண்ணுவோம். இந்த வட்டம் கூட போயிருச்சுங்க சார். இந்த தண்ணி பாஞ்ச புள்ளி எல்லாமே சேர்த்து, ஏன்னா கம்மாயில் தண்ணி இல்ல, மோட்டர் தண்ணியை வச்சு இது பண்ணும்.

0: காட்டி வழி அனுப்பி வைக்கும் ருசிகரமும் அங்கு அரங்கேறிவருகிறது.
1: மாவட்டம் தாளவாடி கர்நாடகத்தின் சாம்ராஜ் நகர் பகுதிகளிலிருந்து சத்தியமங்கலத்தில் உள்ள சர்க்கரை ஆலைக்கு தினமும் 300க்கும் மேற்பட்ட லாரிகள் கரும்பு ஏற்றி வருகின்றன. தாளவாடி, கோழிப்பாளையம், புளிஞ்சூர் சோதனைச்சாவடி, ஆசனூர் வனப்பகுதி, திம்பம் மலைப்பாதை வழியாக வரும் லாரிகளை சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காரப்பள்ளம் வன சோதனைச்சாவடி அருகே யானைகள் வழிமறித்து கரும்புகளை சுவைப்பது அன்றாட நிகழ்வாகிவிட்டது. யானைகளை வனத்துறையினர் விரட்டும் பணியும் தினமும் நடைபெற்று வருகிறது.
2: வர்ற வழியில ஆணை எல்லாம் குறுக்காட்டிக்குதுங்க. அதிகாரிகள் கூட செக் பண்றாங்களா இல்லையோ? இந்த ஆணை வந்து ஒரு லாரியை 7-8 இடத்துல வழிமறைச்சு செக் பண்ணி கரும்பை பிடுங்குது. அப்ப கரும்பு கிடைக்கல அப்படிங்கிற போதே டிரைவரையும் கூட தும்பச்சங்கையில வந்து கையூட்டும் கூட உள்ள கண்ணாடிக்குள்ள இருந்து இழுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட இருக்குதுங்க.
1: வனப்பாதையில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையே வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதால் நூற்றுக்கணக்கான லாரிகள் வரிசையாக செல்கின்றன. அப்போது யானைகள் வழிமறித்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக லாரி ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். இது ஒருபுறம் இருக்க, யானைகள் மீது அச்சமின்றி பொதுமக்கள் வாகனங்களிலிருந்து இறங்கி அவற்றை பார்த்து ரசிக்கின்றனர். குழந்தைகள் குதூகலத்துடன் டாட்டா காட்டுவதை பார்க்கும் யானைகளும் உற்சாகத்துடன் துதிக்கையை உயர்த்தி அசைத்து அவர்களை மகிழ வைத்து வழி அனுப்பி வைக்கின்றன.
3: ரெண்டு யானை அதுல வந்து தும்பிக்கை தூக்கி நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, போயிட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு குழந்தை ரொம்ப எக்ஸைட் ஆகி யானை பாய் சொல்லுது, நானும் பாய் சொல்றேன் அப்படின்னு விளையாடிட்டு இருந்தாங்க. இது இவ்வளவு க்ளோஸா பாக்குறதுல வந்து ரொம்ப ஹாப்பி. அது யானை இவ்வளவு ரியாக்ட் பண்ணதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாக்குறோம்.
1: உணவு தேடி வரும் யானைகளை மக்கள் புகைப்படம் எடுத்து கூக்குரல் எழுப்புவதால் எந்நேரமும் யானை மனித மோதல் ஏற்படும் ஆபத்து உள்ளது என்று இயற்கை ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். எனவே வனத்துறையினர் தனி ரோந்து படை அமைத்து மாலையில் வரும் யானைகளை காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
0: சென்னையில் ஆபடத்தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 400 ரூபாய் என்று 114,160 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் என்று 1 கிராம் 14,270 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 255 ரூபாவுக்கும் 1 கிலோ 2,50,000 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். அமெரிக்காவின் விர்ஜீனியா பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக 19 வயது இளைஞரை அந்த நாட்டு காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். விர்ஜீனியா பல்கலைக்கழக வளாகம் நேற்று முன்தினம் நள்ளிரவில் பூட்டப்பட்டிருந்தது. அப்போது அங்கிருந்தோர் மீது மர்ம நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 5 பேர் காயமடைந்தார்கள். இதில் ஒருவர் பலத்த காயமடைந்திருக்கிறார். தாக்குதலில் காயமடைந்த 5 பேரில் 4 பேர் மாணவர்கள் இல்லை. அதேபோல் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரும் மாணவர் இல்லை என்று தெரியவிருக்கிறது. இதுகுறித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய நபரை தற்போது தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அப்போது பல்கலைக்கழகம் அருகே மறைந்திருந்த 19 வயதான கமரூன் காரிஸ் என்பவரை மடக்கி பிடித்து கைது செய்தார்கள். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த எஞ்சியொருவர் பல்கலைக்கழக மாணவர். அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியிருக்கிறார். துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் குறித்து தெரியவில்லை. அதுகுறித்து காவல்துறையினர் தொடர் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். ரஷ்யா மீது 100க்கணக்கான ட்ரோன்களை ஏவி நேற்று உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் 822 ட்ரோன்கள் நடுவானில் இடமறித்து அழிக்கப்பட்ட நிலையில் 6 பேர் உயிரிழந்து போனார்கள். 4 ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யா உக்ரைன் இடையான போர் நீடித்து வரும் நிலையில் ரஷ்யா மீது மிகப்பெரிய அளவில் உக்ரைன் 100க்கணக்கான ட்ரோன்களை நேற்று அதிகாலை செலுத்தி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதில் உக்ரைன் ஏவிய ட்ரோன்களில் 822 ட்ரோன்களை ரஷ்யா தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் இடமறி

அளித்து விட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதில் 600 ட்ரோன்கள் ரஷ்ய தலைநகர் மோஸ்கோ நோக்கி சென்றவை என்றும் அவற்றில் 1/3 மோஸ்கோ பிராந்தியத்திலே அளிக்கப்பட்டதாக மோஸ்கோ மேயர் செர்ஜி சொப்யா தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் தலைநகர் கீவ் உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து ரஷ்யா நடத்திய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் 3 பலியாகினார்கள், 14 காயமடைந்துள்ளார்கள். கீவ் முழுவதும் தீபத்துக்களையும் அது ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் 6 காயமடைந்ததாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். தென்மேற்கு ரஷ்யாவில் உள்ள ரோஸ்டோவ் பிராந்தியத்தில் உள்ள 3 குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பலியாகினார்கள். மொஸ்கோ பிராந்தியத்தில் வீடு மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதலில் 83 முதியவர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். 150 ட்ரோன்கள் தாக்குதலில் பல வீடுகள் மற்றும் ஒரு தொடர்ந்து நிலையம் சேதமடைந்திருக்கிறது. மேலும் காட்டுத்தீயும் ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் நேற்று ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல் வீடுகளை அழித்ததோடு கீவ் நகரின் அடையாளமாக திகழும் புத்தக சந்தையையும் தீக்கிரையாக்கிவிட்டது. தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடினார்கள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஆன்லைன் சில்லறை விற்பனை நிறுவனமான வைட் பெரிஸ் நிறுவனத்தின் கிடங்குகளை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன்கள் தாக்குதலில் கிடங்கில் இருந்த பல பில்லியன் டாலர் மதிப்பில் உள்ள சரக்குகள் எரிந்து நாசமானது. ஆனாலும் அதில் உயிரிழப்புகள் இல்லை என்றே தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைன் மீதான ரஷ்யா முழு அளவிலான தாக்குதலை தொடங்கி ஏறக்குறைய 4.5 ஆகிய நிலையில் இந்த தாக்குதல்கள் போரின் தாக்கத்தை ரஷ்ய மக்களின் வாசலுக்கே கொண்டு சென்றுள்ளது. எல்லைக்கருகே உக்ரைன் மீதான தாக்குதல்களை ரஷ்யா தீவிரப்படுத்திய எல்லையில் 3 3 ட்ரோன்களை ருமேனிய விமானிகள் சுட்டு வீழ்த்திய சில வாரங்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அமெரிக்க ராணுவ வீரர்களை கொன்றால் அல்லது அவர்களை பிடித்துக் கொடுத்தால் ஒவ்வொரு வீரருக்கும் $30,000 சன்மானம் வழங்கப் போவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஒரு பெண் அதை செய்தால் சன்மானம் இரட்டிப்பாக வழங்கப்படும் என்று ஈரானிய ராணுவ உச்ச தளபதி அமீர் ஹட்டாமி தெரிவித்திருக்கிறார். அப்படி ஒரு திட்டத்தில் பங்கேற்க பலர் விருப்பம் தெரிவித்ததை தொடர்ந்து சன்மானம் அறிவிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்க ராணுவ வீரர்கள் எங்கே எப்படி கொல்லப்படுவார்கள் அல்லது பிடிக்கப்படுவார்கள் என்பது பற்றி அமீர் விவரத்தை கொடுக்கவில்லை. அமெரிக்க படைகள் மத்திய கிழக்கிலிருந்து வெளியேற வேண்டும் என்று ஈரானிய ராணுவ உச்ச தளபதி மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். பாரசீக வளைகுடா, ஓமான் வளைகுடா, ஹோர்முஸ் நீரிணை முதலிய பகுதிகளுக்குள் அமெரிக்க ராணுவம் நுழையக்கூடாது என்ற எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்கிறார். தென்கொரியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சிகளை கணிசமாக குறைக்க அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னுடன் தனக்கு மிக சிறந்த உறவு இருப்பதாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் அமெரிக்கா மற்றும் தென்கொரியா நடத்தும் ராணுவ பயிற்சிகள் அதிக செலவுடவி என்றும் அவை பொருத்தமற்ற மற்றும் விரோதமான சமிச்சியை அனுப்புவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த பயிற்சிகளுக்கான செலவுகளில் பெரும்பகுதியை வழக்கம் போல் அமெரிக்காவை ஏற்றுக்கொள்வதாகவும் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் வருடாந்த கூட்டு ராணுவ பயிற்சியான உச்சி ஃப்ரீடம் ஷீல்டு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தென்கொரியா தெரிவித்துள்ளது. 11 நடைபெறவுள்ள இந்த பயிற்சியில் சுமார் 18,000 தென்கொரிய ராணுவத்தினர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த பயிற்சிகளை ரத்து செய்வதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரும் அமெரிக்காவின் முயற்சியில் தென்கொரியா இணைவதற்கு மறுத்துவிட்டதாகவும் ட்ரம்ப் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் கூட்டு ராணுவ பயிற்சிகள் ஆக்கிரமிப்பு போருக்கான ஒத்திகை என்று வடகொரிய வெளியுறவு அமைச்சகம் கடந்த வெள்ளிக்கிழமை இத்தொடர்பாக கண்டனத்தை தெரிவித்திருந்தது. வடகொரியா அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையால் தடை செய்யப்பட்ட பலிஸ்டிக் ஏவுகணை சோதனைகளையும் மேற்கொண்டுள்ளது. சுமார் 28,500 அமெரிக்க ராணுவத்தினர் தற்போது தென்கொரியாவில் நிலை கொண்டுள்ளார்கள். 2019 ட்ரம்ப் மற்றும் கிம் ஜாங் உன் இடையிலான உயர்மட்ட ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த பின்னர் வடகொரியா தனது அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களை விரிவுபடுத்துவதில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவது நேர்கள் அறிந்ததே. அதே நேரம் தென்கொரியாவுடனான ராணுவ பயிற்சிகள் தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள கருத்து அமெரிக்க தென்கொரிய உறவில் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மலேசியாவின் ஜனநாயக செயல் கட்சி ஒற்றுமை அரசாங்கத்தில் தொடர்ந்து நீடிக்க முடிவெடுத்திருக்கிறது. அதற்கான வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றது.
அதில் வாக்களித்த கட்சி பிரதிநிதிகளில் சுமார் 90 விழுக்காட்டினர் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் அமைச்சரவையில் தொடர்ந்து நீடிக்க ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். மலேசிய அரசாங்கத்தில் ஜனநாயக செயல் கட்சியின் 5 பேர் அமைச்சர்களாகவும் 7 பேர் துணை அமைச்சர்களாகவும் தொடர கட்சியின் உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். கட்சியின் வருடாந்த மாநாட்டில் 2106 ரகசிய வாக்குகள் செலுத்தப்பட்டன. அதில் 242 பேர் மட்டுமே கட்சியினர் அமைச்சரவையில் தொடர்வதற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த சபா மாநில சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக செயற்கட்சி போட்டியிட்ட 8 இடங்களிலும் தோல்வியை சந்தித்தது. அதனைத் தொடர்ந்து கட்சி கூட்டணி அரசாங்கத்தில் நீடிப்பது குறித்து இந்த வாக்கெடுப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டது. ஜூலை 12 நடக்க இருந்த வாக்கெடுப்பு யோகூர் நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல்களை முன்னிட்டு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் நாட்டுக்கு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை முன்னெடுக்கும் வரை அதற்கான ஆதரவு தொடரும் என்று ஜனநாயக அரசியல் கட்சியின் தலைமைச் செயலாளர் அன்டனி லோக் தெரிவித்திருக்கிறார். மொரோக்கோ காவல்துறை 111 பேரை தடுத்து வைத்துள்ளது. வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஸ்பெயினின் சீட்டா பகுதிக்குள் அவர்கள் நுழைய முயன்றார்கள். 2 வாரங்களுக்கு முன்பு 72,000 மேற்பட்ட குடியேறிகள் சீட்டாவுக்குள் நுழைந்தது நேர்கள் அறிந்ததே. அதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் பெருமளவில் எல்லையை கடக்க இணையத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டதால் எல்லையின் இருபுறமும் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடலில் நீந்தி சீட்டாவுக்கு செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். 2 வாரங்களுக்கு முன்பு அவ்வாறு செல்ல முயன்ற 96 பேர் இறந்து போனார்கள். ஜூலை மாதம் எல்லையை கடந்தவர்களில் சுமார் 5,000 பேர் இன்னமும் சீட்டாவிலே உள்ளார்கள். அவர்களின் புகலிட கோரிக்கைகளை ஸ்பெயின் அதிகாரிகள் தனித்தனியாக பரிசீலித்து வருகிறார்கள். குடியேறிகள் பிரச்சனையால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. குடியேறிகள் பலர் தற்காலிக முகாம்களில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். செர்பியாவிலிருந்து போலந்துக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் 12 பேர் உயிரிழந்தார்கள். 10 பேருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டது. செர்பியா நேரப்படி பின்னிரவு 1 ஹங்கேரி நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து பள்ளத்துக்குள் விழுந்தது. 11 பேர் அங்கேயே உயிரிழந்தார்கள். 1 சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். விபத்தின் போது ஓட்டுநர்கள் இருவரும் 57 பயணிகளும் பேருந்தில் இருந்தார்கள். சீரமடைந்த பேருந்து சாலையோரம் விழுந்து கிடப்பதை காணொளியில் காண முடிகிறது. பேருந்தின் ஜன்னல்கள் உடைந்திருப்பதையும் சாலையில் பயணிகளின் உடைமைகள் சிதறி கிடப்பதையும் அதில் காண முடிகிறது. சிலர் பேருந்துக்குள் சிக்கியிருந்ததாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தார்கள். அவர்கள் பேருந்தின் ஜன்னல் வழி காப்பாற்றப்பட்டுள்ளார்கள். பள்ளத்திலிருந்து பேருந்தை அகற்ற 2 பாரந்தூக்கிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சீனாவில் 3 வயதில் கடத்தப்பட்ட சிறுவன் இன்று உயர்கல்வியில் புதிய சாதனையை படைத்திருக்கிறார். பெங் வென்லி என்ற 21 வயது இளைஞர் புகழ்பெற்ற ஊகான் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் பட்டப்படிப்பை முடித்துவிட்டார். அதே பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டப்படிப்பை அவர் தொடர இருக்கிறார். 2008 சென்சனில் அவர் கடத்தப்பட்டார். அவரது பெற்றோர் அவரை 3 ஆண்டுகள் தொடர்ந்து தேடினார்கள். 2011 இணையத்தில் பகிரப்பட்ட தகவலின் உதவியுடன் அவர் கண்டுபிடிக்கப்பட்டார். காவல்துறையினர் அப்போது அவரை மீட்டு பெற்றோருடன் சேர்த்து வைத்தார்கள். தனது பெற்றோர் கைவிடாமல் தேடியதால் தான் இன்று இந்த நிலையை தான் அடைந்ததாக வென்லே தெரிவித்தார். கடத்தப்பட்ட குழந்தையை தேடும் குடும்பங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் தனது அனுபவத்தையும் அவர் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வருகிறார். உலகின் ஆக அசிங்கமான நாய் போட்டியில் வெற்றியாளராக 6 வயது ஜின்னிலு இந்த நாய் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அது புக்ரகத்தைச் சேர்ந்தது. போட்டி அமெரிக்காவில் நடந்தது. 8 நாய்களுடன் போட்டியிட்ட ஜின்னி இறுதியில் வெற்றியை தட்டிச் சென்றது. அதற்கு $5,000 பரிசு தொகையும் ஜொலிக்கும் கோப்பையும் வழங்கப்பட்டது. ஜின்னியின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். தென்கொரியாவின் மலைப்பகுதியில் ஜின்னி கண்டெடுக்கப்பட்டது. அப்போது அது யாருடனும் பழகாமல் அந்த நாய் இருந்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜின்னியை அமெரிக்காவில் ஒரு குடும்பத்தினர் தத்தெடுத்தார்கள். இப்போது அந்த நாய் குறும்புத்தனமாக ஓடி ஆடி விளையாடி வருகிறது. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அதன் உரிமையாளர் தெரிவித்தார். அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு பரப்புகிறது. தொடக்க பள்ளி மாணவர்கள், அந்திம கால இல்ல குடியிருப்பாளர்கள், மறதி நோயாளிகள் ஆகியோருடன் அந்த நாய் விளையாடி வருகிறது.
அமெரிக்காவின் ஹவாய் மாநிலத்தின் தெற்கு பகுதியை கடுமையான சூறாவளி கடந்துள்ளது. லாலா வெப்பமண்டல புயலால் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. ஹவாயின் வேறு சில பகுதிகளை சூறாவளி நெருங்குகிறது. வரும் நாட்களில் கனத்த மழை அந்த பகுதிகளில் பெய்யும் என்று எதிர்வு கூறப்படுகிறது. உயிர் அபாயம் ஏற்படுத்தும் வெள்ளமும் மண்சரிவும் ஏற்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். 20,000 அதிகமானோர் மின்சாரம் இல்லாமல் அங்கு தவித்து வருகிறார்கள். விமான நிலையங்களும் துறைமுகங்களும் மூடப்பட்டுள்ளன. ஹவாய் மக்கள் சூறாவளியை சமாளிக்க தயாராகும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். சூறாவளியால் ஏற்படும் சேதத்தை சமாளிக்க முடியும் என்று ஹவாய் ஆளுநர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மியன்மாரில் கிராமங்களும் வயல்களும் பருவமழையால் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் மிதக்கின்றன. உள்நாட்டு போரால் ஏற்கனவே இடம்பெயர்ந்தவர்கள் உட்பட பலர் மீண்டும் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் முதல் சகாயிங், ரக்கைன், இராவாடி, காச்சின் வட்டாரங்களில் சுமார் 390,000 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் கூறுகிறது. சகாயிங் பகுதியில் மட்டும் 230,000 பேர் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அங்கு 11,400 அதிகமானோர் வெள்ள நிவாரண நிலையங்களில் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐரோப்பாவில் கடுமையான வெப்ப அலையில் சிக்கி சுமார் 16,000 பேர் பலியாகியது உறுதிப்படுத்தப்படுகிறது. காலநிலை மாற்றத்தால் பல்வேறு நாடுகளிலும் வெப்ப அலை வீசி வரலையில் குளிர்பிரதேச நாடான ஐரோப்பாவிலும் கடுமையான வெப்ப அலை வீசி வருகிறது. இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலி, ஆஸ்திரியா போன்ற நாடுகளில் 40 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பம் அதிகரித்தால் மக்கள் பெரிதும் இதனால் பாதிப்படைந்துள்ளார்கள். இந்நிலையில் கடந்த ஜூன் மாத இறுதியில் வரலாறு காணாத கடும் வெப்ப அலையால் வழக்கமான உயிரிழப்புகளின் எண்ணிக்கையை விட சுமார் 16,000 பேர் கூடுதலாக உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட வடக்கு ஐரோப்பிய நாடுகளில்தான் அதிக அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 2000 பிறகு பதிவான மிகவும் மோசமான வெப்ப அலை மரண விகிதம் இதுதான் என்று பெல்ஜிய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. பெல்ஜியத்தின் தெற்கு பகுதியான வலோனியாவில் வழக்கமாக எதிர்பார்க்கப்பட்டதை விட இறப்பு வீதம் 77% அதிகமாக இருந்தது. வெப்ப அலை அதிகரிப்பால் ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் காட்டுத்தீ ஏற்பட்டு நிலைமை மேலும் மோசமாகி கொண்டு செல்கிறது. பெல்ஜியத்தின் டண்டமொன் நகரில் புதுப்பிக்கும் பணி தங்க தேடலாக மாறியிருக்கிறது. ஊழியர்கள் அறநிறுவன கட்டிடம் ஒன்றில் வடிகால் செயல்முறையை அமைக்க வேண்டியிருந்தது. சுவர்களின் செங்கற்களுக்குள் இருந்தது தங்க புதையல். 50 தங்க கட்டிகள், தங்க காசுகள், அவற்றின் மொத்த மதிப்பு 9 மில்லியன் யூரோ. தங்கத்தை கண்ட ஊழியர்களால் தங்களின் கண்களையே அவர்களால் நம்ப முடியவில்லை. அவர்கள் காவல்துறைக்கு தகவல் அனுப்பினார்கள். அதிகாரிகள் உடனடியாக தங்கத்தை மீட்டு பாதுகாப்பு பெட்டகத்தில் தற்போது வைத்திருக்கிறார்கள். நாம் என்ன உணவு சாப்பிடுகிறோம் என்பது மட்டுமல்லாமல் எந்த நேரத்தில் உணவு எடுத்துக் கொள்ளுகின்றோம் என்பதும் உடல் எடை, இரத்த சர்க்கரை மற்றும் இதய ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று புதிய ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடலின் உயிரியல் கடிகாரம் எனப்படும் தூக்கம், பசி, செரிமானம் மற்றும் வளர்சிதை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு உடல் செயற்பாடுகளை இது கட்டுப்படுத்துகிறது. ஸ்பெயினில் 420 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ஒரே உணவு முறையை பின்பற்றியவர்களில் மதிய உணவை முன்கூட்டியே எடுத்துக்கொண்டவர்கள் அதிக எடையையும் வேகமாக குறைத்துள்ளார்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அதேபோல் தாமதமாக மதிய உணவு உட்கொண்டவர்களுக்கு நீரழிவு கட்டுப்பாடு பாதிக்கப்பட்டதோடு கார்போஹைட்ரேட்டுகளை எரிக்கும் திறனும் குறைந்ததாக மற்றொரு ஆய்வில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இரவு நேரத்தில் உடல் தூக்கத்துக்கு தயாராகும் போது அதிகரிக்கும் மெலட்டோனின் என்ற ஹார்மோன் அந்த நேரத்தில் உணவு உட்கொள்ளும் போது குளுக்கோஸ் கட்டுப்பாட்டை பாதிக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தாமதமாக உணவு உட்கொள்வது அடுத்த நாள் அதிக பசியை ஏற்படுத்தக்கூடும் என்றும் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இதனால் அதிக அளவில் உணவு உட்கொள்ளும் நிலை ஏற்படுவதோடு உடலில் கொழுப்பு சேமிக்கப்படும் வாய்ப்பு அதிகரிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சில் 100,000 அதிகமானோரிடம் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்விலும் தாமதமாக காலை உணவு உட்கொண்டவர்களுக்கு இதய நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் உணவு நேரத்திலும் சில மாற்றங்களை மேற்கொள்வது பயனுள்ளதாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். காலை மற்றும் மதிய உணவை
போதுமான அளவில் எடுத்துக் கொள்வதோடு நாற்றத்து நிறைந்த உணவுகளை பகல் நேரத்தில் சேர்த்துக் கொள்ளவும் இரவு உணவை இலகுவாக வைத்துக் கொள்ளவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இரவு உணவை உறங்குவதற்கு குறைந்தது 3 மணி நேரத்துக்கு முன்பாக முடித்துக் கொள்வது உடலின் இயற்கையான உயிரியல் கடிகாரத்துடன் சிறப்பாக ஒத்துப்போகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஆரோக்கியமான உணவு முறை என்பது என்ன சாப்பிடுகிறோம் என்பதுடன் எப்போது சாப்பிடுகிறோம் என்பதையும் கருத்தில் கொள்வதாக இருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், டெஸ்ட் கிரிக்கெட்டில் பங்களாதேஷ் முதல் முறையாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருக்கிறது. பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை அதன் சொந்த மண்ணிலே தோற்கடித்தது நாட்டின் மாபெரும் சாதனை என்று ரசிகர்களும் முன்னாள் வீரர்களும் புகழ்ந்துள்ளார்கள். இதை பற்றி நாங்கள் கனவு கண்டோம், ஆனால் ஆஸ்திரேலியாவுடன் பொருதி இவ்வளவு பிரமாண்ட வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று முன்னாள் அணித்தலைவர் அக்ரம் கான் தெரிவித்திருக்கிறார். அணி வீரர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டதால் வெற்றி பெற முடிந்ததாக கான் வலியுறுத்தியிருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாட பங்களாதேஷ்க்கு இன்னும் பற்பல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதை வெற்றி உறுதிப்படுத்தியதாக அணியின் வீரர்களை தேர்ந்தெடுக்கும் அதிகாரி அப்துல் ரசாக் தெரிவித்தார். பல ஆண்டுகளாக உள்ளூர் கிரிக்கெட்டிலும் டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் செய்யப்பட்ட முதலீடு அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்று அவர் குறிப்பிடுகிறார். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றது தனக்கு சுதந்திரம் அளித்துள்ளதாக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் கென்ரிச் கிளாஷன் தெரிவித்திருக்கிறார். ஆசிய கோப்பை மற்றும் ஆசிய போட்டிகளுக்கான பாகிஸ்தான் மகளிர் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் வருகின்ற ஆகஸ்ட் 28ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 13ஆம் தேதி வரை துபாய் சர்வதேச திடலில் நடைபெறுகிறது. அதன்பின் ஆசிய போட்டிகள் ஜப்பானில் வருகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி பலம் வாய்ந்த சீனாவுடன் 2-2 என்ற கோல் கணக்கில் நேற்று சமநிலை செய்திருக்கிறது. PWF உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் தொடர் டெல்லி இந்திரா காந்தி உள்ளரங்கில் இன்று தொடங்கியுள்ளது. உலகின் முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றிருக்கிற இந்த 30வது உலக சாம்பியன்ஷிப் தொடர் 17 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இந்தியாவில் தற்போது நடைபெறுகிறது. கால்பந்து உலகின் நட்சத்திர வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ நடப்பு பருவத்தின் முடிவில் தொழில்முறை கால்பந்து வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான தனது முடிவை வெளிப்படுத்தியிருக்கிறார். 41 வயதான போர்த்துகல் அணியின் தலைவர் தனது 2 தசாப்தங்களுக்கு மேலான கால்பந்து பயணத்தை நிறைவு செய்யும் வகையில் எதிர்வரும் ஆண்டே தனது விளையாட்டு வாழ்க்கையின் இறுதி ஆண்டாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார். இது எனது கால்பந்து வாழ்க்கையின் கடைசி ஆண்டாக இருக்கலாம், நான் ஒரு சிறப்பான மரபை விட்டு செல்ல விரும்புவதாக அவர் நேர்காணல் ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். கழகம் மற்றும் நாட்டுக்காக இதுவரை 976 கோல்களை அடித்துள்ள ரொனால்டோ வரலாற்றில் 1000 கோல்கள் என்ற மைல்கல்லை எட்டுவதற்கு இன்னும் 24 கோல்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. 2002ஆம் ஆண்டு ஸ்போர்டிங் சிட்டி அணியுடன் தனது கால்பந்து வாழ்க்கையை ஆரம்பித்த ரொனால்டோ பின்னர் மான்செஸ்டர் யுனைடெட், ரியல் மாட்ரிட் மற்றும் யுவென்டஸ் அணிகளுக்காக விளையாடியிருக்கிறார். தற்போது சவுதி புரோ லீக் அணியான அல்நசார் அணிக்காக விளையாடி வருகிறார். ஓய்வு பெறுவது தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்ட அவர், கால்பந்திலிருந்து விலகிய பின்னர் அதிகமாக பயணம் செய்வது, விளையாடுவது மற்றும் வாழ்க்கையை அனுபவிப்பதில் தான் கவனம் செலுத்த உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ரொனால்டோ தனது இறுதி பருவமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 1000 கோல்கள் என்ற வரலாற்று சாதனையை எட்டுவாரா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 384 ரூபாய் 91 சதம், இந்திய பிரமதியில் 110 ரூபாய் 76 சதம். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 332 ரூபாய் 26 சதம், இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 60 சதம். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 409 ரூபாய் 41 சதம், இந்திய பிரமதியில் 117 ரூபாய் 81 சதம். 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 450 ரூபாய் 28 சதம், இந்திய பிரமதியில் 129 ரூபாய் 57 சதம். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239 ரூபாய் 61 சதம், இந்திய பிரமதியில் 68 ரூபாய் 96 சதம். கேட்டது டிஆர்டி தமிழொலியின்
பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎச் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

கலியக நேரம் 10:47. இன்றைய இலங்கை செய்தியில் ஏற்பட்ட தவறுக்கு அனைவரிடமும் எமது மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கெடுக்கொண்டிஆர்டி தமிழியில் தொடர இருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம், பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா? இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா? பட்டிமன்றம் ஆரம்பமாவதற்கிடையில் ஒரு இரு திரை இசை கானங்கள்.

0: அவளுக்கு ஆசை வந்தா அரசாங்கம் கூடாத மறுக்காதே. மஞ்சனுக்கும் உலகத்திலே ஜாதியே, மனசு ரெண்டும் சேர்ந்து விட்டா வேதமே.
1: நிலைய கலிக நேரம் 10:51. இன்றைய பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா, அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா?

நிலைய கிளிக நேரம் 10:57 நீங்கள் கேட்டுக்கொண்ட டிஆர்டி தமிழ் வழியில் தொடர இருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம், பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா, இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா.

கண்ணார்கள் கண்மூடி தலையணையில் சாய்ந்ததும் இல்லை. சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு, சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு. இதை மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு, துன்பம் வளர்ந்திடும் காடு. சந்தேகத்தோடு அது

அது கத்தியாச்சு உத்தமின் உயிருக்கு. சந்தேக கோடு அது சந்தோஷம் கேடு, இதை மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு துன்பம்.

வாயாலே கெடுத்து கொண்டாய் தன்னையே. சந்தேக கோடு அது சந்தோஷ

0: உலகிலே வாழ்ந்தவனை ஒரு மனதாய் நின்றவனை உண்மையிலே வாழ்ந்தவனை ஒரு
1: நிலைய கிளிநேதம் 11 மணி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தியாட்டி தமிழொலியில்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்

நீர்வூப்பி ஆவணமாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா?

0: கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றது என்றால் கல்வி தொழில்நுட்ப திறனை தருகின்றது, அல்லது பொறியியல், மருத்துவம், கணினி கலை, கணக்கியல் போன்ற துறைகளுக்கான அடித்தளத்தை அமைக்கின்றது, போட்டித் தேர்வுகள் மூலம் வேலைவாய்ப்புகளை தயார்படுத்துகின்றது, பட்டப்படிப்பு, தொழிற்பயிற்சி இவைகளை அறிமுகப்படுத்து என்று வேலைக்கு தயார்படுத்துகிறது என்ற அணிக்காகவும், அல்லது வாழ்க்கை என்பது சம்பளம் பெறுவதை காட்டிலும் பெரிய விடயமாக இருக்கின்றது, மற்றது தோல்வியை ஏற்றுக்கொள்வது, மனிதர்களுடன் பழகுவது, முடிவெடுப்பது போன்றவற்றை இந்த கல்வியும் கற்றுத்தர வேண்டும். பணத்தை நிர்வகித்தல், குடும்ப பொறுப்பு, மன அழுத்தத்தை சமாளித்தல் போன்ற நடைமுறைகளும் இவைகளால் கற்றுத்தருகின்றதா? இவைகளை பற்றிய ஒரு பட்டிமன்றம் தான் இவைகள். கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா? இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். குணநாயம்மா, நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓம் நங்க, சுமா இருக்கிறேன்.
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். சரி, நலத்துடன் சொல்லுங்கள்.
1: நன்றி நன்றி. இன்று எங்கள் 172வது பட்டிமன்றத்தில் இணைந்திருக்கிறோம். இன்றைய பட்டிமன்ற நடுவராக விளங்கும் எங்கள் கேதி இருக்கும் என்னோட எதிர்த்தரப்பு, என்னுடைய தரப்புக்கு வந்து பேச இருக்கு நேர்களுக்கும், கேட்டு கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை கூறி ஜெயரூபி ஆபரண மாளிகைக்கு நன்றி கூறி தொடங்க உள்ளேன். எனது இந்திய கல்வி முறை மாணவர்களை வேலைக்கு மட்டுமே தயார்படுத்துகிறது என்ற அணிக்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வலிமையான ஆழமான கருத்துக்களை தர வந்திருக்கிறேன்.
0: கண்டிப்பாக நீங்கள் ஆழமான கருத்துக்களை தரத்தானே நாங்களும் காத்திருக்கின்றோம்.
1: வேலைக்கு மட்டுமே தயார்படுத்துகிறதா? இந்த கல்வி இலக்கு வந்து மாணவர்களை சிந்தனையாளர்களாக மாற்றுவது அல்ல, வேலைக்கு தேவையான தொழிலாளர்களா மாற்றுவதுதான். பாடத்திட்டங்கள் அனைத்தும் அந்த தொழில்துறையில கோரிக்கைகள் கேட்கத்தானே உடனுக்குடன் மாற்றப்படுகிறது. விஞ்ஞானம் என்றோ, வர்த்தகம் என்றோ, அல்லது கலை என்றோ, கலைப்பாடங்கள் என்ன ஆர்ட்ஸ் அவை என்றோ மாற்றப்பட்டு அவை ஒவ்வொரு ஒவ்வொரு தொழில்துறைக்கு தானே போகிறது. அப்ப ஒரு நிறுவனத்துக்கு தேவைப்படும் தொழில்நுட்ப திறன் மாணவரிடம் இருக்கிறதா என்பது தானே முக்கிய அளவுகோல்.
0: கண்டிப்பாக.
1: அடுத்தது இந்த சம்பள விஷயம். ரெண்டாவது, அதிகபட்ச சம்பளம் என்ற புள்ளியில தான் விவரங்களை காட்டித்தான் ஒரு மாணவனை மனிதனாக சமூக பொறுப்புள்ள குடிமகனாக உருவாக்கி இருக்கிறானா என்பது சற்று எந்த பல்கலைக்கழகம் அதை அளவிடுவதில்லை. எவ்வளவு புள்ளி என்ன வேலை, எவ்வளவு சம்பளம் என்று மூன்று கேள்விகளுக்குள்ளதான் இந்த முழு கல்வி முறையும் சுருங்கி விட்டு இவன் ஒரு நல்ல மனிதராக சமூக பொறுப்புள்ள குடிமகனாக உருவாக்கி இருக்கிறோம் என்ற கேள்வியே இல்லை. அல்ல, அடுத்த அந்த நிதி சம்பாதிப்பது எப்படி என்று சொல்லித்தரும் கல்வி, அதை எப்படி சேமிப்பது, முதலீடு செய்வது, கடன்களில் இருந்து எப்படி தப்பிப்பது என்றது பற்றி கற்பிக்கிறோம் இல்லை. தோல்விகளை எப்படி கையாளலாம், தேர்வில தேர்ச்சி பெறுவதை பற்றி பேச, தோல்விகளை எப்படி கையாளலாம் என்று கூட சொல்லி தருவதில்லை. தேர்வில எப்படி தேர்ச்சி பெறுவது என்ற புத்தகங்களும், வாழ்க்கையில் வரும் தோல்விகள், மாற்றங்கள் மற்றும் மன அழுத்தங்கள் எதிர்கொள்ளும் மன உறுதியையும் தருவதில்லை. எந்த புத்தகத்தினும் அதை சொல்றாங்களோ இல்லை. அது இயந்திரத்தனமான மனித உருவாக்கம் உண்ட கல்வி முறை மாணவர்களே ஒரு போட்டி இயந்திரமாக தான் வளர்க்கிறது. வாழ்க்கை நெறிகளை அழித்து மற்றவனை வீழ்த்தி நான் எப்படி முன்னேறலாம் என்ற ஒரு போட்டியை தான் அது கொடுக்கின்றது. என்ன எப்படி நாம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை தான் அது விதைக்கிறது. அறநெறி, இலக்கியங்கள், கலை மற்றும் மனிதனையும் சேர்ந்த பாடங்களை மதிப்பெண்களுக்கான மட்டுமே படிக்கப்பட்டு நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படாமல் போய்விடுகின்றன. மதிப்பெண்களுக்கு தான் இப்ப இன்றைக்கு பாடங்கள் நடக்கிறே ஒழியாது அது நடைமுறை வாழ்க்கைக்கு உதவுகாது. வாழ்க்கைக்கு தயார்படுத்தும் கல்வி வந்து தோல்வியை ஏற்றுக்கொள்ள கற்றுத்தரும். ஆனால் இன்றைய கல்வி தோல்வியை பயப்படத்தான் கற்றுத்தருகிறது. வேலை போய்விடுமோ என்ற பயத்தில் தான் இன்று பல பட்டதாரிகளும் வாழ்கின. வேலை போடுமோ வாழ்க்கையை வாழ வாழ்க்கை வாழ சொல்லி கொடுக்கல. அடுத்தது வாழ்க்கை இதுவே இதையும் இன்றைய கல்வி எங்களுக்கு சொல்லி தரையில. வருமான வரி கட்டுவது, மன அழுத்தத்தை சமாளிப்பது, திருமண உறவை காப்பாற்றுவது எப்படி, தோல்வியை தாங்குவது எப்படி, தாய்ந்தையரை பராமரிப்பது எப்படி என்று இது தெரியாது. வட புத்தம் சொல்லி தருகிறதோ இல்லை. எப்படி எழுதுவது, நேர்பரீட்சைக்கு எப்படி, நேர்முக பரீட்சைக்கு எப்படி பேசுவது என்பதை மட்டும்தான் தெளிவாக சொல்லி தருகிறது இப்பத்த கல்வி முறைகள். ஆகவே இன்றைய கல்வி முறை மனிதர்களை உருவாக்கும் தொழிற்சாலைகள் அல்ல. அவை தொழிற்சாலைகளுக்கு ஆட்களை அனுப்பும் சப்ளை ஏஜென்சிகள். கல்வி என்பது பிழைப்பதற்கான கலை அல்ல, வாழ்வதற்கான கலை. ஆனால் இன்றைய கல்வி முறை பிழைப்பதற்கான டிகிரிகளை தருகிறதை தவிர வாழ்வதற்கான திசையை காட்டுவதில்லை என்று ஆணித்தரமாக கூறுகிறேன். வாழ்க்கைக்கு இல்லை, இது எங்களை வேலைக்காக தான் இந்த முறை இப்பத்தியான் கல்விகள் நடக்கிறது என்று அன்னைக்கு நான் பேசியுள்ளேன்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்து வைக்க நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி குணநாயகி பசுதி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்தமைக்கும் வாதங்களை வைத்தமைக்கும் அவரது கரங்களை இறுக பற்றி கொண்டு 172வது பட்டிமன்றம்

மனுஷன் என்றவோ நல்ல வந்தா அவ மனசுல தாண்டா பேயிருக்கு. மனுஷன் என்றவோ நல்ல

பேரும் பேசும் யாகம் யோகம் யாவும் மோசம் மனுஷன் என்னவோ நல்லவன் தான் அவன் மனசு.

நாடு மேடெல்லாம் உழைப்பது நாங்கள் கஞ்சி போராட்டம் எத்தனை நாட்கள் குட்ட குட்டத்தான் குனிஞ்சிருந்தான் குனிஞ்சவன் நிமிந்து விட்டான் சட்டப்படிக்கு வர மறுத்தா சந்திக்க துணிந்து விட்டான் நியாயம் கேட்கும் காலம் நேரம் நாளை தோன்றும் மனுஷன்

0: 172வது பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா?
1: The puzzle is, who is the black sheep? Who is the black sheep?

ஓயிட்ட காட்சி அது யார் யார் யார்?

0: 172 பட்டிமன்றம் இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா? தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் ஜெர்மனியிலிருந்து தேவன். வணக்கம்.
1: அன்புமான வணக்கம். 172 பட்டிமன்றத்தை சிறப்பாக வழங்க கேசுவன் உங்களுக்கு அன்புமான வணக்கம்.
0: உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓ, நான் நல்லா இருந்தது. எங்களை இடத்துல நல்ல மழை பெஞ்சது, நல்ல பசுமையா இருக்குது, வெக்கெல்லாம் போயிட்டது. ஏன்னா எங்களுக்கு மக்கள் என்றால் அங்க என்ன மழை தேவையெல்லாம் பெல்ஜியத்துக்கு அங்க என்ன மழை என்ன காடு எல்லாம் விரிஞ்சு சில வீடுகள் எல்லாம் பாதிக்க கேள்விப்பட்டனால அது கவலை அவசியம். மழை கொஞ்சம் தேவையான உங்க பக்கம் இப்படி மழை பெய்யுது?
0: இல்ல, பெய்யவில்லையே. நேற்று முண்டைக்கும்
1: நல்லவர்
0: நல்லவர்கள் இருக்கும்போது தானே மழையும் பெய்யும்.
1: அப்படி சொல்றீங்களா? நான் கட்டவளோ.
0: சரி, சொல்லுங்கள்.
1: என்ன சொன்னால் கேசவன் விடியது வருவோம். என்ன ஒன்று கல்வி அல்லது குடும்பம் அப்படித்தான்
0: சொல்றீங்க? கல்வி வந்து வேலைக்கு தயார்படுத்துகின்றதா இல்ல வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றா? இந்த கல்வி மாணவர்களுக்கு போதிக்கப்படும் கல்வியால வேலைக்கு தயார்படுத்துகின்றார்களா அல்லது அவர்கள் வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்துகின்றார்களா இந்த கல்வி? எங்களுக்கு வேலைக்கு தயார்படுத்துறேன்றா நாங்கள் இப்ப கல்வியால இப்ப தொழில்நுட்ப திறன்கள் எல்லாத்தையும் நாங்கள் கல்வியால போடுறோம் தானே. இப்ப டாக்டர் இன்ஜினியர் இப்படி எல்லாம் நாங்கள் வாரம் கணக்கு இந்த கம்ப்யூட்டர் அது இதெல்லாம் போகுதானே? இதெல்லாம் கல்வியா அந்த வேலைக்கு தயார்படுத்துறது?
1: ஓ,
0: இப்ப போ மற்ற

0: தயார் வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றது. ஓம்
1: ஓ அதுக்கு
0: என்னன்னு சொல்லிச்சுன்னா
1: நாங்கள் இப்போ இன்றைக்கு முன்னதுன்னு சொன்னால் நடுவே இப்போ நாங்கள் இப்போ தானே இப்போ எத்தனை வழியில் நாங்கள் பள்ளிக்கூடம் போகாமலே வீட்டை இருந்து கொண்டே நாங்கள் அந்த கையில் இருக்க இது அதை வச்சே நாங்கள் கணக்கத்தை அழிஞ்சு கொள்ளலாம். ஆனால் அதை அழிஞ்சு கொள்வதற்கும் வந்து என்னன்னா அதுக்கு எத்தனையோ விதமான இதுகள் இருக்குது. அப்போ நாங்கள் கண்டதுமே போகக்கூடாது, அது ஒரு முக்கியம். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இதுவரை அழிஞ்ச வழியில் நான் பள்ளிக்கு போகாமலே நான் அதில் வச்சிக்கொண்டே நாங்கள் எங்களுக்கு எதுகள் தேவையோ அதில் மாதிரி இப்போ நான் ஏஏ பண்ணலாம் வந்துட்டு இருந்தேன். சொல்லுங்க என்ன
0: சொல்லுங்க
1: ஏஏ ஓ அப்ப அதுல வந்துட்டு அப்ப நாங்கள் எங்களுக்கு இப்ப சந்தர்ப்பம் கூட ஆனால் நாங்கள் முறையா அதை பயன்படுத்தணும்ன்ற ஒரு எனக்கு ஒரு கேள்வி கூட இல்லையா. நாங்கள் சினிமம் பிள்ளையாத அப்படின்னு பிடிக்கிட்டு பிள்ளையாரே எங்களை சினிமம் அதை வழி நடத்துது. இப்ப நாங்கள் நுழைவா அதை நம்பிக்கொண்டு இருக்க கூடாது. ஆனா நாங்கள் அதுக்கேற்ற இடங்களை போயிட்டு படிச்சு இருந்ததன் உண்மையில உண்மையான இதே எல்லாம் உதவிக்கு நாங்கள் அதை பயன்படுத்த முடிய. ஆனால் முக்கியமா நாங்கள் வந்து அதுக்கேற்ற இடங்களுக்கு போயிட்டு நாங்கள் படிச்சு மற்றது அது மட்டும் கூடாது. நாங்கள் அதோட எங்களுக்கு என்ன சொல்றது கன அறிவாளர்களின் புத்தகங்கள் அதில் வாசிக்கிச்சு அப்படி இப்படி அதை செஞ்சாலும் மற்றது எங்களுக்கு அதை வெறும் நாங்கள் என்ன சொல்றது இன்றைக்கு அந்த காலத்துல எங்களை அறிஞர்கள் வந்து சும்மா அந்த புத்தகங்கள் எழுதி போட்டு போயில் எல்லாம் தேவைக்கு எழுதிட்டு போட நாங்கள் அதை பயன்படுத்த இல்லை இல்லையா.
0: அப்படியான இன்றைய கல்வி அப்படியான போதனைகளை தரவில்லை என்று சொல்லுகிறீர்கள். வாழ்க்கைக்கு
1: தேவையான பஸ் இருந்தாலும் நடவடிக்கைகளே. ஆனால் இன்றைக்கு என்ன திருக்குறள் படிக்கணும் தானே, அது இல்லாம வந்து அதையும் ஏதோ வழி எழுதிப்பட்டு அது உண்மையாவே அதை பார்த்தாலே செய்தாலும் என்னென்ன சொல்லி உண்மையா சொல்லிக் கொடுக்க இல்லையா, அது ஒரு உதாரணம் இல்லையா. அப்ப அது நாங்கள் அது எல்லாத்தையும் எங்களை மூலையெல்லாம் இருக்கு. நாங்கள் அதை பாவிக்கிறது வந்து அதை ஓடிட்ட இதுலையும் இருக்கு. அது வந்து நாங்கள் அதை அக்கப்படுத்தணும். நாங்கள் என்ன சொல்றது இப்ப நாங்கள் அந்த சின்ன வயதுல எங்களை அம்மா அடிப்பா பள்ளி கலைப்பா போ நாங்கள் அதையும் கல்லப்பட்டு நானும் உலக படிக்காத இருந்தாலும் எனக்கு சில சில பாடங்கள் எனக்கு அது ஆனால் அது முயற்சிக்கணும். அது எனக்கு புரியல இருந்தாலும் ஏதோ வழியில் நான் இந்த தனிமண்டியை பாவிச்சு மற்றது எனக்கு நான் நல்ல உழவுகள் இருந்தபடியே நான் இப்போ ஏதோ இங்கே வந்து நான் கொஞ்சம் மேற்கல்வி கொஞ்சம் படித்து தண்ணி ஏதோ மேல என்னால் தொடர்ந்து எல்லாத்தையும் நான் இன்றைக்கு ரெண்டு மூன்று பாஸ் படிக்க பாஸ் அப்போ அதெல்லாம் வந்து மேலே மிச்சப்படி மண்டைக்கு அது இல்லையா. அப்ப அது எல்லாம் வந்து நாங்கள் முயற்சி பண்ண வேண்டியது நான் பாஸ் அடிக்கி சில பேர் வந்து முயற்சி பண்ண வேண்டிய அவைக்கு அந்த கஷ்டம் இல்லையா. அப்ப நாங்கள் எல்லாத்திலாம் முயற்சி பண்ணா உண்மையில அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும் என்ன இல்லையா. சொல்லிக்கொண்டு மற்றது நான் இதுதான் இந்த ஆதங்கம் இதான் நான் உண்மையில ஏன்னா எங்களுக்கு நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி மற்ற தலைங்களுக்கு போனா இன்னைக்கு பொண்ணை வந்து நினைச்ச மாதிரி வேண்டியா அதுல வந்து இதே உரிமை என்ன சொல்றது அது வந்து அடைய உரிமைங்களுக்கு அது மட்டும் இருந்தது. ஆனால் கல்வியை வந்து நாங்கள் வேண்டியதா இல்லையா, காசு கொடுத்து வேண்டியதா அதுல அது வந்து நாங்கள் எங்களுக்குள்ள படிச்சு கிடைச்சி தண்டி ஏதோ வேணுதான் அந்த கல்வி எங்களுக்கு வேணும் இல்லையா. சும்மா விலைக்கு வேண்டி ஆனால் முந்தி சேர்ந்து அந்த ஊர்ல குதிரை ஓடுறதே நாங்களுக்கு குதிரை
0: ஓடுறதுங்களா. அந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறது தயார்படுத்துகிறேன் சொல்லுகிறீர்களா இல்லை என்றால் வேலைக்கு தயார்படுத்துகிறேன் சொல்லுகிறீர்களா. இப்ப
1: இல்ல இல்ல
0: வாழ்க்கைத்தான் தயார்படுத்துகிறேன்
1: இல்ல வாழ்க்கைதான் சில பிரிச்சு பார்க்க கஷ்டமா இருக்கு. வாழ்க்கை தான் சொல்லுவாரு
0: ஆனா
1: சில பிரிச்சு பார்க்க பிரிச்சு அந்த அதோட கொஞ்சம் தொட வருது அதை மன்னிச்சுக்கிடுங்க. ஆனால் இதுதான் இந்த ஆதங்கம். ஆனால் அது நாங்கள் எங்களை என்ன சொல்ல எங்களை புரிஞ்சு நாங்கள் ஒரு புரிஞ்சு எங்களை கொண்டுட்டு இருக்கானே. அப்ப நாங்கள் அதை பாவிச்சு நாங்கள் என்றால் அது நல்ல இதில் போகலாம்னு சொல்றோம் என்ன இல்லையா. வானொலிக்கும் என்ற அன்பு நினைந்தந்தைகளுக்கு அவைக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு நான் அடுத்த நிகழ்ச்சியில கொஞ்சம் யோசிச்சு கொண்டு வாழ் நடத்துல சரியா மற்ற உறவுகளை மற்ற உறவுகளை என்ன சொல்ல கேட்போம். இதோட நான் இந்த முடிவுக்கு நடவுகளே அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். உங்களுடைய இந்த மாலை வந்து இந்த நல்ல சிறப்பாக மற்ற எங்களை உறவுகள் என்ன சொல்லலாம்னு கேட்போம். மற்ற அது நல்ல கருத்தை சொன்னா எங்களுக்கு அது உதவியா இருக்கும்.
0: மற்றது
1: எல்லாரும் கேட்டுன்னு
0: சொல்லுங்க. சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா?

வாழ்க்கை என்ன சொல்லி போட்டா தாண்டா தெரியுது பூமி என்ன சைத்து ஆஹா சைத்து போட்ட பின்னே புரியுது வாழ்க்கை என்ன சொல்லு ஆஹா சொல்லு.

அரபோட்டாண்டி பூமியில் தான் சைக்கிள் ஆஹா சைக்கிள்.

ஒரு மரத்து கல்லெடுத்து உடம்பு சேர்த்து கண் காயலுக்கு மாலை வச்சு பார்த்து ஆறு கூட்டு கரையும் நிறையம் நிறையம் விட்டு வம்சம் என்ன போடவில்லையா அவர் அம்மையை தொட்டு மேல தொட்டு ரத்திரி தொட்டு கரைக்கும் ஆடவில்லை அட போட்டா தாங்க தெரியுது பூமி என்ற சைக்கிள் ஆஹா சைக்கிள் போட்டதின்னே புரியுது வாழ்க்கை என்ன சொதுசு ஆகா சொதுசு.

0: மதுர வீர சாமிக்கு பிடிக்கும் கோபத்தில் குதிக்கும் அந்த மாடங்காடன் குடலையாட்டி வரைக்கும் கள்ளும் குடியும் இறங்கி போட்டுக்கு உள்ளே சொர்க்கம் போகலாம்.
1: நூற்றி 172வது பட்டிமன்றம் தொடர்ந்து பைபிளுடாக இணைந்திருக்கின்றார் அகில. நீண்ட இடவுளையும் பின் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். அகிலன்
2: வணக்கம்.
1: வணக்கம் அகிலன். எத்தனை வேடங்களா எங்களது வாண்டி கேட்கின்றீர்கள் அகிலன்? 19 வருடம். உண்மையிலேயே உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அகிலன். இணைந்திருக்கின்றீர்கள். சரி, நீங்கள் சொல்லுங்கள்.
3: அடிக்கடி வருவன் கேதுன்னா
1: வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா?
3: கல்வி வேலைக்காக நடுவார்களே, நான் கல்வி கற்பது வந்து முதல்ல வந்து இந்த அணிக்காக பேசுகிறவர்களுக்கும் பேசிய எதிர்கட்சியைக்கு வந்த வாழ்க்கையை தயாரானவர்கள் வந்தவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீரையும் நகமாடிக்கு அவர்களும் வாழ்த்து கூறிக்கொண்டு நான் கல்வியோட சொல்லிக்கொண்டு வேலைக்குத்தான் தயார்.
1: வேலைக்குத்தான் தயார்படுத்துகின்றது.
3: கல்வி வந்து வேலைக்கு, வேலைக்கு பிறகுதான் நடுவர்களே வாழ்க்கை. நாங்கள் வந்து படித்து பட்டம் பெற்று அதற்கு பின் வந்த பிறகுதான் ஒரு வாழ்க்கை, ஒரு வேலை எடுத்து அதுக்கு பிறகுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வந்த பிறகுதான் நாங்கள் ஒரு குடும்பமாகையோ ஒரு அது திருப்பி ஒரு வாழ்க்கை ஒரு பேர் எங்கட வாழ்க்கையை விட்டு நாங்கள் வீட்டுக்கு வரையும் திருப்பி எங்கட இன்னொரு வாழ்க்கை வந்து எங்கட பிள்ளைகள் ஒரு வாழ்க்கை வந்து இப்படி பேரும் அப்படியான இதுகளுக்கு வேலைக்கு வந்து முதல் தயாராகுவது கல்வி. கல்வி என்றது வந்து முக்கியம். அதற்கு பிற நடுவர்களே வாழ்க்கை. இதை நீங்கள் புரிந்து கொள்றீங்களா என்ன நடுவர்களே? இப்படித்தான் நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க. இவ்வளோ பாதியெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க நடவர்களே. கல்வி கல்வி வேலைக்கு தயார் என்ற கூறிக்கொண்டு இப்படி வருகிறது. நன்றி வணக்கம்.
1: இணைந்து சுருக்கமாக உங்கள் பாதங்களை வைத்தாங்க. நன்றி நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
1: இணைந்து சிறப்பித்திருந்தார் சுவிட்சர்லாந்திலிருந்து அகிலன். அவருக்கும் உமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு 172வது பட்டிமன்றம் இன்று 1வது வாரமாக இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா?

0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் பைபருடாக ராதா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருகின்ற வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, சுகமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களாம்? நலத்துடன் சொல்லுங்கள். நீங்கள் எந்த அணிக்காக என்று உங்களது வாதங்களை வைக்க வந்திருக்கின்றீர்கள்?
1: என் அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும் வாழ்த்தால் கூறிக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்தால் கூறிக்கொண்டு வாதம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். சூழி சூழி சொல்லி சொல்லி வாதம் எல்லாத்தையும் விட்டுட்டேன், மறந்துட்டேன். நன்றி அண்ணா. நான் எனது வாதம் நான் சொல்றேன். இப்ப இங்கே இப்ப இந்த காலத்து மாணவர் தானே
0: கேக்குறீங்க, கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா?
1: இன்றைய கல்வி மாணவர்களுக்கு வேலைக்கு தயார்படுத்தல, வாழ்க்கைக்கு தயார்படுத்தது. காரணம் என்னென்றால், ஆசிரியர்மார் இந்த மாணவர்களை ஒரு பொறுப்பாக எடுத்துக்கொள்வதில்லை. மாணவர்கள் செல்வங்கள் தான், நல்ல மாதிரி தான் போயினும், பள்ளிக்கூடத்துக்கு போயினும், எல்லாத்துக்கும் போயினும், மாணவர் போயினும்தான். ஆசிரியர்மார் செயல்கள் இதனால எங்களை பிள்ளைகள் எல்லாம் சீர்குலைஞ்சி வாழ்க்கையை தான் தேடி போகணும்.
0: ஏனென்றால் அவர்கள் ஒழுங்காக வழி நடத்துவதில்லை என்று சொல்லுகிறீர்கள்.
1: ஒழுங்காக கவனம் எடுக்கிறது, கவனம்
0: எடுக்கிறது.
1: அப்ப பிள்ளைகளுக்கு அந்த சின்ன மாதிரி ஒரு டீ பேக்கெட் மாதிரி ஏதோ பாயில் வைக்கலாம், அதுலாம் போதைகள் வேற வேற மாதிரி தானே வருது. அதெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல கூடுதலா நடக்குது. அப்ப இந்த ஆசிரியர் மாற்ற நடத்துதானே அங்க
0: நடக்குது.
1: அப்ப நாங்கள் பிள்ளைகளை பெற்றுட்டு நாங்கள் இந்த சித்ராமா பாடின மாதிரி தூக்கம் விழிக்கிறேன் பூக்கள் வளர்க்கிறேன் என்று மாதிரி ஏதோ ஒரு பாட்டா சொல்லுவாள், சித்ராமா பாட்டு இருக்குல்ல, ஏதோ ஒரு
0: பாட்டு
1: அந்த பாட்டு மாதிரி சித்ராமா மாதிரி சொல்ல வேண்டியதான். அது இந்த புள்ளியலால எந்த புள்ளியலால எந்த குறையும் இல்ல. அந்த ஒழுங்கு முறை அந்த மெம்பர் அந்த தலைவர் சரியில்லாத்தெல்லாம் எங்கட புள்ளியல் இணைஞ்சு இப்படி குட்டிச்சு வரா போகுது. புள்ளியல் தெரிஞ்சுட்டு அலையுது எங்கட புள்ளியல் வழிநடத்தவர். இப்ப எங்க ஒரு எங்க வீடுகள்ல நாங்கள் நீங்கள் எல்லாம் எங்கட நாட்டுல படிச்சோம், நாங்கள் என்ன பெரிய மெம்பர் ஆயிட்டோமோ இல்ல தானே, எவ்வளவு அறிவாளியா நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு நாங்கள் நடக்கிறதும் அம்மா அப்பா கதையை கேட்டு நாங்கள் எங்கள் முயற்சியிலையும் ஊக்குவிச்சு கொஞ்சம் அறிஞ்சபடினா எங்களுக்கு விளக்கம் தெரியுது, நாங்கள் நல்ல மாதிரி இருக்கிறோம். இதுக்கு நாங்கள் இடையில நாங்கள் எங்களை கொண்டே ஒரு இந்த விலங்குகள் போட்ட மாதிரி கூடுகள்ல கொண்டே ஒரு கூட்டுக்கு விட்டாங்களா, நாங்களும் இப்ப கால் போன போக்குலையும் கண் போன போக்குலையும் தான் போய் கொண்டிருக்கோம். அந்த ஒழுக்கம் தான் இல்ல எங்கட ஆசிரியர் மாதிரி எங்கட பிள்ளைகள எல்லா பிள்ளைகள் தான், எல்லா நாட்டிலும் எல்லா பிள்ளைகளையும் இதன்றது அந்த பிள்ளைகள கவனம் இல்லாத பிள்ளைகள வாழ்க்கைக்கு தான் கொண்டு விட போறாங்க, அனுப்புறாங்களோ. அந்த வாழ்க்கையின் மூலம் தான் பிள்ளைகள் அநியமா போகுது. பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு இது என்ன அது என்னன்னு அதுகளுக்கு அறிஞ்சு வர்ற காலம் எல்லாம் முடிஞ்சுது. என்னென்ன அந்த ஒழுங்கு நடத்துறது சரியில்லை எங்களுக்கு. இப்ப ஒரு வேலை தளத்து கண்டு சொல்லிவிட்டாலும் பிள்ளைக்கு இப்ப அப்பா அம்மா சொல்லும், ஓ இப்ப இதா கிடக்குன்னு அந்த குழந்தைக்கு அந்த பழகுற மக்கள் பிள்ளைகளும் இருக்கணும் இல்ல, பழகுற பிள்ளைகளும் அதுல எல்லாம் நல்ல பிள்ளைகள்டா பிள்ளை நல்லா வந்துடும். வளர்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு கோணம் காணும், எங்கட பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள்லாம் விட்டானா அந்த கோணத்தை கண்ட உடனே எங்கட பிள்ளைகளும் இதா போயிடும். எங்க போனாலும் எங்கட பிள்ளைகள் அந்த கடைசியில என்ன முதல்ல என்ன அந்த வாழ்க்கையில கொண்டே விட்டுருவாங்க. அப்படியான ஒழுக்க கேட்டா விட்டுருவாங்க குழந்தைகள். அப்படியான இதுல போனது பிறகு கஷ்டம் தான், கொஞ்சம் நிமிடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு முதல் காரணம் எங்கட அந்த அடிப்படை அறிவு எங்கட கல்விக்கு இருக்கிற ஆசிரியர் மாற்ற ஒழுங்கக்கேடு ஒழுக்கக்கேடு வாழ்க்கையை கொண்டே நேர்ப்புறாங்க பிள்ளைகள. வேற வேண்டும் இல்லைன்னா நேரமாகுது. நான் அடுத்த முறை கொஞ்சம்
0: இதன்று சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.
0: இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா? 172வது பட்டிமன்றம் இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் பாலேந்திரா. பாலேந்திரா, நீங்கள் தான் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்ய வந்திருக்கிறீர்கள். ஓ சொல்லுங்கள். ஓ
2: இது ஆணிய இது ஆணியதற்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் வந்து இன்றைக்கு வாழ்க்கைக்கு
0: வாழ்க்கைக்கு தான் இந்த கல்வி தயார்படுத்துகின்றது.
2: வாழ்க்கை தானே இப்போ கல்வி வந்து வேலை கண்டால் என்ன வேலை வேலைக்கு போறவர்கள் கல்வியில வேலை கல்வியில படித்தவர்கள்லாம் வேலை செய்கிறார்களா இல்லை சார்?
0: இல்லை.
2: ஆ படித்தவர்களுக்கு அறிவு இருக்கா படிக்கிறவர்கள் அறிவு இருக்கா? இப்போ இன்றைக்கு வாழ்க்கை தான் இப்ப நாங்கள் எங்கட வாழ்க்கையை தான் தேடி ஓடுறோம்
0: என்ன
2: இரவா பகலா இப்ப எத்தனை முடிச்சு இப்ப இரவு பகலண்டி வாழ்க்கைக்கு தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் வந்து எங்கட வாழ்க்கையை தான் நாங்கள் குடும்பமொழியே இப்ப இன்றைக்கு இன்றைக்கு படித்தவன் படிக்காதவனுக்கு படித்தவனுக்கு மூளை இருக்கு படிக்காதவனுக்கு மூளை இருக்கு உலக படிக்காதவனுக்கு உலக அறிவாம் இருக்கு படித்தவனுக்கு அறிவு இருக்கு. ஆனா அப்படின்னால இப்ப நாங்கள் வந்து அதுக்காக நான் படிச்சவன இல்லன்னு சொல்ல வாழ்க்கைக்கு தான் நாங்க ஓடிக்கொண்டிருக்கோம். எங்க வாழ்க்கையை நாங்கள் பார்க்கணும். இன்னைக்கு படிச்சவனும் அவங்க தங்க இன்றைக்கு பாருங்க இது படிச்சவனும் தங்கட வாழ்க்கையை தான் பாக்குறான். படிச்சவனும் இன்றைக்கு எங்கட வாழ்க்கையை தான் பாக்குறான். நான் இன்றைக்கு எப்படி முன்னோரணும் எப்படி வரணும் எப்படி குடும்பம் நடத்தணும் எப்படி வரணும் எங்கட எப்படி ஏழாவது எழுதுலான்னு எங்கட வாழ்க்கையை தான் நாங்கள் பாக்குறோம். எங்கட வருமானங்கள் வாழ்க்கையை அதை விட்டு நான் படிச்சனான்னுட்டு நாங்கள் வீட்டுக்கே இருக்கல அத நாங்கள் எங்கட வாழ்க்கையை எதிர்பார்க்கணும். நாங்கள் இன்னைக்கு பாரு இன்னைக்கு ஊர்ல இருந்தாலும் அந்த நான் சொல்றது இப்ப 45 வருடத்துக்கு முதல் இன்னைக்கு படிக்காத படிச்சவர்களை படிக்காதவர்களை கொண்டு வந்து வைக்கிறவர்கள் ஏஜென்சியா இல்லையா காசு கொடுத்த என்ன குழந்தைங்க இறக்கினது வெளிநாட்டுக்கு அப்ப எல்லாம் காசு கொடுத்துதானே இது வாரது நடுவரவில்லை வெளிநாட்டுக்கு என்ன யாரும் விசா குத்தி வாரவியா இல்லையே. அப்ப அதே மாதிரி இப்ப நாங்கள் வந்து எங்கட எங்கட எங்கட வாழ்க்கையை நாங்கள் எதிர்பார்க்கணும். நாங்கள் இப்ப என்னவா இருந்தாலும் இப்ப இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து எங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது பேர பிள்ளைகள் இருக்கு. அப்ப நாங்கள் எங்கட வாழ்க்கைய பேர பிள்ளைகள் இதுக்காகத்தான் நாங்கள் பார்க்கணும். பிள்ளைகள் படிக்குது படிக்குது படிக்காம விடுது. இப்ப என்ன இப்ப ஒரு நான் மறந்து போனேன் அவற்ற நல்ல இந்தியாவில் அவற்ற என்ன பேரண்டும் மறந்து போனேன். அவர் வந்து இந்த வயலுக்கு ஆடு மாடு மேய்ச்சி கொண்டிருக்கேக்கல தெரியுமா மாட்டது இந்த வயலுக்குள்ள மாடு மேய்ச்சி கொண்டு கேட்கல என் மாடு மேய்க்கிறான்னு கேட்டா அவன் கேட்கிறா நீ எனக்கு சாப்பாடு போடுறேன். ஐயோ நல்ல பேர்மா தெரியுமா அது எனக்கு சாப்பாடு போடுற நீ ஆண்டு கேட்டாரா? ஐயோ மறந்துட்டேன் கேது நடுவரோடய சோரி என்ன கேது ஒன்று அப்படி இப்ப எங்கட எங்கட எங்கட வாழ்க்கைய வந்து நாங்கெல்லாம் தயார்படுத்துவோம் படிச்சவன். ஓ அப்ப அதே மாதிரி முதல் வந்து ஆறு கதைச்சது நான் கேட்கலும் கொஞ்சம் கேட்டுட்டேன்.
0: முதலாவது திருமதி குணநாய பசுவதி, பின்னர் தேவன், பின்னர் அகிலன், பின்னர் திருமதி ராதா, அப்புறம் நீங்கள்.
2: ஓகே சரி. அப்ப நான் சுருக்கமாக நீங்க நிகழ்ச்சியை முடிக்க போறீங்க. என்னுடைய கருத்து வந்து திரும்ப இந்த கருத்து நீங்க கொண்டு வருவீங்களா இருந்தா நான் நல்ல வடிவாக கதைப்பேன். நான் இப்ப அவசரப்பட்டு வந்துட்டேன். நீங்க திருப்பம் இந்த இதே தலையங்கம் கொண்டு வருவீங்களா இருந்தா நான் வடிவாக கதைப்பேன். ஆனா என்னுடைய கருத்து வந்து வாழ்க்கை தான்.
0: இந்த சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
2: நன்றி
0: நன்றி வணக்கம். இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கையை தயார்படுத்துகின்ற அணிக்காக பாலேந்திரா அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். இன்னொருவர் அவசரமாகவே இணைந்திருக்கின்றார். அவரது கருத்துக்களையும் கேட்டுவிடுவோம். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். இரா சந்திரசேகர் ஐயா, நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமா.
0: இந்த வாரத்துடன் இதை நிப்பாட்டி விடலாம் நினைக்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தை தீர்ப்பு வழங்கி அதான் ஓம் சொல்லுங்கள். ஓம்
3: அதாவது 172வது பட்டிமன்றத்தை காதலர் நியூ ஆபரண மாணவியர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு கல்வி வேலைக்கு வழிவகுக்கின்றதா அல்லது வாழ்க்கைக்கு வழிவகுக்கின்ற வச்சிருக்கோம். இந்த தரையங்க ஒரு இதாக இருக்கக்கூடியதான் மக்கள் பெறுறதுக்கு கொஞ்சம்
0: கஷ்டப்படுகிறேன்.
3: அன்றைய கல்வி வந்து மேலிலே அடைந்தவர்கள் வந்து நல்ல வேலைகளும் நல்ல வாழ்க்கையிலும் இருந்தார்கள். அதுக்கு பிறகு வந்து தொழில்நுட்ப கல்வி அப்படி எல்லாம் வந்து எல்லாரும் பேரில் சேர்ந்து அப்படியே பேரில் செய்த அவர்கள் என்ன. ஆனா இன்று வந்து கொஞ்சம் மக்களுடைய நிலைமைகள் உள்ள மனைவி மேலே போடும் கடந்த வேலைக்கு போனீங்களா அட்ஜஸ்ட் பண்ணி வேலைக்கு போறபடியே அதற்கு இந்த ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சஞ்சலங்கள் இதுகள் இதுக்கு ஏற்படுது. அதனால்தான் இன்றைய வாழ்க்கை முறை வந்து கல்வி வந்து வாழ்க்கை முறைக்குத்தான் சிறந்தேன்னு நானும் வாழ வந்திருக்கிறேன்.
0: வாழ்க்கை வாழ்க்கை மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்து
3: நினைக்கிறேன். இன்றைக்கு இன்றைக்கு வந்து கல்வி முறை வந்து மீடியாவை கையாள கற்றுக்கொண்டது காணும்
0: என்ன,
3: அதை நாங்கள் வந்து அதுலேயே எல்லா தொழில்களையும் இதுலையும் கற்றுக்கொள்ள முடிகிறது
0: என்ன.
3: அப்ப அதை அப்படி கொண்டு அவர்கள் வந்து தனிமையாக ஒருத்தரும் தொழில் வந்து தங்கள் இதுகளை வேலைகளை செய்யக்கூடிய இதுவும் இருக்குது. இப்ப என்ன தனிமையாகவே அந்த வைத்திய இதுக்கு வந்து காசை கட்டி கொள்ளலாம் அப்படி எல்லாம் இப்ப பல இதுகள் வந்திருக்கு. அதை கூட இந்த பவு மார்க்கெட் கட்ட பொருட்கள் அங்காடிகள் போனால் எந்த சாமானையும் பண்ணலாம். அப்ப அதில் அவர்கள் அந்த மீடியாக்கள் மூலம் இந்த தொழில்களை கற்றுக்கொண்டா தரித்த விலை மற்றபடி நாங்கள் 15 வேலைக்கு போனோம் என்றால் 5 மணிக்குள்ள போனோம்ல 6 மணிக்குள்ள போனோம்னு ஒரு மனத்துக்கு ஒரு இது இருக்கு. மாநாடியா இது வந்து தனித்தொழில் செய்யக்குள்ள 9 மணிக்கும் போனா இல்ல டேபிள் வச்சுட்டு எந்த தரக்கு நேரம் கிடைக்க நேரம் போய் அந்த தொழில் செய்து பொருளை கட்டி கொள்ளலாம் என்றுதான் என் கருத்தையும் வச்சு கொண்டு பாலேந்திரா அவர்கள் கேட்டார். அந்த மாட வைக்க போனது வந்து அது வந்து காமராஜர் வந்து அந்த ட்ரெயினுக்கு கதவை சாத்தி போட்டாங்களா அப்ப இறங்கி அதுல நிக்கலாம். அப்ப காமராஜர் முதலமைச்சர் பார்த்துட்டு அந்த மாட வச்சு கொண்டு இருந்த பாத்துட்டு கேட்டிருக்கபடியே ஏன் பள்ளிக்கூடம் போகலையோ
0: நான்
3: பள்ளிக்கூடம் போனா நீ ஏன் சோறு விடுவேன்ட்டு. அப்ப சோறு விட்டா நீ பள்ளிக்கூடம் போவியான்னு சொல்லி போடு பாக்கலாம்ன்றது அவருக்கு முதலமைச்சர் தெரியாது
0: என்ன. அதுக்காகத்தான் அந்த சத்துணா திட்டத்தை கொண்டு வந்தது என்ன
3: அதனுடையதான் அந்த அதுலயே உடனே உடனே போய் அந்த இது கமிட்டியில வந்து கதைச்சு இந்த சத்துணா திட்டம் போதுன்றதுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்தது. அதுதான் அந்த அந்த இது வந்து அடிக்கடி சொல்லி கொள்ளுகிறேன். ஆகவே நீங்களும் இந்த வேலைக்கு முடிக்கிறபடியால் ஆகவே இந்த இன்றைய சூழ்நிலையில அதாவது மீடியாக்கள் மூலம் எல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறபடியால் ஒருவரும் தனித்தனி தொழில் செய்து தங்களுடைய வாழ்க்கை நடத்தி கொள்ளலாம் கூறி இவட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் பாதங்களை வைத்த நன்றி நன்றி வணக்கம்
3: நன்றி வணக்கம் வணக்கம்.
0: இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா? வாழ்க்கைக்கின்ற அணிக்காக இணைந்து சிறப்பித்திருந்தார் திருவாளர் இரா சந்திரசேகரம். அவரது கரங்களை இறுகப்பட்டிக் கொண்டு 172வது பட்டிமன்றம் இன்று

இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றதா அல்லது இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா? இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்ற அணிக்காக திருமதி குணநாய பசுவதி, திருவாளர் அகிலன் ஆகியோர் தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள். இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்ற அணிக்காக திருவாளர் தேவன், திருவாளர் பாலேந்திரா, திருமதி ராதா, திருவாளர் சந்திரசேகரம் ஆகியோர் தங்களது வாதங்களை

இரவே இரண்டு பக்க அணிக்கு அணியையும் நாங்கள் உற்று நோக்குகின்ற போது திருமதி குலநாயப்ப சதி அவர்கள் கல்வி இலக்கிய வேலைக்கு தேவையான ஒரு பாடத்திட்டங்களாக தானே இருக்கின்றது. அதிகப்படியான வருமானம் இருக்கின்றது. நிதி சம்பந்தமான போட்டி இயந்திரமாகவே இந்த கல்வி இருக்கின்றது. மதிப்பெண்ணுக்காகத்தான் இன்று கல்வி இருக்கின்றது. உறவுகளை காப்பாற்ற அல்ல இன்றைய கல்வி முறை. மனிதர்களை உருவாக்குவதல்ல, ஒரு வேலையை தேடி அப்படியாக இருக்கின்ற காலத்தில் தான் காலமாகத்தான் இன்றைய கல்வி முறை மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகின்றது என்றும் தொடர்ந்து வேலைக்கின்ற அணிக்காக திருவாளர் அகிலன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது முதலில் வேலை, அதன் பின்னர் தான் வாழ்க்கை. எவரும் முதலில் கல்வியை கற்கின்றவர்கள் முதலில் வேலைக்குத்தான் தங்களை தயார்படுத்துகின்றார்கள். அதற்கு பின்னர் தான் வாழ்க்கைக்கு அவர்கள் தயார்படுத்துவதில்லை, வேலைக்கே தயார்படுத்துகிறார்கள் என்று அகிலன் அவர்களும் சுருக்கமாகவே தனது வாதங்களை வைத்திருந்தார்.

பலருடன் புரிந்து கொள்ளும் வாழ்க்கைக்காகத்தான் இன்றைய கல்வி இருக்கின்றது என்று தேவன் அவர்களும் தொடர்ந்து ராதா அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது மாணவர்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் தான் இவர்களில் கவனம் எடுப்பதில்லை, அதனால் தான் அவர்களை வேலைக்கு தயார்படுத்தாமல் அவர்களை வாழ்க்கைக்கே தயார்படுத்துகின்றது. எந்த கல்வியும் இன்று நல்ல மாதிரி வேலைக்காக இல்லை, எல்லாம் மாணவர்களையும் சீரழிக்கின்ற கல்வியாகவே ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். எல்லா மாணவர்களையும் வாழ்க்கைக்கு தான் தயார்படுத்துகின்றது என்று ராதா அவர்களும் தொடர்ந்து பாலேந்திரா அவர்கள் இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றார்கள். படித்தவர்கள் எல்லாம் வேலை செய்கின்றார்களா? படித்தவர்கள் எல்லோருக்கும் அறிவு இருக்கின்றது, ஆனால் வாழ்க்கை எப்படித்தான் என்று நாங்கள் இன்று பார்க்கின்றோம். வாழ்க்கையை பார்க்கவே இன்றைய கல்வி மாணவர்களை தயார்படுத்துகிறார் என்று பாலேந்திரா அவர்களும் தொடர்ந்து சுருக்கமாகவே தனது வாதங்களை வைத்திருந்த திரு வள சந்திரசேகரன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது ஒருவர் இன்னொருடத்தில் வேலை செய்வதும் தனியாக வேலை செய்வதற்கும் கன வித்தியாசங்கள் இருக்கின்றது. அவைகள் ஒரு இயந்திர வாழ்க்கையாக இருக்கின்றது, ஆனால் தனியே அவர் தொழில் தொடங்கி இருக்கும் பொழுது அது அவருக்கான நேரத்தையும் காலத்தையும் சிந்தனைகளையும் அதிகமாக்குகின்றது. ஆகவே இந்திய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றது என்று ரா சந்திரசேகரன் அவர்களும்

தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள். இவர்களது கடங்காயம் பற்றி கொண்டு இரண்டு பக்க அணியின் வாதங்களையும் உற்று நோக்கும் பொழுது, ஒரு காலத்தில் கல்வி என்றால் படி, தேர்வு எழுது, நல்ல மதிப்பெண் பெறு, நல்ல வேலை பெறு என்பதுதான். ஆனால் இன்று உலகமே மாறிவிட்டது. பட்டம் மட்டும் இருந்தால் போதுமா? வேலைக்கான திறமை வேண்டாமா? அதை விட வாழ்க்கையை சமாளிக்கும் திறமை வேண்டுமா? இரண்டு அணிகளும் தங்கள் தங்கள் அணிகளில் தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள். இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகிறது என்பதில் எங்களுக்கு எந்தவித சந்தேகம் இல்லை என்றவர்கள் கூறியிருந்தார்கள். மருத்துவம் படித்தால் மருத்துவம், பொறியியல் படித்தால் பொறியியலாளர், கணினி படித்தால் மென்பொருள், சட்டம் சட்டம் படித்தால் வழக்கறிஞர், இப்படி ஒவ்வொருவர்களும் கல்விக்கு பின்னால் இது ஒரு தொழில் வாய்ப்பு இருக்கின்றது. இன்று மாணவர்கள் பள்ளியில் இருந்தே சேர்க்கை நுண்ணறிவிலிருந்து மொழித்திறன் இவர்களை தீவன் சொல்லியிருந்தார், தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்கிறார்கள்.

வந்தாலும் முந்தைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகிறார்கள். முன்பெல்லாம் வேலை தேடிப்போன ஒன்று மாணவர்களிடம் வேலை தேடுவராக மட்டும் இருக்காதே, வேலை உருவாக்குவராக இது என்று சொல்கிறார் என்று சந்திரசேகர ஐயா கூறினார்கள். கல்வி என்பது வேலைக்கான நுழைவுச்சீட்டு மட்டுமல்ல, வாழ்க்கையையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வெளிச்சமாகத்தான் இருக்கின்றது. ஒரு மாணவன் 100 மதிப்பெண்கள் வாங்கலாம், ஆனால் தோல்வியை எப்படி சமாளிப்பேன் என்று தெரியாமல் இருக்கலாம். பட்டம் பெற்றிருக்கலாம், ஆனால் பணத்தை எப்படி நிர்வகிப்பேன் என்று தெரியாமல் இருக்கலாம். பல மொழிகள் தெரிந்திருக்கலாம், ஆனால் ஒரு மனிதருடன் அன்பாக பேச தெரியாமல் இருக்கலாம். ஆகவே இன்றைய கல்வி மாணவர்களை வேலைக்கு தயார்படுத்துகிறதா அல்லது வாழ்க்கைக்கு தயார்படுத்துகிறதா என்று கேட்டால், வேலை கிடைப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றியா? வேலை ஒரு மனிதனுக்கு சம்பளம் கொடுக்கலாம், ஆனால் கல்வி அவனுக்கு சமுதாயத்தை புரிந்து கொள்ளும் அறிவையும் நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்ற பண்பையும் கொடுக்க வேண்டியதுதான் கல்வி. வேலைக்கு தயாராகிவிட்ட பல மாணவர்கள் வீட்டில் ஒரு டிவி போடுவதென்றாலும் இன்று அம்மாவைத்தான் அழைக்கின்றார்கள். வாழ்க்கையை விட வேலைக்குத்தான் அதிக முக்கியம் கொடுத்து விட்டார்கள். உண்மையிலேயே கல்வி வேலைக்காகவும் வேண்டும், வாழ்க்கைக்காகவும் வேண்டும். வேலைக்கான திறமை இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியாதுதான், ஆனால் வாழ்க்கைக்கான பண்பு இல்லாமல் கிடைத்த வேலையை சிறப்பாக செய்ய முடியாது. ஒரு மாணவன் படிக்கும் பொழுதே கேட்கின்றார்கள், நீ எப்போ என்ன வேலை செய்ய போகிறாய் என்று கேட்கின்றார்கள். நீ எப்படி வாழ்க்கையை நடத்தப் போகின்றாய் என்று ஒருவரிடமும் கேட்பதில்லை, அல்லது எப்படிப்பட்ட மனிதராக வாழப்போகின்றாய் என்று கேட்பதில்லை. ஒரு வேலைக்கு தயாராகும் மாணவன் ஒரு ஊழியனாக மாறலாம், ஆனால் வாழ்க்கைக்கு தயாராகும் மாணவன் ஒரு நல்ல மனிதனாக மாறுவான்.

தான் இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்குத்தான் தேர்வழுத்துகின்றது, வாழ்வை வெல்லும் திறனைத்தான் இன்றைய கல்வி கற்றுக் கொடுக்கின்றது என்று கூறி, வாழ்க்கைக்கு இன்றைய கல்வி மாணவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்ற அணிக்காக தீர்ப்பினை வழங்கி இந்த தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். இணைந்து சிறப்பித்த அனைவரது கரங்களையும் பற்றி கொண்டு பட்டிமன்றத்துடன் இதுவரை நேரமும் இணைந்திருந்த அனைத்து உறவுகளுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது இன்றைய 172வது பட்டிமன்றம்.

இன்றைய இரவு எல்லோருக்கும் நல்ல தூக்கம் தரும் இரவாக அமைந்து நாளை விடிய போகும் நாள் எல்லோருக்கும் நலமான வளமான இதமான நாளாக அமைய இல்லாமல் இயற்கை எண்ணெய் வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறச் செல்வது என்றும் உங்களில் ஒருவன் சவாகீதீஸ்வரன். நன்றி, வணக்கம்.

0: முதல் தேதி திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 ரபியுல் அல்வல் மாதம் திரை 4
1: வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: வணக்கம்
1: நிகழ்ச்சியை வழங்க வந்துட்டோம் ரவிஜி
2: சஜினே.
0: அப்பா ஆடி போன ஆவணி, ஆவணி மாசம் தொடங்கியாச்சு.
2: ஆமா, அதுக்கு எதுக்கு நீங்க வந்து இப்படி ஆடிக்கிட்டே வரீங்க?
0: அப்படிதான் வருஷம் முடிய போகுதுன்னு அர்த்தம்.
2: அதனும் உண்மைதான். இந்த ஆவணி மாதம் வந்ததும் வந்தது, மழையும் அதோட சேர்ந்து வந்துருச்சு சஜினி.
0: இன்னும் கொஞ்சம் கூடுதலா வந்தா நல்லா இருக்குமே ரவி.
2: வரும், எதிர்பார்த்து காத்துருங்க, நிச்சயம் வரும். இதுக்கிடையில உங்களுக்காக இந்த மாதம் வரப்போற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, குறிப்பா அக்டோபர் மாதம் இடம்பெற போற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்னவென்றால்
0: Fit and Fun. இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம எல்லாரும் கலந்துக்கணும், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றணும், அதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க மீடியா கார்ப்.
2: கோல் 90 FM, கேபிட்டல் 958, சிம்பனி 924, லவ் 972, கிளாஸ் 95, வாழ்னா, சிஎன்னு பல நிலையங்களின் படைப்பாளர்கள் அங்க இருக்க போறாங்க. குறிப்பா ஒலி 968 படைப்பாளர் மொஹமட் ரஃபி உங்களுக்காக அந்த நடைய வழி நடத்த காத்துக்கிட்டே இருக்காரு.
0: ஆமா,
2: உங்களோட நடப்பாரு திடீர்னு திரும்பி பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து சிங்கப்பூரின் இறுதியிலே இருப்பீங்க, அந்த அளவுக்கு நடக்க காத்துட்டு இருக்காரு.
0: ரஃபி எவ்வளவு ஃபிட்னு உங்களுக்கு தெரியாது.
2: இல்ல இல்ல, உண்மையிலேயே ரஃபியோட வந்து வெளிநாடுகள் போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குது. அப்போ
0: காலையில எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்ய சொல்லுவாளா?
2: தானு எந்திரிப்பாரு, சரியா சொன்ன நேரத்துக்கு எந்திரிப்பாரு. அதே மாதிரி நிறைய நடப்பாரு, உடற்பயிற்சியில ஆர்வம் கொள்வாரு, எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிடறாரு, கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாரு, அதுக்கு ஏத்த மாதிரி நடந்தே ஆகணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. அதான் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் அப்படி மாறாம இருக்காரு.
0: அத சொல்லுங்க, அது அவர் வந்து இளமையாகிக்கிட்டே வராரு அப்படின்னு தான் சொல்லணும்.
2: இது கொஞ்சம் ஓவரா இருக்குது.
0: இல்ல உண்மையிலே அவருடைய
2: சொல்லலாம், ஓரளவு சொல்லலாம்.
0: நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நீங்களும் இளமையாகிட்டு தான் வரீங்க. உங்களுடைய ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற வந்து புகைப்படங்களை பாருங்க. ரெண்டு பேருடைய புகைப்படங்களை பாத்தீங்கன்னா இப்ப 2026 ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு அவ்வளவு இளமையா இருக்கீங்க.
2: கூடிய சீக்கிரம் போனா அடுத்த அன்னியர் தின நிகழ்ச்சியில வந்து சஜினி எங்க ரெண்டு பேருக்கும் அம்மாவும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் குழந்தையா மாறிடுவோம், அப்படிதானே?
0: நடைபெற இருக்கு
2: 5 கிலோமீட்டர் அற்புதமான ஒரு நடை, ஆரோக்கியமான ஒரு நடை. இதுக்கு நீங்க போகணும், பதிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா 10 வெள்ளி கட்டணத்தை நீங்க செலுத்தணும். இந்த 10 வெள்ளி நீங்க செலுத்தும் போது அதுல ஃபிட் அண்ட் ஃபன்க்கான அந்த சட்டையை கொடுப்பாங்க, மற்ற பரிசுகளும் உங்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேல் விவரங்களை தெரிஞ்சுக்கணும், பதிவு செய்யணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
0: என்ன செய்யணும், என்கிற இணையதளத்தை நீங்கள் நாடணும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து இதுக்கு பதிவு செஞ்சீங்கன்னா ரஃபி கூட சேர்ந்து அந்த வார்ம் அப் அப்படினு சொல்வாங்க இல்லையா, அதெல்லாம் செய்யிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
2: ஆமா, நீங்க ஒரு ஆளா வந்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க செய்யலாம். குடும்பத்தோட வந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, ரஃபி உங்களுக்காக பாட்டு பாடிக்கிட்டே வார்ம் பண்ணுவாரு.
0: சரி, இப்ப வாங்க விருப்ப பாடல் அங்கத்துக்குள்ள நாம போகலாங்க. நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக அடுத்த பாடல் இடம்பெறுகிறது. TM சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கும் இந்த பாடல கேசவன் விரும்பி கேட்டிருக்காரு. கேவி மகாதேவனின் இசையில் பாடலை கேட்டு மகிழ்வோமா?
2: இணைந்திருங்க எங்களோட, இது உங்க அபிமான ஒலி 968.
0: கேட்டாலே பரவசம்.

0: 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையை மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
1: பண்ணுவீங்க?
2: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், உடனே சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
2: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
3: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
4: கவிதை
5: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள்
3: maxonline.sg.
6: கொஞ்சம் செல்லுனே
7: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: விஸ்வநாத் அனைத்து உலக அளவில் வெற்றி பெற்றவர். ஏழை, தனது குடும்பம் என்று இருந்தவர். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
1: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சான், ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
2: எதுக்கு சந்திரமுகி ஜோதிக மாதிரி பிஹேவ்?
1: பிஜி 13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கி அட்லூரி.
3: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது பிவாயி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாயி மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்குட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். பிவாயி ஆட்டோ 3, சிஆர்எம் 7 ER, சிஆர்எம் 8 DMI மற்றும் சிஎல் 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கும் மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
4: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
5: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
7: வணக்கம் சிங்கே.

0: நேரம் இப்பொழுது காலை 6:25 ஆகி விட்டது. உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. TM சந்திரராஜன் பி சுசிலா பாடியிருந்த இந்த பாடல ஜெயந்தி விரும்பி கேட்டிருந்தாங்க.
1: அதுக்கு முன்னால வந்த பாடல் அவரே என் தெய்வம் படத்திலிருந்து வந்துச்சு. இந்த பாடல TR பாப்பாவோட இசையில PB ஸ்ரீனிவாஸ் எல்லாரீஸ்வரி பாடிருந்தாங்க. எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ராபர்ட் சொன்னாரு. அவருக்கான பாடலாக அதை இடம் பெற்றது.
0: மாணவர்களுக்கான கேள்வி இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க கேட்க இருக்கோம். அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
2: சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
1: PIE நோக்கி செல்லும் ஜூரோங் டவுன் ஹால் சாலை AYEக்கு பிறகு 2, 3, 4 தடங்களில்
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மின்சார சாதனங்கள் அரைக்கலங்கின பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்கள்: ஒரு ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ், 512 GB கை தொலைபேசி, 1908 வெள்ளி மட்டும்தான், 13 விழுக்காடு சேமிக்கலாம். ஒரு ஏசர் நைட்ரோ V16S மடிக்கணினி, 1599 வெள்ளி மட்டும்தான், 20 விழுக்காடு சேமிக்கலாம். சாம்சங் துணி துவைக்கும் இயந்திரம் அல்லது குளிர்பதன பெட்டியை வாங்கும் போது 300 வெள்ளி வரை பணத்தை திரும்ப பெறலாம். வாரந்தோறும் 100,000 காட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் காட்ஸ்.com.sg.
1: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில். Masala Coffee தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமாகே டவுன்டவுன் ஈஸ்டில் Masala Coffee live in Singapore, the return tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
2: காய்கறிகள் பழங்களின் கலவையோடு 5 முறு கோழி துண்டுகள். நீங்கள் குறைவாக சாப்பிட நினைத்தால் பொரித்த உருளை கிழங்குக்கு பதிலாக சேலட் கோப்பையோ

0: கோப்பையும் நீங்கள் பெறலாம். எல்லா சேலட் வகைகளும் 550 கேலரிகள் அளவுக்குள்ளே அடங்கும். KFC-ல சாப்பிட நினைத்தால் சற்று குறைவாக உண்ண எண்ணினால் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். KFC வழங்குகிற KFC சேலட் வகைகள் சிங்கப்பூரில் இப்போது எல்லா KFC கள்ளிகளிலும் கிடைக்கும். சேலட்டை வாங்குங்கள், ஆனால் அதை KFC-யில் வாங்குங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே. உங்களுக்கு பரிசா காத்திருக்கு. குறிப்பா மாணவர்கள், அதாவது தொடக்க நிலை, உயர்நிலை, அதுக்கப்புறம் தொடக்க கல்லூரி, யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் ஆகிய பல தளங்கள்ல ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு வர மாணவர்களுக்காகவே நாங்க இந்த பகுதியை ஒதுக்கியிருக்கோம்.
2: ஆமா ஆமா, நீங்க என்ன செய்யணும்னா நாங்க கேக்குற கேள்விக்கு சரியான பதிலோட வந்துடணும். நீங்க வந்துட்டீங்கன்னா பரிசு அள்ளி கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம்.
1: சில மாணவர்களுக்கு கூச்சம் இருக்கும், தயக்கம் இருக்கும், அப்படிப்பட்டவங்களுக்கு பெற்றோர் ஆதரவு கொடுக்கணும். பேசி பாருப்பா, முயற்சி எடுத்து பாருப்பா அப்படின்னு சொல்லணும். சரியா?
2: ஆமா, உங்களுடைய குரலை உங்களுடைய சக மாணவர்கள் வானொலியில் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, அடடே என்னுடைய நண்பரோ பங்கு பெறாரு, நானும் பங்கு பெறலாமே அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானொலியை கேட்க அவங்களுக்கும் ஒரு ஊக்கமா இருக்கும் இல்லையா?
1: அதேதான். சரி, இன்றைய கேள்வி ரொம்ப ரொம்ப சுலபம். இன்று தமிழ் மாதத்துல ஒரு புதிய மாதத்தின் தொடக்கம்,
2: அது எந்த மாதம்?
1: சரியா சொல்ற முதல் மாணவருக்கு காத்துட்டு இருக்குது.

நல்ல பெண்ணை கண்டு என் உள்ளம் சென்றறிந்து தெய்வம் தன்னை கண்டு நான் நன்றி சொன்னதுண்டு. நல்ல பெண்ணை கண்டு என் உள்ளம் சென்றறிந்து தெய்வம் தன்னை

0: சுதாவின் இசையில் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தில இருந்து பாடல கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு சங்கர் கணேசன் இசையில் கண்ணம்மா திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது.
1: சதுரங்கம் படத்திலிருந்து உங்களுக்காக அடுத்து பாடல் வரப்போகுது. வித்யாசாகருடைய இசையில ஹரிணி மது பாலகிருஷ்ணன் பாடிய பாடலை கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
2: போக்குவரத்து நிலவரம்
0: வெஸ்ட் கோஸ்டை நோக்கி செல்லும் ஜூரோங் டவுன் ஹால் ரோடு ஜூரோங் ஈஸ்ட் சென்ட்ரலுக்கு பிறகு சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இரண்டாம் மூன்றாம் நான்காம் தடங்களை தவிர்க்கவும்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: காசு மட்டுமே ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. நீல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
2: காலை 6:38 ஆகிவிட்டது. இன்றைய பொன்மொழியா அனுப்பி வச்சிருக்காரு நேயர் லட்சுமணன்.
3: மகிழ்ச்சியாய் வாழ 1000 வழி இருக்கிறது, ஆனால் கவலையின்றி வாழ 3 வழிகள் தான் இருக்கின்றன. வருவது வரட்டும், போவது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்றிருப்பதுதான்.
2: அற்புதமான ஒரு கூற்று. நாம எதிர்பார்ப்போட இருந்தோம், ஏன் இந்த மாதிரி ஆயிருச்சு அந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு உட்கார்ந்து அலசி ஆராய்ஞ்சுகிட்டு இருந்தோம், வாழ்க்கையை நம்மால வாழவே முடியாது.
3: இததான் பெரியவங்களும் சொல்லிருக்காங்க.
2: எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
4: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க.
1: சரி, இப்ப உங்களுக்கான வானிலை நிலவரம், இன்று நீங்க என்ன வானிலையை எதிர்பார்க்கலாம்?
0: மழை வரும் அப்படின்னு படிச்சிருந்தேன். சிங்கப்பூர்ல வந்து ஆகஸ்ட் மாசம் இரண்டாவது பகுதியில இருந்து மழையை கூடுதலா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.
1: இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, வானம் மேகமூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: அப்படின்னா நிச்சயம் மழை வரும்னு அர்த்தம்.
1: இல்ல, நான் சொல்றேன் இன்னைக்கு வெயில் அடிக்கும்.
0: பொறுத்திருந்து பாப்பா நடக்குதுன்னு. சஜினி
1: சொல்லுங்க.
0: விரி சுருள் சிறை நோய் அப்படின்னா என்ன
1: தெரியுமா? அப்படின்னா என்ன?
0: இங்கிலீஷ்ல varicose veins அப்படின்னு சொல்லுவாங்க.
1: நம்ம varicose veins,
0: நம்ம varicose veins.
1: இத நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன் ரவி. அதாவது நம்ம கால்கள்ல வந்து ஊதா நேரத்துல சின்ன சின்ன நரம்புகள் இருக்கும்.
0: சரி,
1: இது வந்து சில நேரங்கள்ல பலருக்கு கால் முழுக்க இருக்கும். ஆனா இது உடல் நலத்திற்கு பாதகமா அமையுதா இல்லையா?
0: இந்த கேள்விக்கான பதில நமக்கு வழங்க வராரு டாக்டர் முகிலன். குறிப்பா எங்களுடைய கேள்விகளுக்கும் சரி, உங்களுடைய கேள்விகளுக்கும் சரி, இந்த நோயை பத்தின தெளிவு கொடுக்கறதுக்கும் சரி, அவர் காத்துட்டு இருக்காரு. 8 மணிக்கு மேல இந்த சிறப்பு பேட்டி Facebook லைவ்லயும் இடம்பெறும்.
1: நீங்களே உங்களில் சிலருக்கு கால்கள்ல நிறைய வெரிகோஸ் வீன்ஸ் இருக்கலாம். அது வந்து இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, என்னுடைய ரத்த ஓட்டம் சீரா இருக்கா இல்லையா இப்படின்னு உங்களுடைய மனசை போட்டு குழப்பிக்காம காலை 8 மணிக்கு டான வணக்கம் செஞ்ச பக்கமா வந்துருங்க, அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமா வந்துருங்க. டாக்டர் முகிலன் சொல்றத நல்ல காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மருத்துவர நாடி ஆலோசனை பெற்றா சிறப்பா இருக்கும். கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: ஏஆர் ரஹ்மானின் இசையில் அலைப்பாயுதை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் பச்சை களி முத்து சரம் திரைப்படத்திலிருந்து நீங்க பாடலை கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம்.
1: கேள்விக்கான பதில் வந்து ஆவணி. நன்றி. என் பேர் அக்னஸ். நான் வந்து நியான் பாலியில படிச்சிருக்கிறேன்.
2: நாங்க கேட்ட கேள்வி என்னவென்றால், தமிழ் மாதங்கள்ல ஒரு புதிய மாதத்தின் தொடக்கம் இன்று, அது எந்த மாதம் அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: சரியான பதில் ஆவணி அப்படின்னு சொல்லி ஜோதி ஸ்டாப் புஷ்ப கடை வழங்கியிருக்கும் லவிஸ்தா காஃபியை வென்றிருக்காங்க அக்னஸ்.
2: இன்னும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தமிழ் மாதங்கள்னு சொல்லும் போது ஐந்தாவது மாதமாக வருவதுதான் ஆவணி. கிளெமென்டி அவென்யூ 2, கிளெமென்டி அவென்யூ வெஸ்டை நோக்கி செல்லும் வழியில் கிளெமென்டி அவென்யூ 5 பிறகு முதல் தடத்தில் விபத்து. அங்கே செல்லும் வாகன மூட்டிகளுக்கு கவனம் தேவை.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை.
1: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
2: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விக்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
3: வீட்டுல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு.
4: தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு?
3: கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பாக்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க.
4: பேரனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க.
3: அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்தது சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
0: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புண்டகை.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியா கப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் ஒப்பந்தம் செய்வதற்கான முயற்சிக்கு இடையூறாக இருந்தால் ஓமான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார். நீண்ட காலமாக அமெரிக்காவின் நட்பு நாடு ஓமான். ஹொர்மஸ் நீரிணையை மீண்டும் திறக்கச் செய்ய அவ்விரு நாடுகளும் தனித்தனியாய் ஈரானுடன் பேசி வருகின்றன. உலகின் பொருளாதாரத்துக்கு முக்கிய நாடியாக விளங்குவது ஹொர்மஸ் நீரிணை. அமெரிக்க ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து சுமார் 6 மாதமாக அந்த நீரிணை பெரும்பாலும் முடங்கியிருக்கிறது. இந்நிலையில் ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த திரு ட்ரம்ப் ஆபாசமாக பேசி ஓமானுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார். அவர் எந்த வகையான இடையூறை குறிப்பிடுகிறார் என்பது தெளிவாக தெரியவில்லை. இதற்கிடையே ஹொர்முஸ் நீரிணை தொடர்பில் ஓமானுடன் ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தத்துக்கான 2 மாத புரிந்துணர்வு ஒப்பந்தம் வரும் திங்கட்கிழமை காலாவதியாகிறது. அந்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்படுமா என்ற கேள்விக்கு இல்லை என்று பதிலளித்தார் திரு ட்ரம்ப். இந்நிலையில் ஈரானிய புரட்சிப் படையுடன் அமெரிக்கா நேரடியாக ரகசியமாய் பேசி வருவதாக திரு ட்ரம்ப் கூறினார். ஆனால் போரில் ஏற்பட்ட தோல்வி, விரக்தி ஆகியவற்றால் திரு ட்ரம்ப் கற்பனையாய் பொய் சொல்வதாக ஈரானிய புரட்சிப்படை கூறியது. அமெரிக்காவுடன் அரசதந்திர பேச்சு தோல்வியடைந்தால் ஹொர்முஸ் நீரிணையில் தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரான் மிரட்டல் விடுத்திருக்கிறது. ஈரான் நிர்ணயித்துள்ள குறுகிய காலத்துக்குள் ஒப்பந்தத்தின் அனைத்து அம்சங்களையும் அமெரிக்கா நடைமுறைப்படுத்த வேண்டும். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையை தொடர அது கூடுதல் நிபந்தனை என்று ஈரானிய அதிகாரி ஒருவர் கூறினார். அரச தந்திர அணுகுமுறை தோல்வியடைந்தால் உரிய நேரத்தில் துல்லியமான தாக்குதல் மூலம் அமெரிக்காவின் முற்றுகை தகர்க்கப்படலாம் என்றும் அவர் சொன்னார். தென்கொரியாவுடன் நடத்தப்படும் கூட்டு ராணுவ பயிற்சி கணிசமாக குறைக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னுடன் தமக்கு மிக நல்ல உறவு இருப்பதை அவர் அதற்கு காரணமாக சுட்டினார். ஈரானின் அணுசக்தி ஆற்றலை அகற்றுவதற்கான அமெரிக்க நடவடிக்கையில் இணைந்து கொள்ள தென்கொரியா அண்மையில் மறுத்ததையும் திரு ட்ரம்ப் ட்ருத் சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டு ராணுவ பயிற்சிக்கு செலவு அதிகம், அதில் பெரும்பகுதியை அமெரிக்காவே ஏற்றுக்கொள்வதாக அவர் கூறினார். கூட்டு ராணுவ பயிற்சி தேவையற்ற பகைமை உணர்வுக்கான சமிஞ்சையை வடகொரியாவுக்கு அனுப்புவதாகவும் திரு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபரின் கருத்து குறித்து வடகொரியா ஏதும் சொல்லவில்லை. திரு ட்ரம்பின் கருத்துக்களை ஆராய்வதாக தென்கொரியா கூறியது. ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றையொன்று கடுமையாக தாக்கி வருகின்றன. ரஷ்யாவில் உக்ரைனின் தாக்குதலில் 9 பேர் மாண்டனர். ஒரு குழந்தை உட்பட 23 பேர் காயமடைந்தனர். உக்ரைனின் சில பகுதிகளில் ரஷ்யாவின் தாக்குதலில் 8 பேர் மாண்டனர். ஆளில்லா வானூர்திகள், ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்களுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா கூறியது. 2022 பிப்ரவரி மாதம் ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவில் படையெடுத்தது. தற்போது உக்ரைனின் 1/5 பகுதி ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வோங் வரும் 23 தேசிய தின கூட்ட உரையாற்றவிருக்கிறார். மாலை 6:30 உரை இடம்பெறும். பிரதமர் முதலில் மலாய் மொழியில் உரையாற்றுவார். பிறகு மாண்டரின் மொழியிலும் 8:00 ஆங்கிலத்திலும் அவர் பேசுவார். அங்மோக்கியோ தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் தலைமையகத்தில் நிகழ்ச்சி இடம்பெறும். பிரதமர் அலுவலகம் அந்த விவரங்களை வெளியிட்டது. தொலைக்காட்சி ஒளிவழிகளிலும் வானொலி நிலையங்களிலும் பிரதமரின் தேசிய தின கூட்ட உரை ஒலி ஒளிபரப்பாகும். சிங்கப்பூர் குடும்பங்களுக்கான கூடுதல் ஆதரவு திட்டங்களை பிரதமர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜோஹர் பாரு சிங்கப்பூர் ஆர்டிஎஸ் லிங்க் ரயில் சேவை அடுத்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கக்கூடும். புக்கிட் சாகர் நிலையத்தின் பணிகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கின்றன. பயணிகள் நிலையத்திற்குள் நுழைந்தது முதல் ரயிலில் ஏறும் வரை நடைமுறையை சீக்கிரமாக முடிக்க மலேசியா திட்டமிடுகிறது. பயணச்சீட்டு, பாதுகாப்பு சோதனை, இருநாட்டு குடிநுழைவு சோதனை உட்பட எல்லா நடைமுறைகளையும் 25 நிமிடங்களுக்குள் முடிக்க மலேசியா விரும்புகிறது. எல்லாம் சீராய் இருந்தால் அதைவிட விரைவாக நடைமுறைகளை முடிக்க திட்டமிடுவதாக அதிகாரிகள் கூறினர். அதிநவீன உடல் உடைமை சோதனை கருவிகள், செயல்முறை கட்டுப்பாட்டு நிலையம், பயணிகளுக்கான பல்வேறு வசதிகள் ஆகியவற்றை புதிய நிலையத்தில் எதிர்பார்க்கலாம். இந்தோனேசியாவின் சுமத்ராவிலும் கலிமந்தானிலும் காட்டுத்தீ மோசமடைந்தால் சிங்கப்பூரில் புகை மூட்டம் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வகம் முன்னுரைத்திருக்கிறது. தென்கிழக்கு அல்லது தென்மேற்கிலிருந்து காற்று வீசலாம். வட்டாரத்தில் வரும் நாட்களில் வறண்ட வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூரின் 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு சுகாதாரமற்ற நிலையை அடைந்தால் தேசிய சுற்றுப்புற அமைப்பு நாள்தோறும் ஆலோசனை குறிப்புகளை வெளியிடும். வார இறுதியில் காற்று தூய்மை கேட்ட குறியீடு அதிகரித்திருந்தாலும் அது மிதமான அளவில் இருந்தது.
3: சொல்லும் பொருளும் ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. நல்ல நட்பு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும். ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது தேசிய தின கூட்ட உரையை தொழில்நுட்ப கல்விக் கழக தலைமையகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்த்தவிருக்கிறார். பிரதமரின் உரை மாலை 6:30 மணிக்கு நேரடியாக ஒளிபரப்பாகும். திரு வாங் முதலில் மலாய் மொழியிலும் பின்னர் மேண்டரின் மொழியிலும் பேசுவார். அவரது ஆங்கில உரை 8:00 மணிக்கு இடம்பெறும். பிரதமரின் உரையை 1968 கேட்கலாம். அதனை மீ வாட்ச் தளத்திலும் பெறலாம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294-6294.
6: வணக்கம் சிங்கே,
7: ஆதரவு BYD.
6: புதிய BYD வாகனங்களை பயன்படுத்தி அனுபவிக்க தயாரா?
7: Atto 3 EVO, 7 பேர் அமரக்கூடிய C-Lion 8 DMI, C-Lion 7 ER, அனைத்தும் கவர்ச்சியான விலைகளில்.
6: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
8: கோட்ஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரை கலைஞர் பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 கோட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய சேவைகள் கோட்ஸ்.com.sg.
7: ஆதரவு வழங்குவோர்
9: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
10: ஜோதி ஸ்டார் புஷ்பக.

0: வணக்கம் சிங்கை.
1: விஜய் ஆண்டனியின் இசையில் வெடி திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது கார்த்திக் சைந்தவி. அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
2: பாடல் போகுது மாரி படத்துல இருந்து அந்த பாடலை கேட்க போறோம். வாகனம் பழுதாகியுள்ளது ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் KPE TPE எக்ஸிட்டுக்கு பிறகு
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: முதலீடாகவும் அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜோயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுத்தேன்.
3: ஆஹா, சம்ம வாசனை அட்டட்டாங்க. அம்மா இங்க
2: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவெல்லாம் ஆர்கே ஜெனில் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நீங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். இதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
4: ஆர்கே ஜெனில் சிங்கப்பூரின் திருப்பமான
5: வணக்கம். நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
6: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வர அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
5: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
6: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பதை நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
5: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: காசு மட்டுமே ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
2: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.
3: மணி, நம்ம வீட்டு HIP வேலையோட சேர்த்து சமையலறையும் புதுப்பிச்சிருவோமா?
4: வீடு அலங்கோலமா இருக்கிறப்பவே அதையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. சமையலறை பழசாச்சு, புது கழிவறை கிடைக்கிறப்போ புது சமையலறையும் வேணும்ல.
3: ஒரே சிக்கலா இருக்கு, இந்த வேலை யார் செய்வாங்க?
4: MSR 2013 இருந்து 1000க்கு மேற்பட்ட வீடுகளை புதுப்பிச்சிருக்காங்க. MSR கேஸ்ட்ராஸ் உரிமம் பெற்றவங்க, நம்பகமானவங்க, எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க.
3: தீர விசாரிச்சுட்டு சொல்லு.
5: MSR இன்டீரியர் டிசைன், வாட்ஸ்அப் 9778 1234.
6: பதிவேற்றம் செஞ்சிருப்போம், அதுல நாம ரெண்டு பேரும் ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு பாடி இருப்போம்.
7: இந்த விஷய பரிச்சை உங்களுக்கு தேவைதான், நீங்க கேட்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கு. நாங்க எந்த பாட்ட பாடணும் அப்படின்னு நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா பரிசு உங்களுக்கு தான்.
6: ரொம்ப சுலபமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த மாதிரி உங்களுக்காக கொஞ்சம் சுலபமான கேள்விகள் எல்லாம் கேப்போங்க.
7: சரி, இப்ப நாங்க கேட்ட கேள்விக்கு சரியா வந்து பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டாப் புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி.
6: 9678 1968 என்கிற எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு பதில்களை அனுப்பி வச்சிருங்க.
7: அடுத்தடுத்து உங்களுக்காக 80களில் வந்த பாடல்கள் இடம்பெற போகுது. அந்த வரிசையில காத்துக்கிட்டே இருக்குது
6: உன்னால் முடியும் தம்பி, பாரு பாரு பட்டணம் பாரு திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டு மகிழுங்கள்.
7: இது வணக்கம் சிங்கே.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். விபத்திலிருந்துள்ளது காமன்வெல்த் அவென்யூ எஸ்ஐ நோக்கி செல்லும் கிளெமென்டி அவென்யூ 2, குறிப்பாக கிளெமென்டி அவென்யூ 5 பிறகு முதல் தடத்தில் அங்கே செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை. AYEMCE செல்லும் வழியில் ஜூரோங் டவுன் ஹால் சாலை அந்த பகுதிக்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாய சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு, அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
4: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
4: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
4: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. சுவையாக சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஆசாசியா பாத்து பாத்து சமைச்சாலும் சாப்பாடு எதிர்பார்த்த மாதிரி சுவையா இருக்க மாட்டேங்குது. அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கான குறிப்புகள் இதோ. சாம்பாருக்கு கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்து சேர்த்து பாருங்களேன், உங்க அன்பருக்கு உங்க சாம்பார் பிடிக்க ஆரம்பிச்சிடும். மீன் குழம்பு வச்சு கடைசியா இறக்கும் போது கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்து பாருங்க, சும்மா உங்க உள்ளத்துல இடம் பிடிக்குங்க உங்க மீன் குழம்பு. அதே மாதிரி பிரியாணிக்கு கத்திரிக்காய் பச்சடி செய்யும் போது அதுல வேர்க்கடலையோ கொஞ்சம் எண்ணெயோ அரைச்சு விட்டு பாருங்க. இத நான் சமைச்சு பாக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னா இந்த குறிப்பையும் கேளுங்க. பிரியாணிக்கு தயிரோட கொஞ்சம் பாலையும் சேர்த்து சமைச்சு பாருங்களேன். உலகத்திலேயே சிறந்த பிரியாணி உங்க பிரியாணின்னு பாருங்க.
6: House brand batter mix. Poopola minmayana idli. Suda suda moruvalana thosai. House brand batter mix. Aarokyamana kaalai unaru nodiyil thayaar.
0: Konjam sindhane
6: nirainda punnage. Vanakkam singe.
7: வெற்றியாளர் யார் என்றால்
0: குறிப்பா
7: இந்த படத்துல வந்த அனைத்து பாடல்களையும் யாரோ கொஞ்சம் கூட கேட்டக்கூடாது, கசிந்திரக்கூடாது அப்படிங்கறதுக்காக பார்த்து பார்த்து ரகசியமா வச்சிருந்தாரா ஹாரிஸ்.

0: இந்த பாடல் வெளியான பிறகு உன்னி கிருஷ்ணன் அவரு உடனே இவரு கூட சேர்ந்து பாடிய சின்மயிக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு. குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காரு, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினது அதை கேட்கும் பொழுது தெய்வீகமா இருந்துச்சு, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: உன்னி கிருஷ்ணனும் சின்மயும் பாடினது தெய்வீகமா இருந்துச்சு, சஜினியும் ரவிஜியும் பாடினது எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க காது கொடுத்து கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த விஷ பரிச்சைய நீங்க எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமா போங்க, டிக்டாக் பக்கமா போங்க, அங்க காணொலி இருக்கு.
0: ஆனா வாட்ஸ்அப் வாயிலாக பல நேயர்கள் வந்து நீங்க தொடர்ந்து பாடணும் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரவி.
1: உடனடியா போய் அவங்க காத மருத்துவர்கிட்ட காட்டணும்னு.
0: ஆனா இருந்தாலும் நாங்க இன்னும் பாடல்களை பாடி பதிவு செய்வோம்.
1: ஆமா, இனி எந்த அந்நிய சக்தியாலையும் எங்களை தடுத்து நிறுத்த முடியாது.
0: சரி, இப்ப வாங்க இவ்வாறு நட்சத்திரம் மனோ பாடி இருக்கும் இரு பாடல்களை நாம கேட்டு ரசிப்போமா?

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: இவ்வார் நட்சத்திரம் மனோ அவர் பாடிய இரண்டு பாடல்கள் இடம்பெற்றன. சித்ரா கூட சேர்ந்து அந்த பாடல்களை பாடியிருந்தாரு. இரண்டோ இசை ஞானி இளையராஜாவுடைய சில அந்த பாடல்கள் நாயகன் இரண்டில் ஒன்று ஆகிய படங்கள் இருந்து உங்களுக்காக பாடல்கள் இடம்பெற்றன.
2: காலை 8 மணி செய்திகளுக்கு பிறகு நாம டாக்டர் முகிலனை சந்திக்க போறோம். வெரிகோஸ் வீன்ஸ், இத பத்தி நாம இன்னும் தெளிவு பெற போறோம்.
0: அதேதான் விரிசுருள் சிறை நோய் அப்படின்னு தமிழ் அதை சொல்லுவோம். இதில் பத்தின மேல் விவரங்களை நாம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்துல தெளிவு பெறதுக்கான கேள்விகளையும் நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா Facebook லைவ் பக்கமா வந்து உங்களுடைய கேள்விகளை நீங்க பதிவிடலாம்.
2: மீடியா கார்ப் ஒலி 968 என்பதுதான் எங்களுடைய Facebook பக்கம்.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது PIEA நோக்கி செல்லும் BKE, PIE சாங்கி எக்ஸிட்டுக்கும் புக்கிட் பஞ்சாங் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில். PIEA நோக்கி செல்லும் BKE, KJE எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குழுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசுகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரீரங்கம் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாமுறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபுள் மஷ்ரூம் கோடி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் ஆகஸ்ட் 26 தேதி வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.

0: சிங்கே.
1: ஆதரவு BYD.
0: புதிய BYD வாகனங்களை பயன்படுத்தி அனுபவிக்க தயாரா?
1: Acto 3 Evo. ஏழு பேர் அமரக்கூடிய C-Lion 8 DMI, C-Lion 7 ER. அனைத்தும் கவர்ச்சியான விலைகளில்.
0: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 8, மீடியா போலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க ஈரான் தற்காலிக போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 2 மாத காலக்கெடு முடிவடைந்திருக்கிறது. இருதரப்பும் அதை நீட்டிக்க திட்டமிடவில்லை. நிரந்தர அமைதிக்கான அரசு தந்திர முயற்சி தோல்வியடைந்தால் முழுவீச்சில் தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரான் மிரட்டல் விடுத்திருக்கிறது. ஹர்முஸ் நீரிணை பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை நீடிப்பதால் அதிருப்தி அடைந்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்.
5: I feel is necessary. Look, we're in there for one reason. Iran cannot have a nuclear weapon.
4: ஈரானுடன் ஒப்பந்தம் எட்டுவதற்கான அமெரிக்காவின் முயற்சிக்கு இடையூறாக இருந்தால் ஒமான் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்று திரு ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்ட தவறியிருக்கின்றன. அதனால் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கான 2 மாத புரிந்துணர்வு ஒப்பந்தம் காலாவதியாகிறது. அந்த ஒப்பந்தம் ஹோர்மஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வழி அமைத்திருக்கலாம். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறியதாக இரு நாடுகளும் ஒன்றை ஒன்று குற்றஞ்சாட்டுகின்றன. உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்று ஹோர்மஸ் நீரிணை. அங்கு இன்னும் வழக்க நிலை திரும்பவில்லை. கப்பல் போக்குவரத்து கடுமையாக குறைந்திருப்பதால் உலக எண்ணெய் சந்தையில் பெரும் பாதிப்பு. ஹோர்மஸ் நீரிணை அமெரிக்காவின் முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் அதை நிராகரிக்கும் ஈரான் நீரிணையை மீண்டும் முழுமையாக திறக்க தனது துறைமுகங்கள் மீது அமெரிக்காவின் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வரும்படி வலியுறுத்துகிறது. தென்கொரியாவில் பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. அங்குள்ள கோர்ஜிய நகரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒருவர் உயிரிழந்தார். கோர்ஜிய நகரில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பின் மீது பெருமளவு மண் சரிந்து விழுந்தது. குடியிருப்பாளர்கள் பலர் உள்ளே சிக்கியிருக்கின்றனர். சனிக்கிழமையிலிருந்து அந்த வட்டாரத்தில் சுமார் 800 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. சில இடங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். முண்டோக் நீர்த்தேக்கம் நிரம்பி வழியும் அபாயத்தில் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் நடமாடவும் வாகனங்களை ஓட்டிச் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேருந்து சேவைகளும் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளன. சுமார் 3,500 வீடுகள் நிறுவனங்களில் மின்சாரம் இல்லை. தென்கொரியாவுடன் நடத்தப்படும் கூட்டு ராணுவ பயிற்சி கணிசமாக குறைக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னுடன் தமக்கு மிகுந்த நல்ல உறவு இருப்பதாக அவர் அதற்கு காரணமாக சுட்டினார். ஈரானின் அணுசக்தி ஆற்றலை அகற்றுவதற்கான அமெரிக்க நடவடிக்கையில் இணைந்து கொள்ள தென்கொரியா அண்மையில் மறுத்ததையும் திரு ட்ரம்ப் ட்ருத் சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டு ராணுவ பயிற்சிக்கு செலவு அதிகம், அதில் பெரும்பகுதியை அமெரிக்காவை ஏற்றுக்கொள்வதாக அவர் கூறினார். கூட்டு ராணுவ பயிற்சி தேவையற்ற பகைமை உணர்வுக்கான சமிஞ்சையை வடகொரிய